அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை ஆழமாக கற்றுக்கொள்ள வாஞ்சையோடு காத்திருக்கும் நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 4:27 முதல் 5:2 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே கலாத்திய விசுவாசிகள் விக்கிரக வணக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தாலும் யூதர்கள் சிலரின் தவறான போதகத்தினாலே நியாய பிரமாணத்திற்கு அடிமைகளாக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு நியாய பிரமாணத்தினாலே வாழ முற்படுவோம் என்றால் கிருபையிலிருந்து விழுந்து போகிறோம் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 5:3 முதல் 12 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே கிருபையிலிருந்து விழுந்து போவது என்றால் என்ன, பரிசுத்தமாக்கப்படுதல் என்றால் என்ன, கலாத்தியர் நிருபத்தின் தீர்க்க தரிசன வார்த்தை என்ன என்பதை குறித்து ஆழமாக கற்றுக்கொள்வோமா?

பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக கலாத்தியர் 5 அதிகாரம் முதல் 2 வசனங்களை சிந்தித்தோம். கலாத்திய விசுவாசிகள் விக்கிரக வணக்கத்தினின்று விடுவிக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் யூதர்கள் சிலருடைய தவறான போதனையினாலே நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். எனவேதான் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கிய சுயாதீன நிலைமையிலே நீங்கள் நிலை கொண்டிருங்கள், நீங்கள் விருத்த சேதனம் பண்ணுவீர்கள் என்றால் கிறிஸ்துவினாலே உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று கூறுகிறார். தொடர்ந்து என்ன சொல்கிறார் கவனியுங்கள், கலாத்தியர் 5:3. வசனம், மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாயிருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்கிறேன். நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றப் போகிறேன் என்று சொல்லும்பொழுது உங்களுக்கு விருப்பமான சில காரியங்களை மட்டும் தெரிந்து கொள்ள முடியாது. ஒன்று, நியாயப்பிரமாணம் முழுவதற்கும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் அல்லது முழுமையாக அதை விட்டுவிட வேண்டும். இன்று நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இல்லை என்பதை குறித்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். கிறிஸ்துவிலே நமக்கு ஒரு சுயாதீனம் இருக்கிறது. அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் நமக்கு தேவை. அவரை பிரியப்படுத்துவதிலே சில நேரங்களிலே நமக்கு சிக்கல் இருக்கிறது. என்றாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரியப்படுத்த விரும்புகிறவர் அவரே. மேலும் கலாத்தியர் 5:4 வசனம், நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையில் நின்று விழுந்தீர்கள். கிருபையிலிருந்து விழுந்து போவதில் என்றால் என்ன என்பதை குறித்து குறிப்பாக இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவை விசுவாசித்ததினாலே ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நியாயப்பிரமாணத்தின்படி வாழ கீழான ஒரு நிலைமைக்கு சென்று விட்டீர்கள் என்றால் கிருபையிலிருந்து விழுந்தவர்களாகிறீர்கள். இதுதான் கிருபையிலிருந்து விழுந்து விடுவது என்பது. கிருபையிலிருந்து விழுந்து போவதில் என்றால் வெளிப்படையான ஒரு பாவத்திலே விழுந்து போவதோ அல்லது நடக்கையிலே கவனக்குறைவாயிருந்து ரட்சிப்பை முழுமையாக இழந்து மீண்டுமாய் ரட்சிக்கப்படுவது என்ற ஒரு நிலைமை அல்ல. கிருபையிலிருந்து விழுந்து போவதல் என்பது ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் எப்பொழுதும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதற்கு எதிர்மறையானது. அப்போஸ்தலன் பவுல் இந்த அதிகாரத்தின் மீதி பகுதியிலே கிருபையிலிருந்து விழுந்து போவதை குறித்து தான் எழுதியிருக்கிறார். ரோமர் நிருபத்திலேயும் அதை குறித்து அவர் எழுதுகிறார். ரோமர் நிருபத்தை ஆரம்பிக்கும் பொழுது மனிதன் எவ்வளவு அநீதி உள்ளவனாக அழுகிய பழத்தைப் போல இருக்கிறான் என்று ஆரம்பிக்கிறார். தேவனுக்கு முன்பாக மனிதன் ஒரு பாவியாயிருக்கிறான். ரோமர் நிருபத்தை நிறைவு செய்யும் பொழுது கர்த்தருடைய பணியிலே உதவி செய்கிறவர்களை குறித்த பாராட்டுதலோடு கூட அவர் நிறைவு செய்கிறார். சில காரியங்களை அவர்கள் செய்ததற்காக மட்டும் பாராட்டவில்லை, அவர்கள் முழுமையாக கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக வாழ வேண்டும் என்ற சத்தியத்தோடு நிறைவு செய்கிறார். விழுந்து போன நிலைமையில் இருக்கும் ஒரு மனிதனுக்கும் தேவனுக்காக சேவை செய்யும் மனிதனுக்கும் இடைப்பட்ட காலத்திலே தேவனுடைய மகத்துவமான இரண்டு செயல்கள் இருக்கின்றன. ஒன்று ரட்சிப்பு, அடுத்தது பரிசுத்தமாக்கப்படுதல். ஏற்கனவே நாம் பார்த்தது போல ரட்சிப்பு என்பது விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவது. பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் புதிய ஒரு வாழ்க்கை நிலைமைக்கு வர வேண்டும். இன்றைக்கு பலருடைய தவறான போதனை என்னவென்றால் ஒருவர் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனேயே தீவிரமாக கிறிஸ்தவ பணிவிடையிலே அவர்கள் ஈடுபட வேண்டும் என்று கூறுவது. ஆதி திருச்சபையின் காலங்களிலே விசுவாசிகள் தனிப்பட்ட நடக்கை குறித்து மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்களுடைய சேவை அல்ல, அவர்களுடைய வாழ்க்கையே மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக அமைந்திருந்தது. இன்றைக்கு வெளி உலகம் திருச்சபையை எட்டி பார்க்கிறது. திருச்சபை பற்பல விதமான பணிகளிலே சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய சாட்சிகளை உறுதி செய்யக்கூடிய வாழ்க்கை இல்லை. நாம் பிரசங்கிக்கும் அன்பையோ மன்னிப்பையோ கிறிஸ்தவர்களின் நடைமுறை வாழ்க்கையிலே மற்றவர்கள் பார்க்க முடியவில்லை. நல்ல காரியங்களை செய்ய முற்படுவதை விட நல்லவர்களாய் வாழ வேண்டியது மிக முக்கியமானது. தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாம் வாழும்பொழுது நாம் நன்மை செய்கிறவர்களாயும் இருப்போம். ரோமர் நிருபத்திலும் கலாத்தியர் நிருபத்திலேயும் எப்படி நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்பதை குறித்த அநேக சத்தியங்கள் அடங்கியிருக்கின்றன. ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவியை தேவன் எப்படி ஒரு நல்ல மனிதனாக மாற்றுகிறார்? கவனியுங்கள், அவர் அவனுக்கு ஒரு புதிய சுபாவத்தை கொடுக்கிறார். அப்படி என்றால் அவன் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டுமா? இல்லை. இவ்வாறு சொல்வதனாலே அவன் நியாயப்பிரமாணத்தை மீற வேண்டும் என்பது பொருள் அல்ல. ஆனால் அதற்கும் உயர்வான ஒரு வாழ்க்கை தரத்திலே வாழ அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். பழைய சுபாவத்திலே எந்த நன்மையும் இல்லை. அதை பவுலப்போஸ்தலனும் அறிந்திருந்தார். தன்னுடைய சொந்த அனுபவத்திலே அவர் கண்டுகொண்ட மற்றொரு காரியம்,
புதிய ஸ்வாவத்திற்கும் வல்லமை இல்லை என்பதையும் அவர் கண்டுகொண்டார். ரட்சிப்பை குறித்து அவர் சொல்லும்பொழுது ரோமர் 7:18 இவ்வாறு சொல்கிறார், கவனியங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 7:18, அது எப்படியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனாகவும் அப்போஸ்தலனாய் பவுலுடைய ஒரு அங்கலாய்ப்பு என்ன? ரோமர் 7:24, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? தனது ரட்சிப்பை இழந்து விடுவேனோ என்று பவுல் அப்போஸ்தலன் பயப்படவில்லை. ஆனால் அவர் தோல்வியடைந்த ஒரு கிறிஸ்தவராய் இருந்தார். தேவன் புதிய ஒரு கொள்கையை கொடுத்திருக்கிறார். இந்த புதிய கொள்கைதான் ஆவியின் கனி. இந்த வழிமுறையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நிலாவில் வாழும் வாழ்க்கை போல இருக்கிறது. அதாவது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று எண்ணுகிறதில்லை. அருமையான சகோதரனை சகோதரியே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எப்படி? விசுவாசத்தின் மூலமாக கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினாலேயே நாம் வாழவும் வேண்டும். கலாத்தியர் 5:5, நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். இந்த முழு நிருபத்திலுமே தீர்க்க தரிசனமான ஒரு வாக்கியம் என்றால் அதுதான் நீதி கிடைக்கும் என்கிற நம்பிக்கை. இது குறிப்பிடத்தக்க ஒன்று. அப்போஸ்தலனாய் பவுல் தன்னுடைய எல்லா நிருபங்களிலுமே திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். அல்லது கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க பூமியிலே வரப்போவதை குறித்து சொல்லியிருக்கிறார். ஆனால் கலாத்திய நிருபத்திலே மட்டும் நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம் என்கிறார். நமக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை அது. அது ஆசீர்வாதமான ஒரு நம்பிக்கை. கிறிஸ்து நமக்காக நீதியானார். ஏற்கனவே நான் கூறினது போல கலாத்தியர் நிருபமானது மார்ட்டின் லூத்தருக்கும் ஏனைய சீர்திருத்த திருச்சபை தலைவர்களுக்கும் முக்கியமானதாய் விளங்கியது. இந்த காரணத்தினாலேதான் இவர்கள் மற்ற தீர்க்க தரிசனங்களை குறித்து அதிகமாக பேசவில்லை. தீர்க்க தரிசனங்களை பொறுத்தமட்டிலேயும் 20ஆம் நூற்றாண்டிலே அநேக முன்னேற்றங்களை நாம் பார்க்க முடியும். திருச்சபையானது கர்த்தருடைய ராஜ்யத்தை கொண்டு வரப்போகிறது. கலாத்தியர் நிருபத்தை எழுதும்பொழுது பவுல் அப்போஸ்தலன் நற்செய்தியையும் கிறிஸ்தவ வாழ்க்கையையும் முக்கியத்துவப்படுத்தி பேசினபடினாலே எந்த தீர்க்க தரிசனங்களையும் குறித்து அவர் பேசவில்லை. வேத புத்தகத்தை படிக்கும்பொழுது எந்தெந்த புத்தகங்களிலே எது முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது, ஏன் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது என்பதை புரிந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை கற்றுக்கொள்ள தவறுவோம் என்றால் அந்த வேத வசனங்களுக்கு தவறாக நாம் வியாக்கியானம் கொடுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. கலாத்திய நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலனுடைய முக்கியமான சத்தியம் நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் என்பது. இதை ஏன் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார் என்றால், உலகத்தின் இந்த பகுதியிலே எந்த ஒரு விசுவாசியும் 100க்கு 100 பரிபூர்ணம் அடைய போவதில்லை. யார் நான் பரிபூர்ணம் அடைந்து விட்டேன் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள்தான் முதலாவதாக பரிபூர்ணம் அடையவில்லை என்பதை வெளிப்படுத்துகிறார்கள். தாங்கள் பரிபூர்ணம் அடைந்து விட்டோம் என்று எண்ணுகிறவர்களும் நம்மை போலவே இன்னமும் பரிபூர்ணமாகவில்லை. ஆனால் அதை அவர்கள் அறியார்கள்.

0: கலாத்தியர் 5:6 கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனமில்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். கிறிஸ்தவ வாழ்க்கையை பிறப்பிக்கிறதற்கு என்று எந்த அதிகாரப்பூர்வமான இயந்திரமும் இல்லை. அன்பினாலே செயல்படும் விசுவாசமே கிறிஸ்தவ வாழ்க்கையை பிறப்பிக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கான வழி அதுதான். விசுவாசமானது அன்பினாலே செயல்படுகிறதாக இருக்கும். பரிசுத்தாவியானவரின் கனி அன்பு.
1: கலாத்தியர் 5:7 பாருங்கள். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? பௌலப்போஸ்தலன் கலாத்தியரை கடிந்து கொள்கிறார். யூத சமயத்தவர்கள் கலாத்தியா நாட்டிற்கு வரும் வரை சரியான நற்செய்தியை விசுவாசித்து வந்தார்கள். சத்தியம் என்பது சுவிசேஷத்தை குறிக்கிறது. இது இயேசு கிறிஸ்து என்னும் நபரை குறிக்கிறது. கலாத்தியர் 5:8 இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. இந்த காரியங்கள் கிறிஸ்துவனிடத்திலிருந்து வரவில்லை, வேறு ஒருவரிடத்திலிருந்து வருகிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார். 9 புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்த மாவனைத்தையும் உப்ப பண்ணும். வேத புத்தகத்திலே பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி புளிப்பு என்பது தீமையை குறிக்கிறதா இருக்கிறது. மத்தேயு 13:33 புளித்த மாவை எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 மாவிலே அடைத்து வைத்தாள் என்று வாசிக்கிறோம். ஆனால் அது நற்செய்தி அல்ல. மத்தேயு சுவிசேஷம் 16:6 நாம் பார்ப்பது போல இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை புளித்த மாவிற்கு ஒப்பிடுகிறார். இன்றைக்கும் நற்கிரியைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற புளித்த மாவை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக இதை இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று யாராவது சொல்வார்கள் என்றால் கிறிஸ்து உங்களுக்காக மரித்தது போதுமானதாய் இல்லை என்று கூறுவதற்கு இணையாகும். ஆனால் உண்மை அது அல்ல பிரியமானவர்களே. கிறிஸ்து நமக்காக மரித்த பொழுது அதன் மூலமாக முழு ரட்சிப்பையும் நாம் பெற்றுக் கொள்கிறவர்களாயிருக்கிறோம். நான் ஞானஸ்நானம் பெற்றால்தான் ரட்சிப்பு

0: அவர் சொல்லவில்லை.
1: பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து இன்னும் சில காரியங்களை பெற்றால்தான் உனக்கு ரட்சிப்பு என்றும் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவை என்னுடைய இரட்சகராக நான் விசுவாசிக்கும் பொழுதே நான் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு சில அனுபவங்களை பெற்றிருக்கலாம். ஆனால் அந்த அனுபவங்கள் என்னுடைய ரட்சிப்பிற்காக சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டிய காரியங்கள் அல்ல. கிறிஸ்துவே நமக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தார். இன்றைக்கும் ரொட்டி கடைகளிலே உணவு பதார்த்தங்களின் ருசிக்காக புளிப்பு சேர்க்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டிலேயும் 9 வசனத்திலே நாம் பார்ப்பது போல புளிப்புள்ள கொஞ்சம் மாவு பிசைந்த மாவு அனைத்தையும் உப்பு பண்ணும் என்பதனாலே தவறான போதனைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தவறான போதனைகள் கேட்க இனிமையானதாக இருக்கலாம், ருசிகரமானதாய் தோன்றலாம், ஆனால் உண்மையான ரட்சிப்பிற்கு அது ஈடாகாது. கலாத்தியர் 5:10 வசனம், நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாயிருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். பவுலுடைய நம்பிக்கை என்ன? எப்படி இருந்தாலும் கலாத்திய மக்கள் யூத சமயத்தினருடைய போதனைகளை புறம்பே தள்ளிவிடுவார்கள் என்று விசுவாசித்தார். எனவேதான் நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாக இருக்கிறேன் என்கிறார். தவறான போதனைகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது நான் உங்களுக்கு போதித்த நற்செய்தியை நீங்கள் பூரணமாய் விசுவாசிப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்கிறார். அந்த யூத சமயத்தவருடைய போதனையெல்லாம் புளிப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கலாத்தியர் 5:11 வசனம், சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாயிருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன்? அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. இது மிகவும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். நான் விருத்த சேதனத்தை குறித்து பிரசங்கிக்கிறேன் என்றால் நான் ஏன் துக்கப்படுகிறேன்? கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே மட்டும் ரட்சிப்பு என்பதோடு இன்னும் சில காரியங்களை சேர்க்காமல் அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக தெரிகிறது. இயற்கை சுவாபமுள்ள மனிதனுக்கு நற்செய்தி ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததாயிருக்கிறது. சுவிசேஷத்தை மட்டும் பிரசங்கிக்கும் பொழுது அது சிலருக்கு எரிச்சலை ஊட்டுகிறது. எனவேதான் பவுல் சொல்கிறார், நற்செய்தியோடு கூட இன்னும் சில காரியங்களை நான் சேர்த்துக் கொள்வேன் என்றால் என்னை ஏன் துன்பப்படுத்துவார்கள் என்று கேட்கிறார். அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. தன்னில் தானே பெருமை உள்ள எந்த மனிதனுக்கும் சிலுவையின் உபதேசமானது அவன் வெறுக்கும் ஒன்றாயிருக்கிறது. ஏனென்றால் ரட்சிப்பிற்காக அவன் எதையுமே செய்யவில்லை என்று சத்தியம் சொல்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் தத்துவத்திற்கும் எதிரானதாய் தெரிகிறது. ஏனென்றால் எதை குறித்தும் நீ சிந்தித்து செயல்பட வேண்டியதில்லை, நீ விசுவாசித்தால் போதும் என்கிறது சுவிசேஷம். கலாச்சாரத்திலே வளர்ந்து வரும் மனிதனுக்கும் சுவிசேஷம் எரிச்சலை மூட்டுகிறது. ஏனென்றால் சுவிசேஷமாகிய சத்தியம் சிறுபிள்ளைகளும் புரிந்து கொள்ளும் விதத்திலே அவர்களுக்கும் வெளிப்படுத்தப்படக்கூடியதாயிருக்கிறது. உயர் குலத்தவர்களுக்கு அது இடரலாயிருக்கிறது. காரணம் என்னவென்றால், சுவிசேஷம் எளியவர்களுக்கும் தாழ்மை உள்ளவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. தேவன் எளியவர்களையும் தாழ்மை உள்ளவர்களையும் தெரிந்து கொள்கிறார். நிபந்தனையற்ற ஒரு அர்ப்பணிப்பிற்கு ஆண்டவர் அழைக்கிறார். பெருமை உள்ள மனிதனுக்கு சிலுவையின் உபதேசம் எளிதானதாயிருக்கிறது. ஏனென்றால் அவனுடைய பாவம் நிறைந்த இருதயத்தை அது வெளிப்படுத்துகிறது. அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நிக்கோதேமுவுக்கு சொன்னது உண்மையாகவே நிக்கோதேமுவை குத்தி காட்டுவது போலதான் இருந்தது. எனவேதான் இரட்சிப்பை குறித்து ஊழியர்கள் பிரசங்கிக்கும் பொழுது அநேகர் எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். சிலுவையை பற்றிய உபதேசம் அநேகருடைய வாழ்க்கையிலே எதிர்ப்பை உண்டு பண்ணுகிறதாயிருக்கிறது. ஆனால் நாம் அதை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியமில்லை. ஒரு வேதசாஸ்திர கல்லூரியின் பேராசிரியர் மாணவர்களுக்கு சொன்ன சத்தியம் என்ன தெரியுமா? அருமையான இளைஞர்களே, நற்செய்தியின் வல்லமையை குறைத்து காட்டாதிருங்கள், அதை மாற்றாதிருங்கள். ஏனென்றால் சிலுவையை பற்றிய உபதேசம் பலருக்கு எரிச்சலை மூட்டுகிறதாக எதிரானதாகத்தான் தெரியும். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதை நீங்கள் பெரிதுபடுத்தக்கூடாது. கலாத்தியர் 5:12 வசனம், உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். அதாவது உங்களுக்கு தவறான போதனை செய்கிற யூதர்கள் உங்களை விட்டு அப்புறப்படுத்தப்படுவார்கள் என்றால் நலமாயிருக்கும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, நாம் மீட்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அவரை நம்முடைய இரட்சகராக விசுவாசித்தால் மட்டும் போதும். நாம் இரட்சிக்கப்படுவதற்காக வேறு எந்த சடங்காச்சாரங்களையும் பின்பற்ற வேண்டுமென்றோ சில அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றோ யாராவது தவறாக போதிப்பார்கள் என்றால் அவர்கள் சிலுவையின் மகிமையை குறைக்கிறார்கள். நாம் வாழ்வு பெறுவதற்கு சிலுவை போதுமானது. இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் அனுதின வாழ்க்கையிலேயும் விசுவாசத்தினாலேயே தூய ஆவியானவரின் வல்லமையிலே வாழ அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நாம் அனுதினமும் பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு அவரையே நம்புவோமா? அவரையே பின்பற்றுவோமா? அவருக்கே கீழ்ப்படிவோம். இனி வாழ்வது நாம் அல்ல, கிறிஸ்துவே நம்மிலே வாழ்கிறார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, கலாத்திய திருச்சபையில் இருந்த குழப்பங்களுக்கு பவுலப்போஸ்தலன் மூலமாய் நீர் கொடுத்த விளக்கங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்களும் எந்த தவறான போதனையிலையும் சிக்கி உம்முடைய சிலுவையின் மகிமையை குறைத்து விடாதபடி உம் சிலுவை எங்களுக்கு போதும் என்கிற உணர்வோடு எங்கள் இரட்சிப்பிற்காகவும் பரிசுத்தமாக்கப்படுதலுக்காகவும் உம்மையே சார்ந்து கொள்ள அனுதினமும் எங்களுக்கு கிருபை செய்யும். மீட்பரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் ஆதி திருச்சபையின் காலங்களிலே விசுவாசிகள் தங்கள் தனிப்பட்ட நடக்கையை குறித்து மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் ஆதி திருச்சபையின் காலங்களிலே விசுவாசிகள் தங்கள் தனிப்பட்ட நடக்கையை குறித்து மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ சரி, ஆப்ஷன் பி தவறு.
2: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
3: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? கலாத்தியர் நிருபத்தின் தீர்க்க தரிசனமான ஒரு வாக்கியம் என்னவென்றால், அதுதான் நீதி கிடைக்கும் என்கிற நம்பிக்கை. நல்ல காரியங்களை செய்ய முற்படுவதை விட நல்லவர்களாக வாழ வேண்டியது மிக முக்கியமானது. இன்று நாம் நியாய பிரமாணத்திற்கு கீழே இல்லை என்பதை குறித்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். கிறிஸ்துவிலே நமக்கு ஒரு சுயாதீனம் இருக்கிறது. அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கம்தான் நமக்கு தேவை. விசுவாசத்தின் மூலமாக கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினாலேயே நாம் வாழவும் வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க, பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
5: என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதின் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். மல்கியா 4:2.

மாறாத உங்க அன்பை நாங்க நினைச்சு பாக்குறோம். மறவாத உங்க மார்பில் சாய்ந்து மகிழ்ந்து உறவாடுகிறோம் அப்பா. எங்க அப்பா பிதா நீங்க, அப்பா எங்க பிதா நீங்க, எங்க பிதா நீங்க, எல்லாவற்றையும் தருகிற பிதா நீங்க. அப்பா உங்க இன்ப பிரசன்னத்தினால ஒவ்வொரு நாளும் எங்களை மூடி நடத்துகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் மூடியா இருக்கக்கூடாது என்பதற்காகவே உங்க பிரசன்னத்தினால் எங்களை மூடுகிறீங்களே, அதற்காக நன்றி அப்பா. யாரெல்லாம் மூடு அப்செட் ஆயிட்டேன், நான் மூடியா இருக்கிறேன்றாங்களோ, நீங்க ஊழியம் செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். என்ன மூடி மூடி மூடினாதீங்க, டேடி இருக்கிறாரு அதை நினைச்சு சந்தோஷம். அப்பா மூடியா இருக்கிற எல்லாம் மூட் அவுட் எல்லாம் மாத்தி டாடி ஊழியம் செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். உங்களை நாடி வந்த ஒருத்தர் கூட டாடி கைவிடுவதே இல்லை. கைவிடாதவர் இந்த மூடியான எண்ணத்தையும் மாத்தி ஒவ்வொருவரையும் வண்ணமயமாக்க போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். அதை நீர் செய்கிறீர். எண்ணங்களை உங்க எண்ணங்களை மாற்றுகிறார், உங்க வாழ்க்கையை வண்ணமாக்குகிறார். எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்பதற்காக கவலைப்பட்டு கவலைப்பட்டு மூட் அவுட் ஆயிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில டாடி ஊழியம் செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எல்லாவற்றையும் அவர்கிட்ட விட்டுருங்க. First seek the kingdom of God and his righteousness, and all these things shall added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். அப்படி நீர் செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். எல்லாம் மூட் அவுட் மாறி உங்களுக்குள்ள ஆண்டவரே வளர்ந்து பெருகுகிற நட்சத்திரமாக அப்பா, ஆகாய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களாக உம்முடைய அன்பு மக்கள் ஜொலிப்பார்களாக. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்ற மாசற்ற பிள்ளைகளாய் அப்பா ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு பிரகாசிப்பார்களாக, பிரகாசிப்பார்களாக, உச்ச நட்சத்திரமாய் இருப்பார்களாக. நீதிமானுடைய பாதை நண்பகல் நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருப்பதாக, இருப்பதாக. உங்க அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனை புயல் வீசுற கடல்ல தடுமாறி கொண்டிருக்கிற படகை தாங்கிடும் நங்குரமாக இந்த காலை வேளையில் அப்பா ஊழியம் செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நங்கூரம், நங்கூரம், நங்கூரம் அப்பா, எங்க நங்கூரம் நீங்க. ஓ உங்க அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஸ்ட்ராமும் காமாக்கிவிட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். மனதார ஆசீர்வதிக்கிறோம். சித்தப்படியே நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் அமர்ந்து கொள்வோமா? மூட் அவுட் ஆகி மூடியா இருக்கிறீங்களா? டாடி ஊழியம் செய்யறார், உங்க எண்ணத்தை எல்லாம் மாத்துறார். எண்ணத்தங்க, எண்ணத்தங்க, ரெண்டு சுழி இன்னும் மூணு சுழி இன்னும் அது ரெண்டுத்தையும் மாத்துவார். எண்ணத்தங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க எண்ணத்தை விட உங்களை குறித்த வண்ணமயமான எண்ணம் பெருசு அவருக்கு. வானத்தையும் பூமியையும் பார்க்கிலும் எவ்வளோ உயரம் உங்க நினைவுகள். அவர் நினைவு அல்ல, உங்க வழி அவர் வழி அல்ல. பழி போட்டுட்டாங்க அப்படின்னு அதனால மூட் அவுட் ஆயிட்டீங்கல்ல. பழி விழுந்தா என்ன? யோசேப்பை உயர்த்தினவர் உங்களை உயர்த்துவார். யோசேப்பை எல்லாரும் முன்னாடியே தாழ்த்தப்பட்டவன், அண்ணன் முன்னாடி தாழ்த்தப்பட்டவன், போத்திபார் மனைவி முன்னாடி வீழ்த்தப்பட்டவன், பார்வோன் மன்னனால் வாழ்த்தப்பட்டவன். இன்றைக்கு தாழ்த்தப்பட்டுட்டேன், வீழ்த்தப்பட்டுட்டேன்றீங்களா? ஆண்டவர் அதே நபர்களுடைய கண்கள் பார்க்க உங்களை வாழ்த்தப்பட்டவனாய் மாற்றுவார். நீங்கள் வீழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க,
அல்லது யாருமே இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கங்க. எந்த அளவுக்கு அறிக்கை இடுகிறோமோ அந்த அளவுக்கு அறிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும். நான் தாழ்த்தப்பட்டவனும் அல்ல, நான் வீழ்த்தப்பட்டவனும் அல்ல, நான் வாழ்த்தப்பட்டவன். அவரே வாழ்த்துகிறார். யார் உங்களை வீழ்த்த முடியும்? சந்தோஷமா, அவர் உங்களுக்கு எனக்கு அப்பாவா இருக்கிறார். பிதாவே நமக்கு அப்பாவாயிட்டா? அந்த பிதாவாகிய தெய்வமே நமக்கு அப்பாவாகி. ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள்ல 1 2 3 ரெடி 1 2 3 அப்படின்னா 123வது பாட்டு, அப்பா பிதாவே அன்பான தேவா

நேற்று தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து அந்த பாடலாம் பாடிக்கிட்டே இருக்கிறப்ப தந்தை அவர்களுக்கு எவ்வளோ பெரிய சத்தியத்தை நான் மூணே லைன்ல ஆண்டவர் கொடுத்துட்டார். அப்பா பிதாவே, அவர் யாரு? அவர் அன்பான தேவன். அவர் யாராயிட்டாரு? அவர் அருமை ரட்சகர். அவர் எங்க இருக்கிறாரு? அவர் ஆவியானவராக நமக்குள்ள இருக்கிறார். அந்த அருமைன்னு பாக்குறப்ப வெறுமையும் வறுமையும் அந்த அருமை நாயகர் எல்லாவற்றையும் மாற்றி விடுகிறார். அவரே ஆவியானவராக நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். எவ்வளவு பெரிய சிலாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். என் பிதாவே எனக்கு அப்பா ஆயிட்டாரா? பழைய ஏற்பாட்டு காலத்துல அவரை அப்பா எலோஹீம் யாஹ்வே யோனியே வாஹே ஹீப்ருல அது எழுதும் போது அப்படியே ரபீஸ் எல்லாம் போய் அப்படியே கையை கழுவிட்டு வந்து வந்து அப்படியே எழுதுவாங்க. அதுக்கு பதில் அடுநாயின்னு எழுதுவாங்க. அவரை பார்த்தாவே பயம். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தாரு. அதை நினைத்து மாபெரும் ரட்சிப்பை தந்தாரு. அதை நினைத்து மாபெரும் அபிஷேகத்தை தந்தாரே. அதை நினைத்து சியோன் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும். இன்னைக்கு மகிழ்ச்சி இல்ல, அது இல்லை, இது இல்லைன்ற அப்படியே புலம்பல் இருக்கிறதே ஒழிய மகிழ்ச்சி இல்ல. அப்பா சமூகத்துல அந்த மூடியான வாழ்க்கையெல்லாம் மாத்திருங்க. டாடி உங்களை நான் கொண்டாடுறேன். நேத்து ஜோபில நான் ஸ்கூலுக்கு மதியம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறப்ப என்னை பார்த்து பார்த்து சிரிக்கிறான். நான் ஒண்ணுமே பண்ணாத அப்பா என்னை பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அவனை ஸ்கூல்ல விட்டு திரும்பின உடனே ராத்திரி ஜபிக்கிறப்ப எனக்கு உள்ள ஒரு நினைவு, ஆண்டவரே ஒண்ணுமே பண்ணாத அப்பாவை பார்த்து பார்த்து அவன் சிரிச்சா. கல்வாரி சிலுவையில எல்லாவத்தையும் செஞ்சு முடிச்ச அப்பாவை பார்த்து நாங்க எவ்வளவு கொண்டாடணும். உண்டாக்கினவரில் மகிழவும். சியோன் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும். சந்தோஷமா அப்பா சமூகத்துல எழும்பி நின்று

எவ்வளவு பெரிய சத்தியம். அப்பா பிதா, என் பிதாவே எனக்கு அப்பாவாயிட்டார். அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை ரட்சகரே, அருமை ரட்சகர் உன்னை வெறுமையாகவோ வறுமையாகவோ விட மாட்டார். உன்னை பெருமையாகத்தான் வைப்பார், உன்னை மேன்மையாகத்தான் வைப்பார், உன்னை கீழ்மையாக வைக்க மாட்டார். உங்களில் ஒருவரை ஆகிலும் கீழ்மையாக வைக்கவே மாட்டார். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காண்பார்கள் என்கிற வார்த்தையின்படி உங்களுக்கு ஒரு மேன்மை உண்டு, உங்களுக்கு ஒரு மகிமை உண்டு, உங்களுக்கு ஒரு பெருமை உண்டு. உண்டாக்கினவரில் நீங்களும் நானும் மகிமை மகிழும் போது இதெல்லாம் உங்களுக்கு எனக்கும் சாக்கியமாக பாக்கியமாக தருகிற அப்பாவை பார்த்து

0: கலையான சேர்ல வாழ்ந்தமா, கலையான வாழ்க்கை, உளையான வாழ்க்கை. உளையையும் மாற்றி விட்டார், களை போன்ற வாழ்க்கையும் மாற்றி முகத்தில்தான் எவ்வளவு கலையையும் வாழ்க்கையில் எவ்வளவு கலையையும் கொடுத்தாரே, அவரே கலையாக ஆற்றாக அவரே வரைஞ்சார சித்திரமா. ஒரு பிளெயினான ஒரு கல்லு போல இருந்த நம்முடைய வாழ்க்கையை சிற்பியாக அவரே நம்மை சிற்பமாக வடிவமைத்தார. சித்திரம் நீங்களும் நானும், கர்த்தரின் இறை சித்திரம். ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கை விசித்திரமா தான் இருக்கும். உளையை மாற்றினவர், களை போன்ற பயிர்களின் நடுவே விளைகிற களை போல இருந்த நம்முடைய வாழ்க்கைய முகக்களையை கொடுத்தாரே. தானியேல்
1: ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, எபிரேயர் 12:1 பாரமான யாவற்றையும் நம்மை
0: சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
1: விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற
0: இயேசுவை நோக்கி
1: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
0: பொறுமையோட ஓட கடவோம்.
1: சோ இந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு நமக்கு திறமை தேவையில்லை. நம்முடைய திறமையை பயன்படுத்தி நமக்கென்று தேவன் நியமித்திருக்கிற ஒரு ஓட்டத்தை நம்மளால் ஓட முடியாது. நமக்கு தேவை கிருபையினால் வருகிற பொறுமை தான். கிருபை இல்லைன்னா பொறுமை இல்லை. பொறுமைக்கும் ஒரு
0: எல்லை உண்டு,
1: ஆனால் கிருபையினால் வருகிற பொறுமைக்கு எல்லையே என்னன்னா
0: இல்லை. ஆமென். ஹல்லேலூயா.
1: நமக்குன்னு நியமிக்கப்பட்ட எல்லை கோட்டை தொடணும்னா எல்லையில்லாத பொறுமை வேணும்.
0: ஆமென்.
1: இந்த எல்லையில்லாத பொறுமையை நம்ம கல்லி செய்கிறது அளவில்லாத கிருபை.
0: ஆமென்.
1: அளவில்லாத கிருபையும் எல்லையில்லாத பொறுமையும் நகமும் சதையுமா.
0: ஆமென்.
1: தண்டவாளத்தினுடைய ரெண்டு
0: பகுதி
1: பகுதி போல. நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் எந்த பக்கம் ஒரு கோடு அந்த பக்கம் ஒரு கோடு போட்டிருப்பாங்க, அதுதான் என்னது ட்ராக். இந்த ட்ராக்ல தான் நம்ம என்ன செஞ்சாகணும். விஷுட்ரான். இப்போ நியமிக்கப்பட்ட ஓட்டத்துக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த ரெண்டு ட்ராக்கோட ரெண்டு பவுண்டரி என்னன்னா கிருபையினால எல்லையில்லாத
0: பண்ணிக்கணும்,
1: அளவில்லாத கிருபை, எல்லையில்லாத பொறுமை. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் சட்டார் பிடாருன்னு அடிதடிதான்.
0: எஸ்.
1: என் பொறுமைக்கு என்னன்னா ஒரு
0: எல்லை உண்டு.
1: பொறுமை நீ ரொம்ப என்ன செய்யறேன்னா
0: பொறுத்தது போதும், பொங்கி எழுந்து விட்டேன், அட்டி கொடுக்கிறேன்.
1: அது மிரண்டால்
0: ஆடு கொள்ளாது.
1: அந்த மாதிரி பஞ்செல்லாம் இந்த அளவில்லாத கிருபுக்கள் இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி பஞ்ச் டயலாக்லாம் சொல்ல தெரியாது.
0: அவனை
1: ட்ராக்க செட் பண்ணி அதுல ஆண்டவர் அவனை ஓட வச்சிருக்கிறாரு. சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். சோ ரேஸ்ல ஓடுறவன் பர்டனை தூக்கிட்டு நினைச்ச முடியாது, ஓட முடியாது. அவனுடைய டிரெஸ்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து எவ்வளவு லெகுவா, எவ்வளவு தன்னை லெகுவாக்கி கொள்ள முடியுமோ அவ்வளவு தன்னை லெகுவாக்கி கொள்வதில் ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஒரு ட்ரெஸ் கூட தொலை தொலைன்னு போடாம அப்படியே டைட்டா, ஸ்கின் டைட்டா போட்டிருப்பாங்க. ஏன்னா காற்றுல அந்த ட்ரெஸ் கூட அடிச்சது அதுல கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. நம்ம அழுத்தக்கூடிய பாரத்தை சுமந்து கொண்டு வேகமா நம்மளால ஓட
0: முடியாது.
1: ஒரு மொழியாக்கத்தில் அருமையாக இருக்கு, பாவத்தை நெருங்கி நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு அப்படிங்கிறது. நம்மை நெருங்கி நிற்கிற பாவம் நம்மை லெகுவாக சிக்க வைக்கும். நெருங்கி நிற்கிற பாவம் நம்மை
0: லகுவாக சிக்க வைக்கும்,
1: ரொம்ப லகுவாக சிக்க வைக்குமா? நோ பாரசிட்டிக் சின், நம்மளை வந்து அப்படி ஒட்டுணி போல நம்மளை பிடிச்சிக்கிட்டு பாடாப்படுத்துகிற அந்த பாவம். சார் ரெண்டு, சம் ப்ரெஷர்ஸ் ஆர் இன்டர்னல், சில அழுத்தங்கள் உள்ளானது, அண்ட் சம் ஆர் அதர் ப்ரெஷர்ஸ் ஆர் ஃப்ரம் எக்ஸ்டர்னல், சில அழுத்தங்கள் வெளியிலிருந்து வருது, சில அழுத்தங்கள் உள்ளிருந்தே நமக்குள்ளிருந்தே. அப்போ வெளியிலிருந்து வருகிற பாரம் வந்து நம்முடைய ஸ்ட்ராங் ஏரியாவை குறி வைக்கும், நம்ம ஸ்ட்ரென்த் அட்டாக் பண்ணோம், எதுனா நம்மை அழுத்தக்கூடிய பாரங்கள், பேர்டன். ஆனால் பாவங்கிறது நம்முடைய சபலத்தை குறி வைக்கும். சபலம் இந்த சென்ஸ் வந்து இட் டாக்ஸ் அபவுட் அவர் வீக்னஸ், வீக் ஏரியா. இது எல்லாத்துலேயுமே மனுஷனுக்கு என்ன இருக்கும், ஒரு
0: சபலம்
1: இருக்கும். ஸ்ட்ராங் ஏரியா, ஆண்டவரோடு உறவாடுகிற அந்த பார்ட் எல்லாமே நமக்கு என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானது, வலுவான பகுதி. வசனத்து நிமித்தம் ஒரு இடரல் வருது பாருங்க, வசனத்து நிமித்தம் ஒரு நெருக்கடி, வசனத்து நிமித்தம் ஒரு உபத்திரம் வருது பாருங்க, இதெல்லாம் அந்த கேட்டகரி. நம்ம ஆண்டவருக்குள்ள ஸ்திரப்படுறத திடப்படுறத டெவிலால் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ளவே
0: முடியாது,
1: முடியாது. அப்போ பாவம் நம்மளுடைய வீக் ஏரியாவை அட்டாக் பண்ணுது, சபலம். ஆனால் பாரம் வந்து நம்முடைய ஸ்ட்ராங் ஏரியாவை அட்டாக் பண்ணுது. விடுதலையோட துதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம துதிக்க தொடங்கினோம்னா, நம்ம தெளிஞ்சிட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களை குழப்பி விட்டுருவான். அஸ் அ ஹஸ்பண்டா நீங்க தெளிவடைஞ்சிட்டீங்கன்னா கத்திருக்குள்ள
0: மனைவியை குழப்பி விட்டுருவோம்,
1: மனைவிக்கு குழப்பம். கணவனும் மனைவியுமா நீங்க சேர்ந்து தெளிவடைஞ்சிட்டீங்கன்னா
0: பிள்ளைகளுக்கு
1: குழப்பம். சரி, பிள்ளைகளோட சேர்ந்து நீங்க மொத்தமா குடும்பமா தெளிவடைஞ்சிட்டீங்கன்னா அடுத்து வீட்டில் இருக்கிற மற்ற ஆள்களுக்கு என்ன வரும்,
0: குழப்பம்.
1: ஸோ நாம தெளிவடைகிறத பார்த்துட்டு பிசாசு சும்மா இருக்கிறது இல்லை. சரி, நீ தெளிஞ்சிட்ட, உன்னை ஒன்றும்
0: பண்ணியாது,
1: உனக்கு தெளிந்த புத்தி வந்துருச்சு, ஆனால் உன் கூடயே இருக்கிற நெருக்கமான ஆட்களுக்குள்ள நான் என்னத்தை உண்டாக்குவேன்னா குழப்பத்தை உண்டாக்குவேன். இது நமக்கு ஒரு ப்ரெஷர் அக்குமுலேட் ஆகுது, இதுதான் எக்ஸ்டர்னலாக வருது. ஏன்னா நீங்கள் வந்து யூ பிகம் ஸ்ட்ராங் இன் கிரைஸ்ட். ஸோ நீ ஆண்டவருக்குள்ளே நீ திடப்படுறத வந்து என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஸோ டெஃபினெட்லி ஹி வில் அட்டாக். அவன் நம்மளை தாக்க வர்றப்ப நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கி தான் நம்மளை தாக்குவான். அது நமக்கு ப்ரெஷர் ஆகுது, இட்ஸ் எ ப்ரெஷர். ஆனால் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன் ப்ரெஷரோடு வருவான். என்னத்தோட வருமா,
0: பிளஷரோட வருவான்.
1: ஐயா கொஞ்சம் சபலமா இருக்கிறாரு இன்னைக்கு, ஐயா கொஞ்சம் தேவனோட உறவாடி ஸ்ட்ராங்கா என்னன்னா
0: இல்ல
1: இல்ல, ஐயா ரொம்ப வீக்கா இருக்கிறாரு, இதுதான் நம்ம லீக் ஆகுற நேரம் அப்படின்னு சொல்லி வீக் ஏரியா மூலமா தான் என்ன செய்வேன்னா லீக்கேஜ் இருக்கும். அங்க நம்மளுடைய வீக்னஸ் அவன் அட்டாக் பண்ணுவான், அதான் சபலம் அப்படின்றான். இப்போ நமக்கு நிகழ்ந்த காரியங்களை வச்சு நம்ம மனுஷங்க மேலே கோபம் அடைகிறோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஏதாவது சிக்கலில் சிக்க வச்சு தேவனை விட்டு நம்மளை என்ன செய்யணும், பிரிக்கணும். இப்போ நமக்கு சம்பவித்த காரியம் அதை மனசில் வச்சு நாம் சம்மந்தப்பட்ட நபர்கள் மேலே நாம் என்ன அடைகிறோம்னா கோபம் அடைகிறோம். We become easily angry with those people. அந்த மாதிரி மற்றவங்க மேல நமக்கு ஒரு கோபம் வந்த பின்னாடி அந்த கோபம் கடைசியில் யார் மேல திரும்பும்னா, ஏண்டவர் எனக்கு மட்டும் இப்படி என்னன்னா
0: நடக்குது
1: நடக்குது. நீங்க என் ஜெபத்தை நீங்க கேட்குறீங்களா இல்லையா, இல்ல நான் சும்மா கத்திட்டு இருக்கேன்னா வீட்டில் உட்காந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க மனசுல அப்படின்னு ஃபைனலா எங்க திரும்பிடுறான்னா
0: ஆண்டவர் மேலே,
1: ஆண்டவர் மேல அவனுக்கு கோபம் மையம் கொள்ளுது. இது வந்து டெவிலுக்கு வந்து இதுதான் அவனுடைய அட்டாக். உனக்கு ஆண்டவர் மேல கோபம் வந்து நீ ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், கேள்வி கேட்கணும், ஆண்டவரை சந்தேகப்படணும். நீ வந்து உனக்கு உனக்கு கத்திர மேல என்ன வரணும்னா டவுட் வரணும். என்னைக்கு டவுட் வந்துச்சோ அன்னைக்கே நம்ம அவுட்.
0: எஸ்,
1: டவுட் வந்த அன்னைக்கே நமக்கு
0: அவுட்.
1: நீங்க பால் வந்து எகிரி பவுன்ஸ் ஆகிலாம் வர்றப்ப கிரிக்கெட்ல நீங்க அடிச்சு ஆட வேண்டிய நேரம் அது இல்லை, இது தடுத்து ஆட வேண்டிய நேரம்.
0: எஸ்,
1: இது ஃபோரும் சிக்ஸ் அடிக்கிற நேரம் இல்லை.
0: அவுட் ஆகாம
1: எப்படியோ நீங்க அவுட் ஆகாம கட்டை போடுறதுன்னு சொல்லுவான், கட்டையை போடுறான்டான்னு சொல்லுவான். டிஃபென்சிவ் மோட், எவ்வளவு டிஃபெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு டிஃபெண்ட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணி நீங்க களத்துல நிக்க வேண்டியது மட்டும்தான் இப்ப செய்ய வேண்டிய வேலை. அடிச்சாடுறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப இப்ப தேவை தடுப்பாட்டம் மட்டும்தான். ஆயிரம் ஆயிரம் சூறாவளி விதவிதமா என்னை தாக்குதாண்டவரே, எனக்கு ஒண்ணுமே என்னன்னா புரியல, ஆனாலும் உங்களை கேள்வி கேட்காம காரியங்களை என் சார்பில் நீங்க செயல்படுவீங்கன்ற விசுவாசத்தோட நான் இன்னும் களத்துல நிக்கிறேன்.
0: ஆமென்.
1: களைச்சு போனாலும் நான் இன்னும் களத்துல தான் நிக்கிறேன்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: களைச்சு போயிட்டேன் ஆண்டவரே, ஐ அம் சோ டயர்ட், எக்ஸாஸ்டட். ஆனா நான் இன்னும் எப்படிதான் நிக்கிறேன்னா
0: களத்தில் தான்,
1: களத்துல நான் நிக்கிறேன்.
0: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
1: அப்போ நாம அஃபண்ட் ஆகுறப்போ நமக்கு மற்றவங்க நம்மளுக்கு ஒரு நெருக்கடிய சங்கடத்தை கொடுக்கறப்போ நம்ம ஈஸியா நமக்கு முதல்ல என்ன வரும்னா கோபம்தான் வரும். ஆனா கோபம் கொண்டாலும்
0: பாவம் செய்யாதிருங்கள்.
1: பாவம் செய்யாத மனுஷனுக்கு பிரஷர் எதனாலயா எகிருது மேக்சிமம் என்னன்னா கவலை கோபம்.
0: எஸ்,
1: பொறாம இந்த மாதிரியான காரியங்களால தான் மனுஷனுடைய
0: பிரஷர்
1: கொதிப்பு அதிகமாகுது. ரத்த கொதிப்பு, அதுக்கு பேரு
0: பிளட் பிரஷர்.
1: டென்ஷன் ஆகிட்டான், ஐயா யார் ஆகிட்டான்னா டென்ஷன் ஆகிட்டான் அப்படின்னு. கோபம் வந்து ஈஸியாக நம்மளை மேற்கொண்டோம். கோபம்
0: நம்மளை ஈஸியாக மேற்கொண்டுடும்.
1: அப்ப நம்மளை மிக எளிதில் மேற்கொள்ளக்கூடிய கோபத்தை அவ்வளவு ஈஸியா நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா மேற்கொள்ள
0: முடியாது.
1: முடியாது. இந்த விஷயத்துல கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்கு ஊழியம் செஞ்சா மட்டும்தான் நம்மளால கோபத்தை மேற்கொள்ளவே முடியும். கோபம் மட்டும் இல்லை, எந்த மனுஷீக பலவீனங்களையும் நாம மேற்கொள்ளணும்னா we need help from the Holy Spirit. அவர் நமக்கு ஊழியம் செய்யணும். Unless he has ministered us, we cannot overcome these weaknesses. நமக்கு அவர் வந்து ஊழியம் செய்யலைன்னா இந்த மாதிரியான பலவீனங்களை நம்மளால மேற்கொள்ளவே
0: முடியாது.
1: முடியாது. சோ பிரஷர்ங்கிறது அழுத்தம் என்பது இட்ஸ் லைக் an air bubble, காற்று குமிழ்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அதை ஊதுனா எப்படி தெரியும்னா ரொம்ப பெருசாயிரும். அப்ப ஊதுறப்ப உள்ள உருவாகிற ஒரு இன்டர்னல் பிரஷர் வந்து அந்த குமிழ் என்ன செய்யுதுன்னா பெருசாக்குது, ஸ்வெல் ஆயிருது. இந்த அளவு அது பெருசானதுக்கு காரணம் உள்ள ஒரு ஊதுற வேலை நடக்குது.
0: எஸ், ஹல்லேலூயா.
1: ஆனா இந்த குமிழ் போல இருக்கிற, காற்று குமிழ் போல இருக்கிற இந்த பெரிய சைஸான அழுத்தத்தை உடைச்சு போடக்கூடிய ஒரு பவர் வந்து கிறிஸ்துவோடு உறவாடுகிறவர்களுக்கு உண்டு. இங்கதான் பிரஷர் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய பர்சனல் ஃபெலோஷிப் வித் காட், அவர் பர்சனல் ஃபெலோஷிப் வித் காட், plays a major role. ஒரு பெரிய ரோல ஆண்டவரோடு நமக்குள்ள தனிப்பட்ட உறவாடுதல் நமக்கு செய்யற ஊழியத்துக்கு இணையானது வேற எதுவுமே என்னன்னா
0: இல்லை.
1: இல்ல தேவன் ஊழியம் செய்ய வந்துட்டார்னா உதவி செய்ய வந்துட்டாருன்னு அர்த்தம்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: இந்த பபுள் ஏன் பெருசாச்சு?
0: ஊதுனதுனால.
1: யார் ஊதுறா? நமக்கு அழுத்தத்தை கொடுக்கிற ஒரு காரியத்தை நாமளே ஊத வச்சு, நம்ம வாயினாலேயே ஊத வச்சு, நமக்கு எதிராக பெருசாக்குறது இல்ல. பிசாசு பயங்கர கை தேர்ந்தவன். அதுல
0: தந்திரசாலி.
1: இஸ் அ மாஸ்டர் இந்த விஷயத்துல அவன். ஆனா தேவனோடு உறவாடுறவங்க என்ன செய்யறாங்கன்னா, கர்த்தரோட
0: உறவாடுகிறவர்கள்,
1: உறவாடுகிறவர்கள் இந்த மாதிரி பெருசா ஊதி பெருசாக்கப்பட்ட அழுத்தத்தை மிக ஈஸியா அவங்க உடைச்சிருவாங்க.
0: அல்லேலூயா.
1: அப்ப பிரஷர் வந்து எழும்புது அப்படின்னா, அழுத்தங்கள் உருவாகுதுன்னா, அதை உடைக்கிறதுக்கான பெஸ்ட் மெத்தட் என்னன்னா, go and have a personal fellowship with Christ.
0: Yes.
1: ஆண்டவரோடு இது தனிப்பட்ட விதத்தில் உறவாடுகிற ஒரு நேரம். ஆண்டவரோடு உறவாடி நமக்கு விரோதமா அக்குமுலேட் ஆகியிருக்கிற அல்லது ஊதி பெருசாக்கப்பட்டிருக்கிற ஒரு ப்ரெஷரை நம்ம ஈஸியாக உடைச்சிடலாம். நம்மளை உடைக்கிறதுக்காக ஆண்டவர் அந்த ப்ரெஷரை அலோவ் பண்ணலை, நாம அதை உடைக்கணுங்கிறதுக்காக.
0: ஆமென்.
1: கர்த்தர் ஒரு கை பார்த்தலாங்கிறார்.
0: எஸ்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: அந்த மாதிரி அந்த அழுத்தத்தை தேவன் தொட்டார்னா அது என்ன செஞ்சிடும்னா உடைஞ்சிரும்.
0: உடைஞ்சிரும்.
1: உடைஞ்சிரும்.
0: ஹல்லேலூயா.
1: யுத்த புருஷன் அழுத்தங்கள் நடுவுல மன உடைகிறவன் அல்ல. அவ்வளவு ஈஸியா அவன் என்ன செய்ய மாட்டான்னா பிரேக் ஆக
0: மாட்டான்.
1: ஏன்னா அவன் கிறிஸ்துவின் ஆவியானவரோட உறவாடி அவன் அழுத்தங்களை
0: உடைக்கிறவன்.
1: நாடி இந்த டாபிக்ல ஒரு செய்தி எடுத்திருக்கிறோம். அழுத்தங்கள் அவனை உடைக்கிறது இல்ல, அவன் அழுத்தங்களை உடைக்கிறான்.
0: தேவனோடு உறவாடி அழுத்தங்களை உடைக்கிறான்.
1: அவளுடைய அனுபவம் தான் எப்பக்கமும்
0: நெருக்கப்பட்டும்
1: நெருக்கப்பட்டும்
0: ஒடுங்கி போகிறது,
1: ஒடுங்கி போறது இல்ல, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறது
0: இல்லை,
1: இல்ல
0: கீழே தள்ளப்பட்டும் கைவிடப்படுவது இல்லை. அல்லேலூயா.
1: அப்போ இவங்கெல்லாம் அழுத்தங்கள் இவங்களை உடைக்கல. அப்போ சொன்னாங்க பவுல பிரஷர் உடைக்கல, பிரஷரை உடைச்சாலு.
0: ஆமென்.
1: It's a holy art. நம்ம கற்று தேர்ச்சி அடைய வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு பரிசுத்த கலை இது.
0: Yes. Hallelujah. Hallelujah.
1: ஆவியானவர் அருளி செய்கிற ஒரே ஒரு வார்த்தைக்கு, ஆவியானவர்
0: அருளி செய்கிற ஒரே ஒரு வார்த்தைக்கு,
1: ஒரே ஒரு சமயத்திற்கேற்ற வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய அழுத்தத்தையும் ஒரு ஒரு ஒரு நொடியில. And a second is enough. ஒரு அவ்வளவுதான், தப்புன்னு உடஞ்சினாரு.
0: ஹல்லேலூயா.
1: ஒரு பலூன ஊதிக்கிட்டே இருந்தா, பலூன
0: ஊதிக்கிட்டே இருந்தா
1: ஒரு அளவுக்கு மேல அது வெடிச்சிருமா? வெடிக்காத.
0: வெடிச்சிடும்.
1: ஊதிக்கிட்டே இருந்தா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம
0: ஊதிக்கிட்டே இருந்தா,
1: ஊதிக்கிட்டே இருந்தா. டெபிளோட ட்ரிக் என்னன்னா, ஒண்ணுமில்லாத பிரச்சனையா இருக்கும். உப்பு கல்லு கூட என்னன்னா
0: பிரயோஜனமே இருக்க,
1: பிரயோஜனப்படாத ஒரு பிரச்சனை. அதை நம்ம கையில கொடுக்க மாட்டான். மன்னிக்கணும், கையில தான் கொடுப்பான். அவன் எங்க கொடுத்துட்டு போயிருவான்?
0: கையில தான் கொடுத்துட்டு போயிருவான்.
1: பலூனை கையில கொடுத்தாச்சுன்னா அவனுக்கு தெரியும், கையில பலூன் வந்தா இவங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க.
0: எஸ். கையில் கொடுத்தது வாயில் வரும்.
1: இவங்க கையில பலூனை கொடுத்தா இவனுக்கு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டானுங்கன்றது அந்த திருவாளை தனக்கு
0: நல்லாவே தெரியும்,
1: நல்லாவே தெரியும். அதனால ஒரு ப்ராப்ளத்தை நைஸா கொண்டாந்து அப்படி கையில் அப்படி கொடுத்துட்டு அவ ஒதுங்கிடுவான். நான் என்ன செய்வேன், கையில் வச்சு அதை அப்படி இழுத்து இழுத்து பார்ப்பேன். அது பலூன் தெரிஞ்சிருச்சா, ஆனாவே கையில் இருந்த பலூன் எங்கே போயிடும்னா,
0: வாயில்
1: வாயில் போயிடும். வச்சுட்டு இப்போ அது சும்மா இருந்த பலூன் ஏன் பெருசாகுதுன்னா, வேற யாரும் ஊதலை, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம நானே அதை பேசி பேசி பேசி ஒவ்வொரு முறை அதை குறித்து பேசுகிறப்பையும் ஒவ்வொரு முறை ஃபோன் என்ன செய்கிறேன்னா ஊது. அப்போ பலூன் வந்து இந்த என் கையில் வந்த பலூன் இப்போ எங்கே போயிருச்சுன்னா,
0: வாய்க்கு,
1: வாய்க்கு போய் என் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம மூச்சை இழுத்து இழுத்து ஊதுறேன்.
0: எஸ்,
1: மூச்சை
0: இழுத்து இழுத்து
1: இழுத்து இழுத்து ஊத ஊத ஊத ஊத
0: ப்ரெஷர் தாங்க முடியாது.
1: ப்ரெஷர் ஃபுல்லா இந்த அழுத்தத்தை நானே கிரியேட் பண்றேன்,
0: அழுத்தத்தை நானே கிரியேட் பண்றேன்.
1: இப்படியே ஊதிக்கிட்டே இருந்தா அப்படியே போயிட்டேவா இருக்கும்,
0: இல்லை
1: ஒரு அளவுக்கு மேல போனா பலூன் என்ன செய்யுது,
0: வெடிச்சிரு,
1: உடையுதா வெடிக்குதா,
0: வெடிக்குது,
1: உடைகிறது வேற,
0: வெடிக்கிறது வேற,
1: வெடிக்கிறது வேற.
0: அல்லேலூயா.
1: அப்போ ஒரு சின்ன பிரச்சனையை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டாந்து வச்சுட்டு அதை தாங்கிக்கிற முடியாம என்ன செய்வோம்னா, ஓயாம அதை குறிச்ச பேச பேச பலூனை ஊதி பெருசாக்குற மாதிரி நானும் ஒண்ணும் இல்லாத பிரச்சனைய ஊதி ஊதி என்ன செஞ்சிட்டேன்னா,
0: பெருசாக்கிட்டேன்,
1: பெருசாக்கிட்டேன். என்ன என் வாயை வச்சுக்கிட்டேன், என்ன என்ன
0: சும்மாவே இல்லை,
1: சும்மாவே இருக்கிறது இல்லை. அப்ப ஒரு அளவுக்கு மேல நம்மளே ஊத வச்சு நல்ல இந்த பபுள் கம் பாருங்களேன் வாயில போட்டு அப்படியே சவைச்சு சவைச்சு, முதல்ல சவைக்கிறப்ப எப்படி இருக்கும்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், இனிப்பா இருக்கும். சவைக்கிறதுக்கு எப்படி இருக்கும்,
0: இனிப்பா இருக்கும்.
1: அப்புறம் நல்ல சவைச்ச பின்னாடி அதுல முட்டை விடுறது, வாயில வச்சு என்ன விடுறேன்னா
0: முட்டை விடுறது.
1: அப்படி அவரே தான் சவைச்சு அப்படி எடுத்து பூனை என்ன செய்வார்னா
0: ஊதுவா,
1: ஊதுவார், ஊதுனா சுயிங்கம், மென்ன சுயிங்கம், மெல்லாத சுயிங்கம் இல்ல, மென்ற சுயிங்கம், மெல்லாத சுயிங்கத்துக்கு பபுள் கமுக்கு புஷ்ன்னு வர்றதுக்கான
0: வாய்ப்பு இல்லை.
1: அந்த பொட்டன்சியல் வந்து உள்ள ஹிடனாக தான் இருக்கும், அந்த ஆற்றல் உள்ள மறைஞ்சிருக்கும். அப்போ அந்த ஹிடன் பொட்டன்சியல் எப்படி
0: ரிலீஸ்
1: அன்லீஸ் பண்ணுறான் அப்படின்னா, ராவான ப்ராப்ளத்தை கையில் கொடுத்து அதை நல்லா சவைக்க வச்சு, யாரை வச்சு சவைக்க வச்சு, நீயே மெல்லுன்னு மெல்ல வச்சு உள்ள இருக்கிற பலூன் மாதிரி விரியக்கூடிய பொட்டன்சியல் என்ன செய்யுதுன்னா இப்போ அன்லீஸ் ஆகுது. என்ன செஞ்சிரும்னா
0: வெடி
1: கடிச்சிரும், வெடிச்ச சுயிங்க எங்க ஒட்டும்னா
0: நமக்கு
1: மீச வாய் எல்லாத்துலயும் ஒட்டி, அதுக்கப்புறம் அதை போட்டு எடுக்க முடியாம படுற பாடு இருக்க அவஸ்தை. இதான் வந்து நம்மளே ஊத வச்சு நம்ம வாயினாலே ஊத வச்சு அந்த பிரச்சனை என்ன செய்ய வீட்டுக்குள்ள வெடிக்கு. ஆனா ஆவியானவரோடு நாம உறவாடும் பொழுது ஊதி ஊதி பெரிதாக்கப்பட்ட காரியங்களை ஒரு நொடியில உடைத்து போடக்கூடிய ஒரு சமயத்துக்கேற்ற வார்த்தையை தந்து அவர் நமக்கு ஒரு ஊழியத்தை செஞ்சிடுறார். ரெண்டு காரியத்தை ஆண்டவர் பேசினார், கோபத்துல வெடிக்கிறது வேற, கோபத்தை உடைக்கிறது வேற.
0: எஸ்,
1: கோபத்துல
0: வெடிக்கிறது வேற, கோபத்தை உடைக்கிறது வேற.
1: எப்பவுமே ஊதப்பட்ட பலூன் வந்து ஒரு உச்சம் தொட்ட உடனே வெடிச்சிடும்,
0: எஸ்,
1: அதுக்கு மேல அது தாங்காது, அதுக்கு மேல அது என்ன செய்யாதுன்னா
0: ஆங்காது,
1: ஆங்காது. கோபம் அப்படிதான், அப்படி உள்ளேயே என்னென்ன இருக்கும், அப்படி உள்ளேயே என்ன செய்யணும்னா அப்படி ஆயிட்டே இருக்கும். அது ஒரு உச்சகட்டத்தை அடையிறப்ப மனுஷன் கோபத்தில் என்ன பண்ணிடறான்னா, மனைவி மேல உள்ள கோபத்தை கணவர் வெடிச்சிடறாரு, அல்லது கணவர் மேல இருக்கிற
0: கோபம்
1: மனைவியினுடைய கோபம் வீட்டுக்குள்ள வெடிக்குது. வேட்டு வெடிக்கல, கோபம் வெடிக்குது வீட்டில். வீட்டுக்குள்ள வெடிச்சத்தை கேக்குதுன்னா வீட்டுக்குள்ள பிசாசு வெடி போடுறது இப்படித்தான்.
0: எஸ்,
1: கணவர் வெடிக்கிறார், மனைவி
0: வெடிக்கிறார்,
1: வெடிக்கிறார், பிள்ளைங்க மேல வெடிக்கிறாங்க. கோபத்துல வெடிக்கிறது வேற, கோபத்தை உடைக்கிறது வேற. கோபத்துல உடைக்கிறவன் இருக்கான், ஆனா கோபத்தை உடைக்கிறவன் இல்ல. புரிஞ்சா உங்களுக்கு?
0: எஸ்,
1: கோபத்துல உடைக்கிறவன் இருக்கான், சட்டி பானையை உடைச்சிடறான், டம்ளரை உடைக்கிறான், டிவியை உடைக்கிறான், செல்போனை உடைக்கிறான், கோபத்துல உடைக்கிறான். டேய், கோபத்துல உடைக்கிறியே, உன் கோபத்தை உடைச்சியா? முடியாதுல்ல. தனக்குள்ள தானே உருவாக்கின ஒரு கோபத்தை உடைக்க எந்த மனுஷனாலும்
0: முடியாது.
1: கோபத்துல உடைக்க தெரியும், ஆனா கோபத்தை உடைக்க தெரியாது. தமிழ புரிஞ்சுக்கங்க.
0: ஹல்லேலூயா.
1: வீட்டுல இருக்கிறதெல்லாம் அடிச்சு தூக்கி போட்டு உடைக்கிறேன்னா கோபத்துல நாம வெடிக்கிறப்ப நம்ம வாயில இருந்து பிறக்கிற தகாத வார்த்தை நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை அப்படி குத்தி
0: காயப்படுத்திடுது.
1: கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கப்படுகிற கோபம் ஒரு நாள்ல வெடிச்சே தீரும்.
0: எஸ்,
1: கொஞ்சம் கொஞ்சமா
0: தேமிச்சாடா.
1: நான் நினைச்சே பார்க்கல, சும்மா வெடிச்சாரு. நான் இந்த மாதிரி இவர் கோபப்படுவார்னு எனக்கு என்னன்னா
0: தெரியவே தெரியாது.
1: என்னால நம்பவே முடியல,
0: சரவடியா வெடிச்சிட்டாரு.
1: இப்படி கோபப்படுறாருன்னா, கோபத்துல இப்படி உடைக்கிறாரு அடிக்கிறாருன்னா, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள சேமிக்கப்பட்ட கோபம்.
0: எஸ்,
1: கோபத்தை எல்லாம் சேமிக்கலாமா பாஸ்டர்? ஆமா, கோபத்தை என்ன செய்ய முடியும்? உள்ளுக்குள்ள
0: சேமிச்சு வைக்க முடியும்,
1: சேமிச்சு வைக்க முடியும். எப்பவுமே அது எதை சேமிக்கிறோமோ அது வட்டி முதல் மாதிரி தான் திரும்பி வரும். கொஞ்சம் கொஞ்சமா தான் சேமிச்சேன்,
0: இப்படி
1: வடசில இவ்வளவு வட்டிய போட்டாங்க. முதல்ல வட்டிய போடுவோம், அப்புறம் வட்டி குட்டிய போடும்.
0: எஸ்,
1: காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்.
0: எஸ்,
1: அப்ப நாம சேமிச்ச கோபம் நாம சேமிச்சாலே வராது, வட்டி போட்டு வட்டி குட்டி போட்டு தான் வரும்.
0: வரும்.
1: இதான் சேமிப்புல இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிளஸ் அண்ட் மைனஸ். சேமிச்ச கோபம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள, நானு சேமிச்ச

0: என்ன செய்யறேன்னா
1: சேமிச்சு
0: சேமிக்கிறேன். இட்ஸ் எ ட்ரிக், இட்ஸ் எ ட்ரிக்.
1: எஸ்
0: லூக்கா 15 அதிகாரத்தில் இளையகுமாரனுக்கு செய்யப்பட்ட தடபுடலான வரவேற்பு யாரை வந்து பாதிச்சிருச்சுன்னா
1: மூத்த மகனை அண்ணங்கார.
0: ஸோ நடக்கிற கீத வாத்தியங்கள் வாசிக்கலாமா? 10:27 வாசிக்கலாமா?
1: அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே.
0: அதாவது அவன் கேட்கிறான், ஊழியக்காரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினால் அவருக்காக கொடுத்த கன்றை
1: அடிப்பித்தார் என்றான்.
0: அப்பொழுது அவனுக்கு என்ன வந்துச்சு?
1: கோபம்.
0: அப்பொழுது அவன்
1: கோபமடைந்து
0: உள்ளே போக
1: மனதில்லாதிருந்தான்.
0: ரிப்போர்ட் வந்து யாருக்கு போயிருக்கும்னா வேலைக்காரன்ட்டு தான், ஊழியக்காரன்ட்டு தான் கேட்டிருக்கான். அப்ப ஊழியக்காரங்க போய் ரிப்போர்ட்டிங் யார்ட்டு கொடுத்துருப்பாங்க? உங்க மூத்தவன் வந்திருக்கான், என்ன இப்படி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கீங்க, பாட்டு சத்தம் எல்லாம் கேக்குதுன்னு கேட்டாரு. ஸோ நாங்கள் இளையவர் வந்திருக்கிறாரு, அதனால உங்கள் டேடி தான் இப்படிலாம் கொண்டாட்டமாக இருக்கிறாரு அப்படின்னு நாங்கள் சொன்னோம்.
1: புரிஞ்சிட்டாரு,
0: பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. இப்படி ஒரு கோபத்தை நாங்கள் என்ன செஞ்சதில்லைன்னா
1: ஆத்ததே இல்லை
0: அப்படின்னு ரிப்போர்ட் ஊழியக்காரங்க தான் யாரு கொடுத்துருக்கணும்?
1: அப்பாவுக்கு.
0: அப்பாவுக்கு என்னன்னா பயங்கர ஷாக்கு, என்னடா அது, நம்மகிட்ட இருந்து டெய்லி ரொம்ப
1: சாஃப்டா
0: அப்பா அப்பா அப்பான்னு சாஃப்டா பேசி தெரிஞ்சவன், ரொம்ப அமைதியா நம்ம சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு தெரிஞ்சவனுக்குள்ள இவ்வளவு கோபம் என்ன செய்தா
1: இருக்கா
0: இருக்கா அப்படின்னு அப்பா ஷாக் ஆகுறார். அப்ப வந்து இந்த மூத்தவனுக்கு கோபம் உடனே எல்லாம் வரல, அவனுக்குள்ள அவன் சேமிச்ச கோபம். அப்படி என்ன கோபத்தை சேமிச்சு வச்சிருந்தான்னா, அவங்க அப்பா போய் விசாரிச்ச இப்பதான் தெரியுது, தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான்.
1: அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக,
0: இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து
1: ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தோம்,
0: என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. பேசிகளிடத்தில் உம்முடைய ஆசையை அழித்து போட்டு உம்முடைய குமாரனாகிய
1: இவன் வந்தவுடனே
0: ஒழுத்த கன்ற இவனுக்காக
1: அடிப்பித்தீரே.
0: நானும் கவனிச்சுக்கிட்டு தாயா இருக்கேன். நானு நீங்க சொல்றத எதையாவது நான் மீறினா, உங்க சொல்ல தட்டி இருக்கிறனா, எவ்வளவு தூரம் உங்களுடைய இருந்து உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் பணிவிடையெல்லாம் நான் செஞ்சு
1: சலக்கரணியான உபசாரங்களோடு பணிவிடை செய்து
0: இவ்வளவு தூரம் இருந்த எனக்கு நீங்க
1: ஒரு ஆட்டுக்குட்டி
0: கூட கொடுக்கல. ஆனா எல்லா சேட்டையும் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், அவன் வந்த உடனே அவனுக்கு இவ்வளவு தடபுடலாம் விருந்து வைக்கிறீங்க. டேடி நல்லதுக்கே காலம்ல, டேடி என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இந்த ஓர வஞ்சனை உங்களுக்கு? ஏன் இந்த பச்சைபாதம் உங்களுக்கு? சின்ன வேணா எப்பவுமே ஒரு மடக்கு தண்ணி அதிகமா தான் நீங்க என்ன செய்றீங்கன்னா
1: குடிக்கிறீங்க. எஸ்
0: டேடி, இந்த பார்ஷியாலிட்டி நீங்க என்ன செய்யக்கூடாது?
1: பார்க்கவே கூடாது டேடி.
0: எனக்கு ரொம்ப நாளா உங்க மேல ஒரு வருத்தம், நீங்க என்ன என்கரேஜே பண்ணல.
1: எஸ்
0: ஒரு நாளாவது நான் ஒரு வேலையை நல்லா செஞ்சுட்டு வர்றப்ப நீங்க 4 நல்லபடியா என்கிட்ட பேசுவீங்கன்னு பலமுறை எதிர்பார்த்தேன். ஆனா ஒரு சின்ன தட்டி கொடுக்கல, ஒரு என்ன அப்ரிசியேட் பண்ணல, என்ன ஆனர் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு ஃபங்க்ஷன் கூட நீங்க என்னென்ன வைக்கல. எத்தனை பர்த்டே வந்துச்சு எனக்கு, அது கேக் வெட்டிங்களா நீங்க எனக்கு? அவனுக்கு கண்ணுக்குட்டியை விட்டுறீங்க, கேக் வெட்டுறது போல. சோ இது தேக்கி வைக்கப்பட்ட கோபம்,
1: எஸ்
0: கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்ச கோபம். அது நேரம் வந்தவன் என்ன பண்ணிருச்சுனா,
1: தேக்கி வைக்கப்பட்ட கோபம் தாக்கி விட்டது.
0: கவனிங்க, கோபம் அவனை உடைச்சிச்சா இல்ல அவன் கோபத்தை உடைச்சானா?
1: கோபம் அவனை உடைச்சு,
0: கோபம் அவனை உடைச்சிச்சு,
1: உடைச்சிச்சு.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அப்போ நமக்குள் உடையாதிருக்கிற ஒரு கோபம், இன்னமும் உடையாதிருக்கிற ஒரு கோபம் ஒரு நாள்ல கட்டாயம் வெடிக்குங்கிறது நிச்சயம்.
1: எஸ்,
0: அதனாலதான் கோ

0: வெட்டிக்கிறதுக்கு முன்னாடி கோபத்தை நாம உடைச்சிடணும். ஆனா இதை செய்ய எந்த மனுஷனாலும் முடியாது. தேவனோட உறவாடி அவரோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தான் சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை தந்து அவர்களுக்குள்ள அவங்க தேக்கி வச்ச கோபம் வெடிக்கிறதுக்குள்ள இவர் உள்ள போய் அதை உடைச்சு விட்டுறார். கோபம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஆவியானவர் உள்ள போய் அதை
1: உடைச்சு விட்டுறார்,
0: உடைச்சு விட்டுறார்.
1: ஹல்லேலூயா.
0: ஒரு குண்டூசி வச்சு லேச குத்தணும்னா டமார்னு உடைஞ்சிருதா?
1: நினைச்சிருந்து
0: வெடிக்கிறது உடையிறது வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. நல்ல ஊதி பெருசா இருக்கிற பலூன்ல போய் நாம ஒரு சின்ன குண்டூசி வச்சு அப்படி குத்தணும் அப்படின்னா அது டமார்னு என்ன பண்ணிருந்த பலூன் உடஞ்சிரும். ஆனா ஊதிக்கிட்டே இருந்தோம்னா அது டமார் என்னன்னா வெடிக்கும்.
1: Yes. Hallelujah.
0: டமார் என்ன செஞ்சிடும்?
1: வெடிக்கும்.
0: அதனால வெடிக்கிற அளவுக்கு ஊத வேண்டாம், ஊதிக்கிட்டே உதவி செய்யுங்கப்பான்னு கேட்போம்.
1: ஆமென்.
0: ரொம்ப நாள கொஞ்ச நாளா வாயை வச்சுக்கிட்டு நான் சும்மா இல்லை, எனக்கு ஒரு காரியம் டிஸ்டர்ப் பண்ணது, என் வாயை வச்சுக்கிட்டு நான் ஊதிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு என்னமோ நல்லபடியா படல ஆண்டவர, இது பெருசாகிட்டே போகுது, நான் தான் ஊதி பெருசாகிட்டு இருக்கிறேன், எனக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா ஒரு ஊழியத்தை செஞ்சு இதை உடைச்சு விட்டுருங்க,
1: உடைச்சு விட்டுருங்க.
0: இந்த கோபத்தை என்ன செய்யுங்க?
1: உடைச்சு விட்டுருங்க.
0: அப்படின்னா அந்த பிரஷர்ல இருந்து என்ன ரிலீஸ் பண்ணுங்க.
1: எஸ்.
0: வெடிச்ச பிறகு, வெடிச்ச பிறகு கோபப்பட ஒண்ணும் இருக்காது.
1: எஸ்.
0: வெடிச்ச பிறகு
1: கோபப்பட ஒண்ணுமே இருக்காது.
0: அதே மாதிரி உடைஞ்ச பிறகும் கோபப்பட ஒண்ணுமே இருக்காது.
1: ஆமென்.
0: நீங்க எந்த கேட்டகரி, வெடிச்சிட்டு கோபம் ஆடுறீங்களா அல்லது கோபத்தை உடைச்சிட்டு குவைட் ஆகுறீங்களா? வீட்டில் சிலர் இருக்கிறாங்க, அல்லது உங்க ஐயாவா இருக்கலாம், அல்லது உங்க அம்மா உங்க அம்மனியா இருக்கலாம்,
1: எஸ்
0: உங்க மனைவியா இருக்கலாம், அல்லது உங்க
1: கணவராக இருக்கலாம்,
0: உங்க கணவரா இருக்கலாம். அவருடைய டைப் எப்படி இருக்கும்னா, அவருக்கு கோபம் வந்துருச்சுன்னா அவரே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது.
1: எஸ்.
0: கோபம் வந்துருச்சுன்னா
1: அவரை அவராலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது.
0: அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு வந்த கோபத்தை அப்படி கொட்டி தீர்த்துட்டு,
1: எஸ்
0: என்ன பண்ணிட்டு
1: கொட்டி தீர்த்துட்டு
0: ஒண்ணுமே தெரியாத மாதிரி அமைதியா இருப்பார். அவர் சாந்தமாகணும்னா அவர் கோபத்தை கொட்டி தீர்க்கணும்.
1: எஸ்.
0: அல்லது ரெண்டு பாத்திரத்தை உடைக்கணும் அவர், அல்லது வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை உடைச்சி அவர் கோபம் ஆறுகிறவர்,
1: எஸ்
0: அல்லது பிள்ளைகளை அடிச்சு மனைவியை அடிச்சு உதச்சி ஒரு ருத்ரதாண்டம் ஆடின பின்னாடி புயல் கரையை கடந்த பிறகுதான் வீட்டில் என்ன இருக்கும்னா
1: பேரமைதி
0: இருக்கும். எல்லா ஆட்டம் ஆடி முடிச்சுட்டு அப்படி கூல கேட்பாரு, என்ன சோறாக்கி இருக்க, சோறு வரியா அப்படின்னு கேட்பாரு.
1: மனசுல நினைச்சுக்குவாங்க சோறு முறுக்கு கேக்குது கேடு.
0: அப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவர் பாட்டில் அமைஞ்ச கூல சாப்பிட்டு அமைதியா தூங்குவாரு. ஏன்னா அவர் பிரஷர் ரிலீஸ் ஆயிருச்சு அவருக்குள்ள இருந்து. எப்படா ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, எல்லாரையும் பந்தாடினேன், வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் என்ன செய்யலன்னா நான்
1: விடலை.
0: இல்லை இல்லை, எனக்கு எனக்கு எனக்கு கோபம் வந்தால் நான் எப்படி இருப்பேன்னு தெரியும்ல உங்களுக்கு, அப்புறம் கோபப்படுத்துறீங்க.
1: எஸ்
0: நான் கோபக்காரன்னு தெரியும், நான் கோபம் வந்தால் நான் எப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு என்னன்னா
1: தெரியும்.
0: எல்லாம் தெரிஞ்ச பிறகு நீங்கள் என்னை கோபப்படுத்துறீங்கன்னா, நீங்கள் என்னை கோபப்படுத்தாமல் இருந்திருக்கணும்ல. இவரெல்லாம் வச்சு குடும்பம் நடத்த, இவரெல்லாம் புள்ள ஊட்டிய வச்சு காப்பாத்தி, இவரெல்லாம் நல்லபடியா வாழ வைக்கிற நல்லபடி மாசான அவரு. குடும்பத்துல இந்த மாதிரியான ஒரு வினோத பிறவிகள்லாம் இருக்காங்களா? அப்படி
1: இருக்கிறாங்க. ஜோபல் சின்ன வயசாக இருக்கிறப்ப அவனுக்கு சோறு ஊட்டும்போது ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கணும். ரூபா சில நாள் அப்படியே தண்ணி வச்சிக்காமல் இருக்கிறப்போ ஒரு நாள் அவனுக்கு ஏதோ விற்க வரும்போது நான் சொன்னேன் அப்படின்ட்டு அப்படியே வெடிச்சுட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன்னு அப்படியே ரூபா அப்படியே கண்ணத்தில் கை வச்சு எங்கேருந்துப்பா உனக்கு இந்த இங்கிலீஷ் வருது தெரியலையாப்பா மறண்டு போயிட்டேன் இந்த இங்கிலீஷை கேட்டு.
0: யூதாக்கு வந்து கோபம் வந்தால் இங்கிலீஷில் திட்டு வர
1: அப்பயே புரிஞ்சுக்க உச்சக்கட்டத்துக்கு போயிட்டாரு போலியே அப்பா.
0: அவருக்கு வந்து ரொம்ப நாளா வந்து உடனே அந்த கோவம் வரல,
1: சேமிச்சு வச்சு.
0: நீங்க வந்து ஒவ்வொரு நேரம் நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கணும். என்னடா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இவ என்ன செய்யல என்ன
1: கேட்கல, தண்ணி கையில வைக்கல,
0: கையில வச்சுக்கல. நான் ஒரு முறையா சொல்றேன் உன்ட்ட, ரெண்டு முறையா நான் என்ன செய்யறேன்
1: சொல்றேன்
0: சொல்லி என்ன செய்யல
1: கேட்கல
0: கேட்கல.
1: பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் மிரள்றாங்க. அவ்வளவுதான் வெடிச்ச உடனே சாரி ரூபதி சாரி ரூபதி
0: சரண்டர் ஆகுறது. வீட்டு மாதிரி எல்லாம் காலு குளிந்துருவாப்ல அப்படி கோவப்பட்டுட்டு சத்யா நான் என்ன செய்யறேன்னா
1: சாரி கேக்குறேன்
0: சாரி கேக்குறேன். சில நேரம் மகன் ஜாய வந்து ரொம்ப கண்டிச்சாரு அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் பிடிச்சி லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுருவேன். யார் என்ன பீட்ரு அவருக்கு தெரியும். இப்போ திட்டு உள்ள போதும் தெரிஞ்ச உடனே நேராக என்கிட்ட ஏஞ்சல்ட்டே வருவாப்ல, வந்தவொடனே அப்படி முழங்கால நின்றுவாப்லான்னு நான் வந்து இனிமேல் என்ன செய்ய மாட்டேன்னா. அதுக்கப்புறம் போங்க எந்திரிச்சு போங்க அஞ்சலி அனுப்பி விட்டுரு. அப்ப நமக்கு எப்படி நாம ரிலீஸ் ஆகுறோம் அப்படின்னா, எனக்குள்ள ஒரு கோபம் இருக்கு, நானே சேமிச்ச கோபம், கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்ச கோபம், அது வட்டி முதலமா என்னே ரிவர்ஸ்ல அடிக்குது. அப்படி வர்றப்ப என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிற என்னால என்னன்னா முடியல, இட்ஸ் எ பிரஷர். அப்ப நான் என்ன பண்றேன், கோபத்துல நான் அப்படி வெடிச்சு செதறிட்டு அதுக்கப்புறம்
1: சாந்த சொரூபியாக மாறி விடுகிறேன்.
0: ஏன்னா வெடிச்ச பிறகு கோபப்பட ஒண்ணும் இல்ல, நீங்க வெடிச்ச பதில பலூனை திரும்ப ஊத முடியுமா?
1: முடியாது.
0: வெடிச்ச பலூனை திரும்ப என்ன செய்ய முடியாது?
1: ஊதவே முடியாது,
0: ஊதவே முடியாது. அதே போல உடஞ்ச பலூனை நீங்க என்ன செய்ய முடியாதுன்னா
1: ஊத முடியாது.
0: ரெண்டு, so how you are handling your daily pressure.
1: Hallelujah. Hallelujah.
0: So தங்களுக்கு உண்டான கோபத்தை கொட்டி தீர்த்துட்டு அமைதியாகி விடுகிறவர்களும் உண்டு. ஆனா கிறிஸ்துவின் ஆவியானவரோடு உறவாடி கோபத்தை உடைச்சு போட்டுட்டு அமைதியாகிறவங்களும் உண்டு. எப்போ உடைச்சாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க ப்ரேயர் சாம்பரில் தனியாக உறவாடி ஆவியானவர் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஊழியத்தை செஞ்சு அந்த ப்ரெஷர்லேருந்து அவங்கள ரிலீஸ் பண்ண வச்சு வெளியே கொண்டு வருவார் பாருங்களேன். குவைட்டாக இருப்பாங்க அப்படி.
1: ஹல்லேலூயா.
0: எப்போ கோபம் அக்குமுலேட் ஆச்சு, எப்போ அந்த கோபத்தை இவங்க உடைச்சாங்க, வெளியில இருக்கிற யாருக்குமே என்னன்னா
1: தெரிய
0: சுத்தமா தெரியாது.
1: எஸ்,
0: சுத்தமா தெரியாது.
1: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு நான் கோபப்பட்டது உண்மைதான், கோபப்பட்டது
1: உண்மைதான்,
0: ரொம்பவே எனக்கு கோபம் என்னன்னா வந்துச்சு. ஆனா பாருங்க, நம்ம அதை வெடிக்க உடைக்க முடியாதுல, அதை நம்ம வெடிச்சு நம்ம வாட்டில் எதுவும் பண்ண முடியாது பாருங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா, ப்ரெஷர்ல நான் ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு தோத்துறையா தோத்துறையா அப்படின்னு சொல்லி கேட்டு பைபிளை வாசித்தேன். ரெண்டு மூணு நாள் நான் போராடினேன், என்னால் என்ன பண்ணுறது எனக்கு என்னன்னா
1: தெரியல.
0: ஆனால் அந்த நேரத்தில் தான் என் கோபத்தை உடைச்சி போடக்கூடிய ஊழியத்தை ஆவியானவர் எனக்கு செய்தார். அப்படியே நான் அமைதி ஆயிட்டேன். கோபப்பட்டதுனால நான் அமைதி ஆகலை, என் கோபத்தை நான் உடைச்சதுனால நான் அமைதி ஆயிட்டேன். தந்தையர்கள் கூட ஒரு அருமையான ஒரு உயரதிகாரியை நான் பார்க்க போயிருந்தேன்னு சொல்லுவாங்கல்ல, அது என்னது?
1: நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து ஒரு உயர் அதிகாரியை சந்திக்க சென்றிருந்தோம். அவர் சொன்ன வார்த்தை என் மனசு ரொம்ப புண்படுத்திருச்சு. அந்த நபரை மன்னிக்கவோ அவர் சொன்ன வார்த்தையை என்னால் மறக்கவோ முடியாத நிலைமையில் நான் போராடி கொண்டிருந்த போது அப்பதான் எபிரேயர் 12:1-2-3 கர்த்தர் காட்டி இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொண்டு லெட் அஸ் ஃபிக்ஸ் அவர் ஐஸ் ஆன் ஜீசஸ், கண்களை கர்த்தர் மேல் பதிய வைப்போம். அந்த வசனம் வந்தவொடனே புது ராகமும் பிறந்தது, அதை குறித்த அந்த வலியும் மறைந்தது.
0: அதுல பிறந்த பாட்டு தான்

0: ஆமென் சொல்லுங்களே.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: எனக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட, ரெண்டு நாலு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஃபோன் கால். அவங்களுக்கு வந்து ரொம்ப பாவம், அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்கள உயர் அதிகாரி, அவங்க மேலே இருந்தவங்க அவங்கள ஒழுங்காக ட்ரீட் பண்ணலை. பயங்கர அவங்களுக்கு கோபம் வந்துடுச்சு. கோபத்தில் நாமளாக அப்படி பேச மாட்டாங்க, ஆனால் அந்த பதசத்தில், அவங்க பதராட்டத்தில் அவுட் ஆஃப் பேலன்ஸ் அன்னைக்கு அந்த பேச்சில் இருந்துச்சு. நான் புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப நாள் அழுத்தத்திலே இருக்கிற பிள்ளைங்க லைஃப்பில் ஒரு சின்ன சீண்டல் மற்றவங்க பண்ணுறப்ப அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியல, அதனால தான் அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஜோம் பண்ணலாம், நீங்கள் தைரியமாக இருங்க, நான் அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன், எல்லாத்தையும் ஆண்டவர் நன்மையாக முடிய பண்ணுவார், உங்கள் வேர்டு தான் பாஸ்டர் எங்களுக்கு எல்லாமே பலனாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பல காரியங்களை என்னிடத்துல சந்தோஷமாக பேசினாலும் அந்த சந்தோஷத்தையும் மீறி உள்ள ஒரு கோபம் வந்து அப்படி ரிலீஸ் ஆகிட்டே நான் இருந்துச்சு. அன்னைக்கு அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்னு எனக்கு தெரியல, ஜஸ்ட் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு விட்டுட்டேன். ரெண்டு நாள் கழிச்சு அந்த வேர்டை நான் தியானிக்கிறேன், இப்பதான் அவங்களுக்கான ஆன்சரே வருது.
1: எஸ்,
0: கோபத்துல நீ வெடிக்க போறியா அல்லது உனக்குள்ள இருக்கிற கோபத்தை உடைக்க போறியா?
1: எஸ்.
0: அப்ப தந்தையவர்கள் கோபத்துல வெடிச்சாங்களா, கோபத்தை உடைச்சாங்களா?
1: கோபத்தை உடைச்சாங்க.
0: எப்படி உடைச்சார் ஆவியானவர்?

0: அருமையான சிஸ்டர் தேன்மொழி லைவ்ல தான் இருப்பீங்க. உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. ஆண்டவர் உங்களுக்கு அன்னைக்கு பதில் சொல்ல எனக்கு தெரியல. இப்பதான் ஆண்டவர் சொல்லுவார், கோபத்துல வெடிக்கிறியா அல்லது கோபத்தை உடைக்கிறியா? சில பேர் கேள்வி கேட்கறதுனாலே நமக்கு ஆண்டவர் வந்து சில ஊழியத்தை கொடுக்கிறாரு. ஏன்னா லைவ்ல போறதுனால வர்ற போன் கால்ஸ் எல்லாம் ப்ரெஷர்ஸ்ல வர்ற, போன் பண்றப்ப டென்ஷனு, துரோகம், சகிக்க முடியல, பாதிக்கப்பட்டவங்களுக்குள்ள ஒரு கோபம் எழுவது இயற்கை. இட்ஸ் குவைட் நேச்சுரல். அப்ப பாஸ்டர் உங்களுக்கெல்லாம் கோபம் வரும், யார் சொன்னா? நல்லாவே வரும் கோபம், நல்லாவே வரும் கோபம். ஆனா பாக்குறது கோபப்படாத மாதிரி தான் என்ன செய்யும்னா தெரியும், கோபம் வரும். ஆனா கோபம் வர்றப்ப நான் அதையே பேசி அதையே நாம உள்ளுக்குள்ள தேக்கி வைக்கிற அனுபவம், அது உறவிட முடியாத அளவுக்கு தடையா வரும். நம்மளால இயல்பா இருக்க முடியாது, நாம கஷ்டப்படுவோம், நம்முடைய ஃப்ளோ எல்லாமே தடைப்படும். அப்படி வர்ற நேரத்தில் என்ன செய்யலாம்? படபடன் வெடிக்கலாமா? சடசடன் கோவப்படலாமா? அப்படின்னு வர்ற சூழ்நிலையில் ஒரு தேவன் செய்ய எதை சூஸ் பண்ணிக்கிறோம்னா, ஆண்டவரே கோவப்பட்டலாம், ஆனால் அதுக்கப்புறம் டேமேஜை சரி செய்யறது ரொம்ப ரொம்ப என்னென்ன கஷ்டம். அதனால் இந்த கோபத்தை உடைக்கிறதுக்கு எனக்கு என்ன செய்யுங்க? நீங்கள்
1: கிருபை
0: செய்யுங்கன்னு தர்றப்ப அங்கேதான் ஆண்டவர் நமக்கு ஊழியத்தை செய்து
1: ஆமென்.
0: நமக்குள்ள சேமிக்கப்பட்ட கோபத்தை அது வெடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஞானத்தை தந்து, ஒரு வெளிப்பாட்டை தந்து, அவரே அதை என்ன செய்றார்னா உடைச்சு விட்டுறார்.
1: இப்ப
0: நாம எப்ப கோபப்பட்டோம்னு தெரியாது, எவ்வளவு கோபத்தை சேமிச்சோன்னு மற்றவங்களுக்கு தெரியாது, அந்த கோபத்தை நாமளே உடைச்சதும் மற்றவங்களுக்கு தெரியாது. எப்ப கோவப்பட்டேன், எத்தனை நாள் கோபமா இருந்தேன்,
1: எவ்வளவு
0: கோபத்தை நான் சேமிச்சு வச்சிருந்தேன், இது எதுவும் வெளியில என்ன செய்யாது யாருக்கும்
1: தெரியாது.
0: அதே போல என் கோபத்தை எப்படி நான் எனக்குள்ள ஆவியினர் உடைச்சு போட்டாரு, நான் எப்ப இருந்து அமைதியானேங்கிறது யாருக்கு என்னன்னா
1: தெரியாது.
0: தந்தையர்கள் ஒரு முறை சொல்லுவாங்க, டேய் ஏதாவது பிரச்சனை என்ன, ஒண்ணு நேரடியா மோதணும்,
1: ஒரு வருஷம் தேக்கி வச்சுக்கிட்டு நான் அப்பொழுது வந்தேன், இப்பொழுது இது நடந்தது, ஏன்
0: எத்தனை பேர் சரி செய்யறது? நீங்க எவனும் தெரியாக மாட்டான், அவன் தனித்தனியா கடவுளோட உறவாடுறவன் தான் என்ன செய்யறா, தன்னை சரி செஞ்சுக்கிட்டு ஓடுறான்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அப்ப எல்லாருக்குள்ள எழுகிற கோபம் தேவ பிள்ளைகளுக்குள்ளயும் கண்டிப்பா என்ன செய்யும்,
1: எழும்.
0: கோபமே இல்லைன்னு நம்ம யாருமே சொல்ல
1: முடியாது,
0: முடியாது. ஆனா என்ன, தேவ மனுஷன் தேவனோட உறவாடுறவன் கோபத்துல வெடிக்கிறது இல்ல, ஏன்னா அவன் கோபத்தை என்ன செய்யறான்னா
1: உடைச்சிடுறான்னு
0: அந்த வார்த்தை வச்சு அவன் ஊழியம் செய்யறப்ப அவனால காரியங்களை என்ன செய்ய முடியும்னா கொண்டு போக முடியும்.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப அவர் கோபம் அடைகிறாரு, கோபத்துல வெடிச்சிட்டாரு அப்படிங்கிற சாட்சி இருக்கு. ஆனா எனக்குள்ள கோபம் இருந்துச்சு, ஆனா நான் ஆண்டவரோட உறவாடின பொழுது அந்த கோபம் இப்ப உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்டிமனி எத்தனை பேர் இருக்கு? கோபத்தை உடைத்து போடுவதன் மூலம் பெரிய தீமைகளை நம்மளால தவிர்க்க முடியும். We can easily avoid major damages. டேமேஜ் ஒரு பக்கம் ஆனாலும் விடுங்க, இமேஜும் போயிடும்.
1: எஸ்,
0: என்ன போயிடும்,
1: இமேஜும் போயிடும்.
0: அதான் நீதிமொழிகள் 18:19 ஒரு வசனம் இருக்கு. அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது.
1: அரிது.
0: அவர்களுடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பால்கள் போல் இருக்கும். இன்னொரு மொழியாக்கம், உன் நண்பனை அவமானப்படுத்தினால் அவனை வசப்படுத்துவது வலிமையான சுவர்களை உடைய நகரத்தை வெல்வதை விட கடினமாகிவிடும். நம்மளால ஒருத்தன் பாதிக்கப்படுறான்னு வைங்களேன், நம்ம கோபப்பட்டதுனால நாம எரிச்சப்பட்டு திட்டினதுனால ஒருத்தன் பாதிக்கப்படுறான் பாருங்களேன், அவனை திரும்ப வசப்படுத்துறது அவ்வளவு ஈஸி இல்லை.
1: ஹல்லேலூயா.
0: வீட்டில் இருக்கிற டம்ளரையும் சட்டியும் தூக்கி போட்டு உடைச்சதுனால அந்த பாத்திரத்து கூட நெளிஞ்சது அப்படியே தான் இருக்கும். ஆனால் மனசு அந்த நேரத்தில் சுட்ட வார்த்தை இருக்கு பாருங்களேன், ஒரு கெட்ட வார்த்தை வாயிலிருந்து வருது, அது பத்தவங்க மனசு என்ன செய்தனா
1: சுற்றுது.
0: சுற்றுது. திருக்குறள் கூட இருக்குல்ல, தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும்
1: ஆராதே நாவினால் சுட்ட வடு.
0: சுட்ட வார்த்தை நமக்குள்ள என்னவா மாறுது?
1: வடுவாக.
0: வடுவா மருது. கேட்டானே ஒரு கேள்வி அன்னைக்கு ஆகுறவரை என்னால என்ன செய்ய முடியாதுண்ணா?
1: மறக்கவே முடியாது.
0: உன் நண்பனை அவமானப்படுத்தினால் அவனை வசப்படுத்துவது வலிமையான சுவர்களை உடைய நகரத்தை வெல்வதை விட கடினமானதாகிவிடும். குறுக்கு கம்பிகள் கொண்ட அரண்மனை கதவுகளின் தடுப்பை போல விவாதங்கள் ஜனங்களை பிரிக்கின்றன. டென்ஷன்ல கத்திரலாம், கோபத்துல வெடிச்சிடலாம், ஆனா அந்த இன்சிடென்ட் வந்து அப்படியே மைண்ட்ல என்ன செஞ்சேன்னா உட்கார்ந்துருக்கும். பேஷன்ல அருமையா இருக்கு, இட்ஸ் ஈஸியர் டு கான்கர் அ ஸ்ட்ராங் சிட்டி தேன் டு வின் பேக் அ ஃப்ரெண்ட் ஹூம் யூ ஹேவ் அஃபெண்டட். தே வால்ஸ் கோ அப் making it nearly impossible to win them back. திரும்ப அவனை வசப்படுத்துறது அவ்வளவு எளிதான விஷயம் என்னன்னா
1: இல்லை.
0: இந்த கோபம் தேவையா? அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கோபத்தை உடைச்சு விட்டுறாரு.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: கோபத்தை என்ன செய்யறாரு?
1: உடைச்சு
0: விட்டுறாரு. நாபால் வந்து தாவீத ரஃபா ஹேண்டில் பண்ணப்போ, அதாவது தாவீத அவமானப்படுத்தினப்போ, தாவீத என்ன ஆயிட்டாருனா பயங்கர டென்ஷன் ஆயிட்டார். 1 Samuel 25 தான் அந்த இன்சிடென்ட். கோபத்துல அப்படி பயங்கர ஆக்ரோஷம் ஆகி அவனுக்கு என்ன பண்றேன் பாருன்ட்டு என்ன செய்யறாருன்னா டேவிட் வந்து வர்றாரு. அப்ப கோபம் வர்றது என்னது மனுஷனுக்கு? நம்மளை யாராவது சீண்டுனா, நம்மளை யாராவது அவமானப்படுத்தினா, யாராவது நம்மளை வந்து இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்களை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நாம் என்னன்னா நமக்குள்ள என்ன வந்துடுது?
1: கோபம்.
0: அப்போ நாபால் விஷயத்தில் தாவீது கோபம் அடைந்தார்.
1: எஸ்.
0: சொல்லுங்க, கோபம் அடைந்தார்.
1: கோபம் அடைந்தார்.
0: ஆனால் தாவீது கோபம் அடைந்தாலும் அபிகாயில அனுப்பி கத்தர் அந்த கோபத்தை உடைத்தார்.
1: ஆமென்.
0: கோபம் அடைந்தது, கோபம் உடைந்தது.
1: கோபம் உடைந்தது.
0: அப்போ ஒரு தேவ மனுஷனுடைய அனுபவம் என்ன? நான் கோபம் அடைந்தேன், ஆனா ஆவியானவர் எனக்கு ஊழியம் செஞ்சு
1: கோபத்தை,
0: என் கோபம் உடைந்தது.
1: உடைந்தது.
0: உடைந்த கோபத்தை, கோபம் உடைந்த பிறகு மீண்டும் கோபப்பட முடியாது. உடைந்த பலூனை மீண்டும் ஊத முடியாது.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: எப்படி ஊத முடியாது? கோபப்பட்டேன், அவ்வளவுதான், கொட்டி தீர்த்துட்டேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு மனசுக்கு, இப்படியும் இருக்கான் கேட்டகரி. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிறாத, கோபம் வரதான் தெரியும்ல உனக்கு தான், நான் தான் கோபப்படுன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் நீ கோபப்படுத்தின? உனக்கு தான் அத்தானே தெரியாதா உனக்கு? கோபப்படவே அப்புறம் சரியாயிருக்கும், உனக்கு புரியாது. உனக்கு என்ன பிள்ள போகல, சோறு போடுபுல, நீ மனுஷன், நீ மனுஷன், நீ தேவ மனுஷன். என்னன்னா
1: இல்லை,
0: உன்னையெல்லாம் நாலு பேர் ஃபாலோ பண்ணணும்.
1: அந்த தீயினால் சுட்ட பொண்ணுக்கு கலைஞர் அவர்கள் ஒரு விளக்க உரை எழுதி இருக்கிறாரு. நெருப்பு சுட்ட புண் கூட ஆறிவிடும், ஆனால் வெறுப்பு கொண்டு திட்டிய சொற்கள் விளைத்த துன்பம் ஆறவே ஆறாது. நெருப்பு வெறுப்பு.
0: அல்லேலூயா. அந்த மாதிரி இல்லை. உடஞ்ச கோபம், வெடிச்ச கோபம். வெடிச்ச கோபத்தை வெடிச்ச பின்னாடி, கோபத்தில் வெடிச்ச பின்னாடி, திட்டின பின்னாடி அமைதியாகிறீங்களா? அல்லது ஆண்டவரோட உறவாடி அந்த கோபத்தை உடைச்சிட்டு நீங்கள் அமைதியாக நீங்கள் காரியத்தை ஹேண்டில் பண்ணுறீங்களா? இட்ஸ் அ மெச்சூரிட்டி.
1: அல்லேலூயா.
0: அண்ட் இட்ஸ் நாட் அ வீக்னஸ். அது ஒருபோதும் பலவீனமே என்னன்னா ஆகாது. நீங்க புரிஞ்சுக்கிறவர் எல்லாத்தையும் என்ன செய்யறவர்?
1: புரிஞ்சுக்கிறவர்.
0: இந்த புரிதல ஆவியானவரே கொடுக்கிறார். அப்ப டேவிட் கோபம் அடைகிறார். யாருக்கு எதிரா? நாபாலுக்கு எதிரா. உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு? டென்ஷன் ஆயிட்டான். இவனை எப்படியே விட்டான்னா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். ஆனா இவனுக்கு இது தகுதி என்னன்னா
1: இல்ல.
0: அதனால அபிகாயில் அனுப்பி, அபிகாயிலுடைய வார்த்தையில, வாயில தாவீதுக்கு ஊழியம் செய்யக்கூடிய வார்த்தைகளை அபிகாயிலுக்கு தந்து கர்த்தர் தாவீதை சந்திக்கும்படி அபிகாயில அனுப்பி வைக்கிறார். ஒரு பக்கம் உதவியோடும் வெகுமதிகளோடும், இன்னொரு பக்கம் தாவீதுக்கு ஊழியம் செய்யக்கூடிய வார்த்தைகளோடு வந்து தாவீத என்ன செய்யறான்னா சந்திக்கிறான். பாத்திரம் எப்படி இருக்குன்னா, இப்போ ஆத்திரமா இருந்த பாத்திரம் கடைசியில
1: அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக.
1: நான் ரத்தம் சிந்த வராத படிக்கும்,
0: என் கையே பழிவாங்காத படிக்கும்,
1: நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக.
0: என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானா
1: பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடே வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன்
0: என்று சொல்லி
1: அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு
0: அவளை பார்த்து,
1: நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ,
0: இதோ நான் உன் சொல்லை கேட்டு
1: உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றார்.
0: ஆமென் சார்.
1: அமேன்.
0: கோபமடைந்த தாவீதுக்குள்ள இப்ப கோபம் என்ன செய்து விட்டது? உடைந்து விட்டது.
1: உடைந்து விட்டது.
0: உடைந்த கோபம், கோபம் உடைஞ்சதுனால பாத்திரத்துக்கு வாயில என்ன வந்துருச்சுன்னா இப்போ ஸ்தோத்திரம் வந்துருச்சு. முன்னாடி பாத்திரம் ஃபுல்லா ஆத்திரம் இருந்துச்சு, இப்ப பாத்திரம் வாயில ஃபுல்லா ஸ்தோத்திரம் வருது. காரணம் என்ன? கோபம் என்ன பண்ணிருச்சு? உடைஞ்சிருச்சு.
1: உடைஞ்சிருச்சு.
0: கோபத்துல வெடிச்சு தப்பு பண்றதுக்கு முன்னாடி ஆவியானவர் அவசர நிலையா உள்ள வந்து சொல்லிட்டு கோபத்தை விட்டாருன்னா. பல சமயங்கள்ல ஒரு தேவ மனுஷனா நம்முடைய கோபத்துல நாம எல்லை மீறி போகாததுக்கு, கோபத்துல வெடிக்காம பாதுகாக்கப்பட்டதுக்கு மிக பிரதானமான காரணம் இந்த எல்லையில்லாத கிருபை, அது நிமித்தம் உண்டான அளவற்ற பொறுமை. ரெண்டு சேர்ந்து எதை உடைச்சு விட்டுருச்சுன்னா, எனக்குள்ள சில நாளா நான் தேக்கி வச்சிருந்த கோபத்தை யாருக்கும் தெரியாம உடைச்சிருச்சு. நான் இயல்பாயிட்டேன். இப்ப நான் மற்றவங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்போ இந்த மனுஷனை திரும்ப வசப்படுத்தின ஊழியத்தை யாரு செஞ்சா? ஆவியானவரே
1: செய்கிறார்.
0: அப்ப எளிதுல கோபம் அடைய நம்மளால முடியும், ஆனா எளிதுல கோபம் அடைஞ்சு கோபத்துல வெடிக்க நம்மளால முடியும். ஆனா ஆவியானவர் நமக்கு உதவி செய்யலன்னா நாம அடைஞ்ச கோபத்தை நம்மளால உடைக்க முடியாது. நாம் அடைந்த கோபம் வெடிப்பதற்கு முன்பாக அதை உடைத்து போட நம்மளால முடியாது. இதுக்கு ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு
1: வேணும்.
0: அடைஞ்ச கோபம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி அதை உடைச்சு போட ஆவியானவரால மட்டும்தான் முடியும்.
1: எஸ்
0: ஆமென் சொல்லுங்கள்.
1: ஆமென்.
0: கோபம் அடைகிறது, கோபம் உடைகிறது, ரெண்டுமே கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற மனுஷங்களுடைய அனுபவம். அதனாலதான் கோபம் அடைஞ்சாலும் இவங்களால கோபத்துல வெடிக்க
1: முடியல
0: முடியல. ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: யோசேப்பு தன்னுடைய சகோதரரை மீண்டும் சந்திச்சப்ப கோபத்துல வெடிச்சாரா?
1: வெடிக்கல.
0: ஏன் வெடிக்கல? ஏற்கனவே கத்தர் உடைச்சிட்டார்.
1: உடைச்சிட்டார்.
0: யோசேப்பை உடைத்த பொழுது அவர்கள் யோசேப்பை உடைத்தார்கள். எல்லாரும் சேர்ந்து யோசேப்பை உடைத்தார்கள். தன்னை உடைத்தவர்கள் மேல யோசேப்புக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் இருந்துச்சு. ஆனா கத்தர் என்ன பண்ணார்னா, யோசேப்புக்குள்ள இருந்த கோபத்தை
1: உடைத்தார்,
0: உடைச்சு விட்டா இருப்பாருங்களேன். ஆமன் சொன்ன.
1: ஆமேன்.
0: தன்னுடைய பிரதர்ஸை பார்த்தோன்னு கோபத்துல கொதிக்கல, அன்புனால அவருடைய இருதயம் பொங்கி என்ன செய்ததுனா
1: வழிந்தது.
0: காரணம், தேவன் யோசேப்புக்கு செய்த ஊழியம் யோசேப்போட கோபத்தை சுத்தமா உடைச்சு போட்டுருச்சு.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: யார் மேல கோபம்? எவ்வளவு நாள் கோபம்? எவ்வளவு நாளை தேக்கி வச்சது?
1: எஸ்.
0: பட்டி
1: முதலுமா?
0: பட்டி முதலுமா? பட்டி குட்டியெல்லாம் போட்டு
1: எஸ்
0: நம்மளை போட்டு படாத பாடு படுத்துறதுக்கு முன்னாடி ஆவியானவர் எனக்கு நீங்க என்ன செய்யுங்க?
1: ஊழியம் செய்யுங்க. எங்க அக்கா மேல நான் மூணாவது படிக்கிறப்போ ஒரு கோபத்துல இருந்து அது 11 ஏறத்தாழ 8 அந்த கோபம் போயிட்டே இருக்கிறப்ப ஆவியான் ஒரு நாள் உபாசம் பண்ணலான்னு போறப்ப ஆவியாண்டவர் அந்த கோபத்தோட இருக்கிற என்னை பார்த்து சொன்னாரு, உங்க அக்கா மேலேயே நீ வந்து ஒப்புரவு இல்லாம என்னடா உபாசம் பண்ண போற, போய் சாரி கேள்றான். எங்க அப்பா சாரி கேட்க சொல்லி எங்க அப்பாவே செத்தே போயிட்டாரு. ஆனாலும் அந்த கோபம் எனக்கு போல. ஆவியானவர் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தையை கேட்டு அவங்களோட ஒப்புரவாயிட்டு போய் பண்ண அந்த உபவாசம் மறக்கவே முடியாது. ஆவியானவரே அப்படி உடைச்சு விட்டுட்டார். அல்லேலூயா.
0: நிறைய கோபம் உள்ள என்னன்னா
1: தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, சேகரிக்கப்பட்டிருக்கிறது.
0: பட்டி குட்டி எல்லாம் போட்டு பயங்கரமா இருக்கு. எப்ப வெடிக்கும்னு என்ன செய்யலன்னா
1: தெரியல.
0: விளிம்பு நிலைக்கிறீங்க வந்துட்டீங்க. பாத்திரம் பயங்கர ஆத்திரமா என்னன்னா
1: இருக்கு.
0: இன்னைக்கு ஆவி என்ன சொல்றாரு, நான் உனக்கு ஊழியம்
1: செய்யறேன்.
0: இந்த பாத்திரம் ஆத்திரத்தோட இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் தான் அவன் வாயில இருந்து என்னன்னா
1: மரணம்.
0: எளிதில்ல, இந்த போதனை எளிதல்ல. இது எவ்வளவு வலிய கொடுக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நமக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஆவி என்னவற்ற நம்முடைய கோபத்தை உடைக்கக்கூடிய வார்த்தை இருக்கு. நம்மை அமைதிப்படுத்தக்கூடிய, நம்மை சாந்தப்படுத்தக்கூடிய வார்த்தை அவற்று தான் இருக்கு. ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. ஆண்டவரே, நானும் மனுஷன்தான், நானும் மனுஷன்தான், எனக்கு செய்யப்பட்ட துரோகம், எனக்குண்டான பாதிப்பு, எனக்குள்ள இவ்வளவு அழுத்தங்களை தந்து என்னை ரொம்ப ஒரு கோப நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு நீங்க என்னோட பேசி கோபம் அடைஞ்சது உண்மைதான், ஆனா என்னோட உறவாடு இந்த கோபத்தை உடைத்து போடக்கூடிய ஊழியத்தை உனக்கு நான் செய்வேன். நான் உனக்கு நியாயம் செய்கிறவர், நான் உனக்கு நீதி செய்கிறவர்.
1: ஹல்லேலூயா.
0: சர்ச்சில் ஒரு தம்பி, அவன் வந்து பழக்கடை வச்சிருக்கான் ரோட்ல, ஜூஸ் போடுற தம்பி, இளநீ வெட்டி கொடுக்கறது, சின்னதாக ஆரஞ்ச் ஜூஸ் போட்டு கொடுக்கறது, சும்மா தள்ளு வண்டி வச்சு சின்சியராக இருக்கிற ஒரு தேவ பிள்ளை. ஒவ்வொரு வாரமும் அவனுடைய தொழில் செஞ்சு அந்த தொழிலில் வர்ற வருமானம், தள்ளு வண்டி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நிற்கணும், அந்த வருமானத்தில் ஆண்டவர் பேசினாராம், பாதி ஏழைகளுக்கு அப்படின்னாராம். அதனால் அவனுடைய வருமானத்தில் மாவு அரைச்சி வீட்டு வீட்டுக்கு மாவு பாக்கெட் போடுற தம்பி, பாதி ஏழைகளுக்கு, அவனுடைய லாபத்தில் பாதி எடுத்து ஏழைகளுக்கு வச்சிருவான். அந்த மனுஷன், அந்த பிள்ளையினுடைய டயத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு சின்ன பொட்டணத்தில் அந்த வாரம் அவனுக்கு நடந்த தொழிலில் ஆண்டவருக்குன்னு உரிய காணிக்கை எடுத்து அந்த வியாபாரி மாதிரியே ஒரு நியூஸ் பேப்பரில் மடித்து ஒரு பொட்டணத்தோடு தான் என்னை சந்திப்பான். பிரின்சிபல், அவனுக்கும் அவனுடைய ஒய்ஃபுக்கும் உள்ள அப்படி ஒரு கடவுளுடைய காரியத்தில் அவ்வளவு சின்சியராக இருப்பான். அவர் ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி கடையில் பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஒருத்தர் ஜூஸ் போட்டு கேட்டிருக்காரு, கொடுத்துருக்குறான். ரெண்டு மூணு பேர் ரஷ் ஆயிடுச்சு போல இருக்கு. அவங்களுக்கு இந்த இளநியை வெட்டி கொடுத்துட்டு அவங்க இருக்கிறப்ப அந்த ஜூஸ் குடிச்சவர் அந்த டம்ளரை கொடுக்குறப்ப அவர் காசு கொடுத்துட்டு இருந்திருக்கிறாரு. அண்ணே இதை நான் வெட்டிட்டு வாங்கிக்கிறேன் சொல்லி சொன்ன உடனே அவருக்கு ஈகோ, நான் வந்து உன்ட்ட நின்று உனக்கெலாம் நான் காசு கொடுக்க மாட்டேன் சொல்லி பலார்னு நாலு பேர் நடுவில் வச்சு கன்னத்தில் அரைஞ்சிட்டார் அந்த தம்பி வந்துட்டார். அவ்வளவு கோபம் பாருங்க அந்த மனுஷனுக்கு. இத்தனை பேர் நடுவில் வச்சு நம்மளை அரைஞ்சிட்டாரேங்கிறது அந்த பிள்ளை உடனே நில குழஞ்சிருக்கிறான். நில குழஞ்சிட்டு அந்த கொடுத்த காசை வாங்கி நான் அப்படி இல்லைன்னே நான் இதை வெட்டி கொடுத்துட்டு இருக்கேன் நான் முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன் தான் நான் சொன்னேன்னு சொன்னவன அந்த மனுஷனுக்கு அப்பவும் உணர்வடையில. கூலா அவரை பார்த்து நீங்க என்ன அடிச்சதை ஜீசஸ் பார்த்துருக்கிறாரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு அவன் பாட்டில் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை யாரு பெரியாள், அரைஞ்சவனா அரை வாங்கினவனா?
1: அரை வாங்கினவன்.
0: யாருடைய பலம் பெருசு?
1: அரை வாங்கின.
0: கோபம் அடைகிறான் ஒருத்தன், ஆனா எதுல இருக்கிறவன் கோபத்தை உடைக்கிறான்.
1: எஸ்
0: இந்த பிள்ளைங்க கணவன் மனைவி வந்து நின்று அண்ணே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னவன எனக்கு யார் அவன் தெரிஞ்சவன் தானே, யாரா இருப்பான், பேசுவோமா, எல்லோரும் சந்திப்பு ஏதாவது வான் பண்ணுவோமா அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லைண்ணே நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், நீ அரிச்சிட்டிங்க ஜீஸ் ஏசப்பா பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். எனக்கு அந்த அதான் இது வந்து வீக்னஸ் இல்லை, இது வந்து பயங்கரமான ஸ்ட்ரென்த். இது இது கேரக்டர். இது
1: அல்ல இல்லை அல்லேலூயா.
0: ஒரு எளியவன் என்ன நீ அடிச்சிட்ட, நானும் அமைதியா நான் போறேன், முகத்துல ஒரு சுழிப்பை காட்டாம நாலு பேர் நடுவில் அந்த அவமானத்தை சகிச்சுக்கிட்டு தொடர்ந்து அந்த வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு அடிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு அந்த வியாபாரத்தை தூக்கி மூடி வைக்காம ஒரு வாரம் என்னால் போக முடியாத ஆண்டவரே, நான் உங்கள் காலுக்காக உண்மையாக இருக்கிறேன், யாஸ்தியில் ஏழைகளுக்கு பாதியை வருமானத்தில் பாதியை நான் கொடுக்குறேன், உமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்கிறேன், நான் எதுக்கு இவ்வளோ தூரம் ஒருத்தன் அடிக்கிறான், நீங்கள் ஏன் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தீங்க, நீங்கள் ஏன் கேள்வி கேட்கல, ஏன் நீங்கள் அலோவ் பண்ணீங்க, அதை நீங்கள் தடுத்திருக்க வேண்டாமா, எக்கச்சக்கமான கேள்வி கேட்டிருக்கலாம், எந்த கேள்வியும் கேட்கல, எனக்கு இந்த கடையே வேணான்னு சொல்லிட்டு நான் அவமானப்பட்ட இடத்துல இந்த கடை நடத்த விரும்பலன்னு சொல்லிட்டு கடையை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம், செய்யலை அதே இடத்துல.
1: எஸ்
0: தொடர்ந்து நான் பயணிப்பேன் என் கத்திற்காக.
1: ஆமென்.
0: நீ என்ன பண்ணாலும் சரி அதை ஆண்டவர் பார்த்துக்கிடுவார்.
1: எஸ்
0: என் வேலை எனக்கு நியமிக்கப்பட்ட ஓடத்தில் தொடர்ந்து ஓடுறது மட்டும்தான். சிம்பிள் பீப்புள், ரொம்ப எளிமையானவங்க, சாதாரணமானவங்க, தெருவில் நிற்கிறவங்க, கடை போட்டு விற்கிறவங்க, எந்த கேள்வியும் கேட்கல, எந்த கோபம் ஆண்டவர் மேல் என்னென்ன வரல.
1: ஹல்லேலூயா.
0: இதுதான் நம்முடைய ஆன்மீக பலம்.
1: ஆமென்.
0: பரவாயில்ல, நான் சமீப நாட்கள்ல ஒருத்தவங்கலாம் நான் ஜோம் பண்ணேன், நான் பண்ண முடி கேட்கல, அதனால எனக்கு இந்த ஜீசஸ் வேண்டாம், இதுக்கு பிறகு நான் மாம்சத்தில் வாழ போறேன்ட்டு போயிட்டாங்க. அப்படி ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவர் புரிஞ்சுக்கல. இதை குறித்து அதிகமாக ஆண்டவர் பேச விரும்புகிறார். ஆண்டவரை புரிஞ்சுக்கல.
1: எஸ்
0: ஆண்டவரை
1: புரிஞ்சுக்கல.
0: அதான் அடுத்த செய்தி.
1: எஸ்
0: தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான காலை தியானத்தில் எங்களோடு நீங்கள் அற்புதமான விதத்தில் பேசி ஈஸியாக கோபம் அடையலாம், கோபத்தில் வெடிக்கலாம், ஆனால் கோபத்தை உடைக்கிறது ஒரு ஆன்மீக பலம். அது உம்மோடு உறவாடுகிற பிள்ளைகள் லைஃப்பில் மட்டுமே காணப்படுகிற ஆன்மீக பலம். இதை நீங்கள் அற்புதமான விதத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எங்களை யுத்த புருஷர்கள் ஆக்குறதற்காக நன்றி. ஒரு புருஷ லட்சணத்தை எங்களுக்குள்ள உண்டாக்குறதுக்காக நன்றி. யார் மேலேயாவது எங்களுக்குள்ள ஒரு கோபத்தை நாங்கள் பல மாதங்களை பல வாரங்களை நாங்கள் தேக்கி வச்சுருப்போம்னா அதை அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி அதை உடைச்சு போடக்கூடிய ஊழியத்தை நீங்கள் செய்ய வல்லவர் என்கிற ரகசியத்தை இன்னைக்கு எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்ததுக்காக மக்கு நன்றி, சொல்லி கொடுத்ததுக்காக மக்கு நன்றி. நீண்ட நாளாக இந்த கோபம் என்கிற அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டு அதுலேருந்து வெளிவர முடியாமல் போராடி கொண்டிருக்கிற நபர் யாரா இருந்தாலும் சரி, அந்த அழுத்தங்களை நீங்க உடைச்சு போட்டதுக்காக நன்றி. இன்னைக்கு இந்த வேர்டை கொடுத்து, இந்த விஷயத்தை கொடுத்து, பாத்திரம் ஆத்திரத்தோடு இருக்கிறது சரியில்லை, அது ஸ்தோத்திரத்தோடு தான் இருக்கணுங்கிற காரியத்தை அற்புதமா விளங்க பண்ணுகிறேரே உமக்கு நன்றி. நாங்களும் கூட யாருக்கு விரோதமா எங்க மனசுல கோபத்தை நாங்க தேக்கி வச்சிருப்போம்னா இந்த நாள்ல அதை உடைச்சு போடுகிற வார்த்தை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி. எல்லா ஆத்திரத்தையும் மறந்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணி எங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில நாங்கள் பொறுமையோடு ஓட இன்னைக்கு காலையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமடைந்தோம் நல்ல பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13 நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1 எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2 இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Matthew 12:35-36 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட

நான் ரெஸ்டரேஷன் மினிஸ்ட்ரியில் க்ரூசைட் டைரக்டராக பணியாற்றுகிறேன், வைஸ் பிரசிடென்டாகவும் இருக்கிறேன். அந்த ஊழியத்திலே சகோதரி ஷீலாஜி ஃபவுண்டர் பிரசிடென்ட். நான் க்ரூசைட் நிமித்தமாக கடந்த 30 வருடங்களாக இந்தியாவின் பல பகுதிகளுக்கு பயணம் செய்வேன். ட்ரெயின், பஸ், விமானம், பல வகையான பயணங்கள். அப்படி பயணம் செய்யும்போது ஆயிரக்கணக்கான மக்களை நான் சந்தித்திருக்கிறேன் பயணத்தில். லாங் ஜேர்னி, அந்த சமயத்தில் ட்ரெயினில் உட்காந்து பேசுவோம். பேசும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க, நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு நம்ம அறிமுகம் செய்து கொள்வோம் இல்லையா. அப்படி செய்து கொள்ளும்போது நான் இந்த மாதிரி கிறிஸ்துவ ஊழியத்தில் இருக்கிறேன், ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் கிறிஸ்டியன் பிரதர்ஸ் எல்லாம் அங்கே இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஓ சார் நீங்கள் கிறிஸ்டியனா, ஓகே நான் இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கும் சிறு வயதிலே நான் வந்து சண்டே ஸ்கூல் போனது தான் காரணம், ஆலயங்களுக்கு சென்றது தான் காரணம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் விளையாட்டுத்தனமாக எங்களை வந்து சண்டே ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்கே போனால் ஒரே ஒரு காரியத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, டீச் பண்ணுவாங்க அந்த அக்கா மார் அண்ணன்மாரெலாம், எந்த தீய பழக்கமும் இல்லாமல் பார்த்துக்கோங்கப்பா, சிகரெட் பிடிக்கக்கூடாது, குடிக்கக்கூடாது, கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாக இருக்கணும், நல்லா படிக்கணும், அப்பா அம்மா கீழ்ப்படினும், இப்படியே சின்ன வயசுலேயே சொல்லி சொல்லி எங்களுக்கு போதிச்சதுனால எந்த தீய பழக்கமும் எங்களுக்கு வராமல் இன்னைக்கு வரை எங்களுக்கு எந்த தீய பழக்கமும் இல்லை. ஒரு ஆசீர்வாதமாக நாங்கள் இருக்கிறதுக்கு காரணமே ஏதோ சின்ன வயசில் நாங்கள் இந்த சண்டே ஸ்கூல் சர்ச்சஸ்லாம் போனது தான் காரணம். எங்களுடைய அநேக நண்பர்கள் வந்து நிறைய தீய பழக்கத்தில் மாட்டிக்கிட்டு சரியாக படிக்க முடியாமல் நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது சார், இந்த மாதிரி ஏதோ சர்ச்சுக்கெலாம் போனது தான் காரணம் அப்படின்னு அவங்க சொல்கிறது எனக்கு நிறைய பேர் சொன்னதை வந்து நான் கேட்டிருக்கேன், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நண்பர் சார்ல்ஸ் மியூசிக் டைரக்டர் இந்த டியூனை கொடுக்கும்போது எனக்கு உடனே அந்த கான்வர்சேஷன் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. உடனே அப்படியே எழுதினேன், இயேசுவின் ஆலயத்திற்கு வா, தீய காரியங்கள் வெளியே இருக்கு, பாவம் பொல்லாப்பு சுற்றி கிடக்கு அப்படின்னு இந்த பாடல் எனக்கு உடனே எழுத தோணுச்சு. அப்படி வந்த பாடல் தான் தம்பி தங்கையே.

என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்றெல்லாம் பேதுரு யோபு சொன்னான் அல்லவா. இன்னொரு காரியத்தை சொல்லுகிறான். யோபு 2 அதிகாரத்துக்கு திருப்போம், 10 வசனம். யோபு 2 அதிகாரம் 10 வசனம். அவன் நீ பைத்தியகாரி பேசுகிறது போல் பேசுகிறான், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, யோபு ஒரு உத்தமமான மனுஷன், நல்ல மனுஷன். அவன் பாவி அல்ல, அவன் ஒரு பெரிய அக்கிரமக்காரன் அல்ல, அவன் கொள்ளக்காரன் அல்ல, அவன் ஒழுங்கா வாழ்ந்த ஒரு மனுஷன், நல்ல மனுஷன். சொன்னேன், நல்லவர்களா இருந்தா போதாது, ஞானிகளா இருக்க வேண்டும், அறிவுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று. அநேக நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நல்ல கிறிஸ்தவர்களுக்கு பஞ்சம் இல்ல, அறிவுள்ள கிறிஸ்தவர்களுக்கு தான் இன்றைக்கு பஞ்சமா இருக்கிறது. யோபுடைய பிரச்சனை அதுதான். அவன் சொல்லுகிறான் பாருங்கள், கர்த்தரிடத்துல நன்மையை பெற்ற நாம், அன்றைய மனைவி இடத்துல சொல்றான், என்ன பைத்தியகாரி மாதிரி பேசுற, கர்த்தரிடத்துல நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்கிறான். இதெல்லாம் ஜனங்க இன்னைக்கு பிடிச்சு வச்சுக்கிறாங்க பாருங்க. அவங்க சொல்றாங்க, ஐயா யோபு 2 அதிகாரம் 10 வசனத்துல சொல்லி இருக்குது, கர்த்தரிடத்துல நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா. கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறாரியா, ஸ்தோத்திரம். ஆனா சில நேரத்தில் வியாதியும் கொடுக்கிறார். சுகத்தை பெற்ற நாம் வியாதியும் பெற வேண்டாமா? ஜீவனை பெற நாம் மரணத்தையும் பெற வேண்டாமா? ஆசீர்வாதத்தை பெற நாம் தரித்திரத்தையும் பெற வேண்டாமா? நல்லதை பெற நாம் கெட்டதையும் பெற வேறாமா? இப்படி பாருங்க, யோபுடைய பிரச்சனை வந்து திடீர்னு வந்து அவனுக்கு நேரிட்ட ஒரு காரியம் இல்ல. திடீர்னு சூறாவளி அடிச்சு காத்து அடிச்சு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடல. அவன் வாழ்க்கையில திடீர்னு நடந்த அசம்பாவம் இல்ல, திடீர்னு நடந்த ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடக்கல அவனுடைய சம்பவம். அப்படி ஒருவேளை தெரியல அவங்களுக்கு வாசிக்கும் போது, திடீர்னு ஒரு நாள் அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான், திடீர்னு எல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அப்படி அல்ல, அதை ஆராய்ந்து பார்த்தால் அவனுடைய சரித்திரத்தை, அவன் சில எண்ணங்களால் நிறைந்திருந்தான். அவனுடைய பிலாசபிய பார்க்கணும், அவனுடைய எப்படிப்பட்ட தத்துவங்களை அவன் உள்ள வைத்திருந்தான் என்று. கடவுளை பற்றி ஏற்பட்ட எண்ணம், கர்த்தரை பற்றி எப்படிப்பட்ட எண்ணங்கள் அவனுடைய உள்ளத்துல இருந்தது என்பதை பார்க்கணும். நல்ல மனுஷன், தப்பு செய்யற மனுஷன் இல்ல, நல்ல மனுஷன் தான். ஆனா தவறான காரியங்கள், சத்தியத்தை செய்ய அறியாத ஒரு நிலை, தவறான நம்பிக்கைகள், தவறான காரியங்களை விசுவாசித்து தவறான காரியங்களை பின்பற்றி வந்தான் அவன். நல்ல மனுஷன், ஆனால் கர்த்தரை குறித்த எண்ணம் சரியில்லை. நல்ல மனுஷன், பிரகாசமான மனக்கண்கள் இல்லை அவனுக்கு. நல்ல மனுஷன், ஆனால் கர்த்தருடைய கர்த்தரை அறிகிற அறிவு அவனுக்குள்ள அவ்வளவு அதிகமா கிடையாது. அவனுக்கு உத்தமமான மனுஷன், ஆனால் கர்த்தர் யார் என்பதை அவன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவன் வாழ்க்கை பூரா என்ன நினைச்சிட்டு இருந்தா, கர்த்தர் நன்மையும் செய்யறார் தீமையும் செய்யறார். நன்மையை பெறுகிறான், தீமையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். நன்மையும் மட்டும் தீமையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரே நாள்ல நடந்த காரியம் இல்ல, அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் பல நாட்களாக, பல மாதங்களாக, அநேகமாக பல வருஷங்களாக அவனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்திலே வாழ்ந்து வந்தான். கர்த்தர் நன்மையும் செய்கிறார் தீமையும் செய்கிறார். அவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்பான், என்ன சொல்லியிருப்பான், எப்பாரு தப்பு செஞ்சனா கர்த்தர் அடிச்சு நொறுக்கிடுவார். ஒண்ணு கர்த்தரும் காலை ஒரு நாள் உடைக்க போகிறார். கர்த்தர் எத்தனை குடும்பத்தில் சொல்றாங்க பாருங்க, பெற்றோர் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க கர்த்தரை பற்றி அவளுக்கு அப்படி ஒரு தத்துவம். எப்படி கர்த்தர் நன்மை செய்வார் தீமை செய்வார்? இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் அடிச்சார்னா நீ என்ன ஆகுது தெரியுமா? கர்த்தர் ஒன்னு நொறுக்க போறாரு, ஒரு நாளைக்கு அடிக்க போறாரு, ஒன்னு எப்படி பண்ண போறாரு, அப்படி பண்ணி இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தான் பாருங்க. யோபு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அவனுடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது அப்படிதான் தெரியுது. அவனுக்குள்ள ஒரு பையன், பிள்ளைகள் தப்பு பண்ணுவாங்களோ, அவன் பேசுறது என்ன பேசுறான், கர்த்தர் ஒன்னு அடிக்க போறாரு நொறுக்க போகிறாரு. நாம் பார்த்தோம், பாவிகளை கூட கர்த்தர் அப்படி பண்றது கிடையாது. பாவிகளை கூட எப்படி பண்றாராம் கர்த்தர், நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார், மனந்திர மாட்டானா என்று. காத்திருந்து காத்திருந்து, சரி இன்னைக்கு மனந்திருப்பியா, சரி நீ நான் அக்கிரமம் தான் பண்ணிட்டு இருப்பேன் பாவி சொல்றான். கர்த்தர் சொல்ல, சரி பரவாயில்ல நாளைக்காவது நீ மனந்திருப்பு, இன்னொரு நாள் தர்ற உனக்கு. நாளைக்கும் மனந்திரும்புறது இல்ல. கர்த்தர் சொல்ல, பரவாயில்ல அடுத்த நாளாவது மனந்திரும்பு. கர்த்தருடைய தயவு மனந்திரும்புதல உண்டாக்குகிறதா, the goodness of the Lord leadeth to repentance என்று எழுதி இருக்கிறது. பாவிய கூட மனந்திரும்புதல் உள்ள கர்த்தர் எப்படி நடத்துறார், அடிச்சு நொறுக்கி அவனை நாசமாக்கி நீ பாடத்தை கத்துக்க அப்படின்னு சொல்லி நடத்துறது இல்ல. அப்படி நடத்தினா எவனும் வரவே மாட்டான். பாவிய கூட அக்கிரமக்காரனா கூட அவனுக்கு தயவை கவித்து, அவனுக்கு அருமையா அவனை தேவையை சந்தித்து, அவனை சுகமாக்கி, அவனை என்ன மாதிரி பண்ணி அவனுக்கு நன்மை செய்கிறவராக இருந்து அப்படி அவனை மனந்திரும்புதல் கர்த்தர் நடத்துகிறாராம். ஆனா யோபுக்குள்ள என்ன எண்ணம், கர்த்தர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார்,
இதை அவன் வாழ்க்கையிலே அவனுடைய குடும்பத்தில பிரசங்கித்து வந்தான், பிள்ளைகளுக்கு பிரசங்கித்து வந்தான், உள்ளத்தில் நம்பி வந்தான், மனைவிக்கு சொல்லி வந்தான், மனைவி கிட்ட சொல்றான். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று சொல்லி இப்படி பல வருஷங்களாக இப்படி கர்த்தரிடத்திலிருந்து தீமையும் பெற வேண்டும் என்கிற தத்துவத்திலே அவன் வாழ்ந்து வந்தான். ஆகவேதான் அருமையானவர்களே, நாம் பிரகாசம் உள்ள மனங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு வாழ்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை பேசி வந்தால் வாழ்க்கையில பிசாசுக்கு நாம் கதவு திறக்கிறவர்களா இருக்கிறோம். அநேகர் இந்த வசனத்திலேயும் ஒரு பெரிய குழப்பம் பாருங்க. அந்த வசனத்தின் கடைசியில சொல்லி இருக்குது, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை அப்படின்னு என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? அது ரொம்ப நூத்துக்கு நூறு உண்மையா. அவன் ஒண்ணு தப்பு செய்யலையா? கர்த்தர் நன்மையும் செய்யறா தீயும் செய்யறான்னு சொன்னது பாவம் அல்ல, அது ரொம்ப கரெக்ட்னு வேதமே சொல்லி இருக்குது. அவன் பாவம் செய்யலன்னு சொல்லி இருக்குது. அவன் அவர் நன்மையும் செய்யறார் தீமையும் செய்கிறார் என்பது கரெக்ட், அவன் சொல்றது ரொம்ப சரின்னு சொல்லி வேதம் சொல்லி இருக்கு. அப்படி கிடையாது, அப்படி சொல்லல. நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று கேட்கிறான் அவன். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் என்ன கர்த்தாவை இப்படி பண்ணிட்டீரு? நீர் மோசமானவர், நீர் நல்லவர் அல்ல, நீர் பொல்லாதவர் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவன் வாயை திறந்து அது வரைக்கும் குற்றம் சாட்டவில்லை. அதன் பிறகு குற்றம் சாட்டினான்னு பார்த்தோம். டேக்ஸ் பைபிள்ல 74 குற்றஞ்சாட்டுகள் லிஸ்ட் பண்றாரு அவர். இங்க ஏன் அப்படி சொல்லி இருக்குது? அவன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் அவன் ஒரு நல்ல மனுஷன், கர்த்தரை நேசித்த மனுஷன். கர்த்தரிடத்துல நன்மையும் வரும் தீமையும் வரும் அப்படிதான் சொல்றான் ஒழிய கர்த்தரை பெரிய குற்றஞ்சாட்டி கர்த்தர் மேல குறையவில்லை அவன். அந்த விதத்துல தான் அவன் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தரை குறை சொல்லவில்லை, கர்த்தர் மேல குற்றம் சாட்டவில்லை. அவன் சில குற்றங்களை கர்த்தர் மீது சொல்லுகிறான், பல குற்றங்களை சொல்லுகிறான். அதற்காக தான் பிறகு மனம் திரும்புகிறான். ஆகவே பிரகாசம் உள்ள மனக்கண்களை உடையவர்களா இருப்பது அவசியம். ஏனென்றால் கர்த்தர் தான் அப்படிதான் செய்கிறாருன்னு சொன்னா அதை நாம் பேசிக் கொண்டிருப்போம், அப்படிதான் பேசுவோம். அப்பொழுது அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம், அதை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வாசல் திறக்கப்படுகிறது. பிசாசானவன் உள்ளே நுழைந்து நாசம் பண்ணுவதற்கென்று நம்முடைய வாழ்க்கையில வாசல் திறக்கப்படுகிறது. ஆகவேதான் எபேசியர் 1 வாசிக்கிறோம். எபேசியர் 1 திருப்போம், 17 வசனம். எபேசியர் 1:17, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று பெரிய ஜபத்தை அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறார் விசுவாசிகளுக்கு. என்று என்ன ஜபம்? நீங்கள் அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. அநேகருக்கு இன்றைக்கு தெளிவு கிடையாது. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை சரியாக அறிந்து அந்த தெளிவோடு நடக்கிறது கிடையாது. நல்லவர்னு சொல்லுவாங்க சில நேரத்தில், சில நேரத்தில் அவங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா இருக்கும். நல்லவர்ன்ற மாதிரி இருக்காது, தெளிவு இருக்காது. நல்ல பாட்டை பாடுவாங்க ஒரு நாள், அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சந்தேக நிறைந்த பாடல்களை, அவநம்பிக்கை உள்ள பாடல்களை, நெகட்டிவ் பாடல்களை பாடிக்கிட்டு இருப்பார்கள். தெளிவு கிடையாது. இன்னைக்கு ஒரு சில நல்ல போதனைகளை கேட்டு இது சரிம்பாங்க, ஆமா ஆமா அது ரொம்ப கரெக்ட்பாங்க. நாளைக்கு வேற மாதிரி போதனையும் கேட்டு அதுவும் சரிதான்பாங்க. இதுக்கும் ஆமன் போடுவாங்க, அதுக்கும் ஆமன் போடுவாங்க. அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும். எல்லாரும் சொல்லுவோம் தெளிவு, தெளிவு மனதை உண்டாக வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்கிற தெளிவு, அதை குறித்த சந்தேகங்கள் நீங்க வேண்டும், தெளிவு மனதிலே உண்டாக வேண்டும். அதற்காக அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறார். பாருங்க, அவனுடைய வியாதி குறித்தெல்லாம் வாசிக்கிறோம். 2 நாம் வாசிக்கிறோம், 7 வசனத்திலெல்லாம் வாசிக்கிறோம் எப்படி அவன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அவன் வாதிக்கப்பட்டான், ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் என்றெல்லாம் வாசிக்கிறோம். இதெல்லாம் கர்த்தர் அனுப்பின வியாதி என்றுதான் அவன் சொல்றான். 10 சொல்லும் போது அவன் என்ன சொல்றான்? கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? அதனால கர்த்தரை வெறுக்கல அவன், கர்த்தர் மேல கோவப்படல, கர்த்தர் மேல பெரிய குற்றம் சாட்டல. கர்த்தர் இப்படிதான், கர்த்தர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார். அவன் எவ்வளவு பெரிய நல்ல மனுஷனா இருப்போம் பாருங்க. நிறைய நல்ல விசுவாசிகள் இப்படி இருக்காங்க. ஹலோ, இன்றைக்கும் நிறைய நல்ல விசுவாசிகள் இப்படி இருக்கிறாங்க. அவங்களுக்கு கோபம் இல்ல கர்த்தர் மேல, கர்த்தர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார், அவர் செஞ்சுட்டு போட்டோம், என்ன வேணா செய்யட்டும், அவர் கர்த்தர், அவர் இப்படியும் செய்வார் அப்படியும் செய்வார்.
அவருக்கு நன்மையை பெற்றனா தீமையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். இவங்க ரொம்ப நல்லவங்க. இன்னும் கேட்டா கர்த்தரை விட மகாயோகியர்கள் இவர்கள். கர்த்தர் தான் இப்படியும் செய்யறாரு அப்படியும் செய்யறாரு. இவங்க வந்து கர்த்தர் மேல கோபமும் படுறது இல்ல, கர்த்தரை குறை சொல்றதும் இல்ல, கர்த்தரை திட்டுறதும் இல்ல, கர்த்தர் கொடுக்கறத சந்தோஷமா ஏத்துக்கொட்டு ஏற்றுக்கொண்டு கர்த்தர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்யறார் நல்ல கிறிஸ்தவர்கள் உலகம் பொறுக்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எண்ணங்களை வைத்துக் கொண்டு ஆகவேதான் அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறார், பிரகாசம் உள்ள மனக்கண்கள் நமக்கு தர வேண்டும், கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள தெளிவு உண்டாக பிரகாசமான மனக்கண்கள் நமக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறார். ஆகவே இன்றைக்கு பார்ப்போம், கர்த்தர் தான் யோபுவை வியாதிப்படுத்தினாரா, கர்த்தர் தான் வியாதி தந்தாரா? அநேகர் இந்த வசனங்களை வாசித்து விட்டு கர்த்தர் தான் இந்த வியாதிக்கெல்லாம் காரணம், நம்முடைய வியாதிக்கெல்லாம் பலவீனத்துக்கெல்லாம் கர்த்தர் தான் காரணம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறதே அவளுடைய வியாதி இருந்து அவள் சுமாவதற்கு தடையா இருக்கிறது. இன்றைக்கு அநேக பாருங்க, பெந்தகோஸ்த சபையில தான் வியாதியிலிருந்து குணமாகிறது பெரிய கம்பு சூத்திரமா இருக்கும். அவிசுவாசி அங்க கிராமத்துல போய் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணா அவனுக்கு தீராத நோய் இருக்கும், வந்து பட்டுன்னு சோகமாயிட்டு போயிடுவான். ஆனா பெந்தகோஸ்த சபையில் இருக்கிற விசுவாசி சோகமாகிறதுனா அவன் இங்க அலைஞ்சு அங்க அலைஞ்சு அங்க எழுதி போட்டு இங்க எழுதி போட்டு என்னென்னமோ பண்ணாலும் தலைகீழ நின்னாலும் இவர்கள் சோமாகிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன் என்று சொன்னால் இவர் தத்துவம் ஒன்னு புடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன? கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா? இந்த காரியம் அவருடைய சுகத்துக்கு தடையா இருக்கிறது. கர்த்தர் அனுப்பிச்சிட்டார் என்ற காரியம் அவருடைய சுகத்துக்கு தடையா இருக்கிறது. ஆனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க போகிறேன், கர்த்தர் நீங்கள் எப்படியாவது சுகமாகணும்ன்ற விரும்புறவர் தான் கர்த்தர். நான் அதை முழுமையாக விசுவாசிக்கிறேன். நீங்க எப்படி சுகம் பெற்றாலும் சரி, நீங்க டாக்டர்கிட்ட போய் சுகமானாலும் சரி, சந்தோஷப்படுற. ஹலோ, என்னையா டாக்டர் மருந்து கொடுத்தா சோமா கத்தத்தை எப்படியா சோமாயிட்டு போ, நல்லா இருந்துட்டு போகிற இருக்கீங்களா? நீ நல்லா இருந்தா சந்தோஷம் இல்லையா? மருந்து சாப்பிட்டு தானே சோமாச்சு, பரவாயில்ல சாப்பிட்டு சோமாகு இருக்கீங்களா? எல்லாம் நல்லதான் ஆமே சொல்லுங்களேன். கர்த்தருடைய சுகத்தை விரும்புகிறவர், அதனாலதான் கர்த்தரே வார்த்தையை மருந்தா வச்சிருக்கிறார். இந்த டாக்டர் எல்லாம் அவர்கிட்ட இருந்து கண்டுபிடிச்சாங்க மருந்து. சரி, இவர் மருந்தெல்லாம் உபயோகப்படுத்துறாரு, நம்மளும் ஏதாவது கண்டுபிடிப்போம், அவங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு கர்த்தர் உபயோகப்படுத்திருக்காரு, மருந்தெல்லாம் இங்கே வச்சிருக்கிறார். கர்த்தர் சொல்றார், நீ சுகமாவதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் என்னுடைய வாஞ்சை, நீ நல்லா இருக்க வேண்டும் தான் நான் விரும்புறேன். ஆகையால் எப்படி சுகம் அனுபவம், என்னென்ன மருந்து, நாட்டு மருந்து சாப்பிடுறியா, ஆயுர்வேதம் சாப்பிடுறியா, இல்ல அலோபதி சாப்பிடுறியா, என்ன சாப்பிடுற பிரச்சனை இல்லை, என்னத்தையாவது சாப்பிட்டு நல்லது. அது மட்டுமல்ல, ஆவிக்குரியத்தில் சுகத்தை பெறது கூட 1008 வழியில கர்த்தர் வைத்திருக்கிற சில வழிகளை சொல்றேன் பாருங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த வசனத்தெல்லாம் வாசிச்சுட்டு கர்த்தர் தான் வியாதியை தர்றாருன்னு சொல்றாங்களே, நான் சொல்றேன் வேதம் முழுக்க நமக்கு போதிக்கப்படுகிறது கர்த்தர் எப்படியாவது நாம் சுகம் பெற வேண்டும் என்று பல வழியில வச்சிருக்கிறாரு, ஏதாவது ஒரு வழியில சுகமாயிட்டு போன்றாரு. அதுதான் கர்த்தருடைய சித்தம் நம்மை குறித்து. நன்றாய் கவனிப்போம். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் வாசித்தீங்கன்னா, யாத்திரம் 15:26 வசனத்துல முதல் வாக்கு தத்தம் பாருங்க, அவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த முதல் வாக்கு தத்தம் என்ன சொல்றாரு? நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். அந்த டிபார்ட்மெண்ட் நான் கவனிச்சுக்கிறேன். இனி உனக்கு இந்த வியாதிகள் எல்லாம் உன் மேல வராது, நான் உன் பரிகாரி ஆகிய கருணை பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்கிறார். புதிய ஏற்பாட்டை போனால் இயேசுவை காண்கிறோம். அங்கே இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். தேவன் எப்படிப்பட்டவர் தெரிந்து கொள்ள வேண்டுமா? இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார் நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும், எல்லாரும் சொல்லுவோம் நன்மை செய்கிறவராயும், நல்லா சொல்லுவோம் நன்மை செய்கிறவராயும், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறாயும் சுற்றி திரிந்தார். அங்க பாருங்க, இயேசுவை தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மையும் செய்கிறார், சில நேரத்தில் தீமையும் செய்கிறார் சொல்லி இல்ல. அவரிடத்துல நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வரலாம் சொல்ல, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இங்க பேதுரு ஒன்னும் விளக்கம் தரல, பேதுரு ஃபேக்ட் சொல்றார். என்ன செய்தார் இயேசு? நன்மை செய்தார். நன்மையை மாதிரிதான் செய்யற, யாரையும் வியாதி ஆக்குனது கிடையாது, யாரையும் துன்பப்படுத்தினது கிடையாது, யாருக்கும் கஷ்டத்தை கொடுத்தது கிடையாது, நன்மையை மாத்திரமே செய்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். எங்க போனாலும் நன்மை நன்மை நன்மை உண்டாகும்படியாக அவர் சுற்றி திரிந்தார். அதன் பிறகு நாம் அப்போஸ்தலர்களை குறித்து வாசிக்கிறோம். இயேசுவின் அப்போஸ்தலர்கள், இயேசுவால் அனுப்பப்பட்டவர்கள், அவர்களும் பாத்தீங்கன்னா அவர்களும் சொஸ்தமாக்குகிறார்கள்.
பிற்பாடு சில வசனங்களை காண்பிக்க போகிறேன். இப்ப சும்மா சொல்றேன், அவர்களும் சுத்தமாக்குகிறார்கள். தேவன் சுகமாக்குகிறவர், இயேசு சுகமாக்குகிறவர், இயேசுவின் அப்போஸ்தலர்கள் சுகமாக்குகிறவர்கள், சபை பார்த்தா சுகமாக்குகிற சபை. இப்படி சுகம் தான் வேதத்திலே பூர்ணமா சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் ஏ தேவன் சுகமாக்குகிறவர், சுகமாக்க விரும்புகிறவர் என்பதை நிச்சயமாய் வேத வசனம் அறிவிக்கிறது. எத்தனை வழிகள் சுகமாக்குகிறது கொஞ்சம் பார்ப்போம். முதலாவது வழியை பார்ப்போம். யாக்கோபு 5 ஆரம்பம். சுகமாக்குறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதுல யாக்கோபு 5 14 வசனம் 15 வசனத்தை பார்ப்போம். யாக்கோபு 5:14-15. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பாருங்கள், கர்த்தர் எப்படியாவது நாம் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகையால் என்ன சொல்றார், விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட ஒரு காரியம் இது. விசுவாசிகிட்ட என்ன சொல்றார், ஒரு வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பாக. ஏன் வரவழைக்கணும்? 11 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நேர சபையின் மூப்பரை வரவழைச்சது கிடையாது. அதுக்கு முன்னால என்ன பண்ணுமா? 13 வசனம் சொல்லுது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கவன். அதான் முதல்ல நீங்க ஜபம் பண்ணுங்க. சோம் இல்லன்னு வயிற்று வலியனும் நேரம் போன் பண்ணினு முதல்ல ஜெபம் பண்ண கடவன். 13 பார்த்த பிறகுதான் 14 வரணும். 13 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். நிறைய பேர் 14 இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பொருளை அழைப்பானாக. இல்ல, 13 வாரிசு. ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஏன் ஜெபம் பண்ண கடவன்? கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், கர்த்தர் நமக்கு பதில் அளிக்கிறார். ஆகவே ஜெபம் பண்ண கடவன். அப்படி ஜெபம் பண்ணி ஏதோ ஒரு தடை இருக்கிறது, சுகமாகவில்லை என்று சொன்னால், ஒரு தடை இருக்கிறது போல தெரிஞ்சால் என்ன பண்ணலாமா? மூப்பரை அழைக்கலாம், சபையின் மூப்பரை, ஏதாவது போதகரை அழைக்கலாம். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். எண்ணெய்னா என்ன? எண்ணெய் சுகம் அளிக்கிறது இல்ல. நிறைய பேர் சொல்றாங்க அந்த எண்ணெயில ஏதோ இருக்குது, மருந்து இருக்குது, அதனாலதான் எண்ணெய் பூசி சொல்றாரு. எண்ணெயில் ஒண்ணும் கிடையாது. எண்ணெய் சுகமாக்குகிறது இல்ல, அங்க வர்ற மூப்பரும் சுகமாக்குறது இல்ல. என்ன சுகமாக்குறது? விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் தான் சுகத்தை தர்றது. பாருங்க, வேற எதுவும் சுகத்தை தர்றது இல்ல. சுகம் எப்படி வருது? விசுவாசத்தினால வருது. அப்புறம் எதுக்கு என்ன? அதுக்கப்புறம் எதுக்கு மூப்பர்? ஏன்னா இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் வீக்னஸ், அதாவது இவருக்கு விசுவாசிக்க முடியல. அந்த விசுவாசத்துக்கு கொஞ்சம் உதவி செய்யணும். ஆண்டவர் வந்து உனக்கு விசுவாசிக்க முடியலையா, போ, அவ்வளவுதான், நீ அவுட் அப்படின்னு சொல்லல. விசுவாசிக்க முடியலையா, அது கொஞ்சம் உனக்கு ஹெல்ப் அனுப்புறேன். ஊழியக்காரர் கூப்பிடு. ஏன் அவர் வரணும்? அவர் வல்லமையுள்ள தேவதாசனுங்க. அவர் வந்தா சுகமாயிடும். அவர் கை வச்சாலே சுகமாயிடும். அவர் வீட்டுக்குள்ள கால் வச்சாலே எல்லாம் ஓடி போயிடும். கிடையாது, கிடையாது. உங்களுடைய விசுவாசம் உங்களை சுகமாக்குகிறது. விசுவாசம் தான் சுகமாக்குகிறது. அவர் வந்து ஜெபம் பண்ணும் போது அவரும் விசுவாசிக்கிறார், நீங்களும் விசுவாசிக்கிற சுகமாகுது. என்ன சுகமாக்கல? ஆகவே கர்த்தர் என்ன சொல்றாரு, உனக்கு விசுவாசிக்கிறது கஷ்டமா இருக்குதா? காணப்படாத காரியங்களை விசுவாசிக்கிறது கஷ்டமா இருக்குது. ஏனென்றால் விசுவாசம்ங்கிறது காணப்படாதவர்களோடு சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. விசுவாசித்து சுகமாகிறது ஒரு மனுஷனுக்கு கஷ்டமா இருக்குது. அவன் கஷ்டப்படுகிறான், செய்ய முடியல, விசுவாசிக்க முடியல. கர்த்தர் சொல்றாரு, ஊழியக்காரரை கூப்பிடு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? எண்ணெயை பூசுவாங்க. எண்ணெய், அந்த எண்ணெய் என்கிறது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்று அழைக்கிறார். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னா, பார்த்து விசுவாசிக்க முடியாத ஆளுக்கு கர்த்தர் கொஞ்சம் இறங்கி வர்றாரு. என்ன சொல்ல, சரி, நீ பார்க்காத விசுவாசிக்க முடியாத ஆளுக்கு கர்த்தர் கொஞ்சம் இறங்கி வர்றாரு. என்ன சொல்றாரு, நீ பார்க்காத விசுவாசிக்க முடியல, அதனால பாக்குற மாதிரி ஏதாவது தர்றேன். இந்த எண்ணெய் இருக்குது இல்ல, இதை போடும் போது நீ சுகமாவேன். விசுவாசி நீ சுகமாவேன். என்ன போடுறது சுகமாக மாட்டேன், நான் சொல்றேன். எண்ணெய் பூசுவார்கள், நீ சுகமாவேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் எண்ணெய் போடும் போது ஸ்தோத்திரம், சுகமாயிடுச்சுன்னு விசுவாசி சுகமாவேன். எவ்வளவு கர்த்தர் இறக்கம் உள்ளவர் பாருங்க. உனக்கு பார்க்காம விசுவாசிக்க முடியலையா, உனக்கு பாக்குறதுக்கு ஏதாவது தர்றேன் ஈஸியா சுகமாறதுக்கு. கொஞ்சம் வீக்கா, நீ விசுவாசத்துல கொஞ்சம் வீக்கா, கஷ்டப்படுறியா, உனக்கு ஒரு மெத்தட் தர்றேன். ஒருத்தர் வந்து எண்ணெயை பூசுவார். எண்ணெயை பூசுமா, அந்த ஊழியக்காரரை பாரு, அந்த எண்ணெயை பாரு, அப்புறம் வேதத்தை பாரு. வேதத்துல என்ன சொல்லிருக்குது? எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார்கள். எண்ணெய் பூசின உடனே என்ன நினைக்கணும்? நீ கர்த்தருடைய வசனம் சொல்லுது, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார்கள், விசுவாசம் உள்ள ஜெபம்
பிணியாளியை வியாதி படுக்கையில் எழுப்பும் சொல்லி இருக்குது. ஆகவே அதை விசுவாசி, ஊழியக்காரர் அல்ல, எண்ணெய் அல்ல, அதை விசுவாசி. விசுவாசிக்கும் போது உனக்கு சுகமாகும் என்று சொல்லி கர்த்தர் இப்படி ஒரு மெத்தட கொடுக்கிறாரு பாருங்க. அது ஏன் பலவீனமா இருக்கிற விசுவாசிக்கு கொஞ்சம் உதவுகிறதுக்காக கொடுக்கிறார். எப்படியாவது அவன் சுகமாகட்டுமே, அவ்வளவு விசுவாசம் இல்லாம இருக்கலாம், இருந்தாலும் எண்ணெய் எண்ணெய் பூசி ஊழியக்காரர் வந்து அவனுக்கு ஜெபம் பண்ணி ஏதாவது ஒண்ணு சொல்லி அவனை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி விசுவாசம் வர வச்சு அவனுக்கு சுகத்தை கொடுக்கணுமே சொல்லிதான் இந்த மெத்தட். இது ரொம்ப சிறந்த மெத்தட்னு சொல்ல முடியாது, இது இருக்கிறதுலயே கொஞ்சம் மட்டமான மெத்தட். இருந்தாலும் பரவாயில்ல, சுகமாயிட்டு போட்டோம். ஆமீன், ஆமீன் சொல்லுங்க. இருக்கீங்களா அங்கதான்? கத்திற்கு மட்டமான மெத்தடா ஹையஸ்ட் மெத்தடான்றது முக்கியம் இல்ல, அது அப்புறம் தான். நீங்க சுகமாகணும்ன்றதுதான் முக்கியம் கத்திற்கு. அதனாலதான் கத்தர் என்ன சொல்ற, சரிப்பா உன்னால் முடியலையா, கூப்பிடு வரட்டும். அவரு அவர் வந்து எண்ணெயை பூசும் போது டக்குன்னு நினைச்சுக்கோ, கத்தர் சொல்லிருக்கா எண்ணெய் பூசினா சுகமாகணும், சுகமாக. அந்த காலத்துல எனக்கு ஒருத்தர் தெரியும் பாருங்க, மீட்டிங் நடத்துவார், மீட்டிங் நடத்தி கொஞ்ச நாள் என்ன பண்ணாரு, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணார். எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண உடனே ஜனங்களுக்கு சொத்தமாச்சு பாருங்க. ஏன்னா வேதத்துல சொல்லி இருக்குது, நிறைய பேர் அங்க வர்றவங்க எல்லாம் பாவம் சாதாரண ஆட்கள், அவ்வளவு பெரிய விசுவாசம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் என்ன பண்றாரு, எண்ணெய் பூசுறாருன்னா கத்தருடைய வார்த்தையில சொல்லி இருக்கிறத செய்ய, ரயில் லைன் பெருசா நிக்கும், அவர் பாட்டுக்கு எண்ணெயை பூசுவார், ஒரு ஒருத்தரா பூசி பூசி ஜெபம் பண்ணுவார். ஒரு நாலு பேருக்கு சுகமாச்சுன்னா பெரிய கூட்டம் கூட்டிடுது, சரி இங்க போனா ஏதோ நடக்குது அப்படின்னு. உடனே என்ன பண்ணாரு, எண்ணெய பேக்கேஜ் பண்ண ஆரம்பிச்சாரு. சின்ன சின்ன பாட்டிலா வாங்கி, சின்ன பாருங்க ஒரு அவுன்ஸ் கூட இருக்காது, அது 5 ரூபா 10 ரூபான்னு பின்னால நூத்துக்கணக்கான பாட்டில் பின்னால வச்சு வியாபாரம் நடக்கும் பாருங்க. எல்லாம் வந்து இங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவி ஜெபம் பண்ணுவாரு, போறப்ப அப்படியே எண்ணெய் வாங்கிட்டு. இதனாலதான் எண்ணெய் விலை எல்லாம் ஏறி போச்சு. இந்த மாதிரி ஊழியக்காரெல்லாம் வாங்கி எண்ணெய் எப்படி விநியோகம் பண்றதுனால எண்ணெயே கிடைக்க மாட்டேன்னு சில நேரத்தில், ஏன்னா இப்படி போய்கிட்டு இருக்குது. அந்த எண்ணெய் மேல ஜனங்களுக்கு அவ்வளவு பெரிய அபார நம்பிக்கை, தவறா உபயோகப்படுத்துறாங்க பாருங்க. எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண சொல்லி இருக்குது, அது அவர் அவிசுவாசமா இருக்கிற ஆளுக்கு அல்லது விசுவாசிக்க கஷ்டப்படுற ஆளுக்கு உதவுகிறதுக்காக தான். இதை வச்சு ஒரு பெரிய வியாபாரமே ஆரம்பிச்சாச்சு. அவருக்கு பேருக்கு முன்னாலே எண்ணெய்னு போட்டுட்டாங்க, அதையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அவருடைய ஊழியத்திலே பிரபலமான ஒரு காரியம் என்னன்னா எண்ணெய் வியாபாரம் பண்றது. கத்தர் எண்ணெய் வியாபாரம் பண்ண சொல்லல, எண்ணெயை விற்க சொல்லல, பாட்டில் பண்ணி பேக்கேஜ் பண்ணி அனுப்ப சொல்லிட்டு இல்ல. கத்தர் வந்து நாம் சுகமாவதை விரும்புகிறார், அதுக்காக என்ன சொல்றாரு, சிலருக்கு விசுவாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அவங்களுக்கு உதவி செய். ஊழியக்காரர் எதுக்கு இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறாங்க. சபைக்கு போன் பண்ணி எனக்கு சுகம் இல்லைன்னு சொன்னா என்ன பண்றாங்க, அவங்க உடனே வர்றாங்க, யாராவது ஒருத்தர் வர்றாங்க, வசனத்திலிருந்து ரெண்டு காரியத்தை வாசிக்கிறாங்க, வாசித்து நீங்க பயப்படாதீங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, வார்த்தை விசுவாசிங்க, சரி எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும் போது நீங்க வந்து நேத்து விசுவாசிக்க முடியாத ஆள் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சொன்னதுனால ஒரு ஆள் வந்து உங்களுக்கு முன்னால வேதத்தை வசனத்தை எடுத்து உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு சுகமாவதற்கு ஏது உண்டாகிறது. ஆகவேதான் கர்த்தர் அப்படி வைத்திருக்கிறார் பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிப்போம் அங்கே 15 வசனம். நீதிமான் 16 வசனம், நீதிமான் நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. சில நேரத்தில் சொஸ்தம் அடைவதற்கு தடை ஏன் என்று சொன்னால், ஏதோ குற்றங்கள் குறைகள் ஒரு மனுஷன் இருக்கலாம், அந்த குற்றங்கள் குறைகள் போக்கப்பட வேண்டும், அது ஒருவேளை அவருடைய சுகத்துக்கு தடையா இருக்கலாம். ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணும்போது அவங்க ஏதோ என்கிட்ட வல்லம் இருக்குது நீ சுகமாயிட வேண்டும் அப்படி வரல, அவங்க வந்து அவனுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறாங்க. அவனுக்கு ஏதாவது தடை இருந்தா, அந்த குற்றங்கள் குறைகள் உடைய வாழ்க்கையில் இருந்தால் அதை சரிப்படுத்துறதுக்கு அவனுக்கு உதவி, சில காரியங்களை சொல்லி, இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் நீ கலைந்து எரிய வேணும், தூக்கி எரிய வேணும், நீ இந்த பாவத்தை எல்லாம் அனுமதிக்க கூடாது, இந்த குற்றங்கள் குறைகளுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது, நீ சுகத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு தடையா இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு போதித்து அவனை சுகத்துக்கு நேராக நடத்துகிறார்கள். பாருங்க எவ்வளவு கத்தர் உதவி செய்ய விரும்புகிறாருன்னு. எந்த மனுஷனையும் அவன் பாவம் செய்துட்டாலே, குற்றம் செய்துட்டாலும் நீ குற்றம் செய்த போ ஒளி அப்படின்றது இல்ல கர்த்தர். நீ பாவமா செய்த போ கடை படுக்கையிலேயே அப்படின்னு சொல்லல கர்த்தர். நீ பாவம் செய்தியா, குற்றம் செய்தியா, சுகமாக முடியலையா, ஒருவேளை பாவம் அதுக்கு தடையா இருக்குதா, ஊழியக்கார் வரட்டும், அவர்கள் வந்து கொஞ்சம் விளக்கி உங்களுக்கு சொல்லட்டும், கொஞ்சம் உதவி செய்யட்டும், அப்போ குற்றங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கும், நீ அதை அறிக்கையிட்டு நீ அதுல இருந்து விடுதலை ஆகலாம். அப்பொழுது பிறகு சொல்லியிருக்குது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது. ஊக்கமான, ஏன் ஊக்கமா ஜெபிக்கிறோம், சுகத்துக்காக ஜெபிக்கும் போது ஊக்கமா ஏன் ஜெபிக்கிறோம், ஏனென்றால் சுகம் அளிப்பது என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது.
தேவன் சுகமளிக்க விரும்புகிறார். ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது, மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது என்று சொன்னால், சுகத்துக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபம் அதுல அவ்வளவு வல்லமை இருக்குதான். நிச்சயமா சுகம் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நிச்சயமா சுகம் கிடைக்கும், ஊக்கமாய் ஜெபியுங்கள், நிச்சயமாய் சுகம் உண்டு. கர்த்தர் நம்மை சுகமாக்குவதிலே குறிக்கோளா இருக்கிறார். எல்லாரும் கையில ஊற்றி சொல்லுவோம், கர்த்தர் நான் சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். இது ஒரு வழி கொடுத்திருக்காரு பாருங்க. இது ரொம்ப சாதாரண ஆள், இன்னைக்கு விசுவாசிக்கவே முடியாத ஆள் கூட ஊழிக்காரரை கூப்பிட்டு எண்ணெயை பூசி சொல்லி ஜெபம் பண்ண சொல்லி ஒரு சிம்பிள் விசுவாசத்துல அவன் அங்கே சுகமாகலாம். அவனுக்கு உதவி காத்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது திருப்போம் அப்போஸ்தல நடபடிகள் 19 அதிகாரத்துக்கு திருப்போம், 12 வசனம். அப்போஸ்தல நடபடிகள் 19 அதிகாரம் 12 வசனம். இன்னொரு மெத்தட், அப்போஸ்தல நடபடிகள் 19 அதிகாரம் 12 வசனம். அவன் சரீரத்திலிருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அதாவது 11 வசனம் சொல்லுகிறது, பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். அவனுடைய சரீரத்திலிருந்து பவுலுடைய சரீரத்திலிருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் துண்டுகளையும் கைக்குட்டைகளையும் கொண்டு வந்து என்ன பண்ணாங்களாம், வியாதியஸ்தர் மேல் போட்டார்களாம். வியாதியஸ்தர் மேல் போட்டால் வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கினது, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு ஓடினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எண்ணி பார்க்க வேண்டும். கர்த்தர் இன்னொரு மெத்தடையும் வச்சிருக்காரு. எப்படியாவது சுகமாட்டோம், தூரத்தில் இருக்கிறார் ஆளு, ஊழியக்காரர் அங்க போக முடியல. யோக்கோபு 5:14-15 சொல்லி இருக்குது, ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர் அழைப்பானாக. அழைக்கணும்னா அங்க அவர் ரொம்ப தூரத்தில் இருக்காரு, போக முடியல. அவர் வியாதிப்பட்டிருக்கிறார், அவர் வர முடியல. எப்படி அசோகமாகிறது, அவருக்கு உதவி தேவை, ஏதாவது ஒண்ணு அவருக்கு அவ்வளவு விசுவாசம் பத்தாது, சரியில்லை. அப்ப பவுலுடைய சரீரத்திலிருந்து கச்சைகளையும் உருமாலையும் எடுத்து கொண்டு போய் போட்டாங்களாம். அப்படி வர முடியாத ஆட்கள், ஊழிகார் போய் ஜெபிக்க முடியாத ஆட்கள்கிட்ட இவருடைய சரீரத்திலிருந்து இருக்கிற துண்டுகளையும் கைக்குட்டைகளையும் எடுத்துக்கொண்டு போட்ட போது அங்கே அவர்கள் சொஸ்தமானார்கள் என்று எழுதியிருக்குது. என்ன ஆச்சரியம் பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது குழப்பம் அடைய கூடாது. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேணும், கர்த்தருடைய சித்தம் வந்து எப்படியாவது மனுஷன் சுகமாட்டான், கைக்குட்டை அனுப்பிச்சியாவது சுகமாட்டான். எனக்கு தெரியும் சிலர்லாம் அந்த இதை வச்சு கைக்குட்டை வியாபாரம் நடக்குது. சில நேரத்தில் இந்த வசனத்தை வச்சு ஒரே ஆயிரக்கணக்கான பேருக்கு கைக்குட்டை அனுப்பிச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதன் மூலமா யாராவது சுகமானார்கள் சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா கர்த்தரும் அவர்கள் சுகமாக வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். இருக்கீங்களா? ஒரு மனுஷன் சில நேரத்தில் அது தப்பான நோக்கத்துக்காக தவறான காரியங்களை செய்யலாம். ஆனா என்ன பொறுத்தவரையில கைக்குட்ட வந்ததுங்க வச்சு ஜபம் வச்சு சுகமாச்சுன்னு சொன்னா நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், உங்களுக்காக நான் சந்தோஷப்படுறேன். சரி, கைக்குட்டையினாலேயாவது சுகமானீங்களே, கர்த்தர் சொல்ல அட கைக்குட்டையினாலே சுகமான நீ அப்படின்னு சொல்ல, கர்த்தர் சொல்ல அதுக்குதான் உனக்கு அனுப்பிச்சேன். சரி, எப்படியோ சுகமாகுது, உனக்கு ஒண்ணு வேற எதுவும் சுகமாறதுக்கு உனக்கு வசதி இல்லனா கைக்குட்ட கிடைச்சாது சுகமாகு என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தர் வந்து சுகமாக்குறதுல விருப்பமா இருக்கிறார். யோபு கர்த்தர் வியாதிப்படுத்தல, அவனை சுகமா ஆரோக்கியமா நல்லா இருக்கிறது தான் கர்த்தர் அவனை விரும்புகிறார். ஒழிய அவனை வியாதிப்படுத்துகிறது கர்த்தர் இல்ல. வேதம் முழுக்க இது போதிக்கப்படுறாங்க, எப்படியாவது சுகமாட்ட மனுஷன், விசுவாசமே இல்லாதவன் கூட அவனுக்கு உதவ முடியாது. ஊழியக்காரர்கள் இப்படிப்பட்ட சில காரியங்களையும் அவர் செய்கிறார். ஏன் என்று சொன்னால் எப்படியாவது மனுஷன் சுகமாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஒரு கூட்டத்தில் ஒரு ஊழியக்காரர் ரொம்ப அபிஷேகத்தில் நிறைஞ்சு அப்படியே வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது தன்னுடைய கோட்டை தூக்கி சட்டையை கழட்டி தூக்கி எரிஞ்சாராம். இதுல அபிஷேகம் இருக்கு போல். இத 10 பேர் உளுந்து அடிச்சு கிழிச்சு ஆளுக்கு ஒரு சின்ன துண்டுன்னு எடுத்துட்டு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா, வல்லமை எனக்கு இருக்குது, நான் பிடிச்சிக்கிட்டேன், இந்த துண்டுல வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு துண்டையாவது எடுத்துட்டு போனேன், அதுல வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போறாங்களாம் பாருங்க. அதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனம் பாருங்க. விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய சட்டையில வல்லமை இருக்குது, இன்னொரு சட்டையை போய் கிழிச்சிட்டு இருக்க வேண்டியது இல்லை. இருக்கீங்களா? உங்களுடைய சட்டையில வல்லமை இருக்குது. கர்த்தர் அவ்வளவு பெரியவர், அவர் சொல்றார் ஜனங்கள் உங்கள் மூலமாய் சுகமாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்,
சுகமாவது என்னுடைய நோக்கமாயிருக்கிறது. ஜனங்கள் சுகமாவதற்காக தான் கல்வாரி சிலுவையில் நான் ரத்தத்தை சிந்தினேன், சரீரம் பிற்கப்பட்டது. எப்படியாவது அவர்கள் சுகமாகட்டும். அவங்க சுகமாகணும்னு சில நேரத்தில் நம்முடைய சட்டையின் மேல கூட அபிஷேகத்தை வைக்கிறார் கர்த்தர். எப்படியோ சுகமாக வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. ஆகையால் கர்த்தர் இப்படி பல வழிமுறைகளை உபயோகப்படுத்துகிறார். சிலர் அதை தவறா எடுத்துக்கொண்டு தவறான விதத்தில் உபயோகப்படுத்துகிறார்கள். இருந்தாலும் கர்த்தருடைய நோக்கத்தை அதில் நாம் பார்க்க வேணும். கர்த்தர் சுகமாக்குவதே நோக்கத்தை நோக்கமாக கொண்டிருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்க வேணும். கர்த்தருடைய நோக்கம் வந்து நாம் எப்படியாவது சுகமாவது. இன்றைக்கு நீங்கள் வியாதிப்பட்டிருந்தால் விசுவாசியுங்கள், அதை கர்த்தர் நீங்கள் சுகமாக வேணும் என்று விரும்புகிறார். ஹையஸ்ட் மெத்தட்ல இருந்து லோவஸ்ட் மெத்தட் வரைக்கும் பல வழியில வச்சிருக்காரு. ஏதாவது ஒன்ன பிடிச்சிட்டு சுகமாகுங்க என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அடுத்தது திருப்போம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5:6. மார்க் எழுதின சுவிசேஷம் 6:6. மார்க் 6:56. அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் இவைகளோ அவைகளின் சந்த வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகவும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். பாருங்க, ஒரு 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம் இன்னொரு இடத்துல இல்லையா. அது எல்லாருக்கும் தெரியும் அந்த சம்பவம். எப்படி அந்த ஸ்திரீ ஒரு பெரும் வியாதியினால பாதிக்கப்பட்டு வர வர பலவீனம் அடைந்து மரண தருவாயில் அவர் இருக்கிறார். ரொம்ப தன்னுடைய தனக்குள்ள எல்லா ஆஸ்திகளையும் அவர் மருத்துவர்களுக்கு என்று செலவழித்து ஒரு சோகமும் கிடைக்கவில்லை. பெரிய கஷ்டத்தில் இருக்கும்போது இயேசு அந்த வழியை வருகிறார் என்று கேள்விப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாத இவள் அந்த கூட்டத்தில் நெரிச்சல்ல போய் எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுஸ்தமாவே சொல்லி போய் ஓரத்தை போய் தொடுகிறாள், சுஸ்தமாகிறாள். அந்த கதையை வாசிக்கிறோம். என்ன நினைத்து விடுகிறாள் ஜனங்கள், இந்த ஒரு ஸ்திரீ தான் கர்த்தருடைய வஸ்திரத்தை தொட்டு சுஸ்தமானாள் என்று. வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைய பேர் சந்தை வழியில் வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவங்க என்ன சொல்றாங்க, சந்தையில உட்காந்து ஒரே மார்க்கெட் பிளேஸ், ஒரே கூட்டம், எங்களுக்கு எல்லாம் ஜபிக்க வேணாம், ஏன் நாங்களாவது அவரை தொட்டுக்கிறோம். இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஜபிக்க முடியாது, நேரம் இல்ல, அவர் பாவம் அவசரத்துல போறாரு, நாங்களாவது அவரை தொட்டுக்கிறோம் என்று வேண்டிக் கொண்டாரலாம். நாங்களாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொடும்படி உத்தரவாக வேண்டும். ஒரு உத்தரவு வாங்கி கொடுங்க, நாங்க தொட்டுக்கலாம். வஸ்திரத்தின் எந்த பகுதி உன் கையில மாட்டுதோ அங்க தொட்டுக்கோ. சுகமாகணுமா, சுகமாய்கொள். வேதத்தில் போட்டிருக்கு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காட்சி. சுகம் அடைவதற்கு எவ்வளவு கர்த்தர் பிரியமானவராக்கிறார். ஏன் இந்த இயேசுவினுடைய உதாரணங்களை வாசிக்கிறேன் சொன்னா, இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். தேவன் எப்படிப்பட்டவன் தெரிய வேணுமா? இங்க பாருங்க, இயேசு வந்து எல்லாம் கண்டவங்களை வந்து தொட்டுக்கிட்டு இருக்காதிங்கன்னு சொல்லல. அவர் சொல்ற தொட்டுக்க, வஸ்திரத்தை தொட்டுக்க, போ சுகமாக. இப்படிதான் சுகமானமா, சுகமாய்க்கும். தொட்டா சுகமான விசுவாசிக்கிறியா, வந்து தொடு, சுகமாக. அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் என்று எழுதி இருக்கிறது. ஆகவே அந்த ஒரு ஸ்திரீ மட்டும் சுகமாகல, நிறைய பேர் வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அந்த காலத்திலே சொஸ்தமானார்கள் என்று வேத வசனம் கூறுகிறது. எப்படியாவது சுகமாக வேண்டும். விசுவாசத்துல குறை உள்ளவன், விசுவாசம் நிறைய இருக்கிறவன், எல்லாரும் சிலரை பார்த்து சொன்னார் விசுவாசம் பெரியது என்று சொன்னார், நீ சுகமாக. சிலருக்கு விசுவாசம் பார்த்து அப்பவும் சொல்றாரு, உனக்கு உதவி இருக்குவா, சுகமாகிறதுக்கு நான் உனக்கு வழி பண்ணி இருக்கிறேன்னு சொல்லி அப்படி சுத்தமாக்குகிறார். இன்னொரு மெத்தட் பார்ப்போம், 1 கொரிந்தியர் 11. எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் வாயை திறந்து கையில உயர்த்தி சொல்லும், நான் சுகமாவது, நான் ஆரோக்கியமா இருப்பது கர்த்தருடைய சித்தம். எப்படியாகலும் நான் சொஸ்தமாக வேண்டும். இதுவே தேவனுடைய விருப்பம். 11:29. எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னது என்று நிதானத்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உள்ள அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இது இந்த கர்த்தருடைய பந்தியை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். பாருங்க, முதல் மெத்தட் வந்து எண்ணெய் பூசுகிறது.
கர்த்தர் சொல்ற விசுவாசம் குறைவா இருக்கா, எண்ணெய் பூசியாவது ஊழியக்காரர் வந்தாவது உனக்கு உதவி செய்ய சோகமாகட்டும். ரெண்டாவது ஹேண்ட்கர்ச்சீஃப். சரி நீ வர முடியல, நான் உனக்கு அங்க வர முடியல, ஹேண்ட்கர்ச்சீஃபாவது வரட்டும், நீ அதை தொட்டுக்கோ சோகமாயிக்க. சரி வந்துட்ட, ஓரத்தையாவது தொட்டு சோகமாறன்ற, சரி தொட்டு சோகமாக. அது மூணாவது மெத்தட். நாலாவது மெத்தட் கர்த்தர் சொல்றாரு சபையில விசுவாசிகளுக்கு. விசுவாசிகள் சோகமாக வேணுமா, சோகமானு கர்த்தர் விரும்புகிறாரா, என்ன நினைக்கிறீங்க நீங்க? சிலர் சொல்றாங்க கர்த்தரிடத்துல தீமையை, நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா. கர்த்தர் சொல்றாரு இல்ல இல்ல, நீ தீமையை பெற வேண்டாம், உனக்கு சுகமாக வேண்டும், நீ சுகமாக வேணும் என்று நான் விரும்புகிறேன். உனக்கு சபையில மாசந்தோறும் ஒரு வழியை வச்சிருக்கிறேன். இது வாரந்தோறும் செஞ்சாலும் நல்லா இருக்கும், நமக்கு அவ்வளவு நேரம் இல்லாதனால செய்ய முடியல. சில நேரத்தில் ஒவ்வொரு மாசமும் செய்யறோம் நாம, நம்மால் முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி அதை அனுசரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. As often as you can. எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு. நாம் சாதாரணமா சபைகளில் இன்றைக்கு ஒரு மாசத்துக்கு ஒருக்க கர்த்தருடைய பந்தி இங்க பரிமாறப்படுகிறது. அதை சிலர் வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இது மோட்சம் போறதுக்கு இதை செய்யணும் போல இருக்கு. அவங்களுடைய எண்ணம் பாருங்க, அப்படி மோட்சம் கம்யூனியன் எடுத்து எந்த மாசம் கம்யூனியன் எடுக்காம செத்துக்கிட்டு போனா அப்புறம் மோட்சம் போவோமா நம்ம அப்படின்னு அவங்களுக்கு அதுக்கு வைக்கல. மோட்சம் போறதுக்கு இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவுகிறது, நம்ம சுத்தமாக்குறது, நம்ம மோட்சம் போறோம். கம்யூனியன் எடுக்கிறதுனால மோட்சம் போல. தப்பா என்ன கூடாது பாருங்க, இந்த கம்யூனிக்கு எதுக்காக வருகிறோம், கர்த்தருடைய பந்தியிலே எதற்காக பங்கெடுக்கிறோம், அங்க கர்த்தர் விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தருகிறார். அநேகர் வியாதியா இருக்கலாம், பலவீனரா இருக்கலாம், சுகம் பெறாத நிலையில இருக்கலாம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றார் வா, உனக்கு இது ஒரு மெத்தட். நீ ஒருவேளை கட்சி புண்ணு கிடைக்கலையா பரவாயில்ல, எண்ணெய் வாங்க முடியலையா பரவாயில்ல, ஊழியக்கார் வந்து பார்க்கலையா சரி பரவாயில்ல, நீ அது வா. இந்த கம்யூனியன் டைம்ல வந்து அங்கே வந்து ஒரு காரியத்தை நீ நிதானித்து அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். நிதானித்து அறிய வேண்டும், அதுதான் வாசம் 29 வசனத்தில், கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கின தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் அநேகர் பலவீனராய் வியாதி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரமாய், அநேகர் சீக்கிரம் இறந்தும் போயிடுறாங்க, அநேகர் வியாதி உள்ளவர்களாவே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஏன் நிதானித்து அறியவில்லை எல்லாம், அதாவது கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால். என்ன கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று என்ன நிதானித்து அறியிறது? பாருங்க கம்யூனியன்ல இதெல்லாம் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அவங்க நினைக்கிறாங்க இது ஒரு பெரிய சடங்கு, இது போய் கடகடமே அப்பத்தை வாங்கி வாயில போட வேண்டியது, ரசத்தை வாங்கி குடிக்க வேண்டியது, மலர் குடிச்சிட்டு கடகடன்னு போயிட்டே இருக்க வேண்டியது, முடிஞ்சிருச்சு என் சடங்கு முடிஞ்சிருச்சு. சிலர் பாருங்க அதுக்குன்னு வருவாங்க, இதை மிஸ் பண்ண கூடாது, அது முடிஞ்சனும் ஓடிடுவாங்க. அப்படிப்பட்டதெல்லாம் நடக்குது பாருங்க பாரம்பரிய சபைகள்ல. ஜனங்க வந்து வெறும் அதே தான் அதுல என்னமோ இருக்குது அப்படின்ற இது அவங்களுக்கு. ஆனா அங்க வரும்போது நிதானித்து அறிய சொல்லுகிறது. இதை நிதானித்து அறியாதனால் அநேகர் வியாதியா இருக்கிறார்கள், அநேகர் தங்கள் காலத்துக்கு முன்பே மறித்து போகிறார்கள். ஏனென்றால் இதை நிதானித்து அறிந்து இதை பெற்று இதில் இதில் ஆசீர்வாதங்களை அறிந்து இதை பெற்று இதுல வாழுகிறது கிடையாது என்று இங்க வேத வசனம் சொல்லுகிறது. என்னத்தை நிதானிக்கிறது? ரெண்டு காரியத்தை நாம் நிதானிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சடங்கு, இந்த கர்த்தருடைய பந்தி என்கிற சடங்கு வெறும் சடங்கு அல்ல, ஒரு அர்த்தமுள்ள சடங்கு. நம்மை சுகமாக்குவதற்கென்று, நமக்கு சுகமாகும் வாய்ப்பை உண்டு பண்ணுவதற்கென்று கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு சடங்கு. அப்ப அங்க நிறைய வேலை நடக்க வேண்டியது, அதனால தான் நாம் சும்மா அதை பண்றது கிடையாது. அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறோமே என்று சொன்னால் நிதானித்து அறிய வேண்டும். சரீரத்தை நிதானிக்க வேண்டும். என்ன நிதானிக்கிறது? ரெண்டு காரியத்தை நிதானிக்க வேண்டும். ஒன்று கல்வாரியிலே சிந்தப்பட்ட ரத்தம், இன்னொன்று பிட்கப்பட்ட சரீரம். சிந்தப்பட்ட ரத்தம் என்ன பண்ணுகிறது? நாம் சாதாரணமா என்ன கேட்டிருக்கிறோம், பிட்கப்பட்ட சரீரம் வந்து சரீர சுகத்துக்காக, ரத்தம் வந்து பாவம் மன்னிப்புக்காக சொல்லி. கரெக்ட் தான், ஆனால் ரெண்டுமே சரீர சுகத்துக்கு கிரியை செய்து. நான் சொல்றேன் காமிக்கிறேன் பாருங்க, ரத்தம் எப்படி சரீர சுகத்துல கிரியை செய்கிறது, எப்படி கிரியை செய்கிறதுன்னு சொன்னால் நம்முடைய பாவங்கள் சில நேரத்திலே நம்முடைய சுகத்துக்கு தடையா இருக்கிறது, ஆரோக்கியத்துக்கு தடையா இருக்கிறது. அநேக நேரத்திலே வியாதி சுகமாக வேண்டும் என்றால் நம்முடைய இருக்கிற குற்றங்கள் குறைகள் நீங்க வேண்டும். யாக்கோபு 5:15 அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரர்கள் வந்து அந்த குற்றங்கள் குறைகளை குறித்து நமக்கு போதித்து அதிலிருந்து எப்படி நாம் கழுவப்பட வேண்டும், சுத்தமாக வேண்டும் என்று நமக்கு காண்பித்து, வழியை காண்பித்து, அதில் ஊக்குவித்து, நாம் அந்த குறைகளை குற்றங்களை நீக்கும் போது சுகத்திற்கு உண்டாயிருக்கிற தடைகள் நீங்குகிறது, சுகம் உண்டாகிறது. ஏன் ரத்தத்தை நிதானிக்க வேண்டும்? கல்வாரியில் சிந்தப்பட்ட ரத்தத்தை ஏன் நாம் நிதானித்து அறிய வேண்டும் என்று சொன்னால்,
இந்த ரத்தம் தான் நம்மை கழுவுகிறது, நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தமாக்குகிற ரத்தம் இது, இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம். ஆகவே கம்யூனியனுக்கு வரும்போது, கர்த்தருடைய பந்திக்கு வரும்போது இந்த ரத்தத்தை நிதானிக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், சிலர் வியாதிப்பட்டிருக்கலாம், சிலர் மிகவும் வியாதியில ரொம்ப நாளா வியாதியா இருக்கலாம், ஏதோ ஒரு பெரிய தடை சில நேரத்தில் இருக்கலாம் அந்த சுகத்திற்கு, ஒருவேளை பாவம் தடையா இருக்கலாம், சில குற்றங்கள் குறைகள் தடையா இருக்கலாம். கர்த்தருடைய ரத்தத்தை நாம் நிதானித்து அறியும் போது அந்த ரத்தம் என்ன செய்கிறது, இன்றைக்கு என்ன எப்படி கழுவுகிறது என்பதை நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த ரத்தத்தின் மூலமான சுத்திகரிப்பை நாம் பெற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கிறது. அதை பற்றி எண்ணாமலே இருந்திருப்போம், அதை பற்றி நினைக்காமலே இருந்திருப்போம், ஏதோ தெரியல கர்த்தர் சோமாக்காம இருக்கிறார் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ ரத்தத்தை நிதானித்துப்பா, ரத்தம் உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், உடைய பாவங்களை கழுவுகிற ரத்தம், உடைய பாவம் உனக்கு தடையா இருக்குது, உன்னுடைய ஆரோக்கியத்துக்கு தடையா இருக்கு, சுகத்துக்கு தடையா இருக்கிறது, அதை எண்ணிப்பார், அதை நிதானித்துப்பார், இந்த ரத்தம் உன்னை கழுவிட்டு இருக்கின்றார். அப்ப கர்த்தருடைய பந்தியில வந்து உட்கார்ந்து அதை நிதானிக்கும் போது நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிறோம். அறிக்கை செய்யும் போது யோவான் 1:9 சொல்லுகிறபடி அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரித்து நம்மை கழுவுகிறது, சுத்தமாக்குகிறது, அதன் பிறகு தடை இல்லை. ஆகவே ரத்தத்துக்கும் சரீர சுகத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஏனென்றால் பாவம், பாவத்தின் மூலமாக உண்டாகிற கேடுபாடுகள், தடைகள் எல்லாவற்றையும் இந்த ரத்தம் போக்குகிறது. ஆகவேதான் ரத்தத்தை நிதானி தெரிய வேண்டும். ஆகவேதான் இந்த கம்யூனியன் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம். கர்த்தர் அதை நீங்க சுகமாக்கணும்னு வைத்திருக்காருங்க, சும்மா வந்து சடங்குல பங்கு பெற்று போக வேண்டும் வைக்கல, நீங்கள் சுகமாக வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை விசுவாசியுங்கள், ஒவ்வொரு தரையும் அதை நிதானியுங்கள். ரத்தத்தை மட்டுமல்ல சரீரம், பிட்கப்பட்ட சரீரம், சரீரம் எதற்காக பிட்கப்பட்டது என்பதை நிதானிக்க வேண்டும். இயேசு சிலுவையில் அடையப்பட்ட போது வாறுநாள் அவர்கள் அடித்தாரலாம், 39 அடித்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. 39 39 சாதாரண வாரில் சும்மா பெல்ட்ல அடிக்கிறது இல்ல, வாரில் பல ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும், அந்த வாரில் அங்கங்க பல பிரிவா அப்படி தொங்கிட்டு இருக்கும் பாருங்க. அதுல ஈயம், கூர்மையான பகுதிகள்லாம் இருக்கும், கொக்கி மாதிரி இருக்கும். அடிச்சா அந்த சரீரத்துல போய் அப்படியே கொக்கி மாதிரி மாட்டி அந்த சதையை பித்து, பிட்கப்பட்ட சரீரம் என்று சொல்றது லிட்ரல், சரீரத்தில் இருக்கிற அந்த சதையை பித்து அப்படியே செவுத்துல அடிக்குமா. இதை அடிக்கிறவன் வந்து டயர்டாயிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணாருலாம், 20 ஒரு ஆள் அடிக்கிட்டு, அடுத்த 20 19 இன்னொரு ஆள், அடுத்த ஆள் அடி, ஏன்னா 20 ஃபுல் போர்ஸ்ல வராது, அடுத்த 20 ஒரே ஆள் அடிச்சா. இதுக்கு சரியான வாட்ட சாட்டமான போர் சேவர்களை கொண்டு வந்து நிறுத்தி அவர்களை அடிக்க சொல்றது. 20 அடி நாம முழு பலத்தோட ஃபுல் போர்ஸ்ல அடிக்கிறான், அடிக்க அடிக்க அந்த கொக்கி போய் அப்படியே மாட்டி சரீரத்தை பித்து அந்த சதைகள் அப்படியே செதறி செவரெல்லாம் அடிக்கும். கொடூரமான ஒரு சம்பவம் அது, அடிக்கிறதுனா சாதாரண காரியம் அல்ல. இயேசு அடித்தார்கள் என்றால் அவருடைய சதையெல்லாம், அவருடைய முதுகெல்லாம் உழுத நிலம் போல ஆயிற்று, அப்படியே எலும்பு தெரியற மாதிரி சதை பிக்கப்பட்டது, இயேசுடைய சரீரம் பிக்கப்பட்டது, உங்களுக்காகவும் எனக்காகவும் பிக்கப்பட்டது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். அதை எண்ணி பார்க்க வேண்டும், ஏன் அந்த அடி, ஏன் இப்பேற்பட்ட ஒரு அடியை வாங்கி அவருடைய சரீரம் அப்படி பிக்கப்பட்டது என்று சொன்னால், அந்த பிட்கப்பட்ட சரீரம் நமக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அளிக்கக்கூடிய சரீரமாய் இருக்கிறது, அது நமக்கு சுகமாக்குகிற சரீரமாய் இருக்கிறது, தழும்புகளால் நாம் குணமானோம் என்று வேதவசனம் கூறுகிறது. ஆகவே இதை நிதானிக்க வேண்டும். யாத்ராமத்துக்கு திருப்போம், 1 போயிட்டு வருவோம். இங்கே இந்த பஸ்கா பண்டிகை பற்றி வாசிக்கிறோம். இந்த பஸ்கா வந்து இயேசுனுடைய, இயேசு நமக்கு பஸ்காவா இருக்கிறார் என்று பவுல அப்போஸ்தலன் கொரிந்தியர்ல சொல்லுகிறார். அந்த பஸ்காவில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு அடிக்கப்பட்ட அந்த காரியத்தை, சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த காரியத்தை நமக்கு நிழலாட்டமாய் காட்டுகிறது. யாத்ராமும் 12:5 அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 இருக்க வேண்டும், செம்மறியாடுகளாவது வெள்ளாடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14 வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நீதி இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினாலே சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையும் அதன் தொடைகளையும் அதில் யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக.
பல காரியங்கள் அருமையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த பஸ்கா, இயேசு நம்முடைய பஸ்காவா இருக்கிறார். இந்த பஸ்கா என்கிற இந்த காரியம் அங்கே யாத்ராமத்தில் முதல் முறையாய் நடப்பதை அங்க பார்க்கிறோம். என்ன சொல்றாங்க, ரத்தத்தை சிந்து, ஒரு ஆட்டை அடித்தது ரத்தத்தை சிந்து முதலாவது என்ன பண்ண வேண்டுமாம், அதை நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற் சட்டத்திலும் தெளித்து, நிலைக்கால்கள் இரண்டுனா டோர் போஸ்ட், அப்புறம் மேல கீழே போடுறதில்ல, தரையில போடுறதில்ல, தரையில இருக்க போஸ்ட்ல போடுறதில்ல, மேலையும் சைட்லயும். ஏன் மேலையும் சைட்ல மட்டும் போடுறது, தரையில ஏன் போடுறது இல்லைன்னு சொன்னா, இந்த கால் காலால மிதிக்கப்பட வேண்டிய ரத்தம் இல்ல, இது மரியாதைக்குரிய ரத்தம், கனத்துக்குரிய ரத்தம், நம்முடைய பாவங்களை போக்குகிற ரத்தம், இயேசுடைய ரத்தம். அதனாலதான் மேல் சட்டத்திலையும் சைட்லயும் போட சொல்லியிருக்கு. அதை கனம் பண்ண வேண்டும், மரியாதை கொடுக்கணும், அது காலில் போட்டு மிதிக்கிறது இல்ல, அதை மரியாதை கொடுக்கணும். நம்முடைய உள்ளமாகிய இந்த டோர் போஸ்ட்ல போட்டு இந்த ரத்தத்தை நாம் கனம் பண்ணும் போது, இந்த வெளியேற பெற்ற இயேசுடைய ரத்தத்தை நாம் நிதானித்து அறிந்து அதை கனம் பண்ணும் போது, அதை எதற்காக சிந்தப்பட்டது என்பதை அறிந்து அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அப்படியாய் நாம் கனம் பண்ணும் போது, அந்த ரத்தம் நம்மை சுத்திகரித்து நம்மை கழுவுகிறது. ரத்தம் மட்டுமல்ல, அதன் பிறகு சொல்லி இருக்கிறது, அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் புசிக்க கிடவர்கள். அதான் சுட்டுதான் புசிக்கணும், சும்மா அவிச்சு இல்ல அப்படி இல்லைன்னு கரெக்டா போட்டிருக்காங்க. ஏன் சுட்டு புசி, நெருப்பினால் சுட்டு புசிக்க வேண்டுமா? நெருப்பினால் சுட்டு ஏன் புசிக்க வேண்டுமா? கல்வாரி சிறுவிலே இயேசு அங்கே அவருடைய சரீரம் பிட்கப்பட்டவராய் அங்கே தொங்கின போது, தேவனுடைய கோபாக்கினை ஆகிய நெருப்பு அவர் மீது வந்து விழுந்தது. அவர் இங்கே ஆட்டினுடைய மாம்சம் எப்படி சுடப்பட்டதோ அதுபோல தேவ கோபாக்கினியாவது கல்வாரி சிலுவையில் இயேசு மேல் விழுந்து அவரை பட்சித்து போட்டது. அதான் அங்க நடந்தது பாருங்க, கோபாக்கினின் அக்னி அவர் மீது வந்து விழுந்தது. இந்த சுடப்பட்ட இந்த ஆட்டின் மாம்சத்தை பூசித்து அவர்கள் நீண்ட தூரம் பயணமானார்கள், அவர்களுக்கு ஆரோக்கியமும் சுகமும் அதன் மூலமாய் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பந்திக்கு வரும்போது ஒரு பெரிய வாய்ப்பு. கர்த்தரை சும்மா சடங்கா செஞ்சு நீ மோட்சம் போறதுக்கு உனக்கு ஒரு சடங்கு வச்சிருக்கேன்னு சொல்லல கர்த்தர். கர்த்தர் சொல்றார், நீ எப்போதெல்லாம் செய்ய முடியுமோ செய், அது செய்யும் போது நிதானிக்கிறவனா செய். நிதானிக்கிறவனா செய்யாதனாலதான் அநேகர் வியாதிகளா, வியாதிப்பட்டவர்களா இருக்காங்க, அநேகர் செத்தே போயிருக்காங்க, வியாதிப்பட்டவர்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிதானி என்று சொல்லுகிறார். உனக்கு சுகமாவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தருகிறேன். உன்னுடைய வாழ்க்கை குறித்து சிந்திப்பதற்கு, பாவம் என்கிற தடையை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி போடுவதற்கு, சுகத்துக்கு ஆரோக்கியத்துக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அதெல்லாம் நீக்கி போடுவதற்கு, சுகமாய் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு, பாவங்கள் கழுவப்படுவதற்கு, சரீரம் ஆரோக்கியம் அடைவதற்கு ஒரு பெரிய ஒரு அடையாளமாய் நான் இதை வைத்திருக்கிறாங்க. வரும்போதெல்லாம் இதை நிதானித்து பார், ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது, சரீரம் எதற்காக பிட்கப்பட்டது என்று நிதானித்து பார்த்து, அது எனக்காக பிட்கப்பட்டது, எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், என்னுடைய பாவங்களை போக்குகிற ரத்தம், என்னை ஆரோக்கியமாக்குகிற அவருடைய சரீரம். ஆகையால்தான் இயேசு சொன்னார் ஆறாம் அதிகாரத்தில், யோவான் ஆறாம் அதிகாரத்தில், என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறான். மாம்சத்தை புசித்து ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன், இதுதான் இந்த மாம்சம் இந்த ரத்தம். லிட்டரலா நாம் வந்து இங்க கம்யூனியன்ல பங்கெடுக்கும் போது அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவர்கள் நாம் என்பதை நாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். இது என்ன செய்யுது நமக்கு, அவருடைய பிட்கப்பட்ட சரீரம் நம்ம எப்படி சுகமாக்குகிறது, அவருடைய ரத்தம் எப்படி பாவம் என்கிற தடையை போக்கி ஆரோக்கியத்தை நமக்கு எப்படி கொண்டு வருகிறது என்பதை நிதானித்து அறிய வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள், சுகமாகுங்கள். ஐந்தாவது, மார்க் 16 அதிகாரம், மார்க் 16 அதிகாரத்துக்கு திருப்போம், 17 வசனம். ஒவ்வொரு மெத்தட பார்த்து கொண்டே போனால் கர்த்தர் சுகம் அளிக்கிறவர் தான் ஒழிய அவர் வியாதி படுத்துகிறவர் அல்ல என்பது நிச்சயமாய் விளங்கும். இயேசுவை பார்த்தா போதும், புதிய ஏற்பாட்டை பார்த்தா போதும், பழைய ஏற்பாட்டை பார்த்தா போதும்,

குறிப்பா இது வந்து அவிசுவாசிகளுக்காக இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது வியாதேசர் மேல கை வையுங்கள், அப்பொழுது அவள் சொஸ்தமாவார்கள் என்று அவிசுவாசிகளுக்காக சொல்லப்பட்டது மெத்தட், முக்கியமா அவிசுவாசிகளுக்காக. அதனால விசுவாசி சுகமுடியாக முடியாதுன்னு இல்ல, கைகளை வைக்கிறதுனால நிச்சயமா சுகமாக முடியும். ஏனென்றால் கர்த்தர் எப்படியாவது நாம் சுகமாகணும்னு தான் விரும்புகிறார் இல்லையா. கர்த்தர் சொல்ல சரி விசுவாசிக்குன்னு இதை கொடுத்துருக்க, பரவாயில்ல நீயும் சுகமாயிக்கோ, கைகளை வைக்கிறதன் மூலமாக நீங்களும் சுகமாகலாம். கைகளை வைக்கிறதுனால சுகமாகல, மறுபடியும் பாருங்க, இது ஒரு இதுதான் தலைசிறந்த மெத்தட்னு சொல்ல முடியாது. சுகம் கைகளை வைக்கிறதுனால சுகம் அல்ல, விசுவாசம் தான் சுகத்தை கொண்டு வருகிறது. கைகளை வைக்கிறது என்பது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், அவ்வளவுதான். அந்த ஆயில் மாதிரி, அல்லது அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடர்றது மாதிரி, அல்லது அந்த கைக்குட்டைய கொண்டு போய் ஒரு மனுஷன் மேல போடுவது போல, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக. விசுவாச இல்லாதவர்கள், விசுவாசத்துல பலவீனப்பட்டவர்கள், விசுவாசத்தை சுகமாக முடியாதவர்களுக்கு அவருடைய விசுவாசத்தை ஊக்குவிக்கத்தக்கதாக, விசுவாசத்தை அவர்களுக்கு உண்டு பண்ண, அவர் விசுவாசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும்படியாக. அப்ப கைகளை வைக்கும்போது என்ன நடக்குது? ஒரு மேல கையை வைக்கும் போது அவன் என்ன என்ன வேண்டும்? வசனம் சொல்லுது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்ப கைகளை வைக்கும் போது அந்த விசுவாசி என்ன யோசிக்க வேண்டும்? சரி வசனம் சொல்லுது கைகளை வைத்தா சுகமாவன், இப்ப சுகமாற சான்ஸ் எனக்கு, இப்ப போய் நான் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன், கையை வைக்கட்டும், கையை வைக்கும் போது எனக்கு சுகம் கிடைக்கிறது அப்படின்னு அவன் திங்க் பண்றான். அவன் கொஞ்சம் பலவீனமான விசுவாசியா இருக்கலாம், அல்லது ஒரு பலவீனமான நிலையில இருக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், சரியா சிந்தித்து சரியா விசுவாசிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறான். அவனுக்கு ஒரு சிம்பிளா ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, கைகளை வைக்கிறதுனால நீ சோமாகன்னு சொல்லி. அவன் வர்றான், கையை வைக்கிறோம், வைக்கும் போது அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், சரி கையை வச்சா சோமாகன்னு சொல்லி இருக்குது. கையை வைக்கிறதுனால அல்ல சுகம், கர்த்தருடைய வார்த்தை சொல்றதுனால சுகம். கையில அல்ல சுகம், கர்த்தருடைய வார்த்தையில சுகம். கர்த்தருடைய வார்த்தை சொல்றது கைகளை வைப்பார்கள் அப்பொழுது சொஸ்தமாவார்கள், அதனால சுகம் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, என் நாமத்தினாலே கைகளை வைப்பார்கள், இங்க ஜெபம் பண்ணுவார்கள் கூட சொல்லி இல்ல, கொஞ்சம் கவனிக்கணும். கைகளை வைத்துட்டு பெரிய ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லி இல்ல, கைகளை வைப்பார்கள், இயேசுவின் நாமத்தில் கைகளை வைப்பார்கள் அவர்கள் சொஸ்தமாவார்கள் சொல்லி இருக்குது. சொஸ்தமாவார் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் ரிக்கவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அதுதான் மூல பாஷையிலும் அப்படிதான் வருகிறது. ரிக்கவர் என்று சொன்னால், மருத்துவர்கிட்ட போறோம், அவர் சொல்றாரு மூணு நாளைக்கு இந்த டேப்லெட் எடு, போய் ஒரு நாள் எடுக்கிறீங்க, ஒரு நாள் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு தேவலாம், பரவாயில்லன்றோம் இல்லையா, தேவலாங்க. சில நேரத்தில் இந்த ஹீலிங் மீட்டிங்ஸ்லாம் போய் பார்த்தா, நாங்க நடத்துற இந்த கூட்டணங்கள்ல பார்த்தா, நிறைய பேர் உடனே சோமாறாங்க, இன்னும் சில பேர் வந்து இப்ப கொஞ்சம் தேவலாங்க. இந்த கிராமத்துல எல்லாம் தேவலான்னா சோமாயிடுச்சுன்னு அர்த்தம், சில நேரத்துல சரியா கேக்கணும் அது. சிலர் உண்மையாவே தேவலான்றாங்க, பரவாயில்ல நேத்து இருந்ததுக்கு இன்னைக்கு பரவாயில்லங்க, ஜெபம் பண்ண பிறகு இப்ப பரவாயில்ல, சரி நாளைக்கு வாங்க இப்படி எப்படி இருக்கு, இப்ப ரொம்ப தேவலாங்க, மூணாவது நாள் எப்படி இருக்கு, இப்ப ரொம்பவே தேவலாங்க, நாலாவது நாள் எப்படி நல்லா ஆயிடுச்சுங்க, அதுதான் ரிக்கவர். ரிக்கவர்னு சொன்னா படிப்படியாக டாக்டர் மருந்து கொடுத்து ஒரு நாள் எடுத்தவொடனே கொஞ்சம் நல்லா ஆகுது, ரெண்டாவது நாள் எடுத்தவொடனே இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகுது, மூணாவது நாள் எடுத்தவொடனே இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகுது இல்லையா. அதுபோல ரிக்கவர் ஆகிறார்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். கைகளை வச்ச உடனே உடனே ஒண்ணும் வித்தியாசம் தெரியாம இருக்கலாம், ஆனால் டாக்டருடைய மருந்து மூணு நாள் சாப்பிட்டா அப்படி சுகம் ஆகும்னு விசுவாசிக்கிறோமோ, அது போல விசுவாசிக்கணும். கையை வச்சாச்சு, மாத்திரை எடுத்தது மாதிரி அது, கையை வச்சாச்சு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு நினைக்கூடாது. கையை வச்சோன்னு போன வீட்டுக்கு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த மருந்துக்காக ஸ்தோத்திரம், என்ன சோமாக்குறதுக்காக ஸ்தோத்திரம், பலத்துக்காக ஸ்தோத்திரம், ஆரோக்கியத்துக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி போக வேண்டியதான். போனா முதல் நாள் கொஞ்சம் லேசா சுகமா இருக்கும், ரெண்டாவது நாள் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், மூணாவது நாள் இன்னும் நல்லா, நாலாவது நாள் நல்லா ஆயிடும். இப்படி ரிக்கவர் ஆவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எப்படியாவது மனுஷன் சுகமாகணும்னு கர்த்தர் விரும்புகிறார், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோபுக்கு கர்த்தர் வியாதியை தரல, கர்த்தர் சுகமாக்குகிற கர்த்தர், எத்தனை வழியை வச்சிருக்கிறார், ஏதாவது ஒரு வழியில் சுகமா, இந்த உத்தமமான மனுஷன் சுகமாகிறதுக்கு கர்த்தர் எவ்வளவு வழிகளை வைத்திருந்தார். யோபு சுகம் இல்லாமல் இருந்தது, அவன் தத்துவம் பேசினதெல்லாம் அது அவனுடைய பிரச்சனை, அவனுடைய பயம், அவனுடைய காரியங்கள், அதற்கெல்லாம் வழிவகுத்தது கர்த்தர். அவனை சுகமாவதற்கு, அவன் சுகமாவதற்கு, அவனுடைய விடுதலை, அவனை விடுதலை ஆக்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அவன் மனம் திரும்பி நான் பேசினதெல்லாம் தப்புன்னு சொன்னவன, அவனுடைய சிறை இருப்பை திருப்பி அவனுக்கு ரெண்டத்தனை ஆசீர்வாதத்தை அவனுக்கு உண்டு பண்ணினார். அவனுடைய விசுவாசத்தில் அவன் சரியா நிற்கும் போது அவனுக்கு வாழ்க்கையில வெற்றி உண்டானது.

ஜெயம் உண்டானது என்று பார்க்கிறோம். பார்ப்போம் 5:6 யோவான் 14 யோவான் 14. இது கொஞ்சம் ஹை மெத்தட் பாருங்க. யோவான் 14:13-14 வசனங்கள். இப்ப சொன்னதெல்லாம் கொஞ்சம் லோ மெத்தட்ஸ், ஆயில், எண்ணெய், பிறகு கர்ச்சீஃபு, பிறகு வஸ்திரத்தின் ஓரத்தை தொடர்றது, அதன் பிறகு இந்த பந்தியில வந்து பங்கெடுக்கும் போது நிதானித்து, அது கூட கொஞ்சம் ஹை மெத்தட் தான். ஏன்னா அது வந்து ஆவிக்குரிய அறிவை உபயோகப்படுத்தணும். எதுக்காக சிலுவையில மரணம் ஏற்பட்டது, ரத்தத்தை குறித்து பிற்கப்பட்ட சரீரத்தை போட்டு சிந்திக்கணும், வெளிப்பாடு பெறணும், அது கொஞ்சம் ஹை மெத்தட். கைகளை வைக்கிறது, அது ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சாதாரண மெத்தட் தான். எப்படியா சோமா, ஹையோ லோவோ, சுகமாக வேண்டும், அதுதான் கர்த்தருடைய விருப்பம். 6 யோவான் 14:13-14, நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். இதில் ஒரு பெரிய பிரசங்கியார் ஒருவர் பல வருஷம் முன்பாக ஒரு அருமையான சத்தியத்தை இதிலே சுட்டி காட்டினார். எதை கேட்டாலும் என்று சொன்னால் ஜெபத்தை குறித்து இங்க சொல்லவில்லையா, ஜெபத்தை குறித்து மற்ற இடங்களில் பேசுகிறது. இங்கே வந்து நீங்கள் எதை கேட்டாலும் என்று சொன்னால் அந்த மூல பாஷையில் வருகிற அந்த வார்த்தையை பார்த்தால், நீங்கள் எதை டிமாண்ட் பண்ணாலும், எதை டிமாண்ட் பண்ணாலும், எதை டிமாண்ட் பண்ணாலும் நான் செய்வேன் சொன்னா, ஆண்டவரிடத்துல போய் நாம் டிமாண்ட் பண்றது இல்ல. ஏன்னா ஆண்டவர் ஒன்னும் சுகத்தை பிடிச்சி வச்சுட்டு நான் தரமாட்டேன்னு சொல்ல, நம்ம டிமாண்ட் பண்றதுக்கு அவரிடத்துல அவர் நம்ம பிரச்சனை இல்ல, அவரிடத்துல நான் டிமாண்ட் பண்ண வேண்டியது இல்ல. சில நேரத்தில் பிசாசானவன் கட்டி போடுகிறான் ஜனங்களை, வியாதியின் மூலமாக, நோய்கள் மூலமாக கட்டி வைத்திருக்கிறான். 13 வருஷமா கூனியா இருந்த ஸ்திரியை இயேசு பார்க்கிறார் தேவாலயத்தில். ஆபிரகாம் குமாரத்தி பிசாசனால் கட்டப்பட்டிருக்கிறார், விடுதலை ஆக வேண்டாமா என்று சொல்லுகிறார். பாருங்க, உடன்படிக்கையின் பிள்ளைவள், ஆபிரகாமின் சந்ததியில வந்தவள், ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரி, 18 வருஷமாய் கட்டப்பட்ட நிலையில கூனியா இருக்கிறாள். இயேசு சொல்றாரு, இவள் விடுதலை ஆக வேணாமா, இவளை நிமிர வைக்க வேணாமா, நானு 18 வருஷமா பிசாசான இப்படி கட்டி போட்டிருக்கான இவளை என்று சொல்லுகிறார். அநேக நேரத்தில் வியாதி ஒரு பிசாசு கத்தா இருக்கிறது, பிசாஸ் அவனுடைய அதிகாரத்தை ஜனங்கள் மீது செலுத்தி வருகிறான். இவர்களுக்கு ஆவிக்குரிய அறிவு இல்லாதனால சில நேரத்தில் அப்படியே அந்த கட்டுக்குள்ளே இருக்கிறார்கள், சத்தியத்தை அறியாதனாலே. என்ன சொல்றார், டிமாண்ட். சத்தியத்தை அறிஞ்ச உடனே என்ன பண்ண, டிமாண்ட் பண்ணு. என்ன டிமாண்ட் பண்ணுவோம், ஓல் ராபர்ட்ஸ் அந்த காலத்தில் ஜெபம் சொல்லி கொடுத்தார் பாருங்க ஜனங்களுக்கு, ஜெபத்தை குறித்து போதிக்கு போது சொல்றார், பிசாசே என்னுடைய சரீரத்திலிருந்து உன்னுடைய கரத்தை எடுத்து போடு, இப்படிதான் ஜெபம் பண்ண சொல்றாரு. இது வந்து ஆண்டவரத்தில் பண்ற ஜெபம் இல்ல, பிசாசு கிட்ட டிமாண்ட் பண்றது. என்னுடைய சரீரத்திலிருந்து உன்னுடைய கரத்தை எடுத்து போடு, உனக்கு அதிகாரம் கிடையாது. டேக் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆஃப் மை பாடி, டேக் யுவர் ஹேண்ட் ஆஃப் ஆஃப் மை பாடி. அதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தாரு அந்த காலத்தில், எனக்கு ஞாபகம் இருக்கு. பொருளாதாரத்தை குறித்து அப்படிதான் ஜெபம் பண்ணுறது சொல்றாரு, பிசாசே என்னுடைய வியாபாரத்திலிருந்து, என்னுடைய குடும்பத்திலிருந்து, என்னுடைய எல்லாவற்றிலிருந்து உன்னுடைய கரத்தை எடுத்து போடு, டிமாண்ட். சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியத்தில் நிற்க வேணும். பிசாசு நேரத்தில் போய் டிமாண்ட் எடு, வேணா கையை வைக்காத, எடுத்து போடு கையை, அப்படி டிமாண்ட் பண்ணும் போது அது நடக்கிறது. இது கொஞ்சம் ஹை மெத்தட். ஏன் என்று சொன்னால், இதுக்கு சத்தியத்தை அறிந்து சத்தியத்தில் நின்று அந்த விசுவாசத்தை அப்படி பயன்படுத்த வேண்டும். டிமாண்ட் பரலோக பிதாவினத்தில் டிமாண்ட் பண்றது இல்ல, demand from the devil to take his hands off, kai eduthu podu endru demand panna vendum. Neenga demand pannalam, ellar kaiyila oothi solunga, pisase ende sarirathile unakku adhigaram illai, unde kai eduthu podu, ende poruladharathile unakku adhigaram illai, kai eduthu podu, ende kudumbathile unakku adhigaram illai, kai eduthu podu, ende manadin mele உனக்கு அதிகாரம் இல்லை, உன்னுடைய கையை எடுத்து போடு. என்னுடைய எது, என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றின் பேரிலும் உனக்கு அதிகாரமே கிடையாது, கையை எடுத்து போடு. டிமாண்ட் பண்ணிருக்கீங்களா, அப்படி டிமாண்ட் பண்ணுங்க, எடுத்து போடு. டேக் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப், டோன்ட் புட் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன், டிமாண்ட். கொஞ்சம் ஹை மெத்தட். கடைசியா வாசிப்போம் 107 சங்கீதம், இதை சொல்லி முடித்து விடுகிறேன்.
107வது சங்கீதம். கர்த்தர் பாருங்க, சோமாறுதுக்கு சுத்தி சுத்தி அத்தனை வழி வச்சிருக்காரு. பெரிய விசுவாசிகளுக்கும் வச்சிருக்காரு, சாதாரண விசுவாசிக்க முடியாத ஆட்களுக்கும் வச்சிருக்காரு. எப்படியாவது சோமாங்க, எப்படியாவது நல்லா இருங்க, எப்படியாவது செழித்திருங்கள் விரும்புகிறார். 107வது சங்கீதம் 20வது வசனம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். 17வது வசனத்தில் வாசிக்கிறேன், நிர்மூடர் அதாவது மூடர்கள் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் ஆரோசிக்கிறது. அவள் மரண வாசல் மரியந்தம் சமீபித்திருக்கிறார்கள். தங்கள் ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர் லிக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். மூடர்கள் என்று சொல்லுங்க, மூடர்னா கொஞ்சம் ஹார்ஷான வார்த்தை தான், அது பைபிள்ல யூஸ் பண்ணிருக்கு. மூடர்னா தப்பா நினைக்கூடாது. அதான் மூடர்னா சரியான ஒரு ஆவிக்குரிய அறிவில்லாதவர்கள், வெளிச்சம் இல்லாதவர்கள், பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இல்லாதவர்கள், காரியத்தை சரியா பகுத்தறியாதவர்கள். கர்த்தர் தான் தீமையும் செய்கிறார் நன்மையும் செய்கிறார் என்று எண்ணுகிறவர்கள், இப்படிப்பட்ட ஆட்கள் நோய் கொண்டு ஒடுங்கி போயிருக்கிறார்கள். போஜன பதார்த்தங்களை ஆரோசிக்கிறார்கள். மரண வாசல் பரி மரண வாசலுக்கு வந்துட்டாங்க. They are at the gates of death. மறிக்கும் தருவாய்க்கு வந்துட்டாங்க. அவ்வளவு வியாதி. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று. இதுதான் ரொம்ப ஹையஸ்ட் மெத்தட் பாருங்க. வசனத்தை அனுப்பி சுத்தமாக்குகிறது. இந்த லெவலுக்கு தான் விசுவாசி வளரணும். கையை வச்சு ஜெபிச்சுக்கலாம், ஓகே, தப்பே கிடையாது, ஜெபிச்சுங்க, அதுதான் முடியுமா, செஞ்சுக்கங்க, நான் கையை வச்சு ஜெபம் பண்றேன், பண்ணிக்கலாம். சரி, எண்ணெய பூசி ஜெபம் அதுவும் பண்ணிக்கலாம். ரெடி, நானும் ரெடி. நீங்க சோமாகிறதுக்கு நானும் ரெடி, கர்த்தரும் ரெடி. எண்ணெய் பூச சொல்றீங்களா, பூசி ஜெபம் பண்றேன். இல்ல கைக்குட்டை ஒண்ணு கொடுத்துருக்கீங்க, நான் வச்சுக்கிறேன். சரி, கைக்குட்டையா அது கொடுக்குறேன். நான் கைக்குட்டை வியாபாரம் பண்ண போறது இல்ல, ஆனா உங்களுக்கு வேணா தர்றேன் நான். அதுல உங்களுக்கு நம்பிக்கையா? நீங்க சுகமாறது உங்களுக்கு என்ன தேவை? இல்ல வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு தொட்டிங்க, போக தொட்டுங்க, அப்படியா சுகமாகட்டும். எப்படி வேணா சுகமாகலாம் பாருங்க. ஆனா ஹையஸ்ட் மெத்தட் வந்து கர்த்தருடைய வார்த்தை. அவர் வார்த்தை அனுப்பி சுகமாக்கினார், அவர்களை அழிவுக்கு தப்புவித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் கிரேட்டஸ்ட் மெத்தட். எல்லாரும் அதுக்கு வளரணும் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை, அதை விசுவாசித்து அதில் நின்று ஜெயத்தை எடுக்கணும். வியாதியின் மேல ஜெயத்தை எடுக்க வேண்டும். அதற்கு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். நீதிமொழிகளுக்கு தீர்ப்போம் 4:22 22வது வசனம் 21வது வசனம் 20ல் இருந்து, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். வசனத்தை பற்றி சொல்லியிருக்கு பாருங்க, வார்த்தைகளை பற்றி. செவிகொடு, கண்களை விட்டு பிரியக்கூடாது, இருதயத்துள்ள காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும். எது? இந்த வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனா இருக்கிறது. அது என்னவா இருக்குது? உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா. ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லியிருக்குது, அவளுடைய உடலுக்கெல்லாம் அது மருந்தா இருக்கிறதாம். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய உடலுக்கெல்லாம் மருந்தா இருக்கிறது. மருந்து கண்டுபிடிச்சவரே கர்த்தர் தான். பெஸ்ட் மருந்து கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் சொல்றார், கர்த்தருடைய வார்த்தையை கண்டுபிடி, அது மேல உன் கண்களை வை, அது உன் இருதயத்தை விட்டு பிரியக்கூடாது, காத்துக்கொள், அதை செவிகொடு, அதை கேள். அது ஜீவ வார்த்தைகள். அதை கேட்கும் போது அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அவைகள். கர்த்தருடைய வார்த்தை அப்படி பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, கடைசியா ஏசாயா 55வது அதிகாரம், இந்த வார்த்தையை பற்றி. ஏசாயா 55வது அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்கள், மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். எப்படி இருக்கும்? மழை வந்து பூமியை நினைச்சு அதுல முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரம் எப்படி உண்டாகிறதோ, அது போல அப்படியே என் வசனம் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் பாருங்க, வசனத்தை பேசும்போது, அதை கேட்கும் போது, அது இருதயத்தில் வைக்கும் போது, அது ஒரு வேலையை செய்யாம விடாது, அது வெறுமையாய் திரும்பாமல்.
வெறுமையாய் திரும்பாமல் அது நான் விரும்புவதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். கர்த்தர் சொல்றார், நான் விரும்புறதை செய்யும்படியா வசனம் அனுப்பப்படுகிறது. நான் நீங்கள் சுகமாகும்படியாக விரும்புகிறேன், சொஸ்தமாகும்படியாக விரும்புகிறேன், விடுதலையாகும்படியாக விரும்புகிறேன். நான் விரும்புறதை செய்யறதுக்காக தான் வார்த்தையை அனுப்புகிறேன். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுக்கு செவி கொடுங்கள், உள்ளத்துல வையுங்க, கண்ணுக்கு முன்னால் அதை வையுங்க, இருதயத்தில் வைத்து தியானியுங்கள். அது உங்களுக்கு உள்ளச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை மருந்தா இருக்கட்டும். யோபுக்கு உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை நோய், கர்த்தர் அற்புதமான மருந்தை கொடுக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, இத கண்ணனை விட்டு விலகு கூடாது, இதயத்தை விட்டு விலகு கூடாது, வை உனக்கு மருந்து. இது நான் உனக்கு மருந்து கொடுக்கிற தேவன், உபத்திரவத்தை கொடுக்கிற தேவன் இல்ல. நான் உனக்கு மருந்து கொடுக்கிற தேவன், வியாதியை கொடுக்கிற தேவன் அல்ல. உன்னை சுகமாக்குகிற தேவன், உன்னை வியாதி ஆக்குகிற தேவன் அல்ல. உன்னை வாழ வைக்கிற தேவன், உன்னை அழிக்கிற தேவன் அல்ல. கர்த்தர் சொல்றார், நான் மருந்து கொடுத்திருக்கிறேன், உனக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர வேலை செய்யுது இந்த மருந்து. இந்த மருந்து கவனி, இருதயத்தில் வைத்துக்கொள். ஜீவனுள்ள வார்த்தைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். எல்லாம் சொல்லுங்க, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். நல்லா

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: என் இயேசுவின் கிருபை உங்களை தாங்கும், என் இயேசுவின் கிருபை உங்களை தப்பு வைக்கும், என் இயேசுவின் கிருபை

முதன் முதலில் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்ற நற்செய்தி யாருக்கு அறிவித்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? வயல்வெளிகளில் தங்கி ராத்திரியிலே மந்தையை காத்து கொண்டிருக்கும் மேய்ப்பர்களுக்குத்தான். ஆம், அவர்கள் தாழ்மையானவர்கள், விழித்திருப்பவர்கள், கொடுக்கப்பட்ட வேலை நிறைவேற்ற கவனமாக இருப்பவர்கள்.

தேவ சமூகத்தின் அடையாளமான தேவனுடைய பெட்டியை ஆடலோடும் பாடலோடும் இசை கருவிகளோடும் எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். ஆம், எங்கே சர்வ வல்லவர் இருக்கிறாரோ அங்கே சந்தோஷ பாடல்களும் ஸ்தோத்திர கீதங்களும் உண்டு.

ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை மத்தியில் இளைப்பாறுதலை இழந்து கலக்கத்தோடு இருக்கும் போது கர்த்தர் என்னோடு பேசினார். என்னில் மகிழ்ந்திரு, இதய விருப்பம் நிறைவேற்றுவேன். பிரச்சனையை குறித்து புலம்பாதே, ஒப்படைத்துவிடு என்னிடம். எரிச்சலை நீக்கிவிட்டு எதிரானவர்களுக்கு நன்மை செய். காத்திரு, பொறுத்திரு, உன் நீதியை பட்ட பகர்கள் விளங்க செய்வேன். இதுதான் சங்கீதம்.

0: அப்போஸ்தலர் 9:36 42 வரைக்கும்.
1: யோப்போ பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்திருந்தார்கள். யோப்போ பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார்படியிட்டு ஜபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான்.
0: அடுத்த வசனம்,
1: இது யோப்போ பட்டணம் எங்கும் தெரிய வந்தது.
0: அப்பொழுது
1: அநேகர் கர்த்தரிடத்தில்
0: விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அருமையானவர்களே, யோப்போ பட்டணம் என்ற அந்த பட்டணத்துல ஒரு அருமையான கர்த்தருடைய மகள் இருந்தாங்க. அவங்க பேர் தொற்கால். அவங்க பாருங்க, 40-45 வயது இருக்கும். அவங்க வியாதிப்பட்டாங்க, மரிச்சு போயிட்டாங்க. ஆனால் அங்க இருக்கிறதான விதவைகள் எல்லாம் அவங்கள குளிப்பாட்டி அடக்கம் பண்றதற்கு ஆயத்தமா மேலறைக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து எல்லாரும் சூழ்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பொழுது ஒரு காரியம் கேள்விப்படுறாங்க, நம்ம யோப்போ பட்டணத்துக்கு பக்கத்துல லித்தாங்கிற ஊர்ல பேதுரு வந்திருக்கிறார். அவரு ஒரு தேவ மனுஷன், ஜபம் பண்ணி அடக்கம் பண்ணட்டும்னு சொல்லிதான் கூப்பிட்டாங்க. ஆனா அவர் வரும்பொழுதே பூரிப்பாக இந்த அம்மா செய்த நற்கிரிகளை சொல்றாங்க. 39 வசனம், அவங்க வங்கிகளையும் வஸ்திரங்களையும் காட்டுறாங்க. ஐயோ, இங்க பாருங்க, நாங்கெல்லாம் விதவைகள், எங்களுக்கு இந்த அம்மா அங்கிகள் கொடுத்தாங்க, வஸ்திரம் கொடுத்தாங்க. வாசிமா 39.
1: பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து,
0: பாருங்க, இறந்துட்டா அந்த அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியல. இறந்து குளிப்பாட்டி வச்சு அடக்கம் பண்றதுக்கு செண்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. லித்தா ஊர்ல இருந்து இருக்கிற பேதுரு அடக்கம் பண்ணத்தான் வந்திருக்கிறார். ஆனா அவங்களுடைய கண்ணீர் அடக்க முடியல. காரணம், துர்க்கால் செய்த நன்மை, துர்க்கால் செய்த நற்கிரியில், துர்க்கால் செய்த தான தர்மம். பாருங்க, தன்னை ஒடுக்கி தன்னை ஒரு மேன்மைன்னு எண்ணாதபடி மற்றவர்களை, அவர்களுக்கு ஆடைகளை கொடுத்தது, வஸ்திரம் கொடுத்தது. அந்த அம்மா செத்து இருக்குது, ஆனா அவங்களுடைய நற்கிரிகள் வெளியே வருது. கைகளை உயர்த்தி ஒரு அலையிலியா சொல்லுங்க, மறுபடியும் ஒரு அலையிலியா சொல்லுங்க. அந்த நற்கிரிகளை பார்த்து பேதுரு ஆச்சரியப்பட்டு, சரி நீங்க இப்ப கொஞ்சம் வெளியே போறீங்களா அப்படின்னு அந்த ஆட்களை வெளியே போய் சொல்லிட்டு பிரேதத்தின் பக்கமாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணார். திடீர்னு இந்த அம்மா கண்ணை திறந்துட்டு கையை உயர்த்தி அல்லேலூயா, உயிர் பழச்சிக்கிட்டு பாருங்க. நான் என்ன எழுதியிருக்கிறேன்னா, நற்கிரியை செய்வதனாலே தொற்கால் திரும்ப உயிர் பெற்றார். அருமையானவில்லை, நம்முடைய கூட்டங்கள் மறிக்கிற கூட்டங்கள் அல்ல, உயிர் பெறுகிற கூட்டம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. உங்கள் சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமா, ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிறதுக்குத்தான் நம்மளை இங்க கொண்டு வந்திருக்கிறார். காரணம் என்ன, நம்முடைய சரீரம் சாவுக்கேதுவான சரீரம், ஆனால் உயிர்ப்பிக்கும். 71 சங்கீத 20 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளை காணும்படி செய்த என்னை நீ திரும்ப உயிர்ப்பித்து திரும்ப என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நீர். கைகளை தட்டி கத்துற மகிமைப்படுத்துங்க. உயிர்ப்பிக்கிற தேவன், திரும்ப வாழ்க்கையை ஏற பண்ணுகிற தேவன். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8:11 வசனத்துல, கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து எழுப்பின கர்த்தருடைய ஆவியானவர் உங்களில் வாசமா இருக்கிறபடி நான் சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். கவனிக்கிறீங்களா, இந்த ஊர்ல அந்த யோப்போ பட்டணம் முழுவதும் சந்தோஷம் அடைந்தது. அக்கம் பக்கத்துல பட்டணத்துக்காரங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. 42 வசனம் சொல்லுகிறது, இதை பார்த்து இந்த அம்மா மறுபடி உயிரடைந்ததை பார்த்து நெருக்கமாய் இருந்த பட்டணம், சுவிசேஷத்துக்கு எதிர்பார்த்த பட்டணத்தார் அநேகர் கர்த்தர் பக்கமாய் வந்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் நம்மளை மறுபடி உயிர்ப்பித்திருக்கிறார், நம்மளை ஒவ்வொருவரையும் புதிய மனிதனாக்கியிருக்கிறார். கையை உயர்த்தி, ஆண்டவர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். என்ன காரியங்கள்? நற்கிரியைகளை செய்கிற காரியங்கள். ஹலேலூயா! அருமையான மகனே மகளே, இந்த நாட்களில் வேக வேகமாக நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நற்கிரியைகளை செய்யும் பொழுது நாம் மரித்து போகிற ஆட்கள் அல்ல, அடக்கம் பண்ணுகிற ஆட்கள் அல்ல, உயிர்ப்பிக்கிற ஆட்கள். கைகளை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. ஹலேலூயா! இன்றைக்கு கூட ஏதோ ஒரு மரண அவயத்தில் ஒரு கட்டப்பட்டிருப்பீங்க. ஐயா, என்னுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டு, என்னுடைய கர்ப்பப்பை ஃபெயிலியர் ஆயிட்டு, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரே ஏதோ ஒரு பக்கம் கூட சரீரத்தில் மரித்து கிடக்கிறது. இன்றைக்கு அது உயிரடைய போகிறது. ஆண்டவர் பாருங்க, அவருடைய முழு நோக்கம் என்ன? அந்த நற்கிரியை பார்த்து கர்த்தர் அவரை எழுப்பிட்டார். நற்கிரியை செய்றீங்களா? ஆமா. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும் பொழுது மலை பிரசங்கத்தில் மத்தேயு எழுதின புஸ்தகம் 5:16 வசனத்தில் சொன்னார், மனுஷர்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்படுவார். நீங்கள் மனுஷர்களுக்கு செய்கிற நற்கிரியைகளை பாப்பாராம். ஹல்லேலூயா! பிதாவாகிய தேவன் மகிமைப்படும். வாசிமா, இவ்விதமா மனுஷர்கள் நம்முடைய நற்கிரியைகளை பார்க்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? இவ செத்து போனா அடக்கம் பண்றதுக்கு குளிப்பாட்டி வச்சிருக்காங்க, மேலறையில கொண்டு வந்து பாடியை வச்சிருக்காங்க. இவர் வந்து போறதுக்குள்ள அந்த விதவைகள் வஸ்திரத்தை அங்கிகளை காட்டுறாங்க. அப்பா பாருங்க, இந்த அம்மா நன்மை செஞ்சது. ஐயோ, இந்த அம்மா எங்களை விட்டு போயிட்டே, எங்களுக்கு இனி வஸ்திரம் கொடுக்கறது யாரு? ஓ, எங்களுக்கு அங்கி கொடுக்கறது யாரு? ஐயோ, இந்த அம்மா இவ்வளவு நன்மை செய்ததே. இந்த சத்தத்தை பரலோகம் கவனிச்சது. ஆஹா, நற்கிரியை செய்கிற அம்மா இனி கொஞ்சம் வாழட்டும் அப்படின்னு சொல்லி பேதுரு ஜோமன்றுக்குள்ள கண்ணை திறந்துட்டு எழுந்திருன்னு கூட சொல்லலை, செபந்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கண்ணு திறந்துட்டு உட்கார்ந்துட்டு கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா! எனக்கு ஆவியானவர் பேசின என்ன தெரியுமா? இந்த நாட்கள் நமக்கு, ஆமாம், லெந்து நாட்கள். நாம் மற்றவர்களுக்கு நற்கிரியை செய்ய வேண்டும், ஓடி ஓடி செய்ய வேண்டும். எபேசியர் எழுதின புஸ்தகம் 2:10 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கிரியைகளை செய்ய நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். வாசமா,
1: நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு
0: நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு புதிய மனுஷனா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் புதிய மனுஷனாக. ஏன் தெரியுமா? ஏன் நம்மளை ஆண்டவர் ரட்சித்தார்? நாங்க அப்படி பாவத்தில் இருந்துட வேண்டிதானே, அந்நியரை போல அப்படி இருக்க வேண்டிதானே, அக்கிரமத்தில் விழுந்து கிடந்தமே, ஆமா, பயங்கர குழியில கிடந்தமே, ஆண்டவர் தூக்கி எடுத்து கண்மலையில நிறுத்தி கர்த்தரை துதிக்கிற துதியை நம்முடைய உதடல வச்சிருக்கிறாரே. காரணம் என்ன? நாம் நற்கிரியை செய்ய நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியை நம்முடைய உணர்வுல, உணர்ச்சியில, எண்ணத்துல, நடையில, அனுதினமும் நற்கிரியில் வரணும். கைய உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் நற்கிரியை செய்ய செய்ய செய்ய கிருபைகள் உங்க மேல பெருகும். 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 9:8 வசனத்தை நீங்க வாசித்தா பவுல் இன்னும் அதிகமாய் சொல்லுகிற, வாசிங்க.
1: மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும்
0: சகலவித
1: நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும்.
0: சகல நற்கிரியை செய்யும் போது தேவன் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவரா இருக்கிறார். தலைக்கு மேல கை தட்டுங்க. நற்கிரியைகளை அவர் மறந்து போகிறவர் அல்ல, நற்கிரியைகளை மறக்கிற தேவன் அல்ல. நம் மனுஷர்களுக்கு செய்கிற நற்கிரியைகள் அருமையானவர்களே, அவர் மறந்து போகிறவர் அல்ல. அதற்கு மாறாக நற்கிரியை செய்திருக்கிறாளா, தான தர்மம் செய்திருக்கிறாளா, அவள் மேல என் கிருபை பெருகட்டும்னு வைப்பான். கிருபை பெருகிட்டாலே நம்ம பாக்கியவான்கள். அல்லேலூயா! கிருபை பெருகக்கூடிய வழி நற்கிரியைகள், உயிர்ப்பிக்கிற வழி நற்கிரியைகள். ஹல்லேலூயா! அற்புதம் அதிசயம் நடக்கிற ஒரு வழி. நான் சொல்ல சொல்ல சொல்ல ஆமேன் ஆமேன் என்று சொல்லுங்க. நற்கிரியைகள் நாம் செய்யும் பொழுது அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வழி நற்கிரியைகள். ஆமேன் சொல்லுங்க. தீமைகள் நன்மையாய் மாறுகிற ஒரு வழி நற்கிரியைகள். மறுபடியும் நான் திரும்ப உயிர் மிச்சி அடைகிறதற்கு நற்கிரியைகள் அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை பிரதிபலிக்க நற்கிரியைகள் அவசியம். நம்முடைய சபை வளர நற்கிரியைகள் அவசியம். அநேக மக்கள் ஆமாம் சபைக்குள்ளே சேர்க்கப்பட நற்கிரியைகள் அவசியம். எத்தனை பேர் நற்கிரியைகளை செய்ய போகிறீங்க? இந்த நற்கிரியெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருந்தது. அருமையானவில்லை, மரணம் அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிறான், மரித்து கொண்டே இருக்கிறான். ஆசாரியன் பார்த்தான், பக்கமாய் விலகி போனான். சமாரியன் பார்த்தான், பக்கமாய் விலகி போனான். மறுபடியும் ஆண்டவர் சொல்றார், நல்ல சமாரியன் ஒருவர் வந்தார். அல்லேலூயா. அவன் குற்றூராய் கிடக்கிறான், ஒரு மடக்கு தண்ணி கொடுத்தா பழைத்து கொள்ளுவான். ஆனால் அந்த வேலையை இயேசு செய்தார். கையை உயர்த்தி உரலேலியா சொல்லுங்க. இயேசுவுக்கு பெயர் நல்ல சமாரியன் என்று பெயர். அவன் கிட்ட போய் மனதுருகி கிட்ட போய் அவன் காயங்களை கட்டினான், திராட்சை ரசத்தை வார்த்தார். அவனை தன் வாகனத்தில் சேர்த்து சத்திரத்தில் கொண்டு ரெண்டு காசு கொடுத்தார். அப்படின்னா என்ன? சபையிலே சேர்த்தார். புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் படிக்க கொடுத்தார். கையை உயர்த்தி ஆமீன்னு சொல்லுங்க. இயேசு நல்ல சமாரியன். இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும் என்றால் நீங்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். சமுதாயத்தினால துரத்தப்பட்ட, சமுதாயத்தினால கல்லறியப்பட்ட சமாரியா பெண் கிணத்து அந்த கரையில் ஒரு குடம் தண்ணி எடுக்க வந்திருக்கிறாள். அவள் எடுக்கிறதுக்கு முன்ன, அந்த தண்ணியை தூக்குறதுக்கு முன்னால, அவள் குடத்தில் தண்ணி நிரம்புகிறதுக்கு முன்னால இயேசு அவளை சந்தித்தார். அல்லேலூயா. அவள் இயேசு சந்தித்தவளுடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றினார். நான் கொடுக்கிற அவளை சொல்ற, ஐயா நான் சமாரியா பெண், நீர் யூதனாக இருக்க என்கிட்ட நீர் பேசுறதே தப்பு தெரியுமா? என்ன நினைப்பாங்க? நீ என்னை எல்லாரும் கள்ளத்துக்கு எறிவாங்க, உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவர் சொல்கிறார், நான் கொடுக்குற தண்ணீர் உனக்கு தாகம் எடுக்காது. அல்லேலூயா. உன் உள்ளத்துக்குள்ளே ஜீவ தண்ணீராய் ஓடுகிற ஊற்றாக இருக்கு. ஊருக்குள்ளே ஓடி தனக்கு செய்த எல்லாவற்றையும் சொல்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நற்கிரியிலே செய்கிறான். ஆண்டவர் எல்லாரும் இனி குஷ்டரோகி குஷ்டரோகின்னு மலைக்கு பின்னால் வாழ வைக்கிறாங்களே. என் தலையை மூடணுமே, என் முகத்தை திறந்திருக்கணுமே, நான் தீட்டு தீட்டுன்னு சொல்லணுமே. ஆனால் உம்மை பார்த்துட்டேன், உமக்கு சித்தம் இருந்தா என்னை சுத்தமாக்கவுமா? அது உதடு மூடுறதுக்குள்ள எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. அப்படியே சுத்தமாயிட்டு கையை உயர்த்தி எல்லாரும் நற்கிரியிலேயே செய்தா. யோசித்து பாருங்க, உங்களுக்கு எத்தனை நற்கிரியிலே செய்தா. ராம் முழுதும் பிரயாசப்பட்டு தன் சொந்த தொழில் அவனுக்கு கை கொடுக்கலையே, ஒரு மீன் அவனுக்கு ஆம்படலையே. அவன் அழைச்சிக்கிட்டே இருக்க அவன் யோசனை வித்தியாசமாகுது. ஐயோ கடங்காரன் வருவானே, அந்த வட்டக்காரனுக்கு நான் பணம் கொடுக்கணுமே, அவனுக்கு பணம் கொடுக்கணுமே, நான் கரைக்கு போக முடியலையே, வலையில் ஓட்ட விழுந்துட்டான். அவன் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் இயேசு பிந்திருப்பார் என்றால் அவன் சமுத்திரத்தில் மறிச்சிருப்பான். தற்கொலையின் எண்ணத்தோடு தான் வாழ்ந்தான். அந்த முயற்சி ஓயாமல் எடுக்கான். ஒரு முறை கடல்ல அவன் அமிழ்ந்தே போனான், டக்குன்னு தூக்குனாரு கையை உயர்த்தி. ஒரு தடவை அவன் பின்வாங்கி போகும்பொழுது வஸ்திரம் இல்லாம பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு எதுவாக இருக்க, அப்பமும் கடல்ல விழுந்தான். ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்தார் கைகளை உயர்த்தி. நம்மளை ஆண்டவரை போல நற்கிரியாக செய்ய முடியாது. சோமணிக்கிட்டே இருக்கிறார். புயலும் காற்றும் சீசரில் அழிக்க பார்க்குது. பயங்கர புயல், பயங்கர காற்று. நாலாம் ஜாமத்தில் கடல் மீது இயேசு நடந்தார். ஆவேசம், ஐயோ ஒரு ஆவியை பார்க்கிறோமோ. அழகா சொல்றார், அமைதியா சொல்றார், பயப்படாதே நான் தான் சொல்றார். கையை உயர்த்தி. எவ்வளவு அற்புதமான இயேசு, எவ்வளவு மகிமையான இயேசு. மூணு நாள் என் பிரசங்கத்தை கேட்டாங்களே, பட்டினியாய் அனுப்புகிறதற்கு எனக்கு மனதில்லை, வழியிலே சோர்ந்து போவார்களே. ஒரு சோர்வுக்கு கூட நம்மளை விட மாட்டார். கையை தட்டி ஓடி ஓடி ஓடி நற்கிரியை செய்கிறவர். நீங்கள் நற்கிரியை செய்கிறீங்களா? நீங்கள் நற்கிரிகளை செய்கிறீங்களா? ஆமாம், இயேசுவை போல நற்கிரியை செய்ய வேண்டும். நற்கிரிகளை நாம் செய்கிற நற்கிரிகளை மனிதர்கள் பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். நற்கிரிகளை செய்ய செய்ய நம்முடைய வாழ்க்கையிலே கிருபைகளை ஆண்டவர் ஏராளம் தாராளமாய் நமக்கு தருவார். மூணு காரியங்களை சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு, நற்கிரிகளை செய்ய எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தீத்து எழுதுகிற புஸ்தகம் மூணாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதிகாரங்களுக்கும் சபையாரே, தீத்து சபையாரே, சகலவித நற்கிரிகளை செய்ய நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா.
1: பொறுமையுள்ளவர்களாய்
0: இருந்து
1: எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும்.
0: எல்லாம் கையை உயர்த்தி ஒரு லேலியா சொல்லுங்க. நற்கிரியில் தான் என்ன தெரியுமா, எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காட்டணும். எல்லா மனுஷருக்கும் அமெரிக்கா தேசத்துல ஆபிரகாம் லிங்கன் பார்லிமெண்ட்ல அவர் ஜனாதிபதியாக இருக்கிறார். அவர் தான் முதல் மனுஷனா இருக்கிறார். பொறாமை கொண்ட ஒரு எதிரி அவரை பார்த்து சொல்கிறான், ஆபிரகாம் லிங்கன், ஆபிரகாம் லிங்கன் அப்படின்னு சொல்லி பேரை சொல்றான். பார், உங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு என் காலில் இருக்கு பாருன. உடனே ஆபிரகாம் லிங்கன் எந்த கோபமும் படலை. என்ன சொன்னார் தெரியுமா, எங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு இவ்வளவு நாளா உங்களுக்கு உழைக்குதா, பிஞ்சா நான் தச்சு கொடுக்கறேன், ஆயத்தம் அதுதான். கைய உயர்த்தி ஒரு லேலியா சொல்லுங்க. எல்லாம் ஒரு லேலியா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமா, ஆயத்தம் தீமைக்கு நன்மை செய்கிறதுதான் ஆயத்தம். உலகமெல்லாம் தீமையை செய்யறாங்க. மூணு குணம் இருக்கிறது. நன்மைக்கு நன்மை செய்கிறது மனித குணம், நன்மைக்கு தீமை செய்கிறது பிசாசு குணம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நன்மைக்கு நன்மை செய்யும். 100 ரூபா மொய் செஞ்சா 100 ரூபா சேரும். 500 ரூபா மொய் செஞ்சா 500 ரூபா சேரும். 1000 ரூபா மொய் செஞ்சா

0: இயேசு என்ன தெரியுமா, தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற இயேசு. அந்த இரத்தம் தான் நமக்குள்ளே ஓடணும். மறுதலித்தான் பேதுரு, சத்தியம்னு நான் பேதுரு, சபிச்சான் பேதுரு. அவனுக்கு அவனுக்கு தெரியும், நம்மளை விட்டு பின்வாங்கி போயிட்டான், திரும்ப மீன் பிடிக்க போயிட்டான். ஆனால் மீன் கண்டத்தையும் அப்பத்தையும் ஏந்திட்டு, பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா, இல்லை நான் இப்போ சாப்பாடு கொடுக்க வாங்கன்னு சாப்பாடு கொடுக்குறார். எவ்வளவு நல்ல தேவன், ஹல்லேலூயா. ஆமாம், தாய் போல நமக்கு இயேசு நம்மளை ஒருபோது கைவிட மாட்டார், பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பார். அவர் நமக்கு நன்மை செய்ய எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பார். கையை உயர்த்தி வரலே இல்லையா சொல்லுங்க. அந்த குணம் நமக்குள்ளே வரணும். அலேலூயா. நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும். தீத்தி எழுதின புஸ்தகம் 2:14 நம்ம வாசிக்க கேட்போம்.
1: அவர் நம்மை சகல அக்கிரமங்களின் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய
0: பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும்
1: நம்மை சுத்திகரிக்கும்படி.
0: கையை உயர்த்தி வரலேலியா சொல்லுங்க. ஆமா, தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும்படி, நம்மை சுத்திகரிக்கும்படி இயேசு ஒப்பு கொடுத்தார். அவருடைய சிலுவை காட்சியை பாருங்க. நற்கிரியை நம்ம செய்ய வேண்டும். அதில் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் நமக்கு தேவை. பக்தி இருக்கணும், ஆனால் அந்த பக்தியில் கூடுதலான வைராக்கியம் வேணும். வைராக்கியத்தை விட்டு கொடுத்து தான் நோயிலையும் பேயிலையும் ஜனங்கள் சிக்கிக்கொள்கிறாங்க. தானியேல் எழுதின புஸ்தகம் 1:8 நீங்கள் வாசித்தா கவனிக்கிறீங்களா? அங்கே இருக்கிறதானே பாபிலோனின் ராஜா நேபுகாத் நேச்சர் என்ன சொல்றாருன்னா, ஐயோ இவங்க ஞானிகள், இவங்க எருசலேமிலிருந்து அவங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபித் ஞானமுள்ளவர்கள், அவர்களுக்கு ராஜபோஜனம் கொடுங்க. நம்ம ஊரில் அவங்க முகக்கலையா இருக்கட்டும், நான் காண்கிற சொப்பனத்துக்கு பதில் அளிப்பாங்க. இவங்க நம்ம நாம் இங்க கொண்டு வந்தது நம்முடைய பட்டணத்துக்கு மிகுந்த மேன்மை. சேவகர்கள் கொண்டு வர்றாங்க. ஐயா ராஜா சொன்னாரு, 1:8 உடனே தாவிய தானியல் சொல்றாரு, ராஜபோஜனத்தில் நாங்கள் தீட்டுப்படுத்த மாட்டோமே அப்படின்னு சொல்றாரு. 10 நீங்க வாசித்தீங்கன்னா, நீங்க இதை சாப்பிடலன்னா உங்க முகம் வாடுறதை பார்த்து என் தலையை வெட்டிடுவாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 15 ஐயா 10 பொறுக்கட்டியா, நாங்கள் யாருன்னு காட்டுறோம். ஆனால் அந்த வசனம் சொல்லுது, 15 வாசிமா. தானியேலுடைய முகம் களை உள்ளதாய் இருந்தது. அதை தட்டி விட்டார். 10 வாசிமா.
1: பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன்.
0: நான் பயப்படுகிறேன்.
1: அவர் உங்களோட வாலிபரின் முகங்களை பார்க்கிலும்,
0: ஐயோ உங்க முகத்தை, உங்களுக்கு ஒத்த வாலிபருடைய முகத்தை பார்க்கிலும்,
1: உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிறைசேதம் பண்ணுவாரே என்றான்.
0: என்ன சிறைசேதம்? உங்களால நீங்க இந்த ராஜபோஜனம் சாப்பிடறதுனால என்னைய கொண்டு போட்டுருவாரியா? உடனே இவர் சொல்றாரு, இல்லை நீங்க போறீங்க, ஒரு 10 போறீங்க, அவங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசத்தை நாங்கள் காட்டுவோங்கிறார். கையை உயர்த்தி அதுபோல 15 ராஜபோஜனத்தை சாப்பிட்றதை விட, சாப்பிட்டவங்க முகத்தை விட இவங்க முகம் களையா இருந்த. உங்களுக்கு தெரியுமா, உங்க முகம் தேவ பிரசன்னத்தோடு களையா இருக்கிறது. கைகளை தட்டி கத்துற மைமைப்படுத்துங்க. நீங்க நினைக்கலாம் அழுதுகிட்டு இருக்கே என் முகம், என் முகத்துல கண்ணி, இல்லை உங்க முகம் களையுள்ள முகம். எப்போ தெரியுமா? பக்தி வைராக்கியமா இருக்கும் போது. அருமையானவர்கள், காஷ்மீர் என்கிற அந்த தேசம் குளிர் நிறைந்த தேசம், பனி வந்து வீடு மாதிரி அப்படியே கூட்டம் கூட்டமா இருக்கு. எர்மோன் என்ற ஒரு மிருகம் அங்க நீங்க யூடியூப்ல பாருங்க, முயல் மாதிரி நிறைய வெள்ள வெள்ளேர்னு ஒரு தொட்டு கூட கருப்பு இல்லாத அந்த எர்மோன், அந்த சின்ன குட்டி முயல் மாதிரி, அது பனிக்குள்ள வாசம் செய்கிறது, பனிக்குள்ள தோண்டி உட்கார்ந்துக்கிறது. அதுதான் அதற்கு ஆண்டவர் படைத்தது. ஆனால் அதனுடைய தோல் விலையேற பெற்றது, அதை சாகடிக்க முடியாது, அதுக்கு பிடியும் கொடுக்காது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தோலை லண்டன் பல நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. குளிர்ந்த நாட்டுக்கு எவ்வளோ விலை கொடுத்தினாலும் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த எர்மோன் மிருகத்தினுடைய தோல், அந்த வெள்ளையாக புசு புசு புசுன்னு இருக்குல்ல, அது பனியை தாங்குமாமா. இத பிடிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, அந்த குழியை விட்டு போனவன அசுத்த

0: அசுத்தத்தை போட்டிருந்தாங்க. அது அந்த பக்கம் இந்த பக்கம் இறைய தேடிட்டு திரும்ப வரும் பொழுது அசுத்தத்தை கண்டு கரையிலேயே நிற்குமாமா அப்படி வலைய போட்டு பிடிச்சிடுறாங்க. பாருங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த அழுக்கை நான் தொடமாட்டேன், இந்த அசுத்தத்தை தொடமாட்டேன். எவ்வளவு ஒரு மிருகம் நமக்கு சொல்லி கொடுக்குறாருனா, நம் எவ்வளோ பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும். கைகளை விட்டு கொடுக்கக்கூடாது. நீங்கள் வைராக்கியம் அனர்க்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும். இந்த குணத்தை ஆண்டவராகிய இயேசுகிட்ட பார்க்கலாம். கவுனிங்க, எல்லாம் தடியோடு தீப்பந்தங்களோடு வரும் பொழுது ஆண்டவர் எதிர்ப்படுகிறார், எதிர்ப்பட்டு சொல்கிறார், நான் தானே உங்களுக்கு வேணும், நான் உங்களுக்கு வேணும்னா என் பிள்ளைகள் அத்தனை பேரையும் விட்டு விடுங்கிறார். கையை உயர்த்தி நம்ம மேலே ஒரு தூசி கூட படவிட மாட்டார். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 18:5 குயிக்கா படிச்சுட்டு,
1: அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக
0: நசரேயனாகிய
1: இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார்.
0: நான் தான் என்றார்
1: இயேசு பிரதியுத்தரமாக.
0: இயேசு பிரதியுத்தரமாக,
1: நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே,
0: நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே,
1: என்னை தேடுகிறது உண்டானால்,
0: என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள், நான் உங்களுக்கு வர்றேன். என்னத்தான உங்களுக்கு அடிக்கணும், நம்ம மேல ஒரு ஈ கூட படவிட மாட்டார். கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க மட்டும் வைராக்கியமா இருந்தா போதும், நற்கிரிகளை செய்ய, சுவிசேஷத்தை சொல்ல, நன்மையை ஓடி ஓடி செய்ய, இந்த சபையை தாங்க, நீங்க எழுப்பிட்டா போதும், உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. 3வது சொல்லிட்டு முடிக்கிறேன். நற்கிரியிலே செய்யும்போது நாம் கீழ்ப்படிய, நற்கிரியெல்லாம் உடனே கீழ்ப்படிஞ்சிடணும். ஆமாம், கீழ்ப்படி தான், சொல்லுங்கள் என் முகத்தை பாருங்கள், கீழ்ப்படி தான் உங்களை மேல்படிக்கு கொண்டு வரும். மேலே போகணும், அங்கே அவர்கிட்ட பேசணும், கீழே நின்றுட்டு இல்லை. ஆமாம், சிலவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் பிரதாப் எங்கே இருக்கிறாரு, ஏம்மா நீங்கள் மேலே போய் பாருங்கள், அவர் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாருமே. ஆமாம், கீழே இருந்து கூப்பிட்டா கேட்காது அவருக்கு. நாமளும் ஆமாம், கீழ்ப்படியில் இருந்தால் மேல்படிக்கு போகணும். கையை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க. இன்றைக்கு அந்த வசனம் வாசிமா வாசித்துட்டு நம்ம எல்லாரும்,
1: அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள்,
0: கிரியையினாலே அவர்களை மறுதலிக்கிறார்கள்,
1: அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்கள்,
0: அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்கள்,
1: கீழ்ப்படியாதவர்களும்,
0: கீழ்ப்படியாதவர்களும்
1: எந்த நற்கிரியையும்,
0: எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவர்களாய் இருக்கிறார்கள். கீழ்ப்படியாதவங்க நற்கிரியை செய்யவே முடியாது. வாய்ட்டு சொல்லுங்க, சொல்லுங்க ஒருவருக்கொருவர், தேவனுக்கு கீழ்ப்படியாதவங்க நற்கிரியை செய்ய முடியாது, உங்கள் சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்பட முடியாது. நான் சொல்றேன், ஆமா, துர்க்கால் குளிப்பாட்டி செண்டு போட்டு அவளை வச்சிருந்தாங்க மேலறையில், ஆனா திடீர்னு எழுந்துட்டா பாருங்க, ஒரு உயிர் மீச்சு அடைந்தான். இதுதான் சபையின் எழுப்புதலின் நாட்கள், கீழ்ப்படிய வேண்டும். ஒரு அருமையான ஒரு மகா வந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன் என்று ஒரு தீர்க்க தரிசனம். இது யார்கிட்ட வந்து, ஆபிரகாம் கிட்ட வந்தது. ஆபிரகாம் ஆண்டவர் மெசொப்பொத்தேமியாவிலிருந்து அழைக்கும் பொழுது கையளவு கூட இடம் இல்லை, ஆனா வேதம் சொல்ல அவன் கீழ்ப்படித்ததுனாலே, ஆதியாகமம் புஸ்தகம் 26:4 கத்து கொத்தாய் அவனுக்கு ஆசீர்வதித்தார். வாசி
1: மாட்டாக்குன்னு,
0: ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து
1: என் விதிகளையும் என் கற்பனைகளையும்
0: என்னுடைய கற்பனைகளையும் நியமங்களையும் அவன் கை கொண்டபடினால், ஐயோ என்ன ஆசீர்வாதம். அவன் ஆரம்பத்துல கை அளவு கூட இடம் இல்லை. வேதம் சொல்கிறது பார்க்கிற இடத்தை கொடுத்தாராம். அவன் ஆஸ்தியை வைக்கிறதுக்கு பூமி கொள்ளலையாம். ஆதியாகமம் புஸ்தகம் 13:6 அந்த வசனம் சொல்லுது, அவங்க ஆஸ்தி அவ்வளவு பெருசா இருந்ததாம், அழைக்கும் பொழுது உள்ள கொஞ்சம் கூட இடம் இல்லை. ஆசிமா டக்குன்னு,
1: அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது,
0: பூமி தாங்க கூடாது இருந்தது,
1: அவர்களுடைய ஆஸ்தி
0: ஆஸ்தி மிகவும் மிகுதியாயிருந்தபடிதான். கைகளை உயர்த்துங்க, கீழ்ப்படிதல். சவுலை பார்த்து சொன்னார், அம்மலேக்கிற நீ அழிக்கணும்னு சொன்னா நீ விட்டு விட்டேப்பா, ஆகையினாலே பழியை பார்க்கணும், கீழ்ப்படிதலே உத்தம். கைகளை உயர்த்தி, கைகளை தலைக்கு மேல வைங்க. இயேசு கிறிஸ்து தான் கீழ்ப்படிந்தார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு, அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார். அதனாலதான் எல்லா நாமத்துக்கு மேலான நாமும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அருமையானவர்களே, ஆண்டவரை பாருங்க, இந்த கீழ்ப்படிதல்ல தான் சிலுவையில் இரத்தம் சிந்தினார், நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார். நம்முடைய வியாதிகளை சுமந்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார். இனி உங்க வாழ்க்கையிலே சாபம் கிடையாது, பாவம் கிடையாது. நீங்க நீதிமான், நீங்க பரிசுத்தவான், நீங்க நற்கிரியை செய்ய சிருஷ்டிக்கப்பட்டவங்க. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வல்லமையும் உங்களை தொடுகிறது. கை உயர்த்துங்க, இந்த செய்தி எனக்கு நான் ஏகோபித்து பரிசுத்தாவில நிரம்புங்க. நற்கிரியை செய்ய ஆண்டவர் நம்மளை உருவாக்குவார். கபா கபா கபா கபா. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குகிறது. உங்களை உயிர்ப்பிக்கிறார், உங்களை உயிர்ப்பிக்கிறார், உங்க ஆவியை உயிர்ப்பிக்கிறார், உங்க சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார்.
2: அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும்.
3: முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம்.
2: சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும்.
3: வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும்.
2: எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் முதலாம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3 வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும்.
3: ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும்.
2: ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618, 948873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள்

0: தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும் பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட செவிக்கிறோம்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
2: ரேடியோ. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36.
3: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியும்

சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்ன ஒரு நிச்சயம், அவர் நம் மெய்ப்பராயிருக்கிறார். ஏகோவா ரூபா என்று சொன்னால்

உயிரோடு கூட கத்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, வாழ்க்கையை பற்றிய அநேக கேள்விக்குறிகளோடு ஒருவேளை நீங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கிறது? சூழ்நிலைகள் அந்தகாரமாய் தோன்றுகிறதே. நான் கத்தரை தானே நம்பி இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த நிலை என்று சோர்வோடு இருக்கிறீர்களா? ஆம், என்னுடைய வாழ்க்கையிலும் மிகுந்த கலக்கத்தை உண்டு பண்ணின ஒரு சூழ்நிலையை நான் கடந்து வந்ததுண்டு. 2005 ஜூன் மாதம் 6 எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. நான் அதிகமாய் நேசித்த என்னுடைய தகப்பனார் அந்த நாளிலே ஒரு கோரமான வாகன விபத்திலே மறித்து போனார். எனக்கு மிகுந்த துக்கம் உண்டாயிற்று. இழப்பு நிமித்தம் உண்டான வேதனை ஒரு புறம், தனிமை உணர்வு, எதிர்காலத்தை குறித்த பயம் ஒரு புறம் என்னை வாட்டி வதைக்க ஆரம்பித்தது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்னுடைய தகப்பனார் மறித்த போது இனி யார் என்னை நடத்துவார், யார் என்னை விசாரிப்பார் என்று சொல்லி நான் அழுதேன். ஆனால் ஒன்று தெரியுமா, அவர் மறித்த பிறகு ஆண்டவரே எனக்கு தகப்பனாக இருந்து நான் இழந்து போன என்னுடைய தகப்பனை காட்டிலும் அதிக கரிசனையோடு என்னை நடத்த ஆரம்பித்தார். ஆம், நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் ஒரு நல்ல மெய்ப்பன். அவர் என்னை கைவிடவே இல்லை. அவர் என்னை ஆற்றி, என்னை தேற்றி, அவரே எனக்கு தகப்பனாயிருந்து ஒரு புதிய விதத்தில் என்னை நடத்த ஆரம்பித்தார். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு அம்மா, அன்பு ஐயா, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கரிசனை கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து அதிக கரிசனையாக இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை, நான் தனிமையா இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நம்முடைய தேவன் ஆகாரின் அழுகுரலை கேட்டவர், அவருடைய கதறலை கேட்காமல் இருப்பாரோ? அவர் ஒரு எல்ரோயி.

என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா, உம்மை மாத்திரம் நான் ஆராதிப்பேன்.

நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். உலக எழுப்புதல் ஊழியங்கள் தென்னிந்திய பூரண சுவிசேஷ தமிழ் சபைகள் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இம்மட்டும் நமக்கு நல்லவராய் இருந்து கடந்த ஒரு ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி போஷித்து வந்திருக்கிறார். இந்த நல்ல தேவனுக்கு ஆராதனை செலுத்தலாமா? இருக்கிற இடங்களில் எல்லாரும் அப்படி கண்களை மூடி ஹல்லேலூயா தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அவர் நல்லவர், அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? இவர் ஒருவரே சகல ஆராதனைக்கும் மேன்மைக்கும் பாத்திரர், இவர் ஒருவரே கனமகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா இயேசுவே, சொல்லுங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, எந்த வேளையில நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே, எந்த காலத்தில் நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே. சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதாவது என்று அவன் சொல்லவில்லை, எப்பொழுதும், எனி டைம், ஆல்வேஸ், எப்பொழுது என் வாயில் இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எந்த காலத்திலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எந்த வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எங்கள் வாழ்க்கையின் சகல நிலைமைகளிலும் எல்லா பாதைகளிலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எல்லா வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம். எத்தனை பேர் இன்றைக்கு இந்த வேளையில எங்களோடு இணைந்து சொல்ல போறீங்க, சொல்லுங்க ஆண்டவரே எந்த காலத்திலும் நாங்கள் உம்மை துதி

எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் நன்மை வரும்போது மட்டும் இல்லப்பா, எங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்க்கும் போது மட்டும் இல்ல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உயர்வுகளை பார்க்கும் போது மாத்திரமல்ல தகப்பனே, எல்லா சூழ்நிலையிலும் நீ வர்ஷிப்பே.

எதிர்மறையான சூழ்நிலையில யோபுவைப்பெல்லாம் சொல்றான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்த பொழுது யோபு சொன்னதை போல, தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னதை போல, எங்க வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் என் தேவன் எங்களுக்காக வைத்திருப்பது ஒருபோதும் தடையாகாது, அது நின்று போகாது, அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவர் என்கிற விசுவாசத்தில் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்களும் ஆராதிக்கிறோம்பா, நாங்களும் சேவிக்கிறோம்பா.

எத்தனை பேர் இந்த நல்ல ஆராதனை வேளையில் ஒரு அர்ப்பணத்தோட சொல்ல போறீங்க, ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிப்பாண்டவரே, நாங்கள் உண்மை சேவிப்பாண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் உண்மை சேவிப்போம், எவ்வளவு எதிரான சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் உண்மை நேசிப்பாண்டவரே. ஒரே விஷயம் கூட சேர்ந்த அர்ப்பணத்தோட கரங்களை உயர்த்தி சொல்லலாம்.

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டி தேவநாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை சேர்ந்து தெரிந்த ஒரு பாடலை கரங்களை தட்டி பாடி நம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வன் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே நீங்க செய்த நன்மை ஆயிரும். ஆமென். 2020 ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்ச நன்மை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எவ்வளவு ஆச்சரியமா கத்த நடத்தினார் தெரியுமா, எவ்வளவு அதிசயமா கத்த நடத்தினார் தெரியுமா. கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திராத பல காரியங்களை வாழ்க்கையில செய்தார்ல ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நல்ல கரங்களை தட்டி பாடலாமா. என் நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். அல்லேலூயா.

முழுவதும் எங்களை போஷித்தீர்கள், ஆண்டு முழுவதும் நடத்தி வந்தீர்கள். எத்தனையோ கொரோனாவின் நாட்கள், எத்தனையோ ஊரடங்கின் காலம், எத்தனையோ முடக்கப்பட்ட நிலைமைகள், ஆனால் எங்களை குறைவில்லாமல் நடத்துகிறே, ஆண்டு முழுவதும் போஷித்தீர்கள். உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க உறைவிடம் தந்து எங்களை

நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், மன நிறைவோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, எங்கள் மன நிறைவோடு நாங்கள் உமை உயர்த்துகிறோம், நாங்கள் உமை ஆராதிக்கிறோம். நீ நல்லவ, நீ நல்லவ, ஆண்டு முழுவதும் எங்களை போஷித்த தேவ, நீ நல்லவ, எங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்கின தேவன் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்றீங்க, நம்முடைய குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாய் மாற்றினாரே, எல்லா குறைகளையும் நம்மை விட்டு நீக்கினாரே, அவர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்ல முடியும், எத்தனையோ ஊரடங்கின் காலம், லாக்டவுன்ல எல்லாம் முடக்கப்பட்டு எந்த வருமானத்துக்கும் ஏதும் இல்லாத நிலையில கூட ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்தினார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் போஷித்தார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் ஆச்சரியமா நடத்தினார் அல்லவா.

சொல்லுங்க. முழு மனதோடு உமக்கு நன்றி செலுத்துறானவரே. ஓ மக்கு நன்றி ராஜா. We thank you Lord, we thank you Lord. எத்தனையோ மனிதர்கள் மறந்துட்டாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர்களை மறந்து போயிட்டாங்க ஆண்டவரே. இவங்கெல்லாம் எங்களுக்கு உதவி செய்வாங்க நினைச்ச அப்படிப்பட்ட நபர்கள் கூட எங்களை கண்டுக்கவே இல்லாண்டவரே, அப்படிப்பட்ட நபர்கள் கூட என்ன கண்டுக்கவே இல்லாண்டவரே. ஆனால் நீங்க எங்களை போஷித்தீங்களப்பா, நீங்க நடத்தினீங்களப்பா, நீங்க நடத்தி வந்தீரே. நடத்தின எல்லா விதங்களுக்காக நன்றி ஆண்டவரே.

சேர்ந்து கையில தட்டி பாடலாம். ஐயும் மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர், ஆச்சரியமாய் நடத்தினவரே உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஓ ஆண்டவர், எனக்கு தந்த அருமையான ஒரு பாடல் இந்த ஆண்டு துவக்கத்துல அப்பாவுக்கு நன்றி செலுத்தி பாடுவதற்கு நல்ல ஒரு பாடல். உணர்ந்து சேர்ந்து கைகளை தட்டி பாடலாம்.

எபெனேசரே இம்மட்டும் தாங்கிக் கொண்டு ஒரு ரத்தம் சிந்தைகளை மீட்டுக் கொண்டு கிருபையினால் இதுவரைக்கும் பாதுகாத்து நடத்தி வருகிற எங்கள் பரிசுத்தரே உமக்கு கோடி நன்றி. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க, நல்லா கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் அப்பா உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ராஜா. பாதுகாத்த தெய்வமே, நடத்தி வந்த தெய்வமே, உருவாக்கின தெய்வமே, எங்களை இதுவரைக்கும் தாங்கி ஏந்தி சுமந்து நடத்தினவரே, நன்மை வருவதற்கு வாய்ப்பில்லாத இடங்களில், நன்மை வருமா என்று எதிர்பார்க்கிறார் இடங்களில் என் தேவ அற்புதங்களை செய்தீரே. ஓ வாய்ப்பாலை நிரப்பினீரே, கணக்கப்படுகிறே, அமைந்து போகாமல் அழிந்து போகாமல் எங்களை

ஆச்சரியமா நடத்தினார்ல. 2020 முழுதும் எப்படி இந்த ஆண்டை கடந்தோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த ஆண்டை தாண்டினோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த சூழ்நிலையை கடந்தோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த பிரச்சனையை கடந்தோம் நமக்கு தெரியல. ஆனா கர்த்தர் தான் நம்மை ஆச்சரியமா நடத்தி வந்தார். விழுந்து போவோமோ, அடிந்து போவோமோ, இல்லாமல் போவோமோ என்று அங்கவாய் தடங்களில் கர்த்தர் கரம் பிடித்து தூக்கினார்ல, ஆண்டவர் கரம் பிடித்து நடத்தினார் அல்லவா. அவர் நம்முடைய போயிட்டாங்க. இந்த நபர் எல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு போவாங்கன்னு ஒரு நாள் கற்பனை கூட பண்ணிருக்க மாட்டோம். அத்தனை பேர் விலகின பொழுது இதுவரைக்கும் கர்த்தர் மாத்திரம் உங்களை விட்டு விலகவே இல்லை. அவர் உலகத்தின் முடிவு பிரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார், நம்மோடு கூடவே இருக்கிறார். அவரை போல வேறொருவர் இல்லை, அவரை போல வேறொரு பரிசுத்தர் இல்லை. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம்.

நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி, தலைக்கு மேல கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் சொல்லுங்கப்பா, உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ஆண்டவரே. ஆச்சரியமாய் நடத்தி வந்த பரிசுத்தரே, ஆச்சரியமாய் நடத்தின பரிசுத்தரே, நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் அப்பா, உமக்கு நன்றி. ஆமென். அவர் எத்தனை நல்லவர். ஆமென். ஆண்டவர் போல ஒருத்தர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆச்சரியமா நடத்துவதற்கு ஆண்டவர் போல யாரும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துவதற்கு ஆண்டவர் போல ஒருத்தரும் கிடையாது. ஹல்லேலூயா. There is none like him. ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துற ஆண்டவர், அவர் நமக்கு ஆதரவா இருப்பாருங்க. யார் இருந்தாலும் இல்லாவிட்டால் அவர் நமக்கு ஆதரவா இருப்பார். ஆமென். இன்னொரு பாடலை பாட போகிற ஒரு புதிய பாடல், அருமையான என்னுடைய நண்பர் பாஸ்டர் ரஞ்சித் ஜெபா அவங்களுடைய பாடல், எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வை துளிர்த்திடும் காலம், கலங்காதே என்றும் திகையாதே இந்நாள் அழைத்தவர் முன் செல்கிறார். ஏன் தெரியும்? அவர் நாமம் எல்ரோயி. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம என்னாலும் காண்கின்றவர், யார் நம்ம பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நோ ப்ராப்ளம், அவர் நம்மை பார்க்கிறார். ஆமென். அவர் நம்மை காண்கிறார். சில சொல்வாங்க, என்ன பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, என் நிலைமை யாருக்குமே தெரியல, என் பிரச்சனை யாருக்குமே தெரியல, நான் எவ்வளோ மோசமான பாதையில போறேன்னு யாருக்குமே தெரியல. நான் சொல்றேன் சகோதரனே சகோதரியே, உங்க கூட இருக்கிற நபருக்கு கூட நீ போகிற பாதை தெரியாமல் இருக்கலாம். உன்னை உருவாக்கின தேவன் உன்னை காண்கிறார். அவர் எல்ரோயி. அவருக்கு மறைவ ஒன்றுமே இல்லை, அவர் பார்வைக்கு மறைவ ஒன்றுமே இல்லை. உன் பிரச்சனை, உன் பாடு, உன் உபத்திரவம், வியாதி, உன் வியாபாரம், உன் வேதனை அவர் அறிகிறார். அவருக்கு தெரியும், சகலத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கான பதில் சீக்கிரமாய் வரப்போகிறது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாவற்றுக்கான பதில் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற தேவன். இந்த தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா நெருக்கமும் மாறிடும். பாடலாமா? நல்ல கைகளை தட்டி பாட போகிறோம். ஆமென். எல்லா நெருக்கமும் மாறுகிற நேரம், நம் சுகவாழ்வு துளிர்க்கும். இந்த 2021 கர்த்தர்

தேவ பிரசுரத்தை நிறைவாய் உங்கள் வாழ்க்கையில தந்து தருகிறவராய், இந்த நாட்களில் இறங்கி வந்து அற்புதங்களை செய்கிற பரிசுத்தரை அவர் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி வருகிறார். ஒன்றுமே இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறாயோ, எல்லா

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஓ ராகாந்தனாமா ரியா ஜெரமா ராகாஷந்தனாமா நீ அவமானம் அடைவதில்லை. கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆமென். நம்மை கைவிடாதவர், அவமானப்படுத்தாதவர், வெட்கப்படுத்தாதவர், நம்மை நிந்திக்காதவர், நம்மை புறந்தள்ளாதவர், நமக்காய் யாவையும் செய்து முடித்தவர், நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்தர். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டி எல்லா நெருக்கத்தையும் மாற்றுகிறவரே, விசாலத்தை உண்டு பண்ணுகிறவரே, எங்கள் கால்களை மான் கால்கள் போல மாற்றி கண்மலையில் மேல் நிறுத்துகிறவரே.

எங்களை கைவிடவே மாட்டார். கைவிடாத தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை வெறுக்காத ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை புறந்தள்ளாத ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறேன்.

நாமத்துக்கு நாங்கள் மகிமை வர பண்ணுவராங்கவர். மேலான நாமம் உடையவரே, ஆராதனைக்கு பாத்திரரே, கன மகிமைக்கு பாத்திரரே, போற்றுதலுக்குரியவரே, வணக்கத்திற்குரியவரே, மேன்மைக்குரியவரே, ஆராதனைக்கு பாத்திரரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். ஒருவரே ஆராதனைக்கு பாத்திர, கன மகிமைக்கு பாத்திர, ஸ்தோத்திரத்திற்கு பாத்திர, துதிகன மகிமைக்கு பாத்திர, எல்லா ஆராதனை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. உம்மை

மகிமைக்குரியவர். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். மேலான நாமத்தை, மாஸ்டர் நாமத்தை, உயர்ந்த நாமத்தை, அற்புதமான நாமத்தை உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். இப்பொழுது அற்புதங்கள் நடப்பதாக, இப்பொழுது அதிசயங்கள் நடப்பதாக. சரீரங்களில் விடுதலை சம்பவிக்கட்டும். ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலை சம்பவிக்கட்டும். கட்டுகள் உடைக்கப்படட்டும். தடைகள் நிர்மலமாகட்டும். பலவீனங்கள் மாறி போகட்டும். வலி வேதனைகள் மறையட்டும். அற்புத அதிசயங்கள் நடக்கட்டும். எல்லா வியாதிகள், வியாதிகளை கொண்டு வருகிற மூல காரணிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. சமாதானம் உண்டாகட்டும். பிரிவினைகள் விலகட்டும். குடும்பத்துக்குள் ஒற்று அறிக்கையும் உண்டாகட்டும். குடும்ப உறவுகளுக்கு பிளவாய் வருகிற பொல்லாத வல்லமைகள் அழிக்கப்பட்டு போவதாக. தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ அபிஷேகம். இந்த ஆராதனை வேளையில இதை பார்த்து கொண்டிருக்கிற, ஆராதித்துக் கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும், இல்லங்களிலும் இறங்குவதாக. அற்புதங்கள் நடப்பதாக. வாழ்க்கையில சாட்சிகள் உண்டாகட்டும். இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும். இப்பொழுது விடுதலை சம்பவிக்கட்டும். இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். பெற்றுக்கொள்வன் பெற்றுக்கொள்ளட்டும். நிறைவாக

0: சங்கீதக்கார சொல்வதை போல நான் உயிரோடு இருக்க மட்டும் கத்தரை துதிப்பேன், நான் உள்ளளவு என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். எத்தனை பேர் இந்த ஆராதனை வெளியில் சொல்லி காண்டுவே, நாங்கள் உயிருள்ள நாளெல்லாமே ஆராதிப்போப்பா, உயிருள்ள நாளெல்லாமே சேவிப்போண்டவரே, உயிருள்ள நாளெல்லாமே பின்பற்றுவாண்டவரே, உண்மையாய் உமை ஆராதிப்போம், உண்மையாய் உமை சேவிப்போம், உண்மையாய் உமை பின்பற்றுவோம், உண்மையாய் உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வரப்பண்ணுவாண்டவரே. உமக்காக வாழ்வோப்பா, 2020 வாழ்ந்ததை விட 2021 அதிகமாய் நேசிப்போம், 2020 ஆண்டவரே உமக்காக கொடுத்த நேரத்தை விட 2021 அதிக நேரம் கொடுப்போம், 2020 உமக்காக பாராட்டின வைராக்கியத்தை விட 2021 அதிகமாய் வைராக்கியம் பாராட்டுவோம். உயிருள்ள நாளெல்லாம் எல்லா கன மகிமை உமக்கு தருவோம்ப்பா. மாறாத பிரசனங்களை ஆளுகை செய்வதாக, முற்றுமுடிய கத்தன் ஆளுகை செய்யுங்க, ஒவ்வொருவரை கத்தன் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்கப்பா. எல்லா கன மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திரம் புகழ் மேன்மை எல்லாம் உங்களுக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துறப்பா. மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தாமே உங்களை ஒவ்வொருவரையும் God bless you. God bless you. Amen.
1: தேவ செய்திக்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். கூட்டம் முடிந்த பிறகு அங்கே நம்முடைய கண்மலை நீரூற்று அந்த புஸ்தக சாலையிலே அங்கே நம்முடைய மாதாந்த பத்திரிகை கண்மலி நீற்று அங்கே வைக்கப்பட்டிருக்கோம். அது வேண்டும் என்கிறவர்கள் விருப்பப்பட்டு அதை வாங்கி அதை நீங்கள் ஒருவேளை யாருக்காவது கொடுத்து ரட்சிப்பின் சத்தியம் சொல்ல வேண்டுமானால் அதை பயன்படுத்தலாம். அதை ஒரு ஒரு காப்பி நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு புத்தகம் அங்கே வைக்கப்பட்டிருக்கோம். இது ஒரு சிறிய கையேடு மாதிரி இருக்கும். இது இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தம், உங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன், நீங்கள் குறுகி போவதில்லை, மகிமைப்படுத்துவேன், நீங்கள் சிறுமைப்படுவதில்லை, வர்த்திக்க பண்ணுவேன், நீங்கள் குறுகி போவதில்லை, உங்களை மகிமைப்படுத்துவேன், நீங்கள் சிறுமைப்படுவதில்லை என்று ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிற சத்தியத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது இது விசுவாசத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. விசுவாச வளர்ச்சிக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் தியானிக்கும் பொழுது இதிலிருந்து அநேக ஆவிக்குரிய ரகசியங்கள் வெளிப்பாடுகள் இதிலிருந்து கிடைத்தது. நான் இதை திரும்ப திரும்ப படித்து கொண்டிருக்கிறேன், இது என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே இதை நான் மறுபடியும் இதை ஒரு சிறு புஸ்தகமாக வெளியிட்டிருக்கிறோம். அந்த மாதாந்த பத்திரிகையிலே ஒரு செய்தியின் சுருக்கத்தை தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இதில் அந்த முழு செய்தி முதலிருந்து பேசின கடைசி வரைக்கும் பேசி முடித்த முழு செய்தி நீங்கள் இதில் பார்க்கலாம். எல்லா வசனங்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இதை நீங்கள் வாங்கி செல்லுங்கள். இது 10 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இதை நீங்கள் வீடுகளுக்கு எடுத்து சென்று நீங்கள் படித்து தியானித்து இதில் இருக்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ப்ரேயர் ரிக்வஸ்ட் இங்கே பிரதர் ராஜசேகர் கொடுத்திருக்கிறார். அவர் மூலமாக ஒரு பாஸ்டர் பால் டேவிட்சன் அவர்கள் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு தொடர்ந்து கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கும்படியாக அவருக்காகவும் அவர் ஊழியத்துக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக இந்த காலை நேரத்தில் எல்லாரும் தயவுசெய்து வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு மிகுந்த கவனத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏதோ ஒரு மேடை பேச்சை கேட்கறது போல உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடாது. இது தேவனுடைய வார்த்தை. இதை நாம் கவனிக்கும் பொழுது இதன் மூலமாக அநேக தீர்க்க தரிசனங்கள், வெளிப்பாடுகள் உங்களுக்கு வரும். சில நேரத்தில் நீங்கள் அதை ஒருவேளை சரியாக கவனித்திருக்க மாட்டீர்கள், ஆனால் நீங்கள் அதை சரியாக கவனித்திருப்பீர்களானால் உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபடாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே மிகுந்த கவனத்தோடு எல்லாரும் கையில் வேதத்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற தேவ செய்தியை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் யாவரும் மத்தேயு சுவிசேஷத்துக்கு நேராய் திருப்புவோம். 23வது அதிகாரம் 37வது வசனத்தை கர்த்தர் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு ஆண்டவர் தேவ செய்தியாக இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். மத்தேயு 23:37, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகளவில்லே? கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. அல்லேலூயா. எருசலேமே எருசலேமே என்று தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் கூவி அழைத்து சொல்லுகிறார். எருசலேமில் அநேக தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டார்கள். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே அவர்கள் கர்த்தருக்காக மரிக்க நேர்ந்தது. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், இப்படிப்பட்டதான காரியங்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பிசாசு தொடாதபடிக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை, ஒரு அருமையான ஒரு சத்தியத்தின் மூலம் நமக்கு இதை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஒரு கோழி, தாய் பறவை, ஒரு தாய் கோழி தான் பொரித்த குஞ்சுகளை கூட்டிக்கொண்டு அது தன்னுடைய ஆகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக அந்த குஞ்சுகளை கூட்டிக்கொண்டு நன்றாக நடந்து கொண்டே இருக்கும். பரந்த வெளியிலே அது ஆகாரத்தை பொறுக்கி கொண்டிருக்கும். அது நேரத்தில் இந்த தாய்ப்பறவை என்ன செய்யும் என்றால், மிகுந்த கவனத்தோடு தன்னுடைய குஞ்சுகளின் மேலே அது கவனத்தை செலுத்தி கொண்டே இருக்கும். ஏனென்றால் கீழே அந்த ஆகாரத்தை பொறுக்கி கொண்டிருக்கிறதான இந்த கோழி குஞ்சுகள் அந்த புசிக்கிறதிலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே வானத்திலே வட்டமிட்டு கொண்டிருக்கிற ராட்சச பறவைகள், கழுகுகள், பருந்துகள் போன்ற பறவைகள் மேலே இருந்து கூர்மையான கற்களோ கண்களோடு கூட இந்த கோழி குஞ்சுகளை பறித்து செல்வதற்காக அவைகள் வட்டமிட்டு கொண்டிருக்கும். எப்பொழுது அவைகள் சற்று அசதியாகவோ சற்று ஏமாற்றமாகவோ அது கவனிக்காதிருக்கிற நேரத்தில் திடீரென்று பாய்ந்து அந்த குஞ்சுகளை கவி கொண்டு போய்விடும். ஆனால் இந்த தாய்ப்பறவை என்ன செய்யும் என்றால், அதற்கு தெரியும் எந்த நேரத்திலே இந்த வானத்தில் பறந்து கொண்டிருக்கிற அந்த பருந்துகள் வந்து இந்த கோழி குஞ்சுகளை கவி செல்லும் என்று சொல்லி அதற்கு தெரியும். அது திடீரென்று பறந்து வரக்கூடிய அந்த நேரத்திலே அந்த தாய்க்கோழி என்ன செய்யும், ஒரு குரல் கொடுக்கும். அது சின்ன குரலாகத்தான் இருக்கும், அது கோழி குஞ்சுகளுக்கு அது தெரியும். அதை கேட்ட உடனே எல்லாம் ஓடி வந்து அந்த தாய் சிறகின் கீழே வந்துவிடும். அப்பொழுது அந்த தாய்க்கோழி என்ன செய்யும், அந்த சிறகுகளால் அந்த குஞ்சுகளை மூடிக்கொள்ளும். அப்பொழுது அந்த பருந்துகள் இதை விட்டுவிடும், ஒன்று செய்யாது. அந்த தாய்க்கோழி கூப்பிட்ட உடனே எல்லா குஞ்சுகளும் அங்கே ஓடி வந்துவிடும். ஆனால் சில நேரங்களிலே இந்த தாய்க்கோழி கவனித்து கொண்டிருக்கும் பொழுது சில குஞ்சுகளை அந்த கழுகுகள், அந்த பருந்துகள் வந்து கவ்விக்கொண்டு போய்விடுகிறது. ஏனென்று கேட்டால் அதற்கு பல காரணம் உண்டு. ஒன்று, அது தாய்க்கோழியின் அருகில் பக்கத்தில் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் போயிட்ட பிறகு தாய்க்கோழி குரல் கொடுத்தா அந்த சத்தம் அது காதில் கேட்காது. அது ஆகவே அந்த வரப்போகிற ஆபத்து எவ்வளோ பெரிய ஆபத்து என்று அதுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த நேரத்தில் தான் அந்த பருந்துகள் வந்து அதை கவி கொண்டு போய்விடும். தூர போய்விடுவது மாத்திரமல்ல, அந்த சத்தம் கேட்கக்கூடாமல் போய்விடுகிறபடினாலே அதுங்களால் தப்பித்து கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, சில குஞ்சுகள் தாய்க்கோழி கூப்பிட்டா கூட அதை பொருட்படுத்தாமல் சற்று தாமதமாக வந்தால் கூட அந்த பருந்துகள் வந்து அடித்து கொண்டு போய்விடும். கொஞ்சம் தாமதமாக வந்தால் கூட அப்படி ஆகும். சில குஞ்சுகள் அப்படி இருக்கும், ஒரு அசதியாக அசட்டையாக மெதுவாக வருகிறது. சில குஞ்சுகள் அப்படி அல்ல, தாய்க்கோழி கூப்பிட்ட உடனே மிக வேகமாக ஓடி வந்து அந்த சருகுகளின் கீழே அடைக்கலம் புகுந்துவிடும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழ் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் உங்களை எத்தனையோ முறை சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போய்விட்டது. ஏன் சில குஞ்சுகள் மாத்திரம் அந்த பறவை அந்த வானத்தில் வட்டமிடும் பறவைகளின் இரையாகி விடுகிறது என்றால், அவைகள் தாய்க்கோழி கூப்பிடும் பொழுது ஓடி வருவதற்கு மனதில்லை, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கொஞ்சம் அசட்டையாக இருந்திருக்கும். அருமையானவர்களே, இதை ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு சபை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், வானத்தில் வட்டமிடும் அந்த ராட்சச பறவைகள் போலத்தான் சத்ருவானவன் பிசாசானவன் பூமியிலே கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் வானத்திலே அவன் பொல்லாத ஆவிகளின் சேனையாக வானத்திலே வட்டமிட்டு கொண்டிருக்கிறான். ஆகவேதான் கர்த்தருடைய வசனம் எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு போராட்டம் மாம்சத்திலே மாத்திரமல்ல, நம்முடைய போராட்டம் மாம்சத்துக்குரிய போராட்டம் அல்ல, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் கர்த்தர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். கர்த்தர் கேட்கிறார், எத்தனையோ முறை நான் மனதாயிருந்தேன், உனக்கு மனதில்லாமல் போனதே ஏன்? மனதில்லை என்று சொன்னால் விருப்பம் இல்லை, ஒரு வெறுப்பு, அதான் மனசு இல்லை. ஒரு வாஞ்சை இல்லை, ஒரு ஆவல் இல்லை, ஒரு தாகம் இல்லை. அருமையானவர்களே, சிலருக்கு பாருங்க, வேதத்தை படிக்கிறதுக்கு பிடிக்காது, ஜபிக்கிறதுக்கு ஒரு வாஞ்சை இருக்காது. ஜபிக்கலான்னு சொல்லும்பொழுது தான் தூக்கம் வரும், ஜபிக்கலான்னு சொல்லும்பொழுது தான் ஃபோன் வரும், ஜபிக்கலான்னு சொல்லும்பொழுது தான் யாராவது வருவாங்க. ஜெபிக்கிற நேரத்தை மற்ற இடத்துல பேசி இல்லை மற்ற இடத்துக்கு அங்கங்கே புறப்பட்டு போய் அப்படியே அந்த நேரம் போயிடும், ஜப நேரம் போயிடும். இப்படி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க முடியாதபடி இருக்கிற காரணம் அதுதான், மனதில்லாமல் போயிற்று. நாம் ஒருவேளை நினைக்கலாம், என்ன நடந்து விட போகிறது என்று. அருமையானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், தேவ ஜனமே, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் உங்களை கொத்தி கொண்டு போவதற்காக பெரிய ஆபத்து எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தப்பித்து கொள்ள ஒரே ஒரு வழி, நான் குரல் கொடுக்கும் பொழுது என் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்தால் நீ ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் முதலாவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதலாயிருப்பான். என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. நாம் ஒருவேளை வேலைக்கு போகலாம், நம் சுய காரியங்களை செய்யலாம், நல்லது. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய செவிகள் எப்பொழுதும் ஆண்டவர் என்ன சொல்லுவார், ஆண்டவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ற கவனம், அவர் சொல்லுகிறதை கேட்பதற்கு நம் செவிகள் திறந்தே இருக்க வேண்டும். ஹலேலூயா. ஏனென்றால் எந்த நேரத்திலும் ஆண்டவர் பேசுவார். ஹலேலூயா. எப்படி வேண்டுமானாலும் பேசுவார். பழைய ஏற்பாட்டிலே எக்கால சத்தம் துணிக்கும், அந்த எக்கால சத்தம் துணித்த உடனே இஸ்ரவேலர்கள் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டும். இப்படி ஒவ்வொரு சத்தத்திற்கும் ஒரு குறிப்பு வைத்திருந்தார்கள். அருமையானவர்களே, இந்த புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை வைத்திருக்கிறார். எப்பொழுதும் எக்கால சத்தம் முழங்கிக் கொண்டிருக்காது, எச்சரிப்பின் சத்தம். ஆண்டவருடைய சத்தம் எப்படிப்பட்டது என்று நீங்கள் சங்கீதம் 29 வாசித்து பார்த்தால், கர்த்தர் தண்ணீர்களின் மேலே அவர் முழங்குகிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, அது சாதாரணமான சத்தம் அல்ல. சங்கீத புஸ்தகம் 29 சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், வாசிங்க. முழங்குகிறார், அடிக்கடி முழங்குகிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது, முறிக்கிறது. துள்ள பண்ணுகிறார், அக்னி ஜுவாலைகளை பிளக்கிற சத்தம். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து வெளியாக்கும். ஆமென். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற சத்தம். எவ்வளவு வல்லமையான ஒரு சத்தம் கர்த்தருடைய சத்தம். அருமையானவர்களே, எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகி இருக்கிறீர்கள் எனக்கு தெரியல. இன்றைக்கு உலகத்தில் நம் வெளிப்புறமான மனிதர்கள் பேசுகிறதையும் பாட்டையும் இதை தான் கேட்டு கேட்டு நம்முடைய காதுகள் அப்படியே டெலிவிஷன் மூலமாக, நம்முடைய மொபைல் ஃபோன் மூலமாக அதை இதெல்லாம் கேட்டு எத்தனையோ காரியங்களை கேட்டு நம்முடைய காதுகள் குப்பைகள் நிறைந்திருக்கிறதே ஒழிய, எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்? சொல்ல முடியுமா? ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறேன் சொல்ல எத்தனை பேர் இங்கே இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. யார் அப்படி சொல்ல முடியும்? ஆம், நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறேன், அவருக்கு நான் செவி கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து விடுகிறார்களோ அவர்கள் தான் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதலாக இருப்பார்கள். அவர் பயப்படவே தேவையில்லை, கர்த்தர் வழி நடத்துவார். வழி இதுவே நடவு என்று சொல்லுகிற அந்த சத்தம் காதலை துணித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னுடைய ஜனங்கள் என் சத்தத்துக்கு செவி சாய்த்தால் நலமாயிருக்குமே. இஸ்ரவேல் என் சத்தத்துக்கு செவி சாய்த்தால் நலமாயிருக்குமே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆம், இங்கே ஆண்டவருடைய சத்தம் நம்முடைய காதுகளை விழுவதற்காக ஆண்டவர் நம்முடைய செவிகளை திறந்து வைத்திருக்கிறார். ஒரு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 50:5 வசனத்திலே, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் என்ன செய்யல, எதிர்க்கவும் இல்லை. பாருங்க, கர்த்தர் என் செவியை என்ன செய்திருக்கிறார்? எத்தனை பேர் செவியை கர்த்தர் திறந்திருக்கிறார். ஆனால் சில பேருடைய செவிகள் திறக்கப்படவில்லை, அது செவிட்டு காதாக இருக்கிறது. எவ்வளோ ஆண்டவர் பேசுகிறார், எவ்வளோ அழகாக பேசுகிறார், எவ்வளோ அருமையாக பேசுகிறார். உன்னத பாட்டில் அவன் என்ன சொல்கிறார், சுலபித்தி என்னுடைய நேசருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் இன்பமானது. அவருடைய சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அவருடைய மெல்லிய சத்தத்தை எலியா தீர்க்கதரிசி கேட்டார். ஒரு பக்கம் பெருமழையின் இறைச்சலின் சத்தம் ஒரு பக்கம் கேட்டுக்கொண்டிருந்தாலும், இன்னொரு பக்கத்திலே அவருக்கு கர்த்தர் பேசுகிற மெல்லிய சத்தம் இன்னொரு பக்கத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையே, எப்பொழுதும் கர்த்தர் பேசுகிற அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அதுதான் ஜப வாழ்க்கை, அதுதான் ஜபம். ஜபம் என்றால் நாமே பேசிக்கொண்டிருப்பது அல்ல, ஜபம் என்றால் அவர் சொல்லுகிறதை நாம் கேட்பது தான் ஜபமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேச விரும்புகிறார். அநேக ரகசியங்களை கர்த்தர் பேச விரும்புகிறார். அந்நிய பாஷைகளின் மூலமாய் பேச விரும்புகிறார். அநேக வெளிப்பாடுகளை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் உனக்கு அப்படிப்பட்ட மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவதற்கு காரணம் என்னவென்றால், நீ எப்படியாவது தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த வரப்போகிற ஆபத்திலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அநேகர் என்ன நினைக்கிறாங்க, சபைக்கு வா சபைக்கு வான்னு சொல்கிறாங்க, பிரசங்கம் எதுக்கு கேட்கணும், ஒரு வாரம் ராபோஜன் அன்னைக்கு போயிட்டு ராபோஜன் எடுத்துட்டா போதாதா. அன்னைக்கு சிலர் இருக்கிறாங்க, மாதத்துக்கு ஒரு வருவாங்க, ராபோஜன் எடுப்பாங்க, போயிடுவாங்க. ஏதோ ஒரு சடங்காச்சாரம். இந்து மக்கள் எப்படி சடங்காச்சாரம் பண்ணுறாங்களோ, ஒரு பூஜை ஒன்று நடத்திட்டு போயிடுறாங்களோ, அது போல் அநேகர் நினைக்கிறாங்கன்னா வந்தீங்க ராபோஜன் எடுத்துகிட்டு போனால் சரியாயிடும், அவ்வளோதான். அது இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சடங்காச்சாரம் அல்ல, அது தேவனோடு உறவாடுகிற ஒரு ஐக்கியம். அல்லேலூயா. அவரோடு இணைந்திருந்தால் மாத்திரம்தான் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அவர் என்ன செய்கிறாரு, அவர் வேற ஒன்றும் சொல்லலை. அவர் நீ ஒன்றும் செய்ய தேவை, நீ சும்மா இருந்தால் போதும். கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணம் எத்தனையோ முறை உன்னை நான் என்ன செய்ய விரும்பினேன், சேர்த்து கொள்ள. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா. தம்மோடு சேர்த்து கொள்ள விரும்புகிறார். எதற்காக, அவர் உன்னோடு பேசுவதற்காக. ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் ஆதாமை உண்டாக்கி ஆதாமே என்று கூப்பிடுவார். தினமும் ஆதாமை சந்திப்பார், பேசுவார். ஒரு நாள் ஆதாமே என்று கூப்பிட்டார், பதில் வரல. வேதம் சொல்லுகிறது, ஆதாம் கர்த்தரின் சத்தத்தை கேட்டு என்ன செய்தான், ஒளிஞ்சிட்டான் போய். சில நேரத்தில் ஆண்டவர் செய்தியின் மூலமாக உன்னோடு பேசும் பொழுது, உன்னுடைய பாவத்தை வெளிப்படுத்தும் பொழுது, உன்னுடைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டும் பொழுது, நீ ஒளிந்து கொள்ள விரும்புகிறாய. ஒழிய ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு உனக்கு விருப்பம் இல்லை. என்ன நடக்கும், நீ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தினா, எந்த நேரத்தில் பிசாசு உன்னை வந்து கவ்விக்கொண்டு போவான் என்று தெரியாது தேவ பிள்ளையே. ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், நீ இன்னும் கொஞ்சம் நெருங்கி வா என்கிட்ட. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் கர்த்தரோடு தான் இருக்கிறேன், கர்த்தரை நான் பின்பற்றுறேன், நான் விசுவாசி தான். கேள்வி என்னவென்றால், அது அல்ல, எல்லாரும் விசுவாசிங்க, எல்லாரும் விசுவாசிக்கிறோம். எவ்வளவு பக்கத்தில் நீ இருக்கிற, எவ்வளவு அருகாமையில் நீ ஆண்டவரை பின்பற்ற, அதான் முக்கியம். பேதுரு எடுத்துக்கிட்டீங்களா, இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கின மாத்திரத்தில் அதுவரைக்கும் அருகாமையிலே இருந்த பேதுரு கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் தூர போயிட்டார். வேதம் சொல்லுகிறது, எல்லா ஜனங்களும் இயேசுவின் பின்னால் போறாங்க, பேதுரு தூரத்தில் பின் சென்றான். ஹி ஃபாலோட் அஃபார் ஆஃப், தூரத்தில் பின் சென்றான். ஆண்டவர் பின்பற்றுறது உண்மைதான், ஆனால் எங்க இருக்கிறான், தூரத்தில். பயம், தண்ணியை சேர்த்து பொடிச்சு போட்டுருவாங்களோ பயம். இயேசுவோடு கூட மரிப்பேன் என்று சொன்னவன் இன்னைக்கு தூரம் போயிட்டான். கஷ்டம் வரும் பொழுது அப்படி தூரம் போனதுனால என்ன நடந்தது? ஆண்டவரை அவன் மறுதளித்து விட்டான். கர்த்தரை விட்டு தூரம் போனதுனால ஆண்டவரையே அவன் மறுதளிக்க நேர்ந்தது. அருமையான தேவனுடைய ஜனமே, கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளவன எத்தனையோ முறை கர்த்தரவனை சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தார். உனக்கோ மனதில்லாமல் போய்விட்டது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? எந்த நேரத்தில் ஆபத்து வந்தாலும் சரி, கர்த்தர் கூப்பிட்ட உடனே ஓடி போய் அந்த சிறகின் கீழே ஓடணும். மெதுவா இல்லை. கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம். ஆனா நீ என்ன செய்யணும்? அதற்குள் ஓடி. அல்லேலூயா. யாரெல்லாம் சுகமா இருக்கிறாங்க, யாரெல்லாம் வியாதி இல்லாம இருக்கிறாங்க, யாரெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, யாரெல்லாம் ஓடி ஓடி ஓடி ஓடி அந்த அடைக்கலத்துல பூந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு எந்த விதமான சத்துரு தொட அதிகாரம் இல்லை. சாத்தான் தொட முடியாது. ஓடு. கர்த்தருடைய நாமந்தான் பலத்த துர்கம். எந்த அடைக்கலம் எந்த மனுஷனுடைய அடைக்கலத்தை நாடி ஓடாதே, கர்த்தரை நாடி ஓடு. அவர் கூப்பிட்ட மாத்திரத்தில் ஓடு. ஹல்லேலூயா. அவருடைய அருகில் செல். அவருடைய வார்த்தை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. அவர் கொடுக்கிற வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகத்தில் 55 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 2 அப்பமல்லாததுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன், நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானது என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்மா என்ன செய்யும்? கொழுப்பான பதார்த்தத்தால் மகிழ்ச்சியாயிருக்கும். அல்லேலூயா. நீங்க வந்து என் சத்தத்தை கேட்டு நீங்க நலமானதை புசித்து நீங்க நல்லா இருக்கணும்னு நான் விரும்புற மகனே மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நீயோ அவர் கூப்பிட்ட மாத்திரத்திலே அவருக்கு செவி கொடுத்து வருவதற்கு முடியல. காரணம் ஒண்ணு, நீ தூர போயிருக்கணும், இல்லனா உன் மனத பக்கத்துல கூட இருக்கலாம், ஆனா அசதியா இருக்கலாம். சிலர் அசதியா இருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, நல்லா பேசுவாரு, ஆண்டவர் என் கூட பேசிட்டாருன்னு சொல்லுவாங்க, ஆனா உடனே கீழ்ப்படிய மாட்டாங்க. அசதியா இருப்பாங்க, அசட்டையா இருப்பாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எந்த மட்டும் நீங்கள் அசதியா இருப்பீர்கள். சொன்ன உடனே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரா, உடனே கிரியை செய்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் கூட கேப் விடக்கூடாது. நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை உடனே உடனே. அருமையானவர்களே, கர்த்தர் அவரோடு கூட உன்னை சேர்த்து கொள்ள விரும்புகிறார். அவர் உன்னை தம் பக்கமாய் சேர்த்து அநேக ரகசியங்களை உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அவருடைய சட்டைகளின் கீழே உனக்கு ஆரோக்கியம் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய சட்டைகளின் கீழே உனக்கு பாதுகாப்பு உண்டு. அவருடைய சட்டைகளின் கீழே உனக்கு பாதுகாப்பு மாத்திரமல்ல, ஆறுதல், தேறுதல். ஹல்லேலூயா. அவருடைய சட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம் புகும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவருடைய சட்டைகளின் கீழே நான் களி கூறுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம். அதுதான் அந்த தாய் பறவையின் சிறகின் கீழ் இருக்கிற ஒரு அனுபவம். அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகர் ஸ்தோத்திரம் பக்கத்தில் இருப்பாங்க, கொஞ்ச நாள் தூர போவாங்க, அப்படியே தூர போவாங்க, அப்படி தூரம் எங்கேயோ போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க தாய் பறவையை மறந்துடுவாங்க. அருமையானவர்களே, அநேகர் நினைக்கிறாங்க ஒரு வாரம் இந்த சர்ச்சுக்கு வரலாம், செய்தி கேட்கலாம், மற்ற வாரம் வேற எங்கேயா போகலாம், எப்படி எங்கே வேணாலும் எந்த சபைக்கு வேணால் போகலாம் வரலாம்னு அநேகர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒழுங்கு இல்லை. உனக்கு ஒரு தாய் சபை, உன்னுடைய தாய் சபை, உன்னுடைய தாய் பறவை உன்னை பாதுகாக்கிற ஒரு இடம், அது தேவனுடைய சபையாயிருக்கிறது. உனக்கு அடைக்கலம் கொடுக்கிற ஒரு இடம், அது தேவனுடைய சபையாயிருக்கிறது. உனக்காக ஜபிக்கிற ஒரு இடம் அது தேவனுடைய சபையாயிருக்கிறது. உனக்காக வழக்காடுகிற பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டில் நீ வரும்பொழுதெல்லாம் நீ மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. ஆகவே சபையிலே நிலைத்திரு, சபையிலே நிலைத்திரு. இன்னைக்கு இந்த சபை, நாளைக்கு அந்த சபை, அதல்ல, அதல்ல ஒரு விசுவாசிக்கு அழகு. கடைசி வரைக்கும் முடிவு பறிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரே சபையிலே நிலைத்திரு, ஒரே சபையிலே நிலைத்திருந்து கனி கொடு. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஆண்டவரை விட்டு பிரிந்து போகிறது உண்மையானால், நீ ஆண்டவரை விட்டு தூரம் போகிறது உண்மையானால், நீ கர்த்தரை விட்டு தூரம் போய் நீ ஒரு பெரிய ஆபத்துக்குள்ளாகி விடுவாய். பாருங்க, லூக்காவின் சுவிசேஷத்தில் நாம் ஒரு ஓமை வாசிக்கிறோம். 15வது அதிகாரத்தில் ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய ஓமையை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த 2 பேருமே தகப்பனை விட்டு தூரம் போயிட்டாங்க. இளைய மகன் சொத்து ஆஸ்தியெல்லாம் பிரித்து வாங்கிட்டு வேற தேசத்துக்கு போயிட்டான். மூத்த மகன், அவன் கூட தான் இருக்கிறான், ஆனால் அந்த தகப்பனுடைய சித்தத்தை அவன் செய்யாமல் வீட்டுக்கு வெளியே நிற்கிறான். அப்போ கவனிங்க, ஒரு பிள்ளை.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய

0: இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கிரைஸ்ட் ஃபார் இந்தியா ஊழியங்களின் சார்பில் வாழ்த்துக்கள். இந்த ஒலி நாடாவில் உள்ள என் உள்ளத்தை தொட்ட இனிய பாடல்களுக்காக கர்த்தரை துதிக்கின்றேன். இந்த பாடல்களை இயற்றியவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இப்பாடல்களை கேட்கும் உள்ளங்களுக்கு ஆறுதலை தர வேண்டும் என்று கெஞ்சுகின்றேன். இந்த ஒலி நாடாவை அமைப்பதற்கு உதவி செய்த எல்லா பரிசுத்தவான்களுக்கும், விசேஷமாக இசை அமைத்து கொடுத்த சகோதரர் பேட்ரிக்கே அவர்களுக்கும், ஒலி அமைப்பாளர் சகோதரர் டெரிக் அவர்களுக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கட்டளையிட வேண்டும் என்று கெஞ்சுகின்றேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
1: நமக்கு இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எப்படி தீர்வு தர வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும். ஆனால் நான் அவருக்கு செவி கொடுக்கிறேனா என்பதுதான் கேள்வி.
2: அநேகரது வாழ்வை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த உன்னத உறவு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இன்று நீங்கள் இமயமலை போன்ற சவாலை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கின்றதோ, அதற்கு நீங்கள் எவ்விதம் தீர்வு காண போகிறீர்கள்? பொதுவாக நம்முடைய கடினமான பிரச்சனைகளை மாற்ற அதிக பிரயாசம் எடுக்கிறோம். நம் முயற்சிகள் எல்லாம் தோல்வியாக முடியும் கட்டத்தில் தான் சரி ஜெபித்து பார்ப்போமே என்கிற நிலைக்கு வருகிறோம். இன்றைய நாள் செய்தியிலே நம் ஜெபத்தை குறித்த எண்ணத்தை சற்று ஆராய்ந்து பார்ப்பதற்கான சில உண்மைகளை காண இருக்கிறோம். அன்பு நண்பனே, நாம் சந்திக்கும் ஒவ்வொரு இருகலான சூழ்நிலைக்கும் தேவன் ஒரு தீர்வை வைத்துள்ளார். ஆனால் அவரது பதிலை பெற நாம் சற்று காத்திருக்க வேண்டும். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டு ஜெபத்தின் மூலம் நம் பிரச்சனைகளுக்கு வரும் தீர்வை வேதாகம உண்மைகளின் மூலம் அறிந்து கொள்ளுங்கள்.
1: என் அன்பு நேயர்களே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரச்சனை என்பது அனைத்து மனிதர்கள் வாழ்வின் கதவையும் தட்டத்தான் செய்யும். அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மக்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் போது தேவன் அவர்களுக்கு விடுதலை தருவார். அதன் மூலம் அவர்களின் விசுவாசமும் பலப்படும். ஆகவே இந்த நாள் நிகழ்ச்சியிலும் ஜெபத்தின் மூலம் நம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை குறித்து சிந்திப்போம். ஏதோ சாதாரணமான ஜெபத்தினால் அல்ல, மிகவும் விசேஷித்த ஜெபத்தினாலே இதற்கு தீர்வு கிடைக்கும். இரண்டு நாளாகவும் 20 இந்த ஜெபத்திற்கான பின்னணியை தெளிவாக தருகிறது. நாம் பிரச்சனைகளை சந்திக்கும் போது ஒரு சில உண்மைகளை நம் மனதில் நிறுத்த வேண்டும் என கடந்த நிகழ்ச்சியில் சிந்தித்தோம் அல்லவா? அவற்றை சற்று ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். முதலாவது, நம் பிரச்சனைகளில் தேவனுக்கு அக்கறை உண்டு என்பதை நம் மனதில் வைக்க வேண்டும். இந்த உண்மை நமக்கு முக்கியமில்லை என்று கருதினால் நாம் ஜெபம் பண்ணுவதினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவன் கண்மணி போல காத்தருள்வார். நம் பிரச்சனைகளை விட தேவன் பெரியவர் என்பதுதான் நாம் அறிந்து கொண்ட இரண்டாவது சத்தியம். சில சிக்கல்களில் இருக்கும்போது நாம் தேவனிடம் வந்து, தேவனே, இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியவில்லை. என் பிரச்சனையை உம்மிடம் சொன்னால் அதை தீர்த்து வைக்க உம்மால் முடியுமா என்றும் எனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறோம். என் அன்பு நண்பனே, நம் வாழ்விலே நடைபெறும் காரியங்களை கண்டு தேவன் எப்பொழுதுமே ஆச்சரியப்படுவதில்லை. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆகவே நாம் சந்திக்கும் பிரச்சனைகளை தேவன் முன்னதாகவே அறிந்திருக்கிறார். நம் வாழ்வின் பிரச்சனைகள் ஒவ்வொன்றை குறித்தும் விவரமாக அவருக்கு தெரியும். அந்த பிரச்சனைகளை எவ்விதம் தீர்க்கலாம் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆனபடியால் நம் தேவன் நாம் சந்திக்கும் எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். மூன்றாவதாக, நீங்களும் நானும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது கர்த்தருடைய சமூகத்தை தேட வேண்டும். 2 19:3 யோசபாத் தேவனுடைய சமூகத்தை இக்கட்டான சூழ்நிலையில் மட்டும் தேடாமல் அதை அவன் அன்றாட வாழ்வின் ஒரு பழக்கமாக கொண்டிருந்தான். கெட்ட செய்திகளை கேட்கும்போது மட்டும் தேவனை தேடுகிறவனாக இராமல் மகிழ்ச்சியுடனும் ஆனந்தமாகவும் சமாதானத்துடனும் இருக்கும்போது கூட தேவனின் சமூகத்தை தேடும் பழக்கம் அவனிடம் இருக்கத்தான் செய்தது. பிரச்சனை இல்லாத சமயங்களிலும் எல்லாம் நல்லபடியாக இருக்கும் நேரங்களிலும் தேவனை தேடினால்தான் பிரச்சனைகள் வருகின்ற நேரத்தில் தேவனை தேட ஆயத்தமாக இருக்க முடியும். இதற்கு மாறாக சங்கடங்கள் குவியும் வேளையில் மட்டும் தேவனின் முகத்தை பார்த்தால் நிச்சயம் கஷ்டமாகவே அந்த நிலைமையை கடந்து செல்வீர்கள். வாழ்வில் பேரலைகள் வீசும்போது அதை தாக்கு பிடிக்காமல் சகித்துக் கொள்ள முடியாமல் தடுமாற்றத்துடனே இருப்பீர்கள். ஆகவே பிரச்சனை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேவனின் சமூகத்தை நாடுவோம். நான்காவதாக, நாம் அறிந்து கொண்ட உண்மை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நம் பிரச்சனைகளுக்காக மற்றவர்களையும் ஜெபிக்க சொல்ல வேண்டும். இதையே தேவனும் விரும்புகிறார். அநேக சமயங்களில் நம் பிரச்சனைகளுக்காக மற்றவர் ஜெபிப்பதை நாம் விரும்புவதில்லை. என் பிரச்சனையை நானே பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் 2 நாளாகமும் 20:3 அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான் என்று வாசிக்கிறோம். தான் எதிர்கொள்கின்ற பிரச்சனைக்கு தான் மட்டும் ஜெபித்தால் போதாது, மற்றவர்களும் ஜெபிக்க வேண்டும் என்பதை யோசபாத் அறிந்திருந்தான். தேவ ஜனங்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். தேவ மக்கள் தேவனிடம் மன்றாடி முறையிடுவது நிச்சயமாகவே அது ஒரு புதிய அனுபவமாகவே இருக்கும். ஆனால் தேவன் நம் பிரச்சனைகளுக்கு விடை தருகிறவர் என்பதுதான் நம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு உண்மையாகும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் பதிலே கிடையாது என்று நாம் சொல்லிவிட முடியாது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கும் நீங்கள், நான் எத்தனையோ வாரங்களாக மாதங்களாக ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக ஜெபித்து வருகிறேன், ஆனால் அந்த பிரச்சனை இன்று வரை தீர்ந்த பாடில்லை என்று நீங்கள் சொல்லக்கூடும். அன்பு நண்பனே, நாம் எதிர்பார்த்த விதமாக தேவன் நம் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவில்லை என்றால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும். ஆகவே பிரச்சனைகளுக்காக நாம் ஜெபிக்கும் போது தேவன் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியுமா என்று ஐயம் கொள்ளாமல், அவர் என்னை சிக்கல்களிலிருந்து விடுவிக்க அக்கறை கொண்டுள்ளார் என்றும், என் பிரச்சனைகளை விட தேவன் பெரியவர் என்றும், ஆகவேதான் நான் என் பிரச்சனையில் நீங்க ஜெபிக்கிறேன் என்றும் சொல்ல வேண்டும். ஆனால் சிலர், தேவன் என் ஜெபத்திற்கு பதிலளிக்க விருப்பமுள்ளவராக இருப்பாரேயானால் எனக்கு பதில் கிடைப்பதற்கான அறிகுறியே இல்லை, ஏன் என கேட்கிறவர்களாக இருக்கிறோம். நன்கு கவனியுங்கள், ஒரு பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என நாம் ஜெபிக்கும் போது பல காரியங்கள் இடம்பெறுகின்றன. முதலாவது, தேவன் நமக்கு தரும் பதிலை அல்லது தீர்வை ஏற்றுக்கொள்ள பல சமயங்களில் நாம் ஆயத்தமாக இருப்பதில்லை. இந்த ஒரு உண்மையை நாம் எல்லாரும் ஆம் என ஒத்துக்கொண்டே தீர வேண்டும். நாம் எதிர்கொள்கின்ற சூழ்நிலைக்காக சந்தர்ப்பங்களுக்காக தேவனிடம் மன்றாடுகிறோம். அவரும் நமக்கு பதில் தருகிறார். அவரது பதிலை கேட்கும் நாம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் பின்வாங்கிவிட்டு, தேவனே, நீர் என்னிடம் சொன்ன பதிலை நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லிவிட்டு மீண்டும் அதே பிரச்சனைக்காக ஜெபிக்க துவங்குகிறோம். இது எப்பேற்பட்ட குணம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்களேன். தேவன் தரும் பதில் நமக்கு சாதகமாக இராத பட்சத்தில் வேதத்திலுள்ள வாக்கு தத்தங்களை மட்டும் வாசித்துவிட்டு முழங்கால் படியிட்டு, தேவனே, நீர் என் பிரச்சனைக்கு தந்த பதில் என் சொந்த கற்பனை போல் தெரிகிறது, ஆகவேதான் நான் மீண்டும் அந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறவர்களாக இருக்கிறோம். இவ்விதமான குணாதிசயத்தினால் நாம் சொல்வது என்ன தெரியுமா? தேவனே, நீர் பேசினதை நான் கேட்டேன், ஆனால் என் சொந்த அறிவின் அடிப்படையில் பார்த்தால் அது எனக்கு நன்றாக படவில்லை என கூறுகிறவர்களாக இருக்கிறோம். நமக்கு தேவையான அறிவையும் ஞானத்தையும் கொடுத்துவிட்டு நம்மை கண்டுகொள்ளாது விட்டு செல்கிறது தேவனுடைய பழக்கம் அல்ல. நம் பிரச்சனைகளுக்கு பதிலை கொடுக்க தேவன் ஆர்வமாக இருக்கிறார். தம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாக இருப்பவர்களின் பிரச்சனைகளுக்கு மட்டுமே தேவன் பதில் தருகிறார். சில சமயங்களில் பதில் தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார், ஆனால் நாமோ பதிலை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறதில்லை. நமக்கு இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எவ்விதம் பதிலை தரலாம் என்பது தேவனுக்கு தெரியும். அதை கேட்க நாம் ஆயத்தத்தோடும் விருப்பத்தோடும் இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. தேவனின் சொல்லுக்கு கீழ்ப்படிய நாம் ஆயத்தத்தோடு இருக்கிறோமா? 2 நாளாகவும் 20 யோசபா சந்தித்த பிரச்சனைக்கு தேவன் கொடுத்த பதில் நமக்கு ஒரு பெரிய கேள்வியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடும். மன்னனும் மக்களும் ஜெபித்த பிற்பாடு தீர்க்கதரிசியானவர் கூறியது என்ன என்பதை 2 நாளாகவும் 20:14-17 நாம் காணலாம். வாசிக்கிறேன். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏலியின் மகனான பெனையாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்தரில் ஒருவரான லேவியனின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். தன்னுடைய மக்களுக்கு தகுந்த ஆலோசனை கூறுவதற்கு முன்பே மனதளவிலே யோசபாத் யுத்தத்தின் வெற்றியை ருசி பார்த்தான். அவன் தேவனுக்காக காத்துக் கொண்டிருந்தான். இங்கே அவன் தனது படைத்தலைவர்கள் எல்லாரையும் வரவழைத்து யுத்தம் செய்வதற்கான வியூகங்களை வகுக்கவில்லை. மாறாக தங்களை சூழ்ந்து வரும் மூன்று எதிரி படைகளை தோற்கடிப்பதற்கும் ஞானமுள்ள தீர்மானம் செய்வதற்கும் முகங்குப்புற வீழ்ந்து தேவ சமூகத்தை தேடினான். தன்னுடன் மக்களை ஜெபிக்கும்படி செய்தான். எவ்விதம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்பதை மட்டும் தேவன் அவனுக்கு சொல்லாமல் அவனது இருதயத்தில் கிரியை செய்யவும் ஆரம்பித்தார். அவனும் தேவன் பேசுவதை புரிந்து கொள்ள துவங்கினான் என்பதை வேதாகமும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இங்கே தேவன் அளித்த தீர்வு யோசபாத் எதிர்பார்க்காத தீர்வாக நிச்சயம் இருந்திருக்க வேண்டும். இரண்டு நாளாகமும் 20:21-22 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் பதிவியிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இங்கே யோசபாத் செய்தது என்ன தெரியுமா? பாடகர் குழுவினர்தான் முதலாவது அணிவகுத்து செல்ல வேண்டும் என்று கூறினான். தேவன் தரும் அனைத்து தீர்ப்புகளும் நம் அறிவுக்கு புரியாத புதிராக இருக்கக்கூடும். அவைகள் நம் விருப்பத்திற்கும் ஆலோசனைக்கும் இசைந்த வண்ணம் இருக்காது. அவைகள் நாம் விரும்புகின்ற சமயத்திற்கும் வரும் என்று சொல்லவும் முடியாது. சில வேளைகளில் நாம், தேவனே, எனக்கு இந்த தீர்மானம் நல்லதாக தெரிகிறது, இது எனக்கு சரியானதாக தென்படுகிறது, ஆகவே இது போதும் என்று நினைக்கலாம். ஆனால் அன்பான சகோதரனே, சகோதரியே, நம் சொந்த நிபந்தனைகள் அடிப்படையில் தேவனை துரிதப்படுத்த முடியாது. அவர் தம்முடைய தெய்வீக திட்டத்தினால் செயல்படுவாரே தவிர நம் நிபந்தனைகள் நிமித்தம் அவர் அசைக்கப்படுபவர் அல்ல. நாம் செய்யும் ஜபமானது தேவனின் மனதை மாற்றிவிடுமோ? இல்லை. ஜபமானது ஒரு உண்மையை உணர வைக்கிறது. அது என்னவென்றால், தாம் விரும்புகிறதையும் தமக்கு தேவையானதையும் தாம் திட்டம் பண்ணினவைகளையும் மாத்திரமே தேவனால் செய்ய முடியும். தேவனிடம் பிரச்சனைகளுக்கான தீர்வு இருக்கிறது. நம் முழு வாழ்க்கையிலும் எழும் ஒவ்வொரு பிரச்சனைக்கான தீர்வை நாம் பிறப்பதற்கு முன்பே தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போதும் இந்த பிரச்சனைக்கு என்ன பதில் சொல்வேன் என்று அந்தந்த நேரங்களில் பதில்களை அவர் தேடிக்கொண்டு இருக்கிறவர் அல்ல. எல்லா பதில்களும் தேவனிடம் இருக்கத்தான் செய்கிறது. அவருடைய பதில்களுக்கு நாம் காத்திருக்கிறோமா என்றுதான் அவர் பார்க்கிறார். சில சமயங்களில் இதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. யோசபாத்தின் நாட்களிலே அவர்கள் தர்ம சங்கடமான நிலையில் இருக்கையில் பாடகர் குழு எதிரியை எதிர்த்து போரிட முதலாவது செல்ல வேண்டும் என்று சொன்னபோது அதை எத்தனை பேர்தான் புரிந்திருப்பார்கள்? பாடகர் குழுவில் உள்ள நாங்கள் எப்படி முதலாவதாக செல்ல முடியும்? எதிரிகள் தாக்குதலுக்கு நாங்கள் தான் முதலாவது அகப்படுவோம். அவர்கள் ஆயுதங்கள் எங்களைத்தான் முதலாவது தீர்த்து கட்டும். அதனால் பாதிக்கப்படப்போவது நாங்கள் அல்லவா என்று சொல்லவில்லை. அவர்கள் எல்லாரும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி முடித்தவுடன் யோசபாத் அவர்களை நோக்கி, யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு முன்பு பாடகர் குழு செல்ல வேண்டும் என்பதுதான் தேவன் திட்டமாக இருக்கிறது என்று கூறினான். அன்பானவர்களே, ஜெபத்தின் வாயிலாக நாம் தேவனுடைய மனதை அறிய தவறும் போது நாமாகவே தீர்மானங்களை எடுத்துக் கொள்கிறோம். அதனால் அநேக நேரங்களில் நாம் சிக்கலுக்குள்ளாக மாட்டிக்கொள்கிறோம். என்னை நன்கு கவனியுங்கள். நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்கொண்டாலும் இதுதான் என்னுடைய திட்டம் என்று தேவன் சொல்லும் வரையிலும் எந்த ஒரு நபரின் பேச்சுக்கு இணங்கி செயல்பட வேண்டாம். தேவன் வகுக்கும் வழி மட்டுமே செயல்படும். இங்கே யோசபாத்தின் மக்கள் நாம் யுத்தத்திற்கு போக ஆயத்தம். பாடகர் குழுவினால் நமக்கு வெற்றியை தேடித்தர முடியாது. நம்மை நோக்கி மூன்று சேனைகள் வருகிறது. ஆகவே போர் வீரர்கள் மட்டும் போதும் என்று சொல்லவில்லை. தங்களது பிரச்சினைக்கு தேவனின் திட்டங்களை அறியும் வரையிலும் அவர்கள் ஜெபித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். தேவன் தரும் தீர்வுகளுக்கு சற்று காலதாமதம் ஏற்படத்தான் செய்யும். அவரின் தீர்வுகளுக்கு அவரின் சமூகத்தில் நாம் செய்யும் அர்ப்பணமே தேவை. தேவனின் தீர்வுகள் பெரும்பாலான நேரங்களில் நாம் எதிர்பார்த்தபடி அமைந்து விடாது. ஆனால் எந்த ஒரு தீர்வும் தேவனால் தரப்படுமேயானால் அது எப்பொழுதும் நம் நன்மைக்காகவே இருக்கும். இங்கே நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் கர்த்தருக்காக காத்திருந்தார்கள். அவரை நம்பினார்கள். அவர்கள் கர்த்தருடைய முகத்தை தேடின போது அவர்களுக்கென்று இருந்த பிரத்யேகமான பாதையை காண்பித்தார். ஆகவே அன்பானவர்களே, நம் வாழ்விலே பரீட்சைகளை எதிர்கொள்ளும் போது தெய்வ சத்தத்தை கேட்கும் வரையிலும் நாம் காத்திருக்கிறோமா? தேவன் பேசும் வரையிலும் நாம் அசைவுறாமல் காணப்படுகிறோமா? பிரச்சனைகளுக்கு தரப்பட்ட தீர்வான வார்த்தை தேவனால் தரப்பட்ட வார்த்தை என உறுதியுடன் நாம் இருக்கிறோமா? இதுவரையிலும் நம் ஜபங்களுக்கு தேவன் தரும் பதிலுக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என அறிந்து கொண்டோம். தொடர்ந்து நம்முடைய ஜபங்கள் பிதாவாகிய தேவனையே மையமாக கொண்டிருக்க வேண்டுமே தவிர பிரச்சனையை மையமாக கொண்டிருக்க கூடாது என்பதை தெரிந்து கொள்வோம். இன்றைக்கு அநேகர் தங்கள் பிரச்சனைகளுக்காக வெகு நாட்களாக ஜபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பதில்தான் கிட்டுவதில்லை. காரணம், அவளுடைய ஜபம் பிரச்சனைகளை மட்டும் மையம் கொண்டதாக இருக்கிறது. ஆனால் இங்கு நாம் காண்கின்ற யோசபாத் அவ்விதம் செய்யவில்லை. அவன் செய்தது என்னவென்றால், தன் முகத்தை தேவனை நோக்கி திருப்பி தேவனின் உண்மைத்துவத்தை முக்கியப்படுத்தினான். தேவனே சர்வலோகத்தையும் ஆட்சி செய்கிறவர், சிருஷ்டிகர். அவரிடமே சர்வ வல்லமையும் சகல ஞானமும் இருக்கிறது என்பதை அறிக்கை செய்தான். தேவனே, என் பிரச்சனை என்ன என்பது உமக்கு தெரியும். இது நடைபெறுவதற்கு முன்பே அதை நீர் அறிவீர். அந்த பிரச்சனையின் விவரங்கள் உமக்கு வெட்ட வெளிச்சம். இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பது உமக்கு மறைவானதல்ல. இந்த பிரச்சனைக்கு தீர்வு நீர்தான் தகப்பனே. என் முழு நம்பிக்கையும் உம்மில் வைக்கிறேன். நான் உமக்காக காத்திருக்கிறேன். என்ன நேர்ந்தாலும் உம் நேரத்திற்காக காத்திருப்பேன். நீரே இதை தீர்த்து வைக்கிறவர். நான் என்ன செய்ய வேண்டும், அதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை எனக்கு சொல்லித்தாரும் என்று நாம் கேட்போமா? உங்கள் உணர்ச்சிகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த மாதிரியான செய்திகளை கேட்டாலும் சரி, தேவ சமூகத்திலே நீங்கள் உறுதியாக நிலைத்திருங்கள். நீங்கள் தேவனை நோக்கி தொடர்ந்து விண்ணப்பம் பண்ண நேரிடலாம். அப்பொழுது உங்களை பலவீனப்படுத்துவதற்காக சாத்தான் வந்து, நீ ஜபம் பண்ணிதான் பார்க்கிறாய், என்ன நடந்தது? ஒன்றுமே நடக்கவில்லை. தேவன் உன்மேல் அக்கறை உள்ளவராக இருந்தால் உன் ஜபத்திற்கு ஏன் பதில் கிடைக்காமல் இருக்கிறது என்று கூறுவான். பதில் கிடைக்காமல் இருப்பதற்கான முதல் காரணம், நாம் அவர் தரும் பதிலை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருப்பதில்லை. அல்லது நம் வாழ்வில் இருக்கும் பாவத்தை சுத்திகரிக்க தேவன் விரும்பலாம். அல்லது நம் வாழ்விலே வேறு சிலர் பங்கு பெற வேண்டும் என அவர் விரும்பலாம். அல்லது பதில் தருவதற்கான சமயம் இன்னுமே வந்திருக்காது. ஆனபடியால் சாத்தான் நமக்கு சந்தேகங்களை எழுப்பும் போது அதை அவனிடமே திருப்பிவிட வேண்டும். தேவன் நம்மை சத்தியத்தால் இடைகட்ட விரும்புகிறார். ஆகவேதான் நம் சத்தியத்தை கேட்பது மட்டும் முக்கியமல்ல, அவரது வசனத்தை தியானிப்பதுதான் மிக முக்கியமான காரியம். நீங்கள் கற்றுக்கொண்ட உண்மைகளை எழுதி வையுங்கள். அவைகள் உங்கள் இருதயத்தில் ஆழமாக பதிந்துவிடும். அவற்றை யோசித்து பார்த்து தியானியுங்கள். அப்பொழுதுதான் சத்துருவானவன் உங்களை தாக்கும் போது நீங்களும் அவனை எதிர்த்து நிற்க முடியும். நீங்கள் சாத்தானை எதிர்க்க திராணி உள்ளவர்களாக மாற வேண்டும். ஏதோ வானொலியில் செய்தி வருகிறது, அதை கேட்டால் போதும் என்று இருந்தால் நிச்சயம் நீங்கள் கேட்ட சத்தியத்தை மறந்து போவீர்கள். அந்த சந்தர்ப்பத்தை சாத்தான் பயன்படுத்தி உங்களிடம் இருக்கும் கொஞ்ச குறைய சத்தியத்தையும் எடுத்து போட்டு விடுவான். அவன் ஒரு யானையையே திகைக்கச் செய்யும் ஒரு வகை சிறிய ஈயை போன்றவன். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து தேவ வசனத்தால் இடைவிடாது நாம் நிரப்பப்பட்டால் ஒழிய சாத்தானை எதிர்க்க நாம் திராணியற்றவர்களாகவே இருப்போம். ஆகவே நம் வாழ்வில் உள்ள பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கும் போது நம் ஜபங்கள் பிரச்சனைகளை சார்ந்து இராமல் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். மூன்றாவதாக, நம் பிரச்சனைகளுக்கு தேவன் தரும் பதிலானது நம் விசுவாசத்தையும் சார்ந்ததாக இருக்கிறது. தேவன் எப்பொழுதுமே மிகவும் தெளிவான, திட்டவட்டமான, சரியான ஆலோசனைகளை பின்பற்றுகிறவர். நாம் நலமானதையும் ஒழுக்கமானதையும் செய்யும்படியாகவே அவர் நமக்கு சவால் கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்கே தேவன் உங்கள் பாடகர் குழுவை முதலாவது அனுப்புங்கள் என்று இஸ்ரவேல் மக்களிடம் கூறினார். இது பார்ப்பதற்கு முற்றிலும் மதியீனமாக தோன்றலாம். ஆனால் யோசபாத் தேவனை நம்பினான். அவருக்கு கீழ்ப்படிந்தவனாய் பாடகர் குழுவை யுத்த களத்திற்கு அனுப்பி வைத்தான். நடந்தது என்ன தெரியுமா? எதிரிகள் குழப்பம் அடைந்து தாறுமாறான நிலையிலே அவர்கள் ஒருவரை ஒருவர் கொன்று போட்டார்கள். அவர்களில் ஒருவனும் தப்பிப்போகவில்லை என்று வேதாகமம் கூறுகிறது. இங்கே தேவைப்பட்டது விசுவாச செயலாகும். தேவன் சொல்கிற பிரகாரம் நாம் செயல்பட்டோம் என்றால் அவர் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார். தேவன் எப்பொழுதுமே தவறான தகவலை தருகிறவர் அல்ல. அவரால் அவ்விதம் தரவும் முடியாது. அவர் பரிசுத்த தேவன். நமக்கு சிறப்பாக இருக்காத எந்த ஒரு காரியத்தையும் செய்யும்படி அவர் நம்மிடம் சொல்லப்போவதே இல்லை. இந்த நாள் நிகழ்ச்சியில் கடைசியாக நாம் சிந்திக்க போகும் உண்மை, நம் பிரச்சனைகளுக்கு தேவன் தரும் தீர்வுகள் எப்பொழுதும் சிறப்பானதாகவே இருக்கும் என்பதே. அவர் தரும் தீர்வுகளை மிஞ்சி எதையும் நம்மால் செய்ய முடியாது. அவர்கள் தேவன் சொன்னதை அப்படியே செய்தார்கள். இதை நாம் இரண்டு நாளாகவும் 20:24 முதல் 30 வரை காணலாம். அன்பானவர்களே, தேவனின் தீர்வை நம்மால் மிஞ்சி நிற்க முடியுமா? முடியாது. இங்கே யோசபாத் தேவன் தனக்கு சொன்னபடியே நடந்து கொண்டான். தேவனின் தீர்ப்புதான் எப்பொழுதுமே சிறந்த தீர்வாக இருக்கும். தேவன் நமக்கு தந்த தீர்வை குறித்து நாம் எத்தனை முறை மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் இருந்திருக்கிறோம்? எத்தனை முறை தேவன் நமக்கு தந்த தீர்வுக்காக அவரை துதிக்காமல், அவருக்கு நன்றி சொல்லாமல் இருந்திருக்கிறோம்? நமது தேவன் சகலத்தையும் ஆளுகிறவர். எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் மேலானவர். நம்மை நிபந்தனையற்ற முறையில் நேசிக்கிறவர். அவர் நம்முடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை தரும்போது அதற்காக நாம் அவரை ஆராதித்து துதிக்க வேண்டும். அவரை வணங்கி பணிய வேண்டும். இதைவிட மிஞ்சி நாம் எதையும் செய்துவிட முடியாது. என் அன்பு நண்பனே, உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைதான் என்ன? என்னை நன்கு கவனியுங்கள். நீங்கள் இன்னுமே இரட்சிப்பின் அனுபவத்தை பெறவில்லை என்றால் உங்கள் வாழ்விலே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. அது பாவ பிரச்சனையாகும். அந்த பாவம் உங்களை தேவனிடமிருந்து பிரித்து விடுகிறது. சமாதானத்திலிருந்தும், மகிழ்ச்சியிலிருந்தும், திருப்தியிலிருந்தும், அன்பிலிருந்தும், பாதுகாப்பிலிருந்தும், நிச்சயமான தன்மையிலிருந்தும் உங்களை தூரப்படுத்துகிறது. நீங்கள் சிறப்பான நன்மைகளை அனுபவிக்க முடியாமல் பாவம் உங்களை தூரப்படுத்துகிறது. பணத்தால் வாங்க முடியாததும், மரணத்தால் எடுத்துக்கொள்ள முடியாததுமான ஒன்றை நீங்கள் பெறாதபடிக்கு பாவமானது தடைக்கல்லாக இருக்கிறது. ஆகவே பாவத்தினாலே நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். நம் வாழ்வில் உள்ள பிரச்சனையில் தேவன் அக்கறை கொண்டுள்ளார் என்பதற்கு அவர் தாமாகவே முன்வந்து செய்த செயல் ஒரு உதாரணமாக இருக்கிறது. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அறையப்பட்டு மரித்தபோது மனிதனுடைய பாவ பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கப்பட்டு விட்டாயிற்று. தேவன் நம் பாவ பிரச்சனையே தீர்த்து விடும்போது நம் வாழ்வில் உள்ள மற்ற எந்த பிரச்சனையையும் தீர்க்க அவர் வல்லவராகவே இருக்கிறார்.
2: அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இதுவரையிலும் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் முதலாவது உங்கள் பாவ பிரச்சனையில் இருந்து விடுபட நீங்களே முன்வாருங்கள். உங்கள் பாவ பிரச்சனைக்கான தீர்வை இயேசு சிலுவையிலே தந்துவிட்டார். இங்கே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்காக பரிசாக தரப்பட்ட இந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையை சந்தித்தாலும் பரவாயில்லை, தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் அளிப்பார். ஏசாயா 54:8-10 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தந்து ஆறுதல் படுத்தும் வார்த்தைகள் நமக்கும் தரப்பட்டுள்ளது. அந்த வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்ளுவதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார்.
3: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231
4: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

பிள்ளைகளே, நாம் அநேக பலிபீடங்களை காண்கிறோம் நம்முடைய வேத புத்தகத்தில். நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு பலிபீடங்களை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார்கள். ஆசரிப்பு கூடாரத்திலும் நாள்தோறும் காலையும் மாலையும் பலிபீடத்திலே பலி செலுத்தினார்கள். ஆனால் எல்லா பலிபீடத்திற்கும் மேலான ஒரு பலிபீடம் உண்டு, அதுதான் இயேசு தன்னையே சிலுவையிலே பலியாக ஒப்புக் கொடுத்த கல்வாரி பலிபீடம்.

தரிசனத்தை பரிசா தந்தவர். ஒரு நாள் எங்களை தரிசா விட மாட்டேன்னு சொன்னீங்க, அதை நினைச்சு ஸ்தோத்திரம். தகப்பனே, தகப்பனே, இந்த புதிய ஆண்டில் நாங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கவில்லை, ஒரு புதிய ஆரம்பத்தை தாரும் என்று கேட்கிறோம் அப்பா. ஆரம்பங்களுக்குள், ஆரம்பங்களுக்குள் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கு அளவே இல்லை. அற்புதமாய் தொடர்ந்து ஓடுங்கள், விட்டுறாதீங்க, பணி செய்வதை நிறுத்தி விடாதீங்க என்று சொல்லி உம்முடைய ஊழியக்காரர்களை நீங்க திடப்படுத்தி பலப்படுத்தி, அப்பா நான் கூட இருக்கிறேன், செருபாபே கையில் இருக்கிற தூக்கு நூலை நான் சந்தோஷமா பார்க்கறேன், செருபாபே கையில் இருக்கிற தூக்கு நூலை நான் சந்தோஷமா பார்க்கறேன், நான் உன்னை முத்திரம் மோதிரமா வச்சிட்டேன். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்று சொல்லுகிறீர், நன்றி. ஆரம்பம் சின்ன ஆரம்பம் தானே, அற்பம் நினைக்காதீங்க, அந்த அற்பம் தான் கற்பம் தரிச்சு அற்புதமாக மாறும். அற்பம் இன்னைக்கு அந்த அற்பம் கற்பம் தரித்து அற்புதமாக மாறும், அற்பம் கற்பம் தரித்து அற்புதமாக மாறும். எந்த பகுதியிலும் உம்முடைய தேவ மனிதர்களை நீர் வைத்திருக்கிறீரோ அந்த அற்பம் கற்பம் தரித்து அற்புதமாய் மாறப்போகிற நாளுக்காக ஸ்தோத்திரம். அது வரைக்கும் அற்புதரை துதித்து கொண்டே, அற்புதர் பாதத்தில் ஜெபித்து கொண்டே. பவுல் சொன்னாரே அப்பா, பவுலுக்கு நீங்க சொன்னீங்களே, ராஜா ராஜா இந்த முள்ளி என்னை விட்டு நீங்காதா, மூன்று நேரம் ஜெபம் பண்ணும் போது நீங்க சொன்னீங்களே, ஏன் கிருபை உனக்கு போதும்பா. My grace is sufficient for you. In your race, my grace is sufficient for you. நீங்களும் நானும் ஓடுகிற ஓட்டத்தில் அவருடைய கிருபை நமக்கு போதும். பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னாரே. பலம் அவரே பலம் தருகிறார், அவரே பலன் தருகிறார். மகா பெரிய கேடகமும் பெரிய பலன் அவர்தான். பலமும் தருகிறார், பலனும் தருகிறார், பலனும் தருகிறார். இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? அவரை துதிக்க கூடி இருக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அற்பமான ஆரம்பத்தின் நாளை அசட்டை பண்ணாதபடி தொடர்ந்து நாங்கள் ஓடிக்கொண்டே, நதியாய் பொங்கி பாய்ந்து கொண்டே, இதக்கில் அம்பு பாய்வது போல் பாய்ந்து கொண்டே இருக்கு. ஐபிராத்தாய், பைசோனாய், ஹீகோனாய், அப்பா ஏதேனில் ஓடின நாலாறு, நாலாறு, நாலாறு, ஷீதாலரபா நாலாறு, நாலாறாக பிலிப்பியர் நாலாறு. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளையும் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும், கொள்ளும், காத்து கொள்ளும். தீவிரமாய் நீர் செய்ய போகிற உம்முடைய கிரியைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. தொடர்ந்து எங்களை பாட வச்சு, ஆராதிக்க வச்சு, ஜெபிக்க வச்சு, வார்த்தையை கேட்க வச்சு, உங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்க்கிற அன்பை நினைத்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பாஸ்டர், உங்க கையில் இருக்கிற தூக்கு நூல்ல கர்த்தர் சந்தோஷமா பார்க்கிறாரு. ஊழியம் செய்கிற தேவ மனுஷரே, தேவ மனுஷியே, உங்கள் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தர் சந்தோஷமாய் பார்க்கிறார். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அற்பம் நினைக்காதீங்க, அற்பம் கற்பம் தரிக்கும், அது அற்புதமாக மாறும்.
ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை அப்படியே உள்வாங்கிக் கொள்வோம். மகிமையான கிரியைகளை அவரே செய்வார். ஏனென்றால் His grace is sufficient for me in my race. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஓடு பாதையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஓடா போகக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொருவருக்கும் ஓடு பாதையை வைத்திருக்கிறார். யாரோடையும் நம்ம கம்பேர் பண்ணி கம்பீட் பண்றதுக்காக இல்லை. We are not here to compete with each other, but complete with each other. நீ பெரியவனா, நான் பெரியவனா, உன் ஊழியம் பெருசா, என் ஊழியம் பெருசா, என் சர்ச்சில் 1000 பேர் வந்துட்டாங்க, உன் சர்ச்சில் 10 பேர் தானா, இதெல்லாம் இல்லை. எனக்குன்னு ஒரு ஓடுபாதை, உங்களுக்குன்னு ஒரு ஓடுபாதை. அந்த பாதையில் நீங்கள் மட்டும்தான் ஓட முடியும். அப்படி ஓடினாதான் உங்களுக்கும் எனக்கும் பரிசு. அதை பார்த்து இதை பார்த்துட்டு ஓடிட்டேன் அப்படின்னா சொல்லவே பயமா இருக்கு. வார்த்தை வர்றதுனால தரிசு, வேற வழியே இல்லை. அதனால ஆண்டவரே, நாங்க தரிசு நலன் தரிசனம் பெற்ற நான், பரிசாய் தரிசனத்தை பெற்ற நான் ஒவ்வொரு நாளும் வளருவேன், மனம் பரப்புவேன், தேசத்தை பல நாள் நிரப்புவேன். ஓசியா 14:6 இந்த ஆண்டு முழுவதும் பணி செய்ய அவரே பணியாக வருகிறார். அதனால் அங்கே இங்கேயும் பார்த்து, அக்கம் பக்கத்தினரை பார்த்து, அடுத்தவன் என்ன சொன்னா அதன்றதை பார்த்துல, அவர் என்ன சொன்னார் அதுதான் ஃபைனல். 1000 பேர் 1000 சொல்லட்டும், உங்களுக்குன்னு சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தை, அந்த தீர்க்க தரிசன வார்த்தையிலேயே அந்த தீ இருக்குல்ல, நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன்னு சொன்னார்ல, இந்த 6வது வசனத்தையும் போட்டுருங்க. நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். இதுவரைக்கும் படர்ந்தீர்கள், இனி ஓங்கி படருவீர்கள். ஓங்கி அடிச்சிட்டான்ப்பா, ஓங்கி அடிச்சிட்டான், ஓங்கி பேசிட்டான் அப்படின்ற அந்த சூழ்நிலையில இனி நீங்கள் ஓங்கி படருவீர்கள். யாக்கோபே, நீ வேர் ஓன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். அதுக்கு அவர் கிருபை நமக்கு போதும்.

அறகுறல்ல பூரணம் பூரணம் சம்பூரணம் பரிபூரணம் எல்லாம் பூரணம் பூரணம் பூர்ணி அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க பூர்ணிமா என பூரணம். அது போல கர்த்தர் நமக்குள்ளே பூரணம் தந்து நடத்துவார் சந்தோஷம்

அவரே உங்களை என்னையும் ஹிடன் ட்ரெஷர் மறைக்கப்பட்ட பொக்கிஷமா மறைவு கட்டப்பட்ட நீரோச்சாய் அவரே வேலையடை பாதுகாக்கிறார் நடத்துகிறார். எல்லாவற்றிற்காக நன்றி. நான் உங்களுக்கு சொந்தம்ப்பா, நீங்கள் எனக்கு சொந்தம்.

போராடுகிறார், மேற்கொள்ள முடியலை, உறவாடுகிறார். ஹூ ஆர் யூ? அப்பா கேட்டார், யாக்கோபு யாரு? நான் ஏசாப்பா, ஏசாப்பா. இப்ப தூதன் கேட்கிறார், ஹூ ஆர் யூ?

யுவர் இஸ்ரேல் அப்படியே ஒத்துக்கிட்டு, அப்பா நான் இதுதான், என்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும். Here I am. Your servant is listening. அப்பா இவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும், நான் நானாகவே வந்திருக்கிறேன், உறவாடுறேன் அப்படின்னு உறவாடினார். பாருங்களேன், இந்த நாள் வரைக்கும் யாக்கோபு இஸ்ரவேல் வாக்குத்தந்தம் பண்ணப்பட்ட யாக்கோபுக்கு

ஒரு அவயவத்துக்குள்ள மைண்டுக்குள்ள அப்பா கண்ணுக்குள்ள காதுக்குள்ள வாய்க்குள்ள இருதயத்துக்குள்ள ஒவ்வொரு அவயவத்துக்குள்ள அப்பா நீர் வேறு நான் வேற அல்ல நாம் ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டோம் அப்படின்னு உயர்ந்த நிலைமைக்குள்ள

அபிஷேகம் பொங்கட்டும், கசியட்டும், வார்த்தைகள் மடை திரண்ட வெள்ளம் என்ன தடையில்லாமல் புறப்பட்டு வரட்டும். இங்கே இருக்கிறான் ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? இருக்கிறான், அவனுக்குள் இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது. சுடர்களாய் பிரகாசிப்பார்களாக, ஆளுகை செய்வார்களாக, வித்தியாசமாய் வாழ்வார்களாக, விசேஷங்களை கொண்டு வருவார்களாக, அப்பா எல்லாவற்றையும் ஆண்டுகொள்வார்களாக.

குறித்து கவலையை உண்டாக்குகிற எல்லா ஆண்டவரே மன அழுத்தத்தை கொடுக்கிற எல்லா பல்லாத கிரியைகள் அவுட் இன் ஜீசஸ், அவுட் இன் ஜீசஸ். அவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு ரணத்தோடு வாழ்கிற

இருக்கிறது இருக்கிறது இல்லையோ இல்லை இருக்கிறது இருக்கிறது எல்லா ஆண்டவரே தடைகளை உடைக்கிற ராஜா தளக்கர்த்தர் முன்னே போகிறீர் மலைகளை வழிகளாக்குவார் கோணலானவைகளை செவ்வையாக்குவார் கோணலானதை எவன் திருப்ப முடியும் அவர்

0: விலகுவதாக, ஆண்டவரே கடின இருதயம் உடைவதாக, ரண ஆண்டவரே ரணத்தால் பாதிக்கப்பட்ட மனது ஃப்ரீ ஆவதாக இயேசுவின் நாமத்தில். Thank you Lord.
1: தியானத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய சீசனை குறிச்சோம். அந்த சீசன்ல ஆண்டவர் நம்ம கருளி செய்கிற புதிய தொடக்கத்தை குறிச்சோம், ஆரம்பத்தை குறிச்சோம். ஆண்டவர் டிசம்பர்லேருந்து நம்மோடு பேசுகிறார். நம்ம வீட்டில் ஆண்டவருடைய காரியம் உண்டும்.
0: ஆமென்.
1: அவர் எதை விரும்பினாரோ, அவர் விரும்பின காரியம் நம்ம வீட்டில் குளிர்க்கும், முளைவிடும், ஜெர்மினேட் ஆகும். இதுதான் நவம்பர்லேருந்து ஆண்டவர் நம்மோடு தொடர்ந்து பேசி கொண்டு வருகிற ஒரு மைய கரு. ஸோ நேற்று தினத்தில் நாம் தியானித்த ஒரு காரியம், ஆண்டவர் தருகிற ஆரம்பத்து மேலே தான் நம்முடைய முழு கவனம் இருக்கணுமே ஒழிய ஆசீர்வாதத்து மேலே கண் என்ன செய்யக்கூடாது,
0: போகக்கூடாது.
1: ஸோ ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லா சம்பாரித்து சொத்துக்களை கொடுத்துட்டு போனோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் மாடா உழைச்சி ஓடாதுன்னே செய்கிறாங்கண்ணா. அது செக்குலர், செக்குலர் திங்கிங். ஸோ அவங்க அப்படி தான், தே வில் பி திங் லைக் தட். ஆனால் நம்ம ஸ்பிரிச்சுவலாக நம்ம பார்க்குறப்ப, ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆரம்பத்தை எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு போக விரும்புகிறோம்.
0: எஸ்.
1: அதே மாதிரி பிள்ளைகளும் எதில் கவனமாக இருக்கணும்னா, டேடிக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்து மேலே இல்லை, பெற்றோருக்கு ஆண்டவர் கொடுத்த ஆரம்பத்தில். ஆசீர்வாதத்தை பிடிச்சா அவுட்டு, ஆரம்பத்தை பிடிச்சா
0: நாட் அவுட்டு,
1: எதிரி
0: நாக் அவுட்டு.
1: நாக் அவுட்டு. அருமையான மனதில் பதியக்கூடிய காரியத்தை ஆண்டவர் சொன்னார். அப்போ நேற்று ஒரு கேள்வியில் தான் ஆரம்பித்தோம். ஆனால் செய்தி இந்த ஆங்கிளில் போனதுனால நம்ம அந்த ஃப்ளோலே போயாச்சு. என்ன கேள்வி? ஏன் ஆரம்பத்திலே ஆண்டவர் எனக்கு செய்யலை? இப்போ வந்து செய்கிற இதே காரியத்தை, அபிரகாமுக்கு 99 வயதில் செய்கிற காரியத்தை அவங்க திருமணமான புதுசுலேயே என்ன செஞ்சிருக்கலாமே, செஞ்சிருக்கலாமே. செஞ்சிருந்தா அது நேச்சுரலாக இருந்திருக்கும், சூப்பர் நேச்சுரலாக இருந்திருக்காது.
0: அல்லேலூயா.
1: எல்லா கல்யாணம் முடித்தவங்களுக்கும் குழந்தை வந்து நியூலி மேரீடில் சில ஆண்டுகளில் என்ன செய்யுதுன்னா குழந்தை பிறக்கிறது. அது வந்து ஒரு, அதை யாராவது ஆச்சரியமாக பார்ப்பாங்களா?
0: இல்லை.
1: கல்யாணம் முடித்த உடனே எதிர்பார்க்குறோம்ல, புழுவோ பூச்சி என்னென்னா
0: இருக்கா
1: இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அக்கறை என்னென்னா விசாரிக்கிறாங்கல்ல. ஒரு வருஷம் தாக்கு பிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கா?
0: இருக்கு.
1: அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, அங்கே போனால் கேள்வி கேட்குறாங்க, வெளியே தலை காட்ட முடியல, எங்களுக்கு ஒரு பெரிய அவமானம், அப்படி இப்படின்னு சொல்லி படாதபாடு படுத்துறான்னா சொசைட்டி.
0: எஸ்.
1: அப்போ கல்யாணம் முடிஞ்ச உடனே பழகி பெறுகிறதுங்கிறது அது ஆண்டவர் எல்லாருக்கும் நியமித்த ஒரு பாதை. அது சம்திங் வெரி நேச்சுரல், நேச்சுரல். ஆனால் 99, ஒய்ஃபுக்கு 86 அப்படிதானையா? 89. இதில் வந்து ஒரு காரியம், கற்பம் செத்த பிறகு, சரீரம் செத்து போன பிறகு ஒரு காரியம் நடக்குதுன்னா அது வந்து சம்திங்
0: சூப்பர்
1: நேச்சுரல்.
0: எஸ்.
1: இத ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதமா கொடுக்கல. பிசிக்கலை பார்த்தா அது ஒரு பிளெஸ்ஸிங், ஆனா ஸ்பிரிச்சுவலா பார்த்தா அது ஒரு பிகினிங்.
0: எஸ். ஹல்லேலூயா.
1: இந்த ஆரம்பத்தை கொடுக்கிறதுக்காக தான் ஆண்டவர் ஆரம்பத்துல என்ன செய்யல?
0: கொடுக்கல.
1: ஒரு முடிவில்லாத ஆரம்பத்தை, இன்று வரைக்கும் முடிவில்லாத ஒரு ஆரம்பத்தை ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் அருளி செய்ய விரும்பினார். ஆபிரகாமுடைய காரியம் அடைஞ்சு போச்சு. அவருடைய சரீரம் செத்துருச்சு. ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி அவர் என்ன செய்கிறார், இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுபோல அவருடைய மனைவி சாராளுடைய கற்பமும் செத்து போச்சு. அவங்களும் ஒரு குழந்தை பேருக்கான தகுதியை இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இந்த காரியம் அடிஞ்சு போனாலும் ஆண்டவர் ஒரு முடிவில்லாத ஆரம்பத்தை அவர்களுக்கு அருளி செய்தார்.
0: ஆமென்.
1: கல்யாணம் முடிஞ்ச புதுசுல வந்திருந்தா அது ஒரு ஆசீர்வாதம். ஆனா எல்லாம் முடிஞ்சு போன பிறகு வந்த ஆரம்பம் இன்னைக்கு வரைக்கும் முடிவே
0: இல்லை.
1: யூதர்களை கொன்று குவிச்சாலும், தலைமுறை தலைமுறையா ஆண்டாண்டு காலமா கொன்று குவிச்சாலும், அந்த சந்ததியை இன்னும் அழிக்கவே
0: என்னன்னா,
1: அந்த சந்ததி எப்பவும் உச்சத்திலேயே இருக்கு.
0: ஆமென்.
1: சுத்தி சுத்தி வளைஞ்சுக்கிட்டு எல்லாரும் அடிச்சாலும் இந்த பிரஷரை வந்து ரெண்டு நாள் கூட மற்ற ஆட்களால் தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா இத்தனை அடியையும் எதிர்த்து நின்று ஒரு தேசம் நிக்குதுன்னா அவங்க ராணுவம் பலமா
0: இல்லையே?
1: தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆரம்பம்.
0: ஆமென்.
1: ஆரம்பிச்சு வச்சது ஆண்டவர். அதுக்கு மனுஷனால முடிவு கட்ட
0: முடியாது.
1: ஆண்டவர் சொல்லற பாருங்க, உங்க வாழ்க்கையில ஆரம்பிச்சு வச்சது ஆண்டவர்.
0: எஸ்.
1: உங்க ஊழியத்துக்கு முடிவு கட்ட முடியாது.
0: யாராலே முடியாது. அல்லேலூயா.
1: தேவன் ஆரம்பிச்ச காரியத்தை மனுஷனால் என்ன செய்ய முடியாது? முடிவு கொண்டு வர முடியாது. தேவன் முடிவுக்கு கொண்டு வந்த காரியத்தை மனுஷனால் ஆரம்பிக்கவும்
0: முடியாது.
1: முடியாது.
0: எஸ்.
1: மாறாத பிரமாணங்கள். ஒரு முடிவில்லாத ஆரம்பத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியான ஒரு காலம் கனிந்து வந்தது.
0: எஸ்.
1: 99 வயதுல ஒரு ஆரம்பத்தை கொடுக்க விரும்பினதுனாலதான் ஆரம்பத்திலே எதை கொடுக்கல ஆண்டவர், ஒரு குழந்தைய
0: கொடுக்கல.
1: கொடுத்திருந்தா ஐசக் யாரா இருந்திருப்பான்? கற்பத்தின் கனியா இருந்திருப்பான். ஒரு பிள்ளை செல்வமாக இருந்து செல்வமாக இருந்திருப்பார். பிள்ளை செல்வம்,
0: பிள்ளை செல்வம். அல்லேலூயா.
1: மழலை செல்வம், செல்வமா இருந்திருப்பாரு. செல்வ மகனா இருந்திருப்பாரு. செல்வம், செல்வ மகனுக்கு ஏராளமான செல்வமும் இருந்திருக்கும். அப்ரகாம் கேட்டதே தானே, செல்வத்தை கொடுத்தீங்க, செல்வம் செல்லத்தை கொடுக்கலையே.
0: செல்லத்தை கொடுக்கலையே.
1: செல்வத்தை கொடுத்துட்டு
0: செல்வ மகனை செல்லத்தை கொடுக்கலையே.
1: செல்லத்தை கொடுக்கலையே. இது வந்து நானும் நீங்களும் இருந்தா கூட இப்படிதான் நம்ம என்ன செஞ்சிருப்போம், நம்ம அப்படிதான் ஜெபம் பண்ணிருப்போம். நம்ம ஆபிரகாமுக்கு தேவன் காண்பிச்ச பிரம்மாண்டத்தினுடைய முழு வீச்சையும் ஆபிரகாமால் என்ன செய்ய முடியல, துவக்கத்துல கிராஸ் பண்ண
0: உள்வாங்க முடியல.
1: ஜெயிக்க முடியாத காரியங்களை ரொம்ப பெருசு. ஒரு மனுஷனை பிடிச்சி, ஒரு மனுஷியை பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய காரியங்களை கத்தர் பேசுறப்ப எவ்வளவுதான் அவன் தாங்குவான் எதையுமே பார்க்காம? பெருசா உன்னை கண்ணு முன்னாடி நிறுத்தி இதை விசுவாசி, இதை பாடுற இது உனக்குன்னா மனுஷன் என்ன செய்ய முடியும்? நம்ப
0: முடியும்.
1: ஆனா இப்படிலாம் உனக்கு இருக்கும் இருக்கும் இருக்கும் இருக்குன்னே சொல்றார். உன் சந்ததி இவனமாய்
0: இருக்கும்
1: இருக்கும் இருக்கும் இருக்கும். இதை விசுவாசிக்கிறதுக்குள்ள அவர் பட்ட பாடு என்னன்னா,
0: பார்த்து
1: தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளை செல்வத்தை கொடுக்க விரும்பல, ஒரு செல்லத்தை கொடுக்க விரும்பல. செல்வத்துக்கு ஒரு செல்லம் இல்லை. அவருடைய அழைப்பை நிறைவேற்ற அந்த அழைப்பின் பாதையில ஆபிரகாமுக்கு தேவைப்பட்ட ஒரு ஆரம்பமாக ஐசக் இருந்தார்.
0: ஆமென்.
1: ஐசக் was given to Abraham as a beginning.
0: Yes.
1: Hallelujah. அடுத்து என்ன நீங்க கேட்கலாம், ஏன் 99 வயசுல அப்படின்னா, எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது 22 அதிகாரத்துல வருகிற பரீட்சையை பாஸ் பண்ணணும்னா 21 அதிகாரம் வரைக்கும் வந்தாகணும்.
0: எஸ்.
1: 21 அதிகாரத்துல அவருக்கு நடந்த அற்புதத்தை கண்ட ஆபிரகாம் எதை விசுவாசிச்சிருப்பாரு? கற்பம் செத்து போச்சு,
0: சரீரம்
1: செத்து போச்சு, செத்து போன சரீரத்தை உயிர்ப்பிச்சு, செத்து போன கற்பத்தை உயிர்ப்பிச்சு ஒரு மகன் என்ன செஞ்சிருக்கிறான், வந்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஃபெய்த் வந்து பவர்ஃபுல்லா ஆபிரகாமுக்குள்ள போயிடுச்சு. இப்பதான் 21 வந்த பின்னாடி 22 ஆண்டவர் டெஸ்டுக்கு தூக்கிட்டு போறாரு. யார் என்ன ஆபிரகாம், எப்பா நீ என்னை நம்புன, அதனால உனக்கு ஒரு மகனை உனக்கு நான் தந்துட்டேன், இப்ப உன்னை நான் நம்ப முடியுமான்னு செக் பண்ண வேண்டியிருக்கு. அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: உன்னை நான்
0: நம்ப முடியுமா,
1: நம்ப முடியுமான்னு செக் பண்ண வேண்டியிருக்கு. என்னையே உன்னை நம்ப வைக்கிறதுக்கே நான் படாதபடப்பட்டேன். நான் சொல்ற காரியத்தை நீ நம்ப வைக்கிறதுக்கு நான் எத்தனை தீர்க்க தரிசனம், எத்தனை காரியங்களை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி
0: தீர்க்க தரிசன அடுக்குகளை கொடுத்து
1: 12 அதிகாரத்தில் பேசி, 13 அதிகாரத்தில் பேசி, 15 பேசி, 17 பேசி, 18 பேசி,
0: அப்புறம் அவர் வந்து
1: இவ்வளவு செஞ்சுதான் நீ என்னை நம்பின, கடைசி அவர் வழியா நம்பிட்டானே. ஐசக் யாரு, என்னை நம்பினதுனால நீ பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஒரு பிளஸிங் மட்டும் இல்லை, உனக்கு நான் தந்திருக்கிற ஒரு
0: பிகினிங். அல்லேலூயா.
1: ஆனா நான் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை நான் செய்யறதுக்கு உன்னை நான் நம்பலாமான்னு செக் பண்ணணும்.
0: எஸ்
1: அதுக்குதான் மோரியாக தூக்கிட்டு போறாரு. 21 அதிகாரத்துல நாம பார்க்கிறது, அதிகம் 21 பார்க்கிறது, கர்த்தர் சாராள் பேரில்
0: கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார்.
1: வாசிக்கலாம்.
0: ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கற்பவதி ஆக்கி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள்.
1: தேவன் குறித்திருந்த காலத்திலே
0: அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள்.
1: At the very time God had set.
0: Hallelujah. Hallelujah.
1: At the very time God has set.
0: Hallelujah.
1: When God said, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, when God said His promises to you and me, உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தம்முடைய வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது, not only He is just giving His promises to you and me, வெறுமனே உங்களுக்கு எனக்கும் வாக்குறுதிகள் ஆண்டவர் அள்ளி அள்ளி அருளி செய்கிறவர் மட்டுமல்ல, He also set His time.
0: Amen.
1: When God said, He will also set.
0: Yes.
1: Hallelujah. தேவன் சொல்வாரேயானால் ஒரு காலத்தை என்ன செய்கிறார், செட் பண்றார். SET செட் பண்றது வேற, SAID செட் வேற.
0: Yes.
1: செட்னா சொல்றது, செட்னா ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்றது.
0: Amen.
1: At the very time God had set.
0: Set.
1: Hallelujah. இன்னும் பாருங்க, Sarah became pregnant and bore Abraham a son in his old age at the set time God had told him. At the set time. It means at the appointed time. Anointed words undana, appointed time und.
0: Amen.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Rema word undana. அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை உண்டுனா, விசுவாசம் கேள்வியினால் எவரும், கேள்வி தேவனுடைய
0: வசனத்தினால்.
1: Anointed ones spoke.
0: Yes.
1: அபிஷேகிக்கப்பட்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், நமக்கு பேசி இருக்கிறார். He has spoken.
0: Yes.
1: ஆண்டவர் பேசி இருக்கிறார். Anointed words உண்டுனா, appointed time உண்டு.
0: Amen.
1: அந்த செட்டயத்துல வந்து ஆண்டவர் எல்லாத்தையும் செட் பண்றார்.
0: ஆமென்.
1: எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்றார்.
0: எஸ்.
1: இந்த சூழ்நிலையில தாத்தாவும் பாட்டியும் அப்படியே பிரமிச்சு போய் உட்கார்ந்திருப்பாங்க. நாடா, சாத்தியமே இல்லாத காரியம் என்ன செஞ்சிருச்சுன்னா,
0: சாத்தியமாயிருச்சு.
1: சாத்தியமாயிருச்சுங்கிறப்ப ஆண்டவர் மேல நம்ம வச்ச நம்பிக்கை நம்மளை வெக்கப்படுத்தவே என்னன்னா,
0: இல்லையே
1: இல்லையே, இவர்ல இனிமே அவர் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு கீழ்ப்பிடிஞ்சிட வேண்டியதான்.
0: எஸ்.
1: கேள்வி என்ன செய்யப்படாது,
0: கேட்கவே கூடாது,
1: கேட்கவே கூடாது அப்படின்னு கண்டிப்பா ரெண்டு பேரும் அந்த வயசான காலத்துல நினைச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. 21 அது டெஸ்டிமனி. அதே மாதிரி 21 ஐசக் பிறந்தது ஒரு டெஸ்டிமனி. ஆனா ஆதியாகமம் 22 ஆபிரகாமுக்கு வைக்கப்பட்டது பரீட்சை.
0: எஸ்,
1: இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாம் என்ன செய்தார்?
0: சோதித்தார்.
1: எப்படியும் ஐசக்கு 17 இருக்கணும்ன்றாங்க, 16 இருக்கணும்ன்றாங்க. இந்த காரியம்லாம் நடக்கிறப்ப இந்த இடத்துக்கு வர்றப்ப ஆபிரகாம் எங்க வந்துட்டார்னா, தேவன் என்ன சொன்னாலும் நான் என்ன செய்வேன்னா
0: கீழ்ப்படிவேன்.
1: பரீட்சை என்ன பரீட்சை? அவருடைய விசுவாசத்துக்கு தேவன் வச்ச பரீட்சை. விசுவாசித்த ஆபிரகாமின் விசுவாசம் சோதிக்கப்பட்டது.
0: எஸ்,
1: ஆபிரகாமினுடைய
0: விசுவாசம் சோதிக்கப்பட்ட
1: விசுவாசம் என்ன செய்யப்பட்டது? சோதிக்கப்பட்டது. இங்கதான் ஆண்டவர் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? நம்புறாரு.
0: எஸ்,
1: அந்த பரீட்சையில ஆபிரகாம் எப்படி பாஸ் பண்றாரு? செத்து போன சரீரத்துல இருந்தும், செத்து போன கற்பத்துல இருந்து வந்தவன், செத்து போனாலும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார்.
0: ஆமென்.
1: செத்து போன பாடிய, செத்து போன உங்க அம்மாவோட கற்பத்தை உயிர்ப்பிச்சதுனால வந்தவன்டா நீ. நீ செத்தாலும் உன்னை உயிர்ப்பிப்பாரா? உங்க அப்பன் சொல்றேன், படுறா முதல்ல,
0: படுறா, படுத்துறப்பா, கட்டுங்கப்பா கைய.
1: அவனும் சொல்றான், படுத்துறேன்ப்பான்ட்டா.
0: எஸ்,
1: கட்டுங்கப்பா கைய.
0: எஸ்,
1: எவ்வளவு பெரிய அற்புதம் வீட்டுல நடந்திருக்கு. இனிமேலும் அவரை நம்பல, என்ன அசிங்கப்பா இது முதல்ல.
0: எஸ்,
1: குத்துங்கப்பா, நீ கத்தி எடுத்து வைத்து பாருங்க என்ன வேலை பண்ணுதுன்னு சொல்லி.
0: ஆமென்.
1: அங்கதான் ஆண்டவர் ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையாண்டன் மேல கைய என்ன செய்ய,
0: போடாத,
1: நான் உன்னை நம்புறேன்,
0: நம்புறேன்,
1: நான் உன்னை நம்புறேன். ஐசக் வந்து ஆபிரகாமும் சாராளும் ஆண்டவரை நம்பினதின் விளைவு. அந்த மோரிய மலையில ஆண்டவர் கொடுத்த பிகினிங் இருக்கு பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் முடிவில்லாத பிகினிங்.
0: எஸ்,
1: அது ஆபிரகாம கத்த நம்பினதின் விளைவு.
0: ஆமென்.
1: நான் ஆரம்பத்திலே சொல்லுவேன், நம்ம அவரை நம்பினா நன்மை, அவர் நம்மளை நம்பிட்டார்னா மகிமை,
0: மகிமை.
1: இந்த டெஸ்டுக்காக தான் அந்த டெஸ்டிமனி.
0: எஸ்,
1: இந்த டெஸ்டிமனி இல்லாம அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ண முடியாது.
0: எஸ்,
1: திஸ் ஆர் வெரி ப்ரொஃபவுண்ட்.
0: எஸ்,
1: என்ன, திரும்ப நீங்க ஒரு நேரம் அமைதி உட்காந்து இதை ரீமைண்ட் பண்ணி உட்காந்து கேளுங்க. நிறைய கண்ணை திறப்பற ஆண்டவர். 21 இல்லைன்னா 22 ஆபிரகாம் ஃபெயில் ஆயிருப்பார். அதனாலதான் டெஸ்டிமனியை கொடுத்து ஆண்டவர் டெஸ்ட் குத்திட்டு போறாரு.
0: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: நம்ம பவர்ஃபுல் டெஸ்டிமனி வருதுன்னா டெஸ்ட் வருதுன்னு அர்த்தம்.
0: டெஸ்ட் வருது.
1: தீர்க்க தரிசனம் உங்களுக்கு.
0: ஆமென்.
1: ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி இன்னொரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிலைக்கு ஆண்டவர் தூக்கிட்டு போறாரு.
0: ஹல்லேலூயா.
1: அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட பேசுறேன். இப்பெல்லாம் பேசினா நீங்க தாங்க மாட்டீங்க. அதனால இதை மட்டும் நீங்க கேட்டுட்டு வாங்க. முதல்ல இந்த சப்ஜெக்ட முடிச்சிருந்தா அந்த சப்ஜெக்டுக்கே போகணும்.
0: ஆமென்.
1: எங்களுக்கு வழங்கிருச்சு.
0: 21 கத்திர பேசிக்கிட்டே இருக்காரு.
1: 21 கத்திக்கிட்டு கிடக்குறோம் இந்த தீவுல, குட்டி தீவுல. என்ன கத்துறோம், எதுக்காக கத்துறோம், எதை மனசு வச்சு கத்துறோம்னு யாருக்கு என்ன செய்யல புரியல.
0: ஆனா
1: புரியும்.
0: ஆமென்.
1: புரியற சீசனுக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார்.
0: ஆமென்.
1: உட்காந்து கேட்பாங்க எல்லாத்தையும் அப்படி.
0: எஸ், ஹல்லேலூயா.
1: அப்ப 21 ஒரு டெஸ்டிமனி ஏன் கொடுத்தாருனா, 22 ஒரு டெஸ்ட் வருது. டெஸ்ட குறிச்சு பயப்படாதீங்க. அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து குவெஸ்டினே வராது.
0: எஸ்,
1: உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சப்ஜெக்ட்ல இருந்து ஈஸியா எழுதி முடிப்பீங்க.
0: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: மோரியா மலையில 21 பாத்தீங்கன்னா ஐசக் வந்து ஒரு ஆசீர்வாதமா கொடுக்கப்படுறாரு. ஆதியாகமம் 21. ஆனா ஆதியாகமம் 22 ஆசீர்வாதமா கொடுக்கப்பட்ட அதே ஐசக் யாராயிடுறாருன்னா ஆரம்பம் ஆயிடுறாரு.
0: ஆமேன்.
1: 22 தாங்க ஆரம்பிக்குது. ஆதியாகமம் 22 தான்
0: ஆரம்பிக்குது.
1: ஆரம்பிக்குது.
0: எஸ்,
1: எங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாரு. 25 தான் எங்களுக்கு ஆரம்பிக்குது.
0: எஸ், ஆமென்.
1: இந்த தரிசனத்துல ஆசீர்வாதமும் 25 தான் வருது, ஆரம்பமும் 25 தான் வருது.
0: ஆமென்.
1: புரியாது, கேட்டு வச்சுக்கோங்க.
0: அப்புறம் உங்களுக்கு ரீவைண்ட் பண்ணி போட்டு காட்டுறோம்.
1: எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னோங்கிறத இப்போ வேணா நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. டேட் போட்டு
0: January 4, 2025, 6:34
1: மேனிஃபெஸ்ட் ஆகிறப்போ உங்களோட நான் பேசுறேன். ஸோ ஐசக் வந்து வெறுமன ஒரு குழந்தை இல்லை, அழைக்கப்பட்ட ஆபிரகாமுக்கு தேவன் தந்த ஒரு ஆரம்பம். அருமையான பாஸ்டர் டேவிட் சாம் வந்தப்ப சொன்னாங்க, ஒரு குழந்தைக்காக காத்திருந்த நாட்கள்ல கத்தர் அவங்களிடத்துல சொன்னாராம், இது குழந்தை இல்லைங்கிறத தெய்வம் ஒரு மனுஷனுக்கு கொடுத்த தண்டனையா உலகம் சொல்லுது, ஆனா இது தண்டனை இல்லை டேவிட், இது வந்து ஒரு தரிசனம்
0: அப்படின்னாரா.
1: ஒரு குழந்தைக்கே எங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க, ஆனா இன்னைக்கு 3 குழந்தைங்க கத்தர் கொடுத்தாருன்னு அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஒருவேளை காலத்துல நடக்கல அப்படின்னா அதை நம்ம கால தாமதம் நினைச்சுக்கிறோம். காலத்துல நடந்திருக்க வேண்டிய காரியம் காலத்துல நடக்கலன்னா
0: கால தாமதம்
1: காலத்துல நடக்கணுங்கிறதுக்காகவே அது காலத்துல நடக்காம இருந்திருக்கலாம் இல்ல.
0: எஸ்,
1: அவருடைய காலத்துல நடக்கணுங்கிறதுக்காகவே நம்முடைய காலத்துல நடக்காம இருந்திருக்கலாம் இல்ல.
0: எஸ்,
1: ஏன் அப்படி சிந்திக்கல? நம்ம காலத்துல நடந்தா பாசிபிள், அவர் காலத்துல நடந்தா இம்பாசிபிள்.
0: எஸ்,
1: நத்திங் இஸ் இம்பாசிபிள்.
0: எஸ்,
1: ஃபார் காட்.
0: ஆமென்.
1: என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம்
0: ஒன்றுமில்லை.
1: அப்ப காலத்துல நடக்கலன்னா அதை ஏன் நான் காலதாமதமா நினைக்கணும்? ஏன் காலம் இன்னும் வரலன்னு நினைக்கலாம்ல.
0: எஸ்,
1: தேவன் எனக்கு குறிச்சிருக்கிற காலத்துல காரியம் நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் விரும்புற காலத்துல தேவன் செய்யல. என்ன ப்ரோ, கொஞ்சம் வித்தியாசமா சிந்திங்க ப்ரோ. உங்க ஜெனரேஷன்ல நானு நின்று பேசுறேன் ப்ரோ. அப்படிதானே சொல்றாங்க ப்ரோ?
0: என்ன
1: சிசி, என்ன சிசி, சிசி தானே, கரெக்ட் தானே? என்ன சிசி, நீங்க இப்படி போய் அழுறீங்களே சிசி. என்ன ப்ரோ, கண்ணை தொடச்சுக்கங்க ப்ரோ. தரிசனம், ஐசக் ஒரு தரிசனம், சாமுவேல் ஒரு
0: தரிசனம்,
1: தரிசனம் சாம்சன் ஒரு
0: தரிசனம்,
1: தரிசனம் மோசே ஒரு
0: தரிசனம்,
1: தரிசனம் ஜான் தி பேப்டிஸ்ட் ஒரு
0: தரிசனம்,
1: தரிசனம் சகரியா எலிசபெத்துக்கு ஆண்டவர் அருள் செய்த ஜான் வந்து ஒரு குழந்தை இல்ல, அவன் ஒரு தரிசனம், அவன் வனாந்திரத்துல கூப்பிடுகிறவனுடைய சத்தம், ஐசையா 40 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலுக்கு வந்த தீர்க்க தரிசி.
0: அல்லேலூயா.
1: ஆண்டியாமோ மன்னிக்கணும், ஏசையா 40 உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறினப்ப பிறந்தவன் தீர்க்க தரிசி. ஆண்டவர் இன்னும் சொல்றார், உங்களுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது பிறக்கிறவன் தீர்க்க தரிசி.
0: ஆமென்.
1: உங்களுக்கு பிறக்க போறவன் தீர்க்க தரிசி,
0: தீர்க்க தரிசி.
1: அன்னாளுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறின பொழுது பிறந்தவன் தீர்க்க தரிசி.
0: ஆமென்.
1: ஐசாயா 40 உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறின பொழுது பிறந்தவன் தீர்க்க தரிசி.
0: ஆமென்.
1: உங்களுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது பிறக்கிற நபர் தீர்க்க தரிசி,
0: தீர்க்க தரிசி. ஹல்லேலூயா.
1: ஏனா அந்த பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்கா கொடுக்காம பிகினிங்கா கொடுக்கிறார்.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: மேசியாவினுடைய வருகையை, முதல் வருகையை முன்னறிவித்த தீர்க்கதரிசி, பாதைகளை செவ்வை பண்ணும்படி தேவன் அனுப்பின
0: தீர்க்கதரிசி,
1: மரியாளுக்கு நிகழப் போகிற அற்புதத்தை ஊர்ஜிதப்படுத்தின அடையாளம் ஜான் தி பேப்டிஸ்ட்.
0: எஸ்.
1: அப்ப நீங்க எதுக்காக காத்திருக்கிறீங்கன்னா, ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற நபர் குறித்த காலம், நான் என்னுடைய இந்த காலம் காத்திருந்தேன், இன்னைக்கு நடக்கும்னு நினைச்சேன், நாளைக்கு நடக்கும்னு நினைச்சேன், இந்த வருஷம் நடக்கும்னு நினைச்சேன், அடுத்த வருஷம் நடந்துடும் நினைச்சேன், இப்படியே நினைச்சு 15 போச்சு, 20 போச்சு, 25 போச்சு, என்ன மாதிரி 27 போச்சு அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை நினைச்சு உங்களுக்குள்ள சஞ்சலப்படுவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்ல, நீங்க உங்களை ஒரு ஆசீர்வாதத்துக்காக நான் காத்திருக்க வைக்கல, உங்களுக்கு ஒரு நான் கொடுக்க போற ஆரம்பத்துக்காக நான் உங்களை காத்திருக்க வச்சேன்.
0: ஆமென்.
1: நீங்க ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற நபர் அல்ல, உங்களுக்கு நான் அருளி செய்ய விரும்புகிற ஆரம்பத்துக்காக காத்திருக்கிற நபர்.
0: எஸ்.
1: ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறவன் வேணா சோர்ந்து போயிடலாம், ஆனா தேவன் வாக்கு பண்ண ஆரம்பத்துக்கு காத்திருக்கிற மனுஷன் எத்தனை வயசானாலும் சோர்ந்து போறதே இல்லை.
0: எஸ். ஹல்லேலூயா.
1: லூக்கா 5வது அதிகாரத்துல பேதுருவோட படகுல ஏறி நின்று போதகம் பண்ணின ஆண்டவர் போதகத்தை முடிச்ச பின்னாடி அவங்களிடத்துல கேட்டுக்கொண்டது என்னன்னா, நீங்கள் மீன் பிடிக்கும்படி ஆழத்துல தள்ளி கொண்டு போய்
0: உங்கள் வலைகளை போடுங்கள்.
1: உங்கள் வலைகளை
0: போடுங்கள் என்ற
1: 5:4. அந்த மாதிரி வலைகளை போட்ட பொழுது உடனே அற்புதம் நடந்துச்சா?
0: உடனே நடந்துச்சு.
1: நினைச்சதை
0: விட அதிகமா நடந்து,
1: விசுவாசிச்சதை விட அதிகமா நடந்துச்சா?
0: விசுவாசிச்சதை விட அதிகமா நடந்து.
1: எப்பவுமே நாம நினைக்கிறப்ப நினைச்சதை விட அதிகமா நடக்காது, ஆனா விசுவாசிக்கிறப்ப விசுவாசிச்சதை விட அதிகமா நடக்கும்.
0: ஆமென்.
1: எழுதி வச்சுக்க. ஐயோ நான் நினைச்சது நடக்கலையே, நான் என்ன செய்வேன்னு புலம்புறப்ப நீங்க விசுவாசிச்சதை விட அதிகமா உங்களுக்கு நடக்க போகுது.
0: ஆமென்.
1: எதிரு ராத்திரி மீன் பிடிக்கிறப்ப பெருமையான போட்டை கொண்டாந்து கட்டுறப்ப என்ன மனநிலையில் கட்டிருப்பார்? என்னையா கொஞ்சம் மீனை பிடிக்கலான்னு நினைச்சேன், நினைச்சது எதுவுமே என்ன செய்யலன்னா
0: நடக்கல.
1: நினைச்ச மாதிரி ஒண்ணுமே என்னன்னா
0: நடக்கல.
1: ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன்னு விசுவாசிச்சப்ப விசுவாசிச்சதோட அதிகமா நடந்துச்சு.
0: ஆமென்.
1: நீங்க நினைச்சத நடக்கல அப்படிங்கிற நேரத்துல நீங்க விசுவாசிக்கிறீங்க பாருங்க, நீங்க விசுவாசிச்சதோட அதிகமா நடக்க போகுது.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: ஒருவேளை காலையில அந்த அங்கலாய் போட நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, நினைச்சேன் பாஸ்டர் எங்க நம்ம நினைக்கிறதா எங்க நடக்குது, அதான் நடக்கலன்னு தெரியுதுல்ல, ஏன் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிற மாதிரி எதுவுமே என்ன செய்யறது இல்ல,
0: நடக்கிறதே இல்ல.
1: ஏன் சாமி நினைக்கிறீங்க அப்பனா? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு நடக்கல அப்பனா நினைக்காதீங்க. வேற என்ன பாஸ்டர் நீங்க செய்ய சொல்றீங்க? காலையில வந்து நீங்க வேற என்ன, நானே நொந்து போய் உட்கார்ந்து செய்தியை கேட்டுட்டு இருக்கிறப்ப புரியாம பேசாதீங்க பாஸ்டர். கவனிங்க, தேவனுடைய ஆலோசனையை கவனிங்க. நீங்க நினைச்ச மாதிரி ஒண்ணு நடக்கல, அதனால நினைக்காதீங்க. உங்களுக்கு தேவன் தந்த வாக்க விசுவாசிங்க, நீங்க விசுவாசிச்சதோட அதிகமா தேவன்
0: செய்வான்.
1: செய்வாங்கன்னு நினைச்சேன், ஒண்ணும் செய்ய முட்டாங்க, கடைசியில ஏமாற்றம் தான். எனக்கு ஏமாற்றம் இருக்குல்ல,
0: இருக்கு.
1: இந்த சமயத்துல தேவன் வந்து விசுவாசிக்க சொல்றாரா? அவர் வார்த்தையை தந்து அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறப்ப நினைச்சதோட தேவன் அதிகமா.
0: ஆமென்.
1: ரெண்டு படவுகள் அமிழத்தக்கதாக, வலைகள் கிழியத்தக்கதாக.
0: எஸ்.
1: அந்த ஆண்டவர் டிசம்பர்ல தீர்க்க தரிசனம் சொன்னார், நீ ஒரு காரியத்துக்காக ஆயத்தமாகற, ஆனா உனக்காக நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறது ரெண்டு.
0: ஆமென். ரெண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா.
1: அண்ணால் நான் நினைச்ச மாதிரி ஒண்ணு நடக்கல ஆண்டவரே, நீங்க என்ன நினைந்தருளுங்கன்னு ஜெபம் பண்ணா அதானே ஜெபம் பண்ணது.
0: எஸ்.
1: கர்த்தர் நினைந்தருளி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தாரா?
0: கொடுத்தார்.
1: விசுவாசிச்சாளா?
0: விசுவாசித்தாள்.
1: விசுவாசிச்சபடி மட்டுமா நடந்துச்சு?
0: இல்லையே,
1: கூட போனஸ் 5 கிடைச்சுச்சே.
0: எஸ்.
1: ஐயோ நான் ஒண்ணுக்கு தானே விசுவாசிச்சேன், ஆனா அதை விட
0: அதிகமா
1: இவ்வளவு அதிகத்தை கர்த்தர் எனக்கு கிடைச்சிருக்கிறாரு.
0: இவ்வளவு அதிகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு.
1: நீங்க விசுவாசிக்க தொடங்குறப்ப நீங்க விசுவாசிச்சதோட அதிகமா தான் செய்வார். இது பிரமாணம், மாறாத பிரமாணம்.
0: ஆமென்.
1: நீங்க ஃபெய்த்ல இருப்பீங்கன்னா, ஆண்டவர் கொடுத்த வேர்ட கெட்டியா பிடிப்பீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் உண்டு, உங்களுக்கு சர்ப்ளஸ் உண்டு.
0: ஆமென்.
1: பாஸ்டர் டேவிட் சாமி தான் சொன்னாங்க, முதல் குழந்தை பிறக்கிறப்போ அவங்களுக்கு என்ன மாதிரிதான்

0: உடனே முதல் குழந்தைக்கு என்ன வச்சுட்டாங்க,
1: ஐசக்.
0: ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுக்கே வழி இல்லை, சரி கிடைச்சது ஆண்டோடைய லீடிங் இருக்குது, அம்மாவுடைய வேர்டும் அண்ணனுடைய வேர்டும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐசக்குன்னு பேர் வச்சுட்டாங்க. பார்த்தா அடுத்த சர்ப்ரைஸ் என்னன்னா, ரெண்டாவது ஒரு பேபி, அது என்னன்னா பெண் குழந்தை.
1: ரேமா.
0: பெண் குழந்தைக்கு என்ன பேர்?
1: ரேமா.
0: ரேமான்னு பேர் வச்சுட்டாங்க. சரி, இதோட நமக்கு போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க முத முதல்ல அந்த குழந்தைக்கு ஆண்டவர் பேர் கொடுத்தப்ப எழுதி வச்ச ஒரு குறிப்பு அதானே, ஜொஹான்னு எழுதி வச்ச டைரியில் எழுதி வச்ச ஒரு குறிப்பு பார்த்துருக்குறான். ஆனால் நம்ம ஜொஹான்னு நினைச்சிருக்கிறோம் எழுதி வச்சது உள்ள என்னன்னா
1: இருக்கேன்னு
0: பார்த்தா, அன்எக்ஸ்பெக்டடாக மூணாவது ஆளும் கன்சீவ் ஆகிறான். கடைசியில் அவனுக்கு பேர் என்னன்னா
1: ஜொஹான்.
0: இந்த மாதிரி நான் போயிருந்தப்ப அவ்வளோ கொள்ள அழகாக இருந்தார் ஐயா.
1: எஸ்.
0: போயாமல் ஒத்திக்கு வச்சு கொஞ்சிக்கிட்டே உட்காந்துருந்தேன் நான். கடைசியில் அவனை வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு ஜொஹான் வச்சு,
1: அவர் ஜொஹானன் வந்து ஜொஹானனுக்கு கிஃப்ட் கொடுத்தார்.
0: அவர் ஜொஹானன் வந்து ஜொஹானனுக்கு கிஃப்ட் கொடுத்தாரு.
1: எஸ்.
0: எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படி. இப்போ நாம தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிற பொழுது நாம விசுவாசிச்சதை விட அதிகமா தேவன் செஞ்சிடறார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆனா என் வாழ்க்கையில நான் என்ன புலம்புறேன், நான் நினைச்ச மாதிரி எதுவுமே என்னன்னா, நீங்க நினைச்ச மாதிரி ஒண்ணுமே நடக்கல. உண்மைதான். ஏன் நினைச்ச மாதிரி தேவன் ஒண்ணுமே நடக்க அனுமதிக்கலன்னா, நீங்க அவரை விசுவாசிக்கிறங்கிறதுக்காக.
1: ஆமென். அல்லேலூயா.
0: சில நேரம் நாம நினைச்ச மாதிரி தேவன் ஏன் காரியங்களை செய்யாம நம்மள வந்து தவிக்க விடுறாருன்னா, டேய் நான் ஒன்னு பெருசா வச்சிருக்கிறேன், நான் லட்டு வச்சிருக்கிறப்ப ஏண்டா பூந்திக்கு அலையிறேன்ற.
1: எஸ்.
0: நான் லட்டு வச்சிருக்கிறேன்,
1: ஏண்டா பூந்திக்கு அலையிற,
0: ஒத்த பூந்திக்கு அலையறியாடா, ஒத்த சீனிக்கு அலையறியாடா நீ முதல்ல.
1: எஸ்.
0: புரியாப்ப இல்ல.
1: ஆமென்.
0: உன்னை ஏமாத்தனா தாண்டா நீ என்னை நம்புவன்ற. ஏமாத்தனான் இல்ல, உனக்கு நான் வந்து ஒரு காரியத்துல நீ நினைச்சத நான் உனக்கு நினைச்சே மாட்டேன், நீ ஏங்கிறது உனக்கு இல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு அதிசயத்தை செஞ்சு அற்புதத்தை செஞ்சு உனக்கு ஒரு காரியத்தை செய்ய போறேன்னு சொல்றப்ப நாம அவர் விசுவாசிக்க தேவையான வேர்டு அங்கதான் தர்றாரு.
1: ஆமென்.
0: ஏமாற்றத்துக்கு மேல ஏமாற்றம் வர்றப்ப தேவன் தர்ற வேர்டை ஒருத்தன் கெட்டியா புடிச்சுக்கிட்டு விசுவாசிக்க ஆரம்பிச்சிடறான்.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அப்படி விசுவாசிக்க தொடங்கும் பொழுது அவன் விசுவாசிச்சதோட அதிகத்தை கத்தர் செஞ்சிடறாரு.
1: ஆமென்.
0: உங்களுக்கு ஒரு ஏராளம் இருக்குன்றாரு ஆண்டவர்.
1: ஆமென்.
0: உங்களுக்கு ஒரு
1: ஏராளம் இருக்கும்.
0: ஒண்ணு கண்ணே கண்ணுன்றீங்களா, வத வதன் இருக்கும். பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி வீடு என்ன செய்யும்
1: இருக்கும்.
0: ஆமா, உமன்ஸ் ஹாஸ்டல் மாதிரி உங்க வீடு இருக்கத்தக்க அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வாருன்னா, நிரப்புவாராக.
1: நிரப்புவார்.

0: அப்போ நீங்க நினைச்சபடி நடக்கலங்கிற விரக்தியில பேதுரு இருந்தப்ப பேதுரு மீனை பிடிக்கிறாரு. அவரே சொல்லியிருப்பாரு, இவ்வளவுக்கு நான் விசுவாசிக்கல. அந்த வேடிக்கை அத வியாக்கியானம் பண்ணுவாங்க, வலைகளை போடுன்னு சொன்னாரு. இவர் வலையத்தான் போட்டிருக்கிறார். அஞ்சு வலை இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அஞ்சு வலையும் மொத்தமா போடுறான் இருப்பாரு. ஆனா இவர் வந்து என்னத்த வரப்போகுது, சரி சொல்றாரேன்னு போடுவோன்னு ஒரு வலையை போட்டிருந்திருப்பாரு. ஆனா ஒரு வலையிலே பாருங்க, ரெண்டு போட்டுக்கான மீன். ஒரு வலையிலேயே
1: ரெண்டு போட்டுக்கான மீன்
0: விசுவாசிச்சதோட அதிகமா

0: தேவன் செய்றாரா?
1: செய்கிறார்.
0: அப்ப நினைச்சதோடு உங்களுக்கு நினைச்சது எதுவுமே நடக்கலன்னா அந்த ஏமாற்றத்துக்குள்ள ஏன் ஆண்டவர் நம்மளுக்கு அலோ பண்றாருன்னா, இப்பதான் நம்ம சொல்றது என்ன செய்வான்
1: கேட்பான்.
0: கேட்பான். உடஞ்ச நிலைமையில, திக்கற்ற நிலைமையில, நாதியற்ற நிலைமையில ஆண்டோடைய வேர்டு கடந்து வந்து இதை நான் உனக்கு செய்ய போறேன்னு சொல்றப்ப அந்த உடஞ்சு போன மனசு என்ன செய்யுதுனா, ஆண்டவர் தந்த வார்த்தையை உறுதியா பற்றி கொள்ளுது. உடஞ்சு போன மனசு மாதிரி தேவன் தர்ற வார்த்தையை உறுதியா பற்றி கொள்ள மத்த மனசால முடியாது. நீங்க ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா வேர்டை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க மனசு உடஞ்ச மனசு.
1: உடஞ்ச
0: மனசோட வர்றவங்களுக்கு ஊழியம் செய்யறது ரொம்ப அப்படி உழுது போட்ட நிலை மாதிரி, என்ன போட்டாலும் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு
1: கட்டளை இடுவாராக.
0: கெட்டிய பிடிச்சுக்கிட்டாலே உடஞ்சு நொறுங்கின மனசு, எவ்வளவு பெரிய வார்த்தை இந்த வார்த்தை எனக்கு. கெட்டியா பிடிச்சுக்கிட்டா விசுவாசிச்சதோட அதிகமா தேவன்
1: செய்தார்.
0: கொடுத்த வாக்கின்படியே மீன் உடனே பிடிச்சாங்களா?
1: உடனே பிடிச்சாங்க.
0: ரெண்டு படவுகள் அமிழத்தக்க வலைகள்
1: கிழியத்தக்க
0: கூட்டாளிக்கு
1: கொடுக்கத்தக்க,
0: மற்றவங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு மீதமாகுது.
1: எஸ்,
0: உங்க தேவை சந்திக்கப்பட்டு.
1: ஆமென். அல்லேலூயா.
0: எவ்வளவு பெரிய அபரிமிதம், அபரிமிதமான ஆசீர்வாதம் இது. என்னது அபரிமிதமான
1: ஆசீர்வாதம்?
0: ஆசீர்வாதம் தானே ஒழிய இது ஆரம்பம் இல்ல.
1: ஆரம்பம் இல்ல.
0: வாசிக்கலாமா? அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள்.
1: லூக்கா 5:6.
0: அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள்.
1: அவர்கள் வந்து இரண்டு படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள்.
0: எதுக்கு ஹெல்ப் பாருங்க? ஐயோ, ஆபத்துல மூழ்கிட்டு இருக்கோம், எங்களை காப்பாத்துங்கன்றதுக்கான உதவி இல்ல. ஆசீர்வாதம் அமோகமா இருக்கு, வாங்கியா உதவி செய்யுங்க. கொஞ்சம் பணத்தை எண்ணுங்கயா, கொஞ்சம்
1: என்னை விட்டு போக வேண்டும் என்ற
0: அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம்
1: அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியால் அப்படி சொன்னான். அல்லேலூயா.
0: இது வந்து ஆசீர்வாதம், அவர்களுக்கு ஆண்டவர் அருளி செய்த
1: ஆசீர்வாதம்.
0: ஆசீர்வாதம் அபரிமிதமான ஆசீர்வாதமே ஒழிய அது ஆரம்பம் அல்ல.
1: எஸ். அல்லேலூயா.
0: எப்பவுமே ஒரு பிளெஸிங் வந்து பர்பஸோட கனெக்ட் ஆகிறப்பதான் அது ஆரம்பமா மாறுது.
1: ஆமென்.
0: நோக்கத்தோட கனெக்ட் ஆகாத பிளெஸிங் அது வந்து வெறுமனே ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க கனெக்ட் பண்றப்ப அது சீடா மாறிடும்.
1: ஆமென்.
0: நல்ல புரிஞ்சுக்கங்க. தேவனுடைய திட்டத்தோட இணைக்கப்படாத ஆசீர்வாதம்
1: எல்லா ஆகாரம்
0: வெறுமனே நம்ம புசிக்கிற ஆகாரம். ஆனா தேவனோடு இணைக்கப்பட்ட, தேவனுடைய திட்டத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு பிளஸிங் தான் என்னவா மாறுதுன்னா சீடா மாறுது.
1: எஸ்.
0: பிள்ளை செல்வம் என்ன மாறுதுன்னா சீடா மாறுது.
1: ஆமென்.
0: எத்தனை பேரு தங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை தேவனுடைய தரிசனத்தோட கனெக்ட் பண்ணாததுனால, தேவனுடைய திட்டத்தோட கனெக்ட் பண்ணாததுனால அது வெறுமனை என்னவா தான் இருக்குன்னா அவங்கள்ட்ட பிளஸ்ஸிங்கா இருக்கு, தேவன் கொடுத்த ஆசீர்வாதமா இருக்கு. ஆனா தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை தேவனுடைய நோக்கத்துல நாம இணைக்கும் பொழுதுதான் அது நம்ம ராஜ்யத்துக்காக விதைக்கிற விதையா மாறுது.
1: ஆமென். அல்லேலூயா.
0: சீடா மாறுது.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: அபரிமிதமான ஆசீர்வாதம் இது, வெறுமன ஆசீர்வாதம் அவ்வளவுதான். அந்த ரெண்டு போட்டு மீனை பிடிச்சி எத்தனை ஒரு ஒரு வாரம் சாப்பிட்டுருப்பாங்களா, இல்ல கடனெல்லாம் கொஞ்சம் அடைச்சிருப்பாங்களா?
1: எஸ்
0: அவ்வளவுதான், ஆசீர்வாதத்தோட லட்சணமே அவ்வளவுதான். குந்தி தின்றால்
1: குன்றும் மாளும்,
0: குன்றும் மாளும் அப்படின்வாங்க.
1: உட்கார்ந்து சாப்பிட்டா மலையும் குன்றும் கரைஞ்சிரும்.
0: நாலு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கலாம் சாமி, உட்கார்ந்து சாப்பிட்டீங்கன்னா. நாலு தலைமுறை இல்லப்பா, என் தலைமுறையிலே பாரு, 5 வருஷத்துல அழிச்சு காட்டுறா இல்லையான்னு பாருன்னு
1: நானே சாப்பிட்டு அழிச்சிடறேன்.
0: ஒரு அடங்காத எலும்புனா 4 தலைமுறை சொத்தை வந்து 5 வருஷத்துல அழிச்சு முடிச்சிருவான்.
1: எஸ் ஹல்லேலூயா.
0: திட்டத்தின்படி தந்த பிளஸிங் தேவ திட்டத்தோடு கனெக்ட் பண்ணுங்க.
1: இன்னும்
0: ஒரு செய்தி எடுக்கலாம் அதெல்லாம். நிறைய பேர் இதை செய்யாம வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. கர்த்தர் கொடுக்கறத கொடுக்கறதுக்கே விருப்பம் இல்லாதவங்க இருக்கிறாங்க. கொடுக்கறதுக்காக தான் கொடுத்திருக்கிறாரு.
1: ஆமென்.
0: கொடுக்கறதுக்காக கொடுத்தத கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை.
1: எஸ்
0: அப்படி எதை சாப்பிட்றோம்? ஆசீர்வாதத்தை சாப்பிட்றோம். அந்த ஆசீர்வாதத்தை தேவ திட்டத்தோட கனெக்ட் பண்றப்ப தானே அது சீடா மாறுது.
1: எஸ்
0: அது இன்னொரு டாபிக் விட்டுறலாம். அப்ப இவ்வளவு பெரிய அபரிமிதமான ஆசீர்வாதம் வெறுமன பிளஸிங் தான். இவ்வளவு காரியத்தை செஞ்ச ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, 10வது வசனம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும்
1: அந்தபடியே பிரமித்தார்கள்.
0: அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி,
1: பயப்படாதே,
0: இது முதல் நீ
1: மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இது ஆசீர்வாதமா ஆரம்பமா?
1: ஆரம்பம்.
0: ஒரு அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரிக்கு தேவன் கொடுத்த பிகினிங். அல்லேலூயா. மீனை பிடிக்கிற பேதுரு, மீனை பிடிச்சது ஆசீர்வாதம், ஆனா நீ மனுஷங்களை பிடிப்ப, அதுவும் வாழ்க்கையில நான் உனக்கு அருளி செய்கிற ஆரம்பம்.
1: எஸ்
0: பெந்தகோஸ்தேல அது நடந்துச்சா?
1: நடந்துச்சு.
0: அல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு அடுத்த தீர்க்க தரிசனம் உடனே நடந்துச்சாயா?
1: உடனே நடந்துச்சு.
0: வலைய போட்டவன்னு அள்ளிட்டாங்க
1: மீன்.
0: ஆனா ஆரம்பத்துக்கு எடுத்த தீர்க்க தரிசனம் உடனே நடந்துச்சா
1: இல்லையே?
0: ஆண்டவர் மறிச்சு உயிர் தெழுந்து அதுக்கப்புறம் 50 நாட்கள் கழிச்சு பெண்டிகாஸ்டல் பண்டிகை வர்றப்பதான் பேதர் எழுந்து நின்று முதல் பிரசங்கத்திலேயே
1: 3000
0: அடுத்து ஒரு அற்புதம் பண்ணி பேதரும் யோவானும் சேர்ந்து பண்ண ஊழியத்துல
1: 5000 விசுவாசித்தார்கள்.
0: 5000 ஆரம்பிச்சு வச்சதே பீட்டரை வச்சுதான்.
1: ஆமென்.
0: ஆரம்பமே 12 அப்போஸ்தலர்கள் வச்சான்.
1: எஸ்.
0: அப்போ ஒரு காரியம் ஏன் உங்களுக்கு ஆரம்பத்திலே நடக்கலன்னா, ஒரு ஆரம்பத்தை கொடுக்கிறதுக்காக ஆரம்பத்திலே கர்த்தர் செய்யல.
1: எஸ்
0: இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற ஆசீர்வாதத்துக்கு எடுத்த தீர்க்க தரிசனம் அந்த வருஷமே நடந்துருச்சு. நம்ம வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு காரியத்தை குறிச்சும் தேவன் பேசினது அப்பப்ப நடந்து முடிஞ்சிருதா?
1: முடிஞ்சிருது.
0: ஆனா தேவன் ஒரு ஆரம்பத்தை வச்சிருக்கிறாரு, அதை குறிச்ச தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சா உங்களுக்கு? அப்பாயிண்டட் டைத்துக்காக காத்திருக்கிறோம்ல நம்ம.
1: எஸ்
0: நீங்க காத்திருக்கிறது வேஸ்ட் இல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க.
1: ஆமென்.
0: You are not waiting for a blessing, you are waiting to see a beginning from God.
1: Yes.
0: ஆண்டவருடைய ஆரம்பத்தை உங்க வாழ்க்கையில காண்பதற்காக நீங்கள் பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள். And you will see it in 2025.
1: Yes.
0: 25ல நீங்க அதை என்ன செய்வீர்கள்? காண்பீர்கள்.
1: காண்பீர்கள்.
0: உங்களுக்கு காண்பிச்சது சரியே.
1: சரியே.
0: என் வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இந்த வருஷம் எல்லாமே சட்டுப்புட்டுதாங்க.
1: ஆமென்.
0: சட்டுப்புட்டுதான். ஒவ்வொரு நாளும் பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. உங்க கிளைமேட்ல நீங்க இருக்கீங்க இப்ப.
1: ஹல்லேலூயா.
0: பேதுருவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் ஒரு ஆரம்பத்தையும் கொடுத்த வாக்கு தத்தத்தை கொடுத்தாரா? இது முதல் நீ மனுஷரை
1: பிடிக்கிறவனாய் இருப்பாய்
0: இருப்பாய். இது எப்படி ஆண்டவரே நம்புறது? மீனை பிடிக்கிறவன் மனுஷனை பிடிக்கிறதா அப்படிங்கிற டவுட் பேதருக்கு வந்திருக்கும்
1: இருக்காது?
0: ஏன் வந்திருக்காது?
1: ஏற்கனவே பிடிச்சிருக்கு.
0: அதான் பிடிச்சிருக்கானே மீனை. ஆனா ராத்திரி ஃபுல்லா நான் தட்டு தடுமாறி முட்டி மோதி கொண்டு வந்து போட்டை கரையில கட்டினான். எந்த இடத்துல நான் திணறனோ அந்த இடத்துல கொண்டு போய் இன்னைக்கு மறுபடியும் வலைய போட்டுன்னு சொல்லி. எத்தனை வருஷம் மீன் பிடிச்சிருக்கிறேன், இப்படி நான் மீன் என்ன செஞ்சது இல்லை?
1: இது இல்லையா,
0: இது என்னையா? அது இப்பதான் சொன்னார்னு போட்டேன், அப்படி என்ன செஞ்சிருச்சுனா இது நடக்கும். அதுவும் என்னன்னா நடக்கும்,
1: நடக்கும்.
0: என்னாலும் நேத்து வெறுமையா நின்ன இதே கடல்ல இங்கேயும் ஓடனே அங்க ஓடனே ஒரு மீன் என்னென்ன
1: அகப்படல.
0: எங்க ஊர் பாஷையில் ஒரு சுவாப்பாறு கூட என்னென்ன
1: அகப்படல்
0: அகப்படலன்னு கடக்கிற ஸ்லாங்ல சொல்ல போனா என்ன ஆச்சரியம் பாரு. சொன்னாரேன்னு சொல்லி திரும்ப வந்து போட்டா இவ்வளவு மீனா, ரெண்டு படகு நிரம்ப.
1: அலை
0: கிளியத்தக்க
1: படவு அமிழத்தக்க
0: என்னால நம்பவே என்னன்னா என்னையா வார்த்தை அது. சொன்னாரு அப்படி என்ன சிரிச்சுனா
1: நடந்துருச்சு
0: நடந்துருச்சு அப்படின்னு பிரமிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அடுத்த ஒரு வார்த்தையை சொல்றாரு. நீ மீனை பிடிச்சதுனாலயா என்ன விசுவாசிக்கிற? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நீ மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பாய். நான் அடிச்சு விடுறேன். ஒரு டெஸ்டிமனியை கொடுத்து தாங்க ஆண்டவர் அவர் தருகிற ஆரம்பத்தை விசுவாசிக்க தேவையான இருதயத்தை தர்றாரு.
1: ஆமென்.
0: இன்னும் சொல்ல போனா ஒரு பிளஸிங் கொடுக்கறது எதுக்குன்னா தேவன் உங்களுக்கு தருகிற பிகினிங் நீங்க விசுவாசிக்கணுங்கிறதுக்காக.
1: எஸ்.
0: ஐசக்க கொடுத்தது எதுக்குன்னா 21 ஐசக்க பிளஸிங்க கொடுத்தார். 22 தேவன் தரப்போகிற ஆரம்பத்தை ஆபிரகாம் விசுவாசிக்கணுங்கிறதுக்காக தான். 21 ஆண்டவர் தம்முடைய வாக்கின்படியே நடக்க வாய்ப்பே இல்லாத ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணினார். 21 ஐசக் ஒரு பிளஸிங், 22 ஐசக் ஒரு ஆரம்பம்.
1: ஆமென்.
0: ரெண்டு படகுகள் நிறைய பிடிச்சது ஒரு பிளஸிங், ஆனா மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பேங்கிறது ஒரு ஆரம்பம். இந்த ஆரம்பத்தை விசுவாசிக்கணும்னு சொல்லி சொன்னா ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்தா தான்.
1: எஸ்.
0: தேவன் உரைத்த வாக்கின்படியே இதை செஞ்சிட்டாரே.
1: எஸ்.
0: தேவன் சொன்னபடி என்னன்னா
1: செஞ்சிட்டாரே,
0: மீனை பிடிச்சிட்டனே. தேவன் சொன்னபடியே எனக்கு வயசான காலத்துல குழந்தை என்ன செஞ்சிருச்சே,
1: பறந்துருச்சே
0: பறந்துருச்சே. அப்ப இது நிஜம்னா என்ன குறிச்சு தேவன் சொல்ற இந்த நோக்கத்தோட ஊழியத்தோட அழைப்போட தொடர்புடைய தீர்க்க தரிசனமும் நிஜம்.
1: நிஜம்.
0: ஒரு நிஜத்தை தந்து இன்னொரு நிஜத்தை விசுவாசிக்க தேவையான இருதயத்தை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார்.
1: ஆமென்.
0: உங்களுக்கு அவர் தரப்போகிற பிளஸிங் அதை பார்த்து நீங்க பிரமிப்பீங்க. எதுக்கு அந்த பிரமிப்பு ஆண்டவர் தர்றாருனா ஆச்சரியப்பட்டு ஏன் அதை பார்த்து நீங்க பிரமிக்க போறீங்கன்னா உங்க ஊழியத்தை குறிச்சு நீங்க நிறைவேற்றி முடிக்க போகிற காரியத்தை குறிச்ச ஒரு பெரிய திட்டத்துக்கு எடுத்த காரியத்துல தேவன் உங்களிடத்துல சொல்லி இருக்கிற காரியங்களை நீங்க எந்த சந்தேகமும் இல்லாம எந்த குழப்பமும் இல்லாம 100% அதை நீங்க விசுவாசிக்கணுங்கிறதுக்காகவே இந்த ஆசீர்வாதத்துக்கு எடுத்த காரியத்தை நிறைவேற்றினார்.
1: ஆமென்.
0: புரியுது, ரொம்ப அருமையா பியூட்டிஃபுல்லா சிங்க் ஆகுது எல்லாமே வந்துட்டு வேர்டு.
1: அல்லேலூயா. Hallelujah.
0: நீங்க கிரகிக்க கஷ்டமா இருந்தா நீங்க திரும்பவும் இந்த பகுதியை நீங்க போட்டு கேளுங்க. அப்படி
1: மீனை
0: பார்த்தாரு, பார்த்தோன்னா அது ஒரு திரளான ஆசீர்வாதம். என்னையா இவ்வளவு ஆசீர்வாதமா, இது எப்படியா வந்துச்சு? அவர் சொன்ன வார்த்தையில இருந்து வந்துச்சு. இந்த வயசான காலத்துல எப்படி ஐசக் வந்தான்? அவர் சொன்ன வார்த்தையில இருந்து வந்தான்.
1: Hallelujah.
0: இது பிளஸிங், இது டெஸ்டிமனி. ஐசக்க பார்த்தோன்னு ஆபிரகாம் எதை பிலி பண்ணிருப்பாரு, டேய் வானத்து நட்சத்திரங்களை என்ன குடும்பனால் என்னன்னு சொன்னார் பாரு. நிஜம்டா
1: நிஜம்.
0: பூமியின் தூளை என்ன குடும்பனால் என்னன்னு சொன்னார் பாரு. நிஜம்டா
1: நிஜம்.
0: தேசத்தினுடைய நீளம் அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து தெரியும்னு சொன்னார் பாரு. நிஜம்டா. உன்னுடைய சந்ததியார் 400 வருஷம் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடப்பாருன்னு சொன்னார் பாரு. நிஜம்டா. என்னோட உடன்படிக்கை பண்ணார் பாரு. நிஜம்டா. எப்படி சொல்ற நீ வந்தல, நீ நிஜம்டா.
1: ஆமென்.
0: நீ நிஜம்னா அதுவும் நிஜம்டா.
1: ஆமென்.
0: மீனை பிடிச்சது நிஜம்னா மனுஷனை பிடிக்கிறது நிஜம்.
1: நிஜம்.
0: கிரகிக்க முடியாத காரியங்களை நம்ம திணறுவோங்கிறதுனாலதான் ஆண்டவர் ஒரு பிளஸிங்கை தந்து பிகினிங்கை தர்றாரு. வாக்கின்படியே.
1: அல்லேலூயா.
0: அண்ணல் சாமுவேலை பெற்றெடுத்துட்டு திரும்ப ஏலியிட்டு போய் சந்திக்கிறப்ப அடுத்த தீர்க்க தரிசனம் எல்கானாக்கு வருது. அவளாலே உனக்கு நான் சந்தானம் உண்டாக முடி செய்வேன் சொன்னாரா, வாசிக்கலாம். அத முதல்ல வந்து அண்ணாளுக்கு தீர்க்க தரிசனம், அதன்படி யாரு பிறந்தாச்சு, சாமுவேல் பிறந்தாச்சு. திரும்ப அந்த குழந்தைய விட்டுட்டு ஒரு சட்டையை தச்சு கொண்டு போய் குழந்தைய பார்த்துட்டு வர்றப்ப எத்தனை வருஷம் போயிட்டு வந்தாங்கன்னு தெரியல. அப்ப திடீர்னு ஏழு எல்கானா பார்த்து பேசுறாரு. 2 அதிகாரத்துல வசனம் 20, ஏழு எல்கானாவையும் அவள் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக
1: கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றார்.
0: அவர்கள் தங்கள் ஸ்தானத்துக்கு திரும்ப
1: போய்விட்டார்கள்.
0: எப்ப ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு அது தூக்கி ஆண்டர் ஊழியக்காரன் நினைச்சிட்ட
1: கொடுத்துட்ட.
0: இனிமே அவளால உனக்கு ஒரு சந்தானம் இருக்குன்ற.
1: ஆமே.
0: இத பிலீவ் பண்றதுக்கு தயங்கி இருப்பாங்க. நீங்க வேற ஒன்ன பெத்தெடுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகி போச்சு. இதுவே என்னத்தையும் நல்லவேளை நாங்க ஒரு குழந்தைய பத்திட்டுமே நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல ஏதேது நீங்க வாட்டில என்னன்னு என்ன
1: செய்யாதீங்க, சொல்லாதீங்க
0: அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்காது. ஏன் வந்திருக்காதுன்னா
1: சாமுவேல் நிஜம். எஸ் நிஜம்.
0: ஆண்டு தீர்க்க தரிசனம் சொல்றார், இந்த 25வது ஆண்டுல அவர் உங்களுக்கு உரைத்தபடியே ஒரு பிளஸ்ஸிங்க நீங்க பாப்பீங்க. உங்க கண் என்ன செய்யும்
1: பார்க்கும்.
0: எதுக்கு அந்த பிளஸ்ஸிங் உங்க கையில தர்றாருனா, உங்களை குறிச்ச பிரம்மாண்டமான ஒரு திட்டம் இருக்கு பாருங்களேன். அந்த திட்டத்தை நீங்க அப்படியே 100% விசுவாசிச்சு தேவனுக்கு நீங்க கீழ்ப்படியும்படியான ஃபெய்த்த அந்த பிளஸ்ஸிங் தான் உங்களுக்குள்ள ட்ரிகர் பண்ணும்.
1: ஆமென்.
0: நான் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம், ஆழமான விஷயம் புரிஞ்சுக்கங்க.
1: அல்லேலூயா.
0: விசுவாசிச்சதுனால ஒரு ஆசீர்வாதம் வருது. ஆண்டவர் விசுவாசிச்சதுனால
1: ஒரு ஆசீர்வாதம் வருது.
0: ஆண்டவர் விசுவாசிச்சதுனால ஐசக் வந்தான். ஆண்டவர் விசுவாசிச்சதுனால திரளான மீன்களை பிடிச்சாங்க. ஆண்டவர் தந்த வேர்டை விசுவாசிச்சதுனால இந்த காரியம் என்ன செஞ்சுச்சுன்னா நடந்தது. இந்த ஃபெய்த் என்ன செய்யுதுனா, ஆண்டவர் நமக்கு காண்பிச்ச பிரம்மாண்டமான காரியத்தை விசுவாசிக்க தேவையான விசுவாசத்தை ட்ரிகர் பண்ணுது.
1: ஆமென்.
0: விசுவாசத்தினால விசுவாசம் பிறக்குது.
1: ஆமென்.
0: விசுவாசத்தினால ஐசக் பிறந்தான். ஐசக் பிறந்ததனால ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம் பிறக்குது.
1: ஆமென்.
0: குழப்பறீங்க அப்படின்றீங்களா, இதுக்கு மேல எனக்கு எப்படி பிரசங்கம் பண்ணேன்னு தெரியல. ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் உங்களுக்கு ஒரு டெஸ்டிமனியை கொடுக்கிறாருன்னா, அவருடைய வாக்கின்படியான ஒரு பிளஸ்ஸிங்க ஏன் கொடுக்கிறாருன்னா, உங்களுக்கு அவர் தரப்போற பிகினிங்க நீங்க விசுவாசிக்கணுங்கிறதுக்காக. மீனை பிடிச்சத பாத்துக்கிட்டு இருக்கிறப்பே சொல்றாரு, நீ மனுஷனை பிடிப்பேங்கிறாரு. எனக்கு டவுட்டே வரலையா நீங்க சொல்றதுல. நம்புறியா பேதரு, நம்புறையா? அப்படியே நம்புறையா? எப்படா நம்புற? இந்தா இந்தா இந்தா இந்தா நீங்க சொன்ன மாதிரி எதை பிடிச்சேன் பாருங்க. இதுக்கு மேல நீங்க சொல்றத நம்பல. என்ன மனுஷனே இல்லையா? நான்
1: இல்லப்பா.
0: உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு இம்பாசிபிளான காரியத்தை நீங்க பிலீவ் பண்றதுக்காகவே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்க தர்றாரு.
1: ஆமென்.
0: கற்பம் செத்தவன், எங்களுக்குள்ள இருந்து வர வாய்ப்பு இல்லாத ஒரு குழந்தை வந்திருக்கு, வானத்து நட்சத்திரங்களுக்கு ஒப்பா என் சந்ததி இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன்.
1: ஆமென்.
0: பூமியின் தூளுக்கு ஒப்பா என் சந்ததி இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நிலத்தோட ஒரு ஜன உண்டு நான் விசுவாசிக்கிறேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: தேசத்தின் எழுப்புதல் உண்டு நான் விசுவாசிக்கிறேன்.
1: விசுவாசிக்கிறேன்.
0: தீவில ஒரு தீ பறக்கும் நான் விசுவாசிக்கிறேன்.
1: விசுவாசிக்கிறேன்.
0: ஏன்னா தீர்க்க தரிசி பிறந்தா தீ பறந்ததாகும்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்ல, நம்ம ரொம்ப ஸ்பெஷலான மெசேஜ் இது.
1: ஆமென்.
0: நானே எதிர்பார்க்கல. அல்லேலூயா.
1: ஆண்டவருக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டேன். அல்லேலூயா.
0: அதனால அப்படி ரஷ்ஷா வர்றதுனால நான் காம்ப்ரிகண்ட் பண்றேன், அதோட நான் நிறுத்திக்கிறேன். நாளைக்கு நம்ம போலாம். வாக்கின்படியே உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்க தர்றாரு. அந்த பிளஸ்ஸிங் நீங்க ஆண்டவர் விசுவாசிச்சதுனால நீங்க ரிசீவ் பண்ண போற பிளஸ்ஸிங். அந்த பிளஸ்ஸிங் வந்து உங்களுக்கு தேவன் ஒரு ஆரம்பத்தை தருவேன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. அதை நீங்க விசுவாசிக்க தேவையான ஃபெய்த்தை உங்களுக்குள்ள ட்ரிகர் பண்ணும். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆபிரகாமுக்குள்ள அந்த ஃபெய்த் ட்ரிகர் ஆச்சு. பேதுருக்குள்ள அந்த ஃபெய்த் என்னன்னா ட்ரிகர் ஆச்சு. அப்ப சும்மா செய்யறதை விட ஒரு பிளஸ்ஸிங் இது விசுவாசிச்சல நடந்துச்சுல. அதே மாதிரி நான் இப்ப சொல்றேன் பாரு, இது உனக்கு என்ன செய்ய போகுது?
1: நடக்க போகுது.
0: நடக்க போகுது. உங்களுக்கு நிகழ போகிற, உங்களை கொண்டு தேவன் செய்ய போற காரியத்தை நீங்க நம்புவதற்காக உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் அடையாளமாவே இருக்க போகுது. ஒரு பக்கம் அது பிளஸ்ஸிங்காக இருக்கும், இன்னொரு பக்கம் தேவன் செய்ய போற காரியத்தை நீங்க நம்புவதற்கு ஏதுவான ஒரு அடையாளமாவும் அது இருக்கும். ஐசக் ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் தேவனுடைய காரியத்தை ஆபிரகாம் அப்படியே நம்புவதற்காக தேவன் கொடுத்த அடையாளம்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: மீனை பிடிச்சது ஒரு ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் நீ மனுஷனை பிடிக்கிறவர்களா இருப்பாய் என்று சொன்ன தீர்க்க தரிசனத்தை அப்படியே நம்புவதற்கு பேதுருக்கு ஆண்டவர் கொடுத்த அடையாளம்.
1: அடையாளம்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு அடையாளமும் வருது, அற்புதமும் வருது.
1: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: பிளஸ்ஸிங் அடையாளமா வருது.
1: ஆமென்.
0: பிளஸ்ஸிங் என்னவா வருது?
1: அடையாளமாக.
0: நீங்க இந்த வார்த்தைக்கே இந்த துள்ளு துள்றீங்களே.
1: ரியல்.
0: ஐசக்க பெத்ததுக்கே இந்த துள்ளுனா ஐசக் உங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த்த ட்ரிகர் பண்ணுவானே, நீங்க என்ன துள்ளு துள்ளுவீங்க.
1: ஆமென்.
0: 22ல் ஆபிரகாம் துள்ளுன மாதிரி நீங்களும் துள்ளுவீங்க.
1: ஆமென். எஸ்.
0: அங்க ஐயோ என் புள்ளைய கொல்றாருன்னு சொல்லல, துள்ளுதியா உள்ள
1: துள்ளுது.
0: என் உள்ள என்ன செய்யுது?
1: துள்ளுது.
0: என் புள்ளைய நான் கொல்ல வரலையா, நானும் என் பிள்ளையாண்டான இங்க வந்து உங்களுக்கு தொழுது கொள்ள வந்திருக்கிறேன் சொல்லி பாடி பாரு பாருங்க ஒரு பாட்டு.
1: ஆமென்.
0: இதையா

0: என் பிள்ளைய நான் கொல்றதுக்கு வரல, என் மனசு அப்படி துள்ளுதியா
1: துள்ளுதியா.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: அற்புதம்யா, எனக்கு நீங்க தந்த அற்புதம், எனக்கு நீங்க செஞ்ச அற்புதம் தான் என் மகன் வீடுதல் படுத்திருக்கிறேன். செத்து போன பாடியில, செத்து போன கற்பத்துல இருந்து வந்த மகன் இது எப்படியா சாவான்? விதையா, விதை மடியுதியா, கோதுமை மணியா? இது மடிஞ்ச தாயா வானத்து நட்சத்திரங்களுக்கு ஒப்பான சந்ததி வெளியில என்னன்னா
1: வரும்.
0: பீடத்துல வச்சு மடியிற விதையை நீங்க திரும்ப முளைச்சு வெளியே வர வைப்பீங்கய்யா. நான் என்ன குழிக்குழியா போடுறேன், பயிர்குழியா? விதையை நடுறேன்யா, நட்டா திரும்ப முளைக்கும்யா. ட்ரிகர் பண்ணும் இரும்பு, இரும்பு
1: கருக்கா
0: கருக்காக்குவது போல விசுவாசம் விசுவாசத்தை கருக்காக்கும்.
1: ஆமென்.
0: ஃபெய்த் ஷார்பன்ஸ் தி ஃபெய்த்.
1: எஸ்.
0: ஹalleluya.
1: ஹalleluya.
0: ஃபெய்த்ல இன்னொரு லெவல். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பைத்தியமா பார்ப்பாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை வந்து என்னடா ஒரு மனுஷன் வேணுவாங்க. ஆனா நீங்க கிரகிச்சது, நீங்க புரிஞ்சது தேவனுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க.
1: ஆமென்.
0: ஆழத்தை புரிஞ்சதுனாலதான் மோரியா மலையில ஆபிரகாமுக்கு அழ முடியல. ஆழத்தை விளங்கினவனுக்கு அழுக வராது.
1: ஆமென்.
0: தொழுகதான் வரும்.
1: ஆமென்.
0: செய்தி வளர்ந்து கொண்டே போகிறது.
1: எஸ்.
0: நானே நிறுத்திக்கிறேன், இதோட கண்ட்ரோல் பண்ணிக்கிறேனே. தேங்க்யூ அப்பா, நன்றியோடு துதிக்கிறேன். ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டவனுக்கு அழுக வரல, தொழுகதான் வருது.
1: ஆமென்.
0: உம்முடைய ஆழங்கள் எங்களுக்கு நீர் காண்பிக்கிறீரப்பா. ஆவியானவரை எங்களுக்குள்ள உலாவி நுணுக்கமான நுட்பமான இந்த சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு நீங்க பாராட்டுகிற அனுகிரகத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. விசுவாசம் விசுவாசத்தை கூர்மையாக்குது. நாங்க விசுவாசிச்ச வாக்கின்படி எங்களுக்கு தந்த பிளஸிங் அது எங்க கையில வந்த உடனே நீங்க எங்களுக்கு தரப்போற ஆரம்பத்து மேல எங்களுக்கு எந்த டவுட் எல்லாம் போயிருந்த ஆண்டவரே, எவ்வளவு பவர்ஃபுல்லா எவ்வளவு அற்புமா வேதத்துல இந்த காரியங்கள் ஒன்னோட ஒண்ணு பின்னி பணிஞ்சிருக்கு. இந்த காரியங்களை நாங்க விளங்கிக் கொள்ள இதனால எங்களுக்கு போதிச்ச இந்த சத்தியங்களுக்காக நன்றி. இதை திரும்பவும் கேட்டு இதுல சொல்லப்பட்ட காரியங்களை உள்வாங்க அன்றைய ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் நீங்க கிருபை செய்யுங்க. தொடர்ந்து நாளைக்கும் எங்களுக்கு இந்த காரியங்களை குறித்து நீங்க பேசுங்க. இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு ஆரம்பமும் ஒரு ஆசீர்வாதமும் ஒரு ஆரம்பமும் உண்டு அப்படிங்கிறீங்க, அதுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வாதம் எங்களுக்கு தரப்போற ஆரம்பத்தை நாங்கள் விசுவாசிப்பதற்கு கொடுக்கப்படுகிற அடையாளம்னு சொல்லி தெளிவா எங்களுக்கு எல்லாத்தையும் ஆண்டவரே நீங்க கற்றுக் கொடுக்குறீங்களே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.

பிரியமானவர்களே, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமாய் இருக்கிறார். எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும், பெரு வெள்ளம் போல துன்பங்கள் வந்தாலும் அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். எப்படிப்பட்ட துன்ப வேளையில் வேதத்தை எடுத்து நாம் தியானிக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அந்த வழியில் நாம் நடக்கும் பொழுது அந்த வழியானது நமக்கு அடைக்கலமாகவும் பலனுமாயும் இருக்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கத்தார் தேசத்தில் ஆலயமில்லாத நாட்களிலே நாங்கள் கூடி ஆராதிக்கும் பொழுது அரசாங்கம் எப்படியாக பொதுவான இடத்துல ஆராதனை நடத்தக்கூடாது என்று தடை விதித்தார்கள். அந்த நாட்களிலே ஹோட்டலிலே நாங்கள் ஆராதனை நடத்தி வந்தோம். அடுத்த வாரத்திலிருந்து நீங்கள் ஆராதனை நடத்தக்கூடாது என்று ஹோட்டல் உரிமையாளர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆகவே வேறு வழியில்லை, மிகுந்த கண்ணீரோடு கூட நாங்கள் உபாசித்து ஜபம் பண்ணினோம். ஆண்டவர் அடைக்கலமாக வேறு ஒரு இடத்தை, ஒரு புதிய ஹோட்டலை எங்களுக்கு திறந்து கொடுத்தார். கிட்டத்தட்ட 25 ஹோட்டல்கள் எங்களுக்கு இடம் தர முடியாது என்று சொன்னாலும் ஒரு புதிய ஹோட்டலை அடுத்த வாரத்திலே எங்களுக்கு திறந்து நீங்கள் வந்து ஆராதனை நடத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கு திறந்த வாசலை ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நமக்கு எத்தனை வாசல்கள் அடைக்கப்பட்டாலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறபடினாலே அந்த வேளையிலே நாம் அவருடைய துணையை உபாசித்து ஜபித்து வேதத்தை தியானித்து நாடும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய வாசலை திறந்து நானே உனக்கு அடைக்கலமும் பலனும் என்று சொல்லி அதை நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே உறுதி செய்வார்.

34வது சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதக்காரன் ருசித்து பார்த்து சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவரதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து கடந்த 3 வாரங்களாக நாம் போதித்து வருகிறோம். முதலாவது எபிரேயர்களது நிருபம் 12வது அதிகாரத்தின் மூலமாக சிட்சை எப்படி உண்டாகிறது என்பதை குறித்து பார்த்தோம். கர்த்தர் சிட்சிக்கிற விதம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில் நேரிடுகிற எல்லா பொல்லாப்புகளுக்கும் கர்த்தர் தான் காரணமா? அநேகர் சொல்லுகிறார்கள், இவையெல்லாம் கர்த்தருடைய சிட்சை, கர்த்தர் இப்படிதான் சிட்சிக்கிறார், இப்படிதான் நம்ம வழி நடத்துகிறார், இதெல்லாம் கர்த்தருடைய சிட்சை. சில நேரத்தில் தீமையை கொடுக்கிறார், ஏனென்றால் அது கர்த்தர் சிட்சிக்கிற விதம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் அவன் செய்கிறது தவறு என்று தெரிந்தால் அவனை சிட்சிக்கிறது இப்படிதான் சிட்சிக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அது அப்படி அல்ல என்பதை நாம் தெளிவாக எடுத்து காண்பித்தோம். மாம்ச பிரகாரமான தகப்பன்மார் மாம்ச பிரகாரமாக நம்ம சிட்சிக்கிறார்கள். அவர்கள் இந்த மாம்சத்தில் 2 போட்டாதான் நமக்கு விளங்குது இல்லையா? ஆனா ஆவிக்குரிய தகப்பனாயிருக்கிற நம்முடைய பரலோகப்பி தான் மாம்சப்படி நம்மை சிட்சிக்கிறது கிடையாது, அவர் ஆவிக்குரியபடி சிட்சிக்கிறார். மாம்ச பிரகாரமான தகப்பன்மார் மாம்சத்தின்படி சிட்சிக்கும் போது ஆவிக்குரிய தகப்பன் ஆவிக்குரியபடி சிட்சிக்கிறார். அது தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உண்டாகிருக்கிற சிட்சை. எப்போதும் தேவன் நமக்கு பொல்லாப்பு செய்பவர் அல்ல. சிட்சை என்று சொல்லுகிற வார்த்தையே புதிய ஏற்பாட்டில் பல இடங்களிலே போதனை என்றுதான் வருகிறது.

தேவனுடைய வார்த்தையை போதிப்பதை குறித்து தான் சிட்சை என்கிற அதே வார்த்தை தான் அந்த இடத்துல உபயோகப்படுத்திட்டு இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன் அட்மானிஷன் என்கிற வார்த்தை எல்லாம் அதுல இருந்து தான் வருது. சிட்சை என்று எபிரேயர் 12 சொல்லி இருக்கிற அதே வார்த்தை போதிப்பதை குறித்து மற்ற இடங்களிலே போதனை என்று அங்கே மொழிபெயர்க்கப்படுகிறது. ஆகையால் சிட்சை வேற ஒன்றும் இல்லை, சிட்சை போதனை தான். தேவன் தம்முடைய வார்த்தையை போதித்து நம்மை சிட்சிக்கிறார், அதுதான் அவர் சிட்சிக்கும் முறை. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆவிக்குரிய விதத்திலே நம்மை சிட்சிக்கிறதா இருக்கிறது. அதை கொண்டுதான் ஆவிக்குரிய தகப்பனாகிய அவர் ஆவிக்குரியபடி சிட்சிக்கிறார் என்று பார்த்தோம். ஆனால் இவை எல்லாம் பார்க்கும்போது உடனே ஒரு பெரிய கேள்வி, நான் ஏற்கனவே சொன்னது போல நிறைய பேருக்குள்ள 1008 கேள்விகள் கர்த்தரை குறித்து. அவர் அவ்வளவு நல்லவர் அல்ல என்பதை அநேக கிறிஸ்தவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் கர்த்தர் நல்லவர் என்பதை பிரசங்கம் பண்ணும் போதே எல்லாருக்கும் 1000 கேள்வி, அது எப்படி இப்படி சொல்லி இருக்குது, அங்க இங்கே அப்படி சொல்லி இருக்குது, இங்கே ஆண்டவர் இப்படி பண்ணாருன்னு இருக்குது, அங்க இப்படி பண்ணாருன்னு இருக்கு, அப்ப அப்படியும் பண்றாரு இல்லையா அப்படின்னு. கர்த்தர் நல்லவர் என்பதை போதித்து பாருங்க, நிறைய இடத்துல ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு 1008 கேள்வி, கர்த்தர் நல்லவரா இல்லையா என்பது குறித்து 1008 கேள்வி. ஆகவேதான் அவருடைய ஆவிக்குரிய ஜீவியமும் பெரிய ஒரு முன்னேற்றம் அடையாமல் இருக்கும், ஒரு பெரிய விரக்தியோடு உள்ளத்திலே தேவனுக்கு முன்பாக ஒரு கோபத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தேவனோடு பெரிய ஐக்கியமோ உறவோ அவர்களுக்கு ஏற்பட்டிருக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கை தோல்வியானதாக விரக்தி உள்ளதாக இருக்கும். ஏனென்றால் தேவனை பற்றி 1000 கேள்விகள் அவருக்கு உள்ளத்தில பதிலளிக்கப்படாத கேள்விகள் 1008 இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் அநேக காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பது திட்டவட்டமாக வேதத்தில் விளங்குகிறது. இதை நாம் அலசி ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர் அல்ல, பொல்லாததை செய்கிறார் என்பது போல இருக்கிற வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். அது உண்மை அப்படிதான் சொல்லுதா, அதன் அர்த்தம் அதுதானா என்பதை பார்க்கும் போது நம்முடைய மனதிலே தெளிவு உண்டாகிறது. மனதிலே தெளிவு உண்டாகும் போது ஆண்டவரை குறித்த ஒரு நல்ல எண்ணம் உள்ளத்தில் உண்டாகிறது. ஒரு நல்ல எண்ணம் நமக்குள்ள உண்டாகும் போது ஆண்டவர் இன்னும் அதிகமாக நேசிக்க ஆரம்பிக்கிறோம், நல்ல ஐக்கியப்படுகிறோம். ஆண்டவரை குறித்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத பயம் நம்மை ஆட்கொள்ளாது. ஆண்டவருடைய உறவிலேயும் ஐக்கியத்திலேயும் நாம் வளர ஆரம்பிக்கிறோம். அது ரொம்ப முக்கியம். அது இல்லை என்றால் இந்த காரியங்கள் ஒரு பெரிய தடையாக மாறிவிடுகிறது. ஆகியால் தான் அப்படிப்பட்ட வசனங்களை அலசி ஆராய்ந்து நாம் பார்க்கணும். அதுதான் வேதம் சொல்லுகிறது, பகுத்து அறிய வேணும் என்று. ஏன் பகுத்து அறிய வேணும்? இங்க எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகவே இதை பகுத்தறிய வேண்டும். ஆகவே யோபை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம். யோபு ஒரு நல்ல மனுஷன் என்பதை முதல் 1-2-3 வசனங்களை சொல்லுகிறது. ரொம்ப உத்தமமான மனுஷன், நல்ல மனுஷன் என்று. ஆனால் இந்த நல்ல மனுஷனிலே ஒரு கோளாறு. நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், நல்லவர்களா இருந்தால் போதாது. நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர், எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய நல்ல கிறிஸ்தவ விசுவாசிகள் இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்ல விசுவாசியா, நல்ல விசுவாசி. நல்ல விசுவாசியா இருப்பது நல்லதுதான், நல்ல விசுவாசியா இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும், அதை நான் குறைவு சொல்லல. ஆனால் நல்ல விசுவாசியா இருக்கிறது போதாது, அதுதான் சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு இது புரியுறது இல்ல. ஒரு நல்ல விசுவாசிக்கு எப்படி இப்படி நடக்கலாம், ஒரு நல்ல விசுவாசிக்கு எப்படி இப்படிப்பட்ட தீமைகள் அவருக்கு வந்து நேரிடலாம், ஒரு நல்ல விசுவாசிக்கு இப்படி எல்லாம் நடக்கலாமா? யோபு உத்தமமான மனுஷன், நல்ல மனுஷனாச்சே. இதுதான் அநேகருடைய கேள்வி. இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையை குறித்து அநேகருக்கு தான் கேள்வி, நான் நல்ல விசுவாசியாச்சே. நல்ல விசுவாசி இல்லைன்னு யாருமே சொல்லல. நல்ல விசுவாசியா இருக்கிறது தப்புன்னு யாரும் சொல்லல. நல்ல விசுவாசியா இருக்கணும் அவசியம், நல்லவர்களா இருக்க வேண்டும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க நான் சொல்றத. ஆனால் நல்லவர்களா இருக்கிறது போதாது. நிறைய நல்லவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை குறித்த அறிவும் ஞானமும் விவேகமும் இல்லாதபடினாலே பிசாசுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறார்கள் என்பது குறித்து போன வாரத்தில் பார்த்தோம். இதை புரிந்து கொள்ளாமல் கர்த்தரை நாம் தவறு சொல்லுகிறது தவறு. கர்த்தர் மேல எல்லா தவறையும் வைப்பது தவறு. யோபு நல்ல மனுஷன்தான், உத்தமமான மனுஷன்தான். அவன் ஒன்னும் பெரிய அளவில் ஒன்னும் குறை சொல்ல முடியாது. அவன் பெரிய திருடி இல்ல, கொலை செய்திடல, பேசித்தனம் விபச்சாரம் பண்ணல, அவன் பெரிய குற்றங்கள் எதுவும் செய்திடல, நல்ல மனுஷன்தான். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இந்த உலகமும் சகல காரியங்களும் சில ஆவிக்குரிய விதிமுறைகளை அடிப்படையாக வைத்துதான் இயங்குகிறது. சென்ற வாரத்தில் அதுக்குதான் பயத்தை குறித்து அதிகமாக போதித்தோம். ஏனென்று சொன்னால்
இந்த சரீர பிரகாரமான உலகத்திலே, இயற்கை உலகத்திலே பல விதிமுறைகள் இருக்குது, விதிகள் இருக்கிறது. புவி ஈர்ப்பு விதின்னு ஒண்ணு இருக்குது, லா ஆஃப் கிராவிட்டி. இந்த லா ஆஃப் கிராவிட்டின்றது நம்ம தூங்கிட்டு இருக்கும் போதும் வேலை செய்யுது, முழிச்சிருக்கும் போதும் வேலை செய்யுது, எப்பவும் வேலை செய்யுது. நமக்கு யாரும் இது எனக்கு தெரியாதியான்னு சொல்ல முடியாது. உளுந்த பிறகு கை காலை உடைச்சிட்டு பிறகு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் கத்துக்கணும். லா ஆஃப் கிராவிட்டி படி தான் வாழணும். எனக்கு இந்த லா ஆஃப் கிராவிட்டின்னு ஒண்ணு இருக்குதுன்னு தெரியாதியா, நான் நினைச்ச 20-ஆம் மாடியிலிருந்து ஒரேடியா குதிச்சிடலான்னு குதிச்சா காக்கா எல்லாம் பறக்குது, நாம ஏன் பறக்க முடியாது? நாமளும் லேண்ட் ஆயிடலாம் நினைச்சேன். ஆனா இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியாது, இழுத்துரும்னு கை காலெல்லாம் ஒடிஞ்சு போச்சு அப்படின்னா டூ லேட். அது விதி, அது வேலை செய்யுது. விதினா லா சொல்றேன், லா. விதினா வேற மாதிரி நினைச்சு கூடாது. சிலர் ஜனங்களுடைய மன மைண்ட் எப்படி எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்ல முடியாது. அதனால தெளிவா பிரசங்கம் பண்ண வேண்டியதாரு. அவர் சொல்லிட்டாரு விதின்னு அப்படிம்பாங்க. பிறகு அதை சொல்ல நானு விதின்னு சொன்னா லாவை சொல்றேன். பிரமாணம் அப்படி சொல்லுவோமே, பிரமாணம், இயற்கை பிரமாணங்கள், புவியீர்ப்பு பிரமாணம் வேலை செஞ்சுட்டு இருக்குது. நீங்க அதை மீறினா பல தீமைகள் நேரலாம். அது மீறினா அதற்கேற்ற தண்டனையை நாம் பெற்று விடுகிறோம். அது அது வந்து பெரிய கடவுளுடைய தண்டனை அப்படிலாம் கிடையாது. அது புவியீர்ப்பு பிரமாணம் வச்சிருக்காரு, அது கீழ்படிஞ்சு கரெக்டா நடக்கணும். முதலாவது மாடியிலிருந்து தொப்புன்னு கீழே குடிச்சா, எனக்கு அப்படி ஒரு ஆள் தெரியும் பாருங்க, நல்ல குடிப்பாரு. குடிச்சிட்டு இந்த போர்ட்டிகோ மாதிரி ஒரு இதுல உட்காந்துட்டு, நாலு பேரோட உட்காந்து குடிச்சிட்டு, இந்த வீடுகள்ல போர்ட்டிகோ மாதிரி இருக்கும் இல்லையா முன்னாடி, அந்த கார்போர்ட் மாதிரி, அதுக்கு மேல உட்காந்து குடிச்சிருந்துருக்காரு. திடீர்னு ஏதோ ஒரு உற்சாகத்துல, இந்த மதுபானம் சில நேரத்துல சில உற்சாகங்களை ஏற்படுத்துது பாருங்க, தவறான உற்சாகத்தை. தடார்னு இறங்கிட்டாரு கீழே, என்னத்தையோ பார்த்து படார்னு கால் எடுத்து இப்படி வச்சாரு கீழே இறங்கினாரு. அடுத்த நாள் வர்றாரு, பாவம் பருதாமா அடுத்த நாள். பிறகு கொஞ்ச நாளைக்கு பொறுத்து சில மாசங்களுக்கு பொறுத்து பாக்குறேன், அவரை ரொம்ப தெரிஞ்சவர் எனக்கு அந்த காலத்துல. அண்ணன் அண்ணன் கூப்பிடுவேன். ஆனா இவர் குடிகார அண்ணன் பாருங்க, குடியில வந்து அந்த புவியீர்ப்பு பிரமாணத்தை பற்றி மறந்துட்டாரு. மறந்துட்டு அன்னைக்கு பாக்குற கால் இப்படி வளைவா இருக்குது, என்னென்ன இப்படி இருக்குது கால், என்ன என்ன ஆச்சு என்ன? அதுதான் பாங்க, உட்கார்ந்து ஒரு நாள் கொஞ்சம் ஜாஸ்தி குடிச்சிட்டேன், குடிச்சுட்டு என்னமோ நினைச்சு மடார்னு இறங்கிட்டேன் அப்படின்ற. இப்ப இவர் கடவுளை திட்டலாமா? கடவுள் எப்படி என்ன எப்படி பண்ணலாம், நான் யாரு தீங்கு செய்தேன், யாருக்கு நான் என்ன பண்ண, நான் பாட்டு உட்கார்ந்து ஒரு ஒரு ஒரு சின்ன பாட்டில வாங்கி லேசா குடிக்கலாம்னு பார்த்தேன், கடவுளை என்ன காப்பாத்த வேண்டாமா? கடவுள் உங்களை காப்பாத்துறதுக்கு தான் இருக்காரு. ஆனால் இந்த புவியீர்ப்பு பிரமாணங்கிறது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது, என்ன பண்றது, அதன்படிதான் வாழணும். இயற்கை பிரமாணம், இது போல ஆவிக்குரிய பிரமாணம் இருக்குது பாருங்க. அதுதான் யோபுவினுடைய வாழ்க்கையில, அவன் ஒரு பிரமாணத்தை மீறி விட்டான். அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் எல்லாம் அவன் கெட்டவன்றதுனால நடக்கல, அவன் பொல்லாதவன்றதுனால நடக்கல. ஒரு நல்ல விசுவாசியவன், அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் மத்தியிலேயே ஒரு நல்ல உத்தமமான ஒரு மனுஷன் தான், நல்ல ஒரு கிறிஸ்தவன் சொல்லலாம். இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் படி சொன்னா நல்ல பாவங்களும் செய்யாம ஒரு ஒழுங்கா இருக்கிற ஆளு, அப்பேற்பட்ட ஆளு, ஆனா கொஞ்சம் ஞானம் இல்லாத ஆளு சில விஷயத்துல. ஏன் என்று சொன்னால், ஒரு பயம் அவனை ஆட்கொள்ளுகிறது. பயம் என்ன? விசுவாசத்துக்கு எதிரான சக்தி என்று பார்த்தோம். விசுவாசம் வந்து இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தின் படி பார்த்தா விசுவாசம் என்கிறது ஒரு பெரிய ஒரு சக்தி. மலைகளை கூட பெயர்க்குமாம் விசுவாசம். அது ஒரு போர்ஸ், அது ஒரு லா, அது ஒரு பிரமாணம், விசுவாச பிரமாணம் அப்படின்னு இருக்குது ஆவிக்குரிய உலகத்தில். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் எழுதி இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் இருக்கிறது. ஆவிக்குரிய உலகத்திலே நாம் வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்றால் விசுவாசத்தை கொண்டுதான் வாழ வேணும், இல்லைன்னா வேற வழியில வாழவே முடியாது. நான் இப்படி வாழ்ந்துருவேன், அப்படி வாழ்ந்துருவேன், அப்படி எல்லாம் வாழ முடியாது. விசுவாசம் தான் பிரமாணம், விசுவாசத்தின்படி தான் வாழணும். இப்படிதான் வச்சிருக்கார் ஆண்டவர். விசுவாசம் இல்லைன்னா அது ஆவிக்குரிய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கவே இருக்காது. இந்த விசுவாசம் எப்படி இருக்குது, அதுக்கே அது அந்த அது போலவே ஆவிக்குரிய உலகத்திலே ஃபியர், பயம் என்கிறது வந்து ஒரு எதிர்மறையான ஒரு பிரமாணம். விசுவாசத்துக்கு நேர் ஆப்போசிட், அது எதிர்மறையானது. விசுவாசம் என்ன செய்தோ அதற்கு எதிர்மாறாக அது செய்கிறது. எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நம்பப்படுகிறவர்கள்னா நம் விரும்புகிறவைகளின் உறுதி அப்படி சொல்லலாம். நம்புகிறதுனா எதையோ நம்பி இருக்கிறோம், விரும்பி இருக்கிறோம், அதன் உறுதி. விசுவாசம் நம்பப்படுகிறதன் உறுதி. நாம் விரும்பி கேட்டுக்கொண்டு நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் என்பதற்கு உறுதியாக இருக்கிறது விசுவாசம். பயம் என்ன தெரியுமா? ஆப்போசிட். பயம்
நாம் விரும்பாதவைகள் நிச்சயமாய் நடக்கும் என்கிற உறுதி இருக்கிறீங்களா? விசுவாசம் நாம் விரும்புகிறவைகள், நாம் விரும்பி கேட்டுக் கொள்ளுகிறவைகள், அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்கிற உறுதி, அது நமக்கு உண்டாயிருக்கிறது என்ற உறுதி, அது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை குறித்த உறுதி விசுவாசம். பயம் என்னன்னா, நாம் வேண்டாதவைகள் விரும்பாதவைகள் இவைகள்லாம் வந்து நமக்கு நேரிடும் என்கிற உறுதியை நமக்குள்ளே உண்டு பண்ணுகிறது. இதுதான் யோபுடைய வாழ்க்கையில் நடந்தது என்பதை நான் போன வாரத்தில் சுட்டி காண்பித்தேன். பயத்தை குறித்து அதிகமாக பேசணும். ஆவிக்குரிய விசுவாசிகள் இதை நல்லா தெரிஞ்சு வைத்துக் கொள்ளணும். நல்லவர்கள் தான் நாம், ஆனால் ஆவிக்குரிய பிரமாணங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்காக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் வெறும் நல்லவனா இருந்தா போதாது, தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஞானத்தையும் அறிவையும் பெற்றவர்களா இருக்க வேண்டும். அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வழிவகுக்குகிறது. ஆகவே விசுவாசிகளை தயவு செய்து அறிந்து கொள்வோம், அறிவுள்ளவர்களா இருப்போம். அறிவில்லாமல் ஜனங்கள் அழிந்து போகிறாள் சொல்லி இருக்குது விசுவாசிகளை குறித்து. அறிவில்லாததுனால என்னுடைய ஜனங்கள் அழிந்து போகிறார்கள் என்று, சங்காரமாகிறார்கள் என்று வேதவசனம் கூறுகிறது. அறிவில்லாமல் எப்படி ஆவிக்குரிய காரியங்கள் நடைபெறுகிறது என்பதை குறித்த பெரிய அறிவு நமக்கு உண்டா இருக்க வேண்டும். நம் நல்லவர்களா இருக்கலாம், ஆனால் பயத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்தால், பயம் நம்முடைய வாழ்க்கையில வந்து தங்குவதற்கு, நம்மை ஆட்கொள்வதற்கு, நம்மிடத்தில் பெருகுவதற்கு, நம்மை பிடிப்பதற்கு நீங்கள் அனுமதித்தீர்கள் என்றால், எவ்வளவு நல்லவர்களா இருந்தாலும் சரி, நீங்க சிகரெட் குடிக்கிறது இல்ல, குடிக்கிறது இல்ல, நான் அது பண்றது இல்ல, இது பண்றது இல்ல, பண்றது இல்லன்றதுக்கு லிஸ்ட் வச்சிருப்பாங்க, அவ்வளவு நல்லவர்களா இருப்பாங்க. ஆனால் இந்த பயம் என்கிற இந்த ஒரு காரியத்தை வாழ்க்கையில் அனுமதித்து விட்டால், ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தை நாம் மீறி விடுகிறோம். விசுவாசம் கிரியை செய்யாதபடிக்கு ஒரு பெரிய தடையை ஏற்படுத்தி விடுகிறோம். ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு தோல்வியை நாம் சந்திக்க நேரிடுகிறது. ஆவிக்குரிய உலகத்தில் பெரிய வீழ்ச்சி, தோல்வி, அடியை நாம் அங்கே நமக்கு என்று நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஏன் என்று சொன்னால், இந்த புவியீர்ப்பு பிரமாணத்தை கவனிக்கலாம் எப்படி அடி விழுதோ அது போலதான். பயம் என்கிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தை மீறி விடுகிறோம். மீறி விடும் போது எவ்வளவு நல்லவர்களா இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நேரிடுவதற்கு நாம் வழியை வகுத்து விடுகிறோம். சொன்னா யோபுவை சுற்றி தேவன் வேலி அடைச்சிருந்தார், எல்லா பக்கத்தையும் வேலி அடைச்சிருந்தார்னு போட்டிருக்கு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், எங்க பின்னால முன்னால சைட்ல எங்கேயும் பிசாசு நுழைய முடியாது, அவ்வளவு வேலி அடைச்சிருக்காரு, அவ்வளவு பாதுகாப்பு, எல்லா சைட்லயும் அடைச்சிட்டாராம். அழகா போட்டிருக்கு ஆங்கிலத்தில், ஆன் ஆல் சைட்ஸ், எந்த பக்கம் பிசாசு நுழைய முடியாது. அவனுடைய கம்ப்ளைண்டே அதுதான், நுழைய முடியலையே, இவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறேன் என்று. ஆனால் அவனுடைய பயம், யோபுடைய பயம் அதுக்கு வழிவகுத்து விட்டது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். திருப்போம் யோபு முதலாம் அதிகாரத்துக்கு. போன தடவை அந்த பயத்தை குறித்து பேசணும், அது குறித்து இன்னும் தொடர்ந்து நான் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் இது ஒரு பெரிய ஆவிக்குரிய பிரமாணம். இதை நாம் சரியா புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தோல்விகளை சந்திக்க நேரிடுகிறது. யோபு 1:19-21 வரை வாசிக்கிறேன். வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டில் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகள் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வியை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இது இவனுடைய பிலாசபி. என்ன நடந்தது என்பதை குறித்து, ஏதாவது நடக்கும் போது நாம் என்ன பண்றோம், உடனே பிலாசபர்ஸ் ஆயிடுறோம். நம்ம எல்லாருமே பெரிய தத்துவம் பேச ஆரம்பிச்சிடறோம். ஏன் இப்படி நடந்தது அப்படின்றதுக்கு பெரிய விளக்கங்கள் எல்லாருமே, நம்ம எல்லாருமே அப்படிதான் ஒரு விதத்துல, ஏன் இப்படி நடந்ததுன்றதுக்கு அப்படியே கொஞ்சம் அலச ஆரம்பிக்கிறோம், ஆராய ஆரம்பிக்கிறோம். அலசி ஆராய்ஞ்சா பரவாயில்ல, அது வேதத்தை வைத்து அரசு ஆராய்ந்தா பரவாயில்ல, தெய்வீக ஞானத்தின்படி அலசி ஆராய்ந்தால் பரவாயில்ல. யோபு அப்படி அலசி ஆராயல, அவன் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு அவன் என்ன சொல்ற ரியாக்ஷன், ஒரு பிலாசபர் மாதிரி பேசுறான். நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய், அது எவ்வளவு உண்மை சொல்றாங்க எல்லாரும். சரி உண்மைதான் சொல்லுறான், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், ஆனால் அது உண்மை இல்ல பாருங்க. அதுதான் அது விளக்கி சொல்லியிருக்கேன், நான் திரும்ப சொல்ல விரும்பல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லுவது உண்மை கிடையாது. கர்த்தர் கொடுத்தார், ஆனா இங்க எடுத்தது கர்த்தர் கிடையாது. அதை நான் இன்றைக்கு போதிக்க போகிறேன். அவன் இங்க ஞானம் இல்லாமல் பேசுகிறான்.
அறியாமல் பேசுகிறான், தெரியாமல் பேசுகிறான், ஞானம் இல்லாமல் பேசுகிறான். நல்ல மனுஷன், ஒரு உத்தமமான மனுஷன், அவங்க கிட்ட ஒண்ணும் பெரிய பாவங்கள் கிடையாது, தப்பு கிடையாது. இன்னும் கேட்டா 22 வசனத்தை வாசித்துட்டு அங்க நிறைய பேர் இடருகிறார்கள். 22 வசனம் சொல்லுது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. சொல்றாங்க பாத்தீங்களா ஐயா, அவன் சொன்னது ரொம்ப 100% உண்மை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொன்னான் இல்லையா. வேதம் என்ன சொல்லுது அதை பற்றி? வேதம் சொல்லுது இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்படியா சொல்லிருக்கீங்க? அவன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தான்னு சொன்னது கரெக்ட். இவன் பாவம் செய்யல, அவன் சொன்னது பாவம் அல்ல, அவன் கரெக்டா தான் சொன்னான்னு சொல்லி. கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கொஞ்சம் மனசையும் யூஸ் பண்ண வேணும், ஆவியானவருடைய உதவியும் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் சிந்தித்து அலசி ஆராய்ந்து பார்க்க வேணும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொன்னது ஏதோ அவன் சொல்றான், இத வந்து கர்த்தருடைய வார்த்தையா, இது வந்து கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றோமே. அவன் ஒன்னும் பாவமே செய்யல, இப்படி சொன்னது பாவமே கிடையாது, தவறே கிடையாது என்று 22 வசனம் சொல்லுகிறது என்று அநேகர் இன்றைக்கு அதை சொல்லுகிறார்கள். அவன் தேவனை பற்றி குறை சொல்லல, யோபு பாவம் செய்யவில்லை, இவை எல்லாவற்றிலும் என்று சொல்லி இருக்கிறதே. அப்புறம் எப்படி நீங்க 21 வசனம் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்ன்றது தவறு என்று சொல்லலாம் என்று அநேகர் கேட்கிறார்கள். நல்லா கவனிக்க வேண்டும், யோபு இவை எல்லாவற்றிலும் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று சொல்லி இருப்பது எதுனா, தேவனை பற்றி தேவன் தான் இப்படி செஞ்சிட்டாரு, எனக்கு தீங்கு செஞ்சிட்டாரு, எனக்கு பொல்லாப்பு செஞ்சிட்டாரு, தேவன் எனக்கு கொடுமை பண்ணிட்டார், தேவன் கெட்டவர் அப்படின்னு அவன் பேசல, அதான் இங்க சொல்லி இருக்குது. அவன் தேவனை பற்றி ஒரு குறையா சொல்லல. இன்னும் கேட்டா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான், ஒரு நல்ல மனுஷன் பாருங்க, அவன் வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை பற்றி குறையா சொன்ன அவன் குறை சொல்லல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எப்படி எடுக்கலாம், நான் இவ்வளவு உத்தமமான வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, கர்த்தர் எனக்கு எப்படி எப்படி செய்யலாம், கர்த்தர் எனக்கு இந்த தீங்கு எப்படி பண்ணலாம், இந்த பொல்லாப்பை என்னுடைய வாழ்க்கையில எப்படி கர்த்தர் அனுமதிக்கலாம், அப்படி எல்லாம் குறை சொல்லல. அது வரைக்கும் இவை எல்லாவற்றிலும் அன்றைக்கு நடந்த அது வரைக்கும் அவன் பண்ண அந்த காமெண்ட் வரைக்கும் கர்த்தர் பேர்ல எந்த குறைவும் அவன் சொல்லவில்லை, கர்த்தரை குறையா சொல்லல. இன்னும் கேட்டா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றான், அதான் சொல்லி இருக்குது. அவன் சொன்னது ரைட்னு சொல்லல, அவன் குறை சொல்லல தேவனை. நிறைய விசுவாசிகள் இப்படி இருக்கிறாங்க, நீங்க பாத்திருப்பீங்க நிறைய விசுவாசிகள், அவர்களும் இந்த வசனத்தை ரொம்ப உபயோகப்படுத்துவாங்க. கர்த்தர் கொடுத்தார், எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவன் கர்த்தரை குறை சொல்லவே மாட்டாங்க, நல்ல ஆட்கள். கர்த்தர் கொடுத்தாரியா, கர்த்தர் எடுத்தார் போட்டோம், நாளைக்கு இன்னொரு தீங்கு நடந்து அது அது அப்படி போச்சுன்னா கர்த்தர் கொடுத்தாரியா, கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இவங்க பல்ல கடிச்சிட்டு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆட்கள் பாருங்க, கர்த்தரை பற்றி குறை சொல்ல மாட்டாங்க. இவர் பாவம் செய்யற ஆட்கள் கிடையாது, இவர்கள் கர்த்தரை பற்றி குறை சொல்ற, கர்த்தர் இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிப்பாங்க. அவர்களுக்கு நடந்த தீமைகளுக்காக, அவர்கள் நடந்த பொல்லாப்புகளுக்காக கர்த்தர் துதிப்பாங்க, ஸ்தோத்திரிப்பாங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தாவே நீர் கொடுத்தீர், நீர் எடுத்தீர், இதெல்லாம் நீர் கொடுத்தீர், நிலத்தை கொடுத்தீர், வீட்டை கொடுத்தீர், பிள்ளைகளை கொடுத்தீர், எல்லாத்தையும் கொடுத்தீர், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்க நல்ல கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள், யோபு போல நல்ல மனிதர்கள். வழங்குச்ச 22 வசனம், 22 வசனம் அததான் சொல்லுது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை அப்படின்னு சொன்னா அவர் நல்ல மனுஷன், கர்த்தரை குறை சொல்லல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தான் சொல்லி அவரை ஸ்தோத்தரிச்சான ஒழிய அவன் குறை சொல்லவே இல்லை. ஆனால் அதன் பிறகு வாசித்தீர்கள் என்றால் குறை சொல்றான் நிறைய இடத்துல. அதன் பிறகு வரும் அதிகாரங்கள்ல இந்த தவறான ஒரு அடிப்படையில் அவன் வாழ்ந்து கொண்டு கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தர் தான் எடுத்தார் நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னாலே அது பலவிதமான தவறான எண்ணங்களுக்கு வழிவகுக்கிறது. பின்னால பல இடங்களில் குறை சொல்லுகிறான். டெக்ஸ் பைபிள் என்கிற ஒரு பைபிள் இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, டெக்ஸ் பைபிள்னு ஒரு விலையுயர்ந்த பைபிள், ஒரு 1500 ரூபா 2000 ரூபா ஆகும் வாங்குறதுலாம். அதுல பல நோட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க, ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு அவரு, பல ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி எழுதியிருக்காரு. அதுல இந்த யோபுன் புஸ்தகம் அவர் எல்லாத்துக்கும் 50 பாயிண்ட் கொடுக்குறாள், எதை எடுத்தாலும் ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் கொடுப்பாரு, அப்படியே அலசி ஆராய்ஞ்சி வச்சிருக்காரு.
அவரு யோபு கிட்டத்தட்ட 75 முறை அவன் 74 முறை அவன் தேவனை குறித்து குறை சொல்றான். இதுக்கு பிறகு இது வரைக்கும் குறை சொல்லல, இதுக்கு பிறகு குறை சொல்றான். 74 முறை குறை சொல்றான்னு சொல்லி கணக்கு போட்டு அதை வசனம் வாரியே எழுதி வச்சிருக்காரு அவர். ஆகவே இதுவரைக்கும் குறை சொல்லல, இதுவரைக்கும் தேவனை பற்றி குறை சொல்லல அவன், இதுவரைக்கும் யோபு பாவம் செய்யவில்லை, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தாருன்னு தான் சொன்னான். அதன் பிறகுதான் குறை சொல்லுகிறான், அதன் பிறகுதான் அவன் பேசுகிறான். நல்லா கவனிக்க வேண்டும், ஞானம் அவனுக்கு இல்ல, தனக்கு நடந்த காரியத்தை குறித்த விவேகம் அவனுக்கு இல்ல, அறிவு இல்ல, சரியான தெளிவு கிடையாது, ஆகையால் இப்படி பேசுகிறான். உண்மையில பார்த்தா அது உண்மை அப்படி நடக்கவில்லை. வாழ்க்கையில ஞானம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஞானம் இருந்திருந்தால் பயத்தை அனுமதித்திருக்க மாட்டான், ஞானத்திற்கு அவன் செவி கொடுத்திருப்பான், ஆனால் பயத்தை தன்னுடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்கவே மாட்டான். பயத்தை அனுமதியாதிருந்தால் இவைகளுக்கெல்லாம் வழி உண்டாயிருக்காது. பெரிய ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தை குறித்த அறிவு இல்லாமல் அவன் வாழுகிறான். விசுவாசம் எப்படி வல்லமையாய் கிரியை செய்து மலைகளை பெயர்க்கிறதோ, அது போல பயம் வந்து மலைகளை உருவாக்குகிறது, பிரச்சனைகளை உருவாக்குகிறது, அழிவையும் நாசத்தையும் ஏற்படுத்துகிறது, பிசாசுக்கு வழியை திறந்து விடுகிறது. தெய்வீக பாதுகாப்பு நம்மை சுற்றி போடப்பட்டிருந்தாலும் நம்முடைய பயம் நாமே பிசாசுக்கு கதவை திறந்து விட்டது போல, பிசாசு அதை உடைச்சிட்டு உள்ள வர முடியாது, பிசாசு தேவனுடைய வேலையை நகர்த்த முடியாது, பிசாசு அதை ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனால் பயப்படும் போது அது ஒரு ஆவிக்குரிய பிரமாணமாக இருக்கிறது, அந்த வேலையின் கதவுகள் அந்த பயத்தின் மூலமாய் திறக்கப்படுகிறது, பிசாசானவன் தாராளமாக என்னுடைய வாழ்க்கையில் நுழையும்படியாக வழி உண்டாகி விடுகிறது. இந்த ஒரு அறிவு இந்த உத்தமமான மனுஷனுக்கு இல்லாமல் போய்விட்டது. நல்ல மனுஷன் எல்லாம் சொல்லுவோம், நல்ல மனுஷன், நல்ல மனுஷங்க, ஆனால் ஞானத்தை சரியா எப்படி ஆவிக்குரிய ஜீவியம் காரியங்கள் நடக்கிறதுங்கிற பற்றி ஒரு சரியான அறிவு அவனுக்கு இல்ல. நீதிமொழிகளுக்கு திருப்போம், ஞானத்தை பற்றி ஒரு காரியத்தை வாசிப்போம். ஞானத்தை எப்படி தேட வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஞானம் எவ்வளவு முக்கியம், வாழ்க்கையில வெற்றி வேண்டுமா, வாழ்க்கையில ஜெயத்தோடு வாழ வேண்டுமா, நமக்கு எதிர்த்து வருகிற சகல சத்துருவின் கிரியைகளை நாம் மேற்கொள்ள வேண்டுமா, வல்லமுள்ளவர்களா வாழ வேண்டுமா? ஞானம் ரொம்ப முக்கியம். வெறும் நல்லவர்களா இருந்தால் போதாது, நல்ல நிறைய நல்ல கிறிஸ்தவர்கள் பிசாசு நடையில தோல்வி அடைகிறார்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை குறித்து அறிவு கிடையாது, ஞானம் கிடையாது. தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவர்கள் ஞானத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. ஞானம் இல்லாதனால நல்லவர்களா இருந்தாலும் தோல்வியாகிறது. வாசிப்போம் நீதிமொழிகள் 20:20. ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பாருங்க, வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க, விளக்கி சொல்றேன். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது, அது சந்தடியுள்ள தெருக்களில் சந்தியிலும் ஒலிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எது வரைக்கும் இருக்கும்? அதாவது பேதைகள் என்று சொன்னா ஒன்னும் தெரியாதவங்க, கெட்டவங்க இல்ல, இன்னசென்ட், ஒன்னும் தெரியாதவர்கள். இன்னும் சிலர் ஞானத்தை நிந்திக்கிறார்கள், முட்டாள்தனத்திலேயே வாழ விரும்புகிறார்கள். அவர்கள் நினைத்துக் கொள்றாங்க அவர்களுக்கு நல்லவர்களா இருந்தா போதும், நான் இதை விட்டேன் அதை விட்டேன், நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன், எனக்கு ஜபம் இருக்குது, உபவாசம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அப்படியாக்கும் இப்படி ஆக்கும், அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க சிலர். பாருங்க, என் கடிந்து கொள்ளுதலை கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருள்வேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா தான் கர்த்தருடைய ஞானம் உண்டாகிறது. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை, என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்வதை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன், அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள், அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள்,
என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்வதெல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனையினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும். இன்னசென்ட் பீப்புளை பற்றி சொல்லியிருக்கு, பேதைகள் ஒன்னும் அறியாம இருக்கிறவங்க, அவருடைய மாறுபாடு அவருடைய அறிவில்லாத அந்த தன்மை அவர்களை கொல்லுமாம். மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். நிறைய பேர் இதை வாசிட்டு அந்த 26 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது பயங்கரமா சொல்லியிருக்கு. அதாவது என்ன சொல்றாங்க, கர்த்தர் இப்படி பண்ணலாம் ஐயா, என்ன சொல்லியிருக்காரு, நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படுங்காரும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியும் பண்ணுவேன். அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். இப்படி சொல்லலாமா, கத்தர் இப்படி பண்ணலாமா, சிரிப்பேன்றாரு. நமக்கு வர பிரச்சனையை பார்த்து அவர் சிரிப்பாராம், நம்ம கூப்பிடும் போது வரமாட்டாராம். புயலும் சூறாவளியும் நேரிடும் போது நெருக்கமும் இடுக்கணும் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன், நகைப்பேன், சிரிப்பேன், கேலி பண்ணுவேன்றாரு ஆண்டவர். இது நல்லதா, இப்படி பண்ணலாமா? அதான்யா கத்தர் நல்லவர்னா என்னால ஏத்துக்கொள்ள முடியல, இப்படிலாம் பண்ணுவார்னு எழுதியிருக்க அப்படிங்கிறாரு. கத்தர் அப்படி பண்ணுவார்னு எழுதி இல்ல, நல்லா வாசித்து பார்க்கணும். ஞானம் பேசுது, ஞானம் தான் பேசுகிறது. ஞானம் சொல்லுது, நான் வந்து உங்களை தேடி வந்து உங்க கதவை தட்டி உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு முயற்சி பண்ணியாச்சு. என்னை வெளிப்படுத்த விரும்புகிறேன், என்னை காண்பிக்க விரும்புகிறேன், என்னை உங்களுக்கு நிறைவாய் கொடுக்க விரும்புகிறேன். ஆனா கொடுக்க விரும்பினாலும் நீங்க அதை வெறுக்கிறீங்க. வெறுக்கும் போது என்ன ஆகிறது, நீங்கள் உங்களுக்கு ஆபத்து வரும்போது, புயலும் சூறாவளியும் நேரிடும் போது, இணருக்கமும் இடுக்கணும் வரும்போது, ஆபத்து கால வரும்போது, அப்பொழுது நான் வரமாட்டேன். ஏன் என்று சொன்னால், ஏற்கனவே நீங்கள் விசுவாசத்தில் இயங்குகிறது கிடையாது, மூடத்தனத்தில் இயங்குகிறீர்கள், பயத்தில் இயங்குகிறீர்கள், ஆவிக்குரிய பிரமாணத்தை குறித்து கவலைப்படுகிறது இல்லை, அதை குறித்த அறிவு உண்டாகிறது இல்லை, அதை குறித்த அறிவை வெறுக்கிறீர்கள். ஆகவே பிரச்சனை வரும்போது ஐயோ ஐயோ கூப்பிடும் போது நான் அப்பொழுது வர முடியாது, வரமாட்டேன். ஏன் என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிறது ஞானத்தினாலும் தேவனை அறிகிற அறிவினாலும் வசனத்தின் அறிவினாலும் வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஆகவே ஞானத்தினாலும் அறிவினாலும் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். ஞானத்தை திடீர்னு ஆபத்து நேரத்தில் கூப்பிட்டா வரப்போறதில்லை. ஒவ்வொரு நாளும் ஞானத்தையும் அறிவையும் நாம் பெருக்க வேண்டும். ஆவிக்குரிய பிரமாணங்களை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள நாம் முயற்சி எடுக்கும் போது, முயற்சி எடுக்காமல் இருக்கும் போது நமக்கு ஆபத்து வரும்போது அது கை கொடுக்க போகிறது இல்லை, ஞானம் கை கொடுக்க போகிறது இல்லை. அதை பற்றி தான் இங்க சொல்லி இருக்கிறது. ஆபத்து நேரத்தில் ஞானம் நிச்சயமா உங்களுக்கு கை கொடுக்கும். ஞானத்தின்படி நடந்து கொண்டால், தேவன் அறிகிற அறிவை வளர்த்தால் உங்களுக்கு ஆபத்து நேரிடும் போது உங்களுக்கு அது கை கொடுக்கும். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவை உங்களுக்கு அது போதிக்கும், வழி அது காட்டும். வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு காரியம் ஞானம் தான், அறிவு தான். தேவனுடைய வார்த்தை அறிகிற அறிவு, ஞானம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அதற்கு இடம் கொடுக்கவில்லை என்றால், அதை வெறுத்தால், அதை வேண்டாம் என்று தள்ளினால், அதற்கு முதலிடம் கொடுக்காவிட்டால் வாழ்க்கையில் ஆபத்து நேரிடும் போது, சூறாவளி வரும்போது, புயல் வரும்போது அது நமக்கு கை கொடுக்காது. அதான் இங்க சொல்லியிருக்கு. கர்த்தர் நான் வந்து உதவி செய்ய மாட்டேன்னு சொல்ல, அவர் சொல்ற ஞானம் உங்களை தேடி வருது, நீங்க ஞானத்தை தேடி போங்க. ஞானம் உங்களுக்கு அவைலபிளா இருக்குது, உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஞானத்தை விரும்புங்கள், ஞானத்தை நாடுங்கள், ஞானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ஞானத்தில் வளருங்கள், தேவன் அறிகிற அறிவில் வளருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்கிற அந்த பிரமாணத்தை புரிந்து கொள்ளுங்கள். எப்படி எல்லாம் இயங்குகிறது, கர்த்தரிடத்தில் நான் எப்படி வருவது, எப்படிப்பட்ட பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிறான், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வாழுகிறேன், எப்படி நான் வாழ வேண்டும், விசுவாசம் என்றால் என்ன, பயானா என்ன, இந்த பிரமாணங்கள் எப்படி கிரியை செய்வது என்பது குறித்த அறிவை பெற்றுக் கொள்ளுங்கள். ஞானம் தேடி வருது. இந்த காலை வேளையில ஞானம் தேடி வந்து கொண்டிருக்கு, போதிக்கிறோம். அநேகர் இதை கேட்டுட்டு இதை ஒரு துச்சமா ஒருவேளை மதிக்கலாம், இதை ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்டது போல கேட்டு அவங்க பாட்டுக்கு பேசாம போயிடலாம். போயிட்டு இதை கை கொள்ளாமல், இதை தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருசா எண்ணாமல்,
இத ஒரு முக்கியமான காரியமா எண்ணி இதை தங்களுடைய வாழ்க்கையிலே அவள் கொண்டு வராமல் இதை ஒரு சாதாரண காரியமாக எண்ணலாம் எண்ணினால் அப்பதான் சொல்லி இருக்குது. அசட்டை பண்ணுகிறோம், அசட்டை பண்ணும் போது ஆபத்து நேரிடும் போது இந்த ஞானம் வந்து கை கொடுக்காது. இந்த ஞானத்தை இம்பை பண்ணி கொண்டால், இதை ஏற்றுக்கொண்டால், நம்முடைய வாழ்க்கையில் இதை வைத்தால், சரி என்ன கேட்டோம், பயத்தை பற்றி பிரசங்கம் பண்ணாங்க ரெண்டு வாரமா. பயம் ஒரு பெரிய ஆவிக்குரிய பிரமாணமா இருக்கிறது, விசுவாசத்துக்கு எதிரான ஒரு பிரமாணம். விசுவாசம் நம்மளை தூக்குது பிரச்சனையிலிருந்து, பயம் நம்மளை பிரச்சனைக்குள்ள தள்ளுது. விசுவாசம் வெற்றியை கொடுக்குது, பயம் தோல்வியை கொடுக்குது. விசுவாசம் வாழ்வை கொடுக்கிறது, பயம் அழிவை கொண்டு வருகிறது. பயத்துக்கு நமக்கு வாழ்க்கையில் இடமே கொடுக்க கூடாது. பயத்தின் எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதை அனுமதித்தால் பிசாசை நாம் உள்ள அனுமதிக்கிறோம் என்கிற காரியத்தை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அதை தள்ளினால், அது வேண்டாம், இது எனக்கு முக்கியமில்லை என்று சொல்லி அப்படி வாழ்ந்தால், ஆபத்து வரும்போது பிரச்சனை வரும்போது ஞானம் உங்களுக்கு கை கொடுக்காது, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கை கொடுக்காது. ஆனால் இதை ஏற்றுக்கொண்டால் பிரச்சனை வரும்போது நாம் நம்மை அலசி பார்க்க முடியும், என்ன பிரச்சனை, எப்படி நாம் இடம் கொடுத்தோம், பயத்தை வெளியேற்ற முடியும், விசுவாசத்துல வாழ முடியும், ஜெயிக்க முடியும். ஞானம் நமக்கு கை கொடுக்கும் ஞானத்தை ஏற்றுக்கொண்டால். ஞானத்தை தள்ளினால் அது நமக்கு கை கொடுக்காது என்று வேதவசனம். நீதிமொழிகள் 3:21 இருந்து வாசிப்போம், அந்த வசனத்தையும் சேர்ப்போம். நீதிமொழிகள் 3:23 வாசிப்போம், 21 என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள், அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது, நீ படுக்கும் போது பயப்படாது இருப்பாய், நீ படித்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம், கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பார். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பார் என்று எழுதியிருக்கிறது. அதாவது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், கால் இடராது, படுக்கும் போது பயப்படாது இருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமாயிருக்கும். சரியான திகழும் துஷ்டரின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். இத யோபு 3 கம்பேர் பண்ணுவோம். யோபு 3:25-26 வசனங்களை நாம் இதோடு ஒப்பிட்டு பார்ப்போம். யோபுவுக்கு நடந்த காரியங்கள், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. எக்ஸாக்ட் ஆப்போசிட் பாருங்க, இங்க சொல்லி இருக்குது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், கால் இடராது, படுக்கும் போது பயப்படாது இருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமாயிருக்கும். எப்ப அது அப்படி இருக்கும், இவைகளை உன் கண்களை விட்டு பிரியாமல் இந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்ளும் போது, மெய் ஞானத்தின் நல்ல ஆலோசனையும் காத்துக் கொள்ளும் போது, அது உன் ஆத்மா ஜீவனும் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது, எப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது எப்ப ஞானத்தை எடுத்து நம்முடைய கழுத்துக்கு அலங்காரமாக, நம்முடைய ஆத்மாவுக்கு ஜீவனாக ஞானத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, தெய்வீக ஞானத்தை விரும்பி அதை நாடும் போது, கர்த்தருடைய வார்த்தையினால் உண்டாகிற அறிவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அது கழுத்துக்கு அலங்காரம், ஆத்மாவுக்கு ஜீவனமாயிருக்கும். அது பயமின்றி வழியில் நடப்பாய், கால் இடராது, படுக்கும் போது பயப்படாது இருப்பாய், படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமாயிருக்கும். அருமையானவர்களே, அப்படிதான் இருக்குதா? தேவனுடைய வார்த்தையின் அறிவு நமக்கு அதிகமாய் உண்டாயிருக்கும் போது நிச்சயமாய் அது உண்டாயிருக்கும். அறிவில்லாதிருக்கும் போது யோபுவுக்கு நடந்தது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நல்ல மனுஷன், கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, சொல்லுங்க, யோபு நல்ல மனுஷன், ஆனா தூங்கும் போது பயம் எப்பவுமே இருந்துட்டு இருக்குது அவருக்குள்ள. நல்ல மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன், உத்தமமான மனுஷன், தூங்கும் போது பயம், காலையில் எந்திரிச்ச உடனே பயம். என்ன பயம், என் பிள்ளைகள்லாம் அதை தப்பு பண்ணிட்டாங்களோ, சரி என்ன பண்ணலாம், தப்பு பண்ண அந்த காலத்துல பலியிடலாம், அவள் பாவ நிவாரணத்துக்காக பலியிடணும் பாருங்க. அதுதான் முறை, ஆண்டவர் கத்து கொடுத்த முறை, போய் பலியிடுறாரு. சரி, பலியிட்ட பிறகு வந்து தூங்கலாம் இல்லையா, பலியிட்ட பிறகும் பயம், இந்த பலி போதுமா,
இப்படி சாயந்தரம் வேணா ஒழுங்கு பண்ணப்பா, இன்னும் ரெண்டு ஆட்டுக்கடா வாடி, சாயந்தரமும் நம்ம பலிட்டுரும். இதுக்குள்ள இன்பிட்வீன் கேப்ல ஏதாவது தப்பு பண்ண போறானு பசங்க. காலையிலும் சாயந்தரத்துக்குள்ள ஏதாவது தப்பு பண்ணிட்டானா, இல்ல அந்த பலி சரியா கேட்கலன்னா என்ன பண்றது? இன்னும் எதுக்கும் சாயங்காலமும் பலிட்டுருவோம். சரி, சாயங்காலம் பலிட்டு பிறகாது போய் ஒழுங்கு நிம்மதியா தூங்க வேண்டாமா? தூக்கம் கிடையாது பாருங்க. பசங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா, ஏதோ தீமை நமக்கு வந்து நேரிடுமோ, ஏதாவது பொல்லாப்பு வந்து நமக்கு நேரிடுமோன்னு பயம். காலையில சீக்கிரமா பலியை ஏற்பாடு பண்ணுப்பா, திருப்பி எதுக்கும் பலி? காசுதான் இருக்குது, பணக்கார கத்த நிறைய ஆசீர்வச்சிருக்காரு பாருங்க. போடு பலிய, ஆட்டுக்கடாவும் மாட்டுக்கடாவும் எல்லாம் போட்டு பலிட்டு. சரி, காலையில பலிட்டு திருப்பியும் பயம் பாருங்க. ஓயாத பயம் சொல்லுறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இழைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பு நேரிட்டது. தத்தளிக்குது அவனுடைய உள்ளம். இப்படிதான் வாழ்ந்து கொண்டு வருகிறான். நல்ல மனுஷனா இல்லையா கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நல்ல மனுஷன். இன்னைக்கு நான் கேட்கிறேன், எத்தனை நல்ல கிறிஸ்தவர்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? இப்படி வாழ்ந்து கொண்டு இதை ஒரு ஆவிக்குரிய ஜீவன் நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஆவிக்குரிய ஜீவன் என்ன நினைக்கிறாங்க? சரி, நான் அதை பண்ணல, இதை பண்ண, குடிக்கல, நான் திருடல, நான் கொள்ள அடிக்கல, நான் கொலை பண்ணல, நான் அது பண்ணல, இது பண்ணல, நான் நல்லவன். சரி, நல்லவன். ஆனா நல்ல மனுஷருடைய உள்ளத்துல என்ன இருக்கு பாருங்க. விசுவாசம் கிரியை செய்தா பயம் இருக்குதா? பயம் பெரிய அழிவின் சக்தி. இந்த பயத்தோடையே தூங்குகிறார்கள், பயத்தோடய எந்திரிக்கிறார்கள், பயத்தோடய வாழுகிறார்கள். பயம் அவர்கள் ஆட்கொள்ளுகிறது, தத்தளிப்பா இருக்கிறது அவருடைய வாழ்க்கை. ஆனா அதை நீக்கணுமே. இந்த பயம் என்னத்துக்கு நமக்கு? நம்ம கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறார், நம்ம நேசிக்கிறார், நம்ம சுத்தி வேலி போட்டிருக்காரு, பிசாசு உள்ள நுழைய முடியாது. நான் பாவம் செய்தா அதை நான் அறிக்கையிட்டா கர்த்தர் அதை சரி பண்ணிடுறாரு. ஒன்னு யோவான் ஒன்னு என்ன ஒன்னு ஒன்பது என்ன சொல்லிருக்கு? நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் அவர் நம்மை சுத்திகரித்து, அவருடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை சுத்திகரித்து கழுவுகிறதா, சுத்தமாக்குகிறதா. இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் பாவத்தின் குற்ற உணர்விலே, பயத்திலே இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சந்தேகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பயம் அவருடைய வாழ்க்கையில பிசாசுக்கு வழியை வகுக்குகிறது. அதைத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வேதம் சொல்லுது, ஞானத்தை உன் கண்ணை விட்டு பிரியாமல் வைத்துக்கொள். எப்போ? அது முன்னாலேயே இருக்கட்டும். மெய்ஞானம், நல்ல ஆலோசனை ஏற்றுக்கொள், காத்துக்கொள். ஆத்மாவுக்கு அது ஜீவனா இருக்கும், கழுத்துக்கு அலங்காரமா இருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி நடப்பாய். எல்லாரும் சொல்லுவோம், நீ பயமின்றி நடப்பாய். இப்படி சொல்லுங்க, நான் பயமின்றி நடப்பேன், என் கால் இடராது, படுக்கும் போது பயப்படாமல் இருப்பேன், படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமாயிருக்கும். துன்பமா இருக்காது, இன்பமாயிருக்கும். படுத்தா டக்குன்னு தூங்கணும். அதுதான் கிறிஸ்தவ விசுவாசிக்கு அழகு. இருக்கீங்களா? தூங்கலனா ஏதோ பிரச்சனை. ஒழுங்கா எந்திரிச்சு என்ன பிரச்சனைன்னு பார்த்து, பயம், சந்தேகம், குழப்பம், இவையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் அல்லது வெளியேற்றிட்டு தான் தூங்கணும். ஏன்னா இதெல்லாம் அழிவின் சக்திகள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சுகவீனத்தையும் பலவீனத்தையும் பலவிதமான அழிவையும் ஏற்படுத்தக்கூடிய சக்திகள். பிசாசு அப்படிதான் வேலை செய்யறான் பாருங்க. சந்தேகத்தையும் பயத்தையும் உள்ளத்துல உண்டாக்கி அவைகளால் நாம் ஆட்கொள்ளப்படும் போது பிசாசுக்கு வழிவகை திறந்து விடுகிறோம். அப்புறம் வந்து கர்த்தர் எனக்கு இப்படி செஞ்சிட்டாரு, கர்த்தர் தான், கர்த்தர் ஏன் அப்படி செய்யலாம், நான் எவ்வளவு நல்ல விசுவாசி அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்ல. நிறைய புத்தகம் எழுதியிருக்காங்க பாருங்க, Why do bad things happen to good people? நல்லவர்களுக்கு ஏன் தீமைகள் நேரிடுன்னு நிறைய புத்தகம் உலகத்தில் எழுதியிருக்காங்க. இன்னும் ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறாங்கல்ல, நல்லவர்களுக்கு ஏன் தீமை, நல்லவர்களுக்கு தீமை ஏற்படாதுன்னு உலகம் பைபிள்ல சொல்லி இல்ல. ஆவிக்குரிய பிரமாணத்தின்படி அதை மதித்து வாழுகிறவர்களுக்கு தான் பாதுகாப்பு உண்டு. எப்படி இயற்கை பிரமாணத்தை மதித்து வாழுகிறவர்களுக்கு தான் பாதுகாப்பு உண்டோ, அது போலவே ஆவிக்குரிய பிரமாணங்களை மதித்து வாழுகிறவர்களுக்கு தான் பாதுகாப்பு உண்டு. அதுதான் நீங்க சொல்லியிருக்கு, படுத்தும் படுக்கும் போதும் நித்திரை இன்பமா இருக்கும். சடுதியானத்திகளும் துஷ்டர்களின் பாதுகாப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பார். அப்ப பயத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். யோபு நல்ல மனுஷன், மறந்து போகவே கூடாது. இன்னைக்கு இருக்கிற பெஸ்ட் விசுவாசி மாதிரி அந்தாள். ஆனால் ஒரு பிரச்சனை, பயம். காலையிலையும் மாலையிலையும் நேரம் பயம். சுகம் இல்லை, இளைப்பாறுதல், அமைதல் இல்லை, தத்தளிப்பு, பயம் அவனுடைய வாழ்க்கையை ஆட்கொண்டு கொண்டிருந்தது. திருப்போம்
முதலாம் அதிகாரம் 22 வசனத்துல பார்த்தோம், அன்னைக்கு வரைக்கும் அவன் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை என்று. அதன் பிறகு நிறைய குறை சொல்லுகிறான். தேக்ஸ் பைபிள்ல சொல்லி இருக்குது, 74 முறை 74 குற்றஞ்சாட்டுகளை தேவன் முன்பாக அவன் வைக்கிறான். 74 ஒன்னு ரெண்டு இல்ல, 74 குற்றஞ்சாட்டுகளை அவன் தேவன் பேர்ல வைக்கிறான். தேவன் இப்படி பண்ணிட்டார், கர்த்தர் இப்படி பண்ணிட்டார். நிறைய நல்ல விசுவாசிகள் வைக்கிற மாதிரி இன்றைக்கு, ஹலோ, நல்ல உத்தமமான நல்ல விசுவாசிகள் இன்றைக்கு செய்யறது போல இவனும் 74 குற்றஞ்சாட்டுகளை தேவன் பேர்ல வைக்கிறான். தேவன் எனக்கு இப்படி பண்ணார், அப்படி பண்ணார், இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, நான் என்ன பண்ணேன், நான் கத்திரிக்காக வாழலையா, கத்திர என்ன எப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி 74 குற்றஞ்சாட்டுகளை தேவன் பேர்ல வைக்கிறான். அப்படி வைத்தவன இங்க பாருங்கள், யோபு 42 அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது யோபு கத்திரிக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையும் மறைக்கிற இவன் யார்? ஆகையால் எனக்கு தெரியாதையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாதையும் அலப்பினேன் என்கிறேன். இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் வேஸ்ட்டுங்கிறான். ஹலோ, இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் ஆண்டவரே என்னுடைய அலப்பு, நான் அலப்புனதெல்லாம் போட்டு குழப்பி வச்சிருக்கிறேன், அதையும் எதையும் பேசி 74 குற்றஞ்சாட்டுகளை சொல்லி உன் பேர்ல அப்படி சொல்லி இப்படி சொல்லி எல்லாத்தையும் நான் அலா 6000 சொல்லி தத்துவத்தை பேசி எல்லாத்தையும் போட்டு அலப்பிட்டேன், நான் அலப்பினேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உண்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதே என் கண் உண்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். ஏன் மனஸ்தாபப்படுறான்? கர்த்தரை பற்றி பேசக்கூடாத காரியங்கள் எல்லாம் பேசிவிட்டான், சொல்லக்கூடாத காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டான், கர்த்தரை பற்றி வேண்டாத காரியங்கள் எல்லாம் பேசி அலப்பி வைத்ததுனால அவன் சொல்லுகிறான், நான் இதெல்லாம் பேசிட்டான் ஆண்டவரே, ஆகையால தயவு செய்து என்னை மன்னியும், நான் இதெல்லாம் பேசிட்டேன், நான் பேசினது தவறு, எனக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் பேசியிருக்கிறேன் என்று சொல்லி அவன் இப்படி அங்கே அறிக்கை செய்கிறான். பாருங்க, நிறைய பேரு அந்த முதல் சில வசனங்கள்ல வர்றது, நான் நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா திரும்பி போகிறேன், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், இதையே பிடிச்சிட்டு இருக்காங்க. பாருங்க, இதே பிடிச்சி இதை இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இவன் பண்ண தப்ப இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவன் வந்து நான் அலப்பிட்டாண்டவரே, நான் போட்டு எல்லாத்தையும் குழப்பிட்டேன், நான் தெரியாத அறியாதெல்லாம் பேசிட்டேன், இதெல்லாம் தேவையே இல்லை, நான் பேசியிருக்க கூடாது என்று சொல்லி அவன் பேசுகிறான். அவன் சொல்றான், தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான், தேவனிடத்தில் அவன் வந்து மனம் திரும்புகிறான். இப்படி பண்ண பிறகு அவர்கள் இந்த 42 அதிகாரத்துக்கு வர்றதே கிடையாது. பாருங்க, அவர்கள் அங்கேயே இருந்துட்டு எங்க, அவர்கள் முதல் 2-3 அதிகாரத்திலேயே இருந்துகிட்டு அங்க யோபு சொன்னதையே திருப்பி திருப்பி எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய விசுவாசிகளும் அப்படிதான் இருக்கிறாங்க, அந்த முதல் 2-3 அதிகாரத்தை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, நானும் இன்னொரு யோபியா. நிறைய யோபுகள் இருக்கிறாங்க இன்றைக்கு, ஆனா 42 அதிகாரத்தில் இருக்கிற யோபு மாதிரி நிறைய யோபு கிடையாது. இந்த யோபு நல்ல யோபு பாருங்க, உத்தமமான மனுஷன். ஆமா, பேசினானா பேசினான், தவறான காரியங்களை பேசினானா பேசினான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்த தப்பு பேசினான். ஆனா கடைசியில என்ன பண்றான், மனம் திரும்புகிறான். அவன் கடைசியில அதெல்லாம் விட்டு மனம் திரும்பி தேவனண்டையில் வருகிறான். அவன் நான் தயவு செய்தது தப்பு என்பதை ஒத்துக்கொள்ளுகிறான். அங்கே பாருங்க 8 வசனத்தை பாருங்க, 42 அதிகாரம் 8 வசனம், அதனால் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுவினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை எடுங்கள், என் தாசனாகிய யோபுவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன், என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். பாருங்க, ஃப்ரெண்ட்ஸும் யோபுவினுடைய சிநேகிதர்கள்
இருக்கிறாங்க இல்லையா, இந்த யோபு புத்தகத்துல வாசிக்கிறான் அவர்களை பற்றி. பயங்கரமான சிநேகிதர்கள், இப்படிப்பட்ட சிநேகிதர்கள் உங்களுக்கு இருந்தா விரோதியே தேவையில்லை. அப்பேற்பட்ட சிநேகிதர்கள் வாசித்து பாருங்க யோபுவின் புத்தகத்தை, விரோதிகளே தேவையில்லை. சிலருக்கு அப்படிப்பட்ட சிநேகிதர்கள் நிறைய இருக்காங்க நமக்கும் இல்லையா. அப்படியெல்லாம் பேசுறாங்க ஆளுங்க. அவர்கள்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, யோபு இப்ப கரெக்ட் ஆயிட்டான், அவன் வந்து அவன் இப்ப கரெக்டா பேசுறான். அவன் பேசினது போல நீங்க பேசல, நீங்களும் அவனை மாதிரி உழப்பிட்டு அவனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், அவன் வந்து நான் அலப்பினேன் உழப்பினேன் என்ன மன்னி ஆண்டவரேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டான். வந்து நான் பேசுனது தப்பு, நான் என் வாயை மூடிக்கிறேன், எனக்கு புத்தி கெட்டாததையும் நான் அறியாதையும் அலப்பினேன் என்று சொல்லி அவன் மன்னிப்பு கேட்டுட்டான். அவன் மனம் திரும்பிட்டான். அவன் வந்து செய்ததெல்லாம் நான் சொன்னதெல்லாம் தப்பு, 74 குற்றஞ்சாட்டும் தப்பு ஆண்டவரே, நான் அலப்பிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டான். அவருக்கும் யோபுவுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கு என்ன வித்தியாசம்னா, இவங்க எல்லாம் பேசினாங்க ஆனா அவளுடைய தவறுகளை உணரவே இல்லைன்னு பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படியே இன்னவர்கள் தத்துவ ஞானிகளாவே இருந்துகிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவரை பற்றி அதையும் எதையும் பேசி உழப்பிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இவர்களுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படவில்லை, ஐயோ நம்ம இப்படி பேசிட்டோமே தவறாச்சே, இது உண்மை அல்ல அல்லவே, நான் ஞானத்தை அல்லவா தெரிந்து கொள்ள வேணும், இது ஞானம் அல்ல, இது அறிவு அல்ல, விவேகம் அல்ல, கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல என்பதை குறித்த ஒரு உணர்வு அவர்களுக்கு ஏற்படாமல் போய்விட்டது. ஆனா யோபுவுக்கு எப்படியோ அந்த உணர்வு வந்துருச்சு பாருங்க. யோபு எப்படியோ அந்த ஞானத்துக்குள்ளா வந்து விட்டான், அந்த உணர்வுக்குள்ளா வந்துட்டான். அவன் சொன்னது தவறு என்பதை உணர்ந்து இங்கே அவன் அறிக்கை செய்கிறான். ஆனா யோபுவின் நண்பர்களோ அவளுடைய தவறை உணரவில்லை, ஒத்துக்கொள்ளவில்லை, அதை அறிக்கை செய்யவும் இல்லை. ஆகியால் தான் ஆண்டவர் சொல்றாரு, தாசனாய் யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்கிறார். நிதானிக்கல, பகுத்தறியல, எது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது எது பிசாசிடத்திலிருந்து வந்தது என்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே நீங்கள் போய் யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்யட்டும், நான் அவன் முகத்தை பார்த்து உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடக்காதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்ற. அதன் பிறகு வாசிப்போம், அதன் பிறகு யோபு 42:10 வாசிப்போம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிற இருப்பை மாற்றினார். இப்பதான் டேர்னிங் பாயிண்ட், அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுகிறது. இந்த சிற இருப்பை மாற்றினார். காட் டர்ன்ட் ஜோப்ஸ் கேப்டிவிட்டி என்ற ஆங்கிலத்தில் டர்ன்ட் என்று சொன்னால் திருப்பிட்டார். திருப்புறது என்ன, டேபிள் திரும்பிடுச்சு, டேர்னிங் ஆஃப் த டேபிள்னு சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்னா, முதல்ல யோபுவை பிசாசானவன் சிறைப்படுத்தி வைத்திருந்தான், பயத்தின் மூலமாக அவனுடைய வாழ்க்கையில நுழைந்து அவனை சிறைப்படுத்தி அவனை தனக்கு அடிமையாக்கி அவனை அழித்து அவனுக்கு உள்ள எல்லாவற்றின் மேலும் கையை வைத்து அதை நாசமாக்கி பிசாசானவன் இவனை தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு வந்திருந்தான், சிறைப்படுத்தி விட்டான். அதுதான் இங்க சொல்லி இருக்குது. அவன் சிறைப்படுத்தப்படவில்லை என்றால் அவனுடைய சிறையிருப்பை திருப்பினார் என்று ஏன் சொல்லணும், சொல்ல வேண்டியது இல்ல. யோபு சிறைப்பட்டிருந்தான், பிசாசுக்கு அடிமையாய் போய்விட்டான், பிசாசுக்கு கதவை திறந்து விட்டதுனால அந்த பிசாசு உள்ள வந்து எல்லாவற்றையும் ஆட்கொள்ள ஆரம்பித்து விட்டான். பாருங்க, பிசாசுக்கு நான் அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, அந்த காலத்துல பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் நான் போவேன் காலேஜுக்கு, இங்க இருந்து ட்ரெயின் ஏறினா பஸ்ல ஏறி பிறகு போய் ட்ரெயின் ஏறுவோம் காலேஜ் தாம்பரம் போறதுக்கு. டெய்லி இதேதான் போராட்டம் பாருங்க, அந்த பஸ்ல ஏறதுக்குள்ள ஒரே கூட்டமா இருக்க, எல்லாம் தொங்கிட்டு இருப்பான், இன்னும் அதுக்கு மேல ஏறிக்கிட்டே இருப்போம் நம்ம. ஆனா கொஞ்சம் நாம தொங்கிட்டு இருப்போம், எவனாவது ஒருத்த வந்து கொஞ்சம் கால வைக்கிற கொஞ்சம் இடம் கொடுங்கம்மா, கொஞ்சம் தள்ளுங்க சார் உள்ள, லேசா காலை வைப்பான் பாருங்க, இவ்வளவு இடம் கொடுத்தீங்கன்னா அப்படி காலை வைப்பான். கொஞ்ச நேரத்துல பார்த்தா நீங்க தொங்கிட்டு இருப்பீங்க, அவன் உள்ள இருப்பான், தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் என்னையா கொஞ்சம் இடம் கேட்ட கடைசியில என்ன பிடிச்ச வெளியே தெளிக்கேன்னா, அது அப்படிதான் சரிங்க விஷயமே. பிசாசனவன் அப்படிதான் பாருங்க, அவன் கொஞ்சம் இடம் கேப்பான், கொஞ்சம் கேப் கொடுத்தா போதும் அவனுக்கு, லேசா திறந்து விட்டா போதும், லேசா ஒரு வாசல் எங்கேயாவது முன்ன பின்ன சைட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல திறந்து விட்டா போதும், பயமோ அல்லது வேற எந்த பயம் ஒரு காரியம் தான், அந்த ஒரு காரியத்தை பற்றி தான் இப்ப பேசுறோம், பிறகு பல காரியங்களை பின்னாடி பேசுவோம். பயம் என்கிறது இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியம், அது பயமா இருக்கலாம், இன்னும் சிலருக்கு வேற ஏதாவது இருக்கலாம், பாவம் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குது பிசாசுக்கு வழி தடுக்கிறதுக்கு, பாவம் சந்தேகம் பயம் கீழ்படியாம தேவனுடைய சித்தத்தில் நடக்காம இருக்கிறது, இதெல்லாம் பிசாசுக்கு வழியை திறக்குது பாருங்க. பயம் ஏதாவது ஒரு கொஞ்சம் வழி திறந்து கொடுத்தா போதும், அவனுக்கு ஃபுல்லா வந்து உள்ள உட்காந்து ஃபுல்லா ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறான்.
அவன் ஆளுகிற இடம் வந்து அழிவும் நாச மோசம் நிறைந்த இடமா இருக்குது. அவன் பிசாச உள்ள விட்டுட்டா அந்த வீடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த இடம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிசாசுக்கு இடத்தை கொடுத்துட்டா அவன் வந்து சீரழிக்கிறவன், உள்ள வந்து பூந்துட்டு நாசமாக்குகிறான் அவன். இதையே நான் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். இயேசு சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன். உள்ள வருவன் ஒன்னே நிறைய பேருக்கு பயமா இருக்குது. நாங்களே அஞ்சாறு பேர் இருக்கிறோம், இவர் வேற வர்றேங்கிறாரு. நிறைய பேருக்கு விருந்தாளி வர்றாங்கனாலே பயம் பாருங்க. எல்லாம் கோழியை வாங்கணும், அதை வாங்கணும், செய்யணும், பிடிக்கணும், அவங்களை கவனிக்கணும். எதுக்கு இப்ப விருந்தாளி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற பயம் யாருக்குமே. விருந்தாளினா அவ்வளவு ஒரு பெரிச ரொம்ப ஒரு உற்சாகம் ஏற்படுறது இல்லை. ஏற்பட்டாலும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஏற்படும், அதுக்கப்புறம் போயிடும். ஏன்னா கவனிச்சு கவனிச்சு சலிச்சு போயிடும் இல்லையா? ஏன்னா இன்னொரு ஆளு கெஸ்ட் வந்தா தங்குவாரு. இவர் வேற வர்றேங்கிறாரு, கதவை தட்டுறேங்கிறாரு, நுழைஞ்சா அங்கேயே தங்கிடுறேங்கிறாரு. திறந்தால் உள்ள வருவேன், போஜனம் பண்ணுவேன், பிறகு அங்கேயே தங்குவேன்றாரு. ஆனா அருமையானவர்களே, இயேசு வர்றது பிசாசு வர்றது மாதிரி இல்ல. இயேசு வர்றது அருமையான ஒரு காரியம். இயேசுக்கு கதவை திறந்து விட்டா வாழ்க்கையில அவர் உள்ள வந்து, நீங்க நினைக்காதீங்க அவருக்கு என்னமோ நீங்க ஆக்கி போடணும், அவருக்கெல்லாம் நீங்க செய்யணும், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய போறார். இது அருமையான விருந்தாளி. ஆகவேதான் இன்றைக்கு இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளாதது வந்து மூடத்தன் அறியாம, அது ஏதோ பெரிய அவர் வந்துட்டார்னா அப்படி செய்ய முடியாது, ஜாலியா இருக்க முடியாது, நான் சந்தோஷமா இருக்க முடியாது நினைக்கிறாங்க பாருங்க ஜனங்க. இயேசு என் வாழ்க்கையில வந்துட்டாருன்னா அப்புறம் சன்னியாசி ஆயிடணும், அந்த அடி வளர்த்து காவி போட்டு பிறகு நான் எல்லாத்தையும் உலகத்தெல்லாம் வெறுத்து கிடையாது. அருமையானவர்களே, இயேசு வர்ற வாழ்க்கை கதவை தட்டுறாரு. திறந்தீர்கள் என்றால் உங்களை மாதிரி ஒரு பாக்கியவான் இருக்க முடியாது. திறந்து உள்ள விட்டீர்கள் என்றால் அவர் சொல்ல, நான் உள்ள வருவேன், போஜனம் பண்ணுவேன். போஜனம் அவர் வந்து உங்க வீட்டுல போஜனம் பண்ணார்னா, உங்க வீட்டுக்கு வாழ்க்கைக்குள்ள வந்தாருன்னு சொன்னா அதுக்கப்புறம் குறைவே கிடையாது. உள்ள வந்து திறந்து விட்டீங்கன்னா அவர் வந்து அங்க ஆண்டு கொண்டார் என்றால், கிறைஸ்ட் இஸ் தி ஹெட் ஆஃப் திஸ் ஹோம் என்று நிறைய வீட்டுல பாப்பீங்க இல்லையா? எங்க வீட்டுல சின்ன வயசுல இருந்து இருக்குது எனக்கு அந்த விளக்கம். பல வருஷத்துக்கு பிறகுதான் எனக்கு புரிஞ்சது, கிறைஸ்ட் இஸ் தி ஹெட் ஆஃப் திஸ் ஹோம், கிறிஸ்து இந்த வீட்டுக்கு தலையாயிருக்கிறார் என்று சொன்னால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு, அந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. அங்க வந்து அவர் சாப்பிட்டுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இல்ல, நம்ம கஷ்டப்பட்டு இருக்கும் போது கிடையாது. நம்ம கஷ்டப்படாதபடி நம்ம காக்கிறவர், நமக்கு பராமரிக்கிறவர், நம்ம தேவையை சந்திக்கிறவர், நமக்கு பலத்தை தருகிறவர், சுகத்தை தருகிறவர், ஆரோக்கியத்தை தருகிறவர். என்ன ஒரு அருமையான ஒரு காரியம் பாருங்க. இதெல்லாம் இது ஒரு ஆவிக்குரியபடி ஒரு அருமையான ஒரு காரியம். அதே மாதிரிதான் பிசாசு கதவு திறந்து விடும் போது ஆப்போசிட்டா நடக்குது பாருங்க. அவனுக்கு லேசா கதவு திறந்து விட்டா பிரிட்ஜ் எல்லாம் காலி ஆயிடும், சுகம் எல்லாம் போயிடும், ஆரோக்கியம் எல்லாம் போயிடும், பலன் எல்லாம் போயிடும், காசு எல்லாம் போகுது. ஏன்னா பிசாசு உள்ள வந்தாச்சு. இது பெரிய உலக மகா திருடனுமே. ஏதேன் தோட்டத்திலேயே ஆண்டவர் விடாதேன்னாரு. அவனை உள்ள விட்டுறாத, விட்டு விட்டுனா போச்சு, விடாத. அதனால கேட்ல கரெக்டா காப்பா பென்ஸ போட்டு காப்பு திறக்க கூடாது. ஒரு விரோதி இருக்கிறான், இத காத்துக்கொள், காட்டு சொன்னார். அதுதான், ஏன்னா உலக முகத்தை திருடல்தான் தாவப்பானவன். இவன் வந்தான்னா என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஒரு நயா பைசா இல்லாம எல்லாத்தையும் சுருட்டி வாட்டி மொட்டை அடிச்சுட்டு போயிடுவான். அப்படிப்பட்ட ஒரு ஆள் உள்ள விடாதேங்கிறார். அருமையானவர்களே, சொல்லுகிறேன், நல்லவர்களா இருக்கலாம், பயத்தை அனுமதித்தீர்கள் என்றால், பயத்தை என்டர்டெயின் பண்ணா. என்டர்டெயின் வார்த்தை கொஞ்சம் கவனிக்கணும். என்டர்டெயின்னா நிறைய பேர் பயத்துக்கு அப்படியே இடம் கொடுக்கறது. பரவாயில்ல, இருந்துட்டு போகுது, கொஞ்சம் பயம் தான், ஒண்ணும் அவனும் ஒண்ணும் பண்டாது அப்படின்னு சொல்லி இப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கிறது பயம். பயத்தை அனுமதித்து அது வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை பயம் ஆட்கொள்ளுமானால் பிசாசுக்கு இடத்தை திறந்து கொடுக்கிறீர்கள். பிசாசத்துக்கு இடத்தை திறந்து கொடுக்கும் போது அழிவும் நாச மோசங்களும் பல விதமான தீமைகளும் நேரிடுது. அப்புறம் வந்து நான் நல்ல கிறிஸ்தவனாச்சு, எனக்கு அத்தர் இப்படி பண்ணாருன்னு சொல்றதுல பிரயோஜனமே கிடையாது. பிசாச வெளியே வையுங்க, உள்ள வரக்கூடாது. அவன் வெளியே பார்த்து பொறாமப்படட்டும், அவன் வெளியே நிக்கட்டும். காம்பவுண்ட் சவருக்கு வெளியே அவன் நிற்கட்டும். அவன் உங்களை மீறி உள்ள வர முடியாது. நீங்க பயத்தினால கதவை திறந்து விட்டாதான் வெளியே உள்ள வர முடியும். பாவத்தினால கதவை திறந்தாதான் வெளியே வர முடியும், உள்ள வர முடியும். அவன் நீங்களதான் முரட்டாட்டம் பண்ணி கதவை திறந்தாதான் அவன் உள்ள வர முடியும். இயேசு உங்களுடைய வாழ்க்கையை ஆட்கொள்ளட்டும். இயேசு ராஜாவாக இருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையின் தலைவராய் அவர் இருக்கட்டும். உங்களுடைய குடும்பத்தின் தலைவராய் அவர் இருக்கட்டும். அவருடைய பராமரிப்பும் ஆசீர்வாதம் சந்தோஷமும் சமாதானமும் உங்களை ஆட்கொள்ளட்டும்.
அவன் சிறைப்படுத்திட்டான் பாருங்க, அவன் உள்ள வந்தானா சிறைப்படுத்துறான். இயேசு உள்ள வந்தா விடுதலை ஆக்குகிறார் நம்ம. ஆமென். சிறையிருப்பை திருப்பினாராம். இவ்வளவு நாள் பாவம் சிறையிருப்புல வாழ்ந்துட்டு இருந்தான். இவ்வளவு நாள் யோபு சிறையிருப்புல நல்ல மனுஷன், எல்லாம் சொல்லுங்க நல்ல மனுஷன். அது ஏன் திருப்பி திருப்பி சொல்றதுன்னா நிறைய பேருக்கு அது பெரிய ஒரு இது. நல்ல மனுஷனுக்கெல்லாம் அப்படி நடக்குமா? நம்ம நல்லவர்கள் இருந்தா ஒண்ணுமே நடக்காது. நல்லவனுக்கு நடந்ததுதான் இதெல்லாம் உத்தமமா.

அருமையானவர்களே, ஒருவேளை பிசாசு வந்து பயத்தின் மூலமாகவும் மற்ற காரியங்கள் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சிறை படுத்தி இருந்தால், நாசமோசங்களை ஏற்படுத்தினால், அந்த சிறை இருப்பை தேவன் திருப்ப விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? டேபிள டர்ன் பண்ண விரும்புகிறார் தேவன், வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். இந்த குரூசேட்ல போகும்போது நான் தான் ஜனங்களுக்கு சொல்லுவோம், பாருங்க சில நிமிஷம் பேசுவேன் நான், எப்பவுமே சொல்ல நான் தவற மாட்டேன் அவர்களுக்கு. இந்த அருமையான ஜனங்கள் பாவம், எல்லாம் கிராமத்திலிருந்து வர்ற ஏழைகள் ஒண்ணும் தெரியாது பாருங்க அவங்களுக்கு. நான் சொல்லுவேன், பிசாசு வந்து தலையில உட்காந்துகிட்டு ஆட்டி இருக்கான், நிறைய பேர் பிசாசு வாழ்க்கையில பூந்துகிட்டு ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறான். பல விதமான அழிவுகளை அவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். நீங்க எல்லாம் பிசாசுக்கு வாழ்க்கையை திறந்து விட்டீங்க. எல்லாம் மந்திரவாதம், பில்லி ஜூனியா, அது இது எல்லா விதமான காரியத்தையும் வச்சு உங்க வாழ்க்கைய பிசாசுக்கு புள்ள திறந்து கொடுத்து அவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறான். நான் பிரசங்கிக்கிற இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால், இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்தால், அந்த பிசாசு உங்களை இன்னைக்கு ஆட்டி படைச்சு உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குறது பிசாசின் மீது உங்களுக்கு அதிகாரத்தை தர்றார். அதான் முதல் அவர் பண்ற வேலை, சிறையிருப்பை திருப்புகிறார். ரிவர்ஸ் ஆயிடுது எல்லாம். அவன் உங்களை சிறையிருப்புல வச்சிருந்தது மாறி இப்ப நீங்க அவனை சிறையிருக்க பண்ணுகிறீர்கள். அவன் மீது அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறார். இயேசு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார். அவனுடைய அதிகாரங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார். நீங்கள் வெற்றியுள்ளவர்களா வாழ முடியும் தான் சொல்லுவேன் நான் ஜனங்களுக்கு. அருமையானவர்களே, அதையே சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் இங்கே இருக்கலாம், உங்கள் சிறையிருப்பை தேவன் திருப்ப விரும்புகிறார். அதில் எனக்கு மாறாத நம்பிக்கை இருக்கிறது, திருப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பயத்தை நீக்க வேண்டும், பாவத்தை அகற்ற வேண்டும். பிசாசுக்கு என்னத்தை வழி, என்ன வழியை திறந்து கொடுத்ததோ அந்த காரியங்களை நீக்க வேண்டும், போக்க வேண்டும். தேவன் சிறையிருப்புகளை திருப்புகிறவர், நல்லவர். என்ன ஆச்சு, இதை வாஸ்து முடிச்சிருவோம். சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கர்த்தர் பாருங்க எப்படி பண்ற, அவர் மைண்ட் எப்படி திங்க் பண்ணது பாருங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன சொல்லும், போனதுல ஒரு 70% தர வாங்கிக்கணும். ஆனா கத்தர் என்ன சொல்றாரு, பாப்பா போச்சா, இந்த பிசாசு இப்படியா பண்ணான், எவ்வளவு பெரிய வெற்றியை நான் தர்றேன் பாரு. பிசாசு அழுகணும் இன்னும், அப்பேற்பட்ட வெற்றி உனக்கு நான் தர்றேன். நீ இழந்து போனதுக்கு டபுளா தர்றேன் உனக்கு. இழப்பு ஏதாவது ஏற்பட்டிருக்கா? யாருலே கத்த சிறையிருப்பை திருப்பும் போது டபுளா வரும், அதை விசுவாசிக்கிறேன். கத்தர் டம்புறவர் ரெண்டு மடங்கு கொடுங்கிற. பிசாசு இருந்ததை அழிக்கிறான், கத்தர் ரெண்டு மடங்கு ரெட்டத்தனையா திருப்பி கொடுங்கிற. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி, கத்தர் அவன் மேல் வரப்பண்ண சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவன் கொடுத்தார்கள். கத்தர் யோபின் மேல் முன்னிலையை பார்க்கலும் அவன் பின்னிலையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 1,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திலும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமால் என்றும், இரண்டாம் மகளுக்கு கெட்சியால் என்றும், மூன்றாம் மகளுக்கு கேரானுப் என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திலே போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரன் நடுவே அவர்கள் சுதந்திரத்தை கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 100 தலைமுறையாய் தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூர்ண வயதுள்ளவனாய் மரித்தான். சிறையிருப்பு திருப்பப்பட வேண்டிய வாழ்க்கை கம்ப்ளீட்டா டேர்ன் ஆயிடுச்சு. எல்லாம் பிசாசு ஒன்றுமில்லாமல் போன அவனுடைய அதிகாரம் அளிக்கப்பட்டது. வெற்றி யோபுக்கு ரெண்டு மடங்கா கத்தர் அவனுக்கு தரு. பிசாசு அளித்ததை ரெண்டு மடங்காக அவனுக்கு கர்த்தர் தந்த அவனுடைய வாழ்க்கையில வாழ்க்கையை நன்மையால் திருப்தி ஆக்குகிறார். அடுத்த வாரம் தொடர போறேன். ஒரு காரியத்தை நன்றா அணிந்து கொள்ள வேணும், பிசாசு பொல்லாத பிசாசு, கர்த்தர் நல்லவர் இல்லையா? டெவில் இஸ் அ பேட் டெவில், காட் இஸ் அ குட் காட். எல்லாரும் சொல்லுங்க, ஆங்கிலத்திலேயே சொல்லுங்க, டெவில் இஸ் அ பேட் டெவில், காட் இஸ் அ குட் காட். அது அழகா வருது பாருங்க இங்கிலீஷ்ல, அது சில தமிழ்ல அழகா வருது, சில இங்கிலீஷ்ல நல்லா வருது. கர்த்தர் நல்ல தேவன், அவர் ஒருபோது நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல. நல்லவர்களாக இருந்தால் போதாது, ஆவிக்குரிய பிரமாணங்களை அறிந்து அதன்படி வாழ வேண்டும், தேவனுடைய வார்த்தையை அறிந்து அதன்படி வாழ வேண்டும். பிசாசின் மீது ஜெயத்தை எடுக்க வேண்டும், பிசாசை வாழ்க்கையிலிருந்து வெளியே தள்ள வேண்டும், வெற்றியை நிலைநாட்ட வேண்டும் வாழ்க்கையில். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை.

பிரபலமானவர்களா இருப்பது அவசியம். அதற்கு மேலாக அறிவுள்ளவர்களா இருந்து பிசாசை ஜெயித்து வென்று ஜெயத்தோடு வாழ்வது மிகவும் முக்கியம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரனை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கத்தாவே. நல்ல தேவன் அவர். நாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நல்லவர், வல்லவர், போதுமானவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கத்தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அநேகருடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறவர், திருப்புகிறவர். உங்களுக்கும் இன்றைக்கு அது நேரிட முடியும். அநேகருக்கு அவசியமா இருக்கலாம் அது. இன்றைக்கு அது நேரிட முடியும். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார், வெற்றியை தருவார். பிசாசு, தோற்கடிக்கப்பட்ட பிசாசு, ஒன்றுமில்லாதவன் அவன். அவனுக்கு அதிகாரம் இல்லை. அவனுக்கு நாம் தான் இடம் கொடுக்கிறோம் அநேக நேரத்தில். ஆனா அவனுக்கு அதிகாரம் கிடையாது. இயேசு நாமத்தில் பயத்தையும் சந்தேகத்தையும், தேவனுக்கு பிரியமில்லாத சகல காரியங்களை வெளியேற்றுவோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில நிலைநாட்டுவோம். அதுக்கு புறம்பான எல்லா காரியத்தையும் இயேசு நாமத்தில் வெளியேற்றுவோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கேட்ட சத்தியத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா.

Cinco.

உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரேணுகுட் என்ற இடத்தில் என் நண்பர்களோடு சேர்ந்து தேசத்துக்காக ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் கொடுத்த பாடல் இது. வாருங்கள், நம் தாய் நாட்டுக்காக கதறி ஜெபிப்போம்.

நோவாவின் நாட்களிலே பெரும் மழை பெய்தது. உயர்ந்த மலைகள் எல்லாம் அமிழ்ந்தன, ஆனால் பேழை மட்டும் மிதந்தது. அந்த பேழைதான் அருள்நாதர் இயேசு.

நீயும் உன் வீட்டார் அனைவரும் வேலைக்குள் பிரவேசியுங்கள் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். கீழ்ப்படிந்த நோவா காப்பாற்றப்பட்டார். மகனே, மகளே, நீயும் அந்த வேலைக்குள் பிரவேசி. இங்குதான் உனக்கு பாதுகாப்பு.

0: Kindly turn your Bibles with me to Proverbs chapter 9 and verse 10.
1: என்னோடு கூட உங்கள் வேத புத்தகத்தை தயவு கூர்ந்து நீதிமொழியின் புத்தகம் 9 அதிகாரம் 10 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள்.
0: Proverbs chapter 9 and verse 10.
1: நீதிமொழிகள் 9:10.
0: The fear of the Lord is the beginning of wisdom and the knowledge of the Holy One is understanding.
1: கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு.
0: The knowledge of the Holy One is understanding.
1: பரிசுத்தரின் அறிவே அறிவு.
0: Sometimes we can misunderstand this statement thinking that this talks about knowing about the Holy One.
1: சில நேரங்களிலே இந்த வசனத்தை நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். பரிசுத்தரை அறிகிற புரிந்து கொள்கிற காரியம் என்று தெரிந்து தவறாக புரிந்து கொள்கிறோம்.
0: பரிசுத்தரின் அறிவு அல்ல, பரிசுத்தரை அறிகிற அறிவு. எல்லாரும் சொல்லுங்க, அதான் அது சரியான மொழிபெயர்ப்பு. இங்கிலீஷில் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இப்படி போட்டிருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் பிகின்ஸ் வித் நோயிங் காட். அறிவு என்பதே கர்த்தரை அறிவதிலிருந்து தான் துவங்குகிறது. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் எழுதியிருக்கு, நோயிங் காட் ரிசல்ட்ஸ் இன் எவ்ரி அதர் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்.
1: எல்லாவித அறிவுக்கும் மூல காரணமாக கர்த்தனாய் இருப்பது தேவனை அறிகிற அறிவு.
0: ஸோ நோயிங் காட் ஷுட் பிகம் அ பர்சூட் ஆஃப் அவர் லைஃப்.
1: பரிசுத்தரை அறிகிற காரியம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே தலையாயதா இருக்க வேண்டும்.
0: We need to have this desire and earning to know more about God.
1: நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தேவனை குறித்து அதிகமாக அறிகிறதான தாக்கம், அந்த ஆர்வம் நமக்கு இயற்கையாக இருக்க வேண்டும்.
0: If you come to Colossians chapter 1 verse 9 to 11.
1: என்னோடு கூட கொலோசியரின் புத்தகம் 1 அதிகாரம் 9 முதல் 11 வசனத்துக்கு வருவீர்கள் என்று
0: சொன்னால், There are some phrases I want to give importance to.
1: அந்த வசனங்களில் இருக்கிற ஒரு சில வரிகளை நான் முக்கியத்துவம் கொடுத்து பேச விரும்புகிறேன்.
0: Here apostle Paul says,
1: இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார்,
0: that he continually prayed for the Colossian church.
1: இந்த கொலோசிய சபைக்காக தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறார் என்று சொல்கிறார்.
0: What for?
1: எதற்காக?
0: He says that you may be filled with the knowledge of his will in all wisdom. நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும். And verse 10 again he says,
1: பத்தாம் வசனம் மறுபடியும் சொல்லுகிறார்,
0: that you may increase in the knowledge of God.
1: தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் விருத்தி அடைய வேண்டும்.
0: First receive the knowledge of God.
1: முதலாவது தேவனுடைய அறிவை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும்.
0: Number 2, be filled with the knowledge of God.
1: இரண்டாவது தேவனுடைய அறிவிலே நீங்கள் நிரப்பப்பட வேண்டும்.
0: Number 3, you have to increase in the knowledge of God.
1: அந்த மூன்றாவதாக நிரப்பப்பட்ட அறிவிலே நீங்கள் விருத்தி அடைய வேண்டும்.
0: தேவனை அறிகிற அறிவை பெற வேண்டும், அப்புறமா தேவனை அறிகிற அறிவினால் நிரம்ப வேண்டும், அதுக்கப்புறமா தேவனை அறிகிற அறிவினால் பெருக வேண்டும், அதிகமாக வேண்டும். This is the prayer of apostle Paul.
1: இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபமாய் இருந்தது.
0: And for this reason to know about God,
1: இந்த தேவனை அறிந்து கொள்ளும்படியான அந்த காரணத்தினால்,
0: Philippians chapter 3 verse 8 he says,
1: பிலிப்பியரின் புத்தகம் 3 அதிகாரம் 8 வசனம் இவ்விதமாக சொல்கிறது,
0: I also count all things loss for the excellency of the knowledge of Jesus Christ my Lord.
1: என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன்.
0: I considered everything as loss.
1: எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிறேன்.
0: Why?
1: ஏன்?
0: I want to know Jesus.
1: நான் தேவனை அறிய வேண்டும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: See, Christian life is a life of relationship.
1: கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு உறவு சம்பந்தப்பட்ட, ஐக்கிய சம்பந்தப்பட்டதான ஒரு காரியம்.
0: In order for the relationship to flourish and to make you happy, you need to know one another more.
1: இந்த உறவு, இந்த ஐக்கியம் நெருக்கமாக இருக்க, சந்தோஷமாய் வாழ்வதற்கு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் அறிந்து கொள்ள வேண்டும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Early days I have heard only the on the wedding day the bride and the groom meet each other.
1: ஆரம்ப காலங்களில், அந்த பண்டைய காலங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், திருமணத்திலே விவாக நாள் அன்றுதான் மணப்பெண்ணும் மணமகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வார்கள்.
0: They have never met each other.
1: அதற்கு முன்பதாக அவர்கள் சந்தித்ததே கிடையாது.
0: The bride and the groom was only seen by their parents.
1: மணப்பெண்ணும் மணமகளும் தங்களோட தாய் தகப்பனார் அவர்கள் தான் பார்த்திருப்பார்கள்.
0: They said to their son, hey, we got a girl, come on this day.
1: தாய் தகப்பனார் மகனிடத்தில் சொல்லிப்பால், உனக்காக ஒரு பெண்ணை பார்த்து வைத்திருக்கிறோம், நீ இந்த நாளிலே வா என்று சொல்வார்கள்.
0: And this person will with great fear, trembling, he'll come.
1: அந்த மகனோ ஒரு மிகுந்த நடக்கத்தோடு பயத்தோடு பார்க்க வருவான்.
0: And then when he saw the woman, sometimes some people will be happy, some people will faint.
1: சில பேர் மணப்பெண்ணை பார்த்த உடனே மணமகன் சில பேருக்கு சந்தோஷம் வரும், சில பேர் துக்கமுகமாய் மாறிவிடுவார்கள்,
0: மயக்கம் வந்துடும். But what happens is from that day on.
1: ஆனால் என்ன என்று சொன்னால் அந்த நாள் முதற்கொண்டு
0: எவ்ரி டே தே கெட் டு நோ ஈச் அதர் மோர் அண்ட் மோர்.
1: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் விவாகத்திற்கு பின்பு ஒருவரை ஒருத்தர் புரிந்துகொள்ள அறிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள்.
0: ஹல்லேலூயா. What happens?
1: என்ன நடக்கிறது?
0: Every day when they get to know this person,
1: ஒவ்வொரு நாளும் புதிதாக அவர்களை பத்தி ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது
0: they realize one thing.
1: அவர்கள் ஒரு காரியத்தை புரிந்து அறிந்து கொள்கிறார்கள்.
0: Their husband, their wife is far far different from their biodata.
1: அவர்கள் அந்த பயோடேட்டாவில் கொடுத்திருந்த அவர்களை பெற்றதன சுய சரித்திரம் அந்த கொடுத்திருந்த அந்த காரியத்தில் இருந்த காரியமும் விவாகத்திற்கு பின்பு ஒவ்வொரு நாளும் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு வாழ்வதும் முற்றிலும் இந்த சுபாவம் வேறுபட்டு காணப்படுகிறது.
0: பயோடேட்டால இல்லாதெல்லாம் இங்கே இருக்க அந்த கெட்டு நோய்
1: அவர்கள் ஒருவர் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள்.
0: பட் தீஸ் டேஸ் எவ்ரிதிங் இஸ் சேஞ்சிங்.
1: ஆனால் இன்றைய காலங்களில் எல்லாம் முன்னுக்கு பின் எல்லாம் மாறிவிட்டது.
0: தே சே இட் இஸ் அரேஞ்ச்ட் மேரேஜ்.
1: நிச்சயிக்கப்பட்ட திருமணம், நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்று சொல்கிறார்கள்.
0: பட் வாட் தே டு இஸ் நவ் தி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் டிமாண்டிங் ஐ ஹேவ் டு மீட் தி பாய் இன் பர்சன்.
1: ஆனால் இப்பொழுது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்று சொல்லி இருந்தாலும் மணமகனும் மணப்பெண்ணும் விவாகத்திற்கு முன்பதாக ஒருவர் ஒருவர் அவங்களை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் நினைக்கிறார்கள்.
0: And then they say, give us time, 5 minutes, I want to talk with the girl.
1: அவர் சொல்றார், நான் பெண் இடத்துல ஒரு 5 நிமிடம் பேச வேண்டும், எனக்கு 5 மணி துளிகள் வேண்டும்.
0: These days girls are asking, I need 5 minutes with the boy.
1: இன்றைய காலங்களிலே மணமகன் கேட்பதில்லை, மணப்பெண் கேட்கிறாள்.
0: I have to have an interview, I have some questions I have to ask.
1: எனக்கு நான் ஒரு சில நேர்முக தேர்வு போல சில கேள்விகளை கேட்க வேண்டும், விவாகத்துக்கு முன்பு நான் அவரோட தனிமையில் பேச வேண்டும்.
0: So 5 minutes 10 minutes they talk, they discuss and then finally they agree to get married.
1: 5 நிமிடம் 10 நிமிடம் இப்படி மணித்துளிகள் பேசி முடித்து ஒரு முடிவுக்கு வந்து பிற்பாடு விவாகத்துக்கு சம்மதிக்கிறார்கள்.
0: And then there is an engagement.
1: அதற்கு பிறகு நிச்சயதார்த்தம் நடக்கிறது.
0: And after engagement every day it is a chain prayer.
1: நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு ஒவ்வொரு நாளும் சங்கிலி தொடர் ஜபத்தை போல தினசரி பேசிக் கொண்டிருப்பார்கள்.
0: Oh, they talk about every subject under the sun.
1: அவர்களுக்கு சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லா தலைப்புகளை குறித்தும் பேசுவார்கள்.
0: And they talk, talk, talk until the wedding.
1: அவர்கள் பேசி பேசி பேசி விவாக நாள் வரைக்கும் பேசுவார்கள்.
0: What to cook, what to do, what kind of dress, how is the decoration, every discussion both of them are involved.
1: விவாகத்திற்கு பின்பு எப்படி சமைக்க வேண்டும், எப்படி வீடு இருக்க வேண்டும், எப்படி அலங்கரிக்க வேண்டும், எப்படிப்பட்ட வஸ்திரம் உடுத்த வேண்டும் என்று எல்லா வெற்றியும் குறித்து சம்பாஷணம் ஈடுபடுவார்கள்.
0: And after marriage,
1: விவாகத்திற்கு பின்பு
0: I asked some people,
1: விவாகத்திற்கு பின்பு விவாக மாணவர்கள் கேட்டது உண்டு,
0: how is it going,
1: எப்படி உங்கள் விவாக காரியம், விவாக வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது.
0: அண்ணா நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, புரிஞ்சிக்கவே முடியல. எப்படி என்னவா? I am not able to understand a thing.
1: என்னால அந்த காரியத்தை சரிவர விளங்கிக் கொள்ள முடியவில்லை.
0: 3 months you are talking, 4 months you are talking, all the time your phone line is busy.
1: 3 மாதங்களா பேசி நாய், 4 மாதங்களா பேசுற, எப்பொழுதும் தொலைபேசியில இருந்தீர்கள்.
0: What happened?
1: என்ன ஆனது?
0: We talked, but what today I am seeing is something, a new discovery.
1: நாங்கள் பேசினோம், உண்மைதான், ஆனால் பேச்சுக்கு பின்பாடு விவாகத்திற்கு பின்பு நான் பார்க்கிற காரியம் ஒரு புதுமையான காரியமாக இருக்கிறது.
0: ஒவ்வொரு நாளும் புது கண்டுபிடிப்பா இருக்கு பாஸ்டர். புது புது வண்ணம், புது புது குணம், ஒவ்வொரு நாளும் நாள் ஒரு மேனி, பொழுது ஒரு வண்ணமா, கலர்கரரா மாறுறா பாஸ்டர். அவர் என்னென்னமோ மாறி இருக்காரு, நம்பவே முடியல பாஸ்டர். இவர் தானா மாத்திக்கிட்டு யார்ட்டியா பேசிட்டோமான்னு தெரியல. It's a lifetime of discovery.
1: இந்த ஆராய்ச்சி என்பது விவாக காரியத்திற்கு பின்பாடு அவர்கள் சாவர வரைக்கும் இந்த ஆராய்ச்சி தொடர்கிறது.
0: You see, the more you get to know that person and understand them.
1: பாருங்கள், நீங்கள் அதிக அதிகமாக எவ்வளவுக்கு அதிகமாக ஒரு நபரை குறித்து புரிந்து கொள்கிறீர்களோ, அறிந்து கொள்கிறீர்களோ,
0: the more the relationship becomes stronger.
1: எந்த அளவுக்கு புரிதல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உறவிலே ஒரு ஐக்கியம் ஏற்படும்.
0: I used to think.
1: நான் யோசிப்பது உண்டு.
0: To know a human being, sometimes 50 years of marriage is not enough.
1: ஒரு மனிதனை குறித்து புரிந்து கொள்வதற்கு ஒரு 50 ஆண்டு கால மன வாழ்க்கை போதாதா இருக்கிறது.
0: Is it not true?
1: இது உண்மைதானங்க.
0: People have touched 50 years in marriage, you can tell me, I still cannot understand my wife, I still cannot understand my husband.
1: விவாக வாழ்க்கையிலே 50 ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கிறவர்கள் அதை பூர்த்தி செய்தவர்களுக்கு தெரியும். நான் சொல்லுகிற கூற்று, இன்னும் என் மனைவி என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, இன்னும் என் கணவன் என்னால் சரிவர அறிந்து கொள்ள முடியவில்லை.
0: Imagine trying to understand God.
1: அப்படி என்று சொன்னால், ஒரு மன வாழ்க்கையிலே உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், தேவனை அறிந்து கொள்வதில் நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள்.
0: The Bible says,
1: வேதம் சொல்லுகிறது,
0: the knowledge of the holy God இஸ் ட்ரூ நாலேஜ்.
1: பரிசுத்தரை அறிகிற அறிவே உண்மையான அறிவு.
0: ஹல்லேலூயா. இட்ஸ் எ லைஃப் டைம் ஜர்னி.
1: அது வாழ்க்கை முழுவதும் ஏற்படுகிறதான ஒரு பிரயாணம்.
0: எவ்ரி அதர் நாலேஜ் வி அக்வயர் இன் தி வேர்ல்ட் ends with this world.
1: உலகத்திலே நாம் சம்பாதிக்கிற, நம்ம சேகரித்து வைக்கிற எல்லா ஞானமும் இந்த உலகத்தோடு முடிந்து விடும்.
0: But the knowledge of the holy God is the only knowledge that goes on to eternity.
1: ஆனால் பரிசுத்தரை அறிகிற அறிவு, அந்த ஞானம் மாத்திரமே நாம் செத்த பிறகும் நித்திய நித்தியமாக நம்மை கொண்டு செல்லும்.
0: Hallelujah. Praise be to God.
1: தேவன் நாமத்து மகிமை உண்டாவதாக.
0: It should be a lifelong desire.
1: அது ஒரு நம் வாழ்க்கை முழுவதும், ஜீவகாலம் முழுவதும் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு ஆவல் அல்லது விருப்பம்.
0: You see, God also loves us to reveal himself to us and that we should know him more and more.
1: பாருங்கள், தேவனும் தன்னை வெளிப்படுத்தி நாம் அவரை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை தேவனும் விரும்புகிறார்.
0: How can we know God?
1: எப்படி நாம் தேவனை அறிந்து கொள்வது?
0: How can we attain this knowledge of God?
1: எப்படி இந்த தேவனுடைய அறிவை, ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வது?
0: I want to speak about three things.
1: இன்று ஆலை வேளையில் கூட நான் மூன்று காரியங்களை அதை குறித்து நான் பேச விரும்புகிறேன்.
0: Number 1.
1: முதலாவது
0: Psalm 34:8.
1: சங்கீதங்களின் புத்தகம் 34 சங்கீதம் 8 வசனம்.
0: Taste and see that the Lord is good.
1: கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.
0: How many of you believe that our God is a good God?
1: எத்தனை பேர் நம்புகிறீர்கள் நம் தேவன் ஒரு நல்ல தேவன் என்று?
0: Hallelujah. How can you know him?
1: எப்படி அவரை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள்?
0: How can you know him?
1: எப்படி அவரை நாம் அறிந்து கொள்வது?
0: By tasting him.
1: அவரை ருசித்து பார்க்கும் பொழுதுதான்.
0: When we taste him.
1: அவரை ருசித்து பார்க்க வேண்டும்.
0: This really began to stop me in my tracks.
1: என்னுடைய கவனத்தை இந்த ருசித்து பார்ப்பதில் என்பது ஈர்த்தது.
0: What does it mean to taste God?
1: ருசித்து பார்ப்பது, தேவனை ருசித்து பார்ப்பது என்றால் என்ன?
0: We all know that we all have 5 senses. For us to understand the world.
1: இந்த உலகத்தை புரிந்து கொள்ளும் வண்ணமாக நமக்கு 5 புலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: What are they?
1: அவை என்ன?
0: Seeing.
1: பார்வை.
0: Hearing.
1: கேட்குதல்.
0: Smelling.
1: முகர்தல்.
0: Tasting.
1: ருசி பார்த்தல்.
0: And then feeling.
1: உணர்தல்.
0: Only with these things, these 5 senses, we are able to understand what is this world.
1: இந்த உலகத்தை புரிந்து கொள்ளும் வண்ணமாக இந்த 5 புலன்களை நாம் பயன்படுத்தி தான் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை புரிந்து கொள்கிறோம், உணர்ந்து கொள்கிறோம்.
0: Of these 5 sensory perceptions that we have, tasting is a very, very unique way of knowing the world.
1: இந்த 5 புலன்களை நாம் இந்த உலகத்தை புரிந்து கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்ட 5 புலன்களிலே இந்த ஒரு புலனாகிய ருசி பார்த்தல் என்பது மற்ற 4 புலன்களை காட்டிலும் சற்றே தனித்துவம் வாய்ந்தது.
0: It made me to think about how and why should we taste God.
1: நமக்கு யோசிக்க வைக்கிறது, ஏன் தேவனை நாம் ருசி பார்க்க வேண்டும், எப்படி ருசி பார்க்க வேண்டும்?
0: You see, let me give you some facts about our tongue.
1: இந்த நாக்கை குறித்து, நாவை குறித்து சில உண்மைகளை நான் சொல்லுகிறேன், துணுக்குகளை சொல்லுகிறேன்.
0: Do you know that our tongue has about 10,000 taste buds on its surface.
1: உங்களுடைய நாவிலே 10,000 அது சுவையிலே கொடுக்கிறதுன அரும்புகள் அல்லது முட்டுகள் இருக்கிறது.
0: How many? 10,000.
1: 10,000 இருக்கிறது.
0: They say these 10,000 taste buds are replaced every 2 weeks.
1: பாருங்கள், இந்த நாவில் இருக்கிற இந்த 10,000 சுவையை தருகிற முட்டுகள் 2 வாரங்களுக்கு ஒரு முறை புதிதாக புதுப்பித்துக் கொள்ளும்.
0: That is why we can continue and have a consistent taste because our taste buds don't go old. In 2 weeks they'll get replaced.
1: ஏனென்றால் நமக்கு தொடர்ச்சியாக சுவையின் அருமை உணர்வது ஏன் என்று சொன்னால், இந்த சுவையை கொடுக்கிற அரும்பு மொட்டுக்கள் அது நீர்த்து போகாமல் 2 வாரத்துக்கு ஒரு முறை புதிதாக வந்துவிடும்.
0: But as a person is growing older,
1: ஆனால் ஒரு மனிதன் வயதாய் போய் கொண்டே இருக்கும் பொழுது,
0: science tells us that many of these cells don't get replaced.
1: அறிவியல் சொல்லுகிறது, வயது ஆக ஆக இந்த சுவையை கொடுக்கிற அரும்பு மொட்டு ஒரு சில மொட்டுக்கள் அது புதுப்பிக்கப்படாமல் பழையதாய் போய்விடும்.
0: So by the time you reach 60-70, a person will have only 5,000 taste buds.
1: இந்த 60-70 வயதை தொடும் பொழுது இந்த 10,000 அரும்பு மொட்டுக்கள் 5,000 ஆய் குறைந்துவிடும்.
0: Therefore, you cannot have the same taste or you cannot have sense the same taste you had when you were young.
1: அதனால்தான் இந்த இளம் வயதிலே நீங்கள் சுவைத்த அந்த சுவையின் உணவுகள், இந்த சுவையின் நரம்புகள் இருந்த தன்மைகள் வயதாகும் பொழுது சுவைத்தன்மை இழந்து விடுவீர்கள்.
0: Now you understand why there is fighting in the family?
1: இப்ப தெரியுதுங்களா ஏன் வயசானவங்களால குடும்பத்துல பிரச்சனை வருதுன்னு?
0: The husband is saying, what are you cooking? When you are young, you are cooking very well. Nowadays, you are not cooking at all properly. No taste.
1: வயதான கணவர் சொல்லுவார் மனைவியை பார்த்து, என்ன நீ இப்ப சமைக்கிற? ஒரு காலத்துல ஆரம்ப காலங்களில் இளமையில எவ்வளவு அழகா சமைத்தா, இப்பொழுது ஏன் நல்லா சமைக்கல, நீ வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லுவார்.
0: ருசியே இல்லை. இப்ப புரிதா ஏன் ருசி இல்லைன்னு? மனைவி கை பக்குவத்துல பிரச்சனை இல்லை, நாக்கு மறந்து போச்சு. பாதி நாக்கு என்ன செய்யல, இன்னையோட நிறைய வீட்டில் சண்டை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். என்ன இதே சில சகோதரிகள் காரணமாக வச்சுக்கிட்டு பாஸ்டர் சொன்னார்ல உன் நாக்கு சேர்த்து போச்சு, பயன்படுத்த வாய்ப்பும் உண்டு. But listen,
1: அலகவனிகள்,
0: there is something very interesting about the taste buds.
1: ஆனால் இந்த சுவை அரும்பு மொட்டுகளை குறித்து ஒரு சுவாரஸ்யமான காரியம் உண்டு.
0: There is something very interesting about tasting.
1: அந்த சுவைத்தலை குறித்ததான ஒரு சுவாரஸ்யமான காரியம் உண்டு.
0: What is that?
1: அது என்ன?
0: If you look at all the other sensory organs.
1: இந்த ஐம்புலன்களில் இருக்க எல்லா புலன்களை குறித்து பார்க்கும் பொழுதும்,
0: let's imagine seeing.
1: பொதுவாக பார்த்தீங்க பார்வை பார்க்குதல்.
0: See, in order to see, you can also see a distant object. It doesn't have to be near to you.
1: அந்த ஒரு பொருளை பார்க்க வேண்டும் என்றால் அந்த பொருள் கிட்ட தான் இருக்க வேண்டும், இல்லை தூரத்தில் உள்ள பொருளை நம்மால் பார்க்க முடிகிறது.
0: They say a human eye in the midst of pollution and dust can see to a distance of 12 miles.
1: அறிவியல் சொல்கிறது மனித கண்கள் தூசும் தும்பும் இருக்கதன அந்த மாசுபடிந்த இந்த அந்த இடத்தில் சூழலில் கூட 12 மைல்கள் நம்ம கண்களால் துல்லியமாக பார்க்க முடியும்.
0: They say if it has no pollution, no dust, it's a clear sky, they say you can actually see 30 miles.
1: ஆனால் மாசு இல்லாமல் தெளிந்த வானமாய் தெள்ளை தெளிவாய் இருக்கும் பட்சத்தில் ஒரு மனித கண்ணால் 30 மைல் தூரத்தை துல்லியமாக பார்க்க முடியும்.
0: Take our ears.
1: காதை பாருங்கள்.
0: The ears can hear sounds in a distance.
1: தூரத்தில் ஏற்படுகிற ஒலி அலைகளை நம் காதுகளால் கேட்க முடியும்.
0: You don't have to go there, you can hear it from here.
1: அந்த ஒலியை கேட்ப கிட்ட போக வேண்டாம், தூரத்தில் இருந்தே காதுகளால் கேட்க முடியும்.
0: That is why some families, you know, pastor, I was speaking in my room, from outside they heard and they took the secret out.
1: அதனால தான் சில பேர் சொல்ல வீட்டுக்குள்ள பேசுற காரியத்தை கூட வெளியே இருக்கிறவங்க கேட்டுறாங்க.
0: Because the ear is so sharp.
1: ஏனென்று சொன்னால் இந்த காதின் செவித்திறன் மிக கூர்மையான செவித்திறன்.
0: Number 3, nose.
1: மூன்றாவது முகர்தல் மூக்கு.
0: You can smell things at a distance.
1: தூரத்தில் இருக்கிற அந்த வாசனையை கூட உங்கள் மூக்கால் முகர முடியும்.
0: When you finished your work and came to your house, you know today is fish kolambu.
1: நீங்கள் வேலை முடித்து விட்டு வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் இருக்கிற அந்த சுவையை அந்த முகர்தலை பார்த்தே வாசனையை பார்த்தே இன்னைக்கு மீன் குழம்பு என்று துல்லியமாய் சொல்லிவிடுவீர்கள்.
0: You don't have to go to the kitchen.
1: நீங்கள் கிச்சனுக்கு போக வேண்டாம்.
0: In your parking the smell will come.
1: உங்கள் பார்க்கிங் ஏரியாவிலே உங்களால் சொல்ல முடியும் இன்னைக்கு மீன் குழம்பு என்று.
0: So you can smell from a distance.
1: தூரத்திலிருந்து உங்கள் நுகர முடியும்.
0: How about feeling?
1: உணர்தல் எப்படி?
0: Now you are not sitting next to the AC.
1: நீங்கள் அந்த குளிர்சாதன பெட்டிக்கு அருகில் அமரவில்லை.
0: You are there somewhere, but you are saying, Pastor, ஒரே குளிர்து பாஸ்டர் தாங்க முடியல பாஸ்டர். Why are you saying that?
1: ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்?
0: Because even from a distance you can feel the cold.
1: ஏனென்று சொன்ன தூரத்தில் இருந்து கூட அந்த குளிர்ச்சியான காற்றை உங்கள் சரீரத்தால் உணர முடியும்.
0: You don't have to put your hand into the hot stove and say, oh, it's hot.
1: அந்த எரிகிற அடுப்பிலே உங்கள் கையை வைத்து சூடு என்று உணர்ந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
0: The moment you go near to the stove, you can feel the heat.
1: அந்த அடுப்பின் அருகில் செல்லும் பொழுதே அந்த அனல் கீற்றை உங்கள் உணர முடியும்.
0: Eyes, you can see the distance.
1: கண்ணால் தூரத்தில் இருப்பதை பார்க்க முடியும்.
0: Ears, you can hear what is in the distance.
1: காதுகளால் தூரத்தில் இருப்பதை கேட்க முடியும்.
0: You can smell what is in the distance.
1: தூரத்தில் இருப்பதை உங்களால் நுகர்ந்து பார்க்க முடியும்.
0: You can feel what is in the distance.
1: தூரத்தில் இருப்பதை உங்கள் உணரவும் முடியும்.
0: But taste.
1: ஆனால் சுவை என்று வரும் பொழுது,
0: can someone take a spoon and say very tasty? Can you taste it?
1: அதை உணவை நீங்கள் ருசி பார்க்காமல் தூரத்தில் வைத்தே ஸ்பூன்ல வைத்தே ரொம்ப சுவையா இருந்தது சொல்ல முடியுமா?
0: Not taste, Pastor. அப்படி நீங்களே சாப்பிட்டு டேஸ்டா இருக்குல்ல அப்படின்னு கேட்டால் எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. இந்த ருசித்தல் அப்படின்றது மாத்திரம் அதை வந்து என் நாக்கு பக்கத்தில் கொண்டு வந்து நாக்கு மேலேயே வச்சாதான் என்ன பண்ணும், நம்ம ஊர் சைடில் என்ன போட்டு ஒரு நக்கு நக்குனா தான் நமக்கு சமைச்ச மாதிரி இருக்கும் இல்லை. என்ன ருசி அது நாக்கில் பட்ட பிறகுதான் ருசி. Taste and see that the Lord is good.
1: கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.
0: What does it mean?
1: அப்படி என்றால் என்ன?
0: Until you come close to the Lord, you can never know that he is a good God.
1: தேவனிடத்தில் நெருங்கிய பட்சத்தில் வந்தால் ஒளிய நீங்கள் தேவன் நல்லவர் ருசித்து பார்க்க முடியுமே தவிர வராமல் அல்ல.
0: Hallelujah. You have to come close to him.
1: நீங்கள் ருசிக்க வேண்டும் என்றால் அவர் அருகில் வர வேண்டும்.
0: Pastor, they said that God is good.
1: Pastor, அவர்கள் சொன்னார்கள் தேவன் நல்லவர்.
0: You can never understand it.
1: அவர்கள் சொல்வதினால் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது.
0: I saw it, Pastor. No.
1: நான் பார்த்தேன் பாஸ்டர் அல்ல.
0: I came close to God.
1: நான் நானாகவே தேவனிடத்தில் நெருங்கி வந்தால் ஒளிய.
0: And then I know my God is good.
1: அப்பொழுது தான் தெரியும் என் தேவன் நல்லவர்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The knowledge of the Holy One is true knowledge.
1: பரிசுத்தரை அறிகிற அறிவே மெய்யான அறிவு.
0: How can I know him?
1: எப்படி அவரை நான் அறிந்து கொள்வது?
0: I will taste him and know that he is a good God.
1: அவரை நான் ருசி பார்த்து அவர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்வேன்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: That means I come close to him.
1: அப்படி என்று சொன்னால் அவரிடத்தில் நான் நெருங்கி வருவேன்.
0: Psalm 66:5 says.
1: சங்கீதம் 66:5 சொல்கிறது.
0: Come and see the works of God.
1: தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள்.
0: Come and see.
1: வந்து பாருங்கள்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: John 1:45-46 says.
1: யோவான் 1:45-46
0: we find that Philip looked at Nathanael and said, we have found the Savior.
1: பிலிப்பு நாத்தான்வேலை குறித்து அங்க பார்க்கிறோம், நாங்கள் ரட்சகரை கண்டோம் என்று சொல்லுகிறார்.
0: Nathanael says, can any good thing come out of Nazareth?
1: அவன் சொல்ல, நாசரேத்தில் ஏதோ ஒரு நன்மை வருமா?
0: What did Philip say?
1: அதுக்கு பிலிப்பு என்ன சொன்னான்?
0: Come and see.
1: வந்து பார்.
0: Come and see.
1: வந்து பார்.
0: If you come and see, you will know that there is good coming out of Nazareth. God is a good God.
1: நாசரேத்திலிருந்து நன்மை வருகிறதா இல்லையா என்பதை நீ வந்து பார், அப்பொழுது தெரியும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: How can I taste that God is good by coming near him?
1: எப்படி தேவன் நல்லவர் என்பதை நான் அருகில் வந்து எப்படி நான் ருசி பார்ப்பது?
0: I want to give a small incident in the Bible and give you a lesson.
1: இதற்கு உதாரணமாக வேதத்திலிருந்து ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி அதிலிருந்து போதிக்க விரும்புகிறேன்.
0: 1 Samuel 14:27.
1: 1 Samuel 14:27.
0: There Jonathan, his father, his army, they all go for the fight.
1: அங்க யோனத்தான் தன் தகப்பனோட சேனையோட அவன் யுத்தத்துக்கு போகிறான்.
0: And after the fight is over, everybody is tired.
1: அந்த யுத்தம் முடிந்த பிறகு எல்லாரும் களைத்து போயிருக்கிறார்கள், விடாய்த்து போயிருக்கிறார்கள்.
0: But Saul and his men, they had all made a oath that we will not eat anything.
1: ஆனால் சவுலும் அவனோடு இருந்த படை தலைவர்களும் எல்லாரும் ஒரு பொறுத்தனை, ஒரு நிபந்தனை ஏற்படுத்துகிறார்கள், நாம் யாரும் சாப்பிடக்கூடாது.
0: But Jonathan did not know about it.
1: ஆனால் இந்த நிபந்தனை, இந்த பொறுத்தனையை யோனத்தான் அறியவில்லை.
0: But when he saw wild honey on the way,
1: ஆனால் அவன் ஒரு தேன் கூட்டை மரத்திலே பார்க்கும் பொழுது,
0: the Bible says he took it with a spear and he put that honey on his mouth.
1: வேதம் சொல்லுது, அவன் கையில் இருந்த கோலை நீட்டி அந்த தேன் கூட்டி நுனியிலே குத்தி அதை ருசி பார்த்தான்.
0: The Bible says.
1: வேதம் சொல்லுகிறது.
0: The moment he tasted the honey.
1: அந்த அணியை அவன் ருசி பார்த்த அந்த க்ஷணபொழுதில்,
0: the Bible says his eyes were opened.
1: வேதம் சொல்லுகிறது, அவன் கண்கள் தெளிந்தது.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: There is something very interesting about this truth.
1: இந்த சத்தியத்தை குறித்து ஒரு மிக சுவாரஸ்யமான காரியம் இருக்கிறது.
0: Come with me now to Psalm 119:103.
1: சங்கீதம் 119 சங்கீதம் 103 வசனத்திற்கு வாருங்கள்.
0: It says, how sweet your words are to my taste.
1: உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள்.
0: Sweeter than honey to my mouth.
1: என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: How can I know that the Lord is good?
1: எப்படி தேவன் நல்லவர் என்பதை நான் அறிந்து கொள்வது?
0: By tasting him.
1: அவரை ருசி பார்ப்பது நிமித்தம்.
0: And how can I taste him?
1: சரி, அவர் எப்படி ருசி பார்ப்பது?
0: I will go to his word.
1: அவருடைய வார்த்தைக்கு போவேன், அவரிடத்தில் போவேன்.
0: When I take the word and put it in my mouth.
1: அந்த வார்த்தை அவரிடத்தில் இது எடுத்து என் வாயிலே போடும் பட்சத்தில்,
0: ஓ, it is tastier than honey.
1: ஓ, அது என் தேனிலும் மதுரமாய் இருக்கிறது.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: When the taste is in my mouth.
1: அந்த சுவை என் நாவில் இருக்கும் பொழுது,
0: it will open the eyes of my understanding.
1: என்னுடைய புரிந்துகொள்ள அறிகிற அறிவை என் கண்களை தெளிவிக்கிறதாவும் இருக்கிறது.
0: அறிவாகிய கண்களை திறந்துறோம். தேவன் அறியணுமா? ருசிச்சு பார்க்கணும். எதப்பா சார் ருசிக்கிறது? கர்த்தருடைய வசனத்தை அப்படியே ருசித்து பாருங்க, தியானிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க, அதோட நேரம் செலவழிச்சு பாருங்க. அந்த ருசியில அறிவாகிய கண் என்ன பண்ணிரும்?
1: திறந்துரும்.
0: திறந்துரும். எத்தனை பேருக்கு திறக்கணும்னு ஆசை? I want to know the Lord.
1: நான் தேவனை அறிய வேண்டும்.
0: The knowledge of the Holy One is knowledge.
1: பரிசுத்தரை அறிவே அறிவு.
0: I want to know you, Lord.
1: அவரை அதிகமாக, ஆண்டவரையும் நான் அறிய வேண்டும்.
0: I want to know you more and more.
1: ஆண்டவரையும் நான் அதிகமாக அறிய வேண்டும்.
0: I want to taste your word.
1: ஆண்டவரையும் வசனத்தை நான் ருசி பார்க்க வேண்டும்.
0: In 1 Peter 2:1-3.
1: 1 பேதுரு 2:1-3
0: The Bible says.
1: வேதம் சொல்கிறது.
0: In English it is verse 2. It says, like newborn infants long for the spiritual milk, that by it you may grow up into salvation, if indeed you have tasted that the Lord is good.
1: இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால்,
0: verse 3,
1: 3 வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள்.
0: வசனத்தை நீங்க வாஞ்சியா இருந்தீங்கன்னா நாக்கில் என்ன இருக்கும்? ருசி இருக்கும். என்ன ருசி? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கண்ணு தெளிஞ்சிரும். எத்தனை பேர் கண்ணு தெளின்னு ஆசைப்படுறீங்க? இன்னும் அதிகமாக அறிய பண்ண ஆண்டவரே, ருசிச்சு ருசிச்சு அறியணும், உன் மண்டை வரணும், உன்னோட வசனத்தோடு நான் நேராக செலவழிக்கணும், உம்மை அறிய விரும்புகிறேன் ஆண்டவரே.

எப்படி அறிய முடியும் சொல்லுங்க, எப்படி அறிய முடியும்? ருசிச்சா அறிஞ்சிட முடியும் சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லணும். எப்படி ருசிக்கிறது? வார்த்தையாகிய தேனிலும் மதுரமான தேனை நாக்கில் வச்சா கண்ணு தெளிஞ்சிடும் சொல்லுங்க. வார்த்தையாகிய தேனிலும் மதுரமான வசனத்தில் நாக்கில் வச்சா அந்த ருசியில் என்ன பண்ணும்? அறிவாகிய கண்ணு திறந்துடும். உங்களோட வசனத்தை அறிய விரும்புகிறேன் ஆண்டவரே.

0: அதை வாங்கி வாங்கி அதை நல்லா ருசிச்சு ருசிச்சு பாருங்க, கண்ணு தெளிஞ்சிரும். ஹல்லேலூயா. உங்களுடைய வசனத்தை நான் தியானிச்சேன், என் போதகர்களை விட ஞானமாயிட்டேன். I became more wise than my teachers.
1: எனக்கு உபதேசித்த போதகர்களை காட்டிலும் அதிக ஞானம் அடைந்தேன்.
0: The word of God will make you know about him.
1: தேவனோட வார்த்தை அவரை குறித்து அதிகமாக அறிய செய்யும்.
0: So first is taste and see.
1: முதலாவது ருசித்து பாருங்கள்.
0: Number 2,
1: இரண்டாவது
0: Malachi chapter 3 verse 10.
1: மல்கியான் புத்தகம் 3 அதிகாரம் 10 வசனம்.
0: Malachi 3:10.
1: மல்கியா 3:10.
0: Bring all the tithes into the storehouse that there may be food in my house, and try me now in this, says the Lord of hosts, if I will not open for you the windows of heaven and pour out for you such a blessing that there will not be room enough to receive it.
1: என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
0: First one, to know God, taste and see.
1: முதலாவது தேவனை அறிகிற காரியத்திலே நாம் ருசித்து பார்க்க வேண்டும்.
0: Number 2,
1: இரண்டாவது
0: test and see.
1: தேவனை சோதித்து பாருங்கள்.
0: Test and see to know the Lord.
1: தேவனை அறிகிறதற்காக தேவனை சோதித்து பாருங்கள்.
0: When you taste and see, you will know that the Lord is good.
1: நீங்கள் கர்த்தரை நீங்கள் ருசித்து பார்க்கும்போது அவர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்கிறீர்கள்.
0: When you test and see,
1: நீங்கள் தேவனை சோதித்து பார்க்கும் பொழுது,
0: you will know that the Lord is generous.
1: தேவன் தயாளர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
0: Hallelujah. When you test and see, you will know that the Lord is generous.
1: நீங்கள் தேவனை சோதித்து பார்க்கும் பொழுது அவர் தயாளவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
0: This word is very unique in the Bible. In this Malachi chapter 3 verse 10 is very unique in the Bible.
1: இந்த மல்கியாவின் புத்தகம் 3 அதிகாரம் 10 வசனம் முழு வேத புத்தகத்திலும் தனித்துவம் வாய்ந்ததான ஒரு வசனம்.
0: Why?
1: ஏன்?
0: Everywhere else in the Bible keeps on telling us, do not tempt the Lord, do not test the Lord.
1: வேதம் முழுவதுமாக எல்லா இடத்திலும் சொல்லப்பட்டிருக்க வசனம் என்று சொல், தேவனை பரீட்சை பாராமல் இருங்கள், தேவனை சோதித்து பாராமல் இருங்கள்.
0: Even Jesus used that in his in the temptation of the devil.
1: அந்த பிசாசிடம் ஏற்பட்ட சோதனை கூட இதே வசனத்தை கூட தேவன் இயேசு பயன்படுத்துகிறார்.
0: Though it is written, do not test the Lord your God.
1: இப்படி எழுதியிருக்கிற தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக எழுதியிருக்கிறதே என்று.
0: But this is the only place in the Bible where God himself calls us and says, try me, test me.
1: ஆனால் இந்த ஒரே வசனம் மாத்திரம் தான் வேதம் முழுமையிலும் தேவனே சொல்லுகிறார், கர்த்தரே சொல்லுகிறார், என்னை சோதித்து பாருங்கள்.
0: How can you test the Lord that he is a generous one?
1: எப்படி அவர் தயால குணம் உள்ளவர் என்பதை நீங்கள் சோதித்து பார்க்க முடியும்?
0: God says,
1: வேதம் சொல்லுகிறது,
0: bring your tithes to my storehouse.
1: உங்களுடைய தசம பாகங்களை என்னுடைய பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள்.
0: And then you will test and you will know that I am a God who is generously rewarding you.
1: அப்பொழுது நீங்கள் தயான குணம் உள்ளவர், உத்தமர், உதாரத்தமாய் கொடுப்பவர் என்பதை நீங்கள் சோதித்து பாருங்கள்.
0: Now I want to talk about this subject for a little while for you to understand this according to the Bible.
1: இந்த வசனத்தின் அடிப்படையில் இருக்கிற தலைப்பை உங்களுக்கு புரிந்து கொள்ளும் வண்ணமாக வேதத்தின் அடிப்படையிலே சற்று பேச விரும்புகிறேன்.
0: I want to take it up in 4 different heads.
1: இது நான்கு விதமான வெவ்வேறு கோணத்தின் தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன்.
0: This subject of tithe should be dealt with 4 different questions.
1: இந்த தசம பாகம் என்கிறதன காரியத்தின் நான்கு தலைப்புகளிலே நாம் தியானிக்க போகிறோம்.
0: Number 1,
1: முதலாவது,
0: we have to learn about the portrayal of the tithe in the Bible, which means it asks, what does tithe mean?
1: இந்த தசம பாகத்தை வேதம் என்னவென்று சொல்கிறது என்று அந்த தசம பாகத்தை குறித்ததன ஒரு சித்தரிப்பு விளக்கத்தை பார்க்க போறோம்.
0: தசம பாகம் என்றால் என்ன? The portrayal of the tithe. Number 2, we are going to go to the period of the tithe, or in other words, when was tithing practiced?
1: இந்த தசம பாகத்துக்கு இரண்டாவது காரியம், இந்த தசம பாகம் எந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது?
0: That's number 2.
1: இரண்டாவது,
0: third,
1: மூன்றாவது,
0: we're going to deal with the purpose of the tithe. மூன்றா, why was the tithe instituted?
1: மூன்றாவதாக, இந்த தசம பாகத்தின் நோக்கம் அல்லது இந்த தசம பாகம் ஏன் நிறுவப்பட்டது, கொண்டு வரப்பட்டது?
0: Number 4,
1: நான்காவது,
0: we are going to also talk about the promise given for those who give tithes.
1: நான்காவதாக, தசமபாகம் கொடுக்கிறவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கதன வாக்கு அல்லது வாக்குத்தத்தம்
0: அல்லது ஆசீர்வாதம் சொல். We are going to do this 4 very very quickly.
1: இந்த நான்கு காரியங்களை மிக வேகமாக பார்க்க போகிறோம்.
0: First one, what does tithe mean? The portrayal of the tithe.
1: முதலாவது, தசமபாகம் என்றால் என்ன? அதை குறித்ததன சித்தரிப்பு அல்லது விளக்கம்.
0: Tithe simply means God told the Israelites to take 1/10

0: of all their increase and give it as an offering to the Lord.
1: தசமோபாகம் என்பது இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் உங்களுடைய வருமானத்தில் 110 எடுத்து தேவனுக்கு கொடுங்கள்.
0: This is the meaning of tithe, means 1/10 of everything.
1: இதுதான் தசமோபாகத்தினுடைய ஒரு கருத்தாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோம்.
0: And the Bible also says this tithe belongs to the Lord.
1: இரண்டாவதாக சொல்கிறது இந்த தசமோபாகம் தேவனுக்கு உரியது.
0: This also says in the Bible it is holy to the Lord.
1: இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தசமோபாகம் தேவனுக்கு பரிசுத்தமான ஒன்று.
0: And this tithe the Lord had ordained in order to give it as a salary for the Levites and the priests.
1: இந்த தசமோபாகம் என்பது பழைய ஏற்பாட்டு முறையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த தசமோபாகம் லேவியருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சம்பளமாக இருக்கிறது.
0: Because they did not have an inheritance with the other 11 tribes.
1: இந்த 11 கோத்திரத்தோடு சேர்ந்து லேவி கோத்திரத்துக்கு அவர்கள் சொந்தமாக எந்த பாகமும் காணாமல் கொடுக்கப்படவில்லை.
0: எல்லாருக்கும் நிலத்தை பிரிச்சு கொடுத்தார் யோசுவா. லேவியருக்கு மட்டும் என்ன கிடையாது? நிலம் கிடையாது, சுதந்திரம் கிடையாது, சொத்து கிடையாது. அதனால இவங்க வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய வேலையில பணிவிடையில் இருக்கிறதுனால இவங்களுக்கு நிலம் இல்லாததுனால இவங்க சொந்தமாக அறுவடை பண்ண முடியாது, விதைக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஆகவே இவங்க கர்த்தருக்கே தங்க வாழ்க்கை அர்ப்பணித்ததுனால மற்ற 11 கோத்திரங்களும் சேர்ந்து என்ன பண்ணணும்னா அவர்களுடைய வருமானத்தில் 1/10 யாருக்கு கொடுத்துடணும்? லேவி கோத்திரத்துக்கு கொடுத்துடணும். அவங்க அதை உள்ளே பரிமாறிக்கிடுவாங்க, அவங்க எல்லாரும் போஷிக்கப்படுவாங்க. ஸோ இதுதான் ஐடியா. So this is exactly what tithe is about.
1: இது தான் தசமோபாகம் என்றால் என்ன என்பதற்கான அர்த்தம்.
0: When you come to Malachi chapter 3:1 it also says this tithe has to be brought to the temple or the house of God.
1: மல்கியான் புத்தகம் 3:1 வரும் பட்சத்தில் இந்த தசமோபாகம் தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
0: Or the word is also store house, பண்டக சாலை.
1: ஆலயத்தில் இருக்கிறதான பண்டக சாலைக்கு
0: அதுல கொண்டு வரணும் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ tithe simply means 1/10 belonging to the Lord, holy to the Lord, given as an inheritance to the priest, has to be brought to the temple.
1: தசமோபாகம் என்பது 1/10 அது லேவியருக்கு சம்பளமாய் கொடுக்கப்படுகிறது, அது பண்டக சாலைக்கு தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று மாத்திரமல்ல.
0: Now the second thing.
1: இரண்டாவது காரியம்
0: the period of the tithe.
1: அந்த தசமோபாகம் கொடுக்கிறதான காலம், அந்த காலகட்டம்.
0: When was tithe given?
1: எப்போது தசமோபாகம் வேதத்தில் கொடுக்கப்பட்டது?
0: Many of us think tithe was given from the commandment of Moses.
1: நிறைய பேர் நினைக்கல மோசேவோட கட்டளை நியாயப்பிரமாணத்துக்கு பிற்பாடு தான் தசமோபாகம் கொடுக்கப்பட்டாயிற்று.
0: Some people say it is old testament covenant.
1: சில பேர் சொல்ல அது பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கைங்க.
0: இல்ல, பிரமாணம்.
1: பிரமாணம்
0: பழைய ஏற்பாட்டின் பிரமாணம்னு சொல்லலாம். It is not.
1: அப்படி அல்ல.
0: If you come to Genesis chapter 14:20
1: ஆதியாகமம் புத்தகம் 14:20 வருவென்று சொன்னால்
0: Abraham gave tithes to the Lord.
1: எனக்கு உண்டான எல்லாவற்றையும் தசமோபாகம் செலுத்துவேன்.
0: Both of these instances was not commanded by God or demanded by God.
1: இந்த இரண்டு காலம் இந்த இரண்டு சம்பவங்களையும் தேவன் அவர்களை நிர்பந்திக்கவில்லை, அவர் கட்டளையாகவும் கொடுக்கவில்லை.
0: But they gave it voluntarily to God.
1: அவர்களாகவே முன் வந்து கொடுத்தார்கள்.
0: But when you come to Deuteronomy chapter 14:22-29
1: ஆனால் உபாகத்தின் புத்தகம் 14:22-29 வருவில் சொன்னால்
0: the law of Moses had a detailed system of giving based on the tithe.
1: அந்த உபாகத்தின் புத்தகம் 14 தசமோபாகம் கொடுக்கிறதான வழிமுறைகளை குறித்து தெளிவாக போடப்பட்டிருக்கிறது.
0: And it is so interesting.
1: ரொம்ப முக்கிய சுவாரஸ்யமான காரியம்.
0: Tithe giving began in the book of Genesis.
1: தசமோபாகம் கொடுப்பது ஆதியாகமத்தின் புத்தகத்தில் தொடங்கப்பட்டது.
0: It goes on till the last book of the Old Testament, which is Malachi.
1: இந்த தசமோபாகம் கொடுத்தல் ஆதியாகமத்தில் தொடங்கப்பட்டது, பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகமாக மல்கியா வரைக்கும் தொடர்ந்து வருகிறது.
0: You can read those passages everywhere.
1: எல்லா இடத்திலும் இந்த வெவ்வேறு காலகட்டத்தில் தசமோபாகத்தை குறித்து நீங்கள் முழு வேதத்திலே படிக்க முடியும்.
0: But now we are in the new covenant.
1: இப்பொழுது புதிய உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறோம்.
0: Through Jesus we have come into the new testament.
1: இப்பொழுது புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக இயேசு நிமித்தம் வந்து விட்டோம்.
0: But Jesus did not stop talking about tithe. He mentioned tithe 2 times in his own discourse.
1: இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தசமோபாகம் அங்கே நின்று விடாமல் புதிய ஏற்பாட்டில் இயேசு தன்னுடைய காலகட்டத்தில் 2 இடங்களில் பேசுகிறார்.
0: Luke 18:12.
1: லூக்கா எழுதின புத்தகம் 18:12
0: In one of the parables of Jesus,
1: இயேசு சொன்ன ஓமையிலே ஒன்றிலே
0: He says that the Pharisee prayed, I fast twice a week, I give tithes of all that I possess.
1: அந்த ஓமானத்திலே அங்க சொல்லும்போது ஒரு வசனம் வருகிறது, வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாதித்தத எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று அங்க ஒரு பரிசேயன் ஜெபம் பண்ணுகிறான்.
0: And Jesus uses that statement in his own parable.
1: அவர் சொன்ன அந்த ஓமையிலே இயேசு இந்த காரியத்தை அவர் வசனமாக பயன்படுத்துகிறார்.
0: But that's not the only place.
1: அது மட்டும் அந்த ஒரு இடம் மட்டுமல்ல.
0: If you come to Matthew 23:23,
1: மறுபடியும் மத்தேயு எழுதின புத்தகம் 23:23 குறித்து சொன்னால்,
0: Jesus brings up the subject of tithe again.
1: மறுபடியும் தசமபாகத்தின் காரியத்தை இங்க கொண்டு வருகிறார்.
0: Jesus brings it.
1: இயேசுவே கொண்டு வருகிறார்.
0: He says, "Woe to you, scribes and Pharisees, hypocrites, for you pay tithe of mint and anise and cumin and have neglected the weightier matters of the law, justice, mercy and faith."
1: மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றாலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள்.
0: Then he closes this argument with this, "These you ought to have done without leaving the others undone."
1: இந்த வாக்குவாதத்தை தேவன் இயேசு எப்படி முற்றுப்புள்ளி வைத்து வைக்கிறார் என்று சொன்னால், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும்.
0: Now there is something I want you to write it down.
1: நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும் நான் விரும்புகிறேன்.
0: Jesus did not condemn or cancel the giving of tithe.
1: தசமபாகம் கொடுப்பதே இயேசு ஒருபோதும் கடிந்து கொள்ளவில்லை, அது வேண்டாம் என்று நிராகரிக்கவும் இல்லை.
0: Very clearly you should understand that.
1: தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
0: He did not condemn tithe giving.
1: அவர் தசமபாகம் கொடுப்பதை கடிந்து கொள்ளவில்லை.
0: He did not cancel tithe giving.
1: அந்த தசமபாகம் கொடுப்பதை அவர் முற்றிலும் நிராகரிக்கவும் இல்லை.
0: Instead, what did he do?
1: அதற்கு பதிலாக என்ன செய்தார்?
0: He wanted to balance their giving with their living.
1: அவர் செய்த காரியம் என்னென்று சொன்னால், அவர்கள் தசமபாகம் கொடுப்பதையும் அவர்கள் ஜீவியத்தில் வாழ்வதையும் இரண்டையும் சமநிலையாய் கொண்டு வர விரும்பினார்.
0: He said, "You are giving tithes."
1: அவர் சொன்னார், நீங்கள் தசமபாகம் கொடுக்கிறீங்க.
0: But your life is unrighteous.
1: ஆனால் உங்களோட வாழ்க்கை நீதி உள்ள வாழ்க்கை அல்ல.
0: Your life is very bad.
1: உங்களோட வாழ்க்கை படுமோசமா இருக்கிறது.
0: You are perfect in giving, but you lead an imperfect life.
1: நீங்கள் பூரணமாய் தசமபாகம் கொடுக்கிறீர்கள், ஆனால் பூரணத்துக்கு முற்றிலும் வேறுபட்ட ஒரு ஜீவியத்தை செய்கிறீர்கள்.
0: கொடுக்கிறதுல நீங்க சரியா இருக்கிறீங்க, வாழ்றதுலயோ தப்பா இருக்கிறீங்க. After saying this, he said,
1: இதை சொல்லி அதற்கு பிற்பாடு,
0: you have to do that without leaving the other undone.
1: இன்னொரு விதத்தில் சொல்லணும் சொன்னால், நீங்கள் இதையும் செய்ய வேண்டும், அதையும் விடாதிருக்க வேண்டும்.
0: What does it mean?
1: அப்படி என்றால் என்ன?
0: You have to live a life of righteousness.
1: நீங்கள் நீதியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும்.
0: At the same time,
1: அதே சமயத்தில்,
0: you have to continue giving your tithes.
1: அதே சமயத்தில் நீங்கள் தொடர்ந்து தசமபாகம் கொடுப்பதில் நிலைத்திருக்க வேண்டும்.
0: You understand what the Bible says?
1: வேதம் என்ன சொல்லுது புரியுங்களா?
0: He did not cancel or condemn tithing.
1: தசமபாகம் கொடுப்பதை கடிந்து கொள்ளவோ அது வேண்டாம் என்றும் அவர் நிராகரிக்கவில்லை.
0: What he condemned was their lifestyle.
1: அவர் கடிந்து கொண்டது எதை என்று சொன்னால், தசமபாகத்தை அல்ல, அவருடைய வாழ்க்கை முறையை.
0: There is instance like this so many places in the Bible.
1: இது மாதிரி சம்பவங்கள் வேதத்தில் अनेक இடங்களில் இருக்கிறது.
0: For example,
1: உதாரணமாக,
0: Jesus condemned the giving of the Pharisees which they tried to make it known by everybody.
1: உதாரணமாக சொல்லணும்னா, பரிசேயர்கள் கொடுக்கிற காணிக்கைகள் கொடுக்கல் காரியங்களை தேவன் கடிந்து கொள்கிறார். ஏனென்று சொன்னால்,
0: தான தர்மங்கள்
1: ஏனென்று சொன்னால், அவர் எல்லாரும் வெளியரங்கமாய் தங்களை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று கொடுக்கிறார்கள்.
0: அங்க ஆண்டவர் சொல்ல, இனிமே நீ கொடுக்காத அப்படின்னு சொல்லல, வெளியரங்கமா பாக்குறபடி கொடுக்காத, வலது கை செய்யறத. அவரு இதே பரிசேயர்கள் மாயக்காரர்கள் உபவாசம் பண்றத கடிந்து கொண்டார். முகத்தை வாடல வச்சுக்கிறீங்க, நீங்க வந்து இப்படி பண்ணாதீங்க, இனிமே ஜெபமே பண்ணாதீங்கன்னு சொல்ல, ஒழுங்கா தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவி மாய்மாலம் இல்லாம போய் உபவாசம் இருந்தார். ஜோம் பண்ணுறது கூட கடிந்து கொண்டார். என்ன சொன்னார் தெரியுமா? நீயோ ஜோம் பண்ணும்போது மாயக்காரர் மாதிரி ஜோம் பண்ணாத, நீ வந்து அறை வீட்டை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்க பிதா பார்க்கும்படி. அப்போ அவர் ஜபத்தை வேணான்னு சொல்லலை, அவர் வந்து உபவாசத்தையும் வேணான்னு சொல்லலை, தான தர்மம் வேணான்னு சொல்லலை, அவர் வந்து தசமபாகத்தை வேணான்னு சொல்லலை, உன் வாழ்க்கையை சரிப்படுத்தினார். இதையும் செய்ய வேண்டும்,
1: அதையும்
0: விடாது இருக்க வேண்டும், அதையும் விடாத, இதையும் ஒழுங்கா செய். Now the question is this.
1: இப்போ கேள்வி இதுதான்.
0: Did Jesus tell this to the Pharisees and the scribes alone, or does this teaching apply to our life today?
1: இப்போ கேள்வி என்னவென்று சொன்னால், இயேசு இந்த காரியத்தை இந்த பரிசேயரும் வேதபாரகருக்கும் மாத்திரம் சொன்னாரா அல்லது அது நமக்கும் பொருந்துமா?
0: Because he said very clearly, woe to the Pharisees and scribes.
1: என்று சொன்னால் அங்க தெளிவா வசனம் சொல்கிறது, மாயக்காரர் வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ என்று.
0: You are giving tithe and kumim and anise and everything.
1: நீங்கள் ஒற்றவளோடு வெந்தயிலும் சீரத்திலும் தசமபாகம் கொடுக்கிறீர்கள்.
0: So he said, you have to do this and you have to also do the other.
1: இயேசு சொன்னார், அவர்களை பார்த்து நீங்கள் இதையும் செய்ய வேண்டும் அதையும் விடாதிருக்க வேண்டும்.
0: So it is only meant for the Pharisees, is it?
1: சரி, அதனால அது மாய வேதபாரம் பரிசேயர்கள்னு சொல்லியிருக்கார், அவங்களுக்கு மட்டும்தான்.
0: Is it?
1: அப்படிங்களா?
0: Okay, there are two important truths you have to understand.
1: இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னொரு இரண்டு சத்தியங்களை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும்.
0: First, if you come to Matthew 23, where this passage is written,
1: மறுபடியும் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 23 அதிகாரத்துக்கு வரும்போது இங்கே ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது.
0: If you come to verse 1,
1: 1 வசனத்துக்கு பாருங்கள்.
0: It very clearly starts the entire discourse like this.
1: அந்த 23 வசனத்தில் பிற்பாடு சொல்லப்பட்ட காரியத்துக்கு முன்பதாக முதலாம் வசன துவக்கத்திலே மிக தெளிவாய் சொல்லுகிறது.
0: Jesus spoke to the multitudes and to his disciples.
1: இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி.
0: யாரை பார்த்து பேசினாரு? எல்லா ஜனங்கள்ட்டையும், எல்லா சீஷன்ட்டையும். ஆண்டவர் பொதுவாக தான் பேசினார், இவங்களுக்கு மட்டும் பேசினாருன்னு கிடையாது. இவர்களை கடிந்து கொண்டாலும் பேசினது எல்லாரும் கேட்டாங்க, எல்லாருக்கும் பேசினார். அது நம்பர் ஒன். நம்பர் டூ, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட்,
1: இரண்டாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்,
0: இஃப் டைதிங் இஸ் ஒன்லி சப்போஸ் டு பி கிவன் பை ஃபாரிசீஸ் அண்ட் இட் டசன்ட் mean anything to us,
1: oruvelai inda dasamobagam enbadu pariseyirum vedaparagam mathra dhaan kudukka vendum adarkum namakkum sambandham illai endru solvirengal,
0: then every other thing Jesus told to the Pharisees does not have anything to do with us.
1: அப்படி என்று சொன்னால் பரிசேயருக்கும் இந்த வேதபாதகருக்கும் மற்ற எந்தெந்த காரியங்களை இயேசு சொன்னாரோ அவைகள் எல்லாம் அவங்களுக்கு தான் பொருந்தும், நமக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது.
0: Can we agree?
1: ஒத்துக்கிறீங்களா?
0: தசமபாகம் அவங்கள பத்தி சொன்னாரு, அவங்ககிட்ட தான் சொன்னாரு, நமக்கு கிடையாதுன்னு சொன்னா பரிசேயருக்கு இயேசு என்னெல்லாம் பேசினாரோ அது நமக்கு பொருந்தாது, சரிதானே? இதை மட்டும் நம்ம ஒதுக்க முடியாது. நீங்க அந்த சட்டத்தை வந்து இது பரிசேயருக்கு பேசினாரு, பரிசேயருக்கு பேசினாருன்னா அப்ப பரிசேயருக்கு பேசின எல்லாத்தையும் எடுப்போம், அதெல்லாம் நம்ம பைபிள்லேருந்து எடுத்துடலாம், நமக்கு அது கிடையாது. சொல்லாமா? நான் உங்களுக்கு ரெண்டு உதாரணம் காட்டுறேன். I'll show you two examples.
1: இதற்கு நான் இரண்டு உதாரணங்களை மேற்கோள்
0: காட்டுறேன். And you tell me, does it apply to us or not?
1: நீங்க அந்த உதாரணத்தை பார்த்த பிறகு நீங்க சொல்லுங்க அது நமக்கு பொருந்துமா பொருந்தாதான்னு.
0: Come with me to Matthew chapter 23 verse 25 to 26.
1: மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 23 அதிகாரம் 25 26 வசனங்களை வாருங்கள்.
0: He says, woe to you scribes and Pharisees again.
1: மறுபடியும் இங்க தொடங்குகிறார், மாயக்காரருக்கும் வேதபாரகருக்கும் தொடங்குகிறார்.
0: He says, woe to you scribes and Pharisees hypocrites.
1: மாயக்காரர்கள் வேதபாரகர்களே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ.
0: For you cleanse the outside of the cup and dish, but inside they are full of extortion and self-indulgence.
1: போன போஜன பாத்திரங்களை வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறார், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது.
0: Verse 26,
1: 26 வசனம்.
0: Blind Pharisee, first cleanse the inside of the cup and dish, and the outside of them may be clean also.
1: குருடனான பரிசேயரே, போஜன பதார்த்தங்களை வெளிப்புறம் சுத்தமாக்கக்கூடிய அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு.
0: Does this apply to us or not?
1: இது நமக்கு பொருந்துமா பொருந்தாதா?
0: Come again to 27-28 verse.
1: மறுபடியுமாக அதே மத்தேயு 23:27-28 வசனங்கள் பாருங்கள்.
0: Woe to you scribes and Pharisees hypocrites, for you are like whitewashed tombs, which indeed appear beautiful outwardly, but are inside are full of dead men's bones and all uncleanness. Even so, you also outwardly appear righteous to men, but inside you are full of hypocrisy and lawlessness.
1: 27 வசனம். மாயக்காரரே, வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகள் ஒப்பாயிருக்கிறீர்கள், அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்கள் எலும்புகளாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும்.
0: இது யார்கிட்ட பேசினாரு சொல்லுங்க? யார்கிட்ட பேசினாரு? வேதபாரகரே, பரிசேயரே, மாயக்காரரே. அப்ப இந்த வசனம் நமக்கு பொருந்தாதா? இல்லை பாஸ்டர், நமக்கு பாத்திரம் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதும், உள்ளே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. என்ன பைபிளில் அது நமக்கு கிடையாது, அது பரிசேயம் தான், நம்ம எப்படி வேணால் வாழலாம், சொல்ல முடியுமா? வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறையே வெளியே கல நல்ல அழகாக இருக்க உள்ள செத்தவனுடைய எலும்பு இருக்கு. அது நமக்கு கிடையாது, பரிசேயனுக்கு தான். நம்ம எப்படி வேணால் வாழலாம்? ஆண்டவர் நம்மட்டெல்லாம் சொல்ல சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இன்னொரு வசனம் காட்டுறேன், அதையும் பார்த்துக்கிட்டீங்களேன். மேத்யூ சாப்டர் 19:3.
1: மறுபடியும் மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19 அதிகாரத்துக்கு வாருங்க, 3 வசனம்.
0: The Pharisees also came to him, testing him and said to him, Is it lawful for a man to divorce his wife for just any reason?
1: பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள்.
0: Immediately Jesus said,
1: இயேசு உடனடியாக அதற்கு பதில் சொன்னார்,
0: Moses gave you the bill of divorcement not in the beginning but because of your hardened hearts.
1: உடனே இயேசு சொன்னார், மோசே உங்களுக்கு நான் தழுதரிசிட்டு ஆரம்பத்தில் அப்படி இல்லை, உங்களுடைய இருதய கடிதத்தின் நிமித்தமாக கொடுக்கப்பட்டது.
0: From the beginning it is written, God created man and wife and he joined them, and what God has joined no man shall put asunder.
1: ஆதியில் எழுதப்பட்ட வசனம் படி சொன்னா, ஆதியிலே தேவன் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், அவர்களை சிருஷ்டித்தவர்களை தேவன் இணைத்ததே மனுஷன் பிரிக்காத இருக்க கடவுள் தான் இருக்கிறது.
0: இப்போ சொல்லுங்க, இந்த வசனம் பரிசேயருக்கா நமக்கா? அது இயேசு வந்து பரிசேயருக்கு பதில் சொன்னார், அவங்ககிட்ட பேசினார், நமக்கு அது பொருந்தாது. நம்ம எப்படி வேணா வாழலாம்? சொல்லாமல் சொல்ல முடியாதா? சொல்லலாம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிறோம், பரிசேற்ற பேசுனதும் யாருக்கு பேசுனது தான். ஸோ டோன்ட் ட்ரை டு ஸ்லிப் அவே வித் திஸ் கேவியட் சேயிங், இட் இஸ் ஸ்போக்கன் டு த ஃபாரிசீஸ், இட் இஸ் ஸ்போக்கன் டு த ஸ்கிரைப்ஸ் அண்ட் இட் டசன்ட் அப்ளை டு மீ.
1: அதனால் இந்த எச்சரிப்பைக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ளுமாக, சாக்கு தேடும்படியாக இது பரிசேயருக்கு சொல்லப்பட்டது, இது அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்று சொல்லி நீங்கள் அந்த எச்சரிப்புக்கு தப்பித்துக் கொள்ள வகை தேடாதிருங்கள்.
0: It applies to everyone.
1: இது எல்லாருக்கும் பொருந்தும்.
0: விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. Yeah. Now, let's go on.
1: மறுபடியும் இப்போ தொடர்ந்து
0: talking about the period of the giving.
1: அந்த தசமபாகம் கொடுக்கிறதான அந்த காலங்கள், காலகட்டங்கள்.
0: It started in Genesis.
1: அது ஆதியாகமத்தில் தொடங்கப்பட்டது.
0: It moved on till Malachi.
1: அது மல்கியா வரைக்கும் வந்தது.
0: Jesus takes up this issue and he speaks about it.
1: இயேசு இந்த சர்ச்சையான இந்த காரியங்களை தசமபாகத்தை பிரச்சனை குறித்து எடுத்து பேசுகிறார்.
0: And then he says you have to do the other and do this as well.
1: அவரும் இயேசு சொல்ல இதையும் செய்ய வேண்டும் அதையும் செய்ய வேண்டும், விடாதிருக்க வேண்டும் என்று.
0: You have to give tithe, you have to give, you have to be a righteous person.
1: நீங்கள் தசமபாகம் கொடுக்க வேண்டும், நீதியுள்ள வாழ்க்கையும் வாழ வேண்டும் என்று.
0: But then
1: அடுத்தது,
0: was this teaching explicitly mentioned anywhere in the church doctrine?
1: ஆனால் இந்த தசமபாகத்தின் காரியம் இயேசுவோடு நிறைவடையாமல் புதிய ஏற்பாட்டின் சபையிலே எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா?
0: Truth be told, after this statement of Jesus, there is no mention of tithe anywhere in the Bible.
1: உண்மையா சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த தசமபாகம் என்ற தலைப்பின் இந்த காரியத்தை குறித்து இயேசுவின் வாழ்க்கைக்கு பிற்பாடு வேதத்தில் எங்கேயும் சொல்லப்படவில்லை.
0: We don't know whether they gave tithe or they did not give tithe, we don't know.
1: நமக்கு தெரியாது, ஒருவேளை அவர்கள் தசமபாகம் கொடுத்தார்களா கொடுக்கவில்லையா என்று நமக்கு தெரியாது.
0: Because there is no clear cut word which says in the early church there was tithing or no tithing.
1: ஆனா ஏனென்று சொன்னால், ஆதி சபையின் காலங்களில் ஆதி சபையில் அவர் தசமபாகம் கொடுத்தார்கள் என்பதற்கான எந்த ஒரு கூற்றோ சான்றோ தெளிவாக சொல்லப்படவில்லை.
0: But there is something very important that the New Testament church was teaching.
1: ஆனால் இதை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு சபையில் ஒரு முக்கியமான ஒரு போதனை அங்கு போதிக்கப்பட்டிருக்கிறது.
0: 1 Corinthians chapter 16 verse 1.
1: 1 கொரிந்தியர் புத்தகம் 16 அதிகாரம் 1 வசனம்.
0: Concerning the collection for the saints, as I have given orders to the churches of Galatia, so you must do also.
1: பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்மம் பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள்.
0: அப்போஸ்தல் பவுல் சேஸ்,
1: அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார்,
0: இன் தி ஓல்ட் டெஸ்ட்மென்ட்,
1: பழைய ஏற்பாட்டின் காலத்திலே,
0: வாட் வாஸ் எக்ஸ்பிளிசிட்லி செட் வாஸ் யூ, இட் வாஸ் அ லா,
1: பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அது பிரமாணம்.
0: பட் இன் தி நியூ டெஸ்ட்மென்ட் ஹீ சேஸ்,
1: ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்திலே,
0: லுக் அட் திஸ்,
1: படிங்கள்,
0: ஐ ஹேவ் கிவன் ஆர்டர்ஸ் to the churches of Galatia.
1: Naan Galatia sabaiyilku thittam pannirukiren, kattalai koduthirukiren
0: appdin solla. Anga vande sattam, inga thittam, solunga. Anga sattam, inga kudukiradhu ennadhu? Koyanathukku thasambhagathai vittrunga. Anga vande kudukiradhu thasambhagam ellame ennadhu? Sattam kudukanum, kandippa nee kudukanum. Ana inga sattam illa, ennadhu? Naan oru thittam kudukuren appdin solra. Innonnu vyathasam, palai erpaattla thasambhagamendradhu vande விளைச்சல், என்னது? உன் தானியம், திராட்சரசம், அது எல்லாத்தையும் என்ன பண்ணும், விளைச்சலின் பலன், முதற் பலன் அதை நீ தசமமாக கொண்டு வந்து பண்டக சாலையில் கொண்டு போய் விற்கணும். ஏன்னா அங்கே ஆகாரம் குறைஞ்சிடக்கூடாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னா அங்கே பொருள் இல்லை, அங்கே என்ன போட்டிருக்கு பாருங்க, கிளியராக போட்டிருக்கு, பரிசுத்த வானலுக்காய் சேர்க்கப்படும் தர்ம பணம். இங்கே எக்கனாமியே மாறிடுச்சு, அங்கே வந்து அக்ரிகல்ச்சர், இங்கே வந்து எக்கனாமிக்ஸ். இங்கே தர்ம பணம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, புரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் போகலாம் இதில். இதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் சொல்கிறார் பாருங்க, இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணார் பாருங்க சர்ச்சில். அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, வசனம் ரெண்டாவது வசனம் வாசித்தீங்கன்னா மூணு முக்கியமான கருத்துக்கள் அங்கே எழுதுறாரு. மூணு முக்கியமான கருத்துக்கள் நான் வேகமாக சொல்லிடுறேன், நேரம் இல்லாதனால. நம்பர் ஒன், கிவிங் வாஸ் டன் பீரியாடிக்கலி. எழுதி கொள்ளுங்க.
1: முதலாவது, அந்த கொடுத்தல் என்பது ஒரு வழக்கமான ஒரு காரியமாக, கால அளவு, ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கொடுக்க வேண்டும்.
0: வழக்கமாக கொடுக்கப்பட்டது எப்படி நான் பாருங்க, ரெண்டாம் வசனம் பாருங்க. நான் வந்திருக்கும் போது பனஞ்சறுக்குதல் இல்லாத படிக்க உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும். எப்படி வாரத்தின் முதல் நாள் தோறும் நீங்க பணம் சேகரிக்கணும், பரிசுத்தமானங்களுக்கு கொடுக்கும்படி பணத்தை. அப்ப நீங்க கவனிங்க, இங்க வந்து கொடுத்தல் என்பது வாரந்தோறும் என்ன செய்திருக்காங்க, சபையில பணத்தை கொடுத்துருக்காங்க, பரிசுத்தமானங்களுக்கு கொடுக்கும்படி கொடுத்தாங்க. ஏன் அப்படி வாரந்தோறும் கொடுத்தாங்க, நம்மளுக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குதுன்னு கேட்டா, நம்ம சம்பளம் வந்து மாச சம்பளம் அதான் இன்னைக்கு பொதுவா இருக்குது, ஆனா அன்றைக்கு வந்து தினக்கூலி தான். காலிலிருந்து சாயங்காலம் வேலை செஞ்சானா அவனுக்கு உடனே சம்பளம், அவ்வளவுதான். ஸோ அவனுக்கு எப்படி பவுல் வச்சிருந்தார்னு கேட்டா, நீ மாசத்துக்கு சேர்த்து கொடுக்க வேண்டியதில்லை, வாரத்துல ஒரு நாள், முதல் நாள், முதல் நாள்ன்றது ஞாயிற்றுக்கிழமை, பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாள்ன்றது சனிக்கிழமை. ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால அன்றைக்கு வந்து ஓய்வு நாளாக மாறுது. அந்த நாளில் வாரத்தின் முதலாவது நாளில் நீங்கள்லாம் சபையில் வர்றீங்க, இந்த வாரம் முழுசு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, டெய்லி சம்பளம் வாங்கிட்டு வந்தீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த நாளில் தர்ம பணத்தை என்ன பண்ணுங்க, எல்லோரும் சேருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்கிறாரு? அப்போது ரெகுலராக எவ்ரி வீக், நம்ம மந்த்லின்றது அவங்க வீக்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாம் வசனம் திரும்ப வாசித்தீங்கன்னா, நான் வந்திருக்கும் போது பணஞ்சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவன் அவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் அவன் அவன். நம்பர் டூ, கிவிங் வாஸ் பர்சனல்.
1: அந்த இரண்டாவது காரியம், கொடுத்தல் என்பது தனிப்பட்ட நபர்களை குறிக்கிறது.
0: இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா, லெட் ஈச் ஒன் ஆஃப் யூ லே சம்திங் அசைட், லெட் ஈச் ஒன் ஆஃப் யூன்ற வார்த்தை,
1: ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எடுத்துக் கொடுங்கள்.
0: எத்தனை பேர் வேலை செய்யணும், அவன் அவன் நீ வந்து தர்ம பணத்தை கொடு. மூன்றாவது ரொம்ப அழகாக இருக்குது, நான் வந்திருக்கும் போது பணஞ்சேர்க்குதல் இல்லாத, ரெண்டாம் வசனம் திரும்ப, பணஞ்சேர்க்குதல் இல்லாதபடிக்கு உங்களில் அவன் அவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன். தன் தன்
1: வரவுக்கு
0: வரவுக்கு தக்கதாக, இவ்வளோதான் கொடுக்கணும்னு லிமிட் கிடையாது. 50 ரூபா கொடு, 100 ரூபா கொடு அப்படி கிடையாது, உன் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீ கொடு. ஸோ இட் வாஸ் நாட் எ ப்ரீ டிட்டர்மின்ட் வேல்யூ, இட் வாஸ் எ ப்ரொபோஷனல் வேல்யூ. அதாவது இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது, இது வந்து வரவுக்கு தக்கதாக கொடுக்கணும். அப்போ ஒவ்வொருவன் ஒவ்வொரு விதமாக கொடுப்பான், ஒவ்வொருவனுடைய வரவு எப்படி வித்தியாசமாக இருக்கோ ஒவ்வொருவன் என்ன பண்ணுவான், அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பான். ஆனால் நல்லா கவனிங்க, இந்த காலத்தில் கொடுத்தல் வரும்போது ஒரு பெரிய வித்தியாசத்துக்குள்ளே போகுது. எப்படி போகுதுன்னு கேட்டால், பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் நியமிக்கிறாரு 10ல் 1 பாவம். யார் நியமித்தது? கர்த்தர் நியமிக்கிறார். கர்த்தர் சொல்கிறார் மோசேட்ட, இப்படி பிரிக்கணும், அது எனக்கு பரிசுத்தம் உள்ளது, அது ஆசாரியனுக்கு போகணும்னு சொல்லி கொடுக்க சொல்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நியமிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பவுல் சொல்கிறாரு அவன் அவன் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். அல்லேலூயா. தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன். நல்லா கவனிங்க, இப்போ முக்கியமான காரியம் சொல்கிறேன், தன் மனதில் நியமித்தது கூட எப்படி கொடுக்கணும்னா, கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, சந்தோஷமாக உற்சாகமாக கொடுக்கணும். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் இப்போ நல்லா கவனிக்கணும் நீங்கள், தன் மனதில் நியமிக்கிறது அப்படின்றது வந்து எந்த அளவு வேணா இருக்கலாம், எதன் அடிப்படையில் வேணா இருக்கலாம். உதாரணமாக ஒருவன் தன் மனதில் தேவன் நியமித்த தசமபாகத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம தான் மனதில் நியமிச்சுட்டு, அவன் வந்து நான் கர்த்தர் நியமிச்ச தசம பாகத்தை கர்த்தர் கொடுக்க போறேன் அப்படின்னு உற்சாகமாகவும் சந்தோஷமாக கொடுத்தால் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். ஒருவன் சொல்றான், கர்த்தர் நியமிச்சதை என்னால் பண்ண முடியாது, நான் என் மனதில் நியமிச்சதை நான் கொடுப்பேன் அப்படின்னு அவன் கொடுத்தாலும் எவ்வளவு சந்தோஷமா கொடுக்கறானோ கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள உண்மை உள்ளவராக இருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ நியமித்தல்ல தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அங்க கர்த்தர் நியமிச்சார், மனுஷன் வந்து மாத்தலாம் முடியாது. இங்கே அப்படி இல்லை, நீ மனசை நியமிச்சுக்கோ, என்ன கொடுக்க போற நீ நியமிச்சுக்கோ. நீ கர்த்தர் சொன்னதையும் நீ செய்யலாம், அல்லது உன் மனசுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கோ நீ கொடுக்கலாம். நீ உற்சாகமா எவ்வளவு கொடுக்குறியோ கொடு. தாவீதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே தன்னால் இயன்ற மட்டும் கொடுத்தான், ஜனங்கள் உற்சாகத்தினால ஏராளமாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கு நோ லிமிட், அதுக்கு அளவே கிடையாது. கர்த்தர் எதை பார்த்தார்னா, நீ எப்படி உற்சாகமாக கொடுத்த, அந்த உற்சாகமாக கொடுக்கறத கர்த்தர் வந்து கௌரவிக்கிறார், இன்றைக்கும் அதை செய்கிறார். அப்போ இதில் ஒரு சத்தியம் இருக்கு, தசம பாகம் என்கிற தேவனுடைய நியமித்தலை ஒரு மனுஷன் இன்றைக்கு தொடர்வது தவறல்ல. என் பர்சனல் லைஃப்பில் நான் சிறு வயது முதல் இந்த பழக்கத்தை நான் என் லைஃப்பில் வச்சுருக்கேன், நான் தொடர்றேன். கர்த்தருக்குரியதுன்னு நான் கரெக்டாக அந்த பத்தில் ஒன்றை நான் எடுத்து வச்சுட்டு கர்த்தருக்கு கொடுக்குறேன். போக போக என் உற்சாகத்தில் இன்னும் அதிகமாக கூட கொடுக்குறேன். இது என்னென்னா நான் நியமிச்சுக்கிட்டேன், நான் நியமித்தேன். கர்த்தர் சொல்கிறாரு, நீ அந்த உற்சாகத்தோடு கொடுக்கும்போது கர்த்தர் அதில் பிரியமாக இருப்பார். இந்த தசம பாகத்தை நீ கர்த்தர் கொண்டு வந்து பண்டகசாலில் வைக்கும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இது நமக்கு முன்பாக இருக்கிற தெரிந்தெடுப்பு. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கு என்று விசேஷிக்கலாம். ஒருவனுக்கு ஒரு நாள் விசேஷமா இருக்கு, இன்னொருவனுக்கு இன்னொரு நாள் விசேஷமா இருக்கு, அதனால ஒருத்தன் நியாயம் தீர்க்கப்பட போறது. ஆனால் உன்னை கவனிக்கணும், நீங்க கர்த்தர் நியமித்தபடி நீங்க கொடுக்கலாம், நீங்க நியமித்தபடியும் கொடுக்கலாம். அது உங்களுடைய முழு சுதந்திரம் உங்க கையில் இருக்கு. ஆனால் உற்சாகமாக கொடுக்கறத கர்த்தர் விரும்புகிறாரு. இப்போ கவனிங்க, இந்த தசம பாகம் என்பது எதற்காக கொடுக்கப்பட்டது? பர்பஸ் ஆஃப் டைத், எதற்காக கொடுக்கப்பட்டது? நம்ம ஆரம்பத்திலே கவனித்தோம், இது எதற்காகனா அந்த லேவியர்களுடைய பராமரிப்புக்காக கொடுக்கப்பட்டது. ஒரு சில இடங்களில் 3 வருஷத்துக்கு ஒரு முறை ஏழைகளுக்காகவும் அது சேர்க்கப்பட்டது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மெயினாக செய்யப்பட்டது வந்து லேவியர்களுடைய பராமரிப்பு. ஆனால் எங்கே கொண்டு வர சொன்னார்னு பாருங்க, உங்கள் தசமபாகங்கள் எங்கே கொண்டு வாங்க? பண்டகசாலில் கொண்டு வாங்க, என்னுடைய ஆலயத்துக்கு கொண்டு வாங்க. அப்போ அதில் என்ன அர்த்தம் நீங்கள் விளையங்கலான்னு சொன்னால், இது யாரோ ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட சொத்து கிடையாது. இது அங்கே நடக்கும் ஊழியத்திற்கு தேவன் கொடுத்த பராமரிப்பு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இது ஊழியத்திற்கு தேவன் கொடுத்த பராமரிப்பு. ஆசாரிய ஊழியம் என்பது பல குடும்பங்கள் பல பேர் சேர்ந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றாங்க. அத்தனை பேரும் தேவனால் போஷிக்கப்படும்படி தேவன் அதை அவர்களுக்கு கொடுக்க சொன்னார். அப்போ கர்த்தருக்கென்று நீங்க கொடுக்கிறது இங்க வந்தாலும், இந்த பணம் நீங்க கொடுக்கிற காணிக்கைகள் ஒரே மனுஷன் உட்காந்து சாப்பிட்றது கிடையாது. நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கோம், நாம இங்கிருந்து இங்கே ஊழியம் செய்கிற உடன் ஊழியர்கள், முழுநேர ஊழியர்கள், அதுக்கப்புறமா பணியாளர்கள், அதுக்கப்புறமா பராமரிக்கிறவர்கள், அதுக்கப்புறமா பாதுகாக்கிறவர்கள், இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுது? நீங்கள் கொடுக்கிற கர்த்தருக்கென்று கொடுக்கிறத கர்த்தருடைய ஆலய பணியில் இருக்கிறவர்களுக்கு மாதந்தோறும் சம்பளமாக அவர்களுடைய பராமரிப்பு கொடுக்கப்படுகிறது. எனக்கும் சரி அப்பாவுக்கும் சரி சம்பளம் தான். மாதத்திற்கு நீங்கள் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சம்பளம் மாறாது, சம்பளம் அதுதான். அந்த சம்பளத்துக்குள்ளே நாங்கள் வாழ்ந்துக்கணும், அந்த சம்பளத்துக்குள்ளே நாங்கள் எங்களை பராமரிச்சுக்கணும். கோடி வருதுன்னொடனே கோடீஸ்வரம் மாதிரி வாழ முடியாது. அது எதுக்கு வந்ததுன்னா கர்த்தருடைய வீட்டுக்கு வந்தது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டாதீங்க இங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு. இதை தவிர நாம வெளி மாநிலங்களில் எத்தனையோ ஊழியர்களை மாதந்தோறும் தாங்குறோம். வேறே பத்திரிகை ஊழியங்கள், வேறே மிஷினரி ஸ்தாபனங்கள், இதற்கு நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளை பிரித்து என்ன பண்றோம்? கொடுக்குறோம். நம்ம ஆலயம் மட்டும் கட்டுறோம்னு நினச்சிக்கிடாதீங்க. நம்ம இன்னைக்கு சாட்சியில் கேட்டது போல 19வது இப்போ 20வது ஆலயம் முடிய போகுது. இதெல்லாம் நம்ம மேல நாமளா என்ன பண்றோம், அந்த பணத்தை எடுத்து நாம அறியாத ஏசியே கூட கிடையாது, அவங்க தன்னந்தனியா ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆலயம் கட்ட முடியலையா, இந்தாப்பா எடுத்துக்கோ, நீ கட்டு, நல்ல ஊழியம் செய். சில ஏழை ஸ்தாபனங்கள், அநாதை ஆசிரமங்கள், மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்கு நடத்தப்படுகிற சேவைகள் எடுத்து கொடுக்குறோம். நீங்கள் செய்யுங்க செய்யுங்க. நம்ம என்ன உணர்றோம்னா, தேவனுடைய சரீரமாகிய சபை அகலம் விரிந்ததுமா இருக்கு. வந்ததெல்லாம் நம்மளே சாப்பிட்டு உட்காந்துருந்தா நம்ம எப்பவுமே கட்டிடம் கட்டி முடிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காலத்திலேருந்து வருகிற எல்லா பணமும், இங்குள்ள ஊழியர்களுடைய சம்பளங்கள், வேலையாட்களுடைய சம்பளங்கள், பராமரிப்பு செய்கிறவங்க சம்பளவங்க, பாதுகாக்கிற செக்யூரிட்டியுடைய சம்பளங்கள்லேருந்து எல்லாருடைய சம்பளமும் கொடுத்து இந்த இடத்தை பராமரித்து, இந்த இடங்களை வாங்கி, ஜனங்களுக்கு வசதிகளை பண்ணி, இங்கே இருக்கிறவங்கள பராமரிக்கிறது மாத்திரம் இல்லை, கண்ணுக்கு தெரியாத இடங்களில் வேலை செய்கிற ஊழியர்களையும் போஷித்து பராமரிக்க கர்த்தருடைய வீட்டிற்கு இந்த பணம் வருகிறது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் கொடுக்கும்போது எங்கே கொடுக்குறீங்கன்னு நினச்சிடாதீங்க, பாஸ்டர் கொடுக்குறோம். நோ, இது கர்த்தருடைய பண்டகசாலில் வந்து இறங்குது. இந்த பண்டகசாலில் நூற்றுக்கணக்கான பேர் உயிர் வாழ்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் பல ஏழைகள், விதவைகள் பராமரிக்கப்படுறாங்க சபையின் மூலமாக. மாதந்தோறும் அவர்களுக்கு பராமரிப்பு போய் சேர்கிறது. எத்தனையோ வியாதியஸ்தர்களுக்கு போய் பணம் சேர்கிறது. எவ்வளவோ பேர் நொறுக்கப்பட்டவங்க, வீடு இல்லாதவர்கள் வீடுகள் கட்டப்படுகிறது. எவ்வளவோ நம்ம என்ன பண்றது இல்லைன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது இல்லை. இன்னாருக்கு எவ்வளவு கொடுத்தோம், அங்கே எவ்வளவு கொடுத்தோம், எதுவும் சொல்றது கிடையாது. ஆனா கர்த்தருடைய தயவான கிருபையின்படி இது ஒரு பெரிய பராமரிப்பை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. ஒரு பெரிய பரம்புதலை நம்முடைய தேசத்தில் கொண்டு வந்திருக்கிறது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு கொடுக்க நீ மனத்தில் நீ நியமிச்சுட்டு நீ கொடுப்பாயானால், ஆண்டவர் அடுத்த ப்ராமிஸ் கொடுக்குறாரு. என்ன ப்ராமிஸ்? முதல்ல சொன்னேன், த போர்ட்ரேயல், த பீரியட், தென் த பர்பஸ். நாலாவது ப்ராமிஸ், என்ன ப்ராமிஸ் தெரியுமா? வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உன்னை. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தயாளமாக இப்படி கொடுக்குறேன்னு நீ சோதிக்கணும்னா நீ என்ன பண்ணு, கொண்டு வா. நீ என்ன சோதிச்சுப்பார், அப்போ நீ புரிஞ்சுக்கிடுவ நான் எவ்வளோ பெரிய தயாள பிரபுன்றதை புரிஞ்சுக்கிடுவேன். அல்லேலூயா. பைபிள் பிரின்சிபிள் தான், நீங்கள் தப்பாக விளங்கிடக்கூடாது. இது எப்படி இது நடக்குது, கர்த்தரை எப்படி நான் அறிந்து கொள்வது? முதலாவது கர்த்தர் நல்லவர்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன், அவரை ருசித்து பார்த்தேன், அவரை தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி ருசிக்க முடியும்னா, வசனமாகிய அவருடைய தெளிந்த தேன், அதை சாப்பிட்டா கண்ணு தெளிச்சிடும், அவரை தெரிஞ்சுக்குவேன். ரெண்டாவது, கர்த்தர் தயாளர் என்று தெரிந்து கொள்ளணும். எப்படி தெரிந்து கொள்வேன், ஆண்டு சொல்ல வா, சோதிச்சு பாரு, ருசிச்சு பாரு மாத்திரம் இல்லை, சோதிச்ச பாரு, நீ கொடுத்து சோதிச்சு பாரு, உன்னை எப்படி ஆசீர்வதிக்கிறோம் பாரு. அல்லேலூயா. நம்ம சபை ஏன் கொடுக்குதுன்னு சொன்னால், முதல்ல அவங்க சத்திய தெரிந்தவங்க மாத்திரம் இல்லை, கொடுத்து கொடுத்தே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அழிலையா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. யார் மேலேயும் கட்டாயம் கிடையாது, மனதில் நியமிக்கிறேன், உற்சாகமாக கொடுக்குறேன். கர்த்தரின் களஞ்சியங்கள் எல்லாம் பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அறிகிறதுக்கு மூன்றாவது ஒன்று இருக்கு, ருசித்து பாரு, சோதித்து பாரு. மூணாவது ஒன்று இருக்கு, வாஸ்திரமா கடைசியா, 1 Samuel 12:24 பாருங்க. 1 Samuel 12:24. Only fear the Lord and serve him in truth with all your heart, for consider what great things he has done for you.
1: நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள், அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள்.
0: எல்லாரும் சொல்லுங்க, சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு மூணுமே டீ தான், மூணு டீ. டேஸ்ட் அண்ட் சி,
1: ருசித்து பாருங்கள்.
0: டெஸ்ட் அண்ட் சி,
1: சோதித்து பாருங்கள்.
0: மூணாவது திங்க் அண்ட் சி,
1: சிந்தித்து பாருங்கள்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: கிறிஸ்தவ வாழ்க்கையில் கர்த்தரை அறியணும்னா சிந்திச்சு பார்க்கணும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யணும்,
1: சிந்தித்து.
0: இன்னொரு விதமாக சொன்னால் யோசிச்சு பார்க்கணும். சொல்லுங்க,
1: யோசிச்சுப்பான்.
0: யோசிக்காம சிந்திக்காம நீங்க முன்னால போனீங்கன்னா கர்த்தரை அறிஞ்சிக்க முடியாது. கர்த்தரை நம்ம ரொம்ப யோசிக்கணும், சிந்திக்கணும். சிந்திச்சு சிந்திச்சு தான் அவரை நம்ம அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, ஆண்டவர் இந்த சிந்தனையிலிருந்து நம்ம விலகிடக்கூடாது. நம்ம வந்து சிந்தனையில் யோசனையில் அவரை மறந்துடக்கூடாதுன்றதுக்காகவே மூன்று காரியங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு நியமிச்சிருக்கார். தெரியுமா பைபிளில் ஞாபகப்படுத்துறதுக்குனே மூணு நியமிச்சார். வேகமாக சொல்கிறேன், ஒன்று உபாகமும் 5:15 Deuteronomy 5:15
1: உபாகமும் 5:15
0: God commanded the Sabbath day so the people will remember that they've been delivered and given freedom.
1: தேவன் ஓய்வு நாளை கட்டளையிட்டிருந்தார். ஏனென்று சொன்னால் அவர் எகிப்திலிருந்து விடுதலையான அதை நினைவு கூறும்படியாக.
0: அதுதான் சொல்கிறார் ஆண்டவர். நீ யார் தெரியுமாப்பா, முன்னால் ஓயாமல் வேலை செஞ்ச. எப்படி ஓயாமல்
1: வேலை செஞ்ச?
0: வேலை செஞ்ச. உன் பெருமூச்சு வானம் வரைக்கும் எட்டுச்சு, அப்படி ஓயாமல் வேலை வாங்கினாங்க. ஆனால் உன்னை நான் விடுவிச்சேன். இப்போ என்ன பண்ணுற தெரியுமா? ஓய்வு நாள் ஆசிரி. எதுக்கு தெரியுமா? ஒரு நாள் ஓஞ்சிருக்க பாரு, அன்னைக்கு யோசி. என்ன யோசிக்கணும்? ஓயாமல் வேலை செஞ்ச என்ன, கர்த்தர் ஓய்வு கொடுத்து விடுதலை கொடுத்து ரட்சித்தாரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அது நினைக்கிறதுக்கு தான் ஓய்வு நாள். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் வாரத்தின் முதலாவது நாள். சர்ச்சுக்கு எதுக்கு வந்தோம்? இப்போ தான் ஏன்ச்சேன் பாஸ்டர் வந்தேன். வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு போகணும், கிறிஸ்தவனாக இருக்கேனே போய் ஆறணும், அதுக்கா எதுக்கு வந்தேன்? இந்த நாள் வந்து கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நான் நினைச்சு பார்க்கறதுக்கு வந்தேன், அதுக்கு தான் இந்த நாள். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் பாப்போம். இந்த நாளில் வந்து நினச்சி துதிக்கிறேன், ஏசப்பா என்னை எவ்வளோ தூரம் கொண்டு வந்தீங்க, இந்த வாரம் ஃபுல்லாக காத்தீங்க, போஷிச்சிங்க, அரவணைச்சிங்க, என்னை நடத்துனீங்க, உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே, என்னை ரட்சித்தீங்களே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஒரு கைத்துக்கு ஒரு அலையில சொல்லிருக்கங்களேன். அல்லேலூயா. அதை நினைக்கிறதுக்கு தான் இந்த சண்டே. மறந்துடாதீங்க. சில பேர் சண்டேன்னு மறந்து போயிடுது, அப்படி மறக்கக்கூடாது. அப்படி என்ன ஞாபகம் வச்சு வந்துட்டு ஞாபகமாக கர்த்தரை துதிக்கணும். ஆமேன். சரி, ரெண்டாவதும் ஆண்டர் நியமிக்கிறாரு. 1 Corinthians 11:24-25 குறிச்சிக்கிடுங்க. 1 Corinthians 11:24-25 அதில் பார்த்தா அவர் சொல்கிறாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எதை செய்யுங்க? திருவிருந்து. எல்லாரும் சொல்லுங்க,
1: திருவிருந்து.
0: அப்போ திருவிருந்து ஆண்டர் நியமிக்கிறார் எதுக்குன்னா, என்ன மறந்துடாதீங்கப்பா, ஓய்வு நாளை நியமிச்சுட்டு சொல்கிறாரு. இங்கே பாரு, உன்னை எவ்வளோ பெரிய ஓங்கிய புயத்தில் உன்னை விடுதலையாக்கி கொண்டு வந்தேன், உன் ரட்சிப்பை மறந்துடாத, அதுக்கு தான் உன்னை ஓய்வு நாளில் ஆராதிக்க வச்சுருக்கேன். ரெண்டாவது திருவிருந்து. என்ன நினைக்க செஞ்சுக்கோ, என்ன நினைக்கணும் அப்படின்னா, எனக்காக இயேசு மரித்தா, எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக பாடுபட்டார், எனக்காக சிலுவை சுமந்தார், அதை வாழ்நாளெல்லாம் மறக்கவே கூடாது. அப்போ திருவிருந்து எதுக்கு வரேன்னா, சடங்காச்சாரம் இல்லை, திருவிருந்து எப்படியாவது வாங்கிடணும். சில பேருக்கு அது ஒரு சடங்கு, கரெக்டாக திருவிருந்து மட்டும் வாங்கிட்டு போயிடணும், அப்படி கிடையாது. எதுக்கு திருவிருந்துனா, அவரை நினைவு கூறும்படி. என் இயேசு எனக்காக மரித்தார், என் இயேசு என் மேலே எவ்வளோ அன்பு கூர்ந்தார், எனக்காக ஜீவனையே தந்தார், ரத்தத்தை சிந்தினாரு, சரீரத்தை பிட்க கொடுத்தாரு, அதை நினைவு கூறும்படி திருவிருந்து. மூணாவது ஒன்றையும் ஆண்டு நியமித்தார் பாருங்க, நம்மளுக்கு நினைவு வரணுன்றதுக்காக. யோவான் 14:26 பாருங்க, யோவான் 14:26 என் நாமத்தினால் பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாக தேற்றர வழனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்வார்? நினைப்பூட்டுவார். எல்லாரும் சொல்லுங்க,
1: நினைப்பூட்டுவார்.
0: அப்போ அங்கே பரிசுத்தாவியை கொடுத்தது எதுக்குன்னு சொன்னால், வெறும் அந்நிய பாஷை பேசி வரங்களை பயன்படுத்துறதுக்கு மாத்திரம் இல்லை, பரிசுத்தானோட வேலை என்னன்னா, இயேசு நமக்கு போதித்தவைகளை நினைப்பூட்டுறதுக்கு. ஓய்வு நாள் கர்த்தர் நம்மை ரட்சித்ததை நினைவு கூறுறதுக்கு, திருவிருந்து அவர் நமக்காய்ப்பட்ட பாடு, அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, அவர் கொடுத்த மன்னிப்பு, அவர் பலியாக நமக்கு மாறினார், அதை நினைக்கிறதுக்கு திருவிருந்து. என்னை நினைவு கூறுறதுக்கு செய்யுங்க. மூணாவது பரிசுத்தாவியானவர் எது கொடுக்கப்படுறாருனா, இயேசு சொல்லிய வார்த்தைகள்லாம் நமக்கு டெய்லி நினைப்பூட்டுறது தான். அப்போ முக்கியம் என்ன, கருத்து என்னன்னு கேட்டால், யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க, நினைத்து பாருங்க. கர்த்தரை அறிய வேண்டுமா, ஒரு மனுஷன் தொடர்ந்து என்ன செய்யணும்னா, சிந்தித்து பார்க்கணும். எல்லாரும் சொல்லுங்க,
1: சிந்தித்து.
0: அந்த சிந்தனையிலேருந்து அவரை எடுத்துடக்கூடாது. அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு தான் திருவிருந்து, அதுக்கு தான் பரிசுத்தாவியானவர். உங்களை சிந்திக்கணும் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்க பிரச்சனை என்னன்னு கேட்டால், ஒரு நாள் நல்லா பாடினாங்க, கர்த்தர் எங்களை விடுவித்தார் விடுவித்தார், அடுத்த நாள் சீக்கிரத்தில் அவர் செய்கைகளை மறந்து போனார்கள். மறந்து போன உடனே தங்களுடைய பாளையங்களிலே முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்த உடனே அடுத்து என்னன்னா, கர்த்தர் அவர்களை அழித்து போட்டார். இப்போ புரியுதா, இவ்வளோ நினைவு எவ்வளோ முக்கியம்னு? நினைவு தான் நம்மளை பாதுகாக்குது, நினைவு தான் நம்மளை கர்த்தரோட இணைச்சி வைக்குது. அல்லேலூயா. சில பேர் மனைவிமார புருஷன்ட்ட சொல்லுவாங்க, என்ன எங்களை பார்த்த நினைப்பே இல்லையா, வீட்டுக்கு வர்ற நினைப்பே இல்லையா, என்ன அடிக்கடி சொல்லுவாங்க இந்த வார்த்தை. நினைப்பே இல்லையா? நாங்களாம் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கோம் நினைப்பே இல்லையா? எங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நேரம் 12 மணி ஆச்சு, தெரியாது. அப்பா 12 ஆயிடுச்சா, இந்த வந்துடுறேன் வந்துடுறேன். நினைப்பே இல்லாமல் உட்காந்துருக்கீங்களே, இப்படி நினைப்பே இல்லாத இருந்தால் ரொம்ப ஆபத்து, புரியுதுங்களா? அடிக்கடி என்ன பண்ணணும், நினைக்கணும். அதுக்காக எங்கள் வீட்டில் எப்படின்னா அந்த ஒரு 8 மணி தாண்டோடனே ஃபோன் வந்துகிட்டே இருக்கும், மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். என்னது, நினச்சிக்கோ, ரெண்டு ஜீவன் இங்கே உட்காந்துருக்கு, நினச்சிக்கோ நினச்சிக்கோ. புரியுதுங்களா? உங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஓய்வு நாள், திருவிருந்து, பரிசுத்தாவினோட ஒவ்வொரு நாள் நம்மோடு பேசுகிறான். நினச்சிக்கப்பா, எங்கேருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை நீ நினச்சிக்கோ. அல்லேலூயா. நினச்சிக்கிட்டே இரு, நினைக்கிறத விட்டால் என்ன தெரியாமல் போயிடும், உனக்கு தெரியாமல் போயிடும். நம்ம பாருங்கள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முடியும் போது இப்போ கொஞ்சம் நேரத்தில் சொல்ல தான் போகிறோம். 103:2 என்னது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். பாருங்கள், மனுஷனுக்கு வந்து எது தொலைஞ்சு போனாலும் சரி பண்ணிக்கலாம், வாழ்ந்துக்கலாம். கண்ணு இல்லாமல் போனால் கூட தடவையாவது வாழ்ந்துக்கலாம், கால் இல்லாமல் போனால் கூட எதையாவது வச்சு வாழ்ந்துக்கலாம். நினைவு மட்டும் போயிடுச்சு, அவ்வளோதான், டோட்டல் வேஸ்ட் அவன். புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு? ஒன்றுமே புரியலைங்க, ஒன்றும் தெரிலங்கன்னா அவங்கள வச்சு எந்த வேலையும் செய்ய முடியாது, அவ்வளோதான், அவங்க வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட ஒரு மனுஷன் நினைவை மட்டும் இழந்துட்டான், தேவனை சிந்திக்கிறத நிறுத்திட்டான்னா அவன் லைஃப் முடிஞ்சு போச்சு. கர்த்தரை அறியணுமாப்பா, அவரை சிந்திச்சுக்கிட்டே இருப்பானே. அல்லேலூயா. எப்பொழுது அவர் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அதான் 3 நீதிமொழிகள் 3:5-6 பாருங்க, அதில் போட்டிருக்கு. உன் முழு இருதயத்தோடு உன் கர்த்தர் தேவனாய் கர்த்தர் நம்பிக்கையாக இருந்து அவர் உன் வழிகளில் எல்லாம் அவரை
1: நினைத்துக்கொள்.
0: வழி எல்லாத்துலையும் நினைச்சுக்கோப்பா, வழி எல்லாத்துலையும் நினைச்சுக்கோ, அப்பொழுது அவர் உன் பாதைகளை நினைச்சுக்கிறேன். ஆண்டவரே, உன் அறியணும்னா உன் நினைக்கணும், நான் அடிக்கடி நினைக்கணும், தினந்தோறும் நினைக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கணும். நீங்களே நினைவாக இருக்கணும்ப்பா, நினைவெல்லாம் நீங்கள் தான், அப்படி இருக்கணும் ஆண்டவரே. அப்போ நான் உங்களை இன்னும் அறிவேன். இன்றைக்கி பரிசுத்தரை அறிகிற அறிவே
1: அறிவு
0: எப்படி அறிஞ்சிக்கலாம், 3 சொல்லுங்க பாப்போம். இப்போ முதலாவது டேஸ்ட் அண்ட் சி, தமிழில்
1: ருசித்து பாருங்க,
0: ருசித்து பாருங்க, சத்தமாக சொல்லணும். ரெண்டாவது டெஸ்ட் அண்ட் சி, என்ன செய்யணும்,
1: சோதித்து
0: சோதித்து பாருங்கள். 3 சிந்தித்து பாருங்கள், திங்க் அண்ட் சி, தேவனை அறிகிற அறிவில் நான் வளரணும்.

0: ஹல்லேலூயா எல்லாரும் எழுமையா இருப்போம் தேவ சமூகத்துல let's all stand up in the presence of god
1: தேவ சமூகத்துல மனிதர்கள் எழுந்திருங்க
0: ஹல்லேலூயா Lord, I want to know you more and more.
1: ஆண்டவரே, உம்மை அதிகதிகமாய் அறிய விரும்புகிறேன்.
0: More and more.
1: இன்னும் அதிகதிகமாய் அறிய விரும்புகிறேன்.
0: Deeper and deeper, O Lord.
1: இன்னும் ஆழமாய் அறிய விரும்புகிறேன்.
0: Hallelujah. The knowledge of the holy is the true knowledge.
1: பரிசுத்தர் அறிகிற அறிவே உண்மையான அறிவு.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவரே, அந்த அறிவில என்ன இன்னும் பெருக பண்ணும் சொல்லுங்க. ஆண்டவரே, அந்த அறிவில என்ன என்ன பெருக பண்ணும். இன்னைக்கு நம்ம ஆரம்பத்திலே கேட்டோம் பாருங்க, பரிசுத்தரை அறிகிற அறிவு நான் பெறணும், அந்த அறிவில் நிரம்பணும், அந்த அறிவில் நான் பெருகணும். ஹல்லேலூயா. என்னை இன்னைக்கு பெருக பண்ணுங்க ஆண்டவரே. இன்னைக்கு உண்மையாகவே இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்னைக்கு பேசுனதுனால நம்ம இதுவரைக்கும் தேவன் அறிந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக அறிகிறதுக்கு, அந்த அறிவில் பெருகிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்தாருன்றவங்களும் ராமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இன்னும் நான் இன்னைக்கு பெருகியிருக்கேன் அந்த அறிவில் பாருங்க. இந்த அறிவு நம்மளை எங்கே கொண்டு போகணும்னா, அவரோடு உள்ள உறவு கொண்டு போகணும், அவர்கிட்ட நெருக்கமாக போகணும். என்னை இவ்வளோ நேசிச்சிங்களா ஆண்டவரே? இவ்வளோ அன்பு கூர்ந்தீங்களா? இவ்வளவு என்ன நினைக்கிறீங்களா? உமக்கு நன்றி அப்பா. அம்மா, இன்னும் அறிய விரும்புகிறேன். அந்த அறிவின் மேன்மைக்காக எதை வேணால் நஷ்டம் விடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அவருடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் எல்லாத்தையும் அறியணும்னு நான் விரும்புகிறேன். இன்னும் அறியணும் அம்மா, இன்னும் அறியணும். இந்த ஒரு செய்தியில் தேவனுடைய ஆழத்தில் ஒரு சின்ன சென்டிமீட்டர் கூட நம்ம தாண்டலைன்றதான் உண்மை. நம்ம இன்னைக்கு சும்மா மேலாக தான் படித்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவருடைய ஆழங்களை யார் அறிய முடியும்? யார் அறிய முடியும் அவருடைய ஆழம் எவ்வளவு பெரியது? ஹலோ இல்லோ ஐயா, இன்னும் என்ன அறிய பண்ண ஆண்டவரே? இன்னும் அறிய பண்ணோம். அறிவதற்கு வழி என்னன்னு கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு ருசிக்க கிருபத்தாங்க, ருசிக்க கிருபத்தாங்க. இப்போ வசனத்தை தேனை போல சாப்பிட்டு அறிவாகிய மணக்கன்லாம் தெளிவாக தெரிகிற அளவுக்கு உங்களோட வசனத்தை எனக்கு இன்னும் அதிகமாக உட்கொள்ள கிருபத்தாங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இன்னும் வசனத்தை அதிகமாக நேசிக்க கிருபத்தாங்க. சொல்லுங்கள், வசனத்தை நேசிக்க, வசனத்தை பற்றிக்கொள்ள, வசனத்தை பின்பற்ற, அதன் மேல் வாஞ்சியாக இருக்க கிருபத்தாங்க. ஹல்லேலூயா. திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சியாக இருக்க கிருபத்தாங்க. நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை ருசிச்சு பாருங்கள். தேனிலும் இனிமையான அந்த வசனம் ருசிச்சு ருசிச்சு ருசிச்சு ருசிச்சு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை புரிந்து கொள்வீங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை புரிந்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை அறியும்படி என் கண்களை திறந்தருளும். எனக்கு இன்னும் அறிய பண்ணுங்க ஆண்டவரே. இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட பேசினாரு. சோதிச்சு பாரு, சோதிச்சு பாரு. கர்த்தர் எதையுமே விருதாக சொல்லவே மாட்டார். அவர் சொன்னார், நீ கொடுத்து பாரு, உன் தசமபாங்களை பண்டைய சாலையில் கொண்டு வந்து பாரு, பின்பு நான் உன்னை நிரப்புறனா இல்லையான்னு என்னை சோதிச்சு பாருன்னாரு. ஆனால் இன்றைக்கு நம்மளை ஆண்டு கட்டாயப்படுத்தலை, கட்டாயப்படுத்தலை. ஆண்டு சொல்கிறாரு, நீ மனப்பூர்வமாக அதை செய்தால் அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மனப்பூர்வமாக செய், அல்லது உன் மனதில் என்ன நியமிக்கிற அதில் செய். உன் மனதில் என்ன நியமிக்கிறியோ சந்தோஷமாக நீ ஆண்டு கொடு. அப்போ சோதிச்சு பார்ப்பேன் நீனு கர்த்தர் எவ்வளவு என்ன ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. மூணாவதுக்கு படித்தோம், நினச்சிப்பாரு, விட்டுறாத. பாருங்கள், தாவீது வந்து பெரிய போராட்டத்தில் போய் நின்னா, அவன் முன்னாடி ஒரு பெரிய ஒரு ராட்சதன் கோலியாத் நிற்கிறான். அவனை சொல்கிறான், நீ வந்து என் பக்கத்தில் வந்தினா, என்னோட யுத்தம் பண்ண வந்தினா அவனை வெட்டி போடுவேன், துண்டு துண்டாக உன் உடம்பை வெட்டி அந்த பறவைகளுக்கெல்லாம் ஆகாரமாக போட்டுருவேன்னு பயமுறுத்துறான். சவுல் சொல்கிறான், நீ போகாதப்பா, அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், நீ எல்லாம் முன்னாடி நிற்க முடியாது, நீ போகாத, சண்டைக்கு போகாத, வேண்டான்னு சொல்லி தடுக்கிறான். ஆனால் இவன் சொல்கிறான், நான் போகிறேன், நான் போகிறேன். எப்படி அந்த தைரியம் வந்துச்சுங்க? அவன் என்ன செய்தான் தெரியுமா? சிந்தித்தான், நினைச்சான். என்ன நினைச்சான்னா, ஒரு காலத்தில் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியன் கைக்கு என்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. கடந்த நாட்களில் கர்த்தர் தனக்கு செய்ததை அவன் மறக்காம நினைச்சதுனால தான் வருங்காலத்தில் இருக்கிற போராட்டத்தை சந்திக்கிறதுக்கு அவனுக்கு தைரியமும் விசுவாசமும் வந்துச்சு. கர்த்தர் செய்த நன்மைகளை மட்டும் மறக்கவே கூடாது, அதை உள்ள பெட்டகமாக வச்சுருக்கணும். நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ஆபத்து நேரத்தில் நம்ம சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு சகாய, மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. உங்கள் சாட்சியே உங்களுக்கு கேடகம், உங்கள் சாட்சியே உங்களுக்கு பலன், உங்கள் சாட்சியே உங்கள் விசுவாசத்துக்கு நல்ல ஒரு ஆகாரம் ஆயிடுங்க. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை கடத்தி வந்த பாதையை நாம மறந்துட்டோம்னா நம்ம பலவீனமாயிருவோம். மறக்க மட்டும் கூடாது. என்ன வந்தாலும் நான் மறக்க மாட்டேன், நினைச்சுக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் செய்த நன்மைகளை இரவும் பகலும் நினைப்பேன், சிந்திப்பேன். அதை சிந்திக்க சிந்திக்க என் மனசுல என்ன தோணுனா, தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு அற்புதமானவர். தாவீது சொல்லுவார் பாருங்க, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். ஆண்டவரே இதுவரைக்கும் கிடையாது, இனிமேல் வருங்காலத்து செய்திகளை மனுஷர் முறைமையாய் எழுதி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே சொல்லி வச்சிருக்கிறீங்க, நான் ஏன் பயப்படணும்? இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்து என்னை காப்பாற்றி உயிரோடு காப்பாத்தினீங்க ஆண்டவரே, இனிமேல் உமை துதிப்பேன், நம்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி அப்பா.

0: நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
1: இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9380237774 மற்றும் 9382217774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ. நல்லா
1: இருக்கேன், சந்தோஷம் எங்களுக்கு.
0: கண்டிப்பா
1: உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆண்டி. ஆரம்ப நீங்க எங்க இருந்தீங்க, உங்களுடைய குடும்பத்தினுடைய பின்னணி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆண்டி.
0: கண்டிப்பா, நான் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துல

0: வளர்க்கப்பட்டவங்க. கஷ்டம்னா என்னன்னு தெரியாம தான் வளர்க்கப்பட்டோம். எந்த விதமான பணத்துக்கோ வசதிக்கோ குறைவுகளே கிடையாது. அப்படிதான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். பணம் வசதி இருந்தால் கூடவே திமிரு ஆணவம் எல்லாமே இருக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப திமிரு பிடிச்சவோ, ரொம்ப ஆணவம் பிடிச்சவோ, ரொம்ப கர்வம் பிடிச்சவோ வேறு ஜாதிக்காரங்க கிட்ட நான் நின்று பேச மாட்டேன். ஏன்னா என்னுடையது ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலி, உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவன்ற ஜாதி பெருமையில் வாழ்ந்துட்டு இருந்தவன் நான். என்னை விட என் தகப்பனார் என்ன அப்படி தான் வளர்த்தார். எங்களுடைய வளர்ப்பு முறை அப்படி தான் இருந்தது.
1: உங்களுடைய வளர்ப்பு முறையே இப்படி தான். ஆமாம், உயர்ந்த ஜாதி. ஆமாம்,
0: வேறு ஜாதி ஆட்களை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டோம், அவங்கள தொட மாட்டோம். நாங்கள் அப்படி வளர்க்கப்பட்டோம். எல்லாத்தோட முக்கியமாக கிறிஸ்தவங்கன்னா பிடிக்காது. பைபிள் எடுத்துகிட்டு போகிறவங்கள பார்த்தா கேலியும் கிண்டலும் பண்ணுவேன். அலேலி அகோஸ்டின்னு சொல்லுவேன். ரொம்ப கேவலமாக அவங்கள நான் பேசுவேன்.
1: நீங்களே பேசிடுவீங்க?
0: ஆமாம், ஏன்னா நான் ரொம்ப திமிரு பிடிச்சவளாக இருந்ததுனால யாருக்கும் மரியாதைலாம் தரமாட்டேன். நான்
1: எப்படி ஆண்டி நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டீங்க?
0: அதுதான் கர்த்தர் செய்த ஒரு மிகப்பெரிய காரியம்.
1: பிராமின் குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது, ஒரு மராத்தி பீப்புள். நீங்க அங்கிருந்து இங்க வந்து இயேசுவை நீங்க அறிஞ்சு கொண்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு பிராமண குடும்பத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய மதத்தை சார்ந்துதான் உங்களை வளர்த்துருக்கோம்.
0: நிச்சயம்.
1: நீங்க எப்படி அதுல இருந்து இயேசுவினுடைய அன்பை தெரிஞ்சு கொண்டீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, கர்த்தர் உங்களை எப்படி தொட்டார் அப்படின்னு கொஞ்சம்?
0: கண்டிப்பாப்பா, என்னுடைய குடும்பம் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. வேற ஜாதிக்காரங்களே எங்க வீட்டுக்குள்ள நாங்க விட மாட்டோம். அப்படி வந்துட்டு அந்த இடத்த கழுவிடுவோம், அவங்கள தொட்டா தீட்டு போட்டுடுன்னு குளிச்சுட்டு வருவோம். அதாவது ஒரு உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்கன்ற ஜாதி பெருமையோடு தான் நான் வளர்க்கப்பட்டேன்.
1: ஜாதி பெருமை உள்ள ஒரு ஆள்.
0: ஆமா, அது கூட பணத்துக்கோ வசதிக்கோ செல்வத்துக்கோ குறையே கிடையாது. அப்போ பணம் காசு எல்லாமே இந்த கூடவே திமிரு ஆணவம் கர்வம் எல்லாமே இருக்கும். ஸோ ரொம்ப திமிரு பிடிச்சவன் நான், ரொம்ப ஆணவம் பிடிச்சவன். மனுஷங்களை மதிக்க மாட்டேன். வேற ஜாதிக்காரங்க கிட்ட நின்று கூட நான் பேச மாட்டேன். அப்படிதான் நான் வளர்க்கப்பட்டேன். என் தகப்பனார் என்ன அப்படிதான் வளர்த்தார்.
1: அப்படிதான் நீங்க வளர்க்கப்பட்டீங்க.
0: ஆமா,
1: நீங்க இவ்வளோ இப்படி ஒரு கேரக்டர் உள்ளவங்க நீங்க சொல்றீங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட காரணம் என்ன? நீங்க எப்படி வந்தீங்க இயேசுவ?
0: கண்டிப்பா அதை நான் சொல்லணும். எனக்கு உலகத்துல ரொம்ப பிடிச்சது எங்க அப்பா மட்டும்தான். ஒரு எல்லாருக்கும் ஒரு செல்ல பிள்ளை அம்மா அப்பா இருக்கு. எங்க அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளைன்னு பார்த்தா நான் தான். எங்க அப்பா என்ன சொன்னாலுமே நான் கேட்பேன். அதை போய் விழுந்துரு அப்படின்னு சொன்னா விழுந்துருவேன். அந்த அளவுக்கு அப்பாவும் பொண்ணும் அப்படி இருப்போம். ஸோ எங்கள் அப்பா சொல்றதெல்லாம் கேட்டுதான் வளர்க்கப்பட்ட. அப்போ எங்கள் அப்பா சொன்னது, நீ உயர்ந்த ஜாதி, வேறு ஜாதி ஆட்களோட பேசாதன்னா பேச மாட்டேன். எங்கள் அப்பாவுக்கு கிறிஸ்தவங்கனாலே பிடிக்காது. எங்க அப்பா இருக்கிறனால எனக்கும் பிடிக்காது.
1: சின்ன வயசுல இருந்தே
0: பைபிள் எடுத்துட்டு போனா கேலி பண்ணுவேன், கிண்டல் பண்ணுவேன். வளர்ந்து வர வர அது என் கூடவே என் சுபாவம் என்னோடு வளர்ந்துச்சு. நிறைய பாஸ்டர்ஸால வச்சிருக்கேன். நிறைய பேர் போயிட்டே இருக்கும்போது ஒயிட் அண்ட் ஒயிட்ல யாரையாவது பார்த்துட்டா நின்று இதுங்களுக்கெல்லாம் வேலையே கிடையாது அப்படின்னு.
1: எத்தனை வயசு வரலாம் இப்படி
0: இருந்தேன்? என்னுடைய 20 வயசு வரைக்கும் நான் அப்படிதான் இருந்தேன். நான்
1: 20 வயசு வரைக்கும் பாஸ்டர் பார்த்து கிண்டல் பண்றது
0: ரொம்ப அதிகமா பேசுவேன். நான் சொல்றது கொஞ்சம் தான் சொல்றேன் உங்க கிட்ட. என் ஜாதியில எத்தனையோ புக்கு இருக்கு. இந்த கிறிஸ்தவம் ஒரு புக்கு தானே, அதை வச்சுட்டு தெரு தெருவா அலையுதுங்க அப்படின்னு எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு பேசுவேன் நான். அவ்வளவு கிறிஸ்துவுக்கு விரோதமாக, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் தான் நான் இருந்தேன். நான் சொல்லும் போது எங்க அப்பா சந்தோஷப்படுவாங்க.
1: நீங்க சொல்றதை கேட்டா அவர்
0: சந்தோஷப்படுவாங்க? ஆமா,
1: ஒருவேளை அப்பா சந்தோஷப்படுறாரு
0: அதுதான் பேசுறேன்.
1: அதுக்காகவே
0: ஆமா, ஜாதி வைராக்கியம் சொல்லுவாங்க, அதான் என் ஜாதி தான் எனக்கு உயர்ந்தது அப்படின்னு நான் வளர்க்கப்பட்டேன். ஆனா என்னுடைய 20வது வயசுல ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடந்துச்சு. நாங்க இருக்கிறது ஃபுல்லா பிராமின் ஏரியால தான் இருந்தோம். அதர் காஸ்ட் பீப்புள்ஸ் வந்து உள்ள வர முடியாது, வர விட மாட்டாங்க. பட் வந்து அந்த ஸ்டேஜ்ல என் வீட்டுக்கு பக்கத்துல ஹவுஸ் ஓனர் வந்து வெளிநாட்டுக்கு போனதுனால ஒரு கிறிஸ்தவங்களுக்கு லீஸுக்கு விட்டு போயிட்டார். எப்படி அசோசியேஷன்ல உள்ள விட்டாங்கன்னா, 65 வயசு ஒரே ஒரு அம்மா தான், அவங்க புள்ள வெளிநாட்டுல இருக்கிறான். அந்த ஒரு அம்மா தானேன்னு விட்டுட்டாங்க. ஸோ கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்த
1: பண்ணிருக்கேன்.

0: இருக்கிறவங்க மூலியமா தான் கர்த்தர் தொட்டார்.
1: ஆமா
0: சரிங்க ஆண்டி, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க மூலியமா கர்த்தர் உங்களை எப்படி தொட்டார் அதை கொஞ்சம் சொல்லுங்க.
1: அந்த அம்மா பக்கத்து வீட்டுக்கு வரும்போதே அசோசியேஷன்ல சொல்லியிருக்காங்க, அவ வீட்டு பக்கத்துலயா போற சோபனா வீட்டு பக்கத்துல அவ யாரையும் வாழ விட மாட்டான், அதுவும் கிறிஸ்தவங்கனாலே அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு நல்ல சாட்சி சொல்லியிருக்காங்க. அப்படிதான் நான் சொல்ல முடியும்
0: உங்களை குறிச்சு.
1: ஆமா, அந்த அம்மா வந்து கர்த்தரே முழுசா நம்புற ஒரு தாயார், எல்லாம் தெரிஞ்சுதான் வந்தாங்க. அந்த அம்மா வந்து அடுத்த நாள் ஒரு ஊழியம் செஞ்சதுனாலதான் நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு உங்க முன்னால உட்கார்ந்து இருக்கிறேன்.
0: முதலே நடந்திருக்கேன், பக்கத்து வீட்டுல வந்தாங்க, அவங்ககிட்ட நீங்க எப்படி பழகுனீங்க, எப்படி அவங்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு ஏற்பட்டது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க.
1: கண்டிப்பாப்பா, அந்த அம்மா ஒரே ஒரு அம்மா தான், பையன் வெளிநாட்டுல 65 வயசு அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா வந்து அடுத்த நாள் ஒரு ஊழியம் செய்தாங்க, வாசல்லே உட்காந்துருப்பாங்க, டேப் ரெக்கார்டர் கேசட் பேப்பர் பேனா பைபிளாக தான் அவங்க ஊழியம். நான் காலையில் எத்தனை கலரில் பொட்டு இருக்கோ அத்தனை கலரில் பொட்டு வச்சுட்டு வெளியே வருவேன். நான் வெளியே வந்தோடனே இந்த அம்மா டேப் ஆன் பண்ணும், கிறிஸ்தவ பாட்டு பாடும், என் காதில் விழணும்னு. எனக்கு கிறிஸ்தவங்கனாலே பிடிக்காது, இந்த பாட்டை கேட்டால் இரிட்டேட் ஆகும் எனக்கு. அப்போ ஒரு நாள் நான் நினச்சேன் ஏதோ ஒரு நாள் செய்து கிறிஸ்தவங்க அப்படி செய்வாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். என் அந்த அம்மா என்னை பார்த்தா பாட்டு போடும், பைபிள் எடுத்து சத்தமாக படிப்பாங்க, அடுத்து துண்டு துண்டாக பேப்பர் கிழித்து வச்சுருப்பாங்க, கையில் எழுதி நான் போகும்போது போடுவாங்க, நான் எடுத்து படிப்பேன்னு. சாதாரணமான ஆளாக இருந்தால் எடுத்து படிப்பாங்க, நானே ஒரு திமுறு பிடிச்சவன், நான் மெதித்து அதை சாக்கடையில் போட்டு போவேன், வேத வசனங்களை மெதித்தவன் நான். இந்த அம்மா ஒரு நாள் செய்யலை, 30 days 1 month ஆச்சு. 1 month இந்த அம்மா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னை பார்க்கறது தான் வேலை. ஆமா, என்னை பார்த்தா பாட்டு போடும், பைபிள் படிப்பாங்க, எழுதி போடுவாங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், வீட்டை விட்டு எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி தம்பி வந்து இந்த அம்மா அமைதியாக உட்காந்துருக்காங்க, ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. என்னை பார்த்தா தான் எல்லாம் செய்வாங்க. அப்போ எனக்கு உடனே கோபம், நான் கோபக்காரி வேற, பயங்கரமாக கோபம் வந்துருச்சு. ஒரு நாள் வீட்டு வாசலில் நின்று எவ்வளோ திட்ட முடியுமோ, வயசுக்கு கூட மரியாதை தரல, அவ்வளோ திட்டினேன். திட்டும்போது எதிராளி திரும்ப திட்டா பரவாயில்ல, ஆனா கம்முனே இருந்தா எப்படி இருக்கும், நமக்கு கோபம் வரும். நான் அவ்வளோ திட்டு திட்டுறேன், இந்த அம்மா சிரிச்சுட்டு என் முகத்தையே பாக்குது, திரும்ப திட்டமும் இல்ல. திட்டும் போது முகம் மாறும், அந்த முகமும் மாறல. இயேசுவின் அன்பு அந்த முகத்துல என்னால பார்க்க முடிஞ்சது. அந்த நேரம் தெரிஞ்சது கிறிஸ்தவங்கன்னா இதுதான் போல, நம்ம திட்டுறோம் அவங்க முகம் மாறவே இல்லையே, ஒரு சின்ன தாட் எனக்கு வந்துச்சு. ஆனாலும் நான் திட்டிக்கிட்டே இருக்கேன், அந்த அம்மா பதிலே பேசல. திட்டு திரும்ப பேசினா தானே சண்டை வரும், சண்டைக்கு அங்க வழியே இல்லை. ஸோ நான் திரும்பி வரும்போது சொன்னேன், நீ என்ன பிளான் பண்ணாலும் உன் இயேசுக்கிட்ட நான் வரமாட்டேன், 2 நாள் அவனை ஏரியா விட்டு ஓட வைக்கிறேன் பாருன்னு. அந்த அம்மா அதை கேட்டுட்டு பொறுமையா சொன்னாங்க, ஒரு நாள் ஏசு ஒன்று தொட போறாரு, நீ ஒரு ஊழியக்காரியா மாற போற, கர்த்தர் அதை செய்வாருன்னாங்க. அப்பவும் திரும்ப திட்டிட்டு வந்துட்டேன். நான் நினைச்சேன் நம்ம திட்டின திட்டுக்கு இந்த அம்மா வாசப்படியில உக்காராது, ஆனா அந்த அம்மா பார்த்தா அடுத்த நாள் அவங்க கர்த்தர் கொடுத்த வேலையை சரியா செய்தாங்க.
0: மறுபடியும்
1: அதே டேப் போடுறது, அதே பைபிள் படிக்கிறது, அதே நான் போகும்போது துண்டு துண்டு பேப்பர் போடுறது. ஸோ போகும்போது வரும்போதெல்லாம் திட்டுவேன். இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சும்மா போகும்போது வரும்போது நம்மளை பார்த்து திட்டினா எவ்வளோ கோபம் வரும், ஒரு மனுஷனாக இருந்தால் கோபம் வரும். ஆனால் கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கோபம் வராதுன்றதை இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். போகும்போது வரும்போதெல்லாம் அந்த அம்மாவை திட்டுவேன், கேவலமாக பேசுவேன், காரி துப்புவேன் பார்த்து, எவ்வளோ கேவலமான ஒரு செயல். ஏன்னா அவங்க சண்டை போடணும், என்கிட்ட சண்டை போட்டால் அசோசியேஷனில் சொல்லி காலி பண்ண வச்சிடலாம். ஆனால் ஆண்டவர் முன்னாடி அவங்க கிட்ட பேசியிருப்பார் போல இருக்கு. அந்த அம்மா என்கிட்ட வாயை திறந்து பேசவே, நான் என்ன பண்ணாலும் பேச மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. முழங்கால் போட்டு ஜபோன்னு எனக்கு இப்போ தான் தெரியும், அப்போ நான் நினச்சேன் ஏதோ மந்திரம் சொல்கிறாங்க போல இருக்கு, வாயில் முனைகிட்டே கிடக்குது அந்த அம்மா. அதான் கோபம் வரலன்னு நினச்சேன். இது ஒரு 3 months அந்த அம்மா வந்து கண்டினியூவேஷன் இப்படியே போயிட்டே இருக்குது.
0: 3 மாசமா இந்த பிரச்சனை போச்சு,
1: ஆனா 3 மாசத்துல ஒரு நாள் கூட அவங்க கோவப்பட்டு நான் பார்த்தது இல்லை. நான் இவ்வளோ டார்ச்சர் பண்ணும்போது என்னை திட்டினா பார்த்ததே கிடையாது. 3 months பிறகு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நம்ம எந்த கும்பல் இருக்கோமோ அப்படிதான் நம்ம புத்தியும் இருக்கும். நான் திமுரு பிடிச்சோன்னா என் ஃப்ரெண்டெல்லாம் திமுரு பிடிச்ச ஃப்ரெண்டு தான். ஒன்று கூட நல்ல ஆலோசனை சொல்கிற ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, அந்த அம்மா காலி பண்ண வைக்கிறேன்னு சபதம் போட்டல, என்ன அமைதியாக இருக்கான்னு என்னை இன்னும் ஏற்றி விட்டாங்க. அப்போது அந்த அம்மா ஊருக்கு போகிறாங்க, நம்ம பிளான் பண்ணலாம், எல்லோரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம். நல்லா ஒரு பெரிய கட்டை எடுத்துகிட்டு அவங்க வீட்டு ஜன்னல் கடவு டோர்லாம் அடித்து நொறுக்கிடணும். காஸ்ட்லி திங்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கணும். போலீஸ்க்கு போனா எங்க அப்பா பார்த்துப்பாரு, பணம் இருக்கு, வசதி இருக்கு, செல்வாக்கு இருக்கு, என்னை யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற ஒரு தைரியம் எனக்கு. அந்த அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. ஒரு 10 மணிக்கு நானும் 4 ஃப்ரெண்ட்ஸும் பிளான் பண்ணோம், எல்லாம் பெரிய கட்டையெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அப்படின்னா எவ்வளவு திமுரு பிடிச்சவெல்லாம் நான்
0: வளர்ந்துருப்பேன்.
1: அதெல்லாம் ஒரு 11 வயசு 12-13 வயசுல நடந்த விஷயங்கள்.
0: ஆமா,
1: அவ்வளவு வெறி எனக்கு
0: பிடிக்காது.
1: ஆமா, என்னோட வெறி என் வீட்டு பக்கத்துல கிறிஸ்தவ இருக்க கூடாது, அடுத்து என் ஏரியால இயேசுவ குறிச்சு யாரும் தெரிஞ்சுக்கவே கூடாது. அதுக்காக எந்த ஸ்டேஜ் போகவும் நான் ரெடி. ஸோ 10 மணிக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பெரிய கட்டை எடுத்துட்டு பேக் சைடு அவளையா போய் பூட்டை உடைக்கலாம் அப்படின்னு பூட்டில் கொண்டு போய் என் கட்டையை, அந்த கட்டையை நான் உடைக்க வச்சேன். அவ்வளோதான், எனக்கு பின்னால் ஃப்ரெண்ட்ஸு நான் வச்சேன். வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, எனக்கு ஒளியும் செய்கிறவனை பிதாவானவர் கணம் பண்ணுவார் அப்படின்னு. அந்த அம்மா பூட்டிகிட்டு போனாலும் கர்த்தர் அந்த இடத்துல இருக்காருன்ற ஞானம் வந்து எனக்கு அப்போ கிடையாது. நான் பூட்டை உடைக்க வச்ச ஆன் த ஸ்பாட் என் சரீரம் முழுவதும் ஒரு பெயின் வந்துருச்சு. உடம்பெல்லாம் அது அந்த பெயின் எப்படின்னா நரம்பெல்லாம் இழுத்து பிடிச்சிக்கிச்சு. என்னோட ஸ்கின்னில் வலி இல்லை, என் நரம்புக்குள்ள வலி.
0: உடம்புல இருக்கிற
1: நரம்புகள்லாம் இப்படி வெளியே தெரிஞ்சு எல்லாமே இழுத்து பிடிச்சிருச்சு. பயங்கர வலியில் கத்துறேன். ஒரே 1 மினிட்ல நான் கத்துறத பார்த்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. அங்கே ஒன்றுமே யாராலையும் பண்ணவே முடியல. என்னை எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, என்னை கண்ட்ரோல் பண்ண யாராலையுமே முடியல. அதுக்குள்ளே தெருவில் இருந்தவங்களாம் சத்தத்தை கேட்டு ஓடி வந்துட்டாங்க. என்னை எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாங்க, என் வலி தாங்க முடியல. எங்கள் அம்மா அப்பாவுக்கு தகவல் சொல்லி என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்போது அந்த ஹாஸ்பிட்டலில் என்னை செக் பண்ணிவிட்டு டாக்டர் சொன்னாங்க, நரம்பெல்லாம் முறுக்கிடுச்சு, ஒரு நரம்பு இன்னொரு நரம்போட. இது நரம்பியல் நிபுணர் யாரையாவது தான் நீங்கள் பார்க்கணும், அதனால் ஒரு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு பார்க்கலான்னு எனக்கு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க. அன்னைக்கு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் அந்த ஸ்டேஜில் போட்டால் பெயின் நின்றுணும், பட் எனக்கு பெயின் கண்டினியூஸாக இருக்குது. நான் கத்திக்கிட்டே இருக்கிறேன். டாக்டர்ஸோட எந்த ட்ரீட்மெண்ட்டும் என் உடம்புல பலனே கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அந்த ஸ்பாட் எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 2-3 டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு அழிஞ்சாங்க. எத்தனை லட்சம்னாலும் எங்கள் அப்பா எனக்காக செலவழிக்க தயார். எல்லா டாக்டர்ஸுமே இது என்ன ஒரு பியூட்டின்னா டெய்லி பெயின் வரும் எனக்கு, ஒரு 3 or 4 hours இருக்கும், அதுக்கப்புறம் தானாக நின்றுடும். ஏன் வருது நிற்குதுன்னு டாக்டர்ஸால் டயக்னைஸ் பண்ண எனக்கு முடியல.
0: ஆமாம்,
1: 4 hours ஓவர் பெயின் நான் கத்தி தான் ஆகணும், என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ நிறைய ஹாஸ்பிட்டல் போனாங்க, முடியல. லாஸ்ட்டில் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் நரம்பியல் நிபுணர், அவர் அவரை கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணலாம்னா அவரை கூட்டிகிட்டு வந்தோன்னா நிறைய செலவாகும்னாங்க. ஸோ அவரை கூட்டிகிட்டு வந்து எங்கள் அப்பா எனக்கு ஃபுல் மெடிக்கல் செக்கப் அந்த நாட்கள்லேயே அந்த மெடிக்கல் செக்கப் செஞ்சாங்க. அப்போது அவர் சொன்ன ஒரு வேர்டு, அவர் நரம்பியல் நிபுணர் தான், அவர் சொன்ன வார்த்தைன்னா நான் எத்தனையோ கேஸ் பார்த்துருக்கேன், நீ இப்படி ஒரு கேஸை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. ரிப்போர்ட் என்னன்னா உடம்புல இருக்கிற அத்தனை நரம்பும் கட் ஆயிடுச்சான், எல்லா நரம்பும் கட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க சொன்னாங்க, எப்படி இந்த உயிரோடு இருக்கு இந்த கேஸுன்னு எனக்கு தெரியல, இது ஒரு விசித்திரமான கேஸாக இருக்கு, நரம்பை இணைக்கிற டாக்டர் வந்து யாருமே கிடையாது, எந்த காரியத்தாலையும் இது செய்ய முடியாது, மிஞ்சி போனால் 2 hours தான் உயிரோடு இருப்பாங்க, இப்போ நரம்பெல்லாம் செயல் இழந்துட்டே வருது, எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிடுங்கன்ட்டாங்க. அவ்வளோதான்னு, ஏன்னா நரம்பெல்லாம் செயல் இழந்து போயிட்டே வருதுன்னு. என் கால் கையெல்லாம் மறுத்துருச்சு, என் கால் தூக்க முடியல, என்னால் என் கை தூக்க முடியல, வாய் மட்டும்தான் வலியில் நான் கத்துறேன். இப்போ என்னை சுற்றி மரண ஓலம், எல்லாருமே நான் செத்துருவேன் அழறாங்க. ஒரு பக்கம் எங்கள் பாட்டை போட்டு அந்த பாட்டை கேட்டால் நான் ஸ்ட்ரைட்டாக சொர்க்கத்துக்கு போயிடுவேனா. ஸோ இந்த ஸ்டேஜில் எந்த பக்கத்து வீட்டு அம்மாவை நான் காரி துப்புனனும், யாரை கேவலப்படுத்தணும்னோ அவங்க இந்த நியூஸை கேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. என்னை சுத்தி எல்லாரும் செத்துருவேன் அழறாங்க. இந்த அம்மா பைபிள் கொண்டாந்து என் மேல வச்சுட்டு முழங்கால் போட்டு, முழங்கால் அப்ப எனக்கு தெரியாது, இந்த அம்மா அழுதுட்டே சொல்றாங்க, இயேசுவே இவளுக்கு உயிரத்தாங்க. அந்த வேர்டு மட்டும் என் காதல விழுது. அப்பவும் சாகர நேரத்துல என் திமுர் என்னை விட்டு போகல. நான் நினைச்சேன், இது ஏன் வருது, இது ஏன் அழுகுது இந்த அம்மா, நான் சொந்தம் கிடையாது, இயேசுவின் நண்புன்னு எனக்கு அப்போ தெரியாது. இந்த அம்மா அழுதுட்டு போயிருந்தா பரவாயில்ல, இந்த அம்மா போல பக்கத்துல வந்து என் காது கிட்ட சொன்னாங்க, ஓன் வாயால ஒரே ஒரு முறை இயேசுன்னு கூப்பிடு. சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்னோட சிச்சுவேஷன், செத்து போயிடுவேன்றது வலி ஒரு பக்கம். இந்த நீ இந்த சிச்சுவேஷன்ல காதுல வந்து நமக்கு பிடிக்காத வார்த்தை சொன்னா நமக்கு இரிட்டேட் ஆகும் இல்லையா? காதுல சொல்லிட்டே இருக்கிறாங்க, ஒரு முறை இயேசுன்னு கூப்பிடு, உன் வாயால ஒரு முறை கூப்பிடு. போவே மாட்டேன்னு இந்த அம்மா, எங்க அப்பா அம்மா பிடிச்சி தள்ளுறாங்க அந்த அம்மாவை, விட்டு போங்க. இந்த அம்மா உறுதியா நின்னு 65 வயசுக்கு ஸ்டபானா நிக்கிறாங்க. உன் வாயால ஒரு முறை இயேசுன்னு சொல்ல. நான் நினைச்சேன், சாகும் போது இயேசு பேரை கேட்டு சாகக்கூடாது. ஆமா, அதனால இயேசுன்னு கூப்பிட்டு தொலைச்சிடலாம், சும்மா தானே கூப்பிட போறோம், ஒரு பேரு தானே அது, கூப்பிட்டா இந்த அம்மா போயிடும்னு நினைச்சேன். ஒரு பேரை சொல்றதுனால என்ன, இது பக்கத்துல நின்று காதுல சொல்லிட்டே இருந்தா நம்ம சாகும் போது நிம்மதியா சாக முடியாதுன்னு நினைச்சி திமுறா ஆணவமா சத்தமா அந்த வழியோட சொன்னேன், இந்த அம்மா சொல்ற அந்த இயேசு தான் உண்மையான தெய்வம்னா உன்னால முடிஞ்சா எனக்கு உயிரை கொடுத்துப்பாருன்னு கேட்டேன். அந்த ஒரே ஒரு வேர்டு தான் சொன்னேன். அந்த வேர்டை சொன்ன 5 மினிட்ஸுக்கெல்லாம் என்னோட கையெல்லாம் கால்லாம் செயல்பட ஆரம்பிச்சுது, விரல்கள்லாம்.
0: அதுக்கு முன்னாடி எதுவுமே
1: எதுவுமே இல்லை, அதே டாக்டர்ஸ் அங்கேயே தான் இருக்கிறாங்க. கை கால்லாம் செயல்பட ஆரம்பிச்சுது, என்னோட பெயின்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. என் உடம்புல ஒரு மெடிக்கல் மிராக்கல் நடக்குது, என்னால் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியுது, வெளியே யாருக்குமே அது தெரியாது. ஒரு 1/2 hour என் உடம்புல ஒரு பெரிய மெடிக்கல் மிராக்கலை கர்த்தர் செய்தார். 1/2 hour பிறகு நானாக எழுந்து உக்காந்தேன். உட்காந்தவொடனே எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், செத்துருவேன்னு சொன்னாங்க. இப்போ எங்கள் அம்மா வலிக்கலையான்னு கேட்டாங்க. எனக்கு வலியே இல்லைம்மா, நான் நல்லா இருக்கிறேன். எங்கள் அப்பாவை பார்த்து சொன்னால் அந்த டாக்டரை கூப்பிட்டு மறுபடியும் எனக்கு எல்லா மெடிக்கல் டெஸ்ட்டும் செய்ய சொல்லுங்கப்பா, நான் இன்னும் இயேசு ஏற்றுக்கல. என்னோட ஒரு கொஸ்டின் மார்க், இயேசுன்ற பேரை சொன்னால் நரம்பு இணையுமா, என்னால் நம்ப முடியல. ஸோ நான் ரிப்போர்ட்டில் பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்னேன். எங்கள் அப்பா டாக்டரை கூப்பிட்டு என் பொண்ணு நல்லா ஆயிட்டான்ட்டோன்னே டாக்டர் ஓடி வந்தார். நல்லா உட்காந்து நல்லா பேசுகிறேன் நான், எல்லாம் நல்லா இருக்கேன். எங்கள் அப்பா சொன்னால் நல்லா ஆயிட்டால என் பொண்ணு. டாக்டர் சொன்னாங்க, சாகிறதுக்கு முன்னால் ஒரு சில பேர் நல்லா இருப்பாங்களாம், நல்லா சாப்பிடுவாங்களாம், அதுதான் எதுன்றார். ஏன்னா சான்ஸே கிடையாது, இந்த கேஸெல்லாம் பிழைக்காது. அப்போ நான் மறுபடியும் சொன்னேன், எனக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுக்க சொல்லுங்கப்பான்னு. எங்கள் அப்பா டாக்டர் கிட்ட சொன்னார், என் பொண்ணோட கடைசி ஆசையை நிறைவேற்றுங்க. 1 hour 2 hours முன்னால் எடுத்து அதே சேம் டெஸ்ட்டை அதே எடுத்தாங்க. எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட் எடுக்கும்போதே அவரோட டாக்டரோட கையெல்லாம் நடுங்கிறத நான் பார்த்தேன். அவர் கொடுத்த ரிப்போர்ட், எல்லா நரமும் எப்படி ஜாயின் ஆச்சு, இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னாங்க.
0: டாக்டர் ஒத்துக்கிட்டாங்க,
1: மெடிக்கல் மிராக்கல் நான் இப்படி பார்த்ததே கிடையாதுன்னாங்க. அந்த நிமிஷத்தில் நான் கதறியால ஆரம்பித்தேன். ஏசுன்ற பேரை சொன்னால் நரம்பு இணைக்க கூடுமானால் இந்த உலகத்தில் உண்மையான தெய்வம் அவர் ஒருத்தர் தான். நான் அந்த ஹாஸ்பிட்டலில் நான் முடிவெடுத்தேன், என் ஜீவன் இருக்கிறவரை இவரை மட்டும்தான் நான் வணங்குவேன் அப்படின்னு. எங்கள் அம்மா அப்பாவுக்கு இயேசுன்ற பேரை சொல்லி தான் உயிர் கிடைச்சது நல்லா தெரியும், ஏன்னா எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி என்னை அனுப்பிட்டாங்க.
0: உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பிராமண குடும்பத்திலிருந்து இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, நல்லது தான். ஆனால் அதற்கு பிற்பாடு உங்களை உங்கள் குடும்பம் எப்படி பார்த்தாங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படி பார்த்தாங்க கொஞ்சம் சொல்லுங்க.
1: கண்டிப்பாக, நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த பிறகு அந்த அம்மா கொடுத்த பைபிளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு, ஆனால் அந்த பிப்ளிக்கல் தமிழ் வந்து எனக்கு புரியாது, ஏன்னா எங்கள் வீட்டில் மராட்டி கன்னடம் தான் மதர் டங். அந்த பிப்ளிக்கல் தமிழ் வந்து எனக்கு புரியாது. இது வரைக்கும் பக்கத்து வீட்டு அம்மா தான் விரோதி, இப்போ அவங்க தான் எனக்கு ஃப்ரெண்டு, வேறு எந்த கிறிஸ்தவங்களும் எனக்கு தெரியாது. அந்த அம்மா எனக்கு சங்கீதம் 1 அதிகாரம் மட்டும் படிக்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த பேஜ் எடுத்து வச்சுட்டு அதை 1 மட்டும் படிப்பேன், அர்த்தம் வந்து எனக்கு புரியாது. இது வந்து ஒரு 1 week நடந்துச்சு. அந்த அம்மா கிட்ட பேசுகிறதே எங்கள் அம்மா அப்பா வேண்டான்னு சொல்லலை, நான் பைபிள் வச்சுருக்கிறதையும் வேண்டான்னு சொல்லலை. நான் நினச்சேன், சரி ஓகே இப்படியே நம்மளை விட்டுருவாங்கன்னு. 1 week கழித்து எங்கள் அப்பா வந்து என்கிட்ட நிதானமாக சொன்னார், செத்து பொழைச்சி வந்திருக்கேன்னா ஒரு வாரம் நான் கம்மன் இருந்தேன், பைபிளை தூக்கி போட்டுரு.
0: நீங்கள் பொழைச்சி இயேசு அற்புதம் செஞ்சாருன்னு அவருக்கு தெரியும்.
1: தெரியும்,
0: தெரிஞ்ச பிற்பாடு இந்த வார்த்தையை சொல்கிறேன்.
1: ஆமாம், தூக்கி போட்டுருன்னார். இதுவரை எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே. ஆனால் முதன் முறையாக எங்கள் அப்பாவை எதிர்த்து பேசினேன். நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறப்பா, பைபிளை மட்டும் தூக்கி போடவே மாட்டேன் அப்படின்னு. அது எங்கள் அப்பாவை ரொம்ப பாதிச்சிருச்சு. எதிர்த்தே பேசாத நம்ம பொண்ணு நமக்கு அகெயின்ஸ்டாக
0: முதல் முறையாக
1: பேசுகிறான்னு. ஸோ ஒரு 1 மந்த் இப்படியே போயிட்டுருக்கு. எங்கள் அப்பா எங்கிட்ட பேச மாட்டாங்க, என் முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க. அப்படிலாம் நடந்தால் நம்ம பொண்ணு இதை தூக்கி போட்டுருவா அப்படின்னு நினச்சாங்க. பட் இவங்க செய்ய செய்ய எனக்கு வைராக்கியம் கூட ஆரம்பிச்சுது.
0: கிறிஸ்துவுக்குள்ள வைராக்கியம்
1: கூட ஆரம்பிச்சுது. ஆனால் எனக்கு ஜோம் பண்ண தெரியாது, பைபிள் வாசிக்க தெரியும், அந்த 1 அதிகாரம் மட்டும் படிக்க தெரியும். இந்த அம்மா தான் எனக்காக ஜோம் பண்ண ஒரு 4-5 வார்த்தை சொல்லி சொல்லி கொடுப்பாங்க. 35 நாள்லேயே அந்த அம்மாவோட மகன் வந்து விசா அனுப்பிட்டு அம்மா வெளிநாட்டுக்கு வர சொல்லிட்டான்.
0: நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த
1: 35வது நாள். ஸோ எனக்கு உதவியாக இருந்த அந்த அம்மாவும் இப்போ கிடையாது. என் பேக்ரவுண்டும் கிறிஸ்தவ பேக்ரவுண்ட் கிடையாது. எனக்கு கர்த்தரை பற்றி சொல்ல ஆளும் கிடையாது. ஒன்றே ஒன்று தான் தெரியும், ஏசுன்னு கூப்பிட்டா உயிர் கிடைக்கும். அந்த ஒரு சத்தியம்தான் எனக்கு தெரியும். மற்றபடி பைபிள் என்ன இருக்குன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த அம்மா போகும்போது மட்டும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, உன் ஜீவனே போகிறதா இருந்தாலும் இயேசுவை மட்டும் விடாத, உன்னை உயர்த்துவார். அந்த வேர்டனை வந்து நான் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். நான் அவங்க போயிட்டாங்க. ஒரு 2 மாதம் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய போராட்டங்கள் நடந்தது. எங்கள் அப்பா நினச்சார் தூக்கி போட்டுருவான்னு. பட் நான் இப்படியே இருக்கிறத பார்த்தோன்னே எங்கள் அப்பா சுத்தமாக எங்கிட்ட பேசுறத நிறுத்திட்டாங்க. அதுக்குள்ளே இந்த நியூஸ் எங்கள் ரிலேஷன் எல்லாருக்கும் போச்சு. எங்கள் அப்பா கோர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஜட்ஜஸ்லாம் பேசுவாங்க, நீ செய்யறது ரொம்ப தப்பு, அப்பாவுக்கு கீழ்படியணுமான்னு. ஸோ எல்லாருக்கும் போனவனே நான் ஏதோ ஒரு பெரிய கொலை குத்தம் பண்ணது போல் டெய்லி எங்கள் அப்பா கேட்பாங்களா, உன் பொண்ணு திருந்திட்டாளா? இப்போ உன்னால் பெருமைன்னு சொன்ன எங்கள் அப்பா உன்னால் கேவலன்னு பேச ஆரம்பித்தார். அதுக்குள்ளே எங்கள் ரிலேஷன்லாம் அவள் பைபிள் தொட்டானா கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிட மாட்டோன்ட்டாங்க, ஜாதியை விட்டு ஒதுக்கி வச்சிருவோன்ட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய அவமானமா. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 3 மாதத்தில் எங்கள் அப்பா ஒரு நாள் எல்லாரும் முன்னாடியும் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, உனக்கு நான் வேணுமா பைபிள் வேணுமா அப்படின்னு. இந்த சாட்சி தேவ நாம மகிமைக்காக மாத்திரம்தான். எங்கள் அப்பா சும்மா கேட்குறாங்கன்னு நினச்சி, எப்போவுமே இது தானே கேட்குறாங்க, 3 மாதமாக இப்படி தான் கேட்டுட்ருக்காங்கன்னு நினச்சி நான் சொன்னேன், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன்ப்பா, நீங்கள் வேறு எது செய்யினாலும் நான் செய்கிறேன், நான் பைபிளை மட்டும் நான் தூக்கி போட மாட்டேன்ப்பா, எனக்கு எப்படி உயிர் கிடச்சிதுன்னு எனக்கு தான்ப்பா தெரியும்னு. எங்கள் அப்பா அமைதியாக போயிட்டாங்க. அடுத்த நாள் எங்கள் அப்பா தன்னைத்தானே தற்கொலை செய்துட்டார். எங்கள் அப்பா அந்த ரூமில் அவர் பேர்ன் ஆகிட்டு இருந்ததை நாங்கள் பார்த்தோம். அவருடைய மனக்கசப்புகள், அவருடைய அந்த ஜாதி வைராக்கியம், அவர் அந்த ஸ்டேஜுக்கு எங்கள் அப்பாவை ஜிஹெச்சு கொண்டு போய் எப்படியாவது காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணோம். ஆனால் காலையில் செய்தி வந்ததை எங்கள் அப்பா இறந்துட்டார்னு. என் வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். ஏன்னா இந்த உலகத்தில் நான் நேசித்த ஒரே ஒரு ஜீவன் என்ன எங்கள் அப்பா தான். என் தாயை விட என் தகப்பனை தான் நான் நேசித்தேன். எல்லாமே முடிஞ்சு. எங்கள் அம்மா என்னை ஒரு கொலைக்காரியை போல தான் பார்த்தாங்க. என் தங்கச்சி தம்பி சொன்னாங்க, எங்களுடைய சடங்குகளின்படி எங்கள் அப்பாவோட சடலத்தை எரிக்கும்போது நீ அதில் விழுந்து செத்துரு, இதெல்லாம் ஏன் உயிரோடு இருக்குது, இது வரைக்கும் மரியாதை கொடுத்த யாருமே எனக்கு மரியாதை கொடுக்கல, நான் ஒரு கேவலமான பொருளாக கருதப்பட்டேன். ஆனால் என் மைண்டு வந்து எங்கள் அப்பா இறந்ததை ஏற்றுக்கொள்ளலை. இன்னும் எங்கள் அப்பா உயிரோடு இருக்காங்க, எங்கள் அப்பா என்னை விட்டு போக மாட்டாங்க, ஏன்னா அந்தளவுக்கு என்னை நேசித்தார் எங்கள் அப்பா அப்படின்னு. இதன் மத்தியில் எல்லோரும் சேர்ந்து ரிலேஷன்ஸ்லாம் ஒரு கூட்டம் போட்டு என்னை நடுவில் நிறுத்தி கேட்டாங்க, உன்னால் தான் உங்கள் அப்பா இப்படி பண்ணிக்கிட்டாரு, ஆனால் நாங்கள் அதெல்லாம் மறந்துடுறோம், இப்போ நீ வந்து என்ன பண்ணணும், எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் அப்பா சொன்ன வழியில் நீ வரணும், அதுதான் உங்கள் அப்பாவுக்கு நீ செய்கிற ஒரு கடமைன்னாங்க. உனக்கு 1 வாரம் டைம் தரும், யோசித்து சொல், அப்படி நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்கள் அப்பாவோட அப்பா அம்மா சொத்துக்கள் இது எல்லாம் நாங்கள் எல்லோரும் இருப்போம், இல்லைன்னா நாங்கள் எல்லோரும் விட்டுட்டு போயிடுவோம். நாங்கள் 1 வாரம் டைம் எடுத்துக்கோம். நாங்கள் எங்கள் அப்பா இறந்ததே என்னால் மறக்க முடியல. அதுக்கே எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே கிடையாது. என் தாயும் இல்லை, என் தங்கச்சி தம்பி யாருமே கிடையாது. இதில் 1 வீக் டைம் கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு பைபிள் படிக்க தெரியாது, பாஸ்டர்னா என்னன்னு தெரியாது, சர்ச்சுன்னா என்ன, ஊழியன்னா என்னன்னு தெரியாது. இயேசு உயிரை கொடுப்பார், அது ஒன்று தான் எனக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அந்த அம்மா சொன்னாங்க, ஜீவம் போகிறதா இருந்தாலும் இயேசுவை விடாதன்னாங்க. அதை நான் பிடிச்சிக்கிட்டேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். எனக்குள்ளே ஒரு பெரிய க்வெஸ்டின் மார்க், இயேசுவை ஏற்றுக்கிட்டால் அற்புதம் நடக்கும்ன்றாங்க, ஆனால் எனக்கு ஒரு அற்புதமும் நடக்கல. அப்பா இறந்தார், இந்த உலகத்தில் அதுக்கப்புறம் என்னை நேசிக்கிறவங்க யாருமே கிடையாதுன்னு நினச்சி, இப்போ இவங்க 1 வீக் டைம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், நான் என்ன பண்ணணும்னு நினச்சி, இது வரைக்கும் பைபிள் திறந்தா திறந்து திறந்து பார்த்துட்டு மூடிடுவேன், ஏன்னா படிக்க தெரியாது எனக்கு, பிப்ளிக்கல் படித்தாலும் புரியாது எனக்கு. ஆனால் அடுத்த நாள் காலையில் நான் அந்த வேதாகமத்தை திறந்தேன். எனக்கு பேசவே பேசுங்கன்னு கேட்கக்கூட தெரியாது, ஏன்னா எனக்கு சொல்லித்தர ஆள் கிடையாது. நான் திறந்தவுடனே ஒரே ஒரு வசனம் என் கண்ணில் பட்டது, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன்றது. பைபிள்லேருந்து அந்த வார்த்தை மட்டும் பெருசாக என் கண்ணு முன்னால் வந்து நிற்குது. பைபிள் வேர்டு வந்து ரொம்ப சின்னது தான், ஆனால் நான் திறந்தவுடனே அந்த வார்த்தை வந்து ஒரு பெரிய லெட்டராக வந்து முன்னால் நிற்குது. அப்போ நான் நினச்சேன், பைபிள் வார்த்தை சின்னது தானே, இது எப்படி இவ்வளோ பெருசாக தெரியுது நமக்கு, ஒன்னா நம்ம கூட அந்த இயேசு பேசுகிறார் போல இருக்குது, அவர் பேசுவாருன்றது அப்போ தான் எனக்கு தெரியும். அப்போ என்ன, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னா, அதை படித்து அப்போ அதை படிக்கணும் போல இருக்குன்னு நினச்சி, நான் அன்றைக்கி ஃபுல்லாக அதை என்ன பண்ண, ஒரு 100-200 வாட்டி நாங்கள் எங்கள் ஸ்லோகங்கள்லாம் சொல்கிற மாதிரி போல இருக்குதுன்னு நினச்சி, நான் ஒரு எவ்வளோ டைம் சொல்ல முடியுமோ அதை என்ன பண்ண நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்போது அடுத்த நாள் நான் நினச்சா, அப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று வருமா என்னன்னு தெரியாதே, ஏன்னா எனக்கு சொல்லித்தர ஆள் கிடையாது. அடுத்த நாள் நான் வேதாகமத்தை திறந்தேன், மறுபடியும் அதே வசனம் பெருசாக வந்து
0: நிற்கிறேன்,
1: ஒரே வசனம். அப்போ நான் சொன்னேன், அப்போ இன்றைக்கும் சொல்லணும் போல இருக்கதே, ஏன்னா எனக்கு அப்படி தானே தெரியும், அப்படிதான் சொல், அப்போ இன்றைக்கும் இதே தான் சொல்லணும் போல இருக்குன்னு நினைக்கும் போது, எனக்கு ஒரு மெல்லிய சத்தம் கேட்டுச்சு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு. அது வந்து எனக்கு நல்ல சத்தமாக தான் இருக்குது, ஆனால் அந்த வாய்ஸில் ஒரு மெலோடி எனக்கு. அப்போ நான் நினச்சேன், எல்லாருக்கும் கேட்டிருக்கும் போல இருக்குது அப்படின்னு பார்த்தா, எங்கள் அம்மா தங்கச்சி தம்பி எல்லாம் கேட்டிருந்தேன், என்னை திரும்பி பார்த்துருப்பாங்க, யாரும் பார்க்கல. ஸோ எனக்கு மட்டும்தான் கேட்குது, என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்போ அடுத்து ஏதாவது பேசுவார் போல இருக்கு நம்ம கிட்ட,
0: தெரிஞ்சிச்சு உங்களுக்கு,
1: ஆமாம் இது ஏதோ கர்த்தர் பேசுகிறாரு அப்படின்னு, ஏன்னா லெட்டர்ஸ் பெருசாகி வருது, இப்போ சத்தம் கேட்குது நமக்கு. ஸோ 2வது நாள் இந்த வேலை எனக்கு நடக்குது அப்படின்னு, அடுத்து பேசுவார் அப்படின்னு நினச்சேன். அப்போது பைபிள் படிக்கணும்னு என்ன என் மனசுக்குள்ளேயே எனக்கு ஒரு ஏவுதல். அப்போ நான் நினைக்கிறேன், எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு, இல்லை இந்த சத்தம் கட்டிச்சில் படித்து பார்க்கலான்னு நான், அந்த சங்கீதம் 1வது அதிகாரம் தானே அந்தம்மா சொல்லி கொடுத்தாங்க, 2வது அதிகாரத்தை படித்து பார்க்கலாம். நான் படிக்கிறேன், ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் அணியிலேருந்து செஞ்சார். அந்த அதிகாரத்தை படிக்க படிக்க, ஒரு பைபிள் காலேஜில் எப்படி டீச் பண்ணுவாங்களோ அப்படி கர்த்தர் என்னை டீச் பண்ண ஆரம்பித்தார். நான் அப்போது அந்த டீச் பண்ண ஆரம்பித்த அந்த நாள்லேருந்து நான் 24 ஹவர்ஸும் பைபிள் படிக்கிறது தான் எனக்கு வேலை. சாப்பாடு தூக்கம் அதெல்லாமே எனக்கு மறந்து போன நிலைமை, ஏன்னா எனக்கு வந்து ஒரு பைபிள் காலேஜில் டீச் பண்ண மாதிரி எனக்கு கடவுள் டீச் பண்ணுறாரு. ஸோ எனக்கு அர்த்தம் புரியுது, நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ ஒரு கிளாஸ் நடக்கிற மாதிரி எனக்கு
0: கிளாஸ் நடக்கிற மாதிரி வீட்லேயே நடக்குது
1: நடக்குது. ஸோ 3 நாளாக நான் ரூமை விட்டு வெளியே வரல,
0: 3 நாள் ரூமை விட்டு
1: வரல. அப்போ நான் இப்படி இருக்க, சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவேன், இல்லைன்னா பசிக்குதுன்னு நான் போய் கேட்கல, ஏன்னா கேட்டாலே எங்கள் அம்மா எங்கிட்ட பேச மாட்டாங்க. ஏத்துக்கிட்டது. அப்போ 4வது நாள் எங்கள் அம்மா வந்து என்னை தட்டி, நீ உங்கள் அப்பா தான் போயிட்டாரு, நீயும் போயிடாத, அப்போ நீ பைபிளாவது படி என்னமாவது பண்ண, ஆனால் சாப்பிட்டுட்டு செய்யினாங்க. அப்போ நான் நினச்சவங்க 3 நாள் பைபிள் படித்ததுக்கு அம்மா வந்து நம்மக்கிட்ட பேசியிருக்காங்க, பேசாதவங்க வந்து நம்மக்கிட்ட பேசியிருக்காங்க, அப்போ இது கடவுள் செய்கிறது போல இருக்குது அப்படின்னு நான் தொடர்ந்து வேதாகமத்தை அவங்க என் சொந்தக்காரங்க கொடுத்த 7 நாளில் அந்த 6 நாள் நான் பைபிள் தான் படிக்கிறேன்.
0: எந்த முடிவும் நீங்கள்
1: எதுவுமே எடுக்கலை. 7வது நாள் அதே மாதிரி வந்தாங்க, அதே மாதிரி கூட்டம் போட்டு என்ன நிறுத்தினாங்க, பைபிளை தூக்கி போட்டணும் நீனு, உங்கள் அப்பா சொன்ன வழிப்படி வரணும், அப்போ தான் அவரோட ஆத்மாவுக்கு நீனு நன்மை செய்கிற மாதிரி அப்படின்னு. அப்போவே நான் பதில் சொல்லலை. இப்போ நான் பைபிள் எல்லாமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கர்த்தர் என்னை நடத்திட்டாரு, நான் கர்த்தரோட சத்தத்தை கேட்டுட்டேன். அப்போ நான் இப்போ எனக்குள்ளே ஒரு தைரியம், அப்போ இருந்த பயம் எனக்கு இப்போ கிடையாது, எனக்குள்ளே ஒரு வயிறாக்கி அந்த கும்பலுக்கு நடுவில் தைரியமாக சொன்னால் பைபிளை தூக்கி போட மாட்டேன், எனக்கு இயேசு மட்டும் போதும். எல்லாம் கேலி பண்ணாங்க, எனக்கு கிண்டல் அடித்தாங்க. சார் நீ இயேசு மட்டும் போதுண்டா, அப்போ இதெல்லாம் நாங்கள் எதுவுமே தரமாட்டோம், விட்டுட்டு போயிடுறியான்னா பரவாயில்லன்னு. எங்கள் அப்பாவே எனக்கு கிடையாது, என்னோட உயிரே எங்கள் அப்பா தான்,
0: அவரே இல்லை. இல்லை
1: அப்போ அவரோட சொத்துக்கள் எதுவுமே எனக்கு
0: வேணாம்.
1: அப்போ வீட்டை விட்டு வெளியே போனாங்க. என் கூட வந்தால் எங்கள் அம்மா அப்பா தங்க எங்கள் அம்மாவுக்கும் தங்கச்சி தம்பிக்கும் கிடையாது எங்கள் அப்பாவோட இது எதுவுமே. எங்கள் அம்மா ஒரு பொண்ணை தனியாக விடக்கூடாதுன்னு என் பின்னால் வந்தாங்க. இயேசுவை ஏற்றுக்கலை. ஒரு பக்கம் அம்மா, இன்னொரு பக்கம் தங்கச்சி தம்பியோட நடுத்தெருவில் நான் நிறுத்தப்பட்டேன். நடுத்தெருவில் இருக்கும்போது நான் சொன்னேன், என் இயேசு ரொம்ப நல்ல வருமானன்னு.
0: நடுத்தெருவில் இருக்கும்போது
1: இன்றைக்கி நான் ஊழியக்காரங்களுக்கு சொல்கிறது, நல்லா இருக்கும்போது இயேசுவை துதிப்பதை விட கஷ்டப்படும் போது இயேசுவை நல்லவர்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அவர் நல்லவராகவே தான். எங்கள் அம்மா என்னை பார்த்து கிண்டலாக கேட்டான், உன் இயேசு எப்படி நல்லவராக இருக்க முடியும், அப்பாவை சாவடிச்சிட்டாரு, சொத்தை பிடுங்கிட்டாரு, வீட்டை பிடுங்கிட்டேன். நான் சொன்னேன், அவரே அப்பாவாக இருந்து நடத்துவார், உங்கள் உயிர் போகிற வரைக்கும் நான் உங்களை பாதுகாப்பேன்னு. எங்கள் அம்மா 26 February தான் இறந்தாங்க. அது வரைக்கும் எங்கள் அம்மாவை நான் தான் பார்த்துக்கிட்டேன். நான் சொன்ன வாக்கை காப்பாற்றினேன். என் கணவர் எங்கள் அம்மாவை அவரோட அம்மாவை போல் பார்த்துக்கிட்டேன். இது வரைக்கும் காப்பாற்றுறேன். என் தங்கச்சி தம்பி திருமணங்கள் எல்லாமே கர்த்தர் தகப்பனாக இருந்து என்னை நடத்தினான்.
0: தகப்பனை இழந்துட்டீங்க, சொந்தக்காரங்க மத்தியில் உங்களுக்கு ரொம்ப கெட்ட பேர். ஏன்னா உங்களால் தான் உங்கள் தகப்பன் இறந்தாருன்னு சொல்லி சொந்தக்காரங்களும் உங்களை வெறுத்துட்டாங்க. சொத்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நடுத்தெருவில் நிறுத்தப்பட்டீங்க. இதன் மத்தியும் நீங்கள் இயேசுவை தேடுனீங்க. இன்றைக்கு அதனுடைய பலனாக நீங்கள் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: கண்டிப்பாக சொல்லணும்ப்பா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட இத்தனை வருடங்களுக்கு பிறகு நான் எந்த இடத்துல வெக்கப்பட்டனோ அதே இடத்துல கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுத்துருக்கார்.
0: ரொம்ப சந்தோஷமான விஷயம்.
1: எந்த இடத்துல என்னை சிறைச்சாலையில் பிடிச்சிட்டு போனாங்க, நான் ஒன்றே ஒன்று தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் வெக்கப்பட்ட இடத்துல என்னை உயர்த்தணும்னு. அது உடனேலாம் செய்திட மாட்டார். ஆனால் இன்றைக்கி எப்படின்னா, தீர்க்க தரிசனம் வந்தவொடனே நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இல்லை, காத்திருக்கணும். தீர்க்க தரிசனத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும். அதை வந்து நிறைய பேர் இன்னைக்கு புரிஞ்சிக்கிறதே கிடையாது. பாஸ்டர் சரியில்லை, சர்ச்சு சரியில்லைன்றாங்க.
0: சொன்ன உடனே நடந்துடணும்.
1: எனக்கு ப்ராஃபஸி வந்து 10 வருடங்கள் கழித்து தான் எனக்கு கர்த்தர் இதே இடத்துல ஒரு சொந்த வீட்டை கொடுத்தார். இன்றைக்கு நாங்கள் 4 பேருக்கு உதவுற அளவுக்கு எங்களை வசதியாக வச்சுருக்கார். எனக்கு ஒரு நல்ல கணவரை கொடுத்தார், நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். என்னை முதல்ல காரி துப்புன்னு அதே ஜனம்தான் இன்றைக்கி என்னை பார்த்து கையெடுத்து கும்பிடுது.
0: நீங்கள் எந்தெந்த விதமான ஊழியங்கள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா கர்த்தர் உங்களை எப்படி இந்த பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களை எப்படி பயன்படுத்துகிறாருன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: கண்டிப்பாக. தீர்க்க தரிசன ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள், நிறைய அனாதை பிள்ளைகளுக்கு உதவி செய்வது, படிக்க முடியாத பிள்ளைகளை நிறைய பேரை படிக்க வைக்கிறோம், இன்னும் நிறைய சர்ச்சஸ் முடியாதவங்களுக்கு எங்களால் உதவி செய்ய முடியலனால உதவி செய்கிறவர்களை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி செய்கிறோம், வில்லேஜ் மினிஸ்ட்ரி செய்கிறோம், நிறைய ஜப கூட்டங்களுக்கு நிறைய ஆர்கனைஸ் பண்ணுறது. இப்படி கர்த்தர் எதெல்லாம் நடத்துகிறார், முக்கியமாக கட்டுகளை உடைப்பது. இன்றைக்கி நிறைய பேர் கட்டுகளோடு தான் இருக்கிறாங்க, அதிலிருந்து விடுதலையாக. ஹீலிங் மினிஸ்ட்ரி, சுகமளிக்க மூலியங்கள் எல்லாமே. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்த ஒரே ஒரு பாடம், உன்னை யாராவது தூற்றினாலும் பெருசாக நினைக்காத, போற்றினாலும் பெருசாக நினைக்காத. இன்னைக்கு ஊழியத்தில் அந்த பேலன்ஸ் இல்லை நிறைய
0: பேர்கிட்ட.
1: யாராவது நம்மளை பாராட்டி பேசிட்டா நமக்குள்ளே ஒரு கர்வம் வந்துடும். வரும்போதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார், அமைதியாரு. யாராவது திட்டா, ஐயோ என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டாங்களே, இல்லை என்ன கர்த்தர் சொல்லி கொடுத்தது, திட்டுனாலும் நீ கண்டுக்கக்கூடாது, உன்னை பற்றி உயர்த்தி பேசினாலும் அதை நினச்சி பெருமைப்படாத. அதனால் இத்தனை வருடம் ஊழியத்தில் கர்த்தரைங்களை அநேக தேசங்கள் கொண்டு போய் அநேகம் பேரை ரட்சிப்புகளில் கொண்டு வந்து இதுவரைக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்க தேவன் உதவி செய்திருக்கார்.
0: ரொம்ப சந்தோஷங்க ஆண்டி. உங்களுடைய ஊழியத்தெல்லாம் கேட்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தணும், கர்த்தர் உங்களை கொண்டு மகிமைப்படணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் அதிகமாக, உண்மையாக மனசார சொல்கிற கர்த்தர் இன்னும் அதிகமாக உங்களை எடுத்து பயன்படுத்துவார், உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். ஏன்னா இவ்வளோ வைராக்கியமாக நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் கர்த்தரை நேசித்து கடந்து வந்திருக்கிறீங்க. கண்டிப்பாக கர்த்தர் அந்த காரியங்களை செய்வார். இன்னும் வர நாட்களில் உங்களுடைய ஊழியத்தை பற்றி எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டுமாக நான் உங்களை தொடர்பு கொள்கிற உங்களுடைய ஊழியத்தின் அனுபவங்களை குறித்து எங்களுக்கு சொல்லுங்கள். இன்றைக்கு வந்ததுக்கு ரொம்ப
1: நன்றிப்பா.
0: தேங்க்யூ.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

சமயம் ஓல்டேஜ் ஹோமில் சென்று ஊழியம் செய்தேன். அப்பொழுது அங்குள்ள வயதான தாத்தா பாட்டி இவர்களை சந்தித்து ஒரு நாள் முழுவதும் அவர்களோடு நான் பழகி ஆண்டவரை குறித்து பேசினேன். அவர்களோடு பழகும் பொழுது அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களை கவனிக்காததினால் இந்த ஓல்டேஜ் ஹோமில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் அறிந்து கொண்டேன். வாழ்க்கை என்பது ஒரு தொடர்கதை. வேதம் தெளிவாக கூறுகிறது, நாம் எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுப்போம். நாம் நம்முடைய பெற்றோரை கவனிக்காவிட்டால் நமக்கு கூட வயசாகும், நம் அதே நிலையில் இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் நம்மை கவனிக்க மாட்டார்கள். என அன்பானவர்களே, கர்த்தர் நமக்கு நல்ல பெற்றோரை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், அதே நேரத்தில் பெற்றோரை கனம் பண்ணுவோம். பெற்றோரை கனம் பண்ணும் பொழுது தான் நமக்கு ஆசீர்வாதம் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. நமக்கு கொடுத்த பெற்றோருக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவரை துதிப்போம், தினமும் துதிப்போம். இப்படி துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் சீஷர்களை நிரப்பினார். ஆவியை பெற்ற பேதுரு பிரசங்கித்த பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். தேவ ஜனமே, நம்முடைய தேசத்தில் நம்முடைய சபைகளில் இந்த ஆவியை பெறுகிற இந்த பெந்தேகோஸ்தேயின் அனுபவம் நமக்கு இன்று தேவை. ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஓ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். மேலான வல்லமைக்காக, மேலான தரிசனத்திற்காக, மேலான வரங்களுக்காக, மேலான கிருபைகளுக்காக அவரை நோக்கி கேட்போமா? எஸ், கரங்களை தட்டு. பெந்தேகோஸ்தேயின் அனுபவம் பாருமாண்டுவே. ஓ யே,

மகி மயா உம்முடைய வல்லமையா உம்முடைய வரத்தினால் அனல் உள்ள ஜீவியம் அனல் உள்ள ஊழியம் அனல் உள்ள ஜீவியம் எங்களுக்கு வேண்டுமாண்டுகிறேன்.

நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, we bless your name.

தேங்க் யூ லார்ட். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, எங்களை முழுமையாய் ஆளுங்கப்பா. உங்களுடைய ஆளுகைக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீ எங்களை ஆளுகை செய்ய பரிசுத்த ஆவியானவரே. We welcome you in our midst, oh God. Come and fill us right now. Oh, இறங்கி வாங்க ராஜா.

ஒரு நிசை இறங்கி வந்து எங்களை முச்சும் முழுதா உம்முடைய ஆவியினாலே தூய்மைப்படுத்திடுங்க. ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம் ராஜா.

முடிபடியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா, உம்முடைய பரிசுத்தம் எல்லா இடங்களிலும்

நீர் ஒருவர் தான். இனிமேலும் நடத்த போவதும் நீர் தான் ஆண்டவரே. எங்கள் இம்மானுவேல் நாயே கர்த்தாவே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் அப்பா. எங்களை முழுவதும், எங்கள் ஆத்மா சரீரம் ஆவி எல்லாம் உம்முடைய ஆளுகைக்குள்ளே இருக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய ஆளுகைக்குள்ளே இருக்கட்டும் ராஜா.

0: Amen. Thank you, Lord. Thank you, Jesus.
1: Praise Lord. Hallelujah. கத்தனல்லவர் அவர் கிருபை என்னும் உள்ளது அவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் அன்பின் வார்த்தையில நான் கொண்டு வருகிறேன். என் அன்போடு அழைத்து கத்திரி ஊழியத்தை ஏற்படுத்தி கொடுத்த தேசத்திலே மூத்த ஊழியக்காராக இருக்கிற பாஸ்டர் பால் கிருபான் ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். கத்த தாமை உங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: I thank Pastor Paul Kribagan for having invited me. May the Lord bless all the ministries.
1: ஒரே ஒரு நிமிட கண்களை மூடி ஆண்டவர் பிரசன்னத்துக்கு நேராக கடந்து செல்வோம்.
2: Let us all close our eyes and look unto the Lord.
1: வேதம் இவ்வாறு சொல்கிறது, ஆவியானவர் எங்குண்டோ விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம்.
2: And wherever the spirit there is the deliverance.
1: சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று பார்க்கிறோம்.
2: And when we understand the truth shall deliver us.
1: இவ்வளவு நேரம் பாடல் மத்தியில் அசைவான ஆண்டவர்.
2: Lord, the spirit of the Lord, you move in our midst.
1: இவ்வளவு நேரம் மத்தியில் கடந்து வந்த ஆண்டவர்.
2: And the Lord has come in our midst.
1: ஒரு விஷயம்லோடு பேசும்படியாய்.
2: May the Lord speak to every one of us.
1: ஒரு விஷயம்லோடு உறவாடும்படியாய்.
2: May the Lord intercede with us.
1: வார்த்தைகள் கால்வேல கடந்து வந்து வாழ்க்கையில காணப்படும் எல்லா தரித்திரங்களையும் மாற்றும்படியாய்.
2: The Lord may change all the poverty from our lives.
1: எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களையும் மாற்றும்படியாய்.
2: May the Lord remove all the bondages and tribulations.
1: ஆண்டவர் கடந்து வந்து நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாய், விடுதலையாக்கும்படியாய் தேவனை நோக்கி பார்ப்போம்.
2: May the Lord come down and bless us and deliver us.
1: நன்றி தகப்பனே, ஒரு விஷயம் குற்றங்களை மன்னிப்பீராக.
2: Lord, please forgive all our sins.
1: எங்கள் பாவங்கள் எல்லாம் திருப்பீராக.
2: Lord, you forgive all our iniquities.
1: இந்த நாளின் செய்தியை கரங்களுக்கு கொடுக்கிறேன். எங்களை நீதமே ஆசீர்வதித்து இந்த செய்தியை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக.
2: Lord, you bless this message and let it be a blessing to every one of us.
1: இயேசு கிறிஸ்துவின் கேட்கிற பிதாவே.
2: In the name of Jesus, we pray.
1: என் பேர் ஜோஷ்வா ஜெயபால், சென்னை கோயம்பேடு பகுதியிலிருந்து கடந்து வருகிறேன்.
2: என்னுடைய பெயர் பாஸ்டர் Joshua Jaipal from Coimbatore area. I am coming.
1: என்னிடத்துல ஒரு 300 அதிகமான இவாஞ்சலிஸ்ட் உண்டு. 31 கிராம சபைகளை உருவாக்கி இருக்கிறேன்.
2: I have created 31 village churches.
1: अनेक சதேவ சபையில கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறேன்.
2: And in many churches I am preaching the God's word.
1: ரொம்ப நாளா ஐயாவுடைய சபையில வந்து ஊழியம் செய்யணும்னு எனக்கு ஆசை.
2: I wanted to come to your church for many days.
1: ஏனென்றால் சிறு வயதிலிருந்து நான் ஐயாவை அறிவேன்.
2: From my childhood, I know our pastor.
1: Apostle Abhishekam manavatta nalla oru deva manidan.
2: He's anointed apostle, the God's man.
1: Avar mathile naan irupadhu kaanara enna kodutha periya periya slakyam.
2: It is great privilege to be there with him.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Pala vidhamana seidhigal undu.
2: There are lots of messages.
1: Oru manushan aavile eppadi gaayapadugiran, aathumala eppadi gaayapadugiran, aavile aathumala gaayapetta avan nilama enna, samudayathila endha nilamaila avan thallapadugiran.
2: If the man is wounded by the spirit, by soul, and what will happen in the society?
1: அந்த செய்தி தான் நான் இந்த சபைக்காக கொண்டு வந்தேன்.
2: I brought that message to the church.
1: ஆனால் இங்க வந்து அம்மந்த மாத்தத்திலே,
2: when I was sitting here,
1: ஆண்டவர் வேற ஒரு செய்தியை சொல்ல சொல்கிறார்.
2: The Lord has given another message.
1: இந்த சபை வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
2: The Lord wants to grow this church.
1: ஆத்துமாக்களால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
2: It has to be filled with the souls.
1: இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால்,
2: the title of the message today,
1: ராட்சதர்கள் அரக்கர்கள்,
2: the giants.
1: ராட்சதர்கள் அரக்கர்கள் இருந்தாங்களா இல்லையா?
2: The you know about the giants.
1: ஒரே ஒரு ராட்சதனை கொண்டு தீபாவளி கொண்டாடுறாங்கல்ல.
2: At the time of Deepavali they say it's giant.
1: ஆனா இந்த வேதத்துல அநேக அரக்கர்கள் உண்டு.
2: In the Bible we see lots of giants.
1: ராட்சதன் எப்படி இருந்தா? அவன் உருவெல்லாம் எப்படி இருந்தது? ராட்சத உருவெல்லாம் எப்படி இருந்தது? அவன் கை கால் எப்படி இருந்தது?
2: How the status of the giant, how he looks and how his hands are.
1: ராட்சத என்னென்ன காரியங்களை பண்ணுவான்?
2: What the giant will do.
1: அவனை எப்படி வீழ்த்த முடியும்?
2: How to defeat him.
1: எப்படி ஜெயமுள்ள ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை சென்னை பட்டணத்துல வாழ முடியும் என்பதை சொல்லிட்டு கடந்து போகிறேன்.
2: How to lead a victorious life in the city of Chennai.
1: எடுத்தல் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம்
2: Genesis
1: 6 அதிகாரம்,
2: the book of Genesis
1: 4 வசனம்
2: 6 and 4.
1: அந்நாட்களில் ராட்சதர்கள் பூமியில இருந்தால் போதும். என் கண்மான கத்திரி பிள்ளைகளே, அந்நாட்களில் ராட்சதர்கள் அரக்கர்கள் பூமியில இருந்தாங்க. ஹல்லேலூயா.
2: There were giants on the earth in those days.
1: ஆண்டவர் மனுஷன் தானே படைச்சாரு.
2: The Lord has made a man.
1: எங்க இருந்து வந்த அந்த ராட்சத?
2: How did he come, the giants?
1: இரண்டாவது வசனம் வாசிங்க பிரதர்.
2: Second time.
1: தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளில் அதிகமாய் அழகுள்ள கண்டு அவர்களுக்குள்ளே
3: தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். நல்ல கவனிங்க, முதல் முதல்ல ராட்சதர்கள் அரக்கர்கள் கர்த்தர் பிள்ளைகளுக்கு விரோதமான ஒரு வகையான கூட்டம், பெலத்த ஜனங்கள், நெடியாட்கள், பலவான்கள், அரக்கர்கள் இந்த பூமியில எப்படி உண்டானாங்கன்னா, தேவகுமாரரும் மனுஷகுமார்த்திகளும் ஒன்றா இணைந்ததுனா இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது பூர்வத்திலே அரக்கர்களாய் ராட்சதர்களாய் மாறி போனார்கள் என்று நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
2: In fourth verse we read how the giants were created. There are giants on the earth in those days and also afterward when the sons of God came into daughters of men and they bore children to them. They were the mighty men who were of old men of renown.
3: அப்ப எப்படி உருவானானு பார்த்துட்டோம். தேவகுமாரரும் மனுஷகுமார்த்திகளும் ஒன்றா இணைந்ததா அரக்கர்கள் இந்த பூமியில உண்டானாங்க.
2: The sons of God came into the daughters of men. Because of that the giants were created.
3: மனுஷன் செய்த பாவத்தின் நிமித்தமாய், மனுஷன் செய்த மீறுதல் நிமித்தமாய் உண்டானவன் தான் அரக்கன்.
2: Because of the man's disobedience, because of man's sin, the giants were created.
3: அவன் எப்படி உருவானான் பாய்ட்டான், உருவம் எப்படி இருந்துன்னு பார்க்கலாம் இப்போ.
2: And because of man's sin they have come.
3: முதலாவது கோலியாத் ஒரு ராட்சதன்.
2: First of all Goliath is a giant.
3: The Goliath எப்படி இருப்பானா,
2: how the giant Goliath.
3: இப்போ லைவா உங்க கண்ணாடி கோலியாத் நிக்க வைக்கிற பாருங்களேன்.
2: I just bring before your eyes the Goliath.
3: ஒன்று சாமுவேல்,
2: First Samuel
3: 17 அதிகாரம் 4 வசனம்.
2: Chapter 17 and 4.
3: அப்பொழுது நடுவே நிற்பான், கோலியாத்தர் உயரம் 6 முழமும் ஒரு ஜானமா.
2: The height was 6 cubits and a span.
3: நல்ல கவனி, கோலியாத்தர் உயரம் எவ்வளவு?
2: What is the height of the Goliath?
3: 6 முழம் ஒரு ஜான்.
2: 6 cubits and
3: ஒரு கணக்கு சொல்றேன்.
2: I tell a story.
3: 1 முழம் 1 அடி, 6 முழம்னா 9 அடி, ஒரு ஜான் 3 அடி, 9 3 அடி. வேதாகம ஆராய்ச்சியா சொல்றாங்க, அந்நாட்கள் எல்லா மனுஷனும் 6 அடி மேல தான் இருந்தாங்களாம். வேதாகம ஆராய்ச்சியா சொல்றாங்க கோலியாத்தோட உயரம் 11 feet.
2: In those days and the height of Goliath is 11 feet. Normally 6 feet height the people will be there, but Goliath height is 11 feet.
3: 11 feet na evlo theriyungala, the tharaiyil irundhu mele or rod podungala, adha 11 feet.
2: And look at the from the floor from to the beam, that is the height.
3: 11 feet tall inga varra prasangam thanda appadi irukku nenikireenga.
2: The 11 feet man, if he comes, how it would be
3: height first floor thandudhu.
2: And it's a very tall man.
3: Guy need nana second floor poom bolude.
2: 9 feet means second floor.
3: Ana Chennai la adhu all thevada. Ena water can supply panna sonna madi ladder e thevala paருங்க.
2: And we need the ladder to apply all kind of painting.
3: Evlo periya uruvam paathinga.
2: Look at the height.
3: Aagiyal than desathile indha athana janangalum samasa Israel raanuvargalum ore oru Goliath ai paathu bayindhu nadunginaargal. Yenendral raatchadargal arakkargal migavum barakam saliya kaanapattargal. Oru saadhana manushar raatchadarodu porada mudiyadhu, avanodu yuddham seiyave mudiyadhu. Arakkala paathu janangal bayindhu nadunginaargal.
2: The entire troop of Israel before they were afraid of the great Goliath. His height was 11 feet.
3: Thodandha andha vasantha vaasinga pada.
2: You continually read.
3: அவன் தன் தலையின் மேல் தலையில ஹெல்மெட் போட்டிருப்பானா, அந்த ஹெல்மெட்டோட வெயிட் 5000 சேக்கலான வெங்கலத்தை ஒரு ஹெல்மெட் போட்டிருப்பானா.
2: And he had a helmet of brass upon his head and he was armed with a
3: ஒரு சேக்கல் 11.5 கிராம்,
2: 11.5 கிராம்
3: 5000 சேக்கல்னா 58 கிலோ.
2: And 5000 சைக்கிள் 558 kg. ஆமா,
3: கணக்காக 60 கிலோ வச்சுப்போம்.
2: Just calculate.
3: 60 கிலோ weight தலமல வச்சிருந்தான்.
2: He had a helmet of 58 kg.
3: எங்க வந்தானா, யுத்தத்துக்கு கடந்து வரானா.
2: He was walking for the battle.
3: நம்மளால 5 கிலோ provision தூக்க முடியலல.
2: But we could not take the provisions.
3: இங்க பாருங்க, 60 கிலோ weight வச்சு யுத்தத்துக்கு கடந்து வரான். தொடர்ந்து வாசிங்க.
2: He is walking with 60 kg on his weight.
3: அவன் தன் கால்களிலே வெங்கலத்திலே ஷூ போட்டிருக்காங்க. நம்ம எதில ஷூ போட்டுருவோம்?
2: Grips of brass upon his legs.
3: நம்ம எதில ஷூ போட்டுருவோம்?
2: What kind of shoe we wear?
3: Leather shoe, beta shoe, பிஞ்சு போன செப்பல் தான் போட்டுருவோம்ல.
2: We wear only beta and leather shoes.
3: இவன் பாருங்க, வெங்கலத்திலே ஷூ போட்டுருக்கானா.
2: He has the brass shoe.
3: ஆமா, 20 கிலோ இருக்காதா? அங்க ஒரு 40 கிலோ, தலையில ஒரு 60 கிலோ, 100 கிலோ ஆச்சு.
2: Again 40 kg, totally 100 kg.
3: வாசிங்க. தன் தோள்களின் மேல் வெங்கலத்திலே கேடையை வச்சிருந்தாங்க. நல்லா கவனிங்க, வேதாகம் ஆராய்ச்சி சொல்ற கோலியாத்தோட மார்பு, கோலியாத்தோட செஸ்ட் நாள் அடிந்துதான்.
2: He had greaves of brass upon his legs and target of brass between his shoulders.
3: நாள் அடினா இதுல இருந்து இந்த ஃபுல் ஃபிட் சைஸ், ரெண்டு ஃபுல் ஃபிட் சைஸ் தான் நாள் அடி பெஸ்ட். அதுக்கு ஒரு கேடையை வச்சிருந்தாங்க, அது ஒரு 100 கிலோ இருக்காதா? ஆக 200 கிலோ ஆச்சு.
2: 400 feet of brass, totally 200 kgs.
3: தொடர்ந்து வாசிங்க. அவருடைய ஈட்டி தாங்கினா என்ன அர்த்தம்னா, இருங்க இருங்க, அவருடைய ஈட்டி தாங்கினா என்ன அர்த்தம்? ஈட்டி வைக்கிற ஸ்டாண்டு, கீபோர்ட் ஸ்டாண்டா, மைக் ஸ்டாண்டா, அது போல அவரு ஈட்டி வைக்கிற ஸ்டாண்டு, நெசவுக்காரரின் அவருடைய ஈட்டின் அழகு. ஆமா, அவன் முழு ஈட்டியில் அந்த ஈட்டின் மனம் மாத்திரம் 7 கிலோ வெயிட் இருந்துதான்.
2: And the staff of his spear, it is 7 kgs.
3: ஆமா, அவன் முழு ஈட்டி ஒரு 50 கிலோ இருக்குமா? முகத்தை பார்க்க கூடாதபடி அவன் ஓடி ஒளிந்து
2: கொண்டான்.
3: அரக்களை பார்த்து பயந்து நடுங்கினார்கள்.
2: All were trembling before the giant
3: ராட்சதர்கள், அரக்கர்கள் மிகவும் பராக்கிரமசாலியாக காணப்பட்டார்கள்.
2: And they were mighty man.
3: ஒரு சாதாரண மனுஷன் ராட்சதனோடு போராட முடியாது, அவனோடு யுத்தம் செய்யவே முடியாது.
2: We cannot do battle at all before them.
3: இன்னும் ஒரே ஒரு ராட்சதன் சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ள கடந்து போகிறேன்.
2: With one incident I want to enter into the message.
3: 2 சாமுவேல் புத்தகம் 21 அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கப்போ.
2: 21 and 20.
3: 2 சாமுவேல் 21 20.
2: 2 சாமுவேல்.
3: இன்னும் ஒரு யுத்தம் காத்ரோ நடந்த போது கோலியாத்தோட ஹைட் ஒரு மனுஷன் இருந்தானாம். அவன் கைகளில் இந்த கையில் ஆர்வல், இந்த கையில் ஆர்வல் இருந்தான், இந்த கால ஆர்வல், இந்த கால ஆர்வல் இருந்தான், 24 வரல இருந்துதான். இவன் யாரா இருந்தானா? இவன ராட்சத பிறவியா இருந்தான்.
2: The another man we are seeing here in 2 Samuel 21:10, he was also giant.
3: ஆமா, இந்த கையில் ஆர்வல், இந்த கையில் ஆர்வல், இந்த கையில் இந்த கால் ஆர்வல்.
2: And
3: வருங்க, ஹைட் வெயிட் மாத்திரம் இல்ல, உடல் உறுப்புலாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஆகுது.
2: And he is having 6 fingers in hand and foot, everything.
3: நான் நினைக்கிறேன் உள்ள இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கூட டபுள் டபுளா இருக்குன்னு நினைக்கிறேன்.
2: Maybe all spares may be in double.
3: ராட்சதர்கள், அரக்கர்கள் மிகவும் பராக்கிரமசாலியாக காணப்பட்டார்கள்.
2: Giants were really mighty people.
3: ஒரு சாதாரண மனுஷன் ராட்சதனோடு போராட முடியாது, அவனோடு யுத்தம் செய்யவே முடியாது.
2: We cannot do the battle at all with the giants.
3: அரக்கர்களை பார்த்து ஜனங்க பயந்து நடுங்கினார்கள்.
2: The people are trembling before giants.
3: முதலாவது நாம் பார்த்தோம், தேவகுமாரர் மனுஷ குமாரத்தில் ஒன்றாக
2: என்ன Goliath is the giant.
3: The Goliath enna pannuvana?
2: What he does?
3: 1 Samuel
2: 1 Samuel
3: 17 am adhigaram
2: 17
3: 10th vasanam
2: verse 10
3: 17 10
2: 17 and 10
3: pennam and Philistine naan indre dinam Israeludeya senagale nindithen போதும் போதும் என் கண்மான லிவிங் காட் சபை விசுவாசிய நல்லா கவனிங்க. இந்த கோலியாத் என்ன பண்ணுவானாம்? இந்த அரக்கன் என்ன பண்ணுவானாம்? தினமும் கத்திரி பிள்ளைகள் இருக்கிற பாலைத்தினராக கடந்து வருவானாம். தினமும் கத்திரி பிள்ளைகள் இருக்கிற பாலைத்தினராக கடந்து வந்து கத்திரி பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நிந்திப்பானாம், அவமானப்படுத்துவானாம், அவதூறான வார்த்தைகளை பேசுவானாம், பிரச்சனைகளை கொடுப்பானாம், போராட்டத்தை கொடுப்பானாம், யுத்தத்துக்கு அழைப்பானாம்.
2: The Goliath defied the armies of Israel this day and gave me a man that we might fight together. So he was really, irritating the people of Israel.
3: அப்போ யாரெல்லாம் நமக்கு பிரச்சனையை கொடுக்கறானோ, யாரெல்லாம் நமக்கு போராட்டத்தை கொடுக்கறானோ, யாரெல்லாம் நமக்கு கவலையை கொடுக்கறானோ, யாரெல்லாம் கண்ணீரை கொடுக்கறானோ, யாரெல்லாம் நமக்கு உபத்திரத்தை கொடுக்கறானோ, யாரெல்லாம் அவமானத்தை கொடுக்கறானோ, அவன்தான் நம்ம வாழ்க்கையில காணப்படுகிறான். ஹல்லேலூயா.
2: And the giant is having all kinds of qualities.
3: ஏனென்றால் பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், உபத்திரவங்கள், அவமானங்கள், நிந்தைகள் அரக்களை காட்டிலும் பல மடங்கு பராக்கிரமம் உள்ளது.
2: All these reproaches, all these terrible things are more than the giant.
3: ஒரு சாதாரண மனுஷன் பிரச்சனையோடு போராட முடியாது.
2: We cannot fight with the battle.
3: ஒரு சாதாரண மனுஷன் கவலைக்கிறது போராட முடியாது.
2: We cannot fight with the
3: ஒரு சாதாரண மனுஷன் அவமானத்தோடு போராட முடியாது.
2: You cannot fight with the
3: shame. பிரச்சனைகள் தான் அரக்கர்கள்.
2: And all the problems are giants.
3: நம்ம சொல்றோம்ல இந்த ஆளு தான் பிரச்சனை சொல்றோமா?
2: We see the problem here.
3: Solringla illiya?
2: We are saying always problem.
3: Inda lady alta prachana, inda bombley alta prachana solrama?
2: We see problem because of this
3: lady. Avanga ratchadan illa.
2: They are not giants.
3: Avangalukulla endu elumbudhu pathinga or prachana.
2: And whatever there is inside, there is the
3: anda prachana da arakan.
2: That problem is giant.
3: Prachana husband kattan kuda varalam.
2: It may be from husband.
3: Amma anga husband ratchadan illa.
2: Husband is not the giant.
3: Avarkulla endu elumbudhu pathinga or prachana.
2: The problem inside of him
3: and the prachana da arakan,
2: that problem is the giant.
3: Or chinna udaharana sollungalengla.
2: I want to make an example.
3: Palam palamla seriya uppu pollana.
2: If you don't put
3: chinna sanda periya sandaya maarum.
2: When you don't put the salt in the sambar, then problem will come.
3: Periya sanda tattu paragum,
2: and then it will become big fight.
3: Adhe tattu hospital povom.
2: Then same way they go to the hospital.
3: And the prachana da arakan veetukara rakshadan illa.
2: That problem is the giant, not the husband.
3: குடிச்சிட்டு வந்து கலட்டா பண்றாரா?
2: If he drinks and makes the pain,
3: தகாத வார்த்தை திட்டுறாரா?
2: Maybe speaking wrong words.
3: மனைவியை சொந்த விலாயலமா நினைக்க மாட்டாங்க.
2: They may not be thinking they are the rib of
3: அடிமையை போல் நடத்துவாங்க.
2: Maybe like slavery they conduct.
3: அநேக ஸ்திரீகள்
2: many women.
3: கணவன்ல இருந்து எழும்புகிற சில பிரச்சனைகளை
2: all the problems
3: பெற்ற தாயத்தில் கூட சொல்ல முடியாதபடி
2: they cannot even say outside.
3: தன் இதயத்தில் வைத்து அழுது கொண்டிருப்பார்கள்.
2: They keep in their heart, they weep.
3: ஐயோ என் பிரச்சனை யார் இடத்துல போய் சொல்வேன்?
2: Where can I say my problems?
3: பிரச்சனைகள் அரக்கர்கள் சார்.
2: And the problems are giants.
3: பிரச்சனையோடு சாதாரண மனுஷன் போராட முடியாது.
2: You cannot fight with the problems.
3: பிரச்சனை யார் கட்டினா வரலாம்.
2: And maybe you get problems.
3: உங்க மனைவி கிட்ட கூட வரலாம் பிரச்சனை.
2: It may be coming from your wife.
3: சில சொல்வாங்க பாருங்க.
2: Some may say.
3: எங்க வந்து இந்த ராட்சசிய கல்யாணம் பண்ணு சொல்றாங்களா?
2: They say I marry the women.
3: சிரிக்கிட்ட பார்த்தா நிறைய பேர் வீட்டுல சொல்றாங்க போல இதுல.
2: Nothing they say.
3: நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்திரீங்க வெளிநாட்டில் இருக்கிற ஸ்திரீங்க போடலாம் இல்ல.
2: It's not like foreign ladies.
3: இந்தியாவில் ஒட்டுமொத்த லேடிஸ் ஒரே ஒரு பிரச்சனை தான். ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரே நம்ம இந்தியால ஒரே ஒரு பிரச்சனை தான்.
2: Only one problem in India.
3: ஞானமா குடும்பத்தை கிடையாது.
2: They don't conduct the family properly.
3: புத்தி உள்ள ஸ்திரீ சத்தமா தான் சொல்லுங்களேன்.
2: The wise women.
3: ஒரு ஒரு ஒரு வைப்ரேஷன்ல ஒரு லைட் அதை உடைத்தோம்.
2: The wise women can conduct the family.
3: புத்தி உள்ள ஸ்திரீ எங்க இருந்து கட்டுறது? இவங்க ஓடு தனியா, ஓல தனியா, ஜன்னல் தனியா, பேத்து பேத்துங்கிறாங்க.
2: The wise women and they build the house.
3: எல்லா லேடிஸ் சொல்ற ஒரே வார்த்தை தெரியுங்களா?
2: All the ladies used to say
3: விளம்பரத்தை பார்த்து வாழாதீங்க. Advertisement.
2: Don't live according to the advertisement.
3: டிவிய திறந்தா விளம்பரம், பேப்பர் திறந்தா விளம்பரம், பக்க தக்கவரம் வரும், சர்ச்சு விளம்பரம் போவோம்.
2: The advertisement is coming everywhere.
3: ஆமா. சர்ச்சு
2: வருமானத்தை you live according to your income.
3: Under 10000 rupees varumana kudukkarara?
2: The Lord gives 10000.
3: 9000 rupees kudunathunga.
2: You conduct your family within 9000.
3: Amma 20000 varuda?
2: If you get 20000,
3: 15000 la kudumanathunga.
2: You conduct your family in 15000.
3: 1 lakh varuda?
2: If you get 1 lakh,
3: 60000 la kudumanathunga.
2: You conduct the family at 60000.
3: Na solra kattadi pillinga kadana vaangukoda installment la vaangukoda.
2: You should not borrow loan and you should not.
3: Hallelujah.
2: Hallelujah.
3: Andarku theriyadhu edhedhu appappa kudukunaanu.
2: The Lord knows how to give, when to give.
3: அடுத்த நாள் என் பொண்ணோட பர்த்டே வந்தது.
2: I had a birthday of my daughter.
3: போய் டிரஸ் எடுக்கலாம்னு போயிருந்தோம்.
2: We went to purchase a dress.
3: என் வைஃப் சொன்னாங்க, ஏங்க எனக்கு ஒரு புடவை எடுத்துக்கணுங்களேனாங்க.
2: My wife said I want to have a sari.
3: சரி அந்த கடைக்கார லேட்டஸ்ட் டிசைன் இருந்தா எடுத்து போடுன்னே.
2: And the shopkeeper they put the latest designs.
3: அவன் எடுத்து போட்டான்.
2: He put all the sarees.
3: சாதாரணமா இருந்தது அது.
2: It was very simple.
3: அம்மா நான் எவ்வளவு ஏன் கேட்டேன்.
2: I asked how much.
3: 20,000 sonna.
2: He said 20,000.
3: Ana stunta ninte.
2: I got shocked.
3: Enna ya 20,000 solriye adu kada enna special kada.
2: What is the special in this saree?
3: Avan sonna zip vacha saree adu. Oru oru podava onnu da mundana illa 10 mundana 10 blouse.
2: And you have 10 kinds of blouses.
3: 20 aayidla thodangana. வருமானம் கொஞ்சம்
4: மாறுமா?
3: 20 colors change ஆகும்.
4: There are 20 colors.
3: ஆமா. அப்படி ஒரு புடவை தேவைதான்.
4: Is it necessary?
3: வீட்ல yellow colorல கனவு நினைச்சீங்க. மெயின் ரோடு வரும்போது ப்ளூ கலர், சர்ச்சுக்குள்ள வரும்போது ஒயிட்ல, ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்துடலாம் பாருங்க.
4: When you come to church it become white and when you go outside it is red or yellow.
3: அதோட இன்னொரு முக்கியம், கரண்ட் கட் ஆயிச்சுனா லைட் தேட வேணாம். புடவையில இருக்கிற சுவிட்ச் போட்டாலே போதும்.
4: If the power is cut you can switch on your sari.
3: Hallelujah.
4: Hallelujah.
3: வர வருமானம் கொஞ்சம்.
4: The income is less.
3: வருமானத்துக்கு ஏத்த செலவு செய்யணும்.
4: You have to spend accordingly.
3: ஒரு குடும்பம் கட்டப்படணும்னா அது உங்க கையில தான் இருக்குது.
4: If the family has to be built it is in your hand.
3: எந்த பிரச்சனையும் நான் சமாளிச்சிரலாம். எந்த பிரச்சனையும் நான் சமாளிச்சிரலாம்.
4: Any problems you can solve.
3: பிள்ளைகள் நிமித்தமா எழும்புகிற பிரச்சனைகளை எந்த குடும்பத்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாது.
4: The problems from the children you cannot do battle against it.
3: குடும்பம் சமாதானமா போயிருக்கும்.
4: And the family may be in
3: சில வாலிபர் நிலைகளை காவல் நிலையத்துல தான் பார்க்கலாம்.
4: The young boys may be giving lot of problems.
3: பலவிதமான போதை பொருட்களுக்கு அடிமையா காணப்படுவா.
4: They are addict for all drugs.
3: வேலைக்கு போகாம ஸ்கூலுக்கு போகாம சும்மா சுத்தின வருவாங்க.
4: They just roaming around and come without going to school. அநேக
3: பெற்றோர்கள்,
4: many parents,
3: தன் பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருப்பார்கள்.
4: They are worrying about their children.
3: குறிப்பாய் பெண்கள், வாலிப பெண் பிள்ளைகள் நிமித்தமாய் வருகிற அவமானங்களை எந்த குடும்பத்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாது.
4: And the family cannot bear the young daughter's shame conditions.
3: வேலை செய்கிற இடங்கள்ல மேல் ஆபீசர், சூப்பர்வைசர், முதலாளி இவன் சண்டே தான் வேலைக்கு வரலன்னுவா.
4: In the job site and you can they will ask to come on Sunday also.
3: முதலாளி ஏத்து பேச முடியுமா?
4: Can you resist the
3: manager? ஏத்து பேச முடியுமா?
4: Can you resist your manager?
3: குறிப்பாய் பெண்கள் வேலை செய்கிற இடங்கள்ல வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கும்.
4: The problems you cannot even tell it out.
3: நம்மளுக்கு விரோதமா எழும்புகிற பொய் சாட்சிகள்,
4: all the false witnesses,
3: நம்மளுக்கு விரோதமா எழும்புகிற கோர்ட் கேஸ்கள்,
4: all court cases,
3: தீராத வழக்குகள்,
4: and all kind of
3: கொலை மிரட்டல்கள். எத்தனை பேர் கொலை மிரட்டல் வந்து நினைக்கிறீங்கல்ல?
4: Have you got any murder?
3: கணவன் மனைவிக்குள்ள காணப்படுகிற சந்தேகங்கள்,
4: the doubts between the family members,
3: இவைகள் அரக்களை காட்டிலும் பல மடங்கு பராக்கம் உள்ளது.
4: They are very very great, more than the giants.
3: இவளோடு சாதாரண மனுஷன் போராடவே முடியாது.
4: It is very difficult to battle against it.
3: Hallelujah.
4: Hallelujah.
3: என் கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே,
4: dear children of God,
3: கோலியாத் ஒரு ஜெயன்.
4: Goliath is the giant.
3: கோலியாத் ஒரு சமாளிக்க முடியாத பிரச்சனை.
4: He cannot even fight with them.
3: அப்போ எதெல்லாம் நம்மளுக்கு சமாளிக்க முடியாத பிரச்சனையோ,
4: வாட் எவர் மே பி தி ப்ராப்ளம்ஸ்,
3: அதுதான் நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற அரக்கன்.
4: தட் இஸ் தி ஜெயண்ட்.
3: ஹல்லேலூயா.
4: ஹல்லேலூயா.
3: உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சமாளிக்க முடியலையோ அதுதான் உங்க வாழ்க்கையில காணப்படுகிற அரக்கன். ஹல்லேலூயா.
4: அண்ட் வாட் எவர் இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் யுவர் லைஃப், தட் இஸ் தி ஜெயண்ட்.
3: இந்த சமாளிக்க முடியாத கோலியாத்தை தாவீது எப்படி ஜெயிச்சாரு? எப்படிங்க ஜெயிச்சாரு?
4: How did David overcome the Goliath?
3: சொல்லுங்க பாலா, எப்படி ஜெயிச்சாரு அவரு?
4: How did he overcome?
3: கூழாங்கல் இல்லையா?
4: It's a small stone.
3: இல்ல இல்ல, 17th அதிகாரம் 10th வசனம் வாசிங்க பாக்கலாம்.
4: 17 and 10.
3: 45th வசனம், verse 45 வாசிங்க.
4: 45.
3: அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நானோ நீ நிந்தித்த இராணுவல் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினால உங்ககிட்ட வரேன். ஹல்லேலூயா.
4: பட் ஐ கம் டு யூ இன் தி நேம் ஆஃப் தி லார்ட் ஆஃப் ஹோஸ்ட்.
3: கூழாங்கல்லால் அல்ல,
4: நாட் தி ஸ்மால் ஸ்டோன்,
3: கர்த்தரின் நாமத்தினால வரேன்.
4: ஐ அம் கமிங் இன் தி நேம் ஆஃப் தி லார்ட்.
3: என் கண்மான லிவிங் காட் சபை விசுவாசியே,
4: தி சர்ச் ஆஃப் தி லிவிங் காட் பிலீவர்,
3: யாராயிருந்தாலும் சரி,
4: ஹூவர் யூ ஆர்,
3: கர்த்தரின் நாமம் இருக்குமானால்,
4: இஃப் யூ ஹேவ் தி நேம் ஆஃப் தி லார்ட்,
3: இயேசுவின் நாமம் உன்னுக்குள்ள இருக்குமானால்,
4: யூ ஹேவ் தி நேம் ஆஃப் ஜீசஸ்,
3: இயேசுவின் நாமத்தை நீ பயன்படுத்தும்போது,
4: when you use the name of
3: Jesus, இயேசுவின் நாமத்தை உள்ளத்திலே

0: சொல்லாம் தட்டக்கூடாது, அதெல்லாம் உள்ளுக்குள்ள வரணும்.
1: இட் சுட் கம் ஃப்ரம் யுவர்
0: எங்கெல்லாம் இயேசுவின் நாம உயர்த்தப்படுது அங்கெல்லாம் கை தட்டி பாருங்க, ஆண்டவர் உயர்த்துவார்.
1: வேர் எவர் தி நேம் ஆஃப் ஜீசஸ் இஸ் லிஃப்டட் அப் யூ ஹேவ் டு கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் யூ கேன் சீ தி க்ளோரி ஆஃப் காட்.
0: நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் என் ஆண்டவராக இயேசு சாதாரணமானவர் அல்ல.
1: அவர் ஜீசஸ் இஸ் நாட் ஆர்டினரி.
0: நீங்கள் நானும் ஆராதிக்கிற என் ஆண்டவராக இயேசு சர்வவல்லமுள்ள ஆண்டவர்.
1: தி லார்ட் ஹூம் வி வர்ஷிப் அண்ட் ஹி இஸ் தி
0: ஹல்லேலூயா. அந்த சராசலங்க படைத்தவர், வானாதி வானங்கள் கொள்ளாதவர், ஏழு நட்சத்திரங்களை கையில் ஏந்தவர், செங்கடல் இரண்டாய் பிளந்தவர், யோர்தானை பின்னாக ஓட செய்தவர்.
1: நீங்க
0: நானும் வாழ்கிற உலகத்துல பிசாசின் தலையை நசுக்க வல்லமைப்பட்ட ஒரு நாமம் உண்டானால்,
1: நீங்கள்
0: நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசுவின் நாமம் மாத்திரமே.
1: Lord, whom we worship, the name of the Lord Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தணும்.
1: Every day you have to use the name of Jesus.
0: ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்தை உள்ளத்துல வைத்திருக்கணும்.
1: Every day you have to keep the name of Jesus.
0: ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்துக்கு முதலிடம் கொடுக்கணும்.
1: And you have to give the priority for the name of Jesus.
0: ஐயா, நான் இயேசுவின் நாமத்துக்கு முதலிடம் கொடுக்கறேன்னு சொல்ற மாதிரி கை தூக்கி பாக்கலாம்.
1: You can lift your hands. I am giving priority to the Lord, the Lord Jesus.
0: உண்மைதான் பேசுறீங்க. Say yes or no. உண்மைதானே பேசுறீங்க.
1: Are you saying truth or not?
0: போய் பேசல.
1: Not lie.
0: எத்தனை மணிக்கு ஆராதனை?
1: How many, at what time the service?
0: எத்தனை மணிக்கு ஆராதனை?
1: At what time the service?
0: 9 o'clock?
1: Is it 9?
0: 8:30?
1: 8:30.
0: 8:30 ஆராதனை எத்தனை மணிக்கு வரணும்?
1: 8 o'clock service, how out, what time you have to come?
0: எத்தனை மணிக்கு வரணும்?
1: At what time I should come?
0: 8:29. எத்தனை மணிக்கு வரணும்?
1: 8:29.
0: ஆமா. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ இல்லையோ. பிரம்மாண்டமான சபையில பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் பேசியிருக்கேன், சின்ன ஆலயத்திலே பேசியிருக்கேன். பெரிய ஆலயமோ சின்ன ஆலயமோ,
1: இட் மே பி பிக் சர்ச் ஆர் ஸ்மால் சர்ச்,
0: எந்த ஸ்டேஜுக்குள்ள போனாலும் ஒரு பயத்தோட நடுக்கத்தோட தான் அங்க போவேன்.
1: I go with all trembling.
0: ஏன் தெரியுங்களா?
1: Because
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: 4 மணிக்கே இங்க வந்து சிங்காசனம் போட்டு அமர்ந்திருப்பாரா?
1: 4 o'clock itself he will come.
0: என் பிள்ளைகள் எல்லாம் வர போறாங்க.
1: And
0: என் நாமத்தை உயர்த்த போறாங்க.
1: Lift up my name.
0: துதித்து பாட போறாங்க.
1: And sing.
0: ஆண்டவர் ஆவலாய் வந்து அமர்ந்திருப்பாரா?
1: With a great desire the Lord used to sit.
0: நம்ம வாழ் சர்ச்சைக்கு நிர்விசாரமா வருதுனால தான் பல அடி, பல பிரச்சனை, பல போராட்டம்.
1: And if you don't come at right time, there are lots of problems we face.
0: வேதம் திட்டம் தெளிவா அழகாய் சொல்கிறது.
1: The Bible says very clearly.
0: கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாம், நீதிமான்கள் அதுக்குள்ள ஓடி சுகமா இருப்பாங்களாம்.
1: The name of the Lord is the great strong tower. The righteous will go into it and be saved.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இயேசுவின் நாமம் எப்படி? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகனானது. What is mean by துருகம்?
1: The name of the Lord is the strong tower.
0: துருகனா டவர்,
1: டவர்.
0: ஆமா, இயேசுன்ற நாமன்ற டவர்ல ஏறி நின்னீங்கன்னா, அண்ணா நகர் டவர்ல நின்னா சென்னையே தெரியாது, முதல்ல தெரிஞ்சிருந்தது. பாரிஸ் ஈஃபில் டவர்ல நின்னீங்கன்னா பாரிஸ் ஃபுல்லா தெரியும். ஆனா இயேசுன்ற நாமன்ற டவர்ல நின்னீங்கன்னா, உலகத்துல உக்ரைன்ல என்ன நடக்குது, கொரோனா காரன் எந்த சந்தில வரான், இந்த டவர்ல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். ஹல்லேலூயா.
1: When you stand on the name of the Lord, the tower, you can see the entire world.
0: கர்த்தர் நாமத்துக்கு முதலிடம் கொடுங்க.
1: And give the priority to the Lord's name.
0: ஹல்லேலூயா. அடுத்த வேலை சாப்பாடு இல்லாம இருக்கலாம்.
1: You may not have food.
0: நல்ல துணிமணி இல்லாம இருக்கலாம்.
1: You may not have dresses.
0: உன் கணவன் உன்னை மறந்து இருக்கலாம்.
1: You may not have proper income.
0: உன் மனைவி உன்னை தள்ளி இருக்கலாம்.
1: Maybe your wife is far away.
0: நீ பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கலாம்.
1: Children may come against you.
0: உங்க கூட பிறந்தவங்க துரோகம் செய்திருக்கலாம்.
1: Maybe the one who born with you.
0: சமூகத்தில நல்ல அந்தஸ்து கூட இல்லாம இருக்கலாம்.
1: May not be having good position in the society.
0: ஒருவேளை bank balance ஜீரோவா கூட இருக்கலாம்.
1: Value may be zero.
0: எது இல்லாம இருந்தாலும் சரி.
1: Whatever it may be.
0: நீங்க சாதாரண ஆள் நினைச்சா செத்து போற வரைக்கும் நீங்க சாதாரண ஆள் தான்.
1: And you may be very simple even till die.
0: உங்களோட இருக்கிற ஆண்டவர் இயேசு பெரியவர் நினைச்சீங்கன்னா, உங்களை காட்டுல விசேஷமான ஆள் இந்த உலகத்துல யாரும் இல்ல.
1: And the Lord, the Jesus is very special. When you have Jesus in you and you are special.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இயேசுவின் நாமத்துக்கு முதலிடம் கொடுங்க. ஹல்லேலூயா.
1: Give first priority to the Lord's name.
0: கடந்த நாள்ல ஒரு சபையில போய் ஊழியம் செஞ்சிட்டு வந்தேன்.
1: I went to a church and did ministry.
0: அங்க அந்த பாஸ்டர் போன் பண்ணாரு.
1: The pastor called me.
0: ஐயா, எங்க சபையில ஒரு விசுவாசி ஜெபம் பண்ணி ஆண்டவர் மிராக்கிள் பண்ணாரு.
1: The Lord has done

0: miracle through the prayer.
1: அதே குடும்பத்துல ஒரு பிரச்சனையானார்.
0: Same problem in the family.
1: என்ன பிரச்சனைன்னு கேட்டேன்.
0: I asked what is the problem.
1: ஒரு அம்மாக்கு 35 வயசு.
0: One woman has 35 years.
1: கவர்மெண்ட்ல வேலை செய்றாங்க.
0: She is working in government job.
1: ஆபீஸ்ல எழுதிட்டே இருந்தாங்களா?
0: She was writing in the office.
1: நரம்பு ஸ்டக் ஆயிச்சு. நரம்பு ஸ்டக் ஆயிச்சு.
0: The nerve got struck.
1: ஆமா அப்படியே நின்னு போச்சு கையில.
0: The hand was just stopped.
1: கண்ணெல்லாம் நின்னு போச்சு.
0: The eyes were stopped.
1: வாய் பொளந்தது மூட முடியல.
0: The mouth could not be closed.
1: ஒரு ஸ்டாச்சூ மாதிரி ஆயிட்டாங்க.
0: It has become like statue.
1: அம்மா என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன்.
0: I asked what did you do?
1: அந்த அம்மாவால தூக்கு அந்த அம்மாவை தூக்க முடியல.
0: They could not carry him.
1: அதனால ஆபீஸ்ல அந்த சேரோட நாங்க கொண்டு போனோம் நாங்க.
0: With the chair they have taken.
1: டாக்டர் என்ன சொன்னாரு?
0: What doctor said?
1: அதெல்லாம் சரியாடான்டா டாக்டர்.
0: It will become all right.
1: ஒரு நாளைக்கு ஒரு ஊசி.
0: The injection in one day
1: 10 naali 10 oosi potta normal aayidan tar doctor.
0: 10 injection in 10 days it will become normal.
1: Or oosi 50000 rupaya.
0: 50000 one injection.
1: Yola
0: how much
1: narambu vela serana or oosi yolanga solunga sathama solunga paala yola
0: one injection is
1: 50000
0: 50000 rupees.
1: 10 oosi 5 lakh rupaya bill kattom.
0: 5 lakh
1: narambu vela seyalana.
0: If the nerve is not working
1: anamavala breathe panamulla swasikamulla moochu vidamulla.
0: She could not breathe.
1: ஆக்சிஜன் வச்சிருக்காங்க.
0: They keep the oxygen.
1: ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபாயா?
0: 1 hour 100 rupees.
1: எப்போ? அப்போ கொரோனாக்கு முன்னாடி.
0: Before corona.
1: ஆமா 1 hour க்கு 100 ரூபாயா? ஒரு நாளைக்கு 2400 ரூபாய்.
0: 2400 per day.
1: 10 நாளைக்கு 24000 ரூபாய் பில் கட்டணும்.
0: 10 days 24000.
1: எதுக்கு?
0: For what?
1: மூச்சுன்னா, பிரீத் பண்ணனா, சுவாசிக்கறனா?
0: To breathe.
1: 10 நாளைக்கு 24000 ரூபாய் பில் கட்டணும்.
0: And 10 days 24000.
1: இன்னைக்கு 5 வருஷமா 10 வருஷமா 50 வருஷமா 60 வருஷமா வெள்ளத்தின் மிஞ்சி 80 வருஷமா மூச்சு விடுறீங்களே சுவாசிக்கிறீங்களே ஜீவனோடு இருக்கீங்களே பில்லா கட்டிருக்கீங்க ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்காரு அதுவே கிருபை.
0: You are breathing 5 years or 10 years or 60 years and you are breathing with all free oxygen.
1: 1 2 3 4 5 6 7 8 9 10
0: only
1: 12 பேர்
0: 12
1: வைரமாஞ்ச கட்டையாரு நாட்டு கட்டையாரு ஊட்டு கட்டையாரு ஆண்டவர் ஜீவன் கொடுத்தாதான் இருக்க முடியும் ஹல்லையா.
0: The Lord gives life then only you can live.
1: இயேசு உங்களுக்கு ஜீவன் கொடுத்தாதான் இருக்க முடியும் ஹல்லையா.
0: The Lord Jesus gives your life then only you can live.
1: ஹல்லையா.
0: Hallelujah.
1: இந்த கை தட்டின 12 பேரும் கை தட்டாதவங்களுக்காக நான் சொல்றது சத்தமா சொல்றீங்களா?
0: Have you say can you say
1: நல்ல சத்தமா சொல்றீங்களா?
0: Loudly can you say
1: கோடி கோடியா பணந்து சொல்லுங்க பார்க்கலாம்.
0: கோடி
1: கோடி கோடியா பணந்தது
0: crores of money I had
1: solunga container container panam irundhathu
0: I have containers of money
1: adhigaram irundhathu
0: I have authority
1: vallam irundhathu
0: I have power
1: tamil nadu kaalla undathu
0: tamil nadu fell
1: yaar kaalla undathu andha amma kaalla undathu
0: they all fell
1: kodi kodiya panam irundhanga
0: crores of money
1: container container irundhatha
0: containers of money
1: adhigaram irundhatha
0: authority
1: MLA MP mantri councilor modala tire irundha
0: adana MLA MP they fall down at their
1: adhigaram irundhathu vallam irundhathu
0: she had power
1: sign potta kaiyathu potta சட்டம் மாறும்.
0: If she signs and the law will be changed.
1: அண்ணா 2019 பாக்க முடிஞ்சதா?
0: 2019
1: she did see. செல்வாக்கு இருந்தது அதிகாரம் இருந்தது வல்லம் இருந்தது 2019 பாக்க முடியல.
0: She could not see 2019 she had everything.
1: நம்ம கிட்ட அடுத்த வேளை சாப்பாடு இல்ல.
0: She could not eat properly.
1: நம்ம நம்ம பசங்களே நம்மள மதிக்க மாட்டேன்றாங்க.
0: And people are not responding.
1: நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல.
0: We don't have anything.
1: ஆனா நம்ம பாரு 2019 2020 கொரோனா ஒண்ணாதல்ல ரெண்டாவதல்ல 2021 2022 பாதி வருஷம் முடிச்சு உட்கார்ந்திருக்கமே நம்ம எவ்வளவு விசேஷமான ஆள் பாரு ஹல்லேலூயா.
0: 22 and in half way the Lord is protecting us.
1: முதல்ல
0: first of all
1: கொரோனா பார்த்து நாம பயந்தோம்.
0: We got afraid of corona.
1: இப்போ கொரோனா நம்மள பார்த்து பயந்துது.
0: Corona is afraid of us.
1: எவ்வளவு பெரிய ஆளு பாருங்க நீங்க இல்ல.
0: What a great people you are.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சுகத்த மாத்திரை கொடுங்க நல்ல பலத்த ஆண்டவர் கொடுத்திருக்காரு.
0: The Lord is giving long.
1: பலத்த மாத்திரை கொடுங்க நல்ல வருமான தாண்டர் கொடுத்திருக்காரு.
0: The Lord has given the good income.
1: கொடுத்த வருமானத்துல அட்லீஸ்ட் 10ல ஒரு பங்கு கர்த்தர் நாமத்துக்கு கொடுக்கணும்.
0: And you have to give at least 1/10 to the Lord's name.
1: நிறைய பேர் கஷ்டம் 10ல ஒரு பங்கு கொடுக்கறானா?
0: And if you don't give 10%
1: நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற நான் ஏன் 10 பங்கு கொடுக்கணும்?
0: I earn hardly how should I give 10%?
1: அப்படி கஷ்டப்பட்டலாம் கொடுக்கவேணாம்.
0: Need not struggle and give
1: piravile kandiriyada paathirukingala
0: and have you seen
1: piravi kurudan paathirukingala illaya
0: paathirukingala
1: illiyanga
0: have you seen the born blind
1: piravi kurudanukku pacha color na enna theriyuma
0: does he know the green color
1: sathama sol theriyuma theriyada sagap color
0: red color
1: vaano
0: sky
1: bhoomi
0: earth
1: nila suryan
0: moon and sun
1: bus train paathirupana
0: stars and a bus or train did he see
1: பாத்திருப்பானா இல்லையாங்க
0: whether he has seen or not
1: பாத்திருக்க மாட்டான்
0: never
1: சென்னை எப்படி இருக்கும் தெரியாது பறக்கும்போதே குருடு அவன்
0: doesn't know about chennai
1: ஆமா
0: தான்
1: அப்பா அம்மா முகம் எப்படி இருக்கும் தெரியாது
0: he cannot see anything
1: தன் மனைவியோட முகம் எப்படி இருக்கும் தெரியாது
0: cannot see the face of the wife
1: தான் பிள்ளையோட முகம் எப்படி இருக்கும் தெரியாது
0: cannot see the face of the children
1: அவளை ஏன் போறீங்க கண்ணாடியில தான் முகத்தையே பார்க்க முடியாத பிறவி குருடு நாம் வாழ்கிற இதே உலகத்துல நம்மளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் நமக்கு அழகான கண்களை கொடுத்து எல்லாவற்றையும் பார்க்க முடியா எல்லாவற்றையும் ரசிக்க முடியா எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டிய ஆண்டு கிருபை செய்திருக்காரு எத்தனை அன்புல நல்ல ஆண்டவர் ஆராதிக்கிறோம் ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் சோதரிக்க துதிக்க
0: God. The Lord has given the good eye and we could see everything. The Lord has blessed us. We have to praise him.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க என்ன பாக்குறீங்க நான் உங்களை பாக்குறேன் பே பண்றீங்களா
0: and I am seeing you you are saying
1: நம்ம நல்ல வசந்த கேக்குறாங்க நம்ம நல்ல வசந்த இந்த முன்னாடி இருக்கிற அந்த ஐயா பின்னாடி இருக்கவங்க ஒரு சிலர் இந்த பக்கம் எல்லாம் நல்ல வசந்த நீங்க என்ன பாக்குறீங்க நான் உங்களை பாக்குறே பே பண்றோமா
0: you are listening to my words and you are watching
1: செல் போனுக்கு பே பண்றோம்
0: and we play with cell phone
1: குடிக்குற தண்ணிக்கு பே பண்றோம்
0: we pay for
1: internet க்கு பே பண்றோம் போனுக்கு பே பண்றோம்
0: we pay for the water
1: நீங்க யோசிச்சு பாத்துக்கிங்களா நீங்க
0: any time you talk
1: ரெண்டு கையிலம நிறைய பேர் இருக்காங்க
0: many people don't have
1: கால்ல சாப்பிறறலாம் இருக்காங்க
0: they eat through the legs
1: ரெண்டு கை ரெண்டு கால் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க
0: without legs without hands they are living
1: பாத்துறவங்க அவனால எழுந்து போக முடியாது
0: they cannot even stand up
1: ஆண்டவர் நம்மள அப்படியே கொண்டு வந்திருக்காரு
0: did the lord create us like
1: சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு
0: with the health
1: அவர் ஆராதிக்கமடியா சுத்திக்கமடியா நாமத்தை வைத்தமடியா கொண்டு வந்திருக்காரு எத்தனை அன்புள்ள நல்ல ஆண்டவராக இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம்
0: the lord Jesus we how much he blessed us and how much we have to worship him
1: hallelujah sugatha matra kudukra nalla balatha kuduthirkar
0: and the lord has given the strength also
1: balatha matra kudukra nalla varumanatha kuduthirkar
0: the lord has given the gifts also
1: kudutha varumathile 10la or pangu katha namathu kudukanum
0: and we have to give the 1/10th of the tithe
1: ethana perku aasa la kanmala sabha 10000 per konda sabaya maarana ethana perku aasa
0: the living the church of the living god should have 10000 people
1: இந்த அலையில எல்லாம் பத்தாது
0: this hallelujah is not sufficient
1: ஒரு குத்து குத்துன மூக்குல ரத்தம் வரணும்
0: and if you
1: யார் மூக்குல
0: get blood
1: யார் மூக்குல
0: from whose nose
1: பிசாசு மூக்குல வரணும் hallelujah
0: the nose of the devil
1: எத்தனை பேர் காசு திரும்பமா சொல்றேன் இந்த சபை 10000 பேர் கொண்ட சபையா மாறணும் சொல்ற மாட்ட அலையில சொல்ல பாரு
0: become 10000 people
1: இந்த சபை வளரும்
0: the church should grow
1: ஆத்துமாக்களால் நிரப்பப்படும்
0: it has to be filled with the soul
1: hallelujah
0: hallelujah
1: Hallelujah sana valaruma sabha
0: when you say hallelujah will it grow
1: valaruma valarada
0: will it grow or not
1: pastor ivanga system ella maatanum inime
0: we have to change the system
1: varumbod sanitizer adukapra oru mask adala kudukringle
0: and you have sanitizer
1: kudai or note kudunga pastor
0: and again you have to have notebook
1: ellarku or roll number kudunga
0: you have to have the
1: and the note la avanga friends per la solunga
0: you have to write all your friends name
1: amma rendavathu page la relations per la solunga
0: the relatives name in the next page
1: moonavathu page la neighbors per solunga
0: neighbors names in another page
1: naalavathu page colleague kuda vela seranga padanga verla avanga per la edunom
0: even the colleague's name
1: inda sabaiyila kulla irukanga edunala 20000 per eduvanga pastor
0: and you can write 20000 names
1: 20 per enak theriyadhu solama kai thunga paakalam
0: anybody can say
1: 20 பேர் தெரியலனா நீங்க ஹிந்தி காரங்க அர்த்தம்
0: I don't have 20
1: ஹalleluya
0: then that is hindi man
1: எவ்ளோ பேரோட பழகறல்ல
0: we move with so many people
1: ஆமா எவ்ளோ சொந்தக்காரங்க நமக்கு
0: we have lot of relatives
1: பக்கத்து வீட்ல சந்தல பொந்தல மாடியில ரட்சிக்கப்படாத நிறைய பேர் இருக்காங்க
0: there are unsaved people many
1: கூட வேலை செய்றவங்க நிறைய பேர் இருக்காங்க
0: lot of colleagues you have
1: எனிகாத அந்த ஆத்மா மேல ஒரு பாரம் இருந்திருக்கு உங்களுக்கு
0: you have burden upon them
1: ஹalleluya
0: ஹalleluya
1: இந்த சபை எவ்வளவு பெரிய சபை எவ்வளவு பெரிய இடம் பாருங்க இல்ல
0: such a big area
1: 10000 பேர்ல 20000 பேர் கூட ஆராதிக்கலாம்
0: even 20000 people can sit and worship
1: ஆராதிக்கலாமா இல்லையா
0: is it not possible
1: நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க நண்பர்களுக்காக பிரேயர் பண்ணுங்க
0: you have to pray for your friends
1: நெய்பர்ஸ்க்காக பிரேயர் பண்ணுங்க
0: you have to pray for your neighbors
1: ரிலேஷன்ஸ்க்காக பிரேயர் பண்ணுங்க
0: you have to pray for your relatives
1: கோலிக்காக பிரேயர் பண்ணுங்க
0: you have to pray for the colleagues
1: அப்ப யார பார்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சு
0: and you know
1: அவங்களுக்காக பிரேயர் பண்ணியாச்சு
0: just called அஞ்சு
1: வாரம் வந்து அவர் பட்டுப்படுவார் ஃப்ரீ.
0: And 5 weeks we come பட்டு சாரி is free.
1: ஆமா எத்தனை பேர் வருவாங்க நினைக்கிறீங்க? எட காணுமா?
0: How many will come?
1: எட காணுவாங்க? காணாது. நல்ல ஒரு அப்போஸ்தலர் அபிஷேகம் பண்ணப்பட்ட நல்ல ஒரு தேவ மனுஷன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
0: The Lord is giving the anointed.
1: ஒரு மனுஷனை உயர்த்தி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, எங்க போனாலும் நான் போய்ச்சுப்பேன்.
0: The Lord's word can make.
1: நான் உண்மையை சொல்றேன், நல்ல அப்போஸ்தலர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷன் ஆண்டவர்
0: கொடுத்திருக்கிறார். Anointed apostle the Lord has given to us.
1: நான் பாஸ்டருக்கு போன் பண்ணும்போது சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா?
0: The first word I spoke.
1: ஐயா அப்போஸ்தலர் நடபடிகள் இன்னும் முடியல.
0: The acts of apostles is not yet over.
1: Ella bible munji ella agamam munji apostles inno nadapadigal inno mudiyala.
0: Acts of apostles is not yet over.
1: Ampa irukra kaala kattadha irukka ooliyakaral perugal aandar ezhuthi vechirukkarare.
0: God is writing the current ministers of God.
1: Ippa irukra apostles oda per aandar ezhuthi kondirukkarare.
0: God is writing the current apostles name.
1: Ayya na viswasikkira unga per adhula irukkenu.
0: I believe that your name is there.
1: Sonana illaya kelunga.
0: Just said I told.
1: Nalla oru deiva manushin aandalukku koduthirukkar.
0: God has given the godly.
1: அபிஷேகம்
0: வித்தியாசமானது. Bring the God's people.
1: உங்க சொந்தக்காரர்களை கொண்டு வாங்க.
0: Bring your relatives.
1: உங்க நெய்பர்களை கொண்டு வாங்க.
0: Bring your neighbors.
1: உங்க கொலிகளை கொண்டு வாங்க.
0: Bring your colleagues.
1: இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் தீயானது இனி வரும் நாட்களில் உருவாக போகுது.
0: Revival in coming days.
1: இந்த இடத்து சபையில இருந்து எழுப்புதல் தீயானது புறப்பட்டு போய் தேசத்தை அசைக்க போகிறது.
0: Revival will shake the entire world.
1: ஒரு விசேஷமான அபிஷேகம்.
0: Special anointing.
1: இதுவரை இருந்த அபிஷேகம், ஐயா மேல அப்பா மேல இருந்த அபிஷேகம் வித்தியாசமானது. ஆனா இந்த நாள்ல இருந்து ஒரு விசேஷமான அபிஷேகத்தை உங்கள் போதகர் மேல என் ஆண்டவர் வைக்கிறார்.
0: The Lord is putting up the special anointing to pastor.
1: அது என்ன அபிஷேகம் தெரியுமா?
0: What kind of anointing?
1: இதுவரை இருந்த அபிஷேகம் அப்போஸ்தலர் மேல இருந்த அபிஷேகம்.
0: The anointing to which was in apostle.
1: இந்த நாள்ல இருந்து வருகிற அபிஷேகம் அது இயேசு கிறிஸ்து மேல இருந்த அபிஷேகம்.
0: The anointing which was upon the Lord Jesus.
1: இயேசு கிறிஸ்து மேல இருந்த அபிஷேகம் என்ன தெரியுங்களா?
0: What kind of anointing upon Jesus? இயேசு
1: கிறிஸ்து மேல இருந்த அபிஷேகம் தான்.
0: The anointing upon Jesus.
1: இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது எட்டு திசையில இருந்து ஜனங்கள் ஓடி வந்தார்கள் என்று பார்க்கிறோம்.
0: People came from different directions.
1: அதுபோல இந்த மகன் பலிபீடத்தில் நிற்கும்போது,
0: when we stand on the pulpit,
1: இனி வரும் நாட்கள்ல,
0: in the coming days,
1: ஜனங்கள் சாரசார சபைக்கு நேராக ஓடி வருவார்களாக. கடல் தொண்டலை விடுதலையாக்க முடியாய், வியாதிகளை சுத்தமாக்க முடியாய், பிசாசு பிடிகளை விடுதலையாக்க முடியாய், தரித்திரவான்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிற அபிஷேகம், ஏழைகளை பணக்காரர்களாய் மாற்றுகிற அபிஷேகம் இந்த சபை நடுவிலே கடந்து வருவதாக. லைவ் மிராக்கிள்களை, ஓபன் மிராக்கிள்களை இனி வரும் நாட்களில் ஆண்டவர் சபையில நடத்துவாராக.
0: In the coming days the Lord will do like that.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Na naalu kurippu kondanda rendu rendu kurippu maatha solivittu mudikiren.
0: I have only two points I want to say.
1: முதலாவது நம்மளை அவமானப்படுத்த ராட்சதன் கர்த்தரின் நாமத்தினால் தான் வீழ்த்த முடியும்.
0: The first of all those who are making to ashamed and the names.
1: இரண்டாவதாக ரெண்டு சாமுவேல் புத்தகம்
0: 2 Samuel
1: 21 அதிகாரம்
0: 21
1: 16 வசனம்
0: and 16.
1: ராட்சத புத்திரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று காத்துக்கொண்டிருந்தான்.
0: He is waiting in order to kill the David.
1: இங்க ஒரு அரக்கன பாக்குறோம்.
0: He is looking at a giant.
1: எப்படியாவது தாவீதை வெட்டணும்.
0: Somehow I have to kill David.
1: ஆமா பக்கா லோக்கல் மெட்ராஸ் பாஷையில சொல்லணும்னா, புளியாந்தோப்பு பாஷையில சொல்லனா, தாவீத போட்டு தள்ளனு காத்துந்தான்.
0: And somehow we have to kill David.
1: ஹல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் நம்மளை அழைக்கணும்னு நினைக்கிறானோ, யாரெல்லாம் நம்மளை இல்லாம போன நினைக்கிறானோ, யாரெல்லாம் நம்மளை நாசமா போன நினைக்கிறானோ, அவன் தான் வாழ்க்கையில் காணப்படுது அரக்கன். ஹல்லேலூயா.
0: The giant and those who are not interested in us, those want to destroy us, and he is the giant.
1: வன்கனி நாவி, பொறாமை நாவி, எச்சரி நாவி, குற்றக்கண்ணி ஆவிகள், குறை சொல்லுகிற ஆவிகள், ராட்சதர்கள்.
0: All the evil spirits like jealousy or any pride, these are all giants.
1: உலகத்தான் சொல்வான்.
0: The worldly people will say,
1: கல்லடி பட்டாலும் படலாம், என்ன பண்ணக்கூடாது எல்லாம் ஆக்டிவா தான் இருக்கு, என்ன பண்ணக்கூடாது, கண்ணாடி படக்கூடாது. சில கண்ணு வச்சா நல்லா இருக்கிற மரம் கூட பட்டு போயிடும்.
0: They should not keep the eyes.
1: நான் சொல்ல வன்கண்ணின் ஆவி பைபிள் சொல்லு.
0: The word of God says.
1: கடன் பிரச்சனை ஒரு ராட்சசன் தெரியுங்களா?
0: The death is the giant.
1: கடன் பிரச்சனை ஒரு மனுஷனை அழிவுக்கு நேரா கொண்டு போகும்.
0: The debts will destroy.
1: கடன் பிரச்சனை ஒரு மனுஷனை மரணத்துக்கு நேரா கொண்டு போகும்.
0: The debt will take to the.
1: கடன் பிரச்சனை ஒரு மனுஷனை தற்கொலைக்கு நேரா கொண்டு போகும்.
0: The debt, it leads to many problems.
1: நாளோரோ செய்தித்தாள் எடுத்து பாருங்க.
0: Look at the newspaper.
1: கடன் பிரச்சனை நிமித்தமாக குடும்பமாய் விஷம் அருந்தினார்கள்.
0: And because of the debt they
1: கடன் பிரச்சனை நிமித்தமாக குடும்பமாய் தற்கொலை செய்து கொண்டார்கள்.
0: Because of the debt they did suicide.
1: நாளோரோ செய்தித்தாள் வந்து கொண்டே இருக்கிறது.
0: Every day we get news.
1: வியாதி ஒரு ராட்சதன்.
0: And the sickness is the giant.
1: ஆமா, வியாதி அரக்கலை காட்டிலும் பல மடங்கு பராக்கிரமமுள்ளது.
0: The sickness is mighty than
1: இன்னும் நிறைய வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கல.
0: They could not find medicine for the sickness.
1: Cold D category virus.
0: And they could not find medicine for the
1: cold. கோல்டுக்கு என்ன மருந்து கண்டுபிடிக்கல.
0: They could not find
1: cold. வரும் விக்ஷாக்ஷன் 500 டாலர் 650 போடுவோம், கோல்டு போய்டும், திருப்பி ஜில்லுன்னு குடிச்சா கோல்டு வரும்.
0: And again the cold keeps on coming even if they put dolo.
1: ஜோரால C category virus.
0: And the C category virus.
1: Metasin, anasin, crosin, ella poduvom. Joram poidum, artha season la joram varum.
0: We put metasin and other tablets, but then it will go and come back again.
1: Polio ku marundu kandupidicha.
0: They found medicine.
1: Smallpox marundu kandupidicha.
0: For the smallpox.
1: Ana jorathukku cold ku innum marundu kandupidikala.
0: They could not find medicine for the cold.
1: AIDS vyadhi, cancer vyadhi la B category virus.
0: The B category virus for AIDS and cancers.
1: Adala vanda passport ready nu artham.
0: Then the passport is ready.
1: Ama sila vyadhi vanda voter ID la peru eduthrom.
0: And when the sickness come, they will remove the name.
1: சில வியாதி வந்தா ரேஷன் கார்டுல பேர் தூக்கிடும். சில வியாதி வந்தா ஆதார் கார்டுல பேர் தூக்கிடும்.
0: And some sicknesses it will have that its own name.
1: வியாதி அரக்கலை காட்டல பல மடங்கு பராக்கிரமம் உள்ளது.
0: The sickness is more stronger than the giant.
1: A category virus என்ன தெரியுங்களா?
0: A category virus.
1: டெங்கு காய்ச்சல், பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், ஜிகா வைரஸ், COVID-19.
0: All kind of viruses from different birds.
1: ஆமா, இதெல்லாம் A category virus.
0: These are all A category virus.
1: அதெல்லாம் வந்தா தேசமே ஆடும்.
0: The whole world will be shaken.
1: ஆடுதா இல்லையா?
0: Is it shakening or not? அவனை வெட்டினா நல்லா கவனிங்க. ஒரு முக்கியமான குறிப்பை நான் சொல்ல போறேன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஐ வாண்ட் டு சே.
1: முதலாவது ஒரே ஒரு கோலியாத் இருந்தான்.
0: தேர் வாஸ் ஒன்லி ஒன் கோலியாத்.
1: கர்த்தருடைய நாமத்தினால கூழாங்கல்னால அடிக்கிறாங்க.
0: தி நேம் ஆஃப் God and they have they stone with the stone they have thrown.
1: கர்த்தருடைய நாமம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்.
0: What is the name of the Lord?
1: இயேசுவின் நாமம் என்ன?
0: Name of Jesus.
1: அவர் நாமம்
0: His name.
1: ஆலோசனை கர்த்தர். அப்புறம் வல்லமை உள்ள தேவன்.
0: Powerful God. அவனோட சேர்ந்த போர் வீரர்களும்
1: வெட்டி
0: போட்டான்.
1: ஒரு கத்தியத்தை வெட்டி
0: போட்டானுங்க.
1: எல்லா பிரசங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. கோலியாத் என்று அரக்கனை தாவீது வீழ்த்தினானு. இல்ல சார், இங்க பாருங்க, நாலு அரக்கர்களை தாவீது அநாயசமா கட்டியே தூக்கிட்டு போயிட்டாரு. ஹல்லேலூயா.
0: Four giants with the sword and he put them down.
1: உங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு ஆலோசனை சொல்ல போறேன்.
0: A good counsel I want to say.
1: யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கு?
0: How many of you having debts problem?
1: எல்லாருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும்ல?
0: Everyone is having debts.
1: 99.9% கடன் இருக்கும்.
0: 99.9%
1: கரெக்ட் தானே நான் சொல்றது?
0: Is it right or no?
1: கரெக்டா தப்பாங்க?
0: Is it right or?
1: ஏனா நம்மால ஒன்னு கூட விடுது இல்ல. வண்டி மேல லோன், வீட்டு மேல லோன், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, 5,000 பைசிட்டு, 10,000 பைசிட்டு, 50,000 பைசிட்டு, ரெக்கரிங் டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்ட், 10,000 மகளிர் குழு எல்லாம் வாங்கி வச்சிருப்பீங்க.
0: All kind of credit cards and all kind of loans you would have bought.
1: ஏன் இந்தியாவே கடன்ல தான் இருக்கு, கரெக்டா?
0: India is itself in debts.
1: கரெக்டா தப்பா பிரதர்?
0: Is it right or wrong?
1: நான் ஒரு பழமொழி சொல்லவா?
0: Shall I tell a proverb?
1: ஊர் ஊரா போனா நாடோடியா.
0: And if you go all over places then you become a stranger.
1: ஊர் ஊரா போனா பழமொழி இது. ஊர் ஊரா போனா நாடு சர்க்கஸ் காரன் பாத்துருப்பீங்க. சென்னை, பெங்களூர், பூனா, பாம்பே போவான். ஐயோ நாடோடி. ஊர் ஊரா போனா யாரு? சத்தமா சொல்லுங்க.
0: The circus people will go from one place to another place.
1: ஊர் ஊரா போனா நாடோடின்றது பழமொழி. நான் புதுமொழி எழுதிக்கிறேன். என்ன
0: தெரியுங்களா? The new proverb.
1: ஊர் ஊரா போனா நாடோடி, நாடு நாடா போனா நரேந்திர மோடி.
0: If we go country after country then it's Narendra
1: Modi. தெருவா இருக்கிறவங்க கேடி. கேடி பசங்க எங்க பாக்கலாம்? கண்டுபிடிக்க முடியாது.
0: Our people have found the account, but
1: enna account? Bank account illa. Malikadla account, Thunikadla account, Mudiyatra kadala, medical shop la account, road la evana porul ethum pona podum avana thedi or account open panna vendi.
0: Account in all the shops.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Indha maasa account kaas ketna, interest ketna, vaddi kaas ketna. Brother, sister, indha maasa interest kodunga, vaddi kodunga, account kaas kodunga nu sonna ketta ready aa or katti onnu vechinga.
0: You have to have the big sword if they ask for anything.
1: வெட்டு கத்தி பட்டாக்கத்தி கேட்டா ஒரே வெட்டவன.
0: You just cut them.
1: சாதா கத்தியில வெட்டினீங்கனா, சாதா கத்தியில வெட்டினீங்கனா புழல் ஜெயில தான் கம்பி எண்ணும். 1, 2, 3, 4.
0: Not ordinary knife and then it'll go to
1: புழல். சாதா கத்தியில வெட்டினா ஆனா இருபுறம் கருக்குல பட்டயமாகிய, இருபுறம் கருக்குல பட்டயமாகிய இந்த கத்தினால வெட்டி பாருங்க. ஏற்பட்ட ராட்சசனை வெட்டக்கூடிய வல்லமை இந்த வசனத்துல உண்டு.
0: Any giant will come down and he will fall down. Hallelujah.
1: இந்த கத்திய பயன்படுத்ததே இல்ல.
0: You are not using this word at all.
1: ஆமா, எனக்கு அனுமான கத்தி இல்ல. நீயும் கடன் வாங்காதிருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு. எல்லாரும் சொல்லுங்க, அநேக ஜாதிகளுக்கு கடன் வாங்க மாட்டா.
0: You will not borrow
1: இது இந்த வசனம், இது பட்டயம். இது வார்த்தை கிடையாது, இந்த வார்த்தை பட்டயம். எல்லாரும் சொல்லுங்க, இது வார்த்தை என்னது?
0: This word is word.
1: நீங்க நானும் ஆராதிக்கிறேன், என் ஆண்டவர் வார்த்தையா இருக்கிறாரு.
0: God whom we worship is the word.
1: ஆதியிலே வார்த்தை இயேசுவா இருந்தாரு. அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்துல வந்தது. ஜீவனுள்ள வார்த்தை இயேசு.
0: The word came as flesh and the living
1: இப்ப நம்மத்துல வார்த்தையா இருக்கிறாரு அவரு.
0: And he is in the word in our midst.
1: காலையில எழுந்தவனே சொல்லுங்க.
0: In the morning you say
1: வீட்டுக்காரன்ட்ட பேசுறது, மனைவியாண்ட பேசுறது முன்னாடி ஆண்டவர்ட்ட பேசுங்க. ஆண்டவரே இயேசுவே,
0: ஓ ஜீசஸ்,
1: நீயோ கடன் வாங்காதிருப்பாய் சொன்னீர் ஆண்டவரே.
0: God you said I will not borrow money.
1: இனி நான் கடன் வாங்க மாட்டேன்.
0: I will not get money at all.
1: அநேக ஜாதி கடன் கொடுக்க முடியா என்னை மாற்றும்.
0: God you change me to lend money to others.
1: நாவுனால அறிக்கை செய்யணும்.
0: We have to confess.
1: காது கேக்கணும்.
0: You have to hear.
1: இருதயம் நம்பணும். இருதயம் விசுவாசிக்கணும்.
0: Your heart should believe.
1: அது விசுவாசிக்குமானால் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டே
0: போகும். And if you believe your life will be changed.
1: ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க.
0: You say every day.
1: 365 நாள் சொல்லுங்க.
0: 365 days.
1: கடன் இருக்குமாமா?
0: Do you have
1: கடன் இருக்குமா? இருக்காது. ஏன்னா நீங்கள் நானும் ஆராதிக்கிற இயேசு எவ்வளவே பொய்யறியாத தேவன் ஆராதிக்கிறோம்.
0: அவர்
1: வார்த்தையிலே உண்மையுள்ளவர்.
0: He is faithful in his word.
1: இயேசு வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ளவர்.
0: He is faithful in his promise.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நான் ஒரு நாள் ஒரு பிசினஸ்மேன் பார்த்தேன்.
0: I have met a business
1: guy who Jesus calls book achina.
0: He had Jesus calls book.
1: Brother, நீங்க கிறிஸ்டியனா brother அப்படின.
0: I asked, are you a Christian?
1: ஆமா யானா.
0: He said yes.
1: எந்த சர்ச்சுக்கு போறேன்னு
0: கேட்டேன். Which church you are going?
1: உடனே ஓ நாள ஆரம்பிச்சிட்டான்.
0: He started weeping.
1: யோ வாலிமான ஆளு எதுக்கு ஆடுறேன்னு
0: கேட்டேன். The young man, why do you weep?
1: ஆமா இல்ல சார், நான் கோயம்பேடு மார்க்கெட்ல தேங்காய் ஹோல்சேல் வியாபாரம் பண்றேன்.
0: I have wholesale business for coconut.
1: Panjila 10 lakh kadam aayita vadiyodu sendu 5 lakhama maaruchu.
0: I borrowed 10 lakhs and it becomes 10 to 15 lakhs.
1: Paragara kattiyadana maratra asiyasma pesra dushma pesra night la thoonda maranra.
0: He is disturbing all the time, he is irritating
1: me. Ya wife pathila thappa pesraya.
0: He is talking ill of my Bible.
1: Aama en kaadu kuduthu kekka mudiyala.
0: I could not hear with my ears.
1: Vera sotthu illa vitta adakkathukku.
0: I don't have any other property.
1: Ore 500 rupees irukku.
0: I have just 500 rupees.
1: The kadaisi 500 rupees aandar kanipittu.
0: I have sent to the Lord with this 500.
1: Jesus calls kanipittu na thooku maati saavalanu kranna.
0: I'm going to die.
1: Avana era english av slow motion la paatha. And raja seriyana mudiyadhu saavi antaran.
0: I said okay, come, go and die.
1: 5 லட்சம் வேணாலும் கொடுக்க முடியாதா?
0: 15 லாக்ஸ்
1: கொடுக்க முடியுமா? முடியாது.
0: Can't you give
1: வேற சொத்தம் இல்ல. சாவே.
0: Come on, die.
1: 7 மணிக்கு சாவுன.
0: 7 o'clock.
1: 6 மணிக்கு கடைக்கு வரேன.
0: 6 o'clock he came.
1: ஆமா கடைக்கு 6 மணிக்கு போனேன்.
0: I went.
1: லைனா இது போல வசனம் இருந்தது கடையில.
0: There are lots of verses.
1: போய் முதல் கேள்வி.
0: First question.
1: சண்டே சர்ச்சுக்கு ஒழுங்கா போறியா?
0: Are you going to church on Sunday?
1: இல்ல சார், சண்டே தான். கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரம் வரதாம்.
0: I have little business on Sunday.
1: Fault engagudhu pathingala EB kara vanda current cut enga erinjirukku wire enga cut aayirukku fault paama le namu your fault engagudhu paaru le
0: EB man will come and find out the
1: nama Sunday la konjam vaitholi vanda podum aaradhana kattu.
0: Sunday we just cut the service because of stomach pain.
1: Kaachal vanda podu aaradhana kattu.
0: If get fevered then we cut the service.
1: Evana sondakar veetukku vanda podu aaradhana kattu.
0: Any relatives come we cut the service.
1: Yaaradhu kalyanam marriage vechana aaradhana kattu.
0: If any marriage we cut the service.
1: Na solra yaarla Sunday kaala aaradhana cut pandringalo avanga vaalkila periya nashtam varudun artham.
0: If you cut a Sunday service you get a lot of loss in your life.
1: நியாயமான காரணமா இருக்கலாம்.
0: இட் மே பி கரெக்ட் ரீசன்.
1: அது ஆண்டவருக்கு உங்களுக்கு தெரியும்.
0: The Lord knows it.
1: எக்காரணத்தை கொண்டு சண்டே கால ஆறான கட் பண்ணவே கூடாது.
0: Don't cut Sunday service at all.
1: அந்த தேங்காய் ஹோல்சேல் வியாபாரி என்ன சொன்னேன்.
0: I told him.
1: ஆமா ஒழுங்கா ஆலயத்துக்கு போ.
0: Go to the church.
1: ஒவ்வொரு நாளும் நான் சொல்ற வசனத்தை சொல்லுனேன்.
0: You tell the verse every day.
1: ஒரே ஒரு வசனம் சொல்லி கொடுத்தேன்.
0: I taught one verse.
1: இந்த ஒரு வசனத்தை படிப்பியனா?
0: It repeated.
1: அது உன் வாழ்க்கையை மாற்றும் சொன்னேன்.
0: It will change your life.
1: என்ன வசனத்தை சொல்லி கொடுத்தேன்?
0: What verse it is?
1: சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியங்களா?
0: You know the truth.
1: இந்த வசனத்தை திருப்பி சொல்லுவா?
0: Truth will deliver you.
1: உண்மையை அறிவீர்கள். உண்மைகளை விடுதலையாக்கும்.
0: The truth will deliver you.
1: அடிப்படையா ஒவ்வொரு விசுவாசி தெரிஞ்சு வச்சிருக்கிற சத்தியம்
0: என்னன்னா
1: பேசிக் ட்ரூத்
0: என்னன்னா
1: நீங்க நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல் இல்ல மண் இல்ல ஒரு ஜீவனுள்ளவர். ஹல்லேலூயா.
0: The Lord whom we worship and he is the living God, not the stone, not the wood. How is our Lord?
1: நல்ல ஒரு பேர். லிவிங் காட்.
0: The church of the living God.
1: Church of
0: living God.
1: என்ன ஒரு பேர் பாரு. கரெக்ட், உண்மை அதுதான். அடிப்படை சத்தியமே அதுதான்.
0: That is the basic truth.
1: Basic truth அதுதான். நீ நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவர்? ஜீவனே இல்லாம சொல்றீங்க
0: பாருங்க. The Lord whom we worship is the living God.
1: நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்?
0: He is worthy to be praised.
1: உலகத்தான் சொல்லுவான் கடவுள் தூண்ல உலாவலாம்
0: முடிப்பட்டேன். You are ready to die.
1: நீயா சூசைட் பண்ணியனா?
0: If you do suicide,
1: நரகத்துக்கு போவ.
0: You will go to hell.
1: சூசைட் ஆவி எங்க போவோம்?
0: Where it will go?
1: எல்லாரும் சொல்லு, சூசைட் ஆவி எங்க போவோம்?
0: The spirit of suicide.
1: நரகத்துக்கு போவோம்.
0: It will go to hell.
1: கடன் அடைக்காம இரு, அவங்க கையாலே செத்து போ, பரலோக ராஜ்யமாது போவ.
0: And you cannot go to hell. Heaven at all.
1: ஒவ்வொரு நாளும் சொல்லு, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ளவர்.
0: Every day the Lord whom we worship.
1: நான் ஆராதிக்கிற இயேசு ஜீவனுள்ளவர்.
0: The Lord Jesus is the living God.
1: அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை.
0: He will not depart from me.
1: நானோ கடன் வாங்க மாட்டேன்.
0: And I
1: அநேக ஜாதி கடன் கொடுக்க மாட்டிய ஆண்டர் என்னை உயர்த்துவார்.
0: I will not borrow
1: money. என்னை வாளாக்காமல் தலையாக்குவார்.
0: He'll make me head.
1: என்னை கீழாக்காமல் மேலாக்குவார்.
0: Not down and up.
1: என் தலையை ஆண்டர் நிமிரவனுவார்.
0: The Lord will bless me.
1: நான் திரும்பமாய் சமுதாயத்திலே இயேசுவால் உயர்த்தப்படுவேன்.
0: I will be lifted up by the Lord Jesus.
1: நாவுனால சொல்லு.
0: Just tell your tongue.
1: காது கேக்கட்டும்.
0: Let your ear.
1: இருதயம் நம்பட்டும் சொல்லி குத்துற வந்தாங்க.
0: Then you believe in your heart.
1: சில வருடங்களுக்கு முன்பாக
0: before
1: செப்டம்பர் மாதத்துல சொன்னேன்.
0: செப்டம்பர் மாதம்
1: டிசம்பர் மாசம் அந்த ஃபோன் பண்ணா.
0: December he called.
1: சார் நான் உங்களை பார்க்க வரணும்னா.
0: Sir I want to come.
1: நான் ஒரு மீட்டிங்ல பிரீச் பண்ணி கொண்டிருந்தேன்.
0: I was preaching in the meeting.
1: எல்லாரும் எழும்பி சாட்சி சொன்னா.
0: Everyone.
1: நீங்க என்கிட்ட பேசலனா நான் இன்னைக்கு செத்து போயிருப்பேன்.
0: If you are not talk with me I would have died.
1: 4 மாசத்துல 15 லட்சம் அடிக்க மாட்டி ஆண்டவர் கிருபை செய்த. ஹல்லேலூயா.
0: He closed all the debts.
1: என் கண்மான லிவிங் காட் சப விசுவாசியே நீங்க நானும் ஆராதிக்கிற இயேசு சாதாரணமானவர் அல்ல. நீங்க நானும் ஆராதிக்கிற இயேசு வார்த்தையா இருக்கிறாரு. ஹல்லேலூயா.
0: He is the word of God.
1: என் ஆண்டவர் இயேசு பேசுவார் அனதல வானம் உண்டாகும். என் ஆண்டவர் இயேசு பேசுவார் அனதல பூமி உண்டாகும்.
0: The Lord speaks and
1: என் ஆண்டவர் இயேசு பேசுவார் அனதல வெளிச்சம் உண்டாகும்.
0: The Lord speaks there will be a light.
1: இந்த காலவேளையில
0: in this morning
1: the living God சபையில இயேசு பேசுவாரானால் உங்கள் வாழ்க்கையில புதிய காரியம் உண்டாகும்.
0: The Lord speaks to you there will be great things.
1: நீ கடன் வாங்க மாட்டாய்.
0: And you will not borrow money.
1: அநேக ஜாதி கடன் கொடுக்க முடியாது. கர்த்தர் உன்னை உயர்த்துவார்.
0: The Lord will lift you up by giving money.
1: இயேசு உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார்.
0: The Lord will make you head.
1: இயேசு உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார்.
0: The Lord will make you
1: great.
0: தலையை
1: நிமிரவனுவார்.
0: முடிந்து
1: போயிட்டு யாரெல்லாம் உங்களை அற்பமா நினைச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை கேவலமா நினைச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை புறந்தள்ளினார்களோ, அவர்கள் மத்தியிலே என் ஆண்டவராகிய இயேசு உன் தலையை நிமிர பண்ண போகிறார்.
0: Whoever rejected you, whoever criticized you before them, the Lord will lift up your head.
1: Hallelujah. Overall இந்த வார்த்தையாக கிறிஸ்து அறிக்கை செய்யுங்க.
0: Just confess the word every day.
1: இந்த வார்த்தையாக கிறிஸ்து காதுகள் கேட்கட்டும்.
0: And let them hear the word.
1: உன் இருதயம் விசுவாசிக்கட்டும்.
0: Let your heart believe.
1: அது உன் வாழ்க்கையை மாற்றும்.
0: It will change your life.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: வியாதி வந்துருச்சா?
0: Any sickness come?
1: வாதையின் கூடாரத்தை சத்தமா சொல்லுங்க.
0: The sickness will not come to my tabernacle.
1: பின்னாடிங்க ஹிந்தி காரங்க மாதிரியே கேக்குறீங்க. பின்னாடிங்க கேக்குதா?
0: Any you are like Hindi.
1: வாதையின் கூடாரத்தை பொல்லாப் எனக்கு.
0: The wicked
1: தழும்புகளால.
0: No evil will come to me.
1: வார்த்தை அனுப்பி.
0: By the word, by the stripes.
1: ஆமா.
0: I am healed.
1: ஒவ்வொரு நாள் சொல்லணும். காலையில கண் விழிக்கும் போது
0: when you wake up
1: mogatha kuda kaluvana
0: you need not even wash your face.
1: Yesu mogatha paarara idhe paakrara.
0: The Lord is watching.
1: Solunga yesu mogatha paarara idhe paakraranga.
0: Your heart or face
1: idhe paakrara la
0: looks
1: ena mogam kalara nathula mind maaridum.
0: When you wash your face your mind may change.
1: Idli uthlama dosa uthlama.
0: Whether we make idli or
1: chutney vekkalama sambar vekkalama
0: or chutney or sambar
1: ivungala paakalama avungala paakalama.
0: Shall we meet them or
1: தூங்கியே முதல் வார்த்தை.
0: The first word.
1: ஆண்டவரே.
0: Lord.
1: இயேசுவே.
0: Jesus.
1: வாதையினால கூடாரத்தை அணுக கூடாதே.
0: Sickness should not come to my tabernacle at all.
1: வாத வருமானிக்கு.
0: Will you get it?
1: சத்தமா சொல்லுங்க வாத வருமா?
0: Loudly say.
1: Will it வருமா வராதா?
0: Whether it comes or not.
1: COVID-19 வருமா?
0: Any COVID will come.
1: வருமா வராதாங்க?
0: Will it come or not?
1: வராது.
0: Won't come.
1: Chicken gunia வருமா?
0: Chicken gunia will it come?
1: வருமா வராதா?
0: Will it come or not?
1: Chicken konya na mutton konya kuda varadhu ungalukku.
0: Even mutton konya nothing will come.
1: Over naal solunga.
0: Every day. Tell that.
1: 1947 varshathile
0: enga
1: appa Yesu Christuvai sonda rakshara aayirukondar.
0: My father accepted the Lord Jesus Christ as his savior.
1: Appo nariya sthapanam kedaiyadhu.
0: Not much organizations.
1: Rigby dora katta doran vellakara dorangi vandanga.
0: The
1: ayyaku theriyum nenikiren.
0: Past must be knowing.
1: ஆமா அவங்க வந்து தமிழ்ல கத்துட்டு வந்து ஊழியம் பண்ணாங்க.
0: They came and did the ministry.
1: எங்க அப்பா அவரோட சேர்ந்து ஊழியத்து கடந்து போனாரு.
0: My father went with them.
1: எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பிலாம்.
0: My brothers with my father.
1: கிறிஸ்தவன் ஆயிட்டேன்னு சொல்லி எங்களை பிரிச்சு வச்சிட்டாங்க.
0: They just separated my
1: சொத்து கொடுக்கல.
0: Did not give properties.
1: நாங்க ரொம்ப ஏழையா இருந்தோம்.
0: We were very poor.
1: எங்க சித்தப்பா பெரியப்பாலாம் ரொம்ப வசதியா இருந்தாங்க.
0: My all other brothers.
1: ஆனா ஏழ்மையில ஆண்டவர் எங்களோட இருந்தார்.
0: But the Lord was with us.
1: Hallelujah. அப்போ எங்க அக்கா ஒன்னு ஹைகோர்ட்ல நிறைய கான்வென்ட்ல எல்லாம் படிச்சு ஹைகோர்ட்ல ஜட்ஜா மாறிட்டாங்க.
0: My sister became judge in the high court.
1: நாலு போலீஸ்காரன் இருப்பா துப்பாக்கி வச்சிருந்த எஸ்கார்ட்.
0: Policeman normally
1: வீட்டுக்கு போனா ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க மாட்டாங்க.
0: They will not give water.
1: சீ விரட்டுவாங்க அது போல.
0: They just left the
1: மதிகாத வீட்டுக்கு எது போனோம்ல அந்த பக்கமே போலங்க.
0: I never went that side.
1: திடீர்னு ஒரு போன் கால் வந்தது.
0: Suddenly I got the phone call.
1: அக்காக்கு பிளட் கேன்சர் வந்துருச்சு.
0: Father got blood cancer.
1: அடையார் ஹாஸ்பிடல்ல கேன்சர் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க.
0: They admitted in அடையார் ஹாஸ்பிடல்.
1: 3 மாசம் தான் உயிரோட இருப்பாங்க சொல்லி போன் கால் வந்தது.
0: He will live only for 3 years.
1: என்னதான் நம்மள வெறுத்தாலும் என்னதான் வெறுத்தாலும் நம்ம கூட பிறந்த ரத்தம் இல்ல.
0: My own our bone blood.
1: கடைசியா ஒரு வாட்டி போய் பாத்துட்டு வரலாம்னு போனேன்.
0: I just went.
1: இந்த அம்மாவுக்கு ஹீமோதெரபி பண்ணி முடியெல்லாம் கொட்டி போய் உட்கார்ந்துருக்கு.
0: And without hair and she was sitting.
1: அம்மா நான் ரொம்ப பாசமா அக்கா அக்கான்னு கூப்பிட்டு
0: போறேன். I just called her my sister.
1: இது 3 மாசத்துல சாவ போது.
0: It was going to die in 3
1: months. அந்த ஹெட் வெயிட்டே போல இன்னும் ஹெட் வெயிட்டே போல.
0: No head weight is not at gone.
1: மருந்து மாத்திரை கை விட்டுச்சு அப்பயும் சொன்னேன் அந்த அம்மா திரும்பி பார்க்கல.
0: Medicines for shaken.
1: டாக்டர் கை விட்டா அப்பவும் திரும்பி பார்க்கல.
0: The doctors did not see.
1: டாக்டர் ஒரு 3 மாசம் தான் டைம் கொடுத்திருக்காங்க அப்பவும் திரும்பி பார்க்கல.
0: Only 3 months given.
1: ஒரே ஒரு வார்த்தை சொன்ன திரும்பி பார்த்தாங்க.
0: I said a word.
1: என்ன தெரியுமா சொன்னேன்?
0: What did I say?
1: இந்த டாக்டரோட பெரிய டாக்டர் தெரிய சொன்னேன். ஹல்லேலூயா.
0: Big doctor the Lord Jesus.
1: முழங்கால்
0: போட்டாங்க. And if you believe me, you can
1: answer cannot be healed. Pora vaarthaye sollu.
0: Just tell the word.
1: En aandoraga Yesu unukku sagam tharuva.
0: The Lord Jesus Christ.
1: Oh kaiye thun thalamalavai.
0: Just keep your head.
1: Ippa sollu. Yesu Kristin ratham sagala paavangala neeki enne sudhigarikku.
0: The blood of Jesus Christ can cleanse me from all sin.
1: Yesu Kristuvai sonda rakshagaraga ettukonde.
0: I have accepted the Lord Jesus as my own savior.
1: Agayal Yesu Kristuvukku sondamana sarithile cancer vyadhi kidam illa.
0: No cancer.
1: The cancer vyadhiye naan jayamai ulunguve.
0: I will swallow the death.
1: Thiruvamai vela sthalathukulla pove.
0: Again I will live.
1: Thiruvamai veettukulla pove.
0: Again I enter into my house.
1: Thiruvamai samudayathukulla pove.
0: Again I enter into வாதை
1: என் கூடாதே அணுகாது.
0: சிக்னஸ் will not
1: பொல்லா பெண் நெரிடாது.
0: Nothing will come.
1: இயேசுவின் தழுவுதலால நான் குணமானே.
0: Jesus I am
1: healed. அவர் வாதை அனுப்பி என குணமாக்குவார்.
0: Heal me.
1: நாவுனால சொல்லுக. நாவுனால சொல்லு.
0: Confess from your tongue.
1: மருந்து சாப்பிட்ட சாவதானாக போற. செஞ்சு தான் பாரக்கா. சொன்னேன். ஒவ்வொரு நாள செய்ய ஆரம்பிச்சாங்க. நடந்தது என்ன தெரியுங்களா? கேன்சர்ல இருந்து முற்றிலுமா குணமாய் திரும்ப ஹைகோர்ட்ல வேலை செய்ய முடியாது. நடந்த சாட்சி இல்ல சார், என் குடும்பத்துல நடந்த சாட்சி நான் சொல்றேன். ஹல்லையா, நீங்க நானும் ஆராதிக்கிற நாண்டோராக இயேசு வார்த்தையா இருக்கிறாரு. என் ஆண்டோர் பேசுவாரானால், என் ஆண்டோர் பேசுவாரானால் காதேஸ் வனாந்தர் அதிரமா. இயேசு பேசுவாரானால் காதேஸ் வனாந்தர் அதிரம். இந்த கால வேல்ல இயேசு லிவிங் காட் சபையில பேசுவாரானால் காதேஸ் வனாந்தர் மாத்திரம் அதிராது. இப்போ கேன்சர் வியாதி அதிரம், வீசிங் ப்ராப்ளம் அதிரம், மூட்டு வலி அதிரம், தைராய்டு வியாதி அதிரம், அல்சர் வியாதி அதிரம்,
0: ரத்தம்
1: சகல பாவங்கள் நீக்கினை சுத்திகரிக்கும்.
0: The blood of Jesus Christ can cleanse us from all sin.
1: ரத்தம் எல்லா வியாதியையும் நிர்மலமாக்கும்.
0: The blood of Jesus Christ can destroy all the evil.
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
0: How many of you believing?
1: இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் வல்லமை உண்டு.
0: There is power in the blood of Jesus.
1: அவர் முள்மூடி சுட்டப்படும் போது வெளியே வந்த ரத்தத்துக்கு வல்லமை உண்டு.
0: And there is power in the blood of Jesus.
1: அந்த ரத்தத்தை ஒவ்வொரு சிறுசில ஊற்றுகிறேன்.
0: And
1: எல்லா நாடி நரம்புகளை ஊடுருவி பாய்வதாக. எல்லா பலவீனங்கள் விலகுவதாக. எல்லா விதமான வியாதிகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. அவர் கைகளில் கால்களில் ஆணி கடாபடும் போது வெளிவந்த ரத்தத்துக்கு வல்லமை உண்டு. அந்த ரத்தம் ஒவ்வொரு சிறைசன் மேல ஊற்றப்படுவதாக. விழாவிலே குத்தப்படும் போது வெளிவந்த ரத்தத்துக்கு வல்லமை உண்டு. அந்த ரத்தத்தை ஊற்றுகிறேன். எல்லாரும் வேர்வை துளியிலாய் வந்த ரத்தத்துக்கு வல்லமை உண்டு. அந்த ரத்தத்தை ஊற்றுகிறே.
0: Yes, I pour down the power.
1: எல்லா விதமான பலவீனங்கள்,
0: all the weakness,
1: சுகர் வியாதியே,
0: all
1: இயேசுவின் நாமத்தினாலே,
0: Jesus go.
1: மூட்டு வலிகள் விலகுவதாக,
0: all the knee problems,
1: எல்லா விதமான அல்சர் வியாதிகள் விலகுவதாக,
0: all the problems,
1: தைராய்டு வியாதிகள் விலகுவதாக,
0: be removed.
1: எத்தனை பேர் இயேசு விசுவாசிக்கிறீங்க?
0: How many of you believe the Lord's name?
1: இந்த காலவெல்ல வந்தபடி இல்ல, ஒரு பலவீனத்தோட இல்ல, பலத்தோடு நாம் கடந்து போவோம். ஹல்லேலூயா.
0: We will go with all his
1: strength. தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்ல.
0: Nothing will be.
1: அற்புதம் செய்த சக்தி கடந்து வருவதாக, குணமாக்குற வரம் கடந்து வருவதாக. இப்போதே right now, கர்த்தருடைய வார்த்தையினால விடுதலை.
0: Be delivered by the Lord's word.
1: ஹல்லேலூயா. பொல்லா பெணக்கு சத்தமா சொல்லுங்க, பொல்லா பெணக்கு
0: no wicked will happen.
1: பொல்லா புனரஞ்ச உலகம் அது,
0: nothing will happen.
1: நாம் வாழ்கிற உலகத்துல மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுங்களா?
0: Do you know which is the great?
1: நீங்க வீட்ல இருந்து கிளம்பி எல்லா வேலையை முடிச்சுட்டு எந்த விதமான சேதாரம் இல்லாம, எந்த விதமான சராய்ப்பா இல்லாம ஒழுங்கா வீடு வந்து சேர்ந்தாலே அற்புதம்
0: தான். Accidents.
1: எத்தனை பேர் கையிலாம போறான், கால் இல்லாம
0: போறான், without leg.
1: கொஞ்சம் அழகான பொண்ணு போனா ஆசிட் எடுத்து முகத்துல ஊத்துறானுங்க, அப்புறம் அருவா வந்தது. பாலியல் வன்கொடுமை என்னென்னமோ
0: நடக்குது.
1: இந்த காதுல ஒரு சவரன், இந்த காதுல ஒரு சவரன் போட்டுமாங்களா? போன மாசம் புளியாந்தோப்புலதான் ஒரு திருட காதோடு வெட்டின்னு போயிட்டான்.
0: பேப்பர்ல பாத்தீங்களா?
1: ஒரு திருட காதோடு வெட்டின்னு
0: போயிட்டான். Cut the ear and took the
1: adhu epdi pastor oru savaran poda mudiyen kekringala?
0: How do you put one?
1: Modhalla oru kuthu bhuguma kuthu mari 12 kuthu oru amma kaadu fulla kuthu magide thirida paathukuraan rendu kaadu thevala ore kaadu podana vetti mudiyiran.
0: He just cut one ear and took off.
1: Chennai la KK Nagar nu area irukku.
0: There is KK Nagar.
1: ஆமா, அங்க ஃபுல்லா பிராமின்ஸ் ஏரியா.
0: சோ பிராமின்ஸ் ஏரியா.
1: ஒரு மாமி என்ன பண்ணி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுக்குது.
0: அண்ட் புட்டிங் இன் தி
1: காலையில 5 மணிக்கு.
0: மார்னிங் 5 o'clock.
1: 5 மணிக்கு 20 சன் செயின் தேவையா?
0: இஸ் இட்
1: கோலம் போடுறது 20 சன் செயின் தேவையா?
0: இஸ் இட் நெசசரி தி செயின்?
1: நல்லா தொங்க விட்டு கோலம் போட்டுக்குது பாருங்க.
0: அண்ட் இஸ் புட்டிங் தி
1: ரெண்டு பேர் பைக்ல வந்து செயின் அடிச்சு போயிட்டான்.
0: ஹஸ் டேக்கன் தி செயின்.
1: ஐயோ, அந்த மாமி செயின் போச்சே, செயின் போய் அழுதெல்லாம் முகலாம் வீங்கி போய்.
0: அண்ட் ஷி வாஸ் வீப்பிங் லைக் எனிதிங்.
1: சோகமா தூங்கிடுது.
0: ஷி வாஸ் ஸ்லீப்பிங்.
1: அடுத்த நாள் செயின் இல்லாம வந்து ஸ்லோ மோஷன்ல கோலம் போட்டுக்குது.
0: அண்ட் வித் ஷி இஸ் புட்டிங் கோலம் வித்தவுட் எனி செயின்.
1: அதே ரெண்டு திருட வந்துறான். அதே ரெண்டு திருட வந்தானாம்.
0: தி சேம் தீஃப்ஸ் கேம்.
1: வந்த அந்த மாமியை கூட்டி ஒரே அடி.
0: ஷி புட் தி
1: ஒரே அடி அடிச்சு, இனிமே இந்த மாதிரி செயின் போட்டு இந்த ஏரியால ஒன்னு பார்த்தேன். அவ்வளவுதான், இந்தா நீ போட்டு இந்த செயின் முகத்துல விட்டு
0: போயிட்டானா? ஏன்
1: சொல்லுங்க? நான் சொல்வேன், நீ கோல்டு போட்டாலும் பொல்லா போறோம், கவரிங் போட்டாலும் பொல்லா போறோம்.
0: வாட் எவர் யூ புட் அண்ட் தேர் வில் பீ ஈவில்.
1: அவர் இயேசுவின் தழும்புகளால் நாம் குணமாயிட்ட. ஹல்லேலூயா.
0: ஹீல்ட் பை தி ஸ்ட்ரைப்ஸ்.
1: உங்க பலவீனத்தை என் பலவீனத்தை.
0: All my
1: sins.
0: Jesus Christ bore everything on the cross.
1: Is it
0: witchcraft?
1: யாக்கோபு விரோதமான
0: against
1: Jacob. யாக்கோபு விரோதமான
0: against Jacob.
1: சத்தமா இருங்க. யாக்கோபு விரோதமான இஸ்ரவேல் விரோதமான எழுகிறதுமா எழுப்பப்பட எந்த விதமும் உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்து அதுனை. ஆமா, சர்ச்சில் வந்தாதான் எல்லாருக்கும் வீரம்லாம் வரும். எங்கதான் வரும் வீரம் தீரம் சூரம்லாம்? எங்கதான் இருக்கும் சர்ச்சில்? வீட்டுக்கு போனா கேஸ்ல போன பலூன் மாதிரி ஆயிடும்.
0: And when you go home you will become very
1: ordinary. நீங்க உண்மையான லிவிங் காட் சபை. என்ன மாதிரி, என்ன மாதிரி பேர் தெரியுங்களா? லிவிங் ஜீவனுள்ள தேவனுடைய சபை உடைய மெம்பரா இருந்தீங்கன்னா,
0: the church of the living god members you are.
1: நீங்க காலைல தூங்கி வந்து வீட்டு வாசல் கதவை திறக்கறீங்க.
0: And you open your door in the
1: வாசல்ல, என் வீட்டு வாசல்ல ஒரு எலுமிச்ச பழத்துல குங்கம் மஞ்சாயிட்டு உருட்டி விட்டா நிலைமை என்ன?
0: And if we put the lemon and roll it down, what will happen?
1: அந்த எலுமிச்ச பழம் எப்படி உண்ணு வந்ததோ சர்ச்சுக்கு உண்ணு. பாஸ்டர், என்ன சூனிய வச்சாங்க பாஸ்டர்?
0: பாஸ்டர், they put a witchcraft against me.
1: உண்மையான லிவிங் காட் சபை விசுவாசியா இருந்தா அதே லெமன்ல லெமன் ஜூஸ் குடிக்க முடியுமா?
0: Can you take lemon juice with the same lemon?
1: லெமன் சாதா சாப்பிட முடியுமா? முடியுமா?
0: Can you do that?
1: முடியுமா முடியாதாங்க?
0: Can you do it or not?
1: அந்த அக்காக்கு ஒரு டெஸ்ட் வச்சிரலாமா?
0: Shall we keep one test for that sister?
1: நீங்கலாம் யார் இந்த சர்ச்சில?
0: Who are you in the church?
1: நீங்கலாம் யாரு?
0: Who are you?
1: சத்தமா சொல்லுங்க பாலா.
0: Loudly.
1: விசுவாசிங்க, கர்த்தர் பிள்ளைங்க, ஆண்டவர் பிள்ளைங்க. நீங்கலாம் அந்த லிவிங் காட் சபையில யார் தெரியுமா? நானே சொல்றேன்.
0: Who are you in the church of the living god?
1: ஆளுக்கு ஒரு ரவுடிங்க. ரவுடினா தெரியாதா? இங்கிலீஷ்ல அந்த டான். நீங்களா யாரு? அது செட் ஆகாது, இப்படி கை வைங்களேன். எல்லாரும் எல்லாரும் இப்படி கை வைங்க, எல்லாரும் வைங்க. பக்கத்துல இருக்கிறவங்களா நான் ஒரு டான் சொல்லுங்க.
0: Just say Don to other one.
1: நான் ஒரு ரவுடி, நீங்களா சொல்லுங்க. நானும் ஒரு ரவுடி தான் சொல்லுங்க.
0: I am also Don.
1: ஜனங்களை அடிக்கிற ரவுடி இல்ல, பிசாசின் மூக்க பகிர ரவுடியா இருக்கணும், பிரச்சனை என்ற மூக்க பகிர ரவுடியா இருக்கணும், வியாதி என்ற மூக்க பகிர ரவுடியா இருக்கணும். உங்களை பார்த்தா பிசாசு அலறணும்.
0: The devil should tremble before you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நான் ஒரு நாள் போஸ்ட் ஆபீஸ்ல நின்னேன்.
0: I was standing in the post office.
1: ஒரு அம்மா வந்தது.
0: One lady came.
1: சார், இந்த மணி ஆர்டர் ஃபார்ம் கொஞ்சம் ஃபில் அப் பண்ணி கொடு சார்.
0: Please fill up this money order form.
1: ஏமா எனக்கு தமிழ்லாம் ஒழுங்கா வராது.
0: I don't know.
1: இங்கிலீஷ்னா அழகா எழுதுவான.
0: I write in English.
1: பரவாயில்ல சார், தப்பு தப்பா எழுதி கொடு சார்.
0: You write somehow, he said.
1: நீ தான் லூஸ் ஆமா, நீ லூஸ் ஆ, நீ
0: are you loose?
1: தப்பு தப்பா எதுனா எப்படி மணி ஆர்டர்ஸ் போய் சேரும்?
0: And well, how it goes?
1: இல்ல சார், எனக்கு படிக்க தெரியும், கரெக்ஷன் பண்ணிக்கிற சார்.
0: I can correct.
1: இது நம்ம எச்எம் போலயே நான் ஸ்டூடண்ட் மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கிதான்.
0: She wants to do the correct.
1: உலகத்திலே ஃபார்ம் கூட ஃபில் அப் பண்ண தெரியல இவெல்லாம் ஒரு ஆளு சொன்னா அதை காட்டில அவமானம் அந்த உலகத்துல இல்ல.
0: It is a great shame when we don't.
1: நான் போன் வரட்டே, போவே மாட்டே சார். ஏதி குடு பரண்டது என்ன போட்டு.
0: And she kept on asking to.
1: சரி, நான் அரை மணி நேரத்துக்கு ஏதி குடுத்துட்டேன்.
0: I have written it.
1: மா, நீ தூரமா போய் கரெக்ஷன் பண்ணி அப்படியே போய்டு.
0: Just correct it and go.
1: ஏங்கட்ட வராத என்ன?
0: Don't come back.
1: 800 ரூபாய் மணி ஆர்டர்.
0: 800 rupees.
1: ஏர்வாடி தர்கா கண்புது.
0: And 7 times.
1: ஆமா, ஏர்வாடி தர்கா கண்புது. பில் போட்டு பில் வாங்கிடுச்சு.
0: And she got the bill back.
1: ஏங்கட்ட நேரா வந்தது.
0: She came back.
1: சார் அப்படிஞ்சு.
0: She said sir.
1: என்னமா வேணும் அப்படினு கேட்டேன்.
0: I asked what do you want.
1: எனக்கு ஏது தெரியும் சார்னு.
0: I cannot write.
1: எனக்கு சரியான கோவம் வந்துச்சு.
0: I got angry.
1: உனக்கு ஏது தெரியும், ஏது வேண்டியதுனமா?
0: Then you have to write.
1: எதுக்கு போட்டு என்ன தொல்லை பண்ணான்னு கேட்டேன். இல்ல சார், அந்த அம்மா சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன். இல்ல சார், எங்க வீட்டுக்கு சூனியம் வச்சிட்டாங்க சார்.
0: They put the witchcraft in my house.
1: என் குடும்பத்துல இருக்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்க.
0: Many died.
1: வீடு வாசல் எல்லாம் வித்துட்டேன்.
0: I just lost all my
1: மிச்ச இருக்கிற பசங்க எல்லாம் நடுத்தல நிக்குது.
0: All my children are
1: அடுத்த வேலை சாப்பாடு இல்ல.
0: No food.
1: நல்ல துணிமணி இல்ல.
0: No dress.
1: என் வயிறு எல்லாம் பத்தி எரிதியா.
0: It is burning.
1: என் குடும்பத்துக்கு எப்படி சாவு வந்ததோ.
0: Whatever.
1: என் குடும்பம் எப்படி நடுத்தல நிக்குதோ.
0: Whatever.
1: என் குடும்பம் எப்படி பிச்செடுக்குதோ.
0: Whatever this.
1: அது போல என் சூனியம் வச்ச குடும்பம் பிச்செடுக்கணும், நடுத்தல நிக்கணும், அந்த குடும்பத்துக்கு சாவு வரணும்.
0: That family should die.
1: அதுதான் ஏர்வாடி தர்கால இருக்கிற முஸ்லிம் பாய்க்கு.
0: That is the ஏர்வாடி பாய்.
1: 800 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்பி சூனியம் பண்ணி காலி பண்றேன் அந்த.
0: She sends 800 rupees money order.
1: சூனியத்துக்கு அனுப்புது 800 ரூபாயை.
0: 800 rupees for witchcraft.
1: நான் சொன்னேன் மா.
0: I said
1: பாய்க்கு நான் அனுப்பு, கேர்ள்க்கு நான் அனுப்பு.
0: You send boy or girl.
1: அதுக்கு நான் ஏத்துக்கு நான் சம்மதம் கேட்டேன்.
0: And I
1: இல்ல சார், அவங்க என்ன காட்டுல பெரிய மந்திரவாதி அண்ணன் போனாங்கன்னா அந்த மந்திரம் திரும்பி வந்துடும் சார்.
0: That witchcraft came back again, she said.
1: அதுக்கு நான் எதுக்குன்னா சம்பந்தம்.
0: What is the relationship?
1: திரும்பி வரும் பட்சத்துல
0: when it comes back,
1: யார் கையெழுத்து இருக்குதோ அவங்களுக்கு போயிடும் சார்.
0: Then it will be affected.
1: என் வைஃப் அண்ணன் போய் சொன்னாங்க, ஏங்க ரோட்ல போற பிரச்சனை எல்லாம் வீட்டுக்கு எடுத்துன்னு வர்றீங்க.
0: Why do you bring problems from home?
1: I just had to hurry. அந்த பள்ளத்தாக்குல அங்கங்க ராட்சத பிறவி இருப்பான்.
0: Everywhere the giants will be there.
1: இஸ்ரவேல் ஜனங்க முன்னாடி தடை பண்ணுவான்.
0: And they will stop Israelites.
1: வழிபறி செய்வான். ஒரு தளம் போட்ட வீடு வேணுமா வானவா?
0: Do you need 800 square feet house?
1: வேணுமா வானவாங்க?
0: Do you need or not?
1: இது யார் படைச்ச பூமி?
0: and who created this earth?
1: யார் படைச்ச பூமி? எல்ல சத்தமதல
0: மாரா. Who created?
1: யார் படைச்ச பூமி?
0: Who created this earth?
1: கர்த்தர் படைச்ச பூமி, இயேசு படைச்ச பூமி சொன்னீங்களே. யாராவது எங்க அப்பா படைச்ச பூமி சொன்னீங்களா?
0: Anybody said my father created it?
1: அம்மா சொல்லினதா போ கட்டிட்டு இருப்பீங்க.
0: And you would have built long.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நான் சொல்றேன், நீங்க அப்பா உடைய பூமி நமக்கு சொந்தம்.
0: The father's earth, it belongs to
1: us. வீடு வாசல்கள் கட்டி முடிக்க ஆண்டு கிருபை செய்வாராக.
0: May the Lord.
1: நல்ல வேலைகள் கட்டி ஆண்டு கிருபை செய்வாராக. சுப காரியங்கள் குடும்பங்கள் நடக்க ஆண்டு கிருபை செய்வாராக. குழந்தை இல்லாத தடைகள் உடைக்கப்படுவதாக.
0: நாலாவதாக, Fourthly,
1: கானான் தேசம் யாரு சொந்தமான தேசம்?
0: The Canaan belongs to whom?
1: கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொந்தமான தேசம்.
0: It for the children of God.
1: யார் தெரியுமா இருப்பா?
0: Who are they?
1: ராட்சதர் இருப்பாங்க.
0: The giants used to live.
1: இதுல இருந்து என்ன தெரியுதுனா,
0: what we know,
1: நாம அனுபவிக்கின்ற சொத்தை நாம தான் அனுபவிக்கணும்.
0: And whatever we want to enjoy, we have to enjoy.
1: உன் கைகளின் பலனை யார் சாப்பிடணும்? நாம தான் சாப்பிடணும். கைகளின் பலனை,
0: we have to eat our hands.
1: ஆமா, நம்ம கைகளின், நம்ம வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம், பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப் காரன் சாப்பிடுப்பா.
0: The medical shop owner will be
1: eating. ஹாஸ்பிடல் சாப்பிடுப்பா.
0: Others will be.
1: ஆமா, பைபாஸ் சர்ஜரினுவா. எதுக்கு?
0: They say bypass surgery.
1: ஹார்ட் மட்டும் இல்ல, டெபாசிட் சேர்த்துதான் பைபாஸ் சர்ஜரி.
0: They take all our deposits.
1: சில குடும்பத்துல அட்வொகேட் சாப்பிடுவான்.
0: The advocates may eat.
1: சில குடும்பத்துல ரவுடி பர்சன் சாப்பிடுவாங்க.
0: And others may be eating.
1: புரியற மாதிரி சொல்லவா? புரியற மாதிரி சொல்லிட்டாங்க.
0: For the understanding.
1: நல்ல வாய சம்பாதிக்க சத்தமா சொல்லுங்க. அந்த நாரவாயன ராட்சதன், அந்த நாரவாய் ஒழிவதாக இயேசுவின் நாமத்தினால. உன் காதுகள் நல்ல விஷயத்தை கேட்கட்டும், உன் கண்கள் நல்ல விஷயத்தை பார்க்கட்டும், நல்ல விஷயங்களை ஆண்டவர் செய்து முடிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. எதிர்கால வாழ்க்கையானது லீபரன் கேதுரு மரங்களை போல, பூத்து குலுங்கின தாட்சி தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல, நீர் கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரங்களை போல, உன் எதிர்காலங்கள் வளமாய் மாறுவதாக. ஒரே ஒரு வசந்த வாசிங்க, நான் ஐயா மைக்கு கொடுக்க போறேன்.
0: Only one verse, please.
1: எரேமியா 20 அதிகாரம்.
0: ஜெரேமியா 20.
1: எல்லாரும் எடுங்க, எல்லாம் எரேமியா 20 அதிகாரம் எடுங்க.
0: ஜெரேமியா 20.
1: எடுத்தாச்சா? 11வது வசனம்.
0: 11th verse.
1: வேற யாரனா வாசிங்க. Jeremiah 20 11.
0: Jeremiah 20 and 11.
1: வேற யாராவது ஒருத்தர் வாசிங்க. இங்கிலீஷ்ல வாசிக்கலாம், தமிழ்ல வாசிக்கலாம், கன்னடால வாசிக்கலாம். லேடிஸ்ல யாரா ஒருத்தர் வாசிங்க. அந்த வசனம் அப்படியா இருக்கு? ஏசு எப்படி இருக்கிறான் நம்மளோட? கர்த்தர் எப்படி இருக்கிறான் நம்மளோட?
0: How the Lord is with you.
1: எப்படி இருக்காரு?
0: Mighty terrible one.
1: எப்படி இருக்காரா?
0: Mighty terrible.
1: பராக்கிரமசாலி.
0: Mighty terrible one.
1: இப்ப வேறமாகுதா? அந்த மூணு பசங்களை அலைத்தானுங்க பாருங்க.
0: The three.
1: ராட்சத பராக்கிரமசாலி தான்.
0: Giants are strong.
1: போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் பராக்கிரமுள்ளதா?
0: All the worries, all the
1: நிந்தைகள், அவமானங்கள் பராக்கிரமுள்ளதா?
0: All the reproaches, shame, all
1: வியாதி பராக்கிரமுள்ளதா?
0: The sickness is also giant.
1: கடன் பிரச்சனை பராக்கிரமுள்ளதா?
0: The debt giant.
1: பெல்லி சுனிய கட்டுகள் பராக்கிரமுள்ளதா?
0: Witchcraft, the giant.
1: தடைகள் பராக்கிரமுள்ளதா?
0: And all the barriers are giant.
1: இயற்கை சீற்றங்கள் பராக்கிரமுள்ளதா?
0: The natural disaster.
1: COVID-19 பராக்கிரமுள்ளதா?
0: COVID-19.
1: சுனாமி பராக்கிரமுள்ளதா?
0: சுனாமி.
1: ஆனா இவைகளை காட்டிலும்
0: நீர்
1: நான் மாறாதிருக்கிறாண்டவர் இயேசு சாதாரணமானவரல்ல. அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி.
0: The mighty terrible one.
1: அவர் உங்களோடு இருப்பாரானால்,
0: மே தி லார்ட் பீ வித்
1: யூ. உங்களோடு இருப்பாரானால்,
0: மே தி லார்ட் ஜீசஸ்
1: உங்களால் ராட்சதல வீழ்த்த முடியும், அரக்கல வீழ்த்த முடியும். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். பிரியமானவர்களே,
0: யூ கேன் ரீட்.
1: அப்படியே நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.
0: லெட் அஸ் க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட்
1: நன்றி தேவனே, இந்த மன மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி. பிள்ளைகளை கொண்டு வந்து வார்த்தையில கேட்க கத்து கிருபை செய்திருக்க நன்றி தப்ப. சோத்ரம் சோத்ரம் ஐயா. நான் பலவிதமான பிரச்சனையோடு இந்த காலவேல கடந்து வந்தேன். ஒரு குறிப்பிட்ட வியாதி என்னை அரக்கணை போல பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. ஓ, குறிப்பிட்ட கடன் பிரச்சனை அரக்கணை போல பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. நான் அவமானத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் நிந்தையின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில நிம்மதி இல்லையா? என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை. என் வீடு வாசல் கட்டப்படாம இருக்கு. அநேக தடைகள் என் வாழ்க்கையில. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கத்தல் பையில போடுவது போல உணர்கிறேன். என் கண்மான கத்திரிய பிள்ளையே, என் கண்மான தேவச்சனமே, நீ மனவாட்டியாக சபையில நீ அங்கத்தனராயிருக்கிறாய். ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க, இந்த உலக நம்மளுக்கு சதம் இல்ல, இந்த சபை மனவாட்டியாக சபை. நல்ல ஒரு தேவ மனிதனை ஆண்டவர்களுக்காய் வைத்திருக்கிறார், நல்ல தேவ மனிதனை ஆண்டவர்களுக்காய் கொடுத்திருக்கிறார். அப்போ சில அபிஷேகம் பண்ணப்பட்டு இயேசுவால நடத்தப்படுகிற நல்ல ஒரு தேவ மனுஷனை ஆண்டவர்களுக்காய் கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயத்துக்காய் ஊழியம் செய், ஆத்துமாதாயம் செய், வருகிற வருமான கத்திற்கான ஒரு பங்கு எடுத்து வைத்து பார். இந்த ஆலயம் பெரிதாய் கட்டப்பட பிரயாசப்படு. ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற வாஞ்சை தாவீதின் இருதயத்தில் இருந்தது. ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த அந்த சாதாரண ஒரு வாலிபனை ஆண்டவர் அரசனாய் மாற்றினார். இந்த ஆலயத்தை கட்ட பிரயாசப்படு, ஆத்துமாக்களை கட்ட பிரயாசப்படு, இருதயமாகி ஆலயத்தை கட்ட நீ பிரயாசப்படு. ஹல்லேலூயா. சிலர் பார்க்கிறேன், எங்கெல்லாம் புதுசா வீடு கட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் ஏங்கி பாக்குறீங்க, ஆண்டர் எப்படி ஒரு வீட்டை தர மாட்டாரா? என் தேவனால் முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைங்க. அற்புதம் செய்யற சக்தி இந்த காலவேளை இந்த சபை நடுவே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அற்புதம் செய்யற சக்தி, குணமாக்குற வாரம் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்போ எல்லா விதமான ராட்சத ஆவிகள்

ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் பல. இந்த நூற்றாண்டின் அப்போஸ்தலனாக தேவனால் பயன்படுத்தப்பட்டு தேசங்களுக்கு, மாநிலங்களுக்கு, பட்டணங்களுக்கு ஆண்டவருடைய அன்பையும் அபிஷேகத்தையும் தன்னுடைய பாடல்கள் மூலம் வெளிப்படுத்துகிற ரெவரன் பால் தங்கே அவர்கள் மிகுந்த பிரயாசத்தோடும் ஜெபத்தோடும் இந்த பாடல்களை வெளியிடுகிறார்கள். நிச்சயமாக இது தேசங்களுக்குள்ளாக, மாநிலங்களுக்குள்ளாக, பட்டணங்களுக்குள்ளாக, திருச்சபைகளுக்குள்ளாக, தனிப்பட்ட குடும்பங்களுக்குள்ளாக ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாடல்களை கேளுங்கள். தேவனுடைய பிரசன்னத்தினால் மகிழ்ச்சி அடைந்து தேவனோடு இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாயிருக்கிறதுனால் அதற்காய் ஆயத்தப்படுத்த தேவன் நமக்கு அருள் செய்வாராக. இதற்காக மிகவும் பிரயாசப்பட்டு உழைத்த அருமையான மியூசிக் மைண்ட்ஸ் டைரக்டர் அவர்கள் பிரதர் வின்சென்ட் சார்ஜ் அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம். பல பிரயாசங்களை எடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய பிரயாசங்களுக்கேற்ப பல பலன்களை அவர்களுடைய ஊழியங்களிலும் அவர்களுடைய வாழ்க்கைகளிலும் தம்முடைய கிருபைகளை பொழிந்தருள செய்வாராக. ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்கிறோம். இந்த இசைத்தட்டு வெளியிடுவதற்கு மேலும் உதவியாக இருந்த பிரதர் சகாயராஜ், பிரதர் ராபின் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் மிகுந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் இந்த குடும்பத்தாரை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க தம்முடைய கிருபைகளை பொழிந்தருள செய்வாராக. ஜெபம் செய்வோமாக. பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவின் மலர் பாதங்களை நோக்கி பார்க்கிறோம். இயேசு சுவாமி, எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசுவுடைய வல்லமை அளவில்லாமல் பொழிந்தருளப்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் வாழ்க்கைகளிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் திருச்சபை வலுவாக கட்டப்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் பிசாசினுடைய ராஜ்யம் வேரோடு பட்டு போகிறது. இயேசுவே, அப்படிப்பட்ட கிருபைகளை வெளிப்படுத்துகிற ஒரு ஒலி நாடாவாக தேசங்களுக்குள்ளாய் இதன் வார்த்தைகள் கடந்து போக போகிறதற்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கெல்லாம் இந்த பாடல்கள் கேட்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் இந்த பாடல்கள் பாடப்படுகிறதோ, அங்கெல்லாம் என்ன நோக்கத்தோடு இந்த பாடல்கள் இயற்றப்பட்டதோ அவைகளை 100% நிறைவேற்ற முடியாய். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை பொழிந்தருள செய்ய போறதற்காய் நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே இந்த ஒலி நாடாவை கிறிஸ்தவ இசை உலகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நீர்